தேவ பிள்ளையே, தாமதங்கள் உன் வாழ்க்கையில் ஒருபோதும் தோல்வியாவதில்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் செய்ததை தேவன் நிறைவேற்றினது போல உனக்கும் நிச்சயம் நிறைவேற்றுவார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எண்ணாகமம் 17 அதிகாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராய் முறுமுறுத்ததை வாசிக்கிறோம். அந்த முறுமுறுப்பு ஒழிந்து போகும்படி கர்த்தர் ஆரோனின் கோரை துளிரிட்டு பூப்பூக்க செய்தார். கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த முறுமுறுப்பு தனக்கு ரோதமான முறுமுறுப்பாய் இருப்பதால் அதன் மூலம் ஜனங்கள் அழிந்து போகாதபடி அந்த துளிர்த்த கோலை தேவ சமூகத்தில் வைக்க சொல்லி கட்டளையும் கொடுக்கிறார். பிள்ளைகளே, இந்த நாளிலே நமக்குள்ளும் எதை குறித்தாவது அல்லது யாரை குறித்தாவது முறுமுறுப்பு இருக்குமே ஆனால் அதை தேவ சமூகத்தில் இருந்து ஒழிய பண்ணும்படி நமக்குள் துதியின் சப்தம் இன்றே துளிர்க்கட்டும். அது நம்மை சுற்றியுள்ள ஜனங்களின் முறுமுறுப்பை ஒழிய பண்ணும்.

நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பின் விடுதலையின் வெளிச்ச நேரம். இணைந்திருக்கும் நேயர்கள் ஆகிய ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த சங்கமம் வானொலியானது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 படி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். தேவனுடைய இந்த வார்த்தைகளுக்கு இணங்க 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து தமிழ் கிறிஸ்தவ வானொலியாக ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. துதிகளோடும் பாடல்களோடும் தேவ செய்திகளோடும் நற்சிந்தனைகளோடும் தேவ ஊழியர்கள் எம்மோடு இணைந்து வழங்கும் நிகழ்ச்சிகளோடு 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. தேவனுடைய வார்த்தையை உலகெங்கும் மொடுத்து வரும் ஒரே நோக்கத்தோடு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம் வானொலி. நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, உன் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதால் நீர் ஒருவரே

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு ஆராதனை பாடல் சீடி. நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், வாழ்த்துங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம் மத்தியிலே வருவார். அவர் பிரசன்னம் நம் மத்தியிலே வரும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம் மத்தியிலே வருவார். அவர் வரும்போது நம் மத்தியிலே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், மிகப்பெரிய சுகம் கிடைக்கும், சமாதானம் நம் மத்தியிலே வரும், விடுதலை கிடைக்கும், சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வாருங்கள், நம் தேவனை நாம் ஆராதிப்போம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம், சங்கமம், சங்கமம்.
1: முதலாம் அதிகாரம். ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஐயோ, பாவம் உள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாயிருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும், வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும், முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் நீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி குமாராவுக்கு ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். குமாராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவிகொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி விதிக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்கிறார். இனி வீண் காணிக்கைகளை வேண்டாம், காட்டுதல் எனக்கு ஓய்வு நாளையும் சபை கூட்டு நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜப பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்தி அறியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம், வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சுவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செய்து கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று! அது நியாயத்தால் நிறைந்திருந்தது, நீதி அதில் குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர். உன் வெள்ளி களிம்பாயிற்று, உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடித் திரிகிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள். விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓஹோ, நான் என் சத்துருக்களின் கோபம் மாறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் கடும்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணமடைவீர்கள். இலை உதிர்ந்த கர்வாலி மரத்தைப் போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பைப் போலவும் இருப்பீர்கள். பராக்கிரமசாலி சணற்கூளமும் அவன் கிரியை அக்கினி பொறியுமாகி இரண்டும் அவிப்பாரில்.
2: அப்போஸ்தலர் 27 நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 100 அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அதிரமித்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைப்பிடி தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடத்தித்து அவன் தன் சிநேகரிடத்திலே போய் பராமரிப்பு அடையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100 அதிபதி அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினார். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கினிது பட்டணத்துக்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேய பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100 அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். தென்றல் மெதுவாயடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யுரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடு படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எரிந்தார்கள். 3 கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எரிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிட்டு அநேக நாள் அவர்கள் போஜனம் பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாய் இருக்கும் என்றான். 14 ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அரைவுபட்டு ஓடுகையில் நடுஜானத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை தீட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சத்தப்புறம் போன பொழுது மறுபடி விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை வீட்டோடி போக வகை தேடி முன்னணியத்தில் இருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படகை கடலில் இறக்குகையில் பவுல் 100 அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர் சேவகர் படகின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றார். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை சோதித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினார். அப்பொழுது எல்லாரும்
3: Recording in progress.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி, இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: அல்லாமல் மோவாவின் தேசத்திலே அவர்களோடு உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேச முழுவதற்கும் மக்கள் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆயினும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. புறப்பட்டார்கள். நாம் அவர்களை முறியடித்து அவர்களுடைய தேசத்தை பிடித்து அதை கோத்திரத்திற்கும் சுதந்திரமாக கொடுத்தோம். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியேயும் உன் பிதாக்களாகிய யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியேயும் இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்தி கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாயிருக்கவும் நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோட பண்ணுகிற அவருடைய ஆணையுறுதிக்கும் உட்படும்படிக்கு உங்கள் கோத்திரங்களின் தலைவரும் உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல புருஷரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணீர்காரனுமான அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே. நான் உங்களோட மாத்திரம் இந்த உடன்படிக்கையையும் இந்த ஆணையையும் உறுதியையும் பண்ணாமல் இன்று இங்கே நம்மோட கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடேயும் இன்று இங்கே நம்மோட இராதவர்களோடேயும் கூட அதை பண்ணுகிறேன். நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களில் இருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவறுப்புகளையும் அவர்கள் இடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்க போகும்படி இன்று நம்முடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றி கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிரார். அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிற சாபங்களெல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். அப்பொழுது உங்களுக்கு பின் எழும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு வருவித்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போதும் கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் குமோராவையும் அத்மாவையும் செபோயீமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களெல்லாம் இதைப்பும் விளைவும் யாதொரு தூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும்போதும் அந்த ஜாதிகளெல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எறிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்லுவார்கள். அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடியினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதின் மேல் கோபம் மூண்டவராகி அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்து விட்டார் என்று சொல்லப்படும். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய.
1: ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம். ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். ஐயோ, பாவம் உள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகம் அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாயிருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமில்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ்பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறாள். சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி குமோராவுக்கு ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். குமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவிகொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு எண்ணத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிணமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாக உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம், வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சுவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று! அது நியாயத்தால் நிறைந்திருந்தது. நீதி அதில் குடிகொண்டிருந்தது. இப்பொழுதோ அதன் குடிகள் கொலை பாதகர். உன் வெள்ளி களிம்பாயிற்று. உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது. உன் பிரபுக்கள் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள். அவர்களில் ஒவ்வொருவனும் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை நாடித் திரிகிறான். திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள், விதவையின் வழக்கு அவர்களிடத்தில் ஏறுகிறதில்லை. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓஹோ, நான் என் சத்துருக்களின் கோபம் ஆறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தையெல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாய் நொறுங்குண்டு போவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள். நீங்கள் விரும்பின கர்வாலி மரங்களின் நிமித்தம் வெட்கப்படுவீர்கள். நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் நாணமடைவீர்கள். இலை உதிர்ந்த கர்வாலி மரத்தைப் போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பைப் போலவும் இருப்பீர்கள். பராக்கிரமசாலி சணற்கூளமும் அவன் கிரியை அக்கினி பொறியுமாகி இரண்டும் அவிப்பாரில்.
0: அப்போஸ்தலர் 27 நாங்கள் இத்தாலியா தேசத்துக்கு கப்பல் ஏறி போகும்படி தீர்மானிக்கப்பட்ட போது பவுலையும் காவலில் வைக்கப்பட்டிருந்த வேறு சிலரையும் அகுஸ்து பட்டாளத்தை சேர்ந்த யூலியு என்னும் பெயர் கொண்ட 100 அதிபதியினிடத்தில் ஒப்புவித்தார்கள். அதிரமித்தியம் ஊர் கப்பலில் நாங்கள் ஏறி ஆசியா நாட்டு கரைப்பிடி தோட வேண்டும் என்று நினைத்து புறப்பட்டோம். மக்கதோனியா தேசத்து தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய அரிஸ்தர்க்கு எங்களுடனே கூட இருந்தான். மறுநாள் சீதோன் துறை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடத்தித்து அவன் தன் சிநேகரிடத்திலே போய் பராமரிப்பு அடையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். பின்பு சிலிசியா பம்பிலியா நாடுகளின் கடல் வழியாய் ஓடி லீசியா நாட்டு மீரா பட்டணத்தில் சேர்ந்தோம். இத்தாலியாவுக்கு போகிற அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலை 100 அங்கே கண்டு எங்களை அதில் ஏற்றினார். காற்று எங்களை தடுத்தபடியினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோடு கினிது பட்டணத்துக்கு எதிரே வந்து சல்மோனே ஊருக்கு எதிராய் கிரேத்தா தீவின் ஒதுக்கில் ஓடினோம். அதை வருத்தத்தோடு கடந்து நல்ல துறைமுகம் எண்ணப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தோம். லசேய பட்டணம் அதற்கு சமீபமாய் இருந்தது. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாயிருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி, மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். 100 அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினான். அந்த துறைமுகம் மழை காலத்திலே தங்குவதற்கு வசதியாயிராதபடியினால் அவ்விடத்தை விட்டு தென்மேற்கையும் வடமேற்கையும் நோக்கி இருக்கும் கிரேத்தா தீவில் உள்ள துறைமுகமாகிய பேனிக்ஸ் என்னும் இடத்தில் சேரக்கூடுமானால் சேர்ந்து மழைக்காலத்தில் தங்கும்படி அநேகம் பேர் ஆலோசனை சொன்னார்கள். செந்தல் மெதுவாயடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ளே யுரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிட்டு கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். அதை அவர்கள் தூக்கி எடுத்த பின்பு பல உபாயங்கள் செய்து கப்பலை சுற்றி கட்டி சொறி மணலிலே விழுவோம் என்று பயந்து பாய்களை இறக்கி இவ்விதமாய் கொண்டு போகப்பட்டார்கள். மேலும் பெரும் காற்று மழையில் நாங்கள் மிகவும்

பண்ணாமல் இருந்தபோது பவுல் அவர்கள் நடுவிலே நின்று, மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாய் இருந்தது. ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியினால் மனுஷரே, திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறேன். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாய் இருக்கும் என்றான். 14 ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரு கரை தீட்டி வருகிறதாக தோன்றிற்று. உடனே அவர்கள் விழுதுவிட்டு 20 பாகம் என்று கண்டார்கள். சற்றப்புறம் போன பொழுது மறுபடியும் விழுதுவிட்டு 15 பாகம் என்று கண்டார்கள். பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்பொழுது விடியுமோ என்றிருந்தார்கள். அப்பொழுது கப்பலாட்கள் கப்பலை வீட்டோடி போக வகை தேடி முன்னணியத்தில் இருந்து நங்கூரங்களை போட போகிற பாவனையாய் படவை கடலில் இறக்குகையில் பவுல் 100 அதிபதியையும் சேவகரையும் நோக்கி, இவர்கள் கப்பலில் இராவிட்டால் நீங்கள் தப்பி பிழைக்க மாட்டீர்கள் என்றான். அப்பொழுது போர் சேவகர் படவின் கயிறுகளை அறுத்து அதை தாழ விழவிட்டார்கள். பொழுது விடுகையில் எல்லாரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி, நீங்கள் இன்று 14 நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள், ஆகையால் போஜனம் பண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் தப்பி பிழைப்பதற்கு அது உதவியாயிருக்கும். உங்கள் தலையிலிருந்து ஒரு மயிரும் விழாது என்றான். இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கு முன்பாகவும் தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்கத் தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தோம். திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். பொழுது விடிந்த பின்பு இன்ன பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்பொழுது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாயிருந்து நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதிய ஒரு இடத்திலே கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியம் ஊந்தி அசையாமல் இருந்தது. பின்னணியம் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொண்டு போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாய் இருந்தார்கள். 100 அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாயிருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்த தக்கவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரை ஏறவும், மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரை ஏறவும் கட்டளையிட்டான்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது. மார்க்கு 16:15, மத்தேயு 24:14 வசனத்தின்படி இயேசு சீசர்களை நோக்கி, நீங்கள்

உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல யாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஆத்துமாக்களை பரலோகத்தில் சங்கமிக்கும் வானொலி சங்கமம் சங்கமம் சங்கமம்.

0: Recording in progress.
1: அந்த இருதயத்தை தேற்றுங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட இருதயங்களை கத்து தேற்றுங்க. நாமத்தினாலே உங்களை தருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 62:5 வசனம் வாசிக்கலாமா? என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வருமாமே. அல்லேலூயா. கத்திரி பிள்ளைகளை அமர்ந்திருக்கிறதுல நேற்றைய தினத்திலேயே அந்த அமர்ந்திருக்கிறது குறித்து பார்த்தோம். நேற்று முந்தின தினத்துல ஆத்மா அமர்ந்திருக்கிறதா, ஏன் அமர்ந்திருக்கிறது? ரட்சிப்புக்காக. அப்ப இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, என் ஆத்மாவே தேவனையே நோக்கி நாம் அமர்ந்திருங்கிறார். மறுபடியும் அந்த ஆத்மாவை அமர்ந்திருக்க சொல்றார். அப்ப சங்கீதக்காரனா குறித்து பாரம் உள்ளவரா இருக்கிறார். நீங்களும் நானும் எதை குறித்த பாரத்தோடு இருக்கிறோம்? சரீரத்தை குறித்த பாரத்தோடு இருக்கிறோமா, ஜீவியத்தை குறித்த பாரத்தோடு இருக்கிறோமா, காசு பணங்களை குறித்த பாரத்தோடு இருக்கிறோமா? என்ன பாரம் உங்களுக்கு எனக்கு வேணும்? ஆத்மாவை குறித்த பாரம். ஆத்மா கிட்ட அவர் பேசுறாரு, நீ சைலண்டா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்துரு. ஏன் அப்படின்னா, நான் நம்புகிறது அவரால எனக்கு வந்துடும். நான் என்னவோ எதையோ நம்பிக்கிட்டு இருக்கேன்னா, நான் என்ன நம்புறனோ அது அவரால எனக்கு கட்டாயம் வந்துடும். ஆமே அல்லேலூயா. அந்த 4 வசனம் சொல்லுகிறது, அவனுடைய மேன்மையில் இருந்து அவனை தள்ளும்படிக்கு அவர்கள் ஆலோசனை பண்ணி அபத்தம் பேச விரும்புகிறார்கள். தங்கள் வாயினால் ஆசிர்வதித்து தங்கள் உள்ளத்தில் சபிக்கிறார்கள். பிராக்கெட்ல சேலா சற்று நின்று கவனிக்கவும். ஆமே. அப்ப என்னன்னா, இதான் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்பொழுதுதான் ஆத்துமா தவிக்குது. நம்ம ரொம்ப நல்லா உதவி செஞ்சிருப்போம், ரொம்ப நல்லா நேசித்திருப்போம், ஆனா எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நமக்கு விரோதமா நிப்பாங்க பாருங்க. அப்ப இந்த ஆத்துமா ரொம்ப தவிக்கும், புலம்பும், அழும், வேதனைப்படும். இல்ல இந்த ஆத்துமா தான் இல்ல, மனுஷிகமா நமக்கு ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆத்துமாவுக்குள்ள என்ன இருக்குங்க, பயங்கர வேதனையா இருக்கும்ல. அந்த இருதயத்துல வேதனை தான் ஆத்துமாவில வேதனை. அந்த மாதிரி வேதனை அனுபவிக்கும் போது தான் தாவி சொல்றாரு, நீ கொஞ்சம் சைலண்டா இரு, கொஞ்சம் சைலண்டா இரு. உலகம் இப்படித்தான், சிலங்க இப்படித்தான். அவங்க உள்ளத்துல உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அதாவது எப்படி எப்படி எனக்கு சொல்ல, தங்கள் உள்ளத்திலே, அதாவது வாயினால நல்லா பேசுவாங்க. வாயினால நீ நல்லா இருப்பப்பா, நீ நல்லா இருப்ப, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, இனிமே ரொம்ப நல்லா இருப்பாங்க. உள்ளத்துல நல்லா இருந்துருவியா, நல்லா இருந்துருவியா, நீ உள்ளத்துக்குள்ள இருந்து சபிப்பாங்க. இதுதான் உலகம், இதுதான் மனிதர்கள். அது உறவா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், நீங்க நேசித்தவங்களா இருக்கலாம், நீங்க உங்களை நீங்களே அவங்கள பராமரிச்சவங்களா இருக்கலாம், இல்ல உங்களை பராமரிச்சவங்களா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம். அந்த கர்த்தர் சொல்றா, தேவ பிள்ளைகளே, உங்க ஆத்துமா அமர்ந்து இருக்கட்டும். நீங்க என்ன நம்பிக்கையில இருக்கிறீங்க? நான் ஆசீர்வாதமா தான் இருக்க போறேன். என யாரு சபிச்சா என்ன, எந்த சபம் என்னை ஒன்று செய்யாது. நான் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவேன் நீங்க நினைக்கிறீங்க இல்ல, உங்க வீடு நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமே. நீங்க நம்புகிறது கர்த்தராலே வரும். நீங்க என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்துவார். அதனால இந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட பேசியிருக்கிறார். உங்க ஆத்துமா அமர்ந்திருக்கட்டும், நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கட்டும். ஜெபிக்கலாமா? நல்ல தெய்வமா இந்த நாள் எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அந்தவரை எங்கள் ஆத்துமாவில எத்தனையோ துக்கங்கள் ஐயா, எத்தனையோ வேதனை. மனுஷங்களை பார்த்தா நேசிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா அவங்க சபிக்கிறத நான் அறிந்த போது அந்தவரே என் இருதயம் கலங்கி போயிடுச்சுப்பா. அதனாலே நான் அழுதபடியே இருக்கிறேன்னா, இன்னைக்கு கத்தாவே அந்த இருதயத்தை தேற்றுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட இருதயங்களை கத்த தேற்றுங்க ஆண்டவரே. நீதாமே அந்த ஆத்துமா அமர்ந்திருந்து கர்த்த நிச்சயமா என் ஆசீர்வதிப்பார். என் நம்பிக்கையில அவர்கள் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.
2: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 24:6 வசனம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைப்பேன். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகரின் வாழ்க்கையில் பல நன்மைகளுக்காக காத்திருக்கிறீர்கள். அவைகளில் தாமதங்களும் தடைகளும் வந்து வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கும், உரிமை கொண்டாடாதபடிக்கும், போராட்டங்களும் விரக்திகளும் சோர்வுகளும் இடையிடையே வருகிறபடியினால் விசுவாசத்தில் சோர்ந்து போய் காணப்படுகிறவர்களும், முயற்சிகளை கைவிட்டவர்களும், முடியாது என்று ஒதுங்கினவர்களும் அநேகர் இருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தரின் வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. உங்களுக்கு நன்மை உண்டாக நன்மை செய்யும்படிக்கு தம்முடைய கண்களை உங்கள் மேல் பதிய வைக்கின்றார். நீண்ட நாட்களான உங்களின் ஜபங்கள், கண்ணீர்கள், காத்திருப்புகளை கர்த்தர் தம் கண்களால் கூர்ந்து கவனித்து அதற்கான பதிலை இன்றைக்கு தரும்படி அவர் தீவிரித்து புறப்பட்டு இருக்கின்றார். உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன் என்கிறார். ஆக வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் நம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம் பிள்ளைகளுக்கு செய்த நம்ப முடியாத நன்மைகளை குறித்து பார்க்கலாம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சமாரியாவிலே காணப்படுகின்ற கொடிய பஞ்சத்தை குறித்து பார்ப்போமானால், மனிதனை மனிதன் கொன்று சாப்பிடுகிற நிலை உண்டாயிருந்தது. அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் அங்கிருந்த 4 குஷ்டரோகிகளின் நிலையை பார்க்கையில், அவர்கள் அக்கால சட்டத்தின்படி குஷ்டரோகிகள் என்பவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்றும், அவர்கள் ஊருக்குள்ளே வருவதற்கு தடை பண்ணப்பட்டவர்கள். அவர்களின் இருப்பிடமோ ஊருக்கு கடைக்கோடியில் ஒதுக்குப்புறமாக இருக்க வேண்டியவர்கள் என்றும், இந்த நிலையில்தான் அவர்களின் வாழ்க்கை. ஆனால் இப்பொழுது அவர்களின் தேசத்தில் பஞ்சம், தாங்கள் இருக்கிற இடத்திலோ சாப்பாட்டிற்கு வழியில்லை. பட்டணத்திற்குள் சென்றால் பஞ்சத்தினால் மக்களின் கோபத்தினால் செத்துவிடுவோம், சீரியருடைய இராணுவத்தினிடம் சென்று ஏதாவது பெற்றுக் கொள்ளலாம் என்றால் அங்கேயும் உயிரோடே வைக்க மாட்டார்கள், கொன்று விடுவார்கள். இந்த சூழ்நிலையில் வேறு வழியின்றி சீரிய இராணுவத்தின் கூடாரங்களை நோக்கி செல்கிறார்கள். செத்தாலும் சாவோம், அவர்கள் நம்மை உயிரோடே வைத்தால் பிழைப்போம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாய் கண்கள் அவர்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு அவர்கள் பக்கமாக திரும்பினது. விளைவு, சீரியரின் இராணுவத்தினருக்கு ரதங்களின் இறைச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணினார். இதை கேட்ட இராணுவத்தினர், நமக்கு எதிராய் பெருந்திரளான இராணுவ கூட்டம் வருகிறது என்று எண்ணி தாம் தப்பி பிழைத்தால் போதும் என்றபடி தங்களின் உடைமைகளை, ஏராளமான கழுதைகள், குதிரைகள், வெள்ளி பொன் வஸ்திரங்கள் போன்றவற்றை விட்டுவிட்டு ஓடிப்போனார்கள். குஷ்டரோகிகளோ இவைகள் எதுவும் அறியாதபடியினால் அங்கிருந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டு நன்கு புசித்து குடித்து திருப்தி அடைந்தார்கள் என்று வாசித்தருகின்றோம். சாவோம் என்று இருந்தவர்களின் மேல் கர்த்தரின் கண்கள் நன்மையானதை செய்யும்படி அவர்களை நோக்கி பார்த்தமையினால் சௌரியவான்களானார்கள். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களின் வாழ்விலும் கூட பல சூழ்நிலைகள் நெருக்கி ஏவுகிறபடியினால் எந்த பக்கமும் தப்பித்துக் கொள்ள வழி இல்லாமலும் தைரியமாய் எதிர்த்து நிற்க முடியாமலும் பலவீனங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகள், காயங்கள், சாவதா பிழைப்பதா என்ற சூழ்நிலைகளை கண்டு பயந்து போய் குழப்பத்துடன் விரக்தியுடன் யார் விடுவிப்பார், அவ்வளவுதான் முடிந்தது என்று இருப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்தை தளர விடாதீர்கள். உறுதியாயிருங்கள். காக்கைக்கும் குருவிக்கும் போஷிக்கிற, வாழ வைக்கின்ற, வழி நடத்துகிற தேவன் உங்களை போஷித்து பாதுகாத்து வழி நடத்துவது எவ்வளவு நிச்சயம் என்பதை விசுவாசியுங்கள். இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற எந்த காரியமானாலும் அவற்றின் தடைகளை விலக்கி நன்மை உண்டாகும்படி உங்கள் மேல் தம் கண்களை வைத்து நல்ல பதிலை தந்து நன்மைகளை பெற்றுக் கொள்ளும்படி செய்து ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் வைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவர்கள், இன்றைய மன்னா சகோதரர் ஒருமித்து வாசுகிறது எத்தனை நன்மையும்

மனிதர் என்றென்றைக்கும் உண்டு கருத்து பணி செய்வனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். மனப்பாடு என்பது சபை தேவனுக்கு சாட்டாக நிற்பதற்கும் தேவ சித்தப்படி ஒரே சரீரமாக பரலோகத்தின் நன்மையை அனுபவிப்பதற்கும் மிகவும் முக்கியமானது. ஒரு மனப்பாடு எம்முடைய வாழ்க்கையில் மன அழுத்தங்களை குறைக்கும். ஊழியத்தை பலப்படுத்த மக்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த ஒரு மனப்பாடு இன்று எம்மத்தியில் எப்படி இருக்கிறது என்று நாம் கவனிக்க வேண்டும். இந்நாட்களில் சபைகள் பிளவுபடுகின்றன, ஸ்தாபங்கள் போடுகின்றன, ஊழியங்கள் கூட ஒன்றை ஒன்று தாக்குகின்றன. சிறு சிறு விஷயங்களுக்காக வீண் சச்சரவுகள், சண்டைகள், ஒருவருக்கொருவர் விரோதங்கள் ஏற்படுகின்றன. இது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். பிரியமானவர்களே, நாம் இந்த ஒருமனப்பாட்டை சபையிலும் விசுவாசிகள் மத்தியிலும் காத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார். இதன் மூலம் நித்திய ஜீவனை காத்துக் கொள்கிறோம். தேவனுக்கு பிரியமற்ற பெருமையானது தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அரு ஜீவனையும் எடுத்துவிடும். ஆகவே ஒருமனப்பாட்டை காத்துக் கொள்வோமாக. இந்த வார்த்தையை கொண்டு உங்கள் ஒருவரையும் நிறைவாக ஆமேன். Stopped.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ
1: சிருஷ்டி நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கும். சந்தோஷத்தினால் எமது இதயங்களை நிரப்புற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கும். சவலை நோக்கி ஏழு சடுதியாய் வானத்திலிருந்து தோன்றின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். அதிசயங்களை காட்டுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். இக்கட்டான சூழ்நிலையில் திடன்கொள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். நன்மை சொல்லுக்கு மகிமை உண்டாகும் என்ற இயேசு கிறிஸ்துவே,
0: ரத்தஞ்சத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷத்தை
1: நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்துவோம்.
0: பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும்
1: நன்மை செய்வதற்கு கனத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்துவோம். நன்மை செய்வதற்கு சமாதானத்தை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்துகிறோம். நியாய பிரமாணத்தின்படி செய்தவர்களை நீதிமான்களாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். எங்களை நீதிமான் எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கும். தேவ மகிமையை அடையாள செய்ய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் மே நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்துகிறோம். பாவியாகி எங்களுக்காக மரித்து இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும், வரவேற்கும். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதி.
0: சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலிக்குமை
1: மகிமை பெறுகிறோம். நியாய பிரமாணத்தை நீதி நிறைவேற செய்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்குமை மகிமைப்படுத்துமை வரவேற்கிறோம். சரத்தை பாவத்திற்கு மறிக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்குமை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியை நீதி நிமித்தம் ஜீவனடைய செய்யும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்குமை மகிமைப்படுத்துமை வரவேற்கிறோம். சாவிற்கு எதுவானங்கள் சரங்களை உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்குமை மகிமைப்படுத்துமை வரவேற்கிறோம். தேவட ஆவினாலே எங்களை நடத்தும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சவுமை நன்றியோடு துதிக்குமை மகிமைப்படுத்த அங்கே வரவேற்கிறோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமை மகிமைப்படுத்துமை வரவேற்கும். உங்கள் பிரவினங்கள் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமை மகிமைப்படுத்துகிறோம். எண்ணுக்கடங்கா பெருமிச்சோடு எங்களுக்காக வேண்டல் செய்யும் பரிசுத்தாவியானவரை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். முதற்பேறவனான உமை முன்குறித்த இயேசு கிறிஸ்துவானது
0: 24
1: ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். புறஜாதிகள் இருந்து எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். உண்மை விசுவாசிகள் வெட்கப்படுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். அளவிடப்படாத நியாய தீர்ப்புகளை உடைய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்துகிறோம். அறியப்படாத வழிகளை உடைய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கிறோம். கிருமியை வறுத்து விடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கும். நன்மையை பற்றி கொண்டிருங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தும், வரவேற்கும். நிலைநிறுத்த வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்தும், உம்மை வரவேற்கிறோம். முழங்கால் யாவும் முடங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்தும், உம்மை வரவேற்கிறோம். நாவல் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த, உம்மை கனம் பண்ணுகிறோம், உம்மை வரவேற்கிறோம். புற ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த, ரோமர் 15:11-12 நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொள்கிறோம். நாங்களும் புறஜாதிகளாய் இருந்தோம், இப்போது உம்மை சொந்த பிள்ளைகளாய், மனவாட்டியாய், சீஷியாய் உம்மை தொழுது கொள்ள, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க நீ தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொள்கிறோம். ஜனங்களே எல்லோரும் கர்த்தரை புகழுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சாட்சியை எங்களுக்குள் ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முடிவரியந்தமங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். புளிப்பு பாவம் இல்லாதவளாய் இருக்க வேண்டும் என்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஸ்தோத்தரிக்கும், உம்மை வரவேற்கிறோம். புதிதாய் பிசைந்த மாவை போல இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த, உம்மை வரவேற்கிறோம். தமது வல்லமையினால் எங்களை எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த, உம்மை வரவேற்கிறோம். அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த, உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, இப்படி அழைக்கப்பட்ட நிலைமையில் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, உமக்கென்று நியமிக்கப்பட்ட, புத்தியுள்ள கற்புள்ள கன்னிகளாக நாட்டில் நிலைநிறுத்தி ஆசிர்வதித்து, பரலோக ராஜ்யம் வருக, பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று நித்திய பிதாவே, சத்திய பிதாவே, ஜோல்களின் பிதாவே, ஆறுகளின் பிதாவே, நீதிமான்களின் பிதாவே, பரலோக பிதாவே, இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்தி உம்மை வரவேற்று உம்மை புகழ்ந்து பாடி உம்மை மகிமைப்படுத்தி நாங்கள் தொழுது கொள்கிறோம், பணிந்து கொள்கிறோம், ஆராதிக்கிறோம். அழைக்கப்பட்ட நிலையில் நிலை நிறுத்த வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, 21st century மக்கள் ஒவ்வொருவரும் இரக்கம் பெற்ற ஜனம் என்று உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மீந்திருக்க ஜனம் ஒவ்வொன்றும் இரக்கம் பெற்ற ஜனம் என்று உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். சோதனைக்கு தப்பித்துக் கொள்ள வழியை உண்டாக்குற தேவனே, சோதனை கூப்பிடாதபடி தீமிழந்து காக்குற தேவனே, இப்படியாய் மீந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்தும் சோதனையிலிருந்து தப்பித்து ஆண்டவரே சோதனை கூப்பிடாதபடி காக்கும்படி உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆறுதல் செய்ய திராணி கொடுக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உபத்திரங்களில் ஆறுதல் செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஆறுதலை பெருகச் செய்த தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவனாகிய கிறிஸ்து இயேசுவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் செய்ய வல்ல இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நற்கிரிகளை பெருகச் செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். கிருபையை பெருகச் செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமை வரவேற்குமை மகிமைப்படுத்துகிறோம். பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமை வரவேற்குமை வரவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தாயின் வயிற்றிருந்தமை பிரித்தெடுத்த இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். என் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தம் பண்ணி உடைய ஊழியத்திலே பயன்படுத்தும்படி உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம், மகிமைப்படுத்துறோம். இரத்தஞ்சியம் நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து எங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்குமை வரவேற்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்குமை மகிமைப்படுத்துமை வரவேற்கிறோம். ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்றதப்பா. இப்படியாய் ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் யாரெல்லாம் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறார்களோ கர்த்தாவே,
0: மணி நேரமும் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நீர்
1: நாம் பெற்றுக் கொள்ளும்படியுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே உம்மை தெரிந்து கொண்ட எங்கள் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த உம்மை போற்றுகிறோம். அக்கிரமங்களால் மறித்த எங்களை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம். பாவங்களினால் மறித்தங்களை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். உன்னதங்களிலே உம்மோடு கூற உம்மை உட்கார செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை வரவேற்கும், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நியாய பிரமாணத்தை மாம்சத்தினாலே ஒழிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை வரவேற்கிறோம். சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்தும், உம்மை வரவேற்கும். எங்கள் இருதயங்கள் வாஞ்சிக்கிற இயேசு கிறிஸ்துவே, எங்கள் இதயங்களில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்தும்.
0: ஆகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்,
1: உம்மை வரவேற்கிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கும், உம்மை வரவேற்கிறோம். ஒருவர்
0: கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி
1: சாவாமை உள்ள இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்தும், உம்மை வரவேற்கிறோம். பூமியின் தாழ்விடங்களில் இறங்கின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தும், உம்மை வரவேற்கிறோம். சிலரை அப்போஸ்தலாக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை வரவேற்கிறோம். சிலரை தீக்கசியாக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தும், உம்மை வரவேற்கிறோம். சிலரை சுவிசேஷராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். சிலரை மேய்ப்பராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். சிலரை போதவராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். இருளின் அந்தகாரத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். எல்லாவற்றையும் தமக்குள் நிலைத்திருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். மரித்தொழுந்தெழுந்த முதற்பரனான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். எங்களுக்குள் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை வரவேற்கிறோம். சுவாழ்த்திற அக்னியோடு வரும் இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை வரவேற்கிறோம். பரிசுத்த வான்களில் மகிமைப்படத்தக்க இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த வான்களில் மகிமைப்படத்தக்கவராய் இருக்க வரும், பரிசுத்த வான்களில் மகிமைப்படத்தக்கவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். ஜீவனை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். அழியாமை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், வரவேற்கிறோம். நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். சகல அக்கிரமங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை வரவேற்கிறோம். தமக்குரிய சொந்த ஜனமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். உங்களை நற்கிரைகள் செய்ய வைத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். சர்வத்தின் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குபவரே, உம்முடைய இரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். உன்னதத்தில் மகத்துவமானவுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சவும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தூதர்களை காற்றுகளாக செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கு உண்மை மகிமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். தம்முடைய ஊழியக்காரை அக்னி ஜுவாலியாக செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கு உண்மை மகிமைப்படுத்துகிறோம். பல்லமையின் வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். புதிரின் ஜீவனமான மார்க்கத்தோட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். உலகத்தை நியாயம் தீர்க்க ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, உலகத்தை நியாயம் தீர்க்காமல் ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்குமே மகிமைப்படுத்துகிறோம். பிதாவின் கட்டளையின்படி பேசின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். பிதாவின் கட்டளையின்படி உபதேசம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். நான் இருக்கிற இடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். என்னை பகைக்கிறவள் என் பிதாவையும் பகைக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சவுமே ஸ்தோத்தரிக்குமே மகிமைப்படுத்துகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமும் மாறுமென்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சவுமே துதிக்கிறோம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோமே வரவேற்கிறோம். பரிசுத்தப்படுத்துவீராக. மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபித்தங்கள் இயேசு கிறிஸ்துவே, நம் யாவருக்கான தேவரீர் வேண்டிக் கொள்வீராக. நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். வேர்வை இரத்தத்தின் பெருந்துகளாய் தரையிலே விழ ஜெபித்த இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சவுமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற இயேசு கிறிஸ்துவே, இப்படியா இந்த ஒளிபரப்புகள் எங்கெல்லாம் கேட்கப்படுவதோ அங்கெல்லாம் ரட்சிப்பு உண்டாகும்படி பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்க வந்த மனுஷகுமாரனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இழந்திருக்கிற ஒவ்வொன்றையும் நீர் மீட்டு தந்து அது நாமத்தை மகிமைப்படுத்த ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பொருத்தனைகள், ஆண்டவரே வாக்கு பண்ணின ஊழியர்களுக்குரிய காணிக்கைகள் எல்லாம் வந்து சேர, ஆண்டவரே நீங்கள் வழிகளை திறந்து தாங்க. நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய் என்றவரே, கடன் கொடுக்காத கடன் வாங்காதபடி ஆண்டவரே நம்முடைய நாமத்தில் இம்மட்டு நீர் காத்து வழிநடத்தி வருகிறீர், தொடர்ந்தும் காத்து வாரும் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துறோம். கத்துடைய நாமத்திலே வருகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சமுமை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நான் மறுபடியும் வருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே மயமப்படுத்துகிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே மயமப்படுத்தும் உம்மை வரவேற்கிறோம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே மயமப்படுத்துறோமே வரவேற்கிறோம். என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான், பெரிய காரியங்களை செய்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே. இப்படியாய் கர்த்தாவே, இந்த 21st century 2027-26 19 மீந்திருக்கிற மக்களை முதல் ராஜ்யத்திலே நாட்டில் நிலைநிறுத்தி ஆசிர்வதித்து பரிசுத்தப்படுத்தி முதல் வசனத்தை அனுப்பி தேவனுடைய குணமளிக்கிற வல்லமை, பரிசுத்தமாக்குற வல்லமை, திடப்படுத்துற வல்லமை, ஸ்திரப்படுத்துற வல்லமை, சீர்படுத்துற வல்லமை, வலுவாதபடி காக்கிற மகிமையின் வல்லமை நம்ம ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தி காக்க போதுமானதா இருக்கிறபடியால் ராஜாக்கள், அதிபதிகள், எஜமான்கள், வேலையாட்கள், சிறியோர், பெரியோர், சிறு பிள்ளைகள், குழந்தைகள், பச்சினம் பிள்ளைகள், பாலுணும் குழந்தைகள், வாலிபர்கள், கன்னியர்கள், முதியோர், பெரியோர் யாவரையும் கத்தருக்கன்றிலே நிறுத்தி நாட்டி அபிஷேகித்து ஆசீர்வதித்து உற்றா உறவுகள், நண்பர்கள், சொந்த பந்துக்கள், சௌதர சௌரிகள், இனத்தார், தாய், தவுப்பன் யாவரையும் ஆண்டவரே, சகல குடும்பத்தினரை, சகல தேசத்தினர், சகல ஜாதியினர், சகல பாஷைக்காரை, சகல கோத்திரத்தாரை, மாமிசமான யாவரையும் கத்தருக்கன்று மீட்டு நாட்டி நிலைநிறுத்தி அபிஷேகத்தை செபிக்கிறோம். ஆண்டவர், த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை பார்க்கலாம் பெரிய கிரியைகளை செய்வான் என்று விசுவாசத்தோடு கூட கெனி கொடுக்கும்படியா பிதாவையும் ராஜ்யத்திலே நாட்டி ஜபிக்கிறோம். நீதிமான்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று இன்றைய நாளும் சூரியனை போல பிரகாசிக்கும்படி பரிசுத்த பிதாவை உம்முடைய சூரியனை தந்ததுக்காக நன்றி செலுத்தி உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உடைய நாமத்தினாலே நாங்கள் எல்லா மனுஷோட ரட்சிப்பையும் கேட்டு நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கள்ள சவுர்களா இராதபடி உண்மை உள்ள சவுர்களா இருந்து கீழ்ப்படிந்து அடங்கி செவி கொடுத்து சாட்சியாய் வாழ அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரே பிதா உங்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை அனுப்புவார் என்ற இயேசு கிறிஸ்துவே, இப்படியாய் ஒவ்வொருவருக்கும் உரிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் அமர்ந்திருந்து வலது பரிசத்தில் தங்கியிருந்து நிலைத்திருந்து அபிஷேகமாய் அக்னியாய் கெனி கொடுக்கும்படி பரிசுத்தப்படுத்தி நடத்த தேவனே நம்முடைய நடத்தலுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மது வசனங்களை எங்களுக்கு, மது வானங்களை எங்களுக்கு, சாரி, மது வசனங்களை எங்கள் இருதயங்களமாகிய சதியாகிய பலகையில் எழுதும் ஆவியானவரே, உமது வார்த்தை எழுதும் உள்ளங்களிலும் உள்ளாந்து எங்களிலும் உம்முடைய வசனம் பரிசுத்தப்படுத்தி கருதியற்றதும் குறையற்றதும் குற்றமற்றதும் கபடற்றதும் மாசற்றதுமாய் கத்தருக்கு கனி கொடுக்கிற புத்தி உள்ள கனிகளாய் நிலைநிறுத்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்ளும் வசனங்களை எங்கள் இருதயங்களாகிய சதியான பலகையில் எழுதும் கத்தராய் இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் சத்தியான இருதயமாய், நவமான இருதயமாய், கத்தருக்கு பயப்படுற இருதயமாய், கத்தோட கட்டளையும் கற்பனை நியமங்களை கை கொள்ளப்படுகிற இருதயமாய், தேவனே புதிய உடன்படிக்கையும் பங்குள்ள இருதயமாய் நிலைநிறுத்தி நடத்துகிற தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதித்து மகிமைப்படுத்தி உம்மை வரவேற்கிறோம். உள்ளகம் எம்மை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இன்னும் ஒரு விசையமை காண முழு பிரகாசம் உள்ள இருதயத்தை தந்து நடத்தும் என்று சுத்தேதியமுள்ள பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சுத்தேதியத்தோடு நிலவரமான ஆவியோடு இரத்தத்தால் கழுவப்பட்ட புதிய சிருஷ்டியாய் சகல ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். நான் பிழைத்திருக்கபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கு உம்மை மகிமைப்படுத்துகிறோம். என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கு உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். நானே மெய்யான திராட்சை செடி என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கு உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். சகல ஜனங்களும் என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதித்து சகல ஜாதிகளும் சகல பாஷைக்காரரும் சகல கோத்திரத்தாரும் மாமிசமான யாவரும் உம்மை சேவிக்கும்படி உம்மை தொழுது கொள்ளும்படி உம்மை ஆராதிக்கும்படி உம்மை மகிமைப்படுத்தும்படி பூமியை குடியிருக்க உயிர்ப்புக்காக செய்து படைத்த தேவனுடைய திட்டமும் சித்தமும் நோக்கமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சகல ஜனங்களிலும் நிறைவேற்றப்பட பரிசுத்த பிதாவே, இந்த நாள் உண்மை நோக்கி மகிமைப்படுத்த விண்ணப்பம் பண்ண, மன்றாட, ஸ்தோத்தரிக்க, துதிக்க, உண்மை வரவேற்க, நீர் பாராட்டின் அற்புதத்தின் அதிசயத்தின் செய்கைக்காய் நன்றி செலுத்தி தொடர்ந்து உமது மகத்தான நாமும் மகிமைப்பட பரலோக பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் மீந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்திலும் செய்யப்பட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நானும் கெட்டு போகக்கூடாது, என் பிள்ளைகளும் கெட்டு போகக்கூடாது, நமக்குண்டான ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள் என்றது இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. மாமிசமான யாவருமேலும் ஆவியை ஊற்றுவேன் என்பதுடைய வாக்கு திட்டம் இப்படியா இந்த 21ஆம் நூற்றாண்டை உச்சமாய் கத்திருக்கின்ற அர்ப்பணித்து எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றே தேவடைய நாள் தாமதித்து வருகிறது. அந்த பிரகாரம் கத்தருடைய நாள் திவிரித்து வரும்படி மிகுந்த அவளாய் காத்துங்கள் என்று இன்றைய நாள் மனவாளி வரவேற்று துதி செய்து சோத்திரம் செய்து மகிமைப்படுத்தி காத்திருக்கும்படி நேற்று தினத்தில் பேசின வார்த்தையின்படி இன்றைய நாளுமே வரவேற்று ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி ரத்தத்தை துதித்து ஸ்தோத்தரித்து உடைய திருரத்தம் இல்லாமல் ஆண்டவரை நாங்கள் ஒன்றுமில்லை கத்தாவே. அனுதினம் உமது திருரத்தம் நம்மை மீட்பதற்காய் ஸ்தோத்திரம். ஜீவனோடும் தீக்காயசோடும் உமது வருகை பெரியந்த கனி கொடுக்க ஜீவனையும் தீக்காயசின் தேவரை நம் ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்தும் என்று உன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் யாவருக்கும் தீவனம் தீக்காயசம் அருளப்பட தேவ சித்தம் செய்யப்பட புருஷர்களாய் ஸ்திரிகளாய் வாலிபராய் கன்னியராய் பெரியோராய் சிறியோராய் யாவரும் கத்தோட சமூகத்தில் காணப்பட தேவடைய வருகைக்கென்று நிலைநிறுத்தி நாட்டி அபிஷேகித்து ஆசிர்வதித்து நன்றியோடுமை துதித்து ஸ்தோத்தரித்து வாரும் நேசரே என்று மணவாளனே வாரும் என்று ஸ்தோத்திர பலிகளையும் துதி பலிகளையும் புகழ்ச்சி பலிகளையும் கீர்த்தி பலிகளையும் ராஜ்யத்தின் பலிகளையும் ஆனந்த பலிகளையும் சமாதான பலிகளையும் நன்றி பலிகளையும் புதி பலிகளையும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்கிறோம். மகிமையின் கர்த்தரை தொழுது கொள்கிறோம். மகத்துவங்களின் முக்கியங்களின் தேவனை தொழுது கொள்கிறோம். ஒன்றான மெய்தேவனை தொழுது கொள்கிறோம். சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறதை தொழுது கொள்கிறோம். நேற்று மின்றும் என்று மாறாத சர்வ வெலமுள்ள தேவனை தொழுது கொள்கிறோம். எக்கால துணியோடு மாறு வாரடி முழக்க மின்னலோடு ஜுவாலித்தெரிய அக்னியோடு பிதாவின் மகிமையோடு பரிசுத்த வான்களோடு பரிசுத்த தூதர்களோடு பேரோசை உள்ள கைத்தானங்களோடு மத்தியாயத்தில் பிரசன்னமாக இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய இரகசிய வருகையும் பகிரங்க வருகையும் மத்தியாயத்தில் வெளிப்பட போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்தி வானம் மின்னலை போல மின்னல் தோன்றுவது போல மனுஷகுமாட வருகை இருக்கும் என்று நாளில் நீர் பேசினீர் கேத்தாவே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இப்படியாய் நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை சுமந்து பிதாவின் சித்தம் நிறைவேற சகல தேசங்களுக்காக சகல நாடுகளுக்காக சகல சபைகளுக்காக சகல ஜனங்களுக்காக சர்வபூமிக்காக திறப்பிலே நின்று தேவனை மகிமைப்படுத்த தேவனாகிய கர்த்த நம் ஒவ்வொருவரையும் தீக்காயசையும் ஜீவனை சுகத்தையும் பலத்தையும் ஆவியான வழிநடத்தலையும் ஆவியான விடுதலையும் எழுப்புதலையும் தந்து சர்வபூமியை கடாட்சிப்பாராக என்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன்னதத்தையும் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டத்திற்கு வரும் பல ஜாதிகளுடைய பலத்த சேனை தேவனிடத்துக்கு திரும்பும் என்று ஏசாய் 65 படிக்கத்தாவே. ஜாதிகளுடைய சகல ஜாதிகளின் சீஷராக்குங்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படி ஜாதிகளுடைய பலத்த சேனை கர்த்தர் பக்கமாய் திரும்ப எங்கள் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று மெய் நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி தொழுது கொள்கிறோம். ஆண்டவரை வரவேற்கிறோம். சகல ராஜாக்களும் உண்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியர் உண்மை சேவிப்பார்கள் என்று சங்கீதம் 72:11 சகல ஜாதிகளும் உண்மை சேவிக்க சகல ராஜாக்களும் உண்மை தொழுது கொள்ள பரலோகத்தின் தேவனை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். பூமி மத நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கத்தடையும் என்று சங்கீதம் 24:1 சொல்லி எங்கள் தேவனை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்துமை வரவேற்று மகிமைப்படுத்துகிறோம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் நாங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் என்று எபேசியர் 4:6 சொல்லி எங்கள் தேவனை வரவேற்று துதி செலுத்தி மகிமைப்படுத்தி நன்றி செலுத்தி ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிற இந்த வார்த்தையின்படி தேவன் மகிமைப்படும்படி உம்மை வரவேற்று துதி செலுத்துகிறோம். இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். 1 யோவான் 5:20 கர்த்தரே மெய்யான தேவன் நித்திய ஜீவனுமான தேவனை வரவேற்று துதி செலுத்தி ஆராதனை செய்து மகிமைப்படுத்தி உம்மை தொழுது கொள்ளுகிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புற நிறைவாகிய சர்வமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தறினர். எபேசியர் 1:23 எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து திருச்சபை ஒவ்வொன்றை பரிசுத்தப்படுத்தி அக்னியினாலும் அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் அந்யோன்யத்தினாலும் பரிசுத்தத்தினாலும் அன்பினாலும் நிரப்பி மணவாளனுடைய புத்தி உள்ள கன்னிகளாய் நிலைநிறுத்தி நாட்டி அபிஷேகத்தை ஆசீர்வதித்து எழுப்புதல் பற்றி பெருகட்டும் என்று ஒப்புக் கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சமஸ்தமுமை சேவிக்கும் சங்கீதம் 119:91b கர்த்தாவே சமஸ்தமும் உம்மை சேவிக்கும் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே எங்களுக்கல்ல உம்முடைய மகத்தான நாமம் ஒன்றே மகிமைப்படும்படி சமஸ்தமும் உம்மை தொழுது கொள்ள இந்த 2026 இந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலும் தேவனை மகிமைப்படுத்தி பணிந்து கொள்கிறோம் தொழுது கொள்கிறோம் முழங்கால் படுகிறோம் சீஷத்துவத்தின் புற நிறைவுக்காய் சமஸ்தமும் உம்மை தொழுது கொள்ள உம்மை சேவிக்க உம்மை ஆராதிக்க நன்றி செலுத்தி உம்மை தொழுது கொள்கிறோம். சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் அவருக்கு என்றும் இருக்கிறது அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக என்ற ரோமர் 11:36 உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். தேவரி சகலத்தை செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்த தடுபடாது என்று அறிந்திருக்கிறோம். யோபு 42 சகலத்தை செய்ய வல்லமுள்ள தேவனிடத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவரே ஏசாயா 37:16 பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவ மகிமை விளங்க தேவ கிருபை விளங்க தேவ பயம் விளங்க தேவ ஐக்கியம் விளங்க தேவ அன்பு விளங்க தேவ ஒற்றுமை விளங்க தேவ ஆவியார் அபிஷேகம் அந்யோனியம் ஐக்கியம் எழுப்புதல் பற்றி பிடிக்க பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் கத்தருக்கென்று அர்ப்பணித்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கத்தாதி கத்தர் மன்னாதி மன்னர் நித்தியாந்தமுள்ள சக்கராதிபதியும் ஏகசுனும் ஆகியங்கள் பரலோகத்தின் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். பூலோகத்துக்கும் பரலோகத்தின் தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட பரலோகத்தின் துதியின் ஓசை ஜப மேகம் மன்றாட்டு மேகம் விண்ணப்ப மேகம் ஆராதனை மேகம் பூமியை மறைத்து பூமியை நிரப்பி பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க பூமியானது கர்த்தரின் மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க பூமி உருண்டையின் மேல் வீச்சிருக்க எங்கள் தேவனுடைய அசைவும் எழுப்புதலும் அறுவடையும் பூரணமாய் சர்வ பூமியிலும் உண்டாக சர்வ பூமியின் தேவனை பரிசுத்தம் பண்ணி நன்றி செலுத்தி தொழுது கொள்ளுகிறோம் பணிந்து கொள்ளுகிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். பல்லோத்துக்கும் பூலோத்துக்கும் தேவனாகி எங்கள் தேவாதி தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக மாத்திரமல்ல பூமியில் உள்ள சகல குடும்பத்தாக்காகவும் தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளில் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டதென்று பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை காணும்படி பரலோகத்தின் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். பூமியின் குடிகளை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் என்று சங்கீதம் 4:5 சகல பூமியின் குடிகளையும் தந்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். பரலோகத்தின் தேவனுடைய ராஜ்யம் வருக பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று பூலோகத்தின் பரலோகத்தின் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தின் 2026 19ஆம் தேதியிலும் பரிசுத்த பிதாவே உமது நாமம் மகிமைப்படும்படி நீர் தெரிந்து கொண்ட பிரகாரம் நீர் அழைத்த பிரகாரம் நின் முன்குறித்த பிரகாரம் உமது நாமம் ஒன்றே மைமைப்பட சகல ஜாதிகளிலும் சீஷத்துவத்தின் பூர்ண நிறைவுண்டாக ஒத்தாசைகளும் உதவிகளின் நன்மைகளும் கிருபைகளும் சகல ஜனங்களுக்கும் கிடைக்க சர்வலோக நியாயாதிபதி சகல ஜாதிகளை சுதந்திரமாக கொண்டிருக்கிற உன்னதமான கர்த்தருடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தினாலே சகல ஜனங்களும் சுவிசேஷத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி குணப்பட்டு நித்திய ஜீவனை சுந்தரித்து பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க பாத்திரமான்களாய் திகழும்படி தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி, நன்றி, நன்றி. கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி ஸ்தோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவனை தொடர்ந்து கொள்கிறோம். தினாலும் வாசிக்க வேண்டிய தேவோட வார்த்தை, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் புத்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்து மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன், ஜெயம் கொள்றவன் எல்லாவற்றையும் சொந்தெடுத்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று. 21st century 2026 ஜனங்கள் யாவரும் கிறிஸ்தியேசுக்குள்ளாய் ஜெயம் கொள்ளும்படி மெய்யான மனம் திரும்புதலிலும் மெய்யான பாவம் என்ன நிச்சயத்திலும் மெய்யான பரிசுத்த வாழ்விலும் மெய்யான நித்திய ஜீவனிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஜெயமாக தெளித்து ஜெயம் கொண்டு ஜீவத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று பெரியோர் சிறியோர் சுயாதீன அடிமைகள் யாவருக்கும் ஜெயம் கொடுக்க எங்கள் கர்த்தர் பாத்திரராய் இருக்கபடியால் நன்றி செலுத்தி எங்கள் சித்தமெல்லாம் ஆண்டவரே உம் சித்தமாகட்டும் என்று உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் கை கொள்றவர்களுக்கு இப்படி ஆய்கொண்ட ஜெயம் கொண்ட ஜீவத்தை தேவன் அருள்வார். பயப்புறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரணைக்காரரும் பொய்யர் அனைவனும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தமெறிய கடலிலே பங்கடைவார்கள். பின்பு கடைசியாக ஏழு வாதைகளால் நிறைந்த ஏழு கலசங்களை உடைய அந்த ஏழு தூதர்கள் ஒருவன்

தலையுள்ள வச்சிரை கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரவுமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல்கள், வடக்கே மூன்று வாசல்கள், தெற்கே மூன்று வாசல்கள், மேற்கே மூன்று வாசல்களாக பன்னிரண்டு வாசல்கள் இருந்தன. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேலின் சந்ததியாகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அசுபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்களின் 12 நாமங்களிலும் பதிந்திருந்தன. என்னுடைய பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதுர்களையும் அளக்கிறதுக்கு ஒரு பொற்சோக்கூளை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது. அது அகலம் நீளமும் சமமாயிருந்தது. அந்த கோளினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாயிருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாயிருந்தது. அவன் அதன் மதிலை அளந்த போது அதன் தூதனுடைய அளவாகிய மனுஷனுடைய அளவின்படியே 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லை போல கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிவுள்ள பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்து மதில் அஸ்வாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதலாம் அஸ்வாரம் வஸ்திரம், இரண்டாவது ரந்திர நீளம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பதுமராகம், ஏழாவது சுதந்திரம், எட்டாவது படிகபட்சை, சாரி சுவர்ண ரத்தினம் ஏழாவது, எட்டாவது படிகபட்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுதந்திரம், 12வது மரகந்தம், சாரி 12வது சுகந்தி இவைகளே. 12 வாசல்கள் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. நகரத்தின் வீதி தெளிவுள்ள பளிங்கு போல சுத்த பொன்னாயிருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை. சர்வ பலமுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்காலயம். நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவோட மகிமையே அதை பிரகாசித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளவு விளக்கு. இரவும் பகலும் ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ஹலேலூயா. பூமியின் ராஜாக்கள் அதன் மகிமே கனத்தை மதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் ராதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாவுடைய மகிமையும் கனத்தை மதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யை நடப்பிக்கிறமாக ஒன்று அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த 21வது நூற்றாண்டு மக்கள் யாவருடைய 2026 19ஆம் தேதி வாழ்ந்திருக்கிற மக்கள் யாவருடைய பெயரும் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த ஜீவ புஸ்தகத்தை எழுதப்படட்டும் என்று மன்றாடி நன்றி செலுத்தி துதித்து ஸ்தோத்தரித்து எங்கள் சித்தமல்ல ராஜா, உம் சித்தமே ஆகட்டும் என்று பிதாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல கத்துடைய ஆவியினால் ஆகும் என்ற தேவனே, ஆவியானவர் செம்மையான வழியில நடத்த தேவாவின் அனுக்கிரத்துக்குள்ள ரட்சணியத்துக்குள்ள மகிமைக்குள்ள ஒப்பு கொடுத்து கோடி கோடி நன்றிகளை கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தியுமே நன்றியோடு துதிக்கிறோம். சங்கம மூலியங்கள், கோஸ்பல் எஃப்எம் மூலியங்கள், பிரேயர் எஃப்எம் மூலியங்கள், பிரைஸ் எஃப்எம் மூலியங்கள், மியூசிக் எஃப்எம் மூலியங்கள், ஆமீன் எஃப்எம் மூலியங்கள், வெள்ளமை நிலைகள் மூலியங்கள், ஜிஃபேன் எஃப்எம் மூலியங்கள், ஆமீன் கத்ரா இயேசுவார் மூலியங்கள், ஸ்பைப்ரே இன்டர்நேஷனல் ஜொபக்குழுக்க, யுனைடெட் பெந்தகோஸ்ட் ஊழியங்கள், ஹோப் செஞ்சுவரி ஊழியங்கள், பிலதெல்பியா ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், மேசியா ஊழியங்கள், கல்வாரிநாதா ஊழியங்கள், புதுவாழ் ஊழியங்கள், கெஸ்மனே ஊழியங்கள், ஜீவாதிபதி ஊழியங்கள், மணவாட்டி ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், இன்னும் ஐக்கத்தாவே கத்துடைய சபை, சுவிசேஷ சபை, ஜெபத்தோனி, ஜீசஸ் கால்ஸ் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். ஆண்டவர் எஸ்பிஎம் பிரைஸ் எஃப்எம் பிரேயர் எஃப்எம் மியூசிக் எஃப்எம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தேவட மகிமை பெரிதா இருக்கிறபடியால் நன்றி செலுத்தி பரலோக தேவடைய ஆனந்த பேரின்ப மன மகிழ்ச்சி பரலோகத்தின் ஆனந்தம் பூமியை நிரப்பும்படி, பரலோகத்தின் மகிமை பூமியை நிரப்பும்படி, பரலோகத்தின் துதி பூமியை நிரப்பும்படி, பரலோகத்தின் சித்தம் தேவனுடைய திட்டம் தேவனுடைய நோக்கம் சகல தேசங்களிலும் சகல நாடுகளிலும் சகல கண்டங்களிலும் சர்வ பூமியிலும் நிறைவேற்றப்படும்படி பரிசுத்த பிதாவே உம்மை நோக்கி நாங்கள் அபயமிட்டு கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி தேவாதி தேவனும் கத்தாதி கத்தரும் மன்னாதி மன்னர் நித்தியாந்தமுள்ள சக்கராதிபதி

0: விகசனமாகிய பரலோகத்தின் தேவனின் மகத்தான நாமத்தை நிர்மாய்மைப்படுத்தும் என்று சகல மகிமையும் சகல கனமும் சகல புகழ்ச்சியும் சகல கீர்த்தியும் சகல ராஜ்யமும் சகல வல்லமையும் உமக்கே செலுத்தி உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவனவர் பரிசுத்தர், இருந்தவர் அவர் பரிசுத்தர், இருக்கிறவர் அவர் பரிசுத்தர், வருகிற ஆகிய எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன் ஆகிய கர்த்தரவர் பரிசுத்தர் என்று பரலோக தேவனே உம்முடைய பரிசுத்த அலங்காரத்தினாலே சகல ஜனங்களும் உம்மை சேவிக்க உம்முடைய பரிசுத்த அலங்காரத்தின் ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் ஆயத்தமின் சுவிசேஷத்திற்குரிய பாதரட்சையும் விசுவாசம் என்னும் கேடகம் சனியமனின் தலைச்சீராவும் ஜீவவாத்திய ஆகிய கத்துடைய வசனமும் ஆண்டவர் எசப்பா இருபுறம் கருக்குள்ள பட்டியமாகிய சத்திய வசனங்கள் இந்த நாளும் சமூகத்திலே சொல்லி ஏறெடுத்து ஜபிக்கப்படுகிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கள துதியும் ஜபங்களும் விண்ணப்பங்களும் அன்றாடுகளும் ஆராதனைகளும் பிதாவே உடைய சமூகத்தில் வந்து உடைய பிரசன்னத்தை முது வருகையும் ஆண்டவரே பூமியில விளங்க பண்ண போற அதி சீக்கிரத்தின் நட்பத்துக்காக உண்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். கொள்ளவும் அழிக்கவும் வஞ்சவும் வஞ்சிக்கவும் திருடம் பெறுகிற சத்துன் பிடிந்து நிரந்தரமாய் மனுக்குலத்தை விடுதலையாக்கி மனுஷர் மத்தியிலே வாசம் செய்ய வரம்பெற்ற தேவன் இந்த 21st century மக்கள் யாவரிடத்திலும் தேவன் வாசமாய் இருக்கும்படி தேவனுடைய வாசஸ்தலமாய் சகல ஜனங்களும் இருக்கும்படி தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய சத்தமும் தேவனுடைய துணியும் தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய மகிமையும் தேவடைய மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்தை ஜனங்கள் ருசித்தவர்களாய் தெய்வீக சுகத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உடைக்கட்டப்பட்டவர்களாய் தேவடைய நீதியின் சுவிசேஷம் சமாதானத்தின் சுவிசேஷம் சகல ஜனங்களும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மனம் பொருந்தி ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று திருச்சபைகளே சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தப்பட சத்தியாவி ஆகிய தேற்றவானுடைய சத்துவத்தின் வலிமைக்குள்ளாக நிலைநிறுத்தி நாட்டி அபிஷேகித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பரலோகத்தில் செய்ய செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்பட எல்லா அமைச்சர் மத்தியிலும் எல்லா ஜாதி இடத்திலும் எல்லா கோத்திரத்தாரிடத்திலும் மாமிசமான யாபேரிலும் நித்திய ஜீவன் உண்டாகும்படிக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நம்முடைய வாக்கு தத்தம். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரையும் தேவர் இந்த நாளிலும் தகுதிப்படுத்தும்படி தொடர்ந்து மந்தமை மயமப்படுத்த போற பரிசுத்தவான்களுக்காக கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் செலுத்தி பரலோகத்தின் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி சோத்தங்களை செலுத்தி அப்பா பிதாவேமே நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். பரலோகத்தின் தேவன் உயர்ந்தல்லும் சிறந்தல்லும் மகிமைப்படும் சகல மகிமை உமக்கே, சகல கனமும் உமக்கே, சகல புகழ்ச்சியும் உமக்கே, சகல கீர்த்தியும் உமக்கே, சகல ராஜ்யமும் உமக்கே, சர்வ பூமியும் உம்முடையது, பூமியின் நிலை உம்முடைய ராஜ்யம் உம்முடைய சித்தமும் மகிமைப்பட பிதாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். தேச கொடிகளுக்கு முன்பாக முழங்கால் படுகிட்டு சர்வ பூமியின் தேவன் சகல ஜாதிகளிலும் சீஷத்துவத்தின் பூர்ண நிறைவை விளங்க பண்ணும் என்று பரலோக தேவனுடைய நாமம் ஒன்றே மயமப்பட சர்வ பூமியிலும் தேவனுடைய நாமத்தை அறிகிற அறிவு பூர்ணமாய் சகல ஜனங்களுக்கும் உண்டாக கத்துடைய வருகைக்குரிய எழுப்புதலும் அறுவடையும் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமா அதிகமாய் நிறைவாய் நிறைவாய் பரிபூர்ணமாய் மிகுதியுமாய் சகல ஜனங்களுக்குள்ளும் உண்டாக சிருஷ்டிகரே சகல ஜனத்தை உடைய சிருஷ்டிப்பின் மகிமையினால் நிரப்பும், உடைய பரிசுத்தத்தின் மகிமையினால் நிரப்பும், உடைய சத்துவத்தின் வல்லமையினால் நிரப்பும், உடைய ஆவியின் நிறைவினால் நிரப்பும், உடைய அனுக்கிரகத்தின் ரட்சணியனாலாய் அனுக்கிரக காலமாய் ரட்சிப்பின் ஆண்டா இந்த ஆண்டை பரிசுத்தம் பண்ணி எழுப்புதல் ஆண்டா இந்த ஆண்டை பரிசுத்தம் பண்ணி ரீகபா ஷக்கரபதி அந்தி மணவாளனை எதிர்கொண்டு போகிற பூர்த்தி உள்ள கனிகைக்குரிய பரிசுத்த ஜீவியத்தின் ஆண்டாய் பரிசுத்த பண்ணி மணவாளனை உடைய மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்துக்குள்ளாக முழங்கால் படியிட்டு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சர்வ பூமிக்கும் சுயமத்தை தாரும் ரட்சிப்பின் மகிமையை தாரும் என்று ரட்சிப்பின் அதிபதியாம் கத்தராம் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்ளுகிறோம். உலக ரட்சகரே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே, உட மகத்தான நாமம் அடியாளன் புத்திரலும் மயமப்பட அடியலும் மயமப்பட இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒளிபரப்பாகிற பட்டணங்கள் கிராமங்கள் கண்டங்கள் நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் யாவடி ஜீவங்களிலும் குடும்பங்களிலும் முற்றாளிலும் உறவுகளிலும் சொந்த பந்துகளிலும் சகோதர சகோதரர்களிலும் இனத்தாலும் ஜனத்தாரிலும் யாவரிலும் நிறைவேற்றப்பட தேசங்கள்
1: இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் தோறும்,
0: நாடுகள் தோறும், கண்டங்கள் தோறும், உலகங்கள் தோறும் கத்தரை தொழுது கொள்ள, கத்தரை சேவிக்க, கத்தரை மயமப்படுத்த, கத்தரை ஆராதிக்க, கத்தரை கனம் பண்ண கற்றுக்கொள்ளும்படியாய் பரலோக துதி பூமியில் இறங்கும்படி பரலோகத்தில் கட்டவிழ்த்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பரலோகத்தின் நன்மைகளை கட்டவிழ்த்து செபிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்த்து செபிக்கிறோம் ஐயா. பரலோகத்தின் நிறைவை கட்டவிழ்த்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தினாலும் வெளிப்படுத்தல் நாங்கள் வாசித்த இந்த வார்த்தையின்படி சுத்த பொன்னாய் இருக்கிற பரலோகத்தின் ஐஸ்வர்யம், 12 முத்துக்களாய் இருக்கிற பரலோகத்தின் ஐஸ்வர்யம், தேவனுடைய மகிமையடைந்த மனவாட்டியாகிய, தேவனுடைய மனைவியாகிய மனவாட்டியாகிய பரிசுத்த நகரமாம் எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருவதற்குரிய அந்த ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படும்படியாய், வான மண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள், இப்பிரபஞ்சத்து லோகாதிபதியின் கிரியைகள், அந்தி கிறிஸ்து நாவிகள், கள்ளத்தீக்கசின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், மிருகத்தின் ஆவிகள், லூசிபரன் ஆவிகள், இப்படி ஆய்ப்போம். பாகால் வணக்கங்கள், பாகால் சிலைகள், பாகால் ஸ்லோகங்கள், பாபா சிலைகள், பாபா வணக்கங்கள், இப்படியா என்னென்ன அருவறுப்புகள் ஆண்டவரே விக்கிற தோப்புகள் கிரியைகள் இருக்கிறதோ அவற்றையெல்லாம் அகற்றப்பட்டு நீக்கப்பட்டு மனுஷ வணக்கங்கள் நீக்கப்பட்டு தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவரொருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சாத்தானை கடிந்து கொண்ட தேவனே, இப்படியாய் மனுஷர் வணக்கங்களிலும் சிலை வணக்கங்களிலும் இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவரவருக்கே ஆராதனை செய்யும்படி மனவாளன் மனக்கண்களை திறந்து தந்து பிரகாசம் உள்ள மனக்கண்களை அருளி புத்தியுள்ள ஆராதனை செய்கிற பரிசுத்த பரலோக திட்டத்தை நிறைவேற்றுகிற தேவனுடைய மகிமையின் அடைந்த பரிசுத்த மான்களை பெருக்கித்தாரும், நீதிமான்களை நிரப்பித்தாரும் என்று நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஒருவன் 1000 பேரை துரத்துவான், இருவர் 10,000 பேரை துரத்துவார்கள் என்று நாம் அநேகராய் கர்த்தர் சமூகத்தில் கூடியிருக்கிறோம். இந்நாட்கள் உபவாசத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாள் இந்த நாட்களை நினைவு கூர்ந்து பாவமென்னிப்பு நிச்சயத்துக்காக ஆண்டவரே 40 உபவாசம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்திலே சிலுவையை தியானித்து கர்த்தரை கியானம் பண்ணுகிற பரிசுத்தவான்களுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், எல்லா மனுஷரும் பரிசுத்தமாகவனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றே கர்த்தருடைய நாள் தாமதித்து வருகிறது. இப்படியா எல்லா அமைச்சருக்குரிய ரட்சனையும் வல்லமையும் விளங்க பரிசுத்தவான்களை நாம் ஒருமித்து கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ள, செவிக்க, ஆராதிக்க, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நாம் ஒவ்வொருவரும் தகுதி பெற அனுதினமும் பிதாவை நோக்கி அவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ண அவருடைய நாமத்திலே விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஆமென்றும் ஆமேன் என்று பதிலளிக்கிற தேவ திருத்துள்ள சித்தப்படி தேவன் அனுக்கிரகம் பண்ண வல்லவராயிருக்கபடியால் நன்றி செலுத்தி என்னையும் எனக்குண்டான யாவையும் கர்த்தர் சமூகத்தை ஜீவழியாய் தந்து இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒளிபரப்பாகிற பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகளிலே கேட்டு கொண்டிருக்க பரிசுத்தவான்கள் யாவரையும் கர்த்தர் சமூகத்திலே ஜீவ வழியாய் தந்து கர்த்தருக்கென்று படைத்து சுகந்த வாசனையாய் தூப வர்க்கமாய் அந்தி வழியாய் அதிகாலை வழியாய் மாலை வழியாய் ஜாமு வழியாய் கர்த்தருக்கு நற்கந்தங்களாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சாட்சி வைத்து கிறிஸ்து இயேசுவின் நல்ல ஆவியானவருடைய செம்மையான வழிநடத்தலை சாட்சி வைத்து பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒப்புரவாகி கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஒப்புரவாகுதல் ஊழியத்தை கிரயத்தை சாட்சி வைத்து அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை சாட்சி வைத்து தேவனுடைய நாமம் மகிமைப்பட பரலோகம் திறக்கப்படுவதாக, தேவர் ராஜ்யம் சர்வ ஜனத்திலும் ஸ்தாபிக்கப்படுவதாக என்று, தேவர் ராஜ்யம் வருக என்று நித்திய ஜீவனை உண்டாக்குற தேவ மகிமை வெளிப்படுவதாக என்று பிதாவே உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி நன்றி நன்றி கூடா கொடி நன்றிகள் ஹல்லேலூயா. கூடா கொடி ஸ்தோத்திரங்கள், கூடா கொடி துதிகள் ராஜா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ரோக தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சீக்கிரம் வாருமே, சீக்கிரம் வாருமே, சீக்கிரம் வா.

ميسي يا بيسي كيرم بارمي يانجل ميسي يا بيبي كم بارمي آمين يسوع سيكرم بارمي يانجل بانجي تيرك بيكم بارمي يانجل بانجي تيرك بيكم بارمي மேசியாவே சீக்கிரம் வாருமே எங்கள் இயேசையாவே வேகம் வாருமே மைக்கான எங்கள் நெஞ்சமே ஏக்கத்தாலே எங்கி வாடுதே உம்மைக்கான எங்கள் நெஞ்சமே

பாசமுள்ள மனவாளனாய் உம்மை சேர்த்து கொள்ள வருவேன் என்றாரே. பாசமுள்ள மனவாளனாய் உம்மை சேர்த்து கொள்ள வருவேன் என்றே. ஆசையுள்ள மனவாட்டினாம் நேசத்தோடே காத்திருக்கிறோ. ஆசையுள்ள மனவாட்டினாம் நேசத்தோடே காத்திருக்கிறோ. ஆமென் இயேசுவே, சீக்கிரம் வாருமே, எங்கள் வாஞ்சையை தீர்க்க வேகம் வாருமே, எங்கள் வாஞ்சையை தீர்க்க வேகம் வாருமே. மேசியாவே சீக்கிரம் வாருமே, எங்கள் இயேசையாவே வேகம் வாருமே. இருளனை போல வருவேன் என்றே, நீர் வந்திடும் வேளை அறியாதிருப்பதால். திருடனை போல வருவேன் என்றே, நீர் வந்திடும் வேளை அறியாதிருப்பதால். விசுவாசத்தில் நிலைத்திருந்தே காலமெல்லாம் விழித்திருப்போமே. விசுவாசத்தில் நிலைத்திருந்தே காலமெல்லாம் விழித்திருப்போமே. ஆமென் இயேசுவே, சீக்கிரம் வாருமே, எங்கள் வாஞ்சையை தீர்க்க வேகம் வாருமே, எங்கள் வாஞ்சையை தீர்க்க வேகம் வாருமே. மேசியாவே சீக்கிரம் வாருமே, எங்கள் இயேசையாவே வேகம் வாருமே. அத்திமரம் துளிர் விட்டதே, வசந்த காலம் வேகம் வருகுதே. அத்திமரம் துளிர் விட்டதே, வசந்த காலம் வேகம் வருகுதே. தலையை தூக்கி பார்க்க சொன்னீரே, பார்த்து பார்த்து வாடி போனோமே. ஆமென் இயேசுவே, சீக்கிரம் வாருமே, எங்கள் வாஞ்சையை தீர்க்க வேகம் வாருமே, எங்கள் வாஞ்சையை தீர்க்க வேகம் வாருமே. மேசியாவே சீக்கிரம் வாருமே, எங்கள் இயேசையாவே வேகம் வாருமே. உம்மை காண எங்கள் நெஞ்சமே ஏக்கத்தாலே எங்கி வாடுதே. ஆமென் இயேசுவே, சீக்கிரம் வாருமே, எங்கள் வாஞ்சையை தீர்க்க வேகம் வாருமே, எங்கள் வாஞ்சையை தீர்க்க வேகம் வாருமே. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துறோம் மனவாளரே. அர்ஜுனம் சபையாகிய மனவாட்டி மகிமை மேல் மகிமை அடைய மறுபம் அடைய அந்த உன்னத அந்த அந்நாளுக்காக ஏங்கி தவிக்கிற புத்தி உள்ள கன்னியாக, புத்தி உள்ள மனவாட்டி ஆகிய தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி, நாம் ஒருவரும் கிறிஸ்துவின் இரத்தத்திலே சம்பாதிக்கப்பட்ட சீஷர்கள் என்று சொல்லி, இறுதி கால எழுப்புதல் அறுவடை ஸ்தானாதிபதிகள் என்று ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தோடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்துடைய ஆவியினால் ஆகும் என்றதோட வார்த்தையின்படி தேவாவியான ஒவ்வொருவரையும் நிறுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி பாதுகாத்து பராமரித்து நிலைநிறுத்தி வலுவாதபடி காக்க வலிமுள்ள தேவோட சன்னிதானத்திலே தாழ்த்தி ஒப்புவித்து வாழ்த்தி ஆசிர்வதித்து நன்றி செலுத்தி செபிக்கிறோம். சங்கம ஊழியங்களை பொறுப்பிடுங்க. பிரைஸ் எஃப்எம், பிரேயர் எஃப்எம், மியூசிக் எஃப்எம் எல்லா ஊழியங்களையும் பொறுப்பிடுங்க. ஸ்கைப் ஊழியங்களை பொறுப்பிடுங்க. எல்லா ஊழியர்களோட உபவாசங்களை கனம் பண்ணுங்க. ஆண்டவரே, பாவம் ஆளாதபடி கர்த்தர் ஒருவரே எல்லா ஜனங்களையும் ஆண்டு கொள்ள தேவ மகிமை பிரகாசிக்க, ரட்சிப்பின் அதிபதியாம் ரட்சணியத்தையும் வல்லமையும் மகிமையும் உடைய எங்கள் உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சகல துதி கனமைகளை செலுத்துகிறோம். மாமிசமான யாவருடைய ஆவிகளையும் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிற மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர்
கர்த்தரை தொழுது கொண்டு பணிந்து கொண்டு ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து போற்றி வாழ்த்தி வணங்கி தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். தொடர்ந்து பெறுகிற பரிசுத்தவான்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவர் அழைத்து வாரும், உடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட்.

Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட், க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று கூடாப்படி நன்றிகளையும் கூடாப்படி சூத்திரங்களையும் கூடாப்படி துதிகளையும் செலுத்தி தேவன பரிசுத்த நாமம் மகிமைப்பட புதங்களின் தேவனை, அதிசயங்களின் தேவனை, அடையாளங்களின் தேவனையும் மீ நன்றியோடு துதிக்கிறோம், மீ நன்றியோடு துதிக்கிறோம். ஹலேலூயா, க்ளோரி டு காட், நன்றி செலுத்துகிறோம்.

0: Lord Jesus coming soon. Katra, Yesu Christ seekaram varugirar. Yesu Christ viene brendo. Senya Yesu Christ aravi trevit. Padadings badas. Yesu Swamisa itak me. Yesu Swamisa itaka igbaning benivin enava. Jesus victoring come. Barukaba bishye madonai. Elmasi jendi karim. Sagala moli galilam. Sagala janangalilam. சகல தேசங்களில் எழுப்புதலின் அறுவடை உண்டாக கிறிஸ்தேசன் இரண்டாம் விதியக்குரிய ஆயத்தமும் பரிசுத்தமும் பக்தியும் அறுவடையும் உண்டாக நன்றியோடுமை துதித்து ஸ்தோதரித்து மாமிசமான யாவருக்கும் உரிய வாக்கு தத்தத்தின் நிறைவுள்ள பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் எழுப்புதலின் மறுரூப மகிமைக்காய் நன்றி செலுத்தி பிந்தின ஆவியாவுடைய பரிசுத்த ஆவியானவரின் பிந்தின மகிமைக்காய் நன்றி செலுத்தி பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று தேவனுடைய நாமத்தினாலே பிந்தின ஆலயத்தின் மகிமைக்காய் நன்றி செலுத்தி தேவனே ஆலயங்களை மகிமைப்படுத்தும் ஆலயங்களில் மகிமைப்படும் வழிந்தள்ளும் உறவாடும் அசைவாடும் ஜனங்களோடு பேசும் இந்த வெளிப்படுத்தல் ஏழு சபைகளிலே ஜெயம் பெற்றவர்கள் காணப்பட்டது போல இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் 2026ஆம் ஆண்டிலும் இந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதியிலும் மீந்திருக்கிற ஒவ்வொரு ஜனமும் கர்த்தருக்குள்ளே ஜெயம் கொள்ள ஜெயிக்க கனி கொடுக்க பிதாவே ஆயத்தப்படுத்தும் என்று இந்த சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து நன்றி செலுத்தி தொடர்ந்து கொள்கிறோம். அல்லேலூயா. Not by might, Lord, no by power, only a spirit, mighty God. It's only you, it's your miracle, your working power. In the mighty name of Jesus Christ, hallelujah, we worship you. We serve a miracle working God. We serve a miracle working God. We serve a wonderful miracle. We serve a miracle working God. அற்புதம் செய்பவர் நம் இயேசு, அற்புதம் செய்பவர் நம் இயேசு, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்பவர் நம் இயேசு. பிதாவே உம்முடைய சமூகத்தில் நாம் எதை கேட்டாலும் நீ செய்வீர் என்று சொல்லியிருக்க உம்முடைய நாமத்தினாலே உமது நாமம் மகிமைப்படும். உமது ராஜ்யத்தின் உமது பரிசுத்த திட்டமும் பூமி உண்டாக்கப்பட்ட நாள் முதற் கொண்டு இதுவரை நீர் செய்தது பற்றாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜனங்கள் மத்தியிலே செய்து நீர் மகிமைப்படுவேன் என்று சொன்ன உம்முடைய வாக்கு தத்துவத்தின்படி இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் 2026ஆம் ஆண்டிலும் இனி ஒரு போதும் செய்யப்பட்டிராத அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்து ஜனங்கள் குடும்பம் குடும்பம் தனித்தனியாய் தேசம் தேசமாய் கண்டம் கண்டமாய் ஜாதி ஜாதியாய் இனம் இனமாய் இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரிவைவலை நாங்கள் காண்கிறோம் என்று உண்மை மகிமைப்படுத்த தக்கமைக்கு உடைய கரம் அசையும்படி உடைய கரத்துக்கு நாங்கள் கட்டளிட்டு செபிக்கிறோம் ஐயா. என் கரத்தை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் எனக்கு கட்டடுங்கள் என்று சொன்னங்கள் தேவனாகிய கர்த்தாவே உடைய கரத்தின் அதிசயம் வெளிப்படும்படியாய் அற்புதம் வெளிப்படும்படியாய் ஆரோக்கியம் வெளிப்படும்படியாய் ஆசிர்வாதம் வெளிப்படும்படியாய் ரட்சிப்பின் எழுப்புதல் வெளிப்படும்படியாய் ரட்சணியத்து சந்தோஷமும் ரட்சிப்பின் மகிமையும் ரட்சிப்பின் அதிபதியாகி உம்முடைய சமூகத்திலிருந்து கடந்து வரும்படியாய் ரட்சணியத்தை வல்லமையும் மகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்தி சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறதை தொழுது கொண்டு பணிந்து கொண்டு ஆராதித்து துதித்து ஸ்தோத்தரித்து உயர்த்தி போற்றி வாழ்த்தி வணங்கி உடைய பாதபடியிலே ஜீவ வழியாய் சர்வ ஜனங்களை தந்து தொழுது கொள்கிறோம் பணிந்து கொள்கிறோம் ஆராதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்ய இந்த இன்டர்நேஷனல் வேர்ல்ட் வார் ரிவைவலுக்காய் நன்றி செலுத்தி பரிசுத்த பிதாவே நீரொரே மகிமைக்கும் கனத்துக்கும் புகழ்ச்சிக்கும் கீர்த்திக்கும் மகிழ்ச்சிக்கும் ராஜ்யத்துக்கும் வல்லமைக்கும் அதிகாரத்துக்கும் மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யத்துக்கும் ஞானத்துக்கும் புத்திக்கும் அறிவிக்கும் விவேகத்துக்கும் உணர்வுக்கும் தெளிவுக்கும் வல்லமைக்கும் பரிசுத்தத்துக்கும் அதிபதி என்று உண்மையை நாங்கள் தொழுது கொண்டு முடத்தில் ஜீவ ஊற்றி இருக்கிறது அப்பா அந்த ஜீவ ஊற்றிலே நாம் ஒவ்வொருவரும் பானம் பண்ணி ஜீவன் அதியாய் உமக்குள்ளே கனி கொடுக்க ஜீவ ஊற்றாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அதி நமக்குள்ளே பொங்கி வர ரட்சிப்பின் ஊற்றுக்கண் திறக்கப்பட ரட்சிப்பின் நதி பொங்கி வர ரட்சிப்பின் தண்ணீர் சுரந்து வர ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவர் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை சொந்தரிக்க ரட்சிப்பின் அதிபதியை நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம். பின்மாற்றக்கார் ராதி அன்பு இழந்தவர்கள் சோரம் போனவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள் கடந்து வர தேவன் ஆகிய கர்த்தர் அசைவாடி பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றி நன்றி நன்றி கோடி கோடி நன்றிகளை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே ஊழியங்களை ஆசிர்வதிங்கப்பவிடத்தவைகள் சந்திக்கப்பட குறைவுகள் நிறைவாக்கப்பட விட அற்புதங்கள் அதிசயங்கள் உண்டாக ஊழியத்தவர்கள் சொந்தத்தவர்கள் குடும்பத்தவர்கள் எல்லாம் சந்திக்கப்பட ஆண்டவரே நாமும் மகிமைப்படும்படி நம்முடைய பலத்த சத்துவத்தின் பலமே அடுத்து நிறுத்தி பயன்படுத்தி மகிமைப்படும் ராஜ்யம் ஒன்றே உயர்த்தப்பட தேவடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்பட தேவடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட தேவடைய காரணிய கடும் ஒவ்வொருடைய கத்தருக்கென்று பெரியவராக்க பரிசுத்த பிதாவே இந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து எனக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். கத்தோடைய நாமம் மகிமைப்படுவதாக அடியனை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாள் பரியந்தம் உமக்கு சாட்சியாக வாழ்ந்து கனி கொடுக்க தேவன் சொன்ன நல்வாழ்த்துக்களை நிறைவேற்றி தரும்படி பரிசுத்த பிதாவே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். கண்ணின் மணியைப் போல காத்தல் நேரம் என்று இதுவரை காத்து கொண்ட தேவனுக்கு நன்றி செலுத்தி தொடர்ந்து வினிமேல நீரை காக்க வேண்டும் என்று உடைய பூர்ண பாதுகாப்புக்குள்ள தந்து சத்துன் வல்லமைகள் சாத்தான சதி திட்டங்கள் அபித்தாபடி திரிய வாரக்காடி ஆலோசனைகள் ஒன்றும் வாய்க்காதபடி தேவடைய சித்தம் மாத்திரம் நிறைவேற்ற அடியாளையும் பிள்ளைகளையும் குடும்பத்தை முற்றுமாய் கத்துடைய கருத்தில் தந்து வாழ்த்தி ஆசீர்வதித்து பேர பிள்ளைகள் மருமக்கள் யாவரையும் கத்துடைய தத்தில தந்து ஆசீர்வதி செபிக்கிறோம் அன்பு பிதாவே. Amen, amen, amen. Praise the Lord. Praise the Lord.
1: இந்த போட்டு அவர் வந்து
2: அம்மா பிரைஸ் லார்ட் அம்மா
0: அம்மா வாங்க அம்மா பிரைஸ் லார்ட் எனக்கு ஜெபிச்சு விடுங்க ப்ளீஸ்.
2: சோத்ரமா நன்றி அவரே இல்ல அம்மா
0: இல்ல அம்மா வேற இல்ல.
2: ஓகேம்மா நன்றியம்மா கத்திரங்களை ஆசிரியப்பார் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே நன்றியப்பா நன்றியோடு துணிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே தருமையான நேரத்துக்காக எங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துறோம் ஐயா சர்வ வல்லவரே இரக்கமுள்ள எங்கள் தேவன் ஆண்டவரே கத்தாவே தருமையான வழியில் மகிழ உடைய கருத்தில் அமைப்பு கொடுக்குறேன் மருந்தேவாய் தேவன் தானே அருமையான மகளோடு கத்த நீங்க கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வைத்த நல்ல தேவைகளுக்காய் கத்தரை துதிக்கிறமையா கத்தரை தொடர்ந்து அப்பா அம்மாவை பொறுப்படுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க தேவன் நீங்க பெரிய காரியங்களை அப்பா அம்மளோட வாழ்க்கையிலும் செய்யும்படியாக மட்டு நேரமாய் கத்தாவே இந்த நினைப்பிலும் வந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்தி மாய்மைப்படுத்த துதிக்க ஆராதிக்க தேவன் நீங்கள் பாராட்டின உங்களுடைய கிருபைக்காய் நன்றியு சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அகிலாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டியா கத்துடைய கரமாலை தாங்கட்டும் ஏந்தட்டும் சும்மா கட்டும் ஆண்டவரே அவளுடைய கணவனை பிள்ளை செல்வங்கள் என் பேர பிள்ளைகளை மருமக்களை நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா கத்துடைய ஆவியானவரே இந்த குடும்பத்தை வெளியடைத்து எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க இந்த பிள்ளைகளோடு கூட இருங்க கணவனோட கூட இருங்க இருக்கும் ஆண்டவரே கத்தாவே இந்த வருஷத்துல ஆண்டவரே கத்தாவே எழுப்பி பிரவாசிக்கத்தக்கதாக கத்துடைய வல்லமை வரங்கள் அபிஷேகங்கள் இந்த பிள்ளைகளுக்கு கிரிய செய்யும்படியாய் அழைத்த அழைப்பிலர்கள் உறுதியாக நிலைத்திருக்கோம் தடுத்திருக்கோம் ஐயா கத்திருக்கன்று வாழவும் ஜீவிக்கவும் ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் இயேசு நாமத்திலே ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஐயா நன்றி சொல்லி துதிக்கிறோம். அப்படியாக பிள்ளை செல்வங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவருக்கு அந்த பிள்ளைகள் ராஜ்யத்தை நீதியை தேடத்தக்கதாக கத்தர்கள் காரியங்களை செய்யத்தக்கதாக எலும்பு பிரவாசிக்கு அப்பா தடைகளை நீக்கி போடுங்க எடுத்து பயன்படுத்துங்க பயத்தோடு பிள்ளைகள் நடக்கிற கடைசி காலத்திலும் அந்த இருக்கிற தேசத்திலும் அங்கு சாட்சிகளாக இருக்க உண்மையாக இருக்க நீதிமான்களாய் வாழ இயேசுவன் நாமத்தினால நாங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் சவுடைய கணவனை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா அடுத்து அப்பா அவங்களுக்கு நிறுத்த வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டரை அகிலாக்கு நல்ல சுபலங்களை ஆரோக்கியங்களை கொடுத்து கதை தாங்கும்படியாய் எல்லாம் வேலை இயேசுவன் நாமத்தினால தாழ்த்தி உங்களை ஏற்றி ஜெபிக்கிறோம் ஐயா நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு துதிக்கிறோம் சர்வ வல்லமுள்ள பிதாவே உமக்கு நன்றி இரக்கம் உள்ளதுவன் மனதுருக்கம் உள்ளதுவன் மகிமேன் ராஜா கிருபையின் ராஜா எல் ரோஜி எல் சொலாய் தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா ஆண்டோட நாமத்தினாலும் மகளையும் குடும்பத்தை ஆசிரிக்கிறேன் மகளுக்கு நல்ல சுபலங்களை ஆரோக்கியங்களை கொடுத்து கத்த தாங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் எளியாவின் தேவனே மகளை ஆசீர்வதிங்கப்பாட வேலையினத்திலும் உங்கள் விலன் பூர்ணமாக விளங்கட்டும் கத்தாவே இன்னும் ஜெபாவி துதினாவியே முன்னப்பத்தினாவியை கொடுத்து அநேருக்காக திறப்பிலிருந்து இரவும் பலும் கதறி ஜெபிக்கிற மகளாய் எடுத்து பயன்படுத்துங்க அந்த மகளுடைய வாஞ்சைகளை விருப்பங்களை ஆண்டவரையை நிறைவேற்றி உம்முடைய சித்தத்தை அம்மாவுக்கு வெளிப்படுத்தி ஆண்டறியாம் எங்களோட மனசும் மாமிசம் விரும்ப உம்முடைய சித்தம் இந்த மாவட்ட வாழ்க்கையில நிறைவேற கிருபை செய்யுங்க, நான் எங்கே இருக்கிறனோ என்னோட ஊழியக்காரன் அங்கே இருக்கிறான்னு சொன்னீங்க, அவன் எனக்கு சுத்தமானதெல்லாம் செய்வான்னு சொல்லியப்பா. நீங்கள் உங்களுடைய சித்தத்தை மேலே வெளிப்படுத்தி உங்களுடைய சித்தத்தின்படியாக அவை குடும்பத்தை நீங்கள் நடத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. அப்படியா கத்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காயும் கூடா கூடிய எங்களை துதைத்து இயேசுவன் நாமத்தில் நாங்கள் ஆசிர்வதி ஜபிக்கிறோம். தொடர்ந்து வந்து உடைய சமூகத்தில் தென்னாலும் பத்திரப்பில் ஜபிக்க மாளோட கூட எங்களோட விடுத்தவைகளை சந்திங்க, பற்றாக்குறைகள் பணத்தேவைகள் பொருளாதாரத்தைகளை சந்தித்து கொடுங்க. இந்த கிரெடிட் கார்டுகளை கட்டி முடிக்க கத்தத்தில் ஆணியை கொடுக்கும்படியாக இயேசுவோட குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது. சௌரங்கள் தாய்மை அப்பா அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் எங்கத்தர ஆசீர்வதிக்க முடியாது. மாலை இருக்கிற கனடா தேசம் எங்கத்தர ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீங்கள் சேர்ப்பதற்காக நன்றி. தொடர்ந்து மாண்டவர் வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்கள் செய்ய முடியாது. எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் நல்ல தாப்பனே. ஆமேன் ஆமேன். நன்றி அம்மா. கத்தர் ஆசிரியப்பாராக. ஆமேன் ஆமேன். குட் நைட் அம்மா. சுகமா இருக்கிறீங்களா?
0: கத்தோட நாமத்துல இருக்கணுமா? சத்ரு போராட்டம் இருக்கு. டிக்டாக்ல படம் போட்டினம். சாத்தானுக்கு என்னோட தானம் பிரச்சனை, நான் தானம் அவனுக்கு பிரச்சனையா இருக்கிறேன்னு சாத்தாண்ட படம் போட்டு போட்டுருக்கிறோம் அம்மா.
2: சரி, அது போட்டா போராட்டம் அப்படியே போட்ட மாதிரியே போட்டு சொல்லி கேம் பண்ணி போட்டிருங்க.
0: எனக்கு தொடர்ந்து
2: அதுவரைதான் விசுவாசிக்காருமா. இயேசுவின் நாமத்துல அது ஒன்றுமே செய்யாது.
0: சுவாசமும் கத்தோட வருகையின் பிரசனத்தையும் சாட்சி வச்சு ஜெபிச்சிருக்கம்மா.
2: ஓகேம்மா.
3: நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஒரு விசை கூட சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் அப்பா. இந்த நிலை ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். Praise the Lord. ஆண்டவரும் பிரச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே காஸ்பல் டிவி மற்றும் ஸ்கை பிரேமிஸ்ட் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் இணைந்து நடத்தும் லிந்துகால சிறப்பு நிரலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நேற்றைய தினத்திலே இந்த சிறப்பு நிரலை ஆராதனையை நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்த தேவன் தாமே இந்த இரண்டாவது நாள் சிறப்பு நிரலை ஆராதனையும் நமக்கு ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக நாம் ஜெபித்து இந்த ஆராதனையை துவங்க இருக்கிறோம். விசேஷமாக இந்த இரண்டாவது எங்கள் தேவனாகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. எங்கள் பலவீனத்துல எங்களுக்கு பலன் கொடுப்பவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. அப்படியே வார்த்தையை அனுப்பி அப்பா நாங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம் நீர் எங்களை தேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறபடினாலே நன்றி அப்பா. சகல ஆறுதலின் தெய்வமே உமக்கு நன்றி. அல்லேலூயா. எங்கள் தேற்றுற வாளனே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் பரிகாரியே உமக்கு நன்றி. எங்கள் பிரதான ஆசாரியரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே திரு கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே காஸ்பல் டிவி மற்றும் ஸ்கை பிரேமிஸ்ட் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் இணைந்து வழங்கும் லெந்துகால சிறப்பு நேரலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கத்தருடைய மகா பெரிய கிருபையினாலே இந்த 2026 ஆண்டும் இந்த லெந்து நாட்களை நாம் காணும்படியாக அனுக்கிரகம் செய்த தெய்வாதி தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நேரலை நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கத்த தாமே இந்த நாளிலே தொடங்குகிற இந்த நேரலை ஆராதனையை தொடர்ந்து 40 நாட்களும் எந்த தடையும் இன்றி நடக்கும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. இந்த முதலாம் நாள் நேரலை நிகழ்ச்சியை கர்த்தர் நமக்கு ஆசிரத்து கொடுக்கும்படியாக நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறோம். விசேஷமாக இந்த சிறப்பு நேரலை ஆராதனையில் ஒவ்வொரு நாளும் சிலுவை நாதரின் குணாதிசயங்களை குறித்து தியானிக்கும்படியாக அடியேன் இந்தியா தேசத்திலிருந்து ஸ்டெல்லா எபினேசர் உங்களோடு கூட இணைந்திருக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு தேசங்களில் இருந்து தேவ ஊழியர்கள் நம்மோடு கூட இணைந்து ஆண்டவரை துதித்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர இருக்கிறார்கள். விசேஷமாக இந்த முதலாம் நாளிலும் துதி ஆராதனை நடத்தும்படியாக நம்மோடு கூட டென்மார்க் தேசத்திலிருந்து ஸ்கை பிரேம்ஸ் இன்டர்நேஷனல் ஊழியர்களினுடைய ஸ்தாபகராய் இருக்கிற அன்பு தகப்பனார் சத்தினிச்சலம் ஐயா அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து தேவ செய்தியை கொடுக்கும்படியாக இலங்கை தேசத்திலிருந்து அன்பு ஊழியர் ரெவரன் சந்திரகுமார் ஐயா அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அப்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு தேசங்களுக்காக ஜபங்களை ஏறெடுக்க இருக்கிறோம். இந்த முதலாவது நாள் டென்மார்க் தேசத்துக்காக ஜபங்களை ஏறெடுக்கும்படியாக நம்மோடு கூட டென்மார்க் தேசத்திலிருந்து ஸ்டை பிரேமிஸ் இன்டர்நேஷனல் ஊழியங்களின் ஸ்தாபகராய் இருக்கிற அன்பு தாயார் திருமதி மஞ்சுளா ரூத்தம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இந்த நேரலை நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற அனைத்து தெய்வ ஊழியர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே காஸ்பல் டிவியின் சார்பாக ஸ்கை பிரேமிஸ்ட் ஊழியங்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனையும் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காகவும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்க மிகுந்த கிருபையினாலே அப்பா இந்த 2026 முதலாம் நாள் நேரலை நிகழ்ச்சியை துவங்கும்படியாக என் தேவன் பாராட்டின கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். தடைகள் எல்லாவற்றையும் கத்த நீக்கி போட்டபடினாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தொடக்கம் முதல் முடிவு பெறிந்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க பிரசன்னராய் இருங்க இயேசப்பா. ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் நீர் அசைவாடுவீராக ராஜா. உங்க நாம மகிமைப்படட்டும். இந்த நேரலை ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபிரதமாய் ஆசிர்வதிங்க. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆசிர்வதிக்கப்படணும், விடுதலையை பெற்றுக் கொள்ளணும், உமக்கென்று ஆண்டவரே வாழணும் சொல்லி என் தேவன் நீங்க சித்தம் வைத்திருக்கீங்களோ ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நிகழ்ச்சிக்கு நேராக துருப்புகிறாக ராஜா. உடைய சமூகத்திலே முற்றிலுமாய் இந்த முதலாம் நாள் நேரலை நிகழ்ச்சியை ஒப்பு கொடுத்து எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்தி ஏசு நாமத்திலே செபிக்கிறேன் ஜெயத்தெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நல்லது நேரலை இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது கோஸ்பல் டிவி மற்றும் ஸ்கை பிரேமிஸ்ட்ரி ஊழியங்கள் இணைந்து நடத்தும் ரெண்டு கால சிறப்பு நேரலை நிகழ்ச்சியினுடைய முதலாம் நாள் ஆராதனையோடு கூட இணைந்திருக்கிறீர்கள். இந்த ஆராதனையிலும் கூட ஒவ்வொரு நாளும் சிலுவைநாதனுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்களில் முதலாவது குணாதிசயமாக ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா 2:51 இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா 2:51 பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத் ஊரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற சிலுவைநாதனுடைய குணாதிசயம் என்ன? கீழ்ப்படிதல். ஆமென், ஹல்லேலூயா. ஆந்திரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கி சகலத்தையும் சிருஷ்டித்து மனுஷனையும் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்திலே வைத்து அவர் ஒரு கட்டளையை கொடுத்தார். கட்டளையை கொடுத்த தேவன் மனுஷர்களிடத்திலே அவர்கள் அதற்கு கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்தார். ஆனால் நம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி அங்கே நடந்த காரியம் என்ன? அங்கே தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமற் போனார்கள். அதனால் உலகத்திலே பாவம் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கீழ்ப்படியாமையினாலே வந்த பாவத்தை போக்கும்படியாக, ஆமென் ஹல்லேலூயா, அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். எதற்காக? பாவிகள் ஆக்கப்பட்ட என்னையும் உங்களையும் அவர் ரட்சித்து நீதிமான்கள் ஆக்கும்படியாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனம் அழகாக சொல்கிறது. இங்கே லூக்கா 2:51 அவர் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். உலக பிரகாரமாக அவர் இந்த உலகத்திலே ஒரு குழந்தையாக பாலனாக பிறந்து உலக பிரகாரமான பெற்றோருக்கு ஒரு மகனாக அவர் வளர்ந்தபடினாலே அவர் உலக பிரகாரமாக சரீர பிரகாரமாக அவர் தன்னுடைய பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் அவர் கீழ்ப்படிந்திருந்தார் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் வாசித்த வண்ணமாக ரோமர் வாசிக்கிற வண்ணமாக ரோமர் 5:19 பாருங்கள். அன்றையும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். ஆமேன், ஹலேலூயா. அந்த ஒருவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமேன், ஹலேலூயா. அவர்தான் என்ன செய்தார்? பாவிகளாய் இருந்த நம்மை மீட்டு நீதிமான்கள் ஆக்கும்படியாக பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் இந்த உலகத்திலே பிறந்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே அவர் யாருக்கு மகனாக பிறந்தாரோ அவர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் பிறந்தது முதல் மரண பரியந்தம் என்ன செய்தாராம்? கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:10 நாம் பார்க்கும் பொழுது அங்கே 8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவர் ஆகி. ஆமேன், ஹல்லேலூயா. அவர் பிறந்தது முதல், அவர் வளர்ந்தது முதல், ஆமேன், ஹல்லேலூயா, அவர் ஊழியத்தின் நாட்களில் ஒவ்வொரு நாட்களிலும் அவர் என்ன செய்தாராம்? அவர் பிதாவின் சித்தத்திற்கு அவர் கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, உலக பிரகாரமான பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன செய்தார்? உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையை, மரணத்தை அவர் ருசி பார்த்தார். மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையின் ஆதரை குறித்துதான் இந்த 40 நாம் தியானிக்க போகிறோம். அவருடைய குணாதிசயங்கள் எப்படி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தியானிக்க தியானிக்க அந்த குணாதிசயங்கள் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் வர வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக உலக பிரகாரமாக பெற்றோருக்கும் தன்னுடைய சொந்த பிதாவாகிய கர்த்தருக்கும் அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தாரோ, ஹல்லேலூயா, அது போல நாமும் கூட பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், எல்லாவற்றின் மத்தியிலும் தேவனுடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். பிரியமான உலக பிரகாரமாக நம்முடைய பெற்றோர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும், நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும், நம்ம வேலை செய்யும் போது வேலை செய்கிற இடங்கள்ல நம்முடைய எஜமான்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும், மனைவிகள் கணவருக்கு கீழ்ப்படியணும். ஆமேன், ஹல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக காணப்படும் போது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக, ஊழியத்தின் பாதையிலும் கூட அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யும் போது, ஆமேன், ஹல்லேலூயா, மரணமானாலும், ஆமேன், ஹல்லேலூயா, மரண பரியந்த நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் நம்ம காணப்படணும். அதை தான் இந்த விசேஷமான லெந்து நாட்கள் மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்முடைய வாழ்நாள் வரையந்தம் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அநேக நேரங்கள்ல கீழ்ப்படுதலை குறித்து அநேக பிரசங்கங்களை நம்ம கேட்டிருக்கலாம், அநேக முறை இந்த வேதத்தை வாசிக்கும் போது அதை நமக்கு உணர்த்திருக்கலாம். ஆனா இன்னும் நம்ம கீழ்ப்படியாம இருக்கிறோமா? ஆண்டவருடைய கரத்துல இந்த நாள்ல நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பெற்றோர்களுக்கு மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனுக்கும் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தாரோ, அது போல நாமும் கூட நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மை நாமே அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமா? கண்களை முடிச்சு ஜெபிக்கலாமா? இருக்கிற இடத்துல என்னோடு கூட இணைந்து ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்துல எங்களை ஒப்பு கொடுப்பீர்களா? நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். சப்பா, யாரெல்லாம் உண்மையாக இந்த வார்த்தையின் சத்தத்துக்கு செவி கொடுத்து ஆண்டவரே தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, ஆண்டவரே கத்தாகிய உலக பிரகாரமான பெற்றோர்களுக்கு மாத்திரமல்ல இசப்பா, உம்முடைய வார்த்தைக்கும் ஆண்டவரே கத்தாவை எல்லா காரியத்திலும் நாங்கள் கீழ்ப்பிடுவோம் என்று சொல்லி அப்பா தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதை கடைபிடிக்க கர்த்தர் நீங்க திரும்ப கொடுங்க. உம்முடைய சமூகம் உம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக செல்லட்டும். ஆண்டவரே அப்பா, பாவிகளாய் இருந்த எங்களை ரட்சிப்பதற்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே கத்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிதாவின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து எங்களை நீதிமான்களாய் மாற்றிருக்கீங்க இயேசப்பா. அதை ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் கெடுத்து கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். படியாக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். டென்மார்க் தேசத்திலிருந்து ஸ்கை பிரேம ஸ்டூடியோவின் ஸ்தாபகராயிருக்கிற அன்பு தகப்பனார் ஆசிரியர் செல்லும் ஐயா அவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே காஸ்பல் டிவி ஊடகங்கள் சார்பாக, ஸ்கை பிரேம ஸ்டூடியோங்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நேராக அவர்களை அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் ஐயா, நீங்க தொடங்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.

ஆமென் ஆமென். தேங்க் யூ ஐயா, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக இந்த நாளிலும் கூட விசேஷித்த சிறப்பு நேரலையிலே நம்மோடு கூட இணைந்து துதி ஆராதனை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவர்கள் டென்மார்க் தேசத்திலிருந்து ஸ்கை பிரேமஸ் இன்டர்நேஷனல் ஊழியங்களின் ஸ்தாபகராயிருக்கிற அன்பு தகப்பனார் பாஸ்டர் திருச்சுள்ளமையா அவர்கள், கர்த்ததாமே அவர்களையும் அவர்கள் கர்த்தருக்காக டென்மார்க் தேசத்திலே செய்து வருகிற ஊழியங்களையும் தீவ நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் வருகிற நாட்களிலே மகிமையாய் எடுத்து பயன்படுத்துவாராக. தேங்க்யூ ஐயா. தலைவர் நேர்களை இப்போது நீங்கள் இணைந்திருப்பது காஸ்பல் டிவி மற்றும் ஸ்கை பிரேமஸ் ஊழியர்கள் இணைந்து நடத்தும் நெல்லுகளும் சிறப்பு நிலை முதலாம் நாள் கூட இணைந்திருக்கிறீர்கள். இந்த ஆராதனையும் கூட தேவனுடைய வார்த்தையை நாட்கள் எந்த தலைப்பிலே சந்திரகுமார் ஐயா அவர்கள் சுக்கிய நாமத்திலே ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தகவல் சேவையின் சார்பாக அன்பு ஊழியக்காரர் அவர்களே தேவ செய்தி கொடுக்கும்படியாக இந்த நிகழ்ச்சிக்கு நேராக அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ப்ரைஸ் லார்ட் ஐயா, நீங்க தொடங்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.

0: அங்கிருக்கு மைமுண்ட் ஆகட்டு. இன்றைய நாளிலே இந்த உபாச இந்த நாட்களை முன்னிட்டு இந்த புஷ்பன் டிவியும் இன்னும் இன்றைய நாளிலே இந்த திருவுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக இந்த வேளையிலே என்னை ஏற்படுத்தியிருந்தபடியால் இந்த பிரசு சுவாமியானுடைய வலிவரத்தினர் கூட இந்த இடத்திலே நான் உங்களுக்கு முன் நீக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய மினிஸ்ட்ரி இந்த உள்ளங்களும் வலிகள் பெருகவும் இந்த ஊழிய எல்லைகள் பெருகவும் தரிசனங்கள் பெருகவும் இளவன் திட்டம் அடைந்தபடி தீர்மானம் பண்ணியிருக்கபடி இந்த தரிசனங்கள் நிறைவேற இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பதாக. இன்றைய நாளிலே இடத்திலே கூடியிருக்கிறவர்களையும் இன்னும் இந்த இடத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறவர்களையும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இன்னொரு செய்தியை கேட்கிறவர்கள் யாவரும் கூட தேவன் தாமே தம்முடைய வார்த்தையின் மூலமாக வெளியிடுவதாக. ஆண்டுகளுக்கு மகிழ்வு உண்டாகட்டும். இன்றைய நாளிலே நாங்கள் முக்கியமான ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்கள் வந்து ஒரு உபவாசத்துக்குரிய நாட்களாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சீர்பந்தம் நாட்களாக, அதாவது திருமணங்கள் கூட எங்களை சீர்பந்துவதற்கான, நாங்கள் அவங்களோட மனம் பொருந்தி எங்களை சீர்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நாளாக இந்த நாட்கள் காணப்படுகிறதும் மனம் திரும்புதலிலும் உள்ளம் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக ஏதுவாக எல்லாரையும் ஒன்றிணைக்கிறதாக இந்த உபவாச நாட்கள் அமைகிறது. நாங்கள் பார்க்கிறோம் கடந்த காலங்களிலே இளைஞர் மக்கள் தங்களுடைய மீறல்கள் நித்தம் தங்கள் மனம் பொருந்தும் சீர்படுத்துவதற்காக தங்களை சீர்தி பார்த்து திருமணம் கூட மனம் பொருந்தி ஒரு மனிதர்களுக்கு செல்வதற்கு எல்லா சடங்குகளையும் ஒன்றிணைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல இத்தனை நாட்களிலும் இவ்விதமாக எல்லா செயல்களையும் ஒன்றிணைத்து அங்கே தங்களுடைய பாவங்கள் நிமித்தம் அவர்கள் திறமையத்திலே அங்கே தங்களுடைய மீறல்களை ஒப்புக் கொடுத்து அங்கே ஒரு ஒப்புரமாக்கிக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அருமையாக இருக்கிறது. ஆகவேதான் இன்றைய நாள் நாங்கள் சாம்பல் உதவி செல்கிறோம். சாம்பல் என்பதை குறித்ததாக நாங்கள் இதமாக பார்க்கிறோம். வேதவசனம் சொல்கிறது, நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணிற்கே திரும்புவார். ஆகவே சாம்பல் என்பது மண்ணை குறிக்கிறது. மனிதனாலே உண்டாயினால் என்று சொல்லி எழுதப்படுகிறது. நாங்கள் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள், உங்கள் உடமைகளை அல்ல உடைகளை அல்ல என்கிறது வேதவசனம். ஆகவே சாம்பல் என்பது ஒரு மனித வாழ்வு நிலையற்ற என்பதை இங்கே நினைவுபடுத்துகிறதை நாம் காண்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் செய்த பாவங்களை உணர்ந்து மனதாக நாம் உணர்வடைந்து மனம் திரும்பி குணப்பட வேண்டும் என்று வேதவசனங்கள் வேதவசனங்களை எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அழைப்பை விடுக்கிறார் ஐந்தாம் திரும்பியிருக்கிறது. ஆகையினால் நாம் பாவம் செய்யவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. வேதம் தெளிவாகி சொல்லுகிறது, பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம். சத்தியம் நமக்கு யாரும் சொல்லுகிறோம். ஆகவே நாங்கள் பாவம் செய்யவில்லை என்போமானால் எங்களை எங்களுக்காக இந்த மண்ணிலே வந்து தம்முடைய ரத்தத்தை கிரியமாக கொடுத்து தம்முடைய ஜீவனை கொடுத்த அந்த சத்திய வேலரை நாங்கள் மனதில் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே திருமணத்தில் எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கைத்து அவர்களிடத்தில் நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவர் எங்களுடைய எல்லா அநியாயத்தை நீக்கி அவர் எங்களை பரிசுத்தம்
1: sådan inde til Rune Vokasso.

உங்கள் வருஷங்கள் அடைந்து தீர்ந்ததாக நாங்கள் நேரத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் அறிவு அமைப்பிருந்த பிள்ளைகள். ஆகவே நாங்கள் 40 நாட்கள் அந்த தேசத்தை சுற்றி பார்த்து கடைசியாக நான் கற்பனைகள் கீழ்படிய மறுத்ததாலே அவர்கள் 40 வருஷங்கள் அடைந்து தீர்ந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அறிவு அமைக்க பிள்ளைகள். பயந்து ஓடி போகிறேன் அவர் தங்கி இருக்கீங்க அங்கே தேவதூதர் அவருக்கு தோன்றி அங்கே அவர் சில உணவுகளை கொடுக்கிற பொழுது அந்த உணவை சாப்பிட்ட பின்பு அந்த 40 நாட்கள் அந்த உணவுகளை கூட திரும்ப பயன்பாட்டுக்கு நேராக அவர் நடந்து சென்றார்கள் சொல்லி நாங்கள் நேரத்திலிருந்து நாங்கள் பார்க்கணும் அறிவிக்கிறேன். தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம் நீங்களே மக்களுடைய மனம் திரும்பதற்காக அங்கே 40 நாட்கள் தான் அவர்களுக்கு அங்கே அவகாசம் இருந்தது. அந்த 40 நாட்களிலே அவர்கள் மனம் திரும்பி தேவனை கூட சீர்படுத்தினார்கள் ஐந்து கிறிஸ்துவர்கள் 40 நாட்கள் பசுத்தாவியார்களை வனாந்திரத்துக்கு அங்கே அழைத்து செல்லப்பட்டு அங்கே 40 நாட்கள் உபவாசம் இருந்து அங்கே பிசாசானவர்களை வெற்றி கொண்டதை நாங்கள் வாசிக்கிறோம் அறிந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் பார்ப்போம் அறிந்தால் இயேசு கிறிஸ்துவானவர் பாடுகள் அடைந்து மகிழ்ச்சி அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிரோடு எழுந்தவையும் அவர்கள் அங்கே 40 நாட்கள் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி அங்கே பலவிதமான சாட்சியர் மூலமாய் தம்மை உயிரோடு இருக்கிறவராக அங்கே நிரூபித்து காட்டினார் அறிந்த பிள்ளைகளே அறிந்தாத்தமிழ். முக்கிய கருத்துக்கள் இந்த எழுத்து இரண்டு வடிவங்கள் உண்டு. ஒன்று திறந்த சில எழுத்துக்கள் சோவித் அனுப்பப்படுகிறது. ஆகவே திறந்த மூடிய இதுல பல அர்த்தங்கள் இருக்கிறது. மலை உள்ளுகள் இருக்கிறது. நிறைய கருத்தாளங்கள் இருக்கிறது. காத்து கொண்டிருக்க இது எனக்கு ஆன்மீக அர்த்தங்கள் அடங்கி இருக்கதை நாங்கள் பார்க்கிறோம் அறிந்து என்ற எழுத்தில எழுத்துக்குரிய பொருள்கள் இருக்குது. கற்பொருள்கள் தண்ணீர் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ரத்தம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ரத்தத்தினாலே கழுவப்பட்ட சனங்கள். அடுத்தது வல்லமை என்று சொல்லுகிறது. அதாவது அறிவு நிரம்பிய சனங்கள் அல்லது வல்லமையான சனங்கள். அடுத்தது முனைகளாக கருத்தாளங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்பது இறைவனின் வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வேதத்தை ஆராய்ந்து கற்றுக்கொள்கிறோம். ஆகவே நான் பிள்ளைகளே பூர்வ காலத்து தேவைய வார்த்தையினாலே வானங்கள் உலகத்திலிருந்து தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்க பூமியும் உண்டாயிரம் என்பதையும் அப்பொழுது உலகம் ஜலப்பிரவேத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேத உற்சவத்திலே எழுந்திருக்கிறது நாங்கள் பார்த்தோம். ஆக இந்த பூமி உண்டாயிரம் விதத்தை குறித்து இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூமி எவ்விதமாக அழிந்தது என்பதை குறித்தும் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. தண்ணீர் அவருக்குரிய நித்திய ஜீவகாலமாய் கூறுகிற நீருற்றாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் சீப்பை ஊற்றுகிறது மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொழிந்து கொள்கிறீர்கள் என்று ஏசாய பதினாம் அதிகாரத்திலே 3வது வசனத்திலும் இவங்களாக எழுதி இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகளே. ஆகவேதான் ரட்சிப்பு என்பது இயேசுங்க பெயருடன் தொடர்புடையதாக இருக்கிறது. அதாவது யெகோவாவும் இலட்சி என்பதற்கு இயேசுவா என்பதாகும். ஆகவேதான் பிள்ளைகளே எபேசியர் 5வது அதிகாரத்திலே 26:7 பார்க்கிறோம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கடைதிரை முதலாளிகள் ஒன்று இல்லாமல் பரிசுத்தமும் விளையாட்டமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொண்டதற்கும் தம்மை தாம் அதை தாம் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லுகிறோம் 5வது அதிகாரத்தில் உள்ளது. ஆகவே

நாங்கள் திருநாவுகளுடைய இரத்தத்தினாலே நாங்கள் கழுவப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் திருவுடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற காரியம் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறியிருக்கிறேன். நான் இல்லை என்னுடைய ஒரு அனுபவ சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுருக்கமாக இலங்கையில வந்த நாட்களிலே நான் அந்த நாட்களிலே என்னுடைய பெயரும் புகழும் உரியவனாக இருந்தேன். இளைஞர் அனைவருக்கு என்னை எல்லாம் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். எங்களுக்கு பல திறமைகளை சந்திப்பதற்காக இந்த திரும்பி வருவார்கள். இவ்விதமான வருகிற மக்களோடு நான் பழகுகிற பொழுது என்னை குறித்து நான் அபிப்பிராயம் எல்லா மக்களுக்குள்ளும் இருந்தார். என்னை குறித்து எல்லாரும் கருத்துமாக நல்ல மனிதர்களுக்கு எல்லாரும் சொல்லிக் கொண்டார்கள். எனக்குள்ளும் நான் அறிந்தவரையும் நான் யாருக்கும் தீங்கி செய்வதில்லை, ஒரு பிழையும் விடுவதில்லை, ஒருவரையும் பகிர்ப்பதில்லை. இப்படியாக இந்த கா இருந்து எனக்குள்ளே ஒரு என்னை குறித்துவாக ஒரு நல்ல எண்ணம் எனக்குள்ளே இருப்பதை மாற்றுகிறேன். நான் சில என்னோடு சேர்ந்த சில தனிமைப்படுத்தப்பட்ட இளைஞர் இருந்தவர்கள் சில ஒன்றாக அப்பொழுது ஒரு ஊழியக்காரன் எங்களை அந்த சிவத்தை வலியுறுத்திக் கொண்ட ஊழியக்காரத்திலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே பிரசன்னமாகியதையும் பரிசுத்த ஆவியானவர் அஞ்சு வாசையிலும் அங்கே தமிழிலுமாய் அங்கே விளைக்கிறதையும் நாங்கள் பார்க்கிறோம். நான் செபித்துக் கொண்டிருந்த எனக்கு முன்பாக பெரிய திரை அப்படியே விழுகிறது. அந்த திரையிலே அங்க பல காட்சிகள் வருகிறது. எப்படி பல காட்சிகள் என்றால் நான் இதுவரை உணர்வதையாக நாங்கள் பாவம் என்று கருதலாக பல காரியங்கள் நினைத்துக் கொள்ள முடியாத காரியங்கள் எல்லாம் அந்த இடத்தில் எனக்கு முன்பாக திரியாக ஒவ்வொரு ஒவ்வொன்று ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரதாரியாக எனக்குள்ளே அங்கே உண்டிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுதுதான் நான் இடைபடுகிறேன். நான் இவ்வளவு பாவங்களை சுமந்து வைத்திருக்கிறேனே, இவ்வளவு தலைகளை என்னுடைய இதயத்திலே சுமந்து வைத்திருக்கிறேனே. எல்லா மனுஷரும் என்னை நல்லவர் என்று சொன்னார்கள். நான் நல்லவராகவே இருந்தேன். ஆனால் திருவருக்கு முன்பாக எந்த ஒரு மறைபொருளும் இல்லை. அவருக்கு முன்பாக இருளும் வெளிச்சமாயிருக்கும். மேலும் சொல்கிறோம், நான் பாதத்து கேட்டாலும் அவர் அங்கே இருக்கிறார், பாதத்தை வைக்கப்பட்டாலும் அவர் அங்கே இருக்கிறார் விஷயத்தை நாங்கள் வாசிக்கும். அதை நான் சொல்கிறேன், அன்று இருந்து நான் உபாசம் இருந்து செபிக்க தொடங்கினேன். தொடர்ந்து ஆறு மாதங்கள் வரை உபாசம் இருந்து செபித்துக் கொண்டிருக்கிறேன். பின்பு இந்த தவக்காலம் வருகிறது. இந்த நாற்பது நாள் தவக்காலம், இந்த தவக்காலத்தில் நான் உபவாசம் இருக்கிறேன். இந்த தவக்காலத்துடைய கடைசி 20 நாட்கள் நான் முழு நேரமாக உபாசிக்கிறேன். உபாசிக்கிறவர்கள் தவக்காலத்தின் கடைசி புதன்களை பெரிய புதன்களை அன்றைய நாளிலே நான் மதியம் போல உபாசத்தோடு அந்த இடத்துல தனிமையில உலர்கால் பயிட்டு நான் திருவிழத்தில இருந்து முழங்கால் பயிட்டு இருந்து செபிக்கிறேன். ஒருவரோடு கதைக்கும் அப்போல நான் கதைக்கிறேன். ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு வெறுங்கப்படுது. நீங்களை வைக்க நான் செய்த பாவங்களை எல்லாம் நீங்கள் அதை வெளிப்படுத்தி அன்பளவு நாள் உங்களோடு இருந்து எங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்படி நாம் அப்படி ஒவ்வொரு நாளும் கேட்டு நீங்கள் என்னுடைய பாவத்தை நன்றி
எனக்கு நீங்க அஞ்சு உறுதிப்படுத்துங்கள் சொல்லி சொல்லி நான் கண்ணீர் விட்டு கசந்து கசந்து அழுகிறேன். தாரியா வருகிறது, வருகிறது, அழுக அழுக விக்க விக்கராக எனக்குள்ளே வருகிறது. இப்படி நான் மதியம் கிடைத்து விட்டு ஒரு இடத்தை சமாளிக்க இருக்கிறேன். இன்று நாங்கள் நான்கு பேர், நாங்கள் வலமையாக இருக்கிற சிவமல்ல என்று ஒரு நிமிடம் நான் ஆகியிருக்கும் என்னுடைய உடல்கள் எல்லாம் துடிக்க தொடங்கியது, என்னுடைய கைகள் பரவழைக்க தொடங்கியது, என்னுடைய கால்கள் நடுங்க தொடங்கிவிட்டது, என்னுடைய உடல்கள் துடிக்க தொடங்கிவிட்டது. எனக்குள்ள பெரிய மாற்றம், எனக்குள்ளே எனக்கு மேல ஒருவர் ஒரு அக்கீழே அள்ளி போடுகிறது போன்ற அப்படி எரிந்து கொண்டிருக்க எரிந்து கொண்டிருக்க எங்கிருந்து சார் தண்ணீர் தண்ணீராக அப்படியே கீழே ஒளியை கொண்டே இருக்கிறார். ஒருவர் தண்ணீர் வாழ்ந்தால் அள்ளி குத்துவது போல அந்த தண்ணீர் ஒளியை கொண்டே அறிந்து விடுகிறது. இது ஒரு ஒரு மருத்துவர்களை தொடர்ந்து நிறுத்த பின்பு மகனால் பெரியடா அன்றைய நாளின் இதே கொண்டுதான் பின்பு பெரிய வள்ளி அன்றைய நாளின் இதே கொண்டுதான் எனக்குள்ளே இருந்ததை நான் அதற்குள்ளே ஏற்பட்டது பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அதுவரை எனக்கு செடிக்க தெரியாது, அப்படிதான் சத்தமாக செடிக்க தெரியாது. ஆனா தேவன் அந்த இடத்துல பெரிய மாற்றங்களை எனக்கு ஏற்படுத்தினார். அன்றிலிருந்து நான் ஊழியம் செய்வதற்கும் பெருமனாரை அழைக்கப்பட்டேன். ஆகவே நாங்கள் சாட்சியை சொல்லுகிறேன் என்றால் நாங்கள் சமூகத்திலே நாங்கள் முதலாவது காத்திருந்து நாங்கள் செவிக்க வருவதை நாம் ஆகவே இந்த மவுன் என்ற எண்ணும் மதிப்பு ஒரு குழந்தை இந்த 40 நாட்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு குழந்தை தாயின் கழிப்பையில் கழிப்பையில் தண்ணீருக்குள் பாதுகாப்பிலும் அளவழைப்பிலும் வளரும் 40 வாரங்களையும் இது குறிக்கிறது. ஆகவே தேவ சங்கத்திலே நாங்கள் இந்த 40 நாட்கள் நாங்கள் தேவனுடைய பாதுகாப்பிலே அவருடைய அளவழைப்பிலே அவருடைய அன்பிலே நாங்கள் அவரோடு இணைந்திருக்கிறதாக இருக்கிறதா என்று நான் சொல்கிறேன். ஆகவே கைவிட்டிருக்கும் குழந்தை ஒரு புது சிகிச்சையாக 40 வாரங்கள் பிறக்கிறதா என்று நான் சொல்கிறேன். இது மாம்சத்துக்குரிய பிறப்பை இது வடிவமைத்து காண்பிக்கிறது. சொல்லுகிறார் ஒருவன் மறுபடியும் பிறந்தவர்கள் சொல்லுகிறார் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவற்றால் தேவையை வாழ்க்கையில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கு, ஆவியினாலே பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். அதுதான் சொல்கிறேன். இதற்கு நமக்கு தேவையானது தாழ்மை, அவசியம் பிள்ளைகளே தண்ணீர் எப்படி மேட்டு பகுதியிலிருந்து தாழ்வான இடங்களை நோக்கி பாய்கிறதோ அதுபோல இயேசு கிறிஸ்துவின் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு நம் ஒவ்வொருவரையும் இறங்குகிறவராய் இருக்கிறார். ஆகவே இதற்கு தேவை இந்த 40 நாட்களுக்கும் நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய கிருபையை நாங்கள் கிருபையினாலே நிரப்பப்பட வேண்டும் தேவனுடைய கிருபையினாலே நிரப்பப்படுகின்ற பொழுது தேவனுடைய மகிமை எங்களுக்குள்ளே வெளிப்படுகிறதை நாம் சொல்லுகிறேன். இந்த மகிமை எங்களுக்குள்ளே வங்கிகளும் அறிந்தான் சொல்லுகிறேன். ஆக இந்த மகிமை என்பது தேவனுடைய பரிசுத்தத்தை குறிக்கிறது. இந்த பரிசுத்தம் எங்களுக்குள்ளே இவ்விதமாக தேவ சமூகத்திலே நாங்கள் காத்திருக்கிற பொழுது தேவர் இவ்விதமாக ஜீவ தண்ணீர் நான் எங்களை நிரப்புகிறவராயிருக்கிறார், எங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி பாயும்படி செய்வார், நாம் ஒவ்வொருவரும் அறிவிப்பாகிற ஆறுகளைப் போல
பரம்பி மகிமைப்பாடு ஆரம்பித்துவிட்டிருக்கிறதே. வற்றாது நீர்வீழ்ச்சிகளைப் போல இருப்போம் என்று சொல்கிறதே. நீர் பாய்ச்சலம் தோட்டத்தை போல் இருப்போம் என்று நாங்கள் பார்க்கிறோம் அறிக ஆரம்பித்துவிடுகிறேன். நாங்கள் சீர்திருக்கி பார்ப்போம் அறிக ஆரம்பித்துக்கிறேன். எங்களை கடந்தகால வாழ்க்கை நாங்கள் பாவம் செய்யவில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். எங்களுக்குள்ள சத்தியம் இல்லை, எங்களுக்குள்ள தாழ்மை இல்லை, அதாவது கீழ்ப்பணிதல் இல்லை. அறிகாலத்தில் உள்ளது இந்த நாட்கள் 40 நாட்கள் நாமும் பிரவச சமூகத்தில் உபவாசத்தோடு பிரவச சமூகத்தில் காத்திருப்போம் அறிகாலத்தில் இடைவிடாமல் செவத்திலே விழித்திருப்போம் அறிகாலத்தில் மாசத்தை ஒழிக்குவோமா? நம்மை நாமே சீர்படுத்தி பார்ப்போம். பாவத்தின் மூலமே மாம்சத்தின் இச்சை ஜீவத்தின் பெருமை கண்களை இச்சை சொல்லி வேதத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தரிடத்தில் நாங்கள் இச்சேர்வோம், ஆவியிலே அழகாகுவோம், வாரிப்போம், கர்த்தருடைய அன்பிலே நாங்கள் பெருகுவோம், ஆவியாவுடைய வழிகளுக்கு காரியங்களை கீழ்படுத்துவோம், வாழ ஒப்புக் கொடுப்போம், தேவ சப்தத்தை நித்தம் கேட்க புலன்களை திளக்கமாக்குவோம், தேவ சித்தன்படி செய்ய நாம் ஆயத்தமாகுவோம், எங்களோடு கூட மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். நாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக ஆண்டவருக்கு மகிமுண்ட ஆகும்படிக்கு ஒரு விஷயம் உங்கள் அனைவரையும் நன்றி.

0: சோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றியோட துணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம் ஐயா, சர்வ வல்லவரே சோத்திரம், சோத்திரம் கத்திர உயர்த்துறோம் ஐயா. எங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துறோம் ஐயா ஆண்டவரே.
1: பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே, நீங்கள் தேசத்துக்கு ஆண்டறியா நன்மையை கொடுக்கிறவர்களான் தேச மாதிரி கல்லை பொசிக்குவது சொல்லி நாங்கள் சங்கீதத்தில பிரியமான ஆசாரிய கூட்டமாக ராஜாக்களாக அதிகாரிகளாக நியாயம் விசாரிக்கிறவர்களாக நீங்கள் ஏற்படுகிறவையால் இந்த தேசத்துக்காக நீங்கள் நன்றியோடு துதிக்கிறவையா, இந்த தேசத்தின ஜனதர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறவையா, இந்த தேசத்திலே ஒவ்வொரு அமைச்சர்களுக்கு அதிகாரிகளுக்காக ஆணையர்களுக்காக நன்றி சொல்லி அவர்களாக இந்த நாட்டை நாங்கள் ஆசீர்வதித்து செல்கிறவையா. நன்றி அப்பா, அவர்களை தந்த ஆண்டவரே திருச்சபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. வியப்ப குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. ஊழிய குடும்பங்களுக்காக நன்றி சொல்கிறோம் ஐயா. விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. அந்த ஊழியர்களுக்கு அழைப்புகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளும் கூட இந்த தேசத்திலிருந்த ஊழியர்கள் நாங்கள் ஆரம்பிக்கிறவையா, தொடர்ச்சியாக 24 மணித்தாலும் இந்த ஊழியத்தின் ஆண்டவரை என்ன விரிவாக்கும் ஆண்டவரை கதாவே, நீங்கள் ஆண்டவரை எங்களுக்கு தந்த ஆண்டவரே இந்த பிரதான பணிக்காக ஊழியத்துக்காக கர்த்தரை துதிக்கிறோம், சுதந்திரிக்கிறோம், மகிமைப்படுத்தியா. தொடர்ந்து இந்த தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறவையா. இந்த தேசம் இன்னும் அமைந்ததா இருக்கட்டும் ஆண்டவரை கதாவையா. தேசத்தை ஆண்டவரே பெரிய காரியங்களை தான் செய்வேன்னு சொன்னீங்கப்பா. தேசமே பயக்கூடாதே பகல் உங்கள் அறிவு கத்தான் பெரிய காரியங்களை செய்ய சொல்லியா. இந்த தேசத்தை ஆண்டு ராசியை வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கணும். நாட்டை சுற்றி அக்கினி மலை நாங்கள் போடுகிறோம் ஐயா. வெள்ளைகள் எல்லாம் தேசத்தை ரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் ஆண்டு கத்தாவையா. இந்த தேசத்துக்குள் எந்த ஒரு சத்துடைய கிரியாலும் அணுகாது கிடைக்கப்பா. உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தராது கிடைக்காங்க ஐயா. இது ஆண்டு கத்தாவையே சிலுவை தேசம் ஆண்டவரே கதாவையா, இந்த தேசத்துல உங்களுடைய நாமம் வாங்கப்படும்படியான காரியங்களை மாத்திரவன் கத்தில் செய்யப்படியாகிறார்கள். தேசத்துல உங்களுடைய கரங்கள் ஒப்புக்கொடுத்துறாங்க செடிக்கிறவையா, இங்க இருக்கிற மக்கள் நாங்கள் ஒப்புக்கொடுப்பாங்கயா, தங்களை போலகளை தேசிக்கிற நல்ல இந்தியத்தை கொடுத்தபடியால எத்தனையோ மக்களுக்கு அடைகளை கொடுக்கிற நாடு ஆண்டவரே கதாவையா, இந்த தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, இந்த டென்னிஸ் மக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறோம்யா, தமிழ் மக்களுக்காக ஜெபிக்கிறோம், முஸ்லீம் மக்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த பசைக்காக எல்லாம் நிறைய வாழ்கிறார்கள்ப்பா, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கதாவையா, மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, நாங்கள் வாழ்க்கிற பட்டணங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டுரையா கதாவை, ஒவ்வொரு அங்கே பட்டணங்கள் நகரங்களையும் உடைய கடைகளில் நாம் உழப்பப்படுகிறோம் ஆண்டுரையா கதாவை, அவங்களே கதாவையா
2: ஜீ.

0: நீங்கள் ஆசீர்வாதபடியால் முதலாக நாடை தடைகளின் நடத்தி எப்படி சொல்றதுக்காய் தாலிங்களுக்காய் நன்றி பொறுப்பாயிருந்த கத்தாவே ஊழியர்கள் இணைந்து கத்தாவை செயற்படுகிறாங்கயா குடும்ப தேக்கத்தை பேணி அடைஞ்சு இந்த நான் வரைக்கும் நீங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக நன்றி அவர்கள் செய்கிற ஊழியர்களுக்காய் நன்றி அப்பாவும் ஊழியர்கள் இணைந்து கத்தாவிடைகள் இதுவரைக்கு விளைந்த நான்கள் கொண்டு பிள்ளைகள் உண்மையை காரியங்கள் மத்தியிலும் ஆண்டரை கத்தாவை நடத்துகின்ற நியமித்தபடி வருஷந்தோறும் நடக்கிறதிலிருந்து நாட்களை அனுசரிக்க வேணும் ஆசிரிக்க வேணும் சொல்லி பாகத்தோடு இருந்து கத்தாவின் காரியங்களை அடரே வெற்றியாய் நாளும்ளிங்களைக்கத்தக்க வாழ்க்கைகள் சீர்பொழுந்தபடியா செவிக்கிறவையா இந்த 40 நாள்ல அவர்களையா என்னென்ன காரியங்களை சீர்பொழுந்தப்படுகணுமோ ஆண்டுகளே உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக சாட்சி உள்ள பிள்ளைகளாக இந்த நாட்கள மாக்கி தரும்படியா நீங்கள் வந்த நோக்கம் மறித்த நோக்கம் ஆண்டது உயிரோடு இந்த நோக்கம் வரப்போற நோக்கம் எத்தாமே இந்த உலகத்துல இந்த நாட்கள செயல்படும்படியா நாங்கள் செவிக்கிறோம்யா எல்லாரும் உங்களை அறிகிற அறிவி மேலைக்குள்ளாய் கடந்து வர கஞ்சன் திருப செய்யும்படியா நாங்கள் செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால உலகம் உங்களால அடலையும் ஐக்கியக்குள்ளாக தீர்க்கப்படாதிருக்க உலகம் உங்களால கட்சிக்கப்படும்படியா இந்த இடத்துல வந்தீங்கப்பா நீங்கள் மரணத்தை ஜெயிச்சீங்களே ஆண்டதையா உங்களுடைய வருகை அவர்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துக வெளப்படுத்தும்படியாக இயேசுடைய வருகையை தனக்கள் எதிர்பார்த்திருக்கிற ஜனங்களாய் வாழ நீங்க உதவி செய்யும்படியாக நீங்க செவிக்கிறோம் ஐயா கத்தாவையும் தகத்தில் எல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் நோய்களோட விதையாக பிள்ளைகளுக்காக நீங்கள் செவிக்கிறோம் ஐயா அவர்களுக்கு நல்ல சோதனங்களாக கண்டு செவிக்கிறோம் ஆண்டையா இன்னும் யார் எல்லாம் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்கள் சந்திக்கப்படும்படியாய் இருக்கிறார்களோ நவீனங்களின் பல்கலைக்கழகத்தில் நிச்சயமாக நீங்கள் ஒழிக்கும்படியாய் கட்டளிடும்படியாக நீங்கள் செவிக்கிறவையா. நிச்சயமாக முடிவு நன்றியை வேண்பாமல் சொன்ன தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால.
1: உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் அபிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. நல்லது நேரம் நம்மளோடு கூட இணைந்து டென்மார்க் தேசத்துக்காக வாரத்தோடு ஜபங்களை ஏறெடுத்தவர்கள் டென்மார்க் தேசத்திலிருந்து ஸ்கைப் இன்டர்நேஷனல் ஊழியர்களும் ஸ்தாபகராக இருக்கிற அன்பு தாயார் திருமதி மஞ்சுநாத் அவர்கள் கத்துத்தாமே அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் கத்தருக்காய் செய்து வருகிறார். மகிமையான ஊழியங்களையும் தேவன் இன்னும் நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் வருகிற நாட்டிலேயே அநேகம் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்தும்படியாக அவர்களுக்காக நாம் செபித்துக் கொள்வோம். தேங்க்யூ அம்மா. நல்லது நேர்கள் இதுவரைக்குமாய் நீங்கள் இணைந்திருந்தது ஸ்கை பிரேமஸ் இன்டர்நேஷனல் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த கால சிறப்பு நேரலை நிகழ்ச்சியிலே இணைந்திருந்தீர்கள். இந்த நாளை நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த
2: ஆசைமா
3: யாவருக்கும் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமீன். கத்ரா இயேசு வாரம் ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள். நாம் உரிமித்து கத்துடைய நாமத்தை உயர்த்துவோமாக. கத்துடைய பரிசுத்த நாமம் மயிமப்படுவதாக. 2026 பிப்ரவரி மாதம் 19 5:39 மாலை வேளையிலே கேடா தேசத்திலிருந்து கத்ராயே சிகிச்சை மயமப்படுத்த அகிலாவாகி அடியனை இணைத்துக் கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கத்துடைய பரிசுத்த நாமம் மயமப்படுவதாக. குளோரி டு காட். அம்மா ஐயாட ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி உமது நாமத்தின் வலது கருத்தினால் தூக்கி சுமந்து தாங்கி தப்பு வித்திரச்சி துயர்ந்த அடைக்கத்துல வைக்கும்படி உங்கிய கரம பல தப்பையும் அமர்ந்து உண்மை செம்மைமாய் பெரிய காரியங்களை செய்யும்படி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் இந்த பிப்ரவரி மாதத்திலும் ஊழியங்களை குறித்து, குடும்பங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஆண்டு சௌர சௌரிகளை குறித்து, உற்றவரவங்களை குறித்து என்னென்ன திட்டங்கள், தீர்மானங்கள், சித்தங்கள் கத்தாவே ஜபத்திலே காத்திருக்கிறார்களோ அவையெல்லாம் கத்தோட நாமத்திலே வாய்க்கும்படி பிதாவே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை நீதிமான்கள் ஆக்க எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ரத்தஞ்சியவும் நன்றியோடு துதிக்கிறோம். தேவ மகிமை அடைய செய்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய ரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கிறோம். பாவியாகி எங்களுக்காக மறித்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கிறோம். மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கிறோம். வரவேற்கிறோம். நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேற செய்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கிறோம். வரவேற்கிறோம். சரத்தை பாவத்துக்கு பாவத்திற்கு மறிக்க செய்யும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். ஆவிய நீதி நிமித்தம் ஜீவனடைய செய்த இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்கிறோமே வரவேற்கிறோம். சாவுக்கு வானங்கள் சரணங்களை உயிர்ப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். தேவோட ஆவியினாலேயுமே நடத்தும் இயேசு கிறிஸ்துவே இரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். நாங்கள் தேவோட பிள்ளைகள் என்ற சாட்சி கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். உமது பலவீனங்கள் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். எண்ணுக்கடங்கா பெருமூச்சரோடு எங்களுக்காய் வேண்டல் செய்யும் இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். இது எங்களை ஆராய்ந்து பார்க்கிற இயேசு கிறிஸ்துவே உடைய இரத்தஞ்சியமும் நன்றியோடு துதிக்குமே வரவேற்கிறோம். முதற் பேரானவர்களாய் எம்மை முன்குறித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை வரவேற்கும். தேவனுடைய வலது பரிசுத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். புற ஜாதிகள் இருந்து எங்களை அழைத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். உம்மாய் விசுவாசிகள் வெக்கப்படுவதில்லை என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். அளவிடப்படாத நியாய தீர்ப்புகளை உடைய இயேசு கிறிஸ்துவே, இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஆராயப்படாத வழிகளை உடைய இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும், உமை மகிமைப்படுத்த உமை வரவேற்கிறோம். தீமையை வறுத்து விடுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும், உமை மகிமைப்படுத்த உமை வரவேற்கிறோம். நன்மையை பற்றி கொண்டு இருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சிய உமை நன்றியோடு துதிக்கும், உமை மகிமைப்படுத்த உமை வரவேற்கிறோம். நிலை நிறுத்த வல்லவராய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும், உமை மகிமைப்படுத்த உமை வரவேற்கிறோம். உளங்கால் யாவும் முடங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், உமை மகிமைப்படுத்த உமை வரவேற்கிறோம். நாவுகள் யாவும் தேவனை அறிக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும், உமை மகிமைப்படுத்த உமை வரவேற்கிறோம். ஜனங்களே எல்லோரும் கர்த்தரை புகழுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். உடைய சாட்சியை எங்களுக்குள் ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். முழுவர் இன்னவங்களை ஸ்திரப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். பாவம் இல்லாதவர்களாய் இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். புதிதாய் பிசைந்த மாவை போல இருக்க வேண்டும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். உமது வல்லமை நாளங்களை எழுப்புகிற, தமது வல்லமை நாளங்களை எழுப்புகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். சோதனைக்கு தப்பிக்கொள்ளும் வழிகளை உண்டாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆடல் செய்ய திராணி கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உபத்திரவங்களில் ஆடல் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம். மங்களுக்கு ஆறலாய் பெருகச் சேர, ஆறுதல்களை பெருகச் சேர இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்துறோம். ஆவிய நம் அச்சாரத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்துறோம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றிலையும் சம்பூர்ணமடைய செய்ய வல்ல இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நற்கிரிகள் பெருகச் செய்ய வல்லவரான இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். கிருபையை பெருகச் செய்ய வல்லவராகிய இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். என் கிருபை உனக்கு போதுமென்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். தாயின் வயிற்றிலிருந்து உம்மை பிரித்தெடுத்த இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து உம்மை மீட்ட இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் உமக்கு கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே உம்மை தெரிந்து கொண்ட இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். அக்கிரமங்களால் மறித்த எங்களை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய இரத்தஞ்சம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். பாவங்களினால் மறித்த எங்களை உயிர்ப்பித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கும் மேமப்படுத்தமை வரவேற்கிறோம். உன்னதங்களிலே உம்மோடு கூட உம்மை உட்கார செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கும் மேமப்படுத்தமை வரவேற்கிறோம். நியாய பிரமாணத்தை மாம்சத்தாலே ஒழித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கும் மேமப்படுத்துகிறோம். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்துகிறோம். எங்கள் இதயங்களில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்துகிறோம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கிறோம் மைமைப்படுத்தும் வரவேற்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ள இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கிறோம் மைமைப்படுத்தும் வரவேற்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்தும் வரவேற்கிறோம். நாங்கள் நினைக்கிறதுக்கு அதிகமாய் கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்துகிறோம் வரவேற்கிறோம். பூமியின் தாழ்விடங்கள் இறங்கின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்தும் வரவேற்கிறோம். சிலரை அப்போஸ்தலாக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கும் மைமைப்படுத்தும் வரவேற்கிறோம். சிலரை தீக்கசிகளாக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கிறோம் மைமைப்படுத்தும் வரவேற்கிறோம். சிலரை சுவிசேஷராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கிறோம் மைமைப்படுத்தும் வரவேற்கிறோம். சிலரை மேய்ப்பராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கிறோமே மைமைப்படுத்துகிறோமே வரவேற்கிறோம். சிலரை போதவராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கிறோமே மைமைப்படுத்துகிறோமே வரவேற்கிறோம். இருளின் அந்தகாரத்தின்ற விடுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, மே நன்றியோடு துதிக்கிறோமே மைமைப்படுத்துவோமே வரவேற்கும். ரத்தம் ஜெபம் எல்லாவற்றையும் தமக்குள் நிறைவேற்ற செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோமே மைமைப்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் தமக்குள் நிலைநிற்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கிறோமே மைமைப்படுத்துகிறோம். மரித்தொழுந்தெழுந்த முதற்பேறான இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கிறோமே மைமைப்படுத்துவோமே வரவேற்கிறோம். எங்களுக்குள் வல்லமையா கிரியை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்குமே மைமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ஜுவாலித்திருக்கிற அக்கினியோடு வரும் இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்குமே மைமைப்படுத்துமே வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் அப்பா. பரிசுத்த வான்களின் மகிமைப்படுத்தவர், பரிசுத்த வான்களின் மகிமைப்படத்தக்கராய் வரும் இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கும் மேமப்படுத்தும் வரவேற்கும். ஜீவனை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கும் மேமப்படுத்தும் வரவேற்கும். அழியாமை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கும் மேமப்படுத்தும் வரவேற்கிறோம். நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் படின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். சகல அக்கிரமங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். தமக்கு சொந்த ஜனமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கும் மகிமைப்படுத்தும் வரவேற்கிறோம். தமக்குரிய சொந்த சம்பத்தாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கும் மகிமைப்படுத்துமே வரவேற்கும். எங்கள் நற்கிரியர்கள் எங்கள் செய்ய வழித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்குமே வரவேற்கும். சர்வத்தையும் தம்முடைய வலிமையுள்ள வசனத்தினால் தாங்குகிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். உன்னத்தில் மகத்துவம் உள்ளவரா வலது பரிசுத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உன்னதத்தின் மகத்துவமானவருடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்கிறோமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். தூதர்களை காட்சிகளாக செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். தம்முடைய ஊழியக்காரை அக்னி ஜுவாலாக செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தம் ஜெபமே நன்றியோடு துதிக்குமே மகிமைப்படுத்துமே வரவேற்கிறோம். தம்முடைய ஊழியக்காரரை ஆனந்த தள்ளத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை மேமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். வானங்கள் வழியாய் பரலோகத்துக்கு போன இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை மேமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை மேமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். உலகத்தை நியாயம் தீங்காமல் ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை மேமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். பிதாவின் கட்டளின்படி பேசின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை மேமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். பிதாவின் கட்டளின்படி உபதேசம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை மேமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். நான் போய் உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை மேமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். நான் இருக்கிடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை மேமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை மேமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். நீங்கள் என்னை திறந்து கொள்ளவில்லை, நான் உங்களை திறந்து கொண்டேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை மேமைப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். என்னை பகைக்கொள்ள என் பிதாவும் பகைக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மேமைப்படுத்துறோம் வரவேற்கிறோம். என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மயமப்படுத்துறோம் உண்மை வரவேற்கிறோம். உங்கள் சந்தோஷம் ஒருவனும் உங்களிடத்தில் எடுத்து போட மாட்டான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மயமப்படுத்துகிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உண்மை வரவேற்கிறோம். உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்துகிறோமே வரவேற்கிறோம். மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் செய்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளால் தரையில் விழ ஜெபித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததென்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்க உண்மை மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். இழந்து போனது ரட்சிக்கவும் தேடவும் வந்த மனுஷகுமாரனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் மயமப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும் உண்மை ஸ்தோத்தரிக்கும் உண்மை வரவேற்கிறோம். நான் மறுபடியும் வருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்துமை வரவேற்கிறோம். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்துமை வரவேற்கிறோம். என் பிதாவிலும் நான் என் பிதாவிலும் என் பிதா என்னிலும் இருப்பதை நம்புங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்துமை வரவேற்கிறோம். என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோமே மயமப்படுத்துகிறோமே வரவேற்கிறோம். என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்த கிரியைகளின் பெரிய கிரியைகளை செய்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோமே மயமப்படுத்துகிறோமே வரவேற்கிறோம். என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கிறோமே மயமப்படுத்துகிறோம். பிதா உங்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை அனுப்புவார் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கோமை மயமப்படுத்த உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். முதல் வசனங்களில் எங்கள் இதயங்களாகிய சதையான பழகில் எழுதின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கோமை மயமப்படுகிறோம். உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உண்மை நன்றியோடு துதிக்கோமை வரவேற்கிறோம். நான் பிதா பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் மேம்படுத்துறோம் வரவேற்கிறோம். என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் மேம்படுத்தும் வரவேற்கிறோம். நானே மெய்யான திராட்சை செடி என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் மேம்படுத்துறோம் வரவேற்கிறோம். என் ஜனங்கள் என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் மேம்படுத்துகிறோம். சகல ஜனங்களுக்கும் என்னுடைய வீடு ஜப வீடாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் மேம்படுத்தும் வரவேற்கிறோம். மின்னலை போல தோன்றும் இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் மேம்படுத்தும் வரவேற்கிறோம். மன்னன் திரும்புகிற ஒரே பாவி நிமித்த பல்லுவத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கும் மேம்படுத்தும் வரவேற்கிறோம். மன்னன் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மேம்படுத்தும் வரவேற்கிறோம். தன்னைத்தான் உயர்த்திறவனும் தாழ்த்தப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மேம்படுத்தும் வரவேற்கிறோம். தன்னைத்தான் தாழ்த்திறன் உயர்த்தப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மேம்படுத்தும்
4: நாமத்தில் வாழ்த்துகிறோம்
3: வரவேற்கிறோம். தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு பார்த்தனா இருக்க மாட்டான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். மனுஷர் முன்பாக உண்மை அறிக்கை பண்ணுறவனே எவனோ அவனே மனுஷகுமான தேவதூர்கள் முன்பாக அறிக்கை பண்ணுவார் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் தூதர்கள் முன்பாகவும் மறுதளிப்புக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். ஜெபம் பண்ண போதித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா இரு என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்துகிறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். சத்தியுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். உங்கள் நாமங்கள் பர்லோகத்தில் எழுதி இருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். சகலமும் எங்கள் பிதாவினாலுமே ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கும். அக்கின் உக்கிரத்தை அவித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கும் தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் ராஜா. பட்டயத்துக்கு தப்புவிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்துகிறோம். பலவீனத்தில் பலன் கொள்ள செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். யுத்தத்தில் வல்லவராய் மாற்றும் வல்லவர்களாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கும். அந்நியுடைய சேனையை முறியடித்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் வரவேற்கிறோம். வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். அசைவில்லாத ராஜ்யத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ள இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்த இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கிறோம் மயமப்படுத்தும் வரவேற்கிறோம். வலுவாதபடி எங்களை காக்க வல்ல இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சம் உமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்துகிறோம் வரவேற்கிறோம். மகிமுள்ள சன்னிதானத்தில் எங்களை மாசற்றுள்ளாய் நிலைநிறுத்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். பூமியின் ராஜ்யங்களுக்கு அதிபதியாகி இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்த உண்மை வரவேற்கிறோம். பிதாவுக்கு முன்பு எங்களை ராஜாக்கள் ஆக்கின இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்துறோம், வரவேற்கிறோம். பிதாவுக்கு முன்பு எங்களை ஆசாரியர் ஆக்கின இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோமே, மயமப்படுத்தோமே, வரவேற்கிறோம். வெண் பஞ்சை போன்ற சிரசும் மயிரும் உடைய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை மயமப்படுத்தோமே, வரவேற்கிறோம். அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடைய இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோமே, மயமப்படுத்தோமே, வரவேற்கிறோம். பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடைய இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்குமே, மயமப்படுத்தோமே, வரவேற்கிறோம். வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போன்ற முகத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்குமே, மயமப்படுத்தோமே, வரவேற்கிறோம். முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்குமே, மயமப்படுமே, வரவேற்கிறோம். மரித்திய நானாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்குமே, மயமப்படுத்துமே, வரவேற்கிறோம். மனபந்தியம் உண்மை உள்ளவராய் இருப்பவனுக்கு ஜீவகிடத்தை தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்குமே, மயமப்படுத்துமே, வரவேற்கிறோம். இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தோடைய இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்குமே, மயமப்படுத்துமே, வரவேற்கிறோம். உள்ளிந்தயங்களையும் இதயங்களையும் மாறாயிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, மேமப்படுத்துமே, வரவேற்கிறோம். திறந்த வாசலை உனக்கு உண்டாக வைத்திருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, மேமப்படுத்துமே, வரவேற்கிறோம். உண்மை சத்தியமுள்ள சாட்சியுடைய இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, மேமப்படுத்துமே, வரவேற்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோமை, வரவேற்குமே, மயமப்படுத்துகிறோம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உமை நன்றியோடு துதிக்கோமை, மயமப்படுத்துகிறோமே, வரவேற்கிறோம். இயேசப்பா, உம்முடைய திரு ரத்தமும் சரீரம் ஒவ்வொரு உறுப்புகளிலும் எலும்புகளிலும் தசைகளிலும் நரம்புகளிலும் அணுக்களிலும் இப்போது பாய்ந்து செல்லட்டும். அப்பா, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்குமே, வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை அபிஷேகிக்கும் போது நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை ஜெபத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சரீரத்தில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சிரசிலும் இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மூளையில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கண்களில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். காதுகளிலும் இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாசியில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பற்களில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என் நாவில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். குரல் வலையில் உம்முடைய இரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, உமை நன்றியோடு துதிக்கிறோம்.

உத்தரிக்கிறோம். நரம்பு மண்டலங்களும் ரத்தத்தை ஊற்றுகிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கோமே, வரவேற்கிறோம். இருதயத்திலும் ரத்தத்தை ஊற்றுகிற தேவனாகி இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜியமுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமே, வரவேற்கிறோம். நுரையீரலிலும் ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜியமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். கணையத்தில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜியமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். மார்பில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜியமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். கிட்னியில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தம் ஜியமுமே நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். என் குடல்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். கர்ப்பப்பையில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துகிறோம். கரங்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, வரவேற்கிறோம். கால்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். உமது முதுகு எலும்புகளில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜியமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். பலவீனங்களை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். வியாதிகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜியமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். கலக்கத்தை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, வரவேற்கிறோம். வேதனைகளை நீக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். பிரச்சனைகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். பயத்தை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். உங்கள் மனக்கசப்புகளை நீக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். மன பாரங்களை நீக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். தரித்திரங்களை நீக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். உமக்கு சமாதானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். உமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். உமக்கு ஆறுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். கண்களை கணவரை மனைவியை பெற்றோரை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். பிள்ளைகளுக்கு வேத ஞானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உண்மை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துறோமே, வரவேற்கிறோம். பிள்ளைகளுக்கு சுகபலனை கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். போக்கிலும் வரத்திலும் துணையாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். எமக்கு உருவாம எழும்புற சத்ருவை முறியடிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, வரவேற்கிறோமே, மகிமைப்படுத்துறோம். எமக்கு உருவாம எழும்புற மனிதர்களை ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, மகிமைப்படுத்துறோமே, வரவேற்கிறோம். எங்களின் பிரயாசங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, வரவேற்கிறோமே, மகிமைப்படுத்துறோம். வருமானத்தை வேலியடைத்து பாதுகாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்குமே, வரவேற்கிறோம். உமை சட்டுகள் மறைவிலை மூடி மறைத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய காரணத்தினால் மூடிக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துகிறோம். உம்மை தம்முடைய கரங்களில் தாங்கி செல்லும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வரவேற்கிறோம்.
ஏமை கால்

0: எம்மை சுற்றிலும் அக்னி மதிலா இருக்கும் இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்த உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், வாய்மைப்படுத்துறோம், வரவேற்கிறோம். எம்மாக்கு உமாக்கும் நடுவில் இருக்கிற எரிகோவை வீழ்த்துகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோமே, வரவேற்கிறோம். பரிசுத்தாவின் வரங்களினால் உம்மை நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்துவோமே, வரவேற்கிறோம். உமக்கு தரிசனங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்துவோமே, வரவேற்கிறோம். உமக்கு வல்லமைகளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துவோமே, வரவேற்கிறோம். உமக்கு வரங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துவோமே, வரவேற்கிறோம். உமக்கு ஜெபாவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துவோமே, வரவேற்கிறோம். உமக்கு ஜெப வல்லமே கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்துவோமே, வரவேற்கிறோம். உம்மை ஆலயத்துக்கு செல்லாவள் தடை செய்யும் சத்துருவை நிர்மூலமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்க உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். உம்மை ஜெபிக்க விடாமல் தடை செய்யும் சத்துருவை நிர்மூலமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நாம மகிமைப்பட உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்மை உபவாசிக்க விடாதபடி தடை செய்யும் சத்துருவை நிர்மூலமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த உம்மை வரவேற்கிறோம். உம்மை வேதம் வாசிக்க விடாதபடி சோர்வை கொடுக்கும் சத்துருவை அத்தம் பண்ணும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்குமை மகிமைப்படுத்துமை வரவேற்கிறோம். கனி கொடுக்கும்படி உம்மை சுத்திகரிக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்குமை மகிமைப்படுத்துமை வரவேற்கிறோம். நான் பின்மாறி போகாதபடி உம்மை பாதுகாக்கும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்குமை மகிமைப்படுத்துமை வரவேற்கிறோம். சிந்தனைகளை கட்டுப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தோமே, வரவேற்கிறோம். உலக சிற்றின்பத்துக்குள் நாம் போகாதபடி எம்மை பாதுகாத்து கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தோமே, வரவேற்கிறோம். முழுதியத்தோடு உம்மீது அன்பு கூற செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்தோமே, வரவேற்கிறோம். நாம் வேதமாவத்தை தினந்தோறும் வாசிக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்துறோமே, வரவேற்கிறோம். குடும்பத்தை கட்டுகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்துமை, வரவேற்கிறோம். உங்கள் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்துமை, வரவேற்கிறோம். உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்துமை, வரவேற்கிறோம். எங்களுக்கு எங்களை சுகமாய் இருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்துமை, வரவேற்கிறோம். எங்களை எல்லாவற்றிலேயும் தசமாங்களை கொடுக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கும், மகிமைப்படுத்துமை, வரவேற்கிறோம். எங்களை உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், உம்மை வரவேற்கிறோம். இம்மிருதயத்தில் உம்முடைய சத்தியத்தை நிலைத்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துமை, வரவேற்கிறோம். தேவ அன்பில் எங்களை நிலைத்திருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துமை, வரவேற்கிறோம். நாம் பிறனிடத்தில் அன்பு கூற செய்கிற இயேசு கிறிஸ்துவே, நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், வரவேற்கிறோம். வீட்டார் மத்தியில் நாம் அம்பா இருக்க கிருபை செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், வரவேற்கிறோம். எம் சபையார் மத்தியில் நாம் அன்பா இருக்க கிருபை செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தோம், வரவேற்கிறோம். ஊழியக்கார் மத்தியில் உம்மை அன்பா இருக்க கிருபை செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்தோமே, வரவேற்கிறோம். எங்களை ஞானமுள்ளவர்களாய் நான் இருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம், ரத்தஞ்சியம் உம்மை வரவேற்கிறோம். பிசாசின் மேல் எங்களை நடக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, மகிமைப்படுத்துமே, வரவேற்கிறோம். சர்ப்பத்தை மிதிக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோம், மயமப்படுத்துறோமே, வரவேற்கிறோம். தேள்களை மிதிக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கும் மயமப்படுத்துமே, வரவேற்கிறோம். பிசாசை அதம் மண்ண வல்லவராய் இருக்க வெற்றி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, பிசாசை அதம் பண்ணுகிற வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே, மயமப்படுத்துமே, வரவேற்கிறோம். பிசாசை கட்டி ஜபிக்கிற வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மயமப்படுத்துறோமே, வரவேற்கிறோம். பில்லி சூனிய மை மாந்திரியங்களை அதமாக்குற வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமா, மயமப்படுத்துமே, வரவேற்கிறோம். உங்களை தரிசிக்க விடாதபடி தடை செய்த சத்ருவை நிர்மூலமாக்குற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மயமப்படுத்துமே, வரவேற்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்க விடாதபடி தடை செய்த சத்துருவை நிர்மூலமாக்குற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியமுமை துதிக்கிறோமே, மயமப்படுத்துமே, வரவேற்கிறோம். உம்மை மனந்திரும்பப்படுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மயமப்படுத்துறோமே, வரவேற்கிறோம். பிசாசின் வஞ்சனையில் நாம் விழுந்து விடாதபடி எம்மை பாதுகாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தஞ்சியமுமை நன்றியோடு துதிக்கிறோமே, மயமப்படுத்துறோம், உம்மை வரவேற்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்க தேவையான வல்லமையும் ஞானத்தையும் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோமே, மயமப்படுத்துமே, வரவேற்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கிருபை செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோதரிக்குமே, வரவேற்கிறோம். உம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்தரிக்கிறோமே, மயமப்படுத்துமே, வரவேற்கிறோம். உடைய ரத்தத்துக்குள் உம்மை மூடி மறைத்துக் கொள்ளுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துறோமே, வரவேற்கிறோம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே உம்மை தொட்டு ஆசிர்வதிக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவே, உடைய ரத்தஞ்சியம் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோமே, மயமப்படுத்துகிறோமே, வரவேற்கிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள், ஒளிபரப்பாகிற பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகளிலே கேட்டு கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரை கத்தராகிய தேவன் இப்படியாய் தம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களாலே தொட்டு அரவணைத்து ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி குடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இளைநிறுத்தி பாதுகாத்து பராமரித்து ஆசிர்வதித்து நடத்த பார்த்தர் என்று சொல்லி தேவட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் கேத்தாவே. கோடா கோடி நன்றிகளும் கோடா கோடி சோத்திரங்களும் கோடா கோடி துதிகளும் செலுத்தி உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்துடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்ன தேவ ஆவியானவரே, இங்க தொடர்ந்தும் கர்மணி போல் காத்து நடத்தும்படி உடைய நடத்தலுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்துடைய பரிசுத்த நாமம் ஒன்றே மயமப்படுவதாக. கேடா தேசத்து எழுப்பலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மெக்சிகோவின் எழுப்பலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அமெரிக்கா எழுப்பலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா தேசங்கள், கண்டங்கள், நாடுகள், பட்டணங்கள், கிராமங்களில் எழுப்பலுக்காய் நன்றி செலுத்துறோம். டென்மார்க்குடைய எழுப்பலுக்காய் நன்றி செலுத்துறோம். குவைத்துடைய எழுப்பலுக்காய் நன்றி செலுத்துறோம். இலங்கை, இந்தியா தேசங்களுடைய எழுப்புதலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான், சிங்கப்பூர், மலேசியா, பிரான்ஸ், லண்டன், ஜெர்மன், சுவிஸ் எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கு, சுவீடனை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவி நாமத்திலே எல்லா தேசங்களும் எழுப்பலுக்காக நன்றி செலுத்தி எங்கள் தேவனுக்கு சோத்த பலிகளை, இயேசுவின் ரத்த சோத்திர பலிகளை செலுத்தி தேவனுடைய ரத்தம் சகல பாவங்களை மூடி நம்மை சுத்திகரிக்கும் என்ற உங்களுடைய வார்த்தையின்படி எங்கள் பிள்ளைகளுடைய பாவங்கள் மூடப்பட, எங்கள் பிதாக்களுடைய பாவங்கள் மூடப்பட, எங்கள் ஏழு தலைமுறை பாவங்கள் மூடப்பட, எங்கள் தாய்மார், தவப்பன்மார், சந்ததியின இனத்தா ஜனத்தாவுடைய பாவங்கள் மூடப்பட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளித்து செபித்து ஜெயம் கொள்கிறோம். இணைந்து இருக்கிற பரிசுத்தவான்கள், கேட்டு கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், ஒளிபரப்பாகிற பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகளிலே கேட்டு கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் யாவருடைய பாவங்களும் அக்கிரமங்களும் மீறலும் மன்னிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். எங்களுக்கு இணைந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ளும்படி, இந்த ஊழியத்தில் எங்கள் தாளந்துகளை செலவழிக்கும்படி எங்களுக்கு தந்த ஊழியர்களுக்காய், டீம் மெம்பர்ஸுக்காய், ஊழியர்களுக்காய் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கடின்மணியை போல காத்தல் நிறைந்த ஒவ்வொருவரை இந்தவன் கண்மணி போலும் அது வருக பரியந்த தீக்காயசோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு, ஆசிர்வாதத்தோடு, நன்மையோடு நீர் காக்கும்படி உம்முடைய ஆணிக்கடாவப்பட்ட திருக்கரங்கள் ஒவ்வொரு மேலும் அமரும்படி, உம்முடைய ஓங்கிய கரமும் பலத்த புயமும் ஒவ்வொருவரை சீஷத்துவத்தின் பூர்ண நிறைவுக்குள்ளே சிருஷ்டிக்கும்படி, ஸ்தாபிக்கும்படி, மறுரூபமாக்கும்படி, நிலைநிறுத்தும்படி பிதாவே உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ஐயா, மகிமையின் மேல் மகிமை, மறுரூப மகிமை, பிந்தின மகிமை, இதை வாஞ்சிக்கிற பரிசுத்தவான்களாய் தேவன் நம்மோருடைய ஆவலையும் விருப்பங்களை வாஞ்சைகளையும் பிரியங்களை மாற்றி அமைக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவனுடைய காரியம் அவசரம் என்று தேவாதி தேவனுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை முதன்மையாக சேவிக்க தேவன் ஒவ்வொருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுக்கிறோம். பின்மாற்றக்காரர் ஆதி அன்புக்குள்ளே திரும்ப சோரம் போனவர்கள் ஆண்டவரை மீண்டும் கத்தோடைய அன்புக்குள்ளே, கட்டளைக்குள்ளே, கற்பனைக்குள்ளே கடந்து வர தேவோட ஆரோக்கிய சட்டைகளுக்குள்ளே ஒவ்வொருவரும் பேர் பேராய் சுமாக்கப்பட தேவோட ஆசீர்வாதம் நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரையும் வந்தட்ட. தேவோட நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஆசீர்வதிப்பதே மக்கள் சித்தமும் பிரியவும் என்ற வார்த்தையின்படி நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட யூதர்களாய், இஸ்ரவேலராய், கத்தோட பிள்ளைகளாய், கத்தோட மனவாட்டிகளாய், கத்தோட சீஷர்களாய் நாம் இருக்கிறபடினாலே தேவடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ பக்தி உள்ள சந்ததியாய் இயேசு கிறிஸ்து ரத்த கொடைகள் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, மகிமைப்படும்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஓங்கிய கரமும் பல தப்பியமும் ஒவ்வொருட வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யும்படி வாஞ்சிகள், விருப்பங்கள், விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், தேவைகள் எதுவா இருந்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவெல்லாம் நிறைவாக தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட அற்புதங்களும் அடையாளங்களும் அதிசயங்களில் நடக்க தேவ பக்தி உள்ள சந்ததியால் பெரிய காரியங்களை செய்ய ஆவியானவரை நீங்கள் ஒவ்வொருடைய கரங்களையும் திடப்படுத்தும்படி, ஒவ்வொருடைய ஸ்திரப்படுத்தும்படி, ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்தும்படி, பராமரிக்கும்படி, பாதுகாக்கும்படி ஆவியானவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சங்கமம் மூலியங்கள், கோஸ்பல் எஃப்எம் மூலியங்கள், பிரைஸ் எஃப்எம், பிரேயர் எஃப்எம், யூதா எஃப்எம், மியூசிக் எஃப்எம், ஆமீன் எஃப்எம், வல்லமன் அலைகள், ஏஞ்சல் டிவி, ஜி ஃபேன் எஃப்எம், ஆமீன் கத்ரா இயேசுவார் மூலியங்கள், ஸ்கைப் இன்டர்நேஷனல், ஜொபக்குழுக்க, யுனைடெட் பெந்தகோஸ்தல் ஊழியங்கள், ஹோப் செஞ்சுவரி ஊழியங்கள், பிலதெல்பியா ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், மேசியா ஊழியங்கள், கல்வாரிநாத ஊழியங்கள், கெட்சமனி ஊழியங்கள், ஜீவாதிபதி ஊழியங்கள், மணவாட்டி ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், மேசியா ஊழியங்கள், இன்னமாய் சுவிசேஷ சபை ஊழியங்கள், கத்தோடைய சபை ஊழியங்கள், ஜபத்தனி ஊழியங்கள், இன்னமாய் கத்தாவே ஏசப்பா, கெத்செமனி ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவர் ஜீசஸ் கோல்ஸ் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு சந்திக்கிறார், இயேசு விடுவிக்கிற எல்லா ஊழியங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். மியூசிக் எஃப்எம், பிரைஸ் எஃப்எம், பிரேயர் எஃப்எம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் நாமம் தரித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒவ்வொரு ஸ்தானாதிபதிகளையும், ஸ்தானங்களை, தேசங்களை, நாடுகளை, கண்டங்களை, உலகங்களை கர்த்தாவே உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே, தேவ ராஜ்யம் வருக, தேவ சித்தம் ஒவ்வொருளும் செய்யப்பட தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். கொள்ளவும் அழிக்கவும் வஞ்சிக்கவும் திருடம் வருகிற பிசாசன் பிடிந்து நிலந்தரமாய் விட்டுவித்து தேவராஜ்யத்தை பிரஸ்தாபிக்கிற, ஸ்தாபிக்கிற, நிலைநிறுத்துகிற, அசைவில்லாத, அழிவில்லாத நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்கிற தேவ பக்தி உள்ள சந்ததியாய், தலைமுறையாய், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், லேவியராய், ராஜாக்களாய், அதிகாரிகளாய், ஜனங்களாய், ஜாதிகளாய், பாஷ்யக்காரராய், கோத்திரத்தாராய், மாமிசமான யாபேராய், சகல ஜனங்களும் கனி கொடுக்க கத்தோடைய கடாட்சம் விளங்க, கத்தோடைய கிருபை விளங்க, கத்தோட மகிமை விளங்க தேவனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஐயா, அம்மாவுடைய ஊழியங்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த 8 வருஷமாக இந்த ஊழியத்தில் பங்கு கொண்டு இரவும் பகலும் உடைய பாதத்தில் காத்திருக்க நீங்கள் எங்களுக்கு தந்த இந்த இணைப்புகளுக்காக, ஊழியர்களுக்காக, ஊழிய ஒத்தாசைக்காக, தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து மூலியர்களை சுமந்து காத்தல் உங்க உத்தரவுகளை சந்திங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க. இந்த உபவாச நாட்கள் உன்னதத்தின் பலன் உயிர்த்தெழுந்த வலமை நிரப்பி பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவடைய சத்துவத்தின் வல்லமை நிலைநிறுத்தப்பட உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க சத்தன் வலிமலை ஜெயிக்கிற ஜெயங்கொள்ளுற உன்னதத்தின் பலன் உயிர்த்தெழுந்த வல்லமை நிரப்பி நடத்த ஒப்பு கொடுக்க. ஐயாவை ஸ்திரப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. அம்மாவை ஸ்திரப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க. இன்னும் ஊழியங்களிலே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் அநேகம் ஆயிரம் கோடி லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த ஊழியத்தை திறந்து நடத்தும்படி நடத்தலுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். நாங்கள் எல்லா மனுஷருக்காக ஜபித்து வருகிறோம், சகல தேசங்களுக்காக ஜபித்து வருகிறோம், சர்வபூமிக்காக ஜபித்து வருகிறோம், சகல ஜாதிகளுக்காக ஜபித்து வருகிறோம், அனுதினமும் ஜபித்து சமூக காத்திருக்கிறோம். தேவ பக்தி உள்ள சந்ததியாய் ஒவ்வொருவரும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நாள் தாமதித்து வருகிறது. அதனால் எல்லாம் மனுஷருக்கும் ரட்சணியும் வெள்ளமையும் மகிமையும் விளங்கும்படியாய் ஜோதிகளின் பிதாவையும் ஆவிகளின் பிதாவையும் பரலோக பிதாவை நீதிமான்களின் பிதாவை நோக்கி அபயமிட்டு நன்றி செலுத்தி ஒத்தாசு செய்யும்படி உதவி செய்யும்படி தேவ பக்தி உள்ள சந்ததியாய் ஒவ்வொரு ஜனமும் மீட்கப்படும்படி தேவட சமூகத்திலே பெரிந்து மண்டாடி ஜபித்து ஜெயம் கொள்ள இமட்டன் தேவன் பாராட்டி தந்த கிருபைகளுக்காக தயவுகளுக்காக ஒத்தாசுகளுக்காக உதவிகளுக்காக நன்றி நன்றி நன்றி. கோடி கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். கோடி கோடி சோதங்களை துதிகளை மகிழ்ச்சிகளை புகழ்ச்சிகளை கீர்த்திகளை ராஜ்யங்களை செலுத்துகிறோம். பரலோகத்திருந்தவன் பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். வருங்காரியங்களை குறித்து தேவன் முன் அறிவித்து ஆண்டவர் ஊழியக்காரிகளோட நாட்களில் தேவன் பேசி பெரிய காரியங்களை செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி துதிக்கிறோம். தேவனுடைய நாமம் ஒன்றே பயமப்பட தேவாதி தேவட கத்தாதி கத்திர நித்தியான சக்கராதிபதியும் விவசாயமாகிய எங்கள் பரலோகத்தின் ஒவ்வொரு ஊழியர்களிலும் பெரிய காரியங்களை செய்ய பச்சபாதமற்ற நேச கத்தருடைய நேச வைராக்கியம் ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசிர்வதித்து பெருக பண்ணும்படி விருத்தி அடைய பண்ணும்படி வர்த்திக்க பண்ணும்படி தேவ மகிமை காருணியம் கிருபை ஆவியினால் ஆவியாவோட வழிநடத்தல் ஆவியாவோட பராமரிப்பு ஆவியான விடுவிப்பு வரங்கள் கனிகள் தாளந்துகள் ஞான வரங்கள் கிருபை வரங்கள் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் அதிகதிகமாய் நிறைவாய் நிறைவாய் பரிபூர்ணமாய் மிகுதியுமாய் மறலப்பட தேவனையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி தேவாதி தேவனை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி பரிசுத்த பிதாவை உடைய மகத்தான நாமம் மகிமைப்பட உடைய ஓங்கிய கரும பலத்தபியமும் ஒவ்வொருவரே உண்மையும் சுமயமாய் நடத்த பாத்திரம் உள்ளதென்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கல்ல கத்தாவே எங்களுக்கல்ல உடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி கிரைத்திராத அற்புதங்கள் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் எண்ணி முடியாத அற்புதங்கள் யோசனையின் பெரியவரும் செயல்களிலே வல்லவரும் ஆகிய எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமைமிக்க செயல்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு ஊழியர்களிலும் ஒவ்வொரு ஊழியக்காரிகளிலும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களிலும் ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு கண்டங்களிலும் நாடுகளிலும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் நிறைவாய் நிறைவாய் உண்டாக வாலிபர்கள் கன்னியர்கள் சிறுபிள்ளைகள் குழந்தைகள் பெரியோர் சிறியோர் யாவரும் கர்த்தருடைய ஆவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட கர்த்தர் ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட நித்திய மகிமை நித்திய உடன்படிக்கை கர்த்தருக்குரிய நித்திய வழி நித்திய சுவிசேஷம் ஆண்டவரே பங்குள்ளவளாய் ஒவ்வொருவரும் மீட்கப்பட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சகல துதிகன மகிமைகளை பிதாவே உம்முடைய சமூகத்தில் செலுத்தி விண்ணப்பங்களை மன்றாட்டுகளையும் துதிகளை ஜெபங்களை சோத பலிகளை துதி பலிகளை இந்த சமூகத்திலே செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை வரவேற்று அனுதினமும் கர்த்தருடைய நாளை எதிர்பார்த்து இந்த நாள் உமது நாமத்தை உமது மகிமையை உமது வருகை எதிர்பார்த்து காத்திருக்க நீ தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. தொடர்ந்து அந்த மகிமைப்படுத்துகிற பரிசுத்தவான்களுக்காய் ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு பிதாவே ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ சிஸ்டர்.
0: காட் பிளஸ் யூ
1: பாஸ்டர். கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. இந்த அதிகால வேலைக்காக நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உடைய அதிகால வேலையிலும் எழுந்து உம்முடைய சமூகத்திலே துதித்து மகிமைப்படுத்தி ஆராதித்து மகிழ்கிற உம்முடைய அன்பு மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படியாய் மகளை நீங்க பெயர் சொல்லி அழைத்த அந்த அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகளாக ரத்தத்தினாலே நீ மீட்டுக் கொண்ட அநாதி கிருபைக்காய் சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, நேசக்கரம் மகளோடும் மகள் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இருந்து பூமியிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறதுக்காய் சோத்திருக்கிறோம். சகலத்தையும் படைத்த கர்த்தர், சகலத்தையும் அதிரதின் காலத்தில் உண்டாக்கின கர்த்தர், மகளை ஆண்டவரே நீங்க கரம் பிடித்து நேர்த்தியாய் பூமியிலே வழிநடத்தி வருகிற அநாதி கிருபைக்காய் சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையின்படி பக்தியுள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையின்படி தேவரீர் மகளுடைய வாழ்க்கையை உம்முடைய மகிமைக்காக உம்மை துதிக்கும் பாத்திரமாக நீ அழைத்த அழைப்புக்காய் சோத்திருக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நேசக்கரம், உம்முடைய பாதுகாக்கும் கரம், உம்முடைய வழி நடத்தும் கரம் மகளோடும் மகள் கையிட்டு செய்கிற ஊழியத்தோடும் மகளுடைய குடும்பத்தோடும் இருந்து பூமியிலே மேலான காரியங்களை செய்யத்தக்கதாக தேவரீர் வழி நடத்த முடியாத தொடர்ந்து நாங்கள் செவிக்கிறோம். தொடர்ந்து நீங்க காத்துக்கொள்ளுங்கப்பா, தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த நாளுக்காய் சோத்திருக்கிறோம். இந்த அதிகாலை வேலையை எங்கள் வாழ்க்கையிலே நீங்க காண செய்த அநாதி அன்புக்காய் சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களால் உண்டானதல்ல, கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே நீங்க கிருபையாய் கொடுத்த இந்த நாளுக்காய் சோத்திருக்கிறோம். இந்த நாளை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளினுடைய தேவனாய் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காய் சோத்திருக்கிறோம். எங்களை காக்கிறவராய், எங்களை வழிநடத்துகிறவராய் ஆண்டவரே, எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற தகப்பனாய் ஆண்டவரே, இந்த நாளினுடைய தேவனாய் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றியுடைமை துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். தகப்பனே, அருமையாக இந்த வானொலி இணைப்பிலே அதிகாலை எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு உடைய தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் தேவனுடைய ஆசீர்வதிக்கும் கரம், தேவனுடைய பாதுகாக்கும் கரம், இந்த நாளுக்கான பலத்தையும் ஞானத்தையும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கொடுத்து உடைய செட்டைகளின் மறைவுக்குள்ளாக உடைய தெய்வ பிள்ளைகளை வேலெடுத்து நீங்க காத்து வழிநடத்த முடிய கடமை செபிக்கிறோம். தகப்பனே, அருமையான இந்த வானொலி தரிசனத்தை பெற்று உடைய பிள்ளைகளுக்காக உடைய தாசுரர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, பூமியிலே உடைய ராஜ்யத்தை கட்டும் ஆபரண ஓட்டத்திலே ஆண்டவரே இந்த தரிசனத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் அவர்களை நீங்க கரம் பிடித்து நடத்துகிறதுக்காய் சோத்திருக்கிறோம். நம்பி கொடுத்த இந்த பொறுப்பை உக்கரணத்துவத்தோடும் உண்மையோடும் செய்யும் தக்கதாக தேவரீர் அவர்களை கொடுத்த தாகத்துக்காக கரிசனிகளுக்காய் சோத்திருக்கிறோம். நேசக்கரம் ஆண்டவரே, இப்படி ஊழியக்காரனோடு இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகளோடு இந்த ஊழியத்தோடும் இருக்கிறதுக்காய் சோத்திருக்கிறோம். தொடர்ந்து நீங்க காத்துக்கொள்ளுங்க. விசேஷமா ஆண்டவரே, இந்த காலவேளையில எங்கள் மஞ்சள் அம்மாக்கா நன்றி செலுத்துகிறோம், திருச்செல்வம் ஐயாக்கா நன்றி செலுத்துகிறோம். உடைய அநாதி தீர்மானத்தின்படியாய் ஆண்டவரே அவர்களை நீங்க பேச்சில் அழைத்த அநாதி கிருபைக்காய் சோத்திருக்கிறோம். தாயின் வயிற்றிலே முன்குறித்த கர்த்தர் இப்படி ஊழியத்தை நம்பி அவர்களை கொடுத்ததுக்காக சோத்திருக்கிறோம். இந்த ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடு அவர்கள் செய்யத்தக்கதாக தேவரீர் நீர் அவர்களை கரம் பிடித்து நடத்துகிற அநாதி அன்புக்காய் சோத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஞானத்தினாலும் பலத்தினாலும் இடைக்கட்டி தீங்குக்கும் பொல்லாப்புக விலக்கி சத்தருடைய சகல யோசனைகளுக்கு விலக்கி கர்த்தர் நீங்க வழி நடத்தி கொண்டு வருகிற அப்படின்னாலே சோத்திருக்கிறோம். பிசாசு கொண்டு வருகிற அநேக சந்தேகத்தின் ஆவிகள், அநேக எரிச்சலின் ஆவிகள், எல்லா தீங்கு நாபிகளுக்கு விலக்கி தேவரீர் உடைய பிள்ளைகளை உடைய சட்டுகளை நிழலுக்குள்ளாக நீங்க வேலெடுத்து காத்து வருகிற அநாதி கிருபைக்காய் சோத்திருக்கிறோம். தொடர்ந்து அருமையான ஆண்டவரே மகனை மகளையும் ஆண்டவரே உடைய நேசக்கரந்த பூமியில இன்னும் மேலான காரியங்களை உமக்கு செய்யத்தக்கதாக காத்து வழிநடத்த முடியாத செபிக்கிறோம். தொடர்ந்து மகனோடும் மகளோடும் மகள் ஊழியத்தோடும் அவர்கள் கைட்டு செய்கிற எல்லாத்தவன சகல காரியங்களோடும் பிள்ளைகளோடும் சந்ததிகளோடும் இருந்து அவர்களை காத்து வழிநடத்த முடியாத செபிக்கிறோம். இந்த காலவெளியிலே எங்கள் ஸ்ரீலாமக்க நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் அந்த அருமையான ஆண்டவரே இந்த பிள்ளைகளை உங்கள் ராஜ்யத்தை கட்டும் மாபெரும் ரட்சிப்பின் பணிக்கென்று நீங்க பிரித்தெடுத்த அநாதி கிருபைக்காய் சோத்திருக்கிறோம். உலகத்தில சுகத்தோடு பலத்தோடு இருக்கக்கூடிய அந்த உலகத்தில சுவித்திருக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருந்தும் ராஜாவினுடைய பணியை செய்யும்படியாய் ஆண்டவரே முன்குறிக்கப்பட்டு அவர்களை பெயர் சொல்லி அழைத்த அநாதி கிருபைக்காய் சோத்திருக்கிறோம். பூமியிலே அழைத்த தேவன் அவர்களை கரம்பிடித்தி நடத்துகிறீர் தகப்பனே, அவருடைய அனுதினமும் நடத்து கொண்டிருக்கிறீர். அதுக்காய் சோத்திருக்கிறோம். இந்த ஊழியத்தின் பாதையில் இருக்கிற எல்லா கரட உருடுகளையும் கடந்து சென்று கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அவர்களை ஆண்டவரை நீங்க வழிநடத்தி கொண்டு வருவீங்க. பரிசுத்தாவின் சட்டைகளின் அறிவிக்குள்ளாக வேலெடுத்திருக்கிறீங்க. அதுக்காய் சோத்திருக்கிறோம். தொடர்ந்து உடைய நேசக்கரம் அருமையான ஆண்டவரே அவளோடு இருந்து இந்த ராஜ்யத்தை கட்டும் பணியை நேர்த்தி சிமியமாய் செய்ய கத்த உதவி சிமிடம் செபிக்கிறோம். இந்த காலவெளியிலே சங்கமம் மற்றும் மதர் எஃப்எம் இணைப்புகளை நடத்துகிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீயனுடைய அநாதி கரம், உடைய பாதுகாக்கும் கரம், உடைய ஆசீர்வதிக்கும் கரம் ஆண்டவரே அவர்களை என்னென்னும் காத்து நீர் கொடுத்த இந்த உண்மையும் உத்தமமான இந்த ஊழியத்தை செய்வதிலே தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் தன்னுடைய தாளந்துகளையும் ஆண்டவரே அவர்கள் நேர்த்தியாய் பயன்படுத்துவதிலே கத்தருடைய கரம் அவர்களோடு இருக்க முடியாத செபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே, தொடர்ந்து நீங்க வெளியே நடத்துங்க தகப்பனே. இந்த நிகழ்வில் காலை துவங்கி மாலை முடிய நடக்க இருக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருக்க முடியாத செபிக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வும் அநேகருக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுக்கிற ஒரு நேரமாக இருக்கட்டும். தொடர்ந்து நீங்க காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. விசேஷமா ஆண்டவரே இந்த நிகழ்வை இந்த நேரத்தினுடைய கரத்துல படைக்கிறோம். இது எங்களால் உண்டான நேரம் இல்ல. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டுகிற நேரமாக இருக்கட்டும், நீர் எங்களோடு கூட பேசுகிற நேரமாக இருக்கட்டும். அதிகாலையில் உண்மை தேடுகிற யாவரும் உண்மை கண்டடையத்தக்க நேரமாக இருக்கட்டும். ஆவியானவர் எங்களோடு கூட எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற உணர்வுகளை பார்க்கிற கர்த்தர் நீர் எங்களோடு கூட வாசம் செய்கிற நேரமாக இருக்கட்டும். இந்த நிகழ்வை கர்த்தர் தாமே நீங்க ஆசீர்வதித்து நீர் எங்களோடு கூட இடைப்பட முடியாம கரத்திலே தாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே, தொடர்ந்து வழிநடத்துங்க. இரட்சகர மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்போ நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள அன்பின் நல்ல கர்த்தாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நமது ஆண்டவரும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய மாறாத அன்பும் அவருடைய கிருபையும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இருந்து பூமியிலே சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை கரம் பிடித்து வழி நடத்துவராக. இந்த காலை வேலையை காண செய்த நம்முடைய தேவன் அநாதி தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு அடைக்கலமும் பலனும் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்மளை நேசிப்பது ஏதோ சாதாரணமாக நேசிப்பதாக இல்லை. அவன் என்னிடத்தில் வாஞ்சாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி சங்கீதம் 91:14 வாசிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரின் பேரில் பிரியமாயிருக்கிற பிள்ளைகளாக இருப்பதனால் நாம் நம்முடைய தூக்கத்தையும் இழந்து நம்முடைய நேரத்தையும் தாளந்துகளையும் சூழ்நிலைகளையும் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருடைய நாமத்துக்காக நாம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஆக தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இந்த கால்வழியிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 2:9-12 வசனங்கள் சொல்கிறது, ஆகையால் தேவனும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமிக்கடியில் உள்ளோர் ஆகியர் அனைவரும் முழங்கால் படியிடவும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று நாவுகள் அனைத்தும் அறிக்கை பண்ணவும். எல்லா நாமத்திற்கும் மேலாக நாமத்தை அவருக்கு தந்தருளினார், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த காலவெளியிலே நம்முடைய தேவனை உயர்த்தும்படியாகவும் எல்லா தேவர்களுக்கும் மேலான அவருடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாகவும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு சமயம் இந்த நாளிலே கர்த்தர் அழைத்த இந்த அழைப்பிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நேரத்திலே அவருடைய நாமத்தை நாம் துதிக்கலாம், அவருடைய மகிமையை சொல்லி நாம் துதிக்கலாம். நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருக்கு நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி தப்பித்துக் கொள்கிறான், ஓடி வருகிறான் என்று சொல்லி ஒரு சமயம் நீதிமொழிகளின் புத்தகத்திலே 18:10 வாசிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாயிருக்கிறது, பாதுகாப்பின் உடைக்கலமாக இருக்கிறது. அதற்குள் அந்த பாதுகாப்பின் வலைக்குள் யார் ஓடி வருகிறார்கள்? நீதிமான்கள் அதற்குள் அடைக்கலம் புகுகிறாக இருக்கிறார்கள். நாம் ஒரு சமயம் நீதிமான்கள் அல்ல, ஆனாலும் அவருடைய அநாதி கிருபையின்படியாய் அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படியாய் இரட்சிப்பினாலேயே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இலவசமாக பெற்ற அந்த இரட்சிப்பினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தமது கிருபையினாலே நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், அந்த இரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினால் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஜனங்களாகிய நாம் கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை வாஞ்சியாய் தேடுகிற, கர்த்தர் மேல் பிரியமாயிருக்கிற, அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாகிய நாம் ஆறா இருக்கிறோம். அவருடைய செட்டுகளின் அவருடைய துருகத்துக்குள் பலத்த துருகத்துக்குள் அடைக்கலம் பெற்றிருக்கிற நீதிமான்களாயிருக்கிறோம். தேவன் நம்மளை தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காக்கிற தகப்பனாயிருக்கிறார். சங்கீதம் 29:2 சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்தினுடைய அவரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சமயம் நாம் தேவனால் அழைக்கப்பட்ட நாம், அவருடைய நீதிமான்களாக்கப்பட்ட நாம், இலவசமாக ரட்சிப்பை பெற்ற நாம், அவர் மீது வாஞ்சியாயிருக்கிற நாம், அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தும்படியாய், பரிசுத்த அலங்காரத்தினுடைய அவரை தொழுது கொள்ளும்படியாய் இந்த காலவெளியிலே நாம் அழைக்கப்படுகிறோம். ஏனெனில் சகலத்தையும் படைத்த கர்த்தர், சகலத்தையும் உண்டாக்கின கர்த்தர், அதின் அதின் காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் படைத்த அந்த ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். நம் மீது நாம் அவர் நாமத்தை துதிக்கும் போது அதிலே அவர் பிரியப்படுகிற தகப்பனாய் இருக்கிறார். அவருடைய நாமங்களை மகிமைகளை சொல்லி வரும்பொழுது அதிலே அவர் பிரியமாவுள்ள தகப்பனாய் இருக்கிறார். ஏன் துதிகளின் மத்திலே அவர் வாசம் செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். துதி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த துதியை சொல்லி வரும் மகிமையின் பாத்திரமாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த அழைப்புக்காக அந்த காலவெளியில நம் தேவனை துதிக்கலாம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம் என்று சங்கீதம் 34 சொல்லுகிறபடியாக இந்த காலவெளியில ஒரு சமயம் நம் எல்லோரும் நம் இருதயத்தை உயர்த்தி, நம்முடைய சிந்தையை உயர்த்தி, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தோடு எல்லா ஒருமனதோடு கூட நம் தேவனை துதிக்கும் போது அது தேவ பலனும் உன்னதத்தின் உன்னதமானவருடைய மகிமைக்கின் மகிமையும் கனத்துக்கும் உரியதாக இருக்கிறது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, நம் தேவனை துதிப்பது எத்தனை சந்தோஷமும் எத்தனை மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அது நமக்கு ஆரோக்கியத்தின் சுகத்தையும் மகிழ்ச்சியும் ஆனந்த தைலமுமாய் நமக்கு இருக்கிறது. ஆம், கர்த்தரை துதிப்பதும் அவரை புகழ்ந்து பாடுவதும் எத்தனையாய் உள்ளத்திலே ஒரு பரவசத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகினால்தான் சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது, நான் உயிரோடு இருக்க மட்டும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்முடைய நாமத்தின் மேல் உன்னுடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உயிருள்ள நாளெல்லாம் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை நான் துதிப்பேன் என்று ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தேவ மனுஷனாக சங்கீதக்காரன் சொல்கிறத பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்த பிள்ளைகள், கர்த்தருடைய வழிநடத்துதலே அற்புதங்களும் ஆச்சரியங்களினாலும் தேவன் வழிநடத்துதலை கண்ணாறு கண்டு இருதயத்தினால உணர்ந்த ஜனங்கள், அவருடைய உள்ளத்திலிருந்து பிறக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம், நான் தேவனை துதிப்பேன், எக்காலத்திலும் துதிப்பேன், எப்பொழுதும் துதிப்பேன் அப்படி என்று சொல்ல வார்த்தைகள் அவருடைய உள்ளத்திலிருந்து பிறப்பதோடு மாத்திரமல்ல, அவர் மூச்சு எல்லாம் தேவனை துதிக்கிற துதியாக இருக்கும். அவருடைய இயக்கம் எல்லாம் கர்த்தரை துதிக்கிற துதியாக இருக்கும். அவருடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தரை துதிக்கிற துதியாக இருக்கும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் எக்காலத்திலும் கர்த்தரை துதிப்பேன், அவரை துதிக்கும் துதி என் நாவில் எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை துதிப்பதும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதும் அவரை ஆராதிப்பதும் அவரை சேவிப்பதும் எத்தனை பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. அவராலே நாம் எந்த நேரமும் நம்முடைய உதடுகளின் கனியாகிய அந்த ஸ்தோத்திர பொழியை ஏறெடுப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினால் நாம் எல்லா துதிப்பதோடு மாத்திரமல்ல, சகலரையும் ஒரு துதியின் பாத்திரமாக நாம் மாற்றுவதற்காக நாம் இந்த நாளில கூட நாம் அழைக்கிற அழைப்பாக அழைக்கலாம். ஏனெனில் நாம் தேவனை துதிப்பது ஒருவர் மாத்திரமல்ல, எல்லாரும் சேர்ந்து துதிக்கும் போது தேவனுடைய உன்னத மகிமை நம்மிடத்துல இன்னும் சேர்ந்து வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை சந்தோஷமும் எத்தனை மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அது ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்டு தாடியில் வடிந்து அவன் அங்கிகளில் மேல் வடியும் தைலத்தை போன்றிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அன்பும் கர்த்தருடைய ஐக்கியமும் கர்த்தருடைய சமாதானமும் நம்மிடத்திலே என்றென்றும் காத்து இந்த நாளிலே வழிநடத்துகிற நம்முடைய தேவனுடைய நாமத்தை, அவர் நம்மோடு பிரியமாய் இருக்கிறவருடைய நாமத்தை உயர்த்துவதும் கனப்படுத்துவதும் மகிமைப்படுத்துவதும் நமக்கு கொடுக்கப்பட்ட விலையேற பெற்ற தரிசனமும் கனமும் பாரமாய் இருக்கிறது. இந்த காலவெளியில் அவருடைய நாமத்தை நாம் துதிக்கலாம், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். ஏனெனில் சங்கீதம் 148:13 சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்க கடவோம், நாம் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம், ஏனெனில் அவர் நாமம் வானங்களுக்கு பூமிக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அவரால் இன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பே வராது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷருக்குள்ளும் அவருடைய நாமம் மே அல்லாமல் வேறொரு நாமமும் நமக்கு கட்டளப்படவும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த காலவெளியிலே கர்த்தருடைய நாமத்தை அன்றி வேறொரு நாமம் நமக்கு கட்டளைப்படவில்லை. அவரால் என்று இந்த ரட்சிப்பு நம் வாழ்க்கையிலே பிரவேசிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய மிகுந்த இரக்கத்தினாலே இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். அவருடைய மிகுந்த கிருபையினால தான் அவரோடு கூட நாம் வாசம் செய்கிறோம், அவரோடு கூட நாம் துதிக்கிறோம், அவரை நாம் பாடி மகிழ்கிறோம். ஏனெனில் தேவனை என்னை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. என்னை ருசித்து பாருங்கள். இந்த தேவனை ருசிக்க ருசிக்க ருசிக்க அவருடைய உள்ளத்திலே ஒரு பரவசம் தோன்றும், ஒரு மகிமை தோன்றும், ஒரு வல்லமை தோன்றும். கர்த்தரை துதிப்பதும் அவருடைய நாமங்களை துதித்து பாடுவதும் எத்தனை சந்தோஷமாக இருக்கிறது. இந்த காலவெளியில ஒரு சமயம் நம்முடைய தேவன் நாமத்தை அறிந்த நாம், அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஜனங்களாகிய நாம் அவரை துதிக்கலாம், இன்னும் அவரை ஆராதிக்கலாம், ஏன் அவருடைய நாமத்தை உயர்த்தலாம். அவருக்கு மகிவருக்குள்ள கனத்தையும் மகிமையும் நாம் செலுத்துகிற பிள்ளைகளாக இந்த காலவெளியில் இருக்கிறோம். ஆண்டவரே, நாம் இன்னும் ஒரு முறை துதித்து நாம் அவருடைய நாமத்தை உயர்த்தி ஒரு பாடல் மூலமாக நாம் ஆண்டவரை துதிக்கலாம். ஏனெனில் நம் தேவன் ஆளுகை செய்கிற தேவன், சதா காலங்களிலும் ஆளுகை செய்கிற தேவன், என்றென்று வீட்டிருக்கிற தகப்பன், அவர் நம்மோடு இருக்கிற தகப்பன், நம் மீது பிரியமாய் இருக்கிற ஆண்டவர், அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நம்ம அழைத்திருக்கிறார், அவருடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாக நம்ம அழைத்திருக்கிறார். இந்த காலவெளியிலே இந்த தேவனை துதிப்படியாய் ஒரு பாடலை நாம் பாடி ஒரு சமயம் ஆண்டவரை துதிக்கலாம். அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒரு சமயம் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாம், அவருடைய நாமத்தை இன்னும் நாம் உயர்த்தலாம், ஆண்டவரே துதித்து பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாம். கர்த்தரை துதித்து நாம் பாடி அவர் நாமத்தை உயர்த்தலாம். நம் தேவனுடைய பெரியவராக இருக்கிறார்,

உயரனும் அல்லேலூயா. இயேசுவே உன் நாமமே

0: வாழ்த்துகிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதும் அவருடைய நேமத்தை உயர்த்தி பாடுவதும் எத்தனை சந்தோஷமும் எத்தனை மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாய் இந்த பூமியிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மகிமைகளை சொல்லி வரும்படியாய் நாம் பூமியில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமையின் பாத்திரமாக பூமியிலே நாம் இருக்கிறோம். தேவன் நேராக வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யவில்லை, ஆனால் அவர் உண்டாக்கின அவருடைய மகிமையின் சாயலாக படைக்கப்பட்ட நம் மூலமாகத்தான் தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பூமியிலே செய்து அவரே தேவன் என்பதை உலகுக்கு காண்பிக்கும்படியாய் நம்மை தேவன் அவருடைய மகிமையின் பாத்திரமாக வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை உயர்த்தும், அவருடைய நாமத்தை ஆராதிக்கும் ஒரு மகிமையின் பாத்திரமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த காலவெளியிலே அந்த தேவனை உயர்த்துவதும் அந்த தேவனை உயர்த்தி பாடுவதும் அவருடைய நாமங்களை சொல்லி அவரை துதிப்பதும், ஆம் தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை மகிமையை நிறைந்தவர்களாகவும் மகிமைக்கு பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள். இந்த காலவெளியிலே நம் ஆண்டவரை துதிக்கலாம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். இன்னும் ஒரு முறை கூட அவருடைய மகிமையில் நாமத்தை ஒரு சங்கீதத்தினை தியானித்து அந்த சங்கீதத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவனை நாம் துதித்து இன்னும் ஆழமாக அவருடைய துதிக்கும் துதியினாலே நம் உள்ளம் நிரப்பப்படலாம். ஒரு சமயம் இந்த நாளினுடைய தியானத்துக்கென்று நாம் எடுத்துக்கொண்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 144வது சங்கீதம். இந்த 144வது சங்கீதம் எழுதப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தாவீது ராஜாவாகின பொழுது அவனுடைய இருதயத்திலிருந்து கடவுளை துதிக்கும் துதியினாலே எழுதப்பட்ட ஒரு சங்கீதமாக இது இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு சமயம் இந்த சங்கீதத்தினுடைய பகுதியெல்லாம் பார்க்கும் பொழுது மக்களுடைய நல்வாழ்வுக்காகவும் சத்துருக்களிலிருந்து அந்த தேசத்தை விடுவிக்க வேண்டும், தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் தாவீது பாடின ஒரு பாடலாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு சமயம் இந்த சங்கீதத்தினுடைய 1-2 வசனங்களை பார்க்கும் பொழுது தாவீது தன் தேவனை போற்றுகிறதையும் தேவனுடைய மகிமைகளை அவருடைய அடைக்கலத்தையும் அவருடைய கிருபைகளையும் அவருடைய மீட்பையும் எண்ணி தேவனை துதிக்கிற ஒரு துதியாக இருக்கிறதும் பார்க்கிறோம். 3-4 வசனங்களை பார்க்கும் பொழுது தேவனுக்கும் மனிதன் எவ்வளவு சிறியவன் தேவனுக்கு முன்பாக என்பதை சொல்லி தேவனை உயர்த்துவதும் தேவனுடைய மகிமைகளை சொல்லுகிற ஒரு வசனமாக இருக்கிறதை பார்க்கிறோம். 5-8 வசனங்களை பார்க்கும் பொழுது தேவன் முன்பாக வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு முன்பாக எல்லா இயற்கைகளும் அவர் படைத்த எல்லாமும் அவருக்கு கீழ்ப்படுகிறதாயும் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். 9-11 வசனங்களை பார்க்கும் பொழுது நாம் தேவனை வெற்றி தருகிற தேவனாய் இருக்கிறார், ஆகினால் தேவனை நாம் துதித்து பாட வேண்டும் என்று சொல்லி ஒரு அழைக்கிற அழைப்பாக இருக்கிறத பார்க்கிறோம். 12-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் எப்படியாய் ஆசீர்வதிக்கிறார், தேவனுடைய கரங்கள் அவருடைய பிள்ளைகள் மீது எவ்வளையாய் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த சங்கீதத்தினுடைய வசனங்கள் வார்த்தைகள் நம்மை தேற்றக்கூடியதாகவும் நம்மை தேவனுடைய துதிக்கும் துதியினால் நிரப்புவதிலே அவரை இன்னும் ஒரு மேன்மையான படியினாலே மேன்மையாக நம் ஆழமாக துதிக்கும் துதியாக நம்முடைய இருதயம் உந்தப்படுகிறதமாக இருக்கிறத பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 144:1-2 வசனங்கள் இப்படியாக சொல்கிறது. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பிடிக்கிற என் கண்மலையாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே தாவீது ராஜா சொல்லுகிறத பார்க்கிறோம். 2வது வசனத்தை பார்க்கும்போது அவரன் தாவரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பியிருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்தினமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி தாவீது சொல்கிறத பார்க்கிறோம். ராஜ பொறுப்பை பொறுப்பேற்ற ராஜகிரீடம் சூட்டப்பட்ட தாவீது தன் உள்ளத்திலே முதலாவது சொல்லுகிற ஒரு காரியம், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பிடிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் தேவனுடைய பிள்ளையே, யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வேதத்தில் பார்க்கிறோம் மனிதனால் ஒரு யுத்தத்தை ஜெயம் கொள்வது என்பது கூடாத காரியம். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயத்தை தருகிறவர் கர்த்தராய் இருக்கிறார். யுத்தத்திலே வெற்றியை தருகிறது நம் தேவனாய் இருக்கிறார். ஒரு சமயம் இந்த நாளிலே வேதத்தினுடைய ஆழங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எதிரிகள் எல்லாம் இஸ்ரேல் ஜனங்களோட யுத்தம் செய்வதற்கு பயப்படுவார்கள். ஏனென்றால் இஸ்ரேல் ஜனங்களுடைய பலத்தையோ அவருடைய ஞானத்தையோ அல்லது அவருடைய அவருடைய தோற்றத்தையோ அவருடைய யுத்த பலத்தையோ அவர் யுத்தினுடைய யுக்திகளையோ நம்பியல்ல, அவர்களுக்காக இருக்கிற தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி சத்துருக்கள் அவர்களை கண்டு நடுங்கினார்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஒரு வார்த்தை ஒரு சமயம் தாவீது இங்கே சொல்லும் பொழுது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் பிடிக்கிற என் கண்மணியாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் அவனுடைய கரத்திலே கேடகமும் அந்த வில்லும் அம்பும் பட்டையும் எல்லாமே யார் பிடித்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே தாவீது சொல்லும் பொழுது, என் தேவனே அவற்றையெல்லாம் என் கரங்களில் பிடித்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆம், அப்படியாக நாம் பாராட்டுவதற்கு இடையிலே கர்த்தர் நமக்காக செய்கிற தகப்பனாய் இருக்கிறார். இஸ்ரேல் ஒரு சிறிய கூட்டமாய் இருந்தாலும் எவ்வளோ பெரிய சேதைகளும் சத்துருக்களும் ராஜ்யங்களும் அவர்களுக்காக நடுங்கின. காரணம், அவருக்குள் வாசம் செய்கிற தேவனாகிய கர்த்தர் அவர் எத்தனை பெரியவர் என்பதை எல்லா ஜனங்களும் உணர்ந்திருந்தார்கள், சத்துருக்கள் உணர்ந்திருந்தார்கள், அவருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கூட்டத்தாரும் உணர்ந்திருந்தார்கள். அவர்கள் பயப்படும் பயமெல்லாம் இவர்கள் ஆராதிக்கிற தேவனுக்காக இருந்தது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நம்பின பிள்ளைகள் மீது தேவனுடைய பரவணைக்கும் கரம் பாதுகாக்கும் கரமாக இருக்கிறபடினாலே உலகத்தின் பிள்ளைகள் எத்தனை பலவான்களாக இருந்தாலும் எத்தனை அதிகாரத்தில் இருக்கிறவளாக இருந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு பயப்படுவார்கள், நடுங்குவார்கள். தேவ பிள்ளைகள் மீது கரம் வைப்பதற்கு அவர்கள் பயப்படுவார்கள். இந்த காலவெளியில் ஒரு சமயம் தாவீதனுடைய தன் ஒரு பெரிய ஒரு சீக்ரெட், அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டை சொல்லுவது போன்று இந்த வசனம் இருக்கிறது. ஏனென்றால் தாவீது யுத்தத்திலே எல்லாவற்றையும் ஜெயித்து அந்த அரச அந்த ராஜ்யத்தை ராஜ்யத்தின் அரசராக ஏற்கப்படுகிறார். எல்லா சத்துருக்களையும் முறியடித்து வெற்றி கண்ட பிறகு ராஜ்யத்தில் ராஜாவாக முடிசூட்டப்படுகிறார். ஒரு சமயம் அநேக நெருக்கங்களை பார்க்கிறோம். தாவீதனுடைய வாழ்க்கையில அநேக நெருக்கங்கள், ஒரு சமயம் அப்சலோம் தன்னுடைய மகனால் உண்டாக்கப்பட்ட ஏராளமான பாடுகள், ஏராளமான நெருக்கங்கள், சவுல் ராஜாவினால் உண்டாக்கப்பட்ட ஏராளமான நெருக்கங்கள், ஏராளமான பாடுகள், அது மாத்திரமல்ல அநேக ராஜ்யங்களால் உண்டாக்கப்பட்ட பாடுகள், இவர்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு அவரோடு இருந்தவர், அவரோடு இருந்தவர், தேற்றினவர், பாதுகாத்தவர், வழி நடத்தினவர் தேவனாகிய கர்த்தர் ஒருவராக இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில ஒரு சமயம் நம்மை உண்டாக்கின கர்த்தரை, நம்மை படைத்த கர்த்தரை நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய கரங்கள் நம் வாகனங்களை ஓட்டும் பொழுதும் காரியங்களை செய்யும் பொழுதும் நம்மோடு இருக்கிறவர், என் கால்கள் வலுவாதபடி நம்மை காக்கிறவர், நாம் தடுக்கி விழாதபடி நம்மை காக்கிறவர் நம் தேவனாய் இருக்கிறார். அதனால தான் தாவீது இன்னும் இடங்களிலே சொல்லும் பொழுது, நான் நிற்பதும் நான் நிர்மூலமாகாதிருப்பதும் என் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே நம் பெலத்தினாலே அசைகிறோம், பெலத்தினால் நிற்கிறோம் என்று சொல்லாதபடி கர்த்தருடைய கிருபையாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த பாதுகாப்பு கொடுக்கிறவர் நம் தேவனாய் இருக்கிறார். அநேக சூழ்நிலைகள், விபத்து, நாசம், மோசங்கள் நிறைந்திருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே, இந்த நாட்களிலே அநேக வாகனங்கள் பெருகியிருக்கிற சூழ்நிலை, வாகனங்களை ஓட்டுபவர்கள் மிகுந்த வேகத்திலே
1: ஓட்டுவினாமத்தினாலும் மாலை நேரே நேரடி ஒளிபெற பிள்ளைங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நமக்கு பாராட்டின கிருபை நாள் காலை முதலி மட்டுமாய் வழி நடத்திருந்து வாய்தவனை சோசரிக்கிறேன். இரண்டாம் மாதத்தை தந்து 19 தேதிக்குள்ளே சக்கரங்களை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய கிருபை எங்களை நடத்துகின்றது, எங்களை தாங்குகின்றது, எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை ஆறுதல் படுத்தி சமாதத்துக்குள் நடத்துகிறது. அந்த கிருபைக்காக நன்றி வாய்தவனை சோசரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒன்றுமாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தங்க வானொலி கூடாக மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே எங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நாளும் தேவன் பாராட்ட கிருபைக்காக நன்றி செலுத்தி செபித்து நாங்கள் நிகழ்ச்சியின் கண்ணோட்டத்தை கண்ணோக்கி பார்ப்போம். செபிப்போம். இப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. நீ பாராட்ட கிருபை கொஞ்சம் இல்ல கத்தாவே அப்பா. இதுவரை எங்களை நடத்தினது உங்களோட கிருபை, உங்களுடைய இரக்கத்தின் அன்பு, எங்களை காணப்பட செய்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இந்த நாளிலும் கத்தாவே, இந்த மாலை நேர நேரடி ஒளிபரப்பு நிறுத்திய வெளிச்சத்தை அப்பா நீங்கள் வெளிச்சத்தை கொடுக்க எங்களை தட்டி எழுப்பினீரே, கட்டி எழுப்பினீரே, ஒருமனப்படுத்தினீரே, ஒருமுகப்படுத்தினீரே, அதுக்காக சோஸ்திரம். நன்றி நன்றி தகப்பனே. இந்த சங்கம் வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். ஊழியர்களுக்காக செவிக்கிறோம் கத்தாவே. ஊழியரும் ஊழிய ஸ்தாபகருமானதற்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இவரை காலை முதல் விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தின் ஊடாக ஊழியர்களை செய்யறை கொடுத்த எல்லா சுகமில் ஆரோக்கியங்களுக்காக அப்பா ஞானத்துக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம் கத்தா. தேசத்தில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இரவு பகலாக ஒளிபரப்பாக ஒளி அலையாக அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளை பங்கிட்டுக் கொள்ள அப்பா உங்களுடைய நாமத்தை சொல்ல எழுந்தல் இருக்க கிருபைகளுக்காக நன்றி செலுத்துறோம் கத்தா. அப்பா உடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு கொடுத்த தரிசனங்களுக்காக வழிபாடுகளுக்காக அப்பா எல்லா சக உதவிகளுக்காக நன்றி ஆண்டவரே. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துவோம். பல்வேறுபட்ட நேர மாற்றங்கள் இருந்தும் பல்வேறுபட்ட சூழ்நிலை இருந்தாலும் கதாவே உமக்காக எழுந்து பிரகாசிக்க கதாவே இந்த களத்தை தளமாக கொடுத்து அவர்களை ஆசிரியர் கிருபிகளுக்காக நன்றி ஆண்டவரே. கோடி கோடி சோஸ்திரம். அதே போல இந்த நித்திய வெளிச்சத்தின் பகுதிக்காக நன்றி செலுத்தி செபிக்கிறேன் கதாவே. நாளிலும் மாலை நேரத்தில் நேரடி ஒளிபரப்பை செய்ய நித்திய வெளிச்சத்திர நித்திய சூரியனாய் நிறைத்தம் உதிக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. அநேகருடைய கண்கள் திறக்கும், இருளின் அதிகாரத்தை முறியடிக்கும், வல்லமையின் வெளிச்சத்தை வெளிச்சமாக வெளிப்படவும் அப்பா. உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி, அந்த மெய்யான ஒளி, அந்த மெய்யான ஒளியை வெளிப்படுத்த சத்திய வெளிச்சத்தை காண தகப்பனே நீர் வெளிச்சத்தில் எழுந்தருக்க கிருபைக்காக நன்றி ஆண்டு. வெளிச்சத்தின் ஊழியத்தை ஆசிரியர் கிருபைகளுக்காக நன்றி. இந்த ஊழியத்தை செய்ய மூத்த ஊழியரான மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். அவர் கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காக நன்றி. அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. அவரோடு அவன் ஆசீர்வதிங்க, குடும்பம் குடும்பம் ஆசீர்வதிங்க கதாவே. அவருடைய சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் உடைய பிள்ளைகளுக்கு அறியாத மட்டும் விளங்கான காரியங்களை அப்பா சொல்லித்தந்து நீங்க வழி நடத்த வேண்டும். இயேசுவி நாமத்தில் நன்றி செலுத்தி ஒப்புக்கொடி செவிக்கிறேன். அதே போல கேட்டுக்கிற அன்பின் நேர்களுக்காய் செம்பிக்கிறேன் அப்பா. உடத்திருக்க தருகிறன் மறுவழிவை கேட்கப்ப அன்பின் நேர்களும் இடத்திருக்கிறத தருகிறேன் அப்பா. இந்த சூழ்நிலையில இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த சூழ்நிலை மாற்றவன் நீர் ஒருவர் மாத்திரமே கத்தாவே அப்பா. விடுதலைக்காக காத்திருந்தார்கள் சொன்னார். உங்களை விடுதலையாக்கினோம், ஐயாவை விடுதலை ஆவீர்கள் சொன்ன வார்த்தைக்கிறேன். அந்த விடுதலை உண்டாட்டும் இந்த நேரத்தில் அப்பா வேதனைகளோடு மன பாரத்தோடு இருப்பார்கள் சொன்னார். அந்த பாரங்கள் நீங்கட்டும். அவட வார்த்தையை கேட்க கேட்க துதி பாடலை கேட்க அப்பா அவருடைய வார்த்தைகள் தொடட்டும் ஆண்டவர். அவருடைய வேதனைகள் நீங்கட்டும் ஆண்டவருடைய கவலையெல்லாம் மறக்கட்டும் இயேசுப்பா. ஒரு சமாதான நதியை போல பாயும் என்று சொன்னீர்கள். அந்த சமாதான நதி பாயட்டும் அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் இயேசு. இயேசுவின் நாமத்தில் செபிக்கு. கட்டுண்டவளாயிருந்தா இயேசுவின் நாமத்தில் அவளை கட்டவிழ்த்து செபிக்கிற ஆண்டவர்.

0: நன்றி ஆண்டவரே. வார்த்தைகள் ஒருமனை திரும்புவதிலேயே கத்தாவே செய்து பலனை கொடுக்க ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளே கிரிய செய்து வெளிப்படுத்த போற கிரியைகளுக்காக அப்பா உடைய கரத்தின் கிரியை நிகழ விடாதிருப்பீராக. நல்ல கரத்தில் ஒப்புக்கொள்ள செவிக்கிற இயேசுவின் நாமத்தினால் நாள் இந்த நிகழ்ச்சி முற்றுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. தொடக்கம் முடிவு வரைக்கும் தேவனுடைய ஆளுகை வாழி நடத்துல நாங்க இருந்த இடத்துல அனுபவிக்கத்தக்கதா நீங்க பாராட்டுங்க. நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அடையாளம் கரத்தில் ஒப்பு வைக்கிறோம். தொகுத்து வழங்கத்தக்க பலனின் தாங்க ஆண்டு அப்பா தடைகளை உடைத்து போட்டு காரியத்தை வாய்க்கப்படுற கத்திரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறேன். செபதைகளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். கத்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்கமான கூடாக நித்திய ஒளிச்சத்தின் மாலை நேர நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கள் ஒளிபரப்பு யாவும் 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடனும் அறிய தருகிறேன். இதனால் இந்த எனக்கு கொடுத்த வார்த்தை பிரசங்கி 3:11 இப்படி சொல்கிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அப்படியாக செய்திருக்கிற தாப்பினிடத்துல எங்கள் நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம். இதனால் நிகழ்ச்சியானது 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பது மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறேன். இந்த நாளிலும் 7 மணி தொடக்கம் நாங்கள் 8 மணி வரைக்கும் துதி பாட செபங்களுக்கு கூட கடன் செல்ல போறோம். கர்த்தரை நாமத்தை துதிப்போம், செபிப்போம், ஆராதனைகளை நடத்துவோம். தேவன் மகிமைப்படுவார் நிச்சயமாக. எழும் அலையுங்கள், இணையுங்கள், கிறிஸ்துவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய நாமத்தை உயர்த்த அழைப்பு கொள்வாருங்கள். சங்க வானொலிக்குள் சங்கமிக்க உங்களை அன்புடு அழைக்கின்றேன். ஆமேம். அதே போல எட்டுமல்லிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கூட கடன் செல்ல போறோம் என்றாலும் காலநிலைகள், சூழ்நிலைகள், பலவீனங்களோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான ஜெபிப்போம். ஆனாலும் இன்றைய நாட்களும் வார்த்தையின் வெளிச்சத்துக்கு கூட கடன் செல்ல போறோம். இந்த நாளும் வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்க உங்களோடு மகேந்திர ஐயா இணைப்பிலே இருக்கிறார்கள், டோலி சிஸ்டர் இணைப்பிலே இருக்கிறார்கள். அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை எடுத்து வர நான் கத்திற்கு விசுவாசிக்கின்றேன். 8:30 உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைகிறேன். 9 மணிக்கு பாஸ்டர் ரஞ்சன் ராசநாயம் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவார்கள், தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:30 நாங்கள் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடன் செல்ல போறோம். முடிவு ஜெபத்தை ஏறெடுத்து மீதியான வேலைகள்லாம் மறு ஒழிப்பை நாங்கள் கேட்போம். இதுவே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளாகும். கத்தனா ஒன்றையும் மகிமைப்படுவதாக. தேவன் விழவாய் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிற அந்த கிருபைக்காக நான் இந்த வாய் தேவனை சோசரித்துக் கொண்டு உங்களோடு இணைப்பிலே மூத்த ஊழியர் இணைந்திருக்கிறார்கள். இணைப்பிற்கும் மகேந்திரையா இணைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஆரம்பிச்சோம் பாடலுக்குடாய் கடன் செல்வோம். பிரைஸ் லார்ட் மகேந்திரையா.
1: பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
0: பிரைஸ் லார்ட் ஐயா, அடுத்து வாருங்கள். ஆரம்பிச்சோம் பாடலுக்குடாய் உங்களோடு நான் ஒருமனப்படுகிறேன்.
1: ஆமீன். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, இந்த வேலையிலே சங்கம வானொலியிலே இந்த நித்திய வளர்ச்சி நிறுத்தி கத்தாவை பாதத்திலே வச்சு ஜெபிக்கிறேன். தேவனே, இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராத பாடி சுவாமி, உமது ஆணிவார்ந்த கரத்தால் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. உமது நாமம் மகிமைப்பட வேண்டும், வார்த்தைகள் விதைக்கப்பட வேண்டும், ஆராதனை சத்தம் நீ கேட்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு வந்திருக்கிற எங்களை சுவாமி நீர் ஒரு விசை நிறைந்தொள்ள வேண்டுமாக செபிக்கிற சுவாமி. அன்றையா இந்த நேரத்தில் சுவாமி ஆவியானவரே உமது பிரசன்னம் எங்களுக்கு தேவையானவரே, உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்பும் சுவாமி. அபிஷேகநாதர் எங்களை அபிஷேகத்தால் நிரப்பும் சுவாமி. ஒரு அக்னியர் எங்களை நிரப்பும் சுவாமி. உமது நாமம் மாமிப்பட வேணும் கத்தாவே. இருளான உலகத்துக்கு ஒளிய கொடுக்க வந்திருக்கோம் சுவாமி. வார்த்தையினூடாக, பாடுகளினூடாக, சுதி சோஸ்திரத்தினூடாக வந்திருக்கிற எங்களை கத்தாவே ஆசீர்வதி நீர் எங்களுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிழத்தை நீ தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன் ஐயா. நாம் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இந்த நேரத்தை சுவாமி. வழி நடத்துகிற சகோதரியையும் ஆசீர்வதி, கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி, மறு ஒழுப்புற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, 2 3 பேர் எங்க இருக்கிறோமோ அங்கே எங்க நடுவில் வந்திருக்கிற தேவன் நீர் வாக்கு தந்த தேவன், வாக்கு மாறாத தெய்வம், நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவர்.

பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன், நீதியின் வழக்கத்துடனே தாங்குவேன் சொன்ன தேவன். உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுவிக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறுக்கத்தினாலும் முடிசூட்டி ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயம் செய்கிறான் சொன்ன தேவனீர் ஆண்டவரே. என்ன நோக்கி கூப்பிடு, மறு உத்தரவு செய்வேன் சொன்ன தேவனே. இந்த ஆராதனை ஏற்று சுவாமி, நாங்கள் ஆராதிக்கும் போது துதித்து பாடும்போது சுவாமி ஒரு பிரசன்னம் வல்லவன் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. மறு உடல்படைய கேட்கிற பிள்ளைகள் கூட சுவாமி உமை ஆராதித்து துதித்து பாடி ஆடி கொண்டாட இந்த கிருபை செய்ய வேண்டுமாக சுவாமி. இது அப்படி

ஆம் சுவாமி, நாங்கள் உண்மை நோக்கி ஆராதித்து துதிக்கும் பொழுது ராஜா, ஐயா நீர் ஆண்டவரே, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களாய் சீயோன் மலையின் மேல் நின்று தெய்வ அன்பினால் நிரப்பின தேவ நீர் ஆண்டவரே, நம்ம குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தர் எதற்காக நம்மை ஏற்படுத்தினார், எதற்காக இவ்வுலகில் சிருஷ்டித்தார், அவரை துதிப்பதற்காகவே, அவரை ஆராய்ப்பதற்காகவே, எந்த நோக்கத்துக்காக நம்ம உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆவலோடு அவர் எதிர்பார்க்கிறார். நாம் அவரை துதித்து ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், ஏற்கமில்லாம். இதை தவிர ஒன்றும் அவன் அவரிடமில்லை. அமேன். துதி.

மறவாமல் நினைத்தவரை ஆராதிப்போம், ஆராதனகரை ஆராதிப்போம், மறவாமல் நினைத்தவரை ஆராதிப்போம், ஆராதனகனை ஆராதிப்போம், துதித்து துதித்து ஆராதிப்போம்.

0: ஆனல் கொண்டு துதிப்போம், ஆராதித்து துதிப்போம் என் இயேசு இயேசுவே. ஆனல் கொண்டு துதிப்போம், ஆராதித்து துதிப்போம் என் இயேசு இயேசுவே. ஆண்டவரே, இன்றைய நாளில் சுவாமி உம்மை நோக்கி துதித்து ஆராதிக்கிறோம். இந்த சுகந்த வாசனை இந்த பரலோக ராஜ்யத்தை எட்டட்டும் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் துதித்து பாடுகிற பாடுகள்லாம் உமது ராஜ்யில எட்ட கிருபை செய்ய வேண்டுமாக செபிக்கிறேன். ஐயா, வந்திருக்கிற பிள்ளைகள் ஆவியோடு உற்சாகத்தோடு வந்திருக்கிறார் சுவாமி. இந்த பிள்ளைகள் துதித்து ஆராதித்து பாடும்போது சுவாமி தேவ தூதர்கள் வந்து இறங்கி சுவாமி நீர் எங்களை முற்றுமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இன்றைய நாளில் சுவாமி இந்த நித்திய வெளிச்சம் எந்தெந்த நாட்டிலே, எந்தெந்த கிராமத்திலே, எந்தெந்த வீட்டிலே, எந்தெந்த உள்ளத்திலே, எந்த வாகனத்துக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது ஒரு பிரசன்னம் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உமது நாம மயப்படுத்த வந்திருக்கோம் சுவாமி. ஒன்றானமே தேவனை இந்த உலகம் எங்கும் கண்டுகொள்ள வேண்டும் என்று இரவு பகலாக சுவாமி சங்கம வானொலியும் நித்திய வெளிச்சமும் வார்த்தைகளின் வெளிச்சமும் உமக்கான பிரகடனப்படுத்துறோம் சுவாமி. இது ஆசிரியர்கள் தேவனை தொடர்ந்து இது வருகிற பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான சத்துவத்தையும் பிறத்தையும் ஞானத்தையும் கொடுத்து சுவாமி நீர் கரம் பிடித்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று எல்லாம் இல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி ஐயா. அருமையாக ஆரம்பிச்சபம் பாடலுக்கூடா துதிகளுக்கூடாக நாமத்தை உயர்த்தினீர்கள். அப்படியாக உயர்த்தி துதித்த உங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் இது சமாதத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா. ஆமேன், ஆமேன். நாங்கள் அடுத்ததாக சங்கீத தியானத்துக்குள்ளாய்க்கணும் செல்வோம். இந்த நாட்கள் லிந்து கால நாட்கள். நேற்றைய தினத்தில 40 நாள் உபவாசங்கள் ஆரம்பித்திருக்கிறது. சாம்பல் புதன் சொல்லுவாங்க ஆஷ்வெனிஸ்டேல இருந்து ஆரம்பித்திருக்கிறது. இன்று 2வது நாளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் 40 நாள் உபவாசத்தை தந்திருக்க அவரோடு இணையவும் உறவாடவும் திரு 40 நாளைக்கு பிறகு நான் 41 நாள் தலைக்கில நிற்கிறது அல்ல. எப்பவுமே கர்த்தருக்காக நாங்கள் நிற்க வேண்டும். இந்த நாட்கள் அதிகமாக அவரோடு நாங்கள் இணையவும் ஒருமுகப்படவும் ஒருமனப்படவும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை தேவனிட அறிந்து கொள்ளவும் கத்திரந்த நாட்களை இருந்து அந்த நாட்களா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். விசேஷித்த நாட்களா அது கத்திரக்கு நாங்கள் விசேஷித்த நாட்களா ஏற்படுத்தி கொண்டு எங்களை விசேஷித்தவர்களாக்குறது கத்தர் அவருடைய கிருபை தாங்கிறது. அப்படியாக இந்த நாட்கள்ல கத்திரங்களோடு பேசி நடத்துவார்கள். அப்படியாக நாங்கள் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பகுதியை தான் தியானிக்க போறோம். சங்கீத புஸ்தகம் 22வது சங்கீதத்திலிருந்து 1 தொடக்க நாங்கள் 5 வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 22வது சங்கீதம் 1 தொடக்கம் 5 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்திற்கென ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு தியானிப்போம். வாசிப்போம் சங்கீதம் 22:1-5. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடியும் இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்க தேவனீரே பரிசுத்தர், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டும் தப்பினார்கள், உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆமீன். இந்த இடத்துல நாங்க வார்த்தையை பார்ப்போமா சொன்னால், சங்கீதக்காரர் தாவீது முதலமே சொல்கிறார், என் தேவனே ஏனை கைவிட்டேன். இந்த வார்த்தை நிச்சயமாக கல்வார் சிலுவைக்குள்ளே நம்ம ஏற்றி செல்கிறது. ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை தாவீது முன்னமே தீர்க்கதரிசனம் உழைத்து விட்டு அவர் தீர்க்கதரிசி இல்ல, தீர்க்கதரிசன வாரத்தை பெற்றிருக்கிறார். அந்த வாரத்தை பெற்றதால அந்த வரம் ஏற்படுகிறது. அப்ப இங்கே பாதி அந்த வார்த்தையை நாங்க பாப்போமா இருந்தா மத்திய எழுத சுவிசேஷம் 27:46 அப்படி ஆயிருக்கிற என் தேவனே ஏன் என்னை கை ஏழாம சமத்தானே கிரேக்க பதத்துல அப்படியாக என் தேவனை நிச்சயமாக பிதா கைவிடவில்லை. அந்த ஒரு கணம், அந்த ஒரு கணத்தில் அவர் நடுமுகத்தை மறைத்தார் என்று சொன்னார். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீத்த பாவத்தை பாராத சுத்த கண்ணர் நம்முடைய பரிசுத்த அவருடைய எவ்வளவிலும் குற்றமே இல்லை. நூற்றுக்கு அதிபதியை தன் கையை கைன செய்கிறார். அந்த பிலாத்து தன் தண்ணீரால கையை கழுவி இந்த பாத்திரத்துக்கு நான் குற்றவாளி அல்ல என்று சொல்லுகிறார். பாருங்க, தீர்ப்பு செய்தவருக்கே தெரியுது இவர் நீதிமான். அங்கே நூற்றுக்கள் சொல்றான், இவர் நீதிபதி, இவர் நீதிமான். பாருங்க, அவர் சொல்லி அங்கு ஜீவனை விடுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டேன்? அவர் கைவிடல. அந்த நேரத்துல என்ன பாத்திரத்தை அவர் இந்த உலகத்துக்கு செய்து முடிக்க வந்தாரோ அந்த பாத்திரத்தின் நிறைவை காண, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்ததுக்கு ஒரு பரிகாரி, ஒரு பதில். அந்த பரிசுத்த ரத்தத்தினாலதான் முடியும். அதனாலதான் அவர் மகிமையின் தேவன எழும்பணும். பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கணும். அந்த பாவத்தை சுமந்து கல்வாரி செலவில் தீர்த்த அந்த கணம் தான் அன்னொரு கணம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களா உன்னை சேர்த்துக் கொண்டேன். அந்த இமைப்பொழுது கைவிட்ட அந்த நேரத்துலதான் ஒரு தாப்பன் ஒரு பிள்ளையினுடைய, அதாவது பிள்ளை அப்பாவின் கையை பிடித்து நடக்கும் பொழுது அப்பா சில நேரத்தை விட்டு பார்ப்பார் பிள்ளை தன்னை இயல்பாகவே நடந்து செல்கிறதா. அந்த கணத்தில் அந்த கைவிட்டு அப்பாவுடைய கரத்தை விட்டு அந்த பிள்ளைக்கு தான் உணர்வு தெரியும், அப்பா என்னை கைவிட்டார். அப்பொழுது அப்பான்னு சொல்லி அந்த பிள்ளை திரும்பி பார்க்கும், மறுபடியும் அந்த கரத்தை கோர்த்தார். என்று சொன்னால் அப்பாட கரம் இல்லாம அந்த பிள்ளை நடைபெயில முடியாது. அப்ப அந்த பிள்ளை அப்பாவின் கரத்தை மீண்டுமாக பிடிக்க நினைக்க தூண்டும் அவருடைய உணர்வுகள் செயல்கள். அப்படியாக பிடித்துக் கொண்டு நடக்கும் பொழுது அப்பா என்ன நீ நடத்து, அப்பா என்ன சுத்தி கொண்டு, அப்ப நான் நடக்காட்டாலும் அப்பா என்ன சுமந்து கொள்வா, நீ நடத்தி பழக்கிறேன் என்னுடைய அப்பா. அப்ப அந்த கணம், அதை விட்டு பார்த்த அந்த கணம், அதை விட்டு பார்க்கவில்லை. அவர் பாவத்துக்கு மறைக்கணும், நீதிக்கு பிழைக்கணும், மகிமை தேவன உயிரோடு உயிர்த்த வல்லமை எழும்படும். இந்த நோக்கத்துக்காகவே அந்த கணத்துல இருந்த அந்த நீர இடவழிதான், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமல் நிச்சயமாக அவர் உதவி செய்கிற தகப்பனும் தாசீனவர். அந்த தகப்பன் தான் இந்த நாட்கள் அந்த கல்வாரி சிலுவை தியானத்துக்குள்ள நாங்கள் கண்டு காண்கின்றோம். எங்களுக்கு அவர் அடிக்கப்பட்டதை நொறுக்கப்பட்டதை நீங்க அவர் அந்த சிலுவையில பெற்றுத்தது ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அந்த உடன்படிக்க உறவில எங்களை இணைத்ததும், அது மாத்திரமில்ல அப்பா பிதாவென்று பிரபுத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்ததும், எங்களுக்கு நடிச்சு அந்த பிரிவினிய தகத்து இரு திறத்தாரையும் ஒரு வீட்டாராய் மாற்றினதும் அவருடைய அந்த சிலுவை தான், அந்த ரத்தம் தான், அந்த பரிசுத்த சரீரம் தான். இன்றும் நாங்கள் நினைவு கூறுவோம் அவருடைய மரணத்தை. இன்றும் நாங்கள் இந்த தியாகம் இந்த லிந்து காலத்துல இந்த 40 நாள் உபவாச நாட்கள்ல இன்னும் அவரை கட்டிச்சேர அவருடைய உறவில நாங்கள் நினைச்சிருக்க அவரை உயர்த்துவோம். நம் பிதாக்கள் கூப்பிட்டார்கள், நம்பினார்கள், நம்பி என்ன செய்தார்கள், நம்பினவரை அவர் விட்டுவிட்டார். அவர்கள் நம்பினார் ஆசீர்வாதத்தின் தான் விசுவாசத்தின் தந்தியினால். நோவா நம்பினார், அழிவின் பிழையிலிருந்து அவரை காப்பாற்றப்பட்டார். கிருபை கிடைச்சது, நீதிமான எழுமையார். அப்படியாக ஆபிரகாம் சந்ததி ஆசீர்வித்து தகப்பன், அதே ஆபிரகாம் சந்ததியால் என்னையும் உங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படியா இந்த நாட்கள்ல சிலுவையை தியானத்துக்குள்ளாய் கடன் சென்று சிலுவையை நோக்கி பார்ப்போம். அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நிறைந்த நாட்கள்ல கூடிய நாங்கள் மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்துவோம். இதனுடைய அன்பை சொல்லுவோம். நற்கிரியர் வெளிப்படட்டும், கரத்தின் கிரியை வெளிப்படட்டும். சத்தநாம ஒன்றே மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாங்கள் ஊழியர்கான ஜெபத்தை ஏறெடுக்கவும் துதி பாடலுக்கு ஆயங்களை நடத்தவும் எங்களோடு சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌதி அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். எடுத்து வாருங்கள் ஊழியர்கான ஜெபத்தையின் துதி பாடலையும் நாங்களோடு ஒருமனப்படுங்கள்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இப்பொழுந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்களுக்கு ஆண்டவரே பெரிதான வல்லமை நிறந்த கரத்தை நீட்டி எங்களுக்கு உங்களோட வெளிப்படுத்தலை புதிதாக கொடுத்து ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. யாவரையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர் சுபாவை. இந்த நேரம் கொண்டு வந்து எங்கள் மத்தியில் வைத்த கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி சாமி, நன்றி அப்பா. அவர்களோட கூட இருங்க, அவங்க உங்களோட சித்தத்தின்படி அவங்களை நடத்துங்க. சிஸ்டர் சுபாவுக்கு பலனையும் தைரியத்தையும் கொடுத்து இன்றைக்கு அப்பா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக எங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தின கிருபைகளுக்காண்டி நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி இயேசுவே அப்பா. அவங்க ஃபேமிலி கூட இருங்க. கவலை நேரத்திலும் ஆண்டவர் நீங்க வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே யாரும் யாவரும் எண்ணத்தில் வாருங்க அப்பா. நீங்க நீதிமான்களை ஒரு போதும் தள்ளிட மாட்டீங்க. அந்தபடியா நன்றி செலுத்துறேன் கவலை உள்ள நேரத்துல அப்பா. அந்த மரண நேரத்துல அவங்க நினைக்கும் பொழுது உங்களோட அன்பு தான் அவங்களை அணைக்கிறது. அவ்வளவு அப்பா ஸ்ரீலங்கால இருக்கும் பொழுது இவ்வளவு தூரத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய அன்பு தான் அவங்களை அணைத்து இப்பொழுது எங்கள் மத்தியில் கொண்டு வைத்திருக்க கிருபையிலுக்கான நன்றி செலுத்துறேன். துக்க வீட்டுல நீங்க கூட இருங்க, அவங்க கூட ஆண்டவர் வீட்டுல இருந்து அவங்களுக்கு அன்பு செலுத்தி அவங்களை ஆறுதலைப்படுத்துவார். நீங்க மட்டும்தான் சமாதானத்தின் தேவன். அவங்களுக்கு இன்னும் அதிகமாக சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி சுவாமி, நன்றி அப்பா. கத்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையன். அவர் என்னை புல்லல்ல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் நிறுத்துவா விடுவார். ஆமே. நன்றி சாமி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அப்பா வேற பிற ஊழியக்காரர்ல உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குற அப்பா, உங்களோட உங்களோட சித்தத்துக்கு என்று ஒப்பு கொடுத்த ஊழியக்காரங்க நீங்க பேர் சொல்லி அழைத்தீங்க ஆண்டவரே. இப்பொழுது இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களே ஆண்டவரே, உங்களோட புதிதான அன்பினாலும் உங்களோட அபிஷேகத்தினாலும் நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இன்றைக்கு ஒரு புதிதான நாளாக உங்களோட வார்த்தையை நாங்க புதிதான விதத்துல நாங்க ஏற்றுக்கொள்வதற்கு எங்களை ஆசீர்வதித்து தரப்போற கிருபையிலுக்காண்டி நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. நீங்களே எங்களுடைய கண்மேலையும் தகப்பனா இருக்கப்படியா. நன்றி. உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபையிலுக்காண்டி நன்றி. யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபையிலுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் யாவருக்கும் ஜபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர் நல்லவர், வாக்கு தத்தம் பண்ணியவர், ஒரு நாள் வாக்கு மாறிடார். அப்படியே நன்றி செலுத்துறேன் அப்பா, நன்றி. ஆமேன்.

0: நன்றி. ஹலோ, நன்றி. நன்றி எஸ்ரே, நன்றி அப்பா. நீங்க எங்களுக்கு கண்மலையா இருந்து நாங்க உங்களோட வாக்குத்தத்தை நாங்க இறுகி பிடிக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட பலனை உங்களோட அபிஷேகத்தினால எங்களை நிரப்பி உங்களுக்குள்ள மகளை செய்யற கிருபைகளுக்கான நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலமன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நன்றி, நன்றி சிஸ்டர், நன்றி எல்லாருக்கும். ஊழியர்களுக்காக ஜெபித்தீர்கள். ஆமேன். துதித்து பாட்டினால் உயர்த்தினீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்து உங்களை உங்கள் குடும்பத்தை ஊழியர்களை கத்த நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். கத்த சித்தமா நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் வரைக்கும் சமாஜத்தை கூறுகிறோம். நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்து கூட கடன் சொல்ல போறோம். எங்களோட பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறாங்க. இணைப்பிற்கும் ஊழியர்களை நாங்கள் அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம்.
2: ஆண்டவரே, மக்கு சோத்திரம் ஐயா. சர்வ வல்லமுள்ள தகப்பனே, உயிரோடு இருக்கிறவரே அப்பா, ஜீவனுள்ள தெய்வமே, மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவரே ராஜா. ஆண்டவரே, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி பூட்டிய அறைக்குள்ளே சீசர்களுக்கு வந்து உண்மை வெளிப்படுத்தின தெய்வமே, ஆண்டவரே, தகப்பனே, சீக்கிரமாய் வருகிறேன். வருகின்ற வேளையில் அவனவனுக்கு அவனவன் செய்த கிரியைகளின்படி அவனுக்கு அருளி செய்வேன் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இந்த நாளிலும் ஐயா ராஜா, உம்முடைய வார்த்தைகளை கொடுக்க ஆண்டவரே ஜனங்களை ஊக்கப்படுத்த நீங்க செய்யற கிருபைக்காக சூத்திரம். தகப்பன ஆகிய தேவனே, அதிசயங்களை காண செய்யற தேவனையா ராஜா, உமையே உறுதியாய் பெற்றி கொண்டிருக்கிற மனதவுடையவர்களை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிற தேவன், நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான இந்த வரமும் சோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அவளிடத்தில் எந்த வேற்றுமை நிழலும் இல்லை. தேங்க்யூ அப்பா ராஜா. தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். ஆண்டவரே, ஜீவ வார்த்தைகள் என் ஆவியானவர் வெளிப்படுத்தும்படி செபிக்கிறேன். அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே தேவனே, தகப்பனே ராஜா, நீர் ஆண்டவரே தேவனே அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவரே செய்து அந்த வார்த்தைகளை நீங்க நிரூபிக்கிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா, இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசையா எந்த ஏசையா, என் இதயம் எல்லாம் உம்மை தேடுதையா, ஆசையாய் இன்னும் ஆசையாய் என்னுள்ளமெல்லாம் உம்மை பாடுதையா. ஏசையா எந்த ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா, ஆசையாய் இன்னும் ஆசையாய் என்னுள்ளகமெல்லாம் உம்மை பாடுதையா. சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர், சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கி விட்டீர். சின்னஞ்சிறு வயதினிலே என்னை நீர் தெரிந்தெடுத்தீர், சிதைந்த என் வாழ்வை சிங்காரமாக்கி விட்டீர். சிலுவையே என்றென்றும் இந்த மேன்மையே, சிந்தை குளிர பாடுவேன் இந்த அன்பையே, உமை தேடி தேடி உள்ளம் வேங்குதே, உமை தேடி தேடி உள்ளம் வேங்குதே. ஏசையா எந்த ஏசையா, என் இதயம் எல்லாம் உம்மை தேடுதையா. உணவும் முடியல, உறங்கிடவும் முடியல, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. உணவும் முடியலே, உறங்கிடவும் முடியலே, எண்ணங்களும் ஏக்கங்களும் உம்மைத்தான் தேடுதையா. ராஜா நீங்க இல்லாமல் நான் இல்லையே, உங்க நினைவு இல்லா வாழ்வு எல்லாம் வாழ்வு இல்லையே, உம்மை தேடி தேடி உள்ளம் வேங்குதே, உம்மை தேடி தேடி உள்ளம் வேங்குதே. ஏசையா எந்தன் ஏசையா, என் இதயமெல்லாம் உம்மை தேடுதையா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட சங்கீதம் 23 காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தைகள் நான் சங்கமம் ரேடியோலும் என்னுடைய சூம் பிரேயரிலும் அந்த வார்த்தைகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த வேளையிலும் கூட அந்த சங்கீதம் 23 இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய தியானத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளுவோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிற நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடைவதில்லை, ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதில்லை. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகளை நான் ஒவ்வொரு நாளும் அன்புக்குரியவர்களே, அதிகால வேளையிலே இந்த வசனங்களை நான் எடுத்து அறிக்கையிடுவது வழக்கம். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் தான் என்னுடைய மேய்ப்பர், ஆண்டவர் தான் என்னுடைய தகப்பன், ஆண்டவர் தான் எனக்கு நேசம், ஆண்டவர் தான் எனக்கு உறவு இருந்தாலும் கூட அதை நாங்கள் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 10 சொல்லப்படுகிறது, இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், அங்கே நாவினால் அறிக்கை பண்ணப்படும் என்று. ஹல்லேலூயா. அப்படினால் இது தெரிந்த சங்கீதம் தானே. ஒருவேளை அங்கே துக்கமான வீடுகளில மட்டும்தான் இந்த சங்கீதத்தை வாசிக்கிறார்கள் சொல்லி நாங்க யோசிக்கலாம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வைக்கு ஜீவன் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது அங்கே சரித்திரம் சொல்லப்படுகிறது, சங்கீதக்காரனாகிய தாவீது அப்சலோமுக்கு பயந்து அவன் அங்கே வெறும் காலோடு அவன் வனாந்திரத்துக்கு ஓடி போகின்ற வேளையிலே இந்த சங்கீதத்தை அவன் எழுதி பாடினான் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அது எவ்வளவு தூரம் உண்மையா இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவன் பாருங்கள், இந்த வசனத்திலே கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என் என்பது உரிமை. ஹல்லேலூயா. என்னுடைய கணவர், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய சேச்சு, என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னுடைய சிலவுளை நமக்கு பொருள்கள், என்னுடைய வீடு என்று சொல்லி நாங்கள் சில காரியங்களும் உரிமை பாராட்டி கொள்கிறோம். அது உரிமை பாராட்டுகின்ற வழியில அது நிச்சயமாக ஒன்று. ஹல்லேலூயா. என்னுடைய கணவர் என்றால் அது எனக்குத்தான். என்னுடைய தாய், ஹல்லேலூயா, என்னுடைய தகப்பன், என்னுடைய சேச்சு. அதே போல அன்புக்குரியவர்களே, அதை நான் உரிமையாக்கிக் கொள்ளுகிறேன், அதை நான் சொந்தமாக்கிக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஆனபடினால் அங்கே தேவனை அறிந்த ஜனங்களுக்கு அவர் மேய்ப்பராக இருக்கின்றார். ஆனா இவன் சொல்லுகிறான், அது எனக்கு. ஹல்லேலூயா. அவர் என்னுடைய மேய்ப்பராயிருக்கிறார், என் தகப்பனாயிருக்கிறார், என் ஆண்டவராயிருக்கிறார்னு சொல்லி அவர் சொல்லுகிறான், நான் தாழ்ச்சி அடியேன் என்று. ஹல்லேலூயா. ஒரு முறை அமெரிக்கா தேசத்திலே ஒரு ஊழியக்காரர் அங்கே சென்றிருந்த வழியில ஒரு செமினார்லயே ஒரு ஊழியக்காரர் வந்தாராம். அவர் சொன்னாராம், நான் ஒரு காலமும் ஒரு நாளும் எந்த ஒரு காரியத்திலும் நான் அங்கே கஷ்டப்பட போவதில்லை, தாழ்ச்சி அடைவதில்லை என்கிற, உடைந்து போவதில்லை, இப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்திலே ஒரு வார்த்தையை கொடுத்தாராம். அப்போ கேட்டுக்கொண்டவர் யோசிச்சாராம், இவருக்கு என்ன இப்படி இருக்கிறது என்று. அப்பொழுது அவர் இந்த சங்கீதம் 23:1 காண்பித்தாராம். ஹல்லேலூயா. நான் ஒன்றிலும் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேத வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக எடுத்து நீங்கள் உச்சரிக்கின்ற வழியில அந்த வாழ்க்கை முறை மாறும். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. அந்த சூழ்நிலைகளை இல்லே மாற்றங்களை தேவன் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒருவித தேவைகள் எனக்கு இருந்தது. அந்த தேவைகள் சந்திக்கும்படி இந்த சங்கீதத்தை எடுத்து நான் அறிக்கை பண்ண தொடங்கினேன். ஒவ்வொரு நாடும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளையும், நாகமானுக்கு எலிசா என்கிற தீர்க்கதரிசி அவனுக்கு குஷ்டரோகம் வந்திருந்த வேளையிலே அங்கே அவனுக்கு சொல்லி அனுப்புகிறார்ன்னு சொல்லி சொன்னால், அங்கே ஜோர்தானிலே போய் 7 நீ முழுகி எழும்புன்னு சொல்லி. ஹல்லேலூயா. 7 முழுகுன்னு சொல்லி. அதே போல அவன் 7 முழுகி எழுந்திருக்கிற வேளையில அவனுக்கு முதல் ஒரே முறுமுறுப்பு தான். ஆனா அவனுக்கு ஒரு நல்ல ஒரு புத்திசாலியான ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறான், அவன் அந்த தீர்க்கதரிசி ஒரு கடினமான வேலையை சொன்னால் நீ செய்வீர் அல்லவோ, இது ஒரு இலகுவான வேலை, இதை செய்யும் சொல்லி ஊக்கப்படுத்தின வழியிலே அவன் அதிலே மூழ்கி எழுந்திருக்கின்ற வழியில், 7 மூழ்கி எழுந்திருக்கிற வழியிலே அவனுடைய சரீரம் அப்படியே குழந்தையின் சரீரம் போல மாறினதுன்னு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அதே போல அன்புக்குரியவர்களே, எரிகோ கோட்டை, அந்த ஜனங்கள் அடுத்த எல்லைக்கு போவதற்கு, அடுத்த லெவலுக்கு போவதற்கு, கானான் தேசத்துக்கு போவதற்கு, பாலம் தேர் மூடுகின்ற அந்த இடத்துக்கு போய் அவர்கள் இது நாள் வரை நடந்து நடந்து நடந்து நடந்து பிரயாணத்தில் இழைத்து போன ஜனங்கள் அக்கறைப்படுவதற்கு அவர்கள் முற்படுகின்ற வேளையிலே எரிக்கோ முன்பாக நிற்கிறது. அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொன்னார் அதை ஏழு தரம் சுற்றி வரும்படி. அன்புக்குரியவர்களே, நாங்கள் கெனடியன் கிளின்டன்லயே ஒரு இடத்திலே நாங்கள் நான் நிற்கிறேன் 2002 அப்போ நாங்கள் ஒரு இடத்தை டவுன் டவுன்லேயே திருச்சபை இருந்தாலும் கூட நாங்கள் அந்த அந்த இடத்துல கெனடியன் கிளின்டன்ல ஒரு ஒரு பிளாசா இருந்தது. பிளாசால கீழே பேஸ்மெண்ட்ல இருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒரு ஆலயத்தை வாங்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருந்தது. ஆனபடினால் நான் இந்த வசனத்தை சொல்லி அந்த இடத்துல ஏழு தரம் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் என்று சொல்லி சொல்லி உச்சரித்த மாத்திரத்திலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை தேவன் அற்புத விதமாக வாங்குவதற்கு எங்களுக்கு உதவி செய்தார். ஹலேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள், வேதனைகள், தோல்விகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் வருகின்ற வழியிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஔஷதம், தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு மருந்து. ஹலேலூயா. ஆனபடினால் இந்த சங்கீதத்தை நான் ஒவ்வொரு நாளும் எழுத அடவை சொல்லுவேன். விடியற் காலையில நான் எழுந்திருந்து செபித்து அதுக்கு பிற்பாடு இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உச்சரிப்பேன். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிற நான் ஒன்றிலும் குறைவுபடுவதே இல்லை என்று. ஹலேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இசையா, தாழ்ச்சி அடைவதில்லை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இசையா, தாழ்ச்சி அடைவதில்லை. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகின்றார். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகின்றார். கர்த்தரின் மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடைகிலேனே. கர்த்தரின் மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பர் தாழ்ச்சி அடைகிலேனே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடையேனே. இசையா, தாழ்ச்சி அடையேனே.

0: நீர் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கும் நான் பயப்படினேன். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் பொல்லாப்புக்கும் நான் பயப்படினேன். கத்தரின் மேப்பரா இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைகிலேனே. இசையா தாழ்ச்சி அடைகிலேனே பயப்படினே பயப்படினே. இந்த நேசர் எனக்குண்டு பயப்படினே பயப்படினே. நான் பயப்படினே எந்த நேசர் எனக்குண்டு பயப்படினே. கோலும் தடியும் தேற்றிடுமே தினம் தினம் என்னை நடத்திடுமே. கோலும் தடியும் தேற்றிடுமே தினம் தினம் என்னை நடத்திடுமே. கர்த்தரின் மேப்பரா இருக்கின்றாரே நான் தாழ்ச்சி அடைகிலேனே. இசையா தாழ்ச்சி அடைகிலேனே. தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பாருங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். தலையை எண்ணெயால் அபிஷேகிப்பாருங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்வார். விருந்து சாலைக்குள் நடத்திடுவார் நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். விருந்து சாலைக்குள் நடத்திடுவார் நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கின்றாரே நாங்கள் தாழ்ச்சி அடையோமே. இசையா தாழ்ச்சி அடையோமே. பாருங்கள் அந்த சூழ்நிலையிலே தாவீது சொல்லுகின்ற காரியம், அவர் தான் எனக்கு ஆதாரம். ஹல்லேலூயா. அவர் என்னை, அடுத்த வசனம் சொல்லுகிறார், என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கலண்டையில் கொண்டு போய் விடுகிறார். அவருடைய சூழ்நிலையை பார்க்கின்ற வழியிலே பாருங்கள், அங்கே தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து, ஹல்லேலூயா, இத்தனைக்கும் சிங்காசனத்திலே இருந்தவன், எத்தனையோ ஏவலாட்கள் அவனுக்கு இருந்திருக்கின்றது, அத்தனை சொகுசான சுகமான ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கையை விட்டு விட்டு அவன் வெறும் காலோடு ஓடி போகின்ற வேளையிலே அவனுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் இருக்கிறது. அது என்ன? ஒரு தரிசனம் அல்ல, ஒரு விஷன், ஒரு ஞானம் இருக்கிறது. எப்படி என்றால், நான் திரும்பவும் புல்லுள்ள இடங்களிலே தேவன் என்னை நடத்துவார், என்னை மேய்ப்பார். ஹல்லேலூயா. அங்கே அமர்ந்த தண்ணீர் அண்டையில அவர் கொண்டு வந்து விடுவார். அன்புக்குரியவர்களே, அந்த தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை கொண்டு வருகிறது. தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அங்கே யோபு தன் சிநேகிதரை குறித்து சொல்லுகிறான், அங்கே அந்த நம்பிக்கை இல்லாதவனுடைய வாழ்க்கையை அங்கே நீர் காற்றிலே நீர் அங்கே இந்த வார்த்தையை நீர் கரந்து போக பண்ணுவீர்களோ சொல்லி தன்னுடைய நண்பர்களை குறித்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இவர்கள் அலட்டல் உண்டாக்குற தேற்றரவாளர்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அங்கே காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள் என்று சொல்லி அவன் அங்கே அந்த இடத்திலே அவன் எதிர்பார்த்தது தன்னுடைய ஜனங்களிடம் இருந்து, தன்னுடைய நண்பர்களிடம் இருந்து ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த யோபினுடைய புத்தகத்தை நீங்கள் வாசிக்கின்ற வழியிலே அவன் சொல்லுகிறான், எதையாவது நான் உங்களிடத்துல கேட்டேனா, எதையாவது கொண்டு வர சொல்லி நான் சொன்னேனா, இப்படியான அர்த்தத்துல தான் இந்த வார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்படினால் அன்புள்ளவர்களே, ஒரு வார்த்தை ஒரு மனுஷனை தேற்றுமாக இருந்தால் தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. வேதம் பாருங்கள், ரோமர்கள் என்று 5 அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அங்கே இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் அந்த. ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்லுகிறது சங்கீத அந்த வேத புத்தகம் யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த, அந்த வார்த்தை தேவனாயிருந்தார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணார் சொல்லப்படும். வார்த்தை என்ற அந்த யார் அதை மாம்சமாக மாறியது? அன்றா இயேசு கிறிஸ்துதான். பாருங்கள் அந்த வசனத்தை நாங்கள் திரும்ப படிக்கின்ற வேளையிலே, அந்த வார்த்தை மாம்சத்திலே வந்தது. ஹல்லேலூயா. அங்கே அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலம் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் எல்லாம் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, அங்கே ஆண்டவர் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லப்படுகிறது பாருங்கள். அவர் எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. ஹலேலூயா. அப்போ அவர் தான் வார்த்தை. அங்கே வெளிப்படுத்தல் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, அங்கே அவரிடத்தில் அந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருந்ததுன்னு சொல்லி. ஹலேலூயா. அது ரத்தத்தினால் தோய்க்கப்பட்ட வார்த்தை. ஹலேலூயா. அனுபடினால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே இந்த நல்ல வார்த்தைகளை, ஹலேலூ ஜீவனுள்ள வார்த்தைகளை எடுத்து நாங்கள் அபியாசப்படுத்துகின்ற வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ரோமர் கடிதத்தின் நிருபம் 5 அதிகாரத்திலே கூட பாருங்கள், ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்படுகிறது. ரோமர் கடிதத்தின் நிருபம் 5 அதிகாரத்திலே, ஹலேலூயா. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே, அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையும் அங்கே கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நாங்கள் யோவான் 1:1 பார்த்தோம். ஹலேலூயா. ஆண்டவர் தான் வார்த்தை, அந்த வார்த்தை தான் தேவன், தேவன் தான் வார்த்தை என்று. அன்படினால் அந்த வார்த்தையாகிய இயேசு என்ன செய்தார், மாம்சத்திலே இந்த பூமிக்கு வந்தார். அந்த ஜீவனுள்ள தேவன் வார்த்தையினாலே அவர் மாம்சமாக வெளிப்பட்டார். அன்புக்குரியவர்களே, அன்படினால் அந்த வார்த்தையாகி இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அறிக்கை செய்ய அறிக்கை செய்ய நம்முடைய வாழ்க்கையில இருள் விலகி போகும். ஹலேலூயா. அங்கே கொலோசியர்களது நிறுவத்தில கூட சொல்லப்படுகிறது, இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம் என்று. ஹலேலூயா. என்னத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்? அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம். அந்த வார்த்தை என்ன செய்தது, நமக்குள்ளே விசுவாசத்தை கொண்டு வந்தது. அந்த விசுவாசம் என்ன செய்தது, இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைத்து அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு அந்த வார்த்தை தான் நமக்கு அங்கே உதவுகிற காரியமாக இருந்தது. ஹலேலூயா. ஆனபடினால் தேவனுடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை. ஹலேலூயா. அநேக காரியங்களுக்கு முடிவுண்டு, ஆனா தேவனுடைய வார்த்தை, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போவதில்லை. ஆனபடினால் இந்த சங்கீதத்திலே பாருங்கள், தாழ்ச்சி அடியே நான் சொல்லுகிறார், கொண்டு போய் விடுகிறேன் நான் சொல்லுகிறார், ஹலேலூயா என்னை நடத்துகிறார் சொல்லுகிறார், அடுத்தது என்னை தேற்றுகிறார் சொல்லுகிறார், என் பாத்திர நிரம்பி வழிய தேவன் உதவி செய்கிறார் சொல்லுகிறார், என் தலையோ எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார், ஹலேலூயா நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய வீட்டில எடுத்த நாட்களை நெத்திருப்பேன் சொல்லுகிறார். எல்லாமே பாருங்கள், அந்த நெருக்கமான சூழ்நிலைகள் மத்தியிலே அவருடைய வாயிலிருந்து வெளிவருகின்ற வார்த்தைகள். ஹலேலூயா. ஒரு நம்பிக்கையின் வார்த்தைகள். ஹலேலூயா. ஒரு ஊழியக்காரி அமெரிக்கா தேசத்துல இருக்கிறார்கள், அவர்கள் சொல்லுவார்கள், அந்த பிரஷர் வருகின்ற வேளையிலே அது அந்த வார்த்தை என்ன செய்யும் என்றால் கொப்புளித்து வரும் என்று. ஹலேலூயா. அந்த வார்த்தை லீக் பண்ணுமென்று சொல்லுவார்கள், எங்களை அறியாமலே அந்த வார்த்தை வெளியில வரும். சில பேர் பாருங்கள், பிரஷர் வருகின்ற வேளையில எதை பேசுவது எதை பேசக்கூடாது என்கிற காரியம் தெரியாமலே எத்தனையோ வார்த்தைகளை வெளியிலே வந்துவிடும். ஹலேலூயா. அநேக வார்த்தைகளுக்கு முடிவுண்டு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, அதற்கு பாருங்கள், அந்த வார்த்தைக்கு பொய் சொல்லாதவர், பொய்யுரியாத தேவர். ஹலேலூயா. 100க்கு 100 அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவர். ஹலேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ள தேவர். ஆனபடினால் அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனபுத்திரனும் அல்ல. ஆனபடினால் தான் இங்கே இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. இந்த சூழ்நிலை மாறும். ஹலேலூயா. இப்பொழுது நான் வெறுமனாக வெறும் காலோடு நடக்கலாம். ஹலேலூயா. இந்த சொகுசான வாழ்க்கை, பழைய மாதிரி இருந்த வாழ்க்கை, சிங்காசன வாழ்க்கை எல்லாம் இப்பொழுது இல்லாமல் இருக்கலாம். ஆனா திரும்பவும் தேவன் என்னை ஏற்படுத்துவார், என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர்கள் அடையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அது மட்டுமல்ல அவர் சொல்கிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். ஹலேலூயா. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் மத்தியிலே இருக்கின்ற ஒரே ஒரு பிரச்சனை டிப்ரெஷன். ஹலேலூயா. அந்த கொரோனா காலத்திலிருந்து அது தொடங்கின. என்னடா எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த கொரோனா காரியங்கள் 2019ல தொடங்கினது, அது கிட்டத்தட்ட 2021 வரைக்கும். ஹலேலூயா. அந்த அந்த கொரோனா காலங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது. ஆனா அது எப்ப முடியும் என்று தெரியவில்லை. அப்பொழுது பாருங்கள், அநேக ஜனங்கள் வேலை இல்லாத பிரச்சனை, ஹலிலூயா, வருமானம் இல்லாத பிரச்சனை, வாழ்க்கை செலவை சமாளிக்க முடியாத சூழ்நிலை, வீட்டு பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஊடாக கடந்து சென்றார்கள். ஈவன் வாலிப பிள்ளைகள், ஹலிலூயா, இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் இருக்கின்ற வழியில நீங்கள் அவர்களுக்காக சொல்ல வேண்டும், ஹலிலூயா, நீர் அவர்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறீர், ஹலிலூயா, நீதியின் பாதைகளில் அவர்களை நடத்துகிறேன். எனக்கு இப்பொழுது ஞாபகம் இருக்கிறது, நான் அடிக்கடி நான் அந்த சாட்சியை நான் சொல்லுவது வழக்கம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்கின்ற வழியிலே நான் ஒரு பயங்கரமான வேதனை மத்தியில தான் நான் அந்த ஆண்டவராய் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். இலங்கையிலிருந்து இந்தியா தேசத்துக்கு வருகிறேன் அன்புக்குரியவர்களே. அப்பொழுது 87 அந்த யுத்த காலம், யுத்த காலத்திலே என்னுடைய ஒரே ஒரு சகோதரியுடைய மகள், ஒரே ஒரு மகள் தான், 23 அவளை காலில் காயம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கூட்டிக் கொண்டு போன இடையிலே அந்த அந்த இடத்துல என்னுடைய மற்ற சகோதரிக்கு அந்த சர்ஜரி நடந்தது, அவோடு இருக்கிற வழியிலே இவள் சுட்டு கொல்லப்பட்டாள். அப்பொழுது பாருங்கள், என்ன நம்பி அந்த ஹாஸ்பிட்டல்ல அக்கா அனுப்பி வைத்திருந்தா என்ற வாகனத்திலே அவ ஏற்றுவதற்கு அந்த இடம் போதாமல் இருந்தது அன்புக்குரியவர்களே. அனுப்பினால் அந்த இடத்துல போய் என்ன நம்பி அக்கா என்ன அனுப்பி வச்சிருந்த வேளையிலே அது ஒரு பயங்கர வேதனை. யாரோ ஒருவர் அவர்கள் அவளிடம் கேட்டிருக்கிறார்கள் உயிரோடு இருக்கின்ற வேளையிலே சாப்பாடு ஏதாவது வேணுமா என்று. நான் சர்ஜரி அந்த இடத்துல நான் இருந்தேன். அப்போ ஆன்டி வருவா, ஆன்டி சாப்பாடு கொண்டு வந்து தருவா. இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் அன்புக்குரியவர்களே என்னை கொல்லாமற் கொன்றது. ஹலிலூயா, அவர் சொன்ன வார்த்தைகள், இந்த தனிமையாயிருந்த சூழ்நிலை. அப்பொழுது நான் அங்கே இந்துவா தான் இருந்தேன். முக்கோடி முக்கோடி தெய்வங்கள், சமஸ்கிருதங்கள், கந்தசட்டி கவசங்கள், இப்படித்தான் சொல்லி சொல்லித்தான் என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்துருந்தது. ஆனா ஒன்றினாலும் எனக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியவில்லை அன்புக்குரியவர்களே. ஹலிலூயா, என்னுடைய இருதயத்துல சமாதானம் இல்லை, இருதயத்துல நெஞ்சு பிளந்து நெஞ்சு வலி. ஆனா அந்த நேரத்துல சேச்சுக்கு போன விலையில ஒரு கரம் வந்து நெஞ்ச தொட்டது அன்புக்குரியவர்கள், பரிபூர்ணமான ஒரு ஆறுதல். ஹலிலூயா. ஆனபடியா இந்த வசனத்தை மற்றவர்களுக்கு, ஒருவேளை உங்களிடம் வாலிப பிள்ளைகள் இருப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்களுடைய தனி ஜெபத்திலே ஜெபியுங்கள். அவர்களுக்கு முன்பாக போய் ஜெபிப்பதல்ல. ஹலிலூயா, நீர் அவர்களுடைய ஆத்மாவை தேற்றுகிறீர், அவர்களை நீதியின் பாதைகளில் வழிநடத்துகிறீர். ஹலிலூயா, இந்த வசனம் அவர்களை தேற்றும் அன்புக்குரியவர்களே. வார்த்தையை அனுப்பி தேவன் குணமாக்குற தேவன். ஹலிலூயா, வார்த்தை யாரென்றாலும் அனுப்பலாம். ஹலிலூயா, நீங்களா அனுப்பலாம், தாயாக அனுப்பலாம், தகப்பனாக அனுப்பலாம். ஹலிலூயா, அன்படினா அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்வை தேவன் அங்கே நியமிக்கிற தேவனாயிருக்கிறார். அடுத்தது, நான் மரணிலும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஹலிலூயா, அடிச்சு வச்சது போல அவன் சொல்லுகிறான், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை இந்த இடத்திலே நான் தனிமையாக ஓடி வந்தாலும் கூட, ஹலிலூயா, என்னை தேற்றர் வண்ண ஒருவரும் இல்லாமல் இருந்தாலும் கூட, தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஹலிலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், புதிய ஏற்பாட்டு வசனங்கள் ஒன்றும் தாவீதுக்கு அந்த காலத்துல தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஹலிலூயா, புதிய ஏற்பாட்டிலே தேவன் அநேக வார்த்தைகளை கொடுக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்பதை நீங்கள் அறியீர்களா என்று. அது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ளிருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்படுகிறது. ஹலிலூயா, இந்த புதிய ஏற்பாட்டு வார்த்தைகள் தாவீதுக்கு தெரியாதிருந்தாலும் கூட தெரிந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான். ஹலிலூயா. அங்கே அன்புக்குரியவர்களே, யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடும் கூட இருக்கிறேன், திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன். அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலே நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நிந்தனைகள், அவமானங்கள், துன்பங்கள், கண்ணீர்கள், ஹலிலூயா, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், ஹலிலூயா, இந்த வார்த்தைகள், தேவரீர் என்னோடு கூட, ஒரு தடவை அல்ல, தொடர்ந்து சொல்லுங்கள், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். இதற்கு எல்லாவற்றையும் இந்த பாதையை கடந்து செல்ல நீரின் மேய்ப்பராயிருக்கிறேன், நான் ஒன்றிலும் குறைவிட மாட்டேன். ஹலிலூயா. அடுத்தது பாருங்கள், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஒருவேளை வெற்றி பாத்திரமாயிருக்கலாம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. என் தேவன் என்னோடு இருக்கின்ற வேளையிலே, அவருடைய அபிஷேகம் என் மேல் இருக்கின்ற வேளையிலே, என் பாத்திரத்தை அவர் எப்பொழுதும் நிரப்புவார், என் குடும்பத்தை அவர் நிரப்புவார், என் குடும்பத்தை கட்டுவார், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உதவி செய்வார். அவளுடைய தலைகளை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். அபிஷேகத்தின் ஆவியானவரோடு கூட இருப்பார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. இப்பொழுது நான் போகின்ற பாதை எப்படியா இருந்தாலும் கூட தேவன் என்னை நன்மையும் கிருபையுமாக திரும்பவும் ஆண்டவர் தலைக்க செய்வார். யோபுடைய புத்தகத்தில் ஒன்று இருக்கிறது, ஒரு மரத்தை வெட்டி போட்டாலும் அதனுடைய அது தண்ணீர் சாரத்தினால் அது திரும்பவும் துளிர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. ஹாலேலூயா. அதே பிரதான அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி எந்த சூழ்நிலையில் நீங்கள் போயிருந்தாலும் கூட இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். தேவன் வாழ்க்கையை மாற்றுகிறது. வனிந்த வழியிலே செபிப்போம். அன்புள்ள தகப்பனே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளில் எப்படி கடந்து சென்றாலும் கூட இந்த சங்கீதத்தின் ஆண்டவரே தேவனை வார்த்தைகளின் படி ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் உயிர்ப்பிக்கிற தேவனை ஏராச்சா. தகப்பனே, ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தையின் சத்தம் ஒலிக்கட்டும். ஆண்டவரே, ஜனங்களை நீங்க தூக்கி விடும் போராச்சா. ஹாலேலூயா. இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே அவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுகிறார்கள். தகப்பனே, உமக்கு சூத்திரம் ஐயராச்சா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு தாய்மார்களையும் ஒப்படைக்கிறேன், தகப்பன்மார்களை ஒப்படைக்கிறேன், தலைவர்மார்களை ஒப்படைக்கிறேன், ஆண்டவரே குடும்பங்களை ஒப்படைக்கிறேன். ஆண்டவர்கள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. விசேஷமாக கனடா தேசத்துக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, பொருளாதார விலைகள் ஆண்டவரே மாற்றங்கள் வரும்படி செபிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றங்கள் வரும்படி செபிக்கிறேன். ஆண்டவரே, அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே ஐயா ஆண்டவரே பகிய சிலுவையினால் கொன்று இவர்களை ஒப்புரவாக்க வேணுமா செபிக்கிறேன். உலகத்து தலைவர்மார்கள் இடையில இருக்கின்ற போட்டா போட்டிகள் பெருமைகள் ஆண்டவரே பதவி மோகங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஐயா ஆண்டவரே முறிக்கப்படும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, தேசங்கள் ஒருவருக்கொருவர் ஆண்டவரே தேவனே தகப்பனே துணையாக நின்று ஐயா இந்த காலங்களை ஆண்டவரே சாதகமாக மாற்றிக்கொள்ள தேவன் நல்ல ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. விசேஷமாக இந்த கனடா தேசத்தை, நம்முடைய இலங்கை தேசம், இந்தியா தேசங்களை நம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, நீரே முழுக்க பொறுப்பிடும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன் அம்மா.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி பாஸ்டர், அருமையான வார்த்தையின் வெளிச்சத்துல நமக்கு வெளிச்சத்தை சங்கீத புஸ்தகம் 23 சங்கீதத்தின் அடிப்படையில வைத்து நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். ஜோவான் 1:14 மாம்சமானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்படியாக மேல இந்த வார்த்தை ஜோபு சொல்லும் போது நானே யோசிப்பாபன் அலட்டல் உண்டாக்குற தேற்றவாளரா இருந்திருக்கிறார்களே. உலகத்துக்கு தேற்றவாள் இருக்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மை தேற்றி ஆற்றி உங்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆவியின் வரங்களுக்குள்ள செயல்பட வச்சு தனிங்கள தேற்றவாள் இருக்கிற. ஆனால் இது அலட்டல் உண்டாக்குற தேற்றவாள் ஜோபுக்களுக்கு இருந்திருக்கிறாரே சிநேகிதரா என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக கத்தர் அப்படியா இனங்கண்டு கொள்ளி அந்த தொழில் வழிந்து விளக்கி மாற்றினாரே. கத்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியா எங்களுக்கும் அப்படியேற்ற தேற்றவாளர்கள் வராதபடிக்கு கடிந்து கட்டி நாங்கள் அப்புறப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தையை தேற்றவாளர் ஆவியான நடத்தி எங்களை நடத்தும்படியாக அருமையான வார்த்தை வெளிச்ச விசுவாச வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுத்தீர்கள். பெற்றுக்கொண்டோம் வெளிச்சத்தை, கற்றுக்கொண்டோம் சத்தியத்தின் ஆழத்தை. அப்படியா கற்றுக் கொடுத்த உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தர் சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: ஆமென். பிளஸ் யூ அம்மா, பிளஸ் யூ.
1: ஆமென். பிளஸ் யூ. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஒரு நல்லவர் ஆமேன் சத்தரேன் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடியேன். எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் நாங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது எங்கெல்லாம் உங்களுக்கு தாழ்ச்சி, தாழ்ச்சி என்று சொன்னால் குறைபடுது, சிறுமைப்படுகிறது. அந்த காரியங்கள் நமக்கு இல்லாமல் போற சில நேரத்துல அன்பு தணிந்து போகும். ஆனா அந்த அன்பை நாங்கள் தாப்பனிடத்துல பெற்றுக் கொள்ளலாம். அந்த நிறைவான அன்பு அவரிடத்துல உண்டு. இப்படியான சூழ்நிலை நாங்கள் அறிக்கப்பட நிச்சயம் எடுப்போம். இப்படியான சோச வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், செய்ப்போம், ஜெபிப்போம், அறிக்கை பண்ணுவோம், ஜெயம் எடுப்போம். அந்த சோசத்தோடு நாங்கள் கடன் செல்வோம். வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். சரியாற்ற நேரம் 8:05 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக எங்களோட வார்த்தையின் வெளிச்சத்தை பகிர்ந்து கொள்ள எங்களோட மகேந்திரன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். மூத்த ஊழியர் அவரை அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக்கொள்வோம். ஆமேன். அழைப்போமா? பிரைஸ் லார்ட் ஐயா.
2: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
1: Praise the Lord. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஐயா. எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண அவளாயிருக்கின்றோம்.
2: ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கமா வானொலியில் நித்திய விடத்தில் செய்தி கொடுக்க கிருபை செய்தவர் நீர் ஆண்டவரே. இந்த செய்தி மறு உழைப்படை கேட்பவர்கள் மீது ஒரு பிரசன்ன வல்லம் இறங்க வேண்டுமாக வச்சிருக்கு. இந்த செய்தியை என்ன மரத்து நீர் பேச வேணும் என்று எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. இன்றைய நாளிலே ஒரு வித்தியாசமான தலைப்பு, இந்த தலைப்புக்கு பேர் டுனாமிஸ். டுனாமிஸ் டுனாமிஸ் என்னும் கிரேக்க சொல்லுக்குத்தான் அர்த்தங்கள் இத்தனை. டைனமோவை போல் தனக்குள் இருக்கும் சக்தியை தனக்குத்தானே அபிவிருத்தி செய்யும் விசைக்குத்தான் டுனாமிஸ் என்று காலை சங்கம வானொலியிலே 10:30 மணிக்கு பட்டிமன்றத்திலே

கபிரியல் தூதன், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னத மாணவரின் பலன் உன்மேல் நிழலிடும் என்றானே, அந்த உன்னத மாணவன் பலன் தான் டுனாமிஸ், வடிகுண்டு. வனாந்திரம் விட்டு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அல்லவா, அந்த ஆவியான பலன் தான் டுனாமிஸ். கப்பர்னூம் தேவாலயத்தில் அதிகாரத்தோடு வல்லமையோடும் அசுத்தாவிலே கட்டளையிட்டு விரட்டினாரே, அந்த கட்டளையில் காணப்பட்ட வல்லமை தான் டுனாமிஸ். அன்றொரு நாள் கிறிஸ்து உபதேசிக் கொண்டிருக்கையில் படுக்கையோடு கொண்டு வரப்பட்ட சிம்மாதக்காரனை எழுப்பவன் அந்த வீட்டில் பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கத்துடைய வல்லமை இறங்கிட்டு, அதுதான் டுனாமிஸ். கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளையனே, மனுஷகுமாரன் மேகத்தின் மேல் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் தோன்ற போகிறார் அல்லவா, அந்த மகிமை வல்லமை தான் டுனாமிஸ். இன்றும் கிறிஸ்து சர்வ வல்லமையிலே தேவனுடைய வலது பாரத்தில் வீச்சுக்கிறார் அல்லவா, அந்த தேவனுடைய சர்வ வல்லமை தான் டுனாமிஸ். அப்போஸ்தலர் 1:8 என்று சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பிளநடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றாரே. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெற்ற பிளந்தான் டுனாமிஸ். பாருங்கள், இந்த டுனாமிஸ் என்ற சொல்லுக்கு தமிழ் வேதாமத்திலே வல்லமை லூக்கா 9:1 இருக்கின்றது, திறமை மத்தேயு 25:15, பெலன் அப்போஸ்தலர் 1:8, அற்புதங்கள் மார்க்கு 9:9, பலத்த செய்கை என்று பல்வேறு விதத்தில் மொழிபெயர்க்கலாம். இந்த தெய்வீக வல்லமை, திறமை, பெலன், அற்புதங்கள், பலத்த செய்கை அனைத்தையும் நமக்குள் கொண்டு வருவோர் அந்த பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவில் எதை செய்தாரோ அதை நம்மிலும் செய்கின்றார் என்பதுதான் இச்செய்தியின் ஒரே நோக்கம். ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இருந்தது போல பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் டைனமைட் வெடிகுண்டு இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் கண்களை திறந்தார், அது ஆவியானவர் அருளும் தனித்திறமை. இந்த திறமையோடு ஆவியானவர் உங்களுக்கு வாசம் பண்ணுகிறார். நீங்களும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களை பார்க்க முடியும் என்று சவால் விட்டு அழைப்பதுதான் இந்த முதல் செய்தி. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரோடு செய்யும் ஊழியத்தில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிச்சயம் காணப்படும். ஆவியானவர் நம்மீது வருவது நோக்கம் வல்லமை வெளிப்படுத்தும் சாட்சிகளை நம்மை மாற்றுவதுதான் என்பது அடிக்கோடு. கிறிஸ்துவின் இறுதி கட்டளை இருப்போ என்பது போ என்றுதான் அனுப்புவது மட்டுமல்ல, பரிசுத்தாவின் வல்லமைக்கு காத்திருந்து பிறந்து புறப்பட வேண்டும் என்பதுதான். ஆதி சபையின் முதல் ஆயத்தமே அதுதான் என்பதை கூறி இந்த வல்லமை புற நாம் நாட வேண்டும். அரகுவை அழைப்பதுதான் இந்த 3 செய்தியின் நோக்கம். ஆவியானவர் அருளிய வல்லமை ஆக்க வேலைக்கு மட்டுமல்ல தீய ஆவிகளை அழிக்கும் வேலைக்கு ஆற்றல் வடிகொண்டது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தை இந்த தெய்வீக வல்லமையில் தான் செய்து முடித்தார். அவருடைய ஊழியத்தை பேதுரு அப்போஸ்தலன் சுருக்கமாக கூறுவதை கேளுங்கள், நசரனாய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நம்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவரும் சுற்றித் திரிந்தார். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவன் தேவனை பார்த்து விட்டு வருகிறான் அல்ல, தேவனையே தன்னோடு வைத்திருக்கிறான். பரிசுத்த ஆவியினால் நிரப்புதல் என்றால் என்ன தெரியுமா, சர்வ வல்ல தேவாதி தேவன் நிரப்புதல் என்ற அர்த்தம். பாருங்க, வேதாம பக்தரோடு தேவன் கூடவே இருந்தார், ஆனால் வீர சகாக்கிர செய்தார். யோசப்போடு கூட தேவன் இருந்தார், அதனாலே அவன் கார்கசித்துள்ளவன் ஆனால் தாவீதோடு கூட தேவன் இருந்தார், அதனால் அவன் மென்மேலும் விருத்தி அடைந்தான். சரவணோடு கூட தேவன் இருந்தார், அதனால் அவன் மாபெரும் ஞானியா திகழ்ந்தான்.

0: எப்படி தேவன் இருந்தாரோ அப்படியே கிறிஸ்துவோடு இருந்தார். பாருங்கள், இந்த ஆவியானது எங்களுக்குள் இருக்கிறது. என்ன, நாங்களும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும், ஆனால் எங்களால் செய்ய முடியாமல் பிசாசானவன் தடுக்கிறான். நன்றாக கவனிக்க வேண்டும், பரிசுத்தாவி எங்களுக்கு இருக்கும்போது துனாமிஸ் பிசாசங்களை துரத்தலாம். அந்த அதிகாரங்களுக்கு இருக்கு, ஆனால் அங்கே துரத்ததில்லை, பயம் இல்லை, அதை சத்துரு விட மாட்டான். பாருங்கள், உதாரணமாக ஒரு விசுவாசி ஒரு பிசாசு பிடித்தவனை ஜெபித்து அவர் குணமாக்குறான், அவர் குணமாக்குறான். உடனே அந்த கிராமம் என்ன சொல்லும், அடே அது பைத்தியக்கார குடும்பமடா, பிசாசு பிடித்தவனடான்னு சொல்லும். இந்த பிசாசு தூண்டிவிடும். அப்ப ஒருவே சொல்றேன், நான் நேற்றைக்கு இந்த பிசாச கண்டேன். அவன் எங்கடா கண்ட, மரக்கறி வாங்க போக இந்த பிசாசு நின்று ஆற அந்த ஜபம் பண்ணி பிசாசு துருத்தான் நாங்க கடற்கரையில் கண்டு வரான். காரணம் என்ன, சிலவே சொல்றேன், அடே அந்த அந்த வீட்டுல பெண் எடுக்காத, நீ போய் பெண் எடுத்தால் என்ன கருவேப்பிலை மாதிரி நட வேண்டி வர முடியும். இப்படி எதிர்த்து கதைப்பார்கள். காரணம் பிசாசவன் விடான், நீங்க என்னதான் நட்புதம் செய்தாலும் பிசாசு விடான், இனிமே கவனமா இருக்கணும். ஆமீன். பாருங்கள், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவர்களோடு தேவன் இருந்து தம்முடைய வல்லமை அவர் மூலம் வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை நீங்கள் இயேசுவை பார்த்து, அப்பா நீர் செய்த வல்லமையான கிரிகளை நான் செய்ய விரும்புகிறேன், நீர் செய்த ரகசியம் என்ன என்று அவரை கேட்டார், அவர் என்ன சொல்லுவார், மகனே உன்னோடு கூட தேவன் நின்று இருப்பது போல நான் பூமியில் வாழ்ந்த நாட்கள் என்னோடு இருந்தார் என்பதையும், ஆவியானவர் வல்லமையான நிறத்தார், நான் அந்த அபிஷேக வல்லமையினால் அரும்பெரும் காரியங்கள் செய்த, ஆனால் நீயோ அந்த அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார். இதுதான் உனக்கு உனக்கு வித்தியாசம். பாருங்கள், ஒரு சபையில வெளிநாட்டிலிருந்து ஊழியக்கார் வார, வெளிநாட்டு ஊழியர் அவ்வளவுதான். அந்த ஊழியக்கார் எப்படிப்பட்டவரோ, அசுத்தாவுடையவரோ, உண்மையில ஊழியக்கார் நினைக்கிறது இல்லை, வெளிநாட்டிலிருந்து வாரார் ஒரு ஊழியக்கார். இந்த பின்னைக்கு இருக்கிறது எல்லாம் அன்றைக்கு முன்னுக்கு போயிருப்பாரு தலையை கொடுக்கறதுக்காக, ஜபரேரம் வரைக்க ஓடி போய் முன்னுக்கு நிற்பார் தலையை கொடுக்க, பின் அவர் ஜபிப்பார். நல்லா யோசிக்க வேணும், அவருக்கு என்ன ஆவி இருக்குன்னு அவருக்கும் தெரியாது. அவருக்குள்ள அசுத்தாவல் இருந்தால் அவர் ஜெபம் பண்ணிக்க, அவற்றை அசுத்தாய் இந்த முந்துக்கு விசுவாசம் மேல இறங்கிடும், தலையில வைக்கிற போ எல்லாரும் மேலும் அசுத்தாய் பரவாயில்ல இறங்கிடும். அப்ப இதே கத்தி கொண்டு தெரிவார்கள், இந்த வந்த ஊழியருடைய அசுத்தங்கள் எல்லாம் வெளியேறும், அவர் நிம்மதியா வீட்டு போகிறார். ரொம்ப கோணமா இருக்கும். காரணம், எங்களுக்குள் டைனமிட் இருக்கு ஐயா, நாங்கள் இங்க ஜெபிக்க முடியும், மற்றவர்கள போய் தலையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களை போய் கெஞ்ச வேண்டியதும் இல்லை, எங்களுடைய வல்லமை எங்களுக்கு இருக்கு, கத்திருக்கிற நாங்கள் அதை பாவிப்புக்கதற்கு நேரம் இல்லையிலே சிந்திக்கவும் இல்லை, அதை பற்றி நாங்கள் பொறுப்படுக்கிறதில்ல. பரிசுத்தாவியான எனக்கு இருக்கிறார் அவ்வளா, இந்த பரிசுத்தார் இப்படிப்பட்டவர், எந்த மாதிரி செயலை செய்வார், அவர் வெடிகுண்டு அல்லவோ, அவர் டைனமிட் அல்லவோ என்று எங்களுக்கு தெரியாது. ஏன் தெரியாது, இந்த பிசாசு வந்து தடை செய்து போடும், அதுதான் அந்த காரணம். அதான் அந்த விசுவாசிகள் அந்த அற்புதம் செய்யாதது காரணம், அவர்களுக்கு அந்த வல்லமையால் உணரவில்லை. ஆமென். இந்த பரிசுத்தாவின் வல்லமையினால் நன்மை செய்கிறவராய் மட்டுமல்ல, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறார் சுற்றித்திருந்தார். அப்படியானால் ஏன் நாங்கள் ஜெபித்தா குணமாக்க முடியாது, ஏன் நாங்கள் டாக்டர்கிட்ட போறோம், தலை நீண்ட டாக்டர் போறோம், யாவரையும் குணமாக்கிறார். வார்த்தை என்ன சொல்றது, அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து ஒரு நோய்கள் எல்லாம் குணமாக்கி ஒரு பிராணனை அணுவிக்கு தப்பி விளக்கி அந்த வசனம் இருக்கு. அப்படிக்க கூடியதான் நாங்கள் டாக்டர்கிட்ட போறோம், புகத்தான் வேணும், அது உங்களை பொறுத்தது. பாருங்கள் என்னென்றால், நமக்குள் இருக்கும் வல்லமை தேவாதிதேவனுடைய வல்லமை, சாத்தானுக்கும் இருக்கும் வல்லமை ஒரு தேவ தூனிய வல்லமை. விடிவள்ளி நட்சத்திரமாக விளங்கின தேவதூதன் கீழே தள்ளப்பட்ட பிறகும் கூட தனது வல்லமை இழந்து விடவில்லை. தேவனும் தான் அவனுக்கு கொடுத்த வல்லமையை பறித்து கொள்ளவில்லை. ஆனால் அவனுடைய வல்லமையை நம்முடைய வல்லமையினால் ஒன்றுமில்லா செய்வதற்காகவே தமது குமாரனை பூமிக்கு அனுப்பினார். அவரை தமது பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினராகவே கிறிஸ்து நம்முடைய அபிஷேக வல்லமையினால் மட்டுமே சாத்தானுடைய வல்லமை முறியடித்தார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போறதுதான் பிசாசுகளை துரத்தார். நன்றாக கவனிக்க வேண்டும், வார்த்தையை கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போறதான் பிசாசுகளை துரத்தினர். அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பு தேவாலயத்தில் பிரசங்கிப்பது அவரது வழக்கமா இருந்தது. ஆனால் அவர் பிரசங்கிக்கப்படுவது பிசாசுகள் அலறவில்லை. அபிஷேகத்தின் வல்லமையை பெற்றுக் கொண்டவராக தேவாலயத்துக்கு போன போதுதான், ஐயோ நசரனாகிய இயேசுவே எங்களுக்கு உக்கம் என்ன, எங்களை கெடுக்கவா வந்து என்று பிசாசுகள் அறுன. காரணம் என்ன, இயேசு மனிதராக சென்ற பொழுது அவரை பார்த்த பிசாசு பயப்படவில்லை. ஆனால் அவர் அபிஷேகம் பெற்ற பின் தான் பிசாசுகள் நடுங்கிச்சின. ஆவியானவரை பிறந்த நாம் எனவே அந்த எசாயா புத்தகத்தை வாசித்து தியாகம் செய்த அவருடைய பிரசங்கத்திலிருந்த வல்லமை கிருபை விசேஷமா விளங்கிட்டு கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று வீரம் விளக்கமிட்டார். கப்பர் நகும் ஜபாலயத்தில் அவரது வார்த்தை வெளிப்பட்ட வல்லமை கொண்டு பிசாசுகளார். இப்ப நாங்கள் என்றாலும் பிசாச கண்ணால் பயப்படுறோம், பயப்படக்கூடாது. வெடிகுண்டு தூக்கி வீச வேண்டியதான், எங்கட வெடிகுண்டு உள்ளுக்கு இருந்தா தானே, வெடிகுண்டு இல்லாதாக்க அவ்வளவுதான். பாருங்கள், இந்த பரிசுத்தமான அபிஷேகத்துல இந்த பரிசுத்தமான வாழ்க்கை மிக மிக முக்கியம். வார்த்தையை தியானிக்க வேண்டும், வார்த்தையில் உங்களுக்கு மனநம் செய்திருக்க வேண்டும், பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும், பரிசுத்தமான வாழ்வு இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தமான வாழ்வு மூன்று இருந்தால்தான் உங்களுக்குள்ளே வெடிகுண்டு இருக்கும். பிசாசு பார்த்தே கிட்ட போகாத, அவனுக்குள்ள வெடிகுண்டு இருக்குன்னு சொல்லும் பிசாசு, பயப்படுவார்கள். இந்த மூன்றும் இருக்க வேண்டும், அதுதான் மிக முக்கியம். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றவனுக்கும் பெறாதவனுக்குள்ள வித்தியாசம், இமயத்துக்கும் குமரனுக்குள்ள வித்தியாசம், ஆகாயத்துக்கும் பூமிக்குள்ள வித்தியாசம், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் பெற்றுக்கொள்ள அப்படி பெரிய வித்தியாசம் பார்க்கிறோம். கேட்டுக்கொண்ட சகோதரி சகோதரியே, வேதாம பக்தர்கள் அரிய செயலை வாசிக்கும் பொழுதெல்லாம் நாம் பரவசப்படுகிறோம், அவர்கள் விசேஷித்தமானவர்கள் என்று நினைத்து விடுகிறோம். இவைகள் எல்லாம் நம்மாலே செய்ய முடியாது என்று சோர்ந்து விடுகிறோம். அங்கார் பிரச்சனையா இருக்கியா? ஆனால் அவர்கள் செய்த அத்தனை அற்புதங்களுக்கு காரணம் பரிசுத்த ஆவியான வல்லமை மட்டும்தான். அதே பரிசுத்த ஆவியானவர் தமது வல்லமையோடு இன்றும் நம் மீது தங்கி இருக்கிறார். ஐயா, நம் மீது தங்கி இருக்க நாங்க ஏன் பயப்பட வேணும்? சிந்திக்கு பார்க்கிறேன். அப்ப ஆவியானங்களுக்குள் இருக்கிறார், அந்த வல்லமை எங்களால் பயன்படுத்த முடியவில்லை. ஏன் பயன்படுத்த முடியவில்லை? ஏன் பயப்படுறோம்? பிசாசு சரியா சந்தரக்காரன், ட்ரிக்கி காய், அவன் ட்ரிக்கி காய். அவனுக்கு தெரியும் மச்சான இப்படி விழுத்துறான்னு தெரியும். பைத்திரிய ஊழியக்காரன தலைகளா விழுத்திருக்கான் சாத்தான். பணம் பெண் மகிமை உங்களுக்கு தெரியும். இந்த உண்மையை நான் நம்முடைய மனக்கண்ணால் பார்க்கும் பொழுது அற்புத வாழ்க்கைகள் அதிகரித்து வைத்து விட்டோம் என்று பொருள். சிஸ்டர் நகோபி லோபன் சொன்ன வார்த்தையை வாசிக்க வாசிக்க ஒரு புதிய வெளிப்பாடு வருமா, மாறுதல் வருமா? அது உண்மை. கிறிஸ்து எல்லா அற்புதங்களையும் பரிசுத்தால் மூலம்தான் செய்தார். பாருங்கள், மறுத்த லாசுருவை தேவனா இருந்த நல்ல கவனிங்கள், பரிசுத்த ஆவியில் நிறைந்த மனிதனாக நின்றுதான் எழுப்பினார். இந்த சத்தியம் உங்கள் உள்ளத்தில் பழிச்சிடாவிட்டால் கிறிஸ்துவின் அற்புதங்களை பார்த்து பூஜை செய்கிற பங்கு வர மாட்டீர்கள். கிறிஸ்து தம்மைத்தாமே வெறுமையாக்கினால்தான் ஞானத்தின் ஊற்றான அவர் ஞானத்தை ஒதுக்கி வைத்து நம்மை போல ஞானத்திலும் தேவ தயவிலும் மனுஷர் தயவிலும் அதே மாதிரி விருத்தி அடைந்தார். தேவன் வளர வேண்டியதோ விருத்தி அடைவதோ இல்லை, ஆனால் கிறிஸ்து வளர்ந்தார் விருத்தி அடைந்தார் என்றால் என்ன பொருள்? ஆகவே சுடங்கொண்டு எழுப்புங்கள், நீங்கள் அவரை போல் ஆக முடியும். சுபாவத்தில் மட்டுமல்ல வல்லமையினால் அவரை போல் ஆக முடியும். கிறிஸ்து பரிசுத்தாவினால் நிறந்தவரை வனாந்திரம் சென்று சாத்தான சோதனை முறியடித்தது போல நீங்கள் முறியடிக்கலாம். அவருக்குள்ளிருந்த பரிசுத்தாவியான டுனாமிஸ் வல்லமை உங்களுக்கும் பற்றி எறுகிறது. டுனாமிஸ் என்ற கிரேக்க பதத்துக்குத்தான் டைனமெட் என்று ஆங்கில சொல் பிறந்தது. டைனமெட் என்றாலே வெடிகுண்டுதான். பரிசுத்தாவை நிறைவே பெற்றவன் தெய்வீக வல்லமை நிறைந்த வெடிகுண்டு வச்சிருக்கார். இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டோம், இனி அதை பயன்படுத்த வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை விட்டு நிச்சயம் இல்லாதவர்கள் இப்பொழுதே வாஞ்சியோடு நாடு தேடுவர். சில பார்க்க ஞானப்படுகிறார்கள் இயேசு ஏற்றுக்கொள்ள அபிஷேகம் பரமாப்பர் அபிஷேகம் பெற வாஞ்சியில் நான் கத்தருடைய பிள்ளை ஆண்டவர் எடுத்து போவார். அவர் அவ்வளவுதான் நிறைய தான் போவார். பாருங்க, டுனாமிஸ் என்ற பதத்துக்கு வல்லமை சக்தி பலத்த செய்கை திறமை அற்புதம் பல பொருட்கள் உண்டு. துனாமிஸ் என்னும் சொல் வேதாத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டது. கிறிஸ்தன் வாழ்வில் பரிசுத்த ஆவியார் வந்தவுடன் முதலாவது வெளிப்பட்ட திறமை இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்களை பார்க்கும் திறமை. பாருங்கள், இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானவருக்கு திறக்கப்பட தேவ ஆவி புறாவப்பில் இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். அன்றையும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரின் மேல் பிரிமாறிக்கொண்டது. பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்து மேல் வந்ததும் இயேசு அப்பாற்பட்ட கண்களை திறந்தார். இதை கேட்டுக்கொண்ட சகோதரி சௌதரியே பரிசுத்த ஆவியார் மூலம் அசாதமாக பார்த்தார். பாருங்கள், அந்த இயேசு நாத்தான்வேல் தம்பத்தில் வரக்கண்டு அவரை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதுக்கு நாத்தான்வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைத்ததற்கு முன்னே நீ அத்திமரத்தின் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதுக்கு நாத்தான்வேல் ரவி நீ தேவனுடைய குமாரன் இஸ்ரவேல் ராஜா என்றார். இயேசு அவனுக்கு பேசுறமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் சொன்னால் விசுவாசிக்கிறாய், இதிலே பெரிதானவரை காண்பாய் என்றார். பின்னும் அவன் நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூர்கள் மனசுகுமாரத்தையும் இருக்கிறதையும் நீங்கள் இன்றுதல் காண்பது மெய்யாகவே மெய்யாக பாருங்க, மெய்யாகவே மெய்யாக சொல்கிறான். இந்த வசனத்தை கவனமாக பார்க்கவனும் வானம் திறக்கிறதையும் தேவதூர்கள் மனசுகுமாரத்தில் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இன்று முதல் காண்பீர்கள் என்று மெய்யோ மேக சொல்வது. இங்க இந்த ஏறுதல் வந்து படி ஏணி. இப்ப அந்த ஏணி வந்து இந்த ஏணிய சட்டங்கள் இருக்க இல்லையா, சட்டங்கள் ஒவ்வொரு வாக்குத்தம் இந்த வாக்கத்தை பிடித்துக்கொண்டு இந்த வாக்கத்தை பிடித்து பிடித்துக்கொண்டு மேலே போய் பரலோகம் போறான். சரியோ? ஓகே, பாருங்கள், நாத்தான்வேல் அருகில் வரும்போது கபடற்றவன் என்பதை இஸ்ரவேல் என்பதை கண்டுபிடித்த அது மட்டுமா, அவன் எந்த மரத்தரில் இருந்தார் என்பதை பார்த்தார். பாருங்க, இந்த என்ன மரத்தரில் இருந்தான்னு பார்த்தான். பிரிப்போடு பேசின உரையாடலே கேட்டான். ஆவி நிறைந்த மனிதனுக்கு அந்தரங்கம் என்றொரு இல்லை. அவருடைய சீசர்கள் அவர் தலைமறைவில் எவன் பெரியவன் சண்டையிட்டுக் கொண்டதை மிக துரிதமாக கண்டுபிடித்து கடிந்து கொண்டார். இது எல்லாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையில் தான் செய்தார் என்பதை மறக்க முடியும். அதே வெளிப்படுத்தும் ஆவியானவர் உங்கள் கண்களை திறப்பார். அதே தரிசனங்களின் மூலம் கனவுகள் மூலம் பேசுவார். ஆவியில் நிறைந்தவன் அவன் குரலை கேட்க முடியும். பரிசுத்தாவை பெற்ற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல, அது ஒரு அசாதாரணமான வாழ்க்கை. இதை விசுவாசித்து உடனே எழுமுங்கள். பரிசுத்தாவியை பெற்ற நான் இனிமேல் சாதாரணமாக வாழமாட்டேன், நான் வெடிகுண்டு போல் திகழ்வேன். வெடிகுண்டு போய் திகழ என்ன வெளியே ஒன்று வாங்க சங்கம் வானுக்கு, சங்கம் வானொலியிலே நித்திர வசத்திலே வார்த்தை வசத்திலே பற்றி மன்றத்தில் வாங்குவோம். அங்கே வெடிகுண்டல் வீசப்படும். இந்த வெடிகுண்டல் எப்படி இருந்து கண்டறிய முடியும்? வீட்டுக்கு இருக்காம வாங்குவோம், அந்த ஊழியத்தை செய்யுங்க, சங்கம் வந்து கலந்து கொள்ளுங்க. இந்த வெடிகுண்டு என்பது பரிசுத்த ஆவியானவர். இப்ப நீங்க இரவில் படுக்கும் பொழுது ஆவியானவரே நீ என்னோடு பேசும், இந்த வெளிச்சத்தை காண செய்யும் என்று நீங்கள் இரவில் படுக்கும் பொழுது உங்களுக்கு இந்த சத்தத்தை கேட்க முடியும். பயந்துராயங்க பக்கத்து வீட்டு சத்தம் வருது என்று அது ஆவியான மெல்ல சொல்லுவார், ஒளிய காண முடியும். சரியோ? அப்ப கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் டுனாமிஸ் இருக்கு. சரியோ? டுனாமிஸ் நீங்க பாவிக்க வேண்டும். சும்மா அதை வச்சுக்கொண்டு வீரபத்திர தூக்கி நாட்டுக்கு உள்ள சேர்த்துக்கு போக வர இல்லை. அந்த டுனாமிஸை எப்படி அந்த டுனாமிஸை வெளிப்படுத்துறவிடம் சங்கமமானது வந்து இந்த வெடிகுண்ட வீசுங்க உலகத்துக்கு. சங்கமானதில் வந்து வார்த்தையின் மூலம், ஜபத்தின் மூலம், பாடல் மூலம் இந்த வெடிகுண்ட உலகத்துக்கு வீசுங்கோ. அந்த வெடிகுண்டு உலகத்தை மூலம் எல்லாரும் ஆண்டவர் ரச்சிக்கொள்ளுவார். சரியோ? ஜோம நோமா. அன்பான பரலோக தாப்பனி சுவாமி, டுனாமிஸ் என்றால் என்ன, இந்த டுனாமிஸ் எப்படிப்பட்டது, அதன் செய்கை எப்படிப்பட்டது என்பதை வேதாகம ரீதியிலே சுவாமி இந்த வார்த்தையை தெரியப்படுத்தது இந்த கிருபைக்கிறான். இந்த மறு உழைப்பில் கேட்கும்போது சுவாமி, இந்த டுனாமிஸ் உள்ள பிள்ளைகள் தாங்களும் ஒரு வெடிகுண்ட போல் வார்த்தையை கொடுக்க, தாளந்தை கொடுக்க, ஆத்மாதம் செய்ய நீ கிருபை செய்யும் வேண்டுமாக. எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென்,
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. அருமையான வார்த்தை பதம் டுனாமிஸ் சொன்ன அது டைனமோட். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உள்ள பதம், அந்த வல்லமை உள்ளது, அந்த அந்த கருத்து வல்லமையான செயல்களை செய்கிறதா. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அங்கே வல்லமை வெளிப்பட்டது. பரிசுத்த ஆவியினால வரங்களும் வல்லமையும் அப்படியாக பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். அந்த டுனாமிஸை இங்கே பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்த வேண்டும்? அது யாருங்களா பெற்றுக்கொள்ள வேண்டும்? பரிசுத்த ஆவியினும் ஆவியான பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தான பெற்று கரையோட பரிசுத்த ஆவியான இறங்கினார் ராவி போல. அங்கே அவருக்கு வல்லமை கிடைக்கப்பட்டது. ஆவியானவர் அவனாந்திரத்துக்கு அழைத்துக் கொள்ளப்பட்ட போனார். அங்கே சத்ரு ஜெயித்தார். அவன் மூன்று சோதனையை வச்சான். ஆவியான துணையோடு ஜெயித்தார் வார்த்தையினால். அப்படியாக நாங்களும் செபி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் பரிசுத்தாய் வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆழமான சத்தியத்தை நமக்கு அழகாக வெளிப்படுத்தினீர்கள், கற்றுக் கொடுத்தீர்கள். பெற்றுக்கொண்டோம் சத்தியத்தை, கற்றுக்கொண்டோம் சத்தியத்தின் ஆழத்தை. கற்றுக் கொடுத்த உங்களையும் உளியத்தையும் உறவுகளையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுகிறோம். நன்றி ஐயா.
0: நன்றி. ஆமே,
1: ஆமே. நன்றி, நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சம் டுனாமிஸ், டுனாமிஸ் அந்த கிரேக்க பதத்துக்கு டைனமோ. அந்த பவர், அந்த பவர் எப்படிப்பட்ட பவர், அத்தகைய பவர் நிச்சயமா அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமானது, இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட வல்லமை உடையதான் அந்த பவர். அந்த பவர் யார் மூலமா கிடைக்கன்னு சொன்ன அந்த பரிசுத்த ஆவியின் மூலமா என்பதையும் அதை நாங்கள் பெற வேண்டும். நாங்கள் அப்படியாக செயல்படும் பொழுதுதான் இந்த வானத்தின் பொருளாத ஆவிகளின் சேனைகளோடு நாங்கள் ஜெயிக்க முடியும். எங்களுக்கு யுத்தம் உண்டு, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, உலகத்தின் புல்லாத அவர்கள் சீனிகளோடு துரத்தினங்களோடு நிறுத்தத்தையும் அவர்கள் நாங்கள் செய்தியும் எடுக்கொண்டா பரிசுத்த ஆவியா நமக்கு வேண்டும். அந்த ஆவியின் வல்லமையின் வரங்கள் வேண்டும். அப்படியாக பெற்றுக்கொண்டு நாங்கள் ஜெயித்தேன், நான் ஜெயித்தேன் என்று சொன்ன பிள்ளைகள் நாங்கள் அப்படியாக இந்த சூழ்நிலையில் ஜெயிப்போம், சத்ருவை ஜெயிப்போம், எதிராக வர்ற எல்லா பிரச்சனையும் ஜெயித்து ஜெயத்தின் பிள்ளைகளாய் நிற்போம். ஜெயத்தோணி எழுப்புவோம், அவருடைய மெல்லிய சத்தத்தை தினம் தினம் கேட்போம். அமேன். அதற்குள்ளாய் நாங்கள் வாழும் அருமையான வார்த்தையின் வெளிச்சம் அழகாக கற்றுக் கொடுத்தார்கள். அப்படியே மற்றவர்களுக்கும் பயந்து கொடுங்கள். அவர்களும் வெளிச்சத்தை கற்றுக்கொள்ளட்டும், சத்தியத்தின் ஆழத்தை பெற்றுக் கொள்ளட்டும், பரிசுத்த ஆவியின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளட்டும். இந்த நாட்கள் பரிசுத்த ஆவியை வாஞ்சிக்கட்டும். அவர்களுக்கும் கர்த்தர் பாரபட்சம் பார்க்கிறது அல்ல, அவர் எல்லாருக்கும் கொடுக்கிற தகப்பன். அப்படியாக கொடுத்தவர்கள் நிரப்பி பயன்படுத்துவார். ஆமீன். சரியா, 2:00 நேரம், 8:32 நிமிடங்கள் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்தே உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் என்னோடு இணையுங்கள். கர்த்தரின் நாமத்தை நாங்கள் ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். முன்னதாக எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இது ஒரு வார்த்தையோடு பகிர்ந்து கொள்வோம்னு சொன்னார்கள். என்னென்று தெரியவில்லை, ஒரு அழைப்பில் கொண்டு வருவோம். பிரைஸ் சிஸ்டர் டோலி. சிஸ்டர் டோலி பிரைஸ்
2: பிரைஸ் சிஸ்டர். நீங்க இருக்கிறீங்க, நீங்க வார்த்தையை கொடுக்க சிஸ்டர். நாங்க பாத்திரங்களா இருக்கிறோம், இருந்தாலும் நீங்க குடுக்கிற விதம் இன்னும் வல்லமை உள்ளதா இருக்கும்.
1: அதுதான் எல்லாமே கர்த்தருடைய கிருபை, அவரையும் நடத்தி
2: செல்றேன்.
1: நன்றி செலுத்துறேன் தகப்பனுக்கு, தேவன் கொடுத்த பாராட்டு இந்த நல்ல கர்ணத்துக்காக சோசரிக்கிறேன். இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தரின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். சங்க வானொலிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான களத்தை எங்களுக்கு தளமாக கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்தி செபித்து நாங்கள் துதித்து வார்த்தைகளாக கடைசிவோம், செபிப்போம். அப்பொழுது உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இமைப்பொழுது எங்களை கைவிட்டால் உருக்கமான இரக்கங்களால் எங்களை அணைத்துக் கொள்பவரை சேர்த்து கொண்டவரே, இந்த வேலை இணைத்தீரி அப்பா. எங்களை அன்பினால் நினைத்து வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு வெளிச்சம் ஆத்து வெளிச்சத்துல வெளிச்சம் காண அப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிற அந்த கிருபைக்காய் சோஸ்ரம் சோஸ்ரம் நன்றி ஆண்டு. உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லப்பா, உளவா இரக்கம் பாராட்டி நெருக்கமான சூழ்நிலை நெருங்கி வந்து அல்லாதே நானோடு கூட இருக்கேன், எனக்கு துணை நிற்கிறேன், நீ கலங்காதே தீயாதே, நானும் தேவன் என்று சொல்லி அதை பலப்படுத்துற அந்த கிருபைக்கா, தட்டி கொடுக்குற அந்த கிருபைக்கா, தைரியப்படுத்துறோட வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோஸ்ரம் சோஸ்ரம் சோஸ்ரம் ஆண்டு. சூழ்நிலை மாறலாம், மனுஷர்கள் மாறலாம் ஆண்டவர், காலங்கள் மாறலாம், ஆனால் நீரோ மாறாதவர். அப்படியாக எங்களோடு மாறாதவராயிருக்கிறவராயிருந்து இருக்கிறவராயிருக்கிறீர்கள் உமக்கு நன்றி ஆண்டவர். அந்த அன்புக்காய் சோசரிக்கிறேன். இந்த வேளையிலும் அருமையாய் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுத்த அடியாளுக்கு நீ பாராட்டு கிருபைக்காய் சோசரிக்கிறேன் கத்தாள். சங்கீத வானொலி ஐயா, இந்த சங்கம் வானொலிக்காய் நன்றி செலுத்துறேன். உரிய ஸ்தாபகருமான ஸ்ரீபிரதற்காய் ரீட்டா சோசருக்காய், பிள்ளைகளுக்காய், பிறப்பிள்ளைகளுக்காய், அவளோடு இணைந்து ஊழியங்களை சேர எல்லா ஒளி தாசர்களுக்காய், அன்பு நேரலுக்காக மறுவழிப்புக்கு அப்புறம் அன்பு நேரலுக்காக நன்றி செலுத்தும். கருத்துல ஒவ்வொருத்தரையும் பேர் பேர் அப்பு கழிச்சு வைக்கிறேன். அப்பா நீ தீ வெளிச்சத்தின் வார்த்தையும் ஒவ்வொருவரும் கூட இருக்கிறதுக்காய் சோசிடுவான். வழி நடத்த ஆசிர்வதிங்க கத்தாள். நாளிலும் என் வாயின் வார்த்தையும் என் இதயத்தின் தியானம் சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா, இரவளவே என் மூலமாய் பெருகணும் நான் சிறுகணும் அப்பா. கற்றுக் கொடுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் அடிமை அடியால மறைத்து நீர் வழிபடுவீரார்கள். கருத்தில் ஒப்பு கொடுத்து சிவங்கக்களும் சிவத்தைக்களும் சிவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமீன் ஆமீன் ஆமீன். கிருத்தனா ஒன்றை மையப்படுவர் பாடலை பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தி வார்த்தை ஒழிச்சது கூட செல்வோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே உலோக

0: மாமே, அப்படியாக பாவங்கள் போக்க நம்மை சாபத்திலிருந்து மீட்க அவர் இறங்கி வந்தார். இறங்கி அவர் வராவிட்டால் நாங்கள் ஏறவே முடியாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை காணவே முடியாது. அப்படிப்பட்ட சலாக்கியத்தை, அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்த இந்த வாய்ப்பு சோசரிக்கிறேன். நன்றி செலுத்துறேன், இந்தவனுக்கு நன்றி செலுத்துறேன். அப்படியே நாங்கள் நாலு வார்த்தைகளாய் கடன் செல்வோம். என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும்போது நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். இப்படியாக இந்த நாளின் வாசித்த வார்த்தையில ஒரு பகுதி இப்படியா சொல்கிறது. ஜோவான் சுவிசேஷ புத்தகம் 19 அங்கு 34 வசனம் இப்படி சொல்கிறது. ஜோவான் சுவிசேஷம் 19 34 இப்படி சொல்கிறது. ஆகிலும் போர் சுவரில் ஒருவன் ஈட்டியலினால் ஈட்டினாலே அவருடைய விலாவிலே குத்தினார், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் தியானிக்க வேண்டிய பகுதியான செந்நீரும் தண்ணீரும் புறப்பட்டது. இந்த செந்நீராகி ரத்தம் தண்ணீர் இவன் இந்த செந்நீரும் தண்ணீரும் புறப்பட்டது. எங்கே புறப்பட்டது, எதிலிருந்து புறப்பட்டதுன்னு சொன்னார், இயேசு கிறிஸ்துவினுடைய விலாவிலே குத்தினார். அந்த விலாவிலே குத்தும் பொழுது இரண்டு விதமான காரியங்கள் வெளிப்படுகிறது. ஒன்று ரத்தம் வெளிப்படுது, தன் அடுத்தது தண்ணீர் புறப்படுது. இதை குறித்து தான் இன்றைக்கு நாங்கள் 40 உபவாசத்திலும் தியானிக்க போறோம். இந்த 40 இந்த கால நாட்கள் கத்திருக்கின்ற விசேஷித்த நாட்களாய் இந்த நாட்களை நாங்கள் விசேஷித்தவர்களாய் எண்ணுகிறோம். கத்திருக்கின்ற விசேஷித்த நாட்கள் இந்த நாட்களில் சிலுவை தந்த அந்த ஆசீர்வாதங்களை, சிலுவையில் என்ன நடந்தது, இந்த கல்வாரி சிலுவை நமக்கு என்ன பாடத்தை இந்த வருஷத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கு. ரத்தம் இன்றைக்கு ரத்தம் இல்லாவிட்டால் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை, மீட்பு இல்லை, விடுதலை இல்லை, வெளிச்சம் இல்லை. இன்னைக்கு நானும் நீங்களும் ஒரு சுதந்திரவாளியாய் சொந்தம் கொண்டாடி அப்பான்ற கூப்பிட அழைக்கும் போதெல்லாம் அருகில வந்து நெருக்கமான வேளையில் நெருங்கி வந்து உறவாடி மகளே மகனே என்று சொல்லி நம்மை அழைக்கவும் அரவணைக்கவும் அந்த கரம் நமக்காக நீட்டப்படுதுன்னு சொன்னா அந்த கல்வாரி சிறுவையில நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலதான் இறங்கி வந்தார். எனக்காக உங்களுக்காகவும் மாம்சம் ரத்தம் செய்த அந்த பாவத்தை அதே மாம்சம் ரத்தமும் ஆகிய இந்த மாதிரி குளத்துக்கள் மீட்க, அதாவது ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் பாவிகளாயிருக்க அந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமானாக இன்னைக்கு எங்களையும் என்னையும் உங்களை சங்க வானொலிக்குள்ள சங்கமிக்க வைக்க நிச்சயமாக அவருடைய ரத்தம் தங்களை கழுவினது, எங்களை சுத்திகரித்தது, எங்களை ஒருமுகப்படுத்தி இந்த ஒருமனப்படுத்தினது அவருடைய கிருபை. அப்ப இன்றைக்கு நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சத்துல வார்த்தையா வருது அந்த தண்ணீர வசனம், அதை தண்ணிக்கு தியானிக்கின்றோம். பாருங்க, யோங்கியோ இல்லா துவளவு தேசத்துல இருந்தாலும் கத்திரங்களை ஒருமுகப்படுத்தி ஒருமனப்படுத்துறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய ரத்தத்தினால் எங்களை கழுவின பாத்திரங்களா அவருக்குரிய பங்கா நிற்கும்படியா. எதிர்த்தன் ரோமர் 5 பாப்பம் என்று சொன்னா எங்கே பாப்பம் பவன் அந்த ரத்தத்தை குறிச்சு அங்கே ரோமர் 5 இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, அவருடைய ரத்தத்தினால நீதிமான் ரத்தம் இல்லாவிட்டங்களுக்கு மீட்பு இல்லை, பாவம் மன்னிப்பு இல்லை என்று நான் முதலே சொல்லிவிட்டேன். அப்ப அவருடைய ரத்தத்தினால மீட்பு. அப்ப பாருங்க, இப்படி இருக்க நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்ட. அதே ரோமர் எழுத புஸ்தகம் 5:18 அன்றி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படினா அநேகர் பாவிகளாக்கப்பட்டது, அவருடைய கீழ்ப்படினா அநேகர் நீதிமான்களாக்க, அவங்களை நீதிமானாக்கினது அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தம் நமக்கு மீட்பை தந்தது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை தந்தது. இப்ப அன்றைக்கு நிச்சயத்தை பெற்ற நானும் நீங்கள் அந்த ஜீவனை கொடுத்தது அந்த ரத்தம். ரத்தத்து எல்லா மாம்சத்துக்கும் உயிராயிருக்கு அந்த ரத்தம். அந்த ரத்தம் இல்லையன்னு நிச்சயமாக நானுமில்லை நீங்களும் ஐயோ இருளுக்குள்ள எந்திரம். அந்த விழா எலும்புல கொத்தும்ப, அந்த விழா எலும்ப நாங்கள் இங்கே பார்க்கிறோம் என்று சொன்ன அந்த விழா எலும்ப ஆதாமினுடைய மனைவி ஏவாள் எடுத்தது விழா எலும்புல அயந்த நித்திரி உற்றாக்கி தேவன் அவனுக்கு ஒரு துணியை ஏற்படுத்தும் என்று சொல்லி அந்த விழா எலும்பில தான் என்ன செய்த எடுத்து விழா எலும்பு எடுத்து ஆதாமில் இருந்து அங்கு ஏவாளை உருவாக்கும் அது மனவாட்டியை உருவாக்கினது விழா எலும்பு. எல்லாருக்குமே தெரிந்த உண்மை, பாருங்க உங்களுக்கு வாசிக்கின்றேன். ஆதியா புஸ்தகம் 2 அங்க 22 வாசிக்கிறேன் பாருங்க. 21 நாங்க வாசிக்கிறோம். ஆதியாம 21 சாரி ஆதியாம 2 21 அப்பொழுது நாய கத்தர் ஆதாமுக்கு அயந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விழா எழும்பொழுது ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய கத்தர் தாம் மனுஷனிலிருந்து எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவளின் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். பாத்தீங்களா, வில்லா எலும்பிலிருந்து ஒரு மனவாட்டியை எடுத்தார் ஆதாம். முதலாம் ஆதாம், 2 இயேசு கிறிஸ்து அவர் வந்து வந்தார். அவர் வந்து மனவாட்டியான சபைக்கு அந்த விழா எலும்பில இருந்துதான் அந்த இரத்தத்தை தண்ணீரையும் கொடுத்தார். இதுதான் சத்தியம், இதான் உண்மை. இன்னைக்கு நாங்கள் வேதத்தை இன்னும் சத்தியத்தையும் அறிய சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:32 சொல்றது, யோவான் 17:7 சொல்றது, 17:17 வசனமே சத்தியம். அப்ப நாங்க சத்தியத்தை அறிய அறியத்தான் அது விடுதலை நமக்கு தருது, வெளிச்சத்து தருகிறது, வெற்றி வாக்கை எட்டி செல்கிறது, நன்மையை பற்றி கொள்ள வைக்கிறது, அக்கினியில நின்று நெருப்பு அனல முட்டுகிறது, அக்கினை சுவாலியாக என்னை உங்களை மாற்றுகிறது. அந்த இரத்தத்தின் தண்ணீரையும் கொடுத்து அந்த விழா எலும்பில குத்தப்பட்டு அது புறப்படும் போது அந்த புறப்பட்டு தான் மனவாட்டியான சபை அங்க இரத்தத்தினால அந்த மனவாட்டியான சபையில் நானும் நீங்களும் தான் இருக்குது. அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கும்? ரத்தத்தினால் சம்பாதித்த சபை. வார்த்தையானது தங்கி இருக்க வேண்டும். வார்த்தையானவர் யாரு? சோவான் 1:1 அவையிலே வார்த்தை, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அதான் வார்த்தை. வார்த்தையானவர் அங்கே இருக்க வேண்டும் சபை. மிக ஒரு ஒரு சிறிய கதை சொன்னா, ஒருவேள் சபைக்கு என்ன செய்யறன்னு சொன்னா, சபையில சில காரியங்கள்ல அவர்த்து பங்கு கொள்ள முடியாத சூழ்நிலையில அங்கே அவரை என்ன செய்தார்களாம் அந்த சபை மக்கள், அவர் வெளியில விட்டுட்டு கதவை அடைத்துட்டு ஆராதித்தார்களாம். அப்ப இந்த இவருக்கு சரியான துக்கம் ஆயிட்டு அந்த மனுஷனுக்கு. அப்பா, எனக்கு நான் சபையை ஓடி வந்த தாகத்தோடு, ஆனா அவருடைய சமூகத்துல வர முடியவில்லையே, என்னால முடியலையே, இந்த நாளை தந்திருக்கிறீரே, நான் அழைச்சிருக்க வேண்டுமா, என்னுடைய அவைக்கு ஜீவத்தை உயிர்ப்பிச்சிருக்கிறீர் என்று சொல்லி அந்த இடத்திலேயே முழங்கால் படித்து அவர் அந்த சபையின் உள்ளே நுழைய முடியாத கதவை அடைத்து விட்டார்கள். அதனால வாசல் படியில இருந்து அள்ளோலண்டு அழுதாராம். ஒரு சிறிய நேரம் அப்பா ஓடி அள்ளோலண்டு அழுது அவரோடு உருவப்படும் வேலையில அப்ப பார்த்த கண்ணுக்கு அப்பொழுது ஆவியானவருடைய சத்தம் கேட்டுதான். அப்போ அப்பொழுது அவரோட தரிசனத்துக்காங்க சொன்னா, அங்கே பக்கத்துல இயேசப்பாவும் அழுது கொண்டிருக்கிறார். இயேசப்பாவும் அழுது கொண்டிருக்கிறார். அப்ப இயேசப்பா அழுதுட்டு அழுது கொண்டிருக்க இவர் காண்கிறார். காண்றிருக்க இவருடனே கேட்கிறாராம், அப்பா இயேசப்பா நீங்க அழுகிறீங்க, ஏன் இயேசப்பா நீங்க அழுகிறீங்கன்னு கேட்கா, அப்ப சொன்னாராம், நீ அழுகிறான்னு கேட்க சபைக்கு உள்ள போகவே முடியல, நான் அதனால அழுகிறேன், கதவை அடைத்து விட்டேன் என்று. அப்பா இயேசப்பா சொன்னாரா, நானும் சபைக்குள்ள இல்ல, அதனால கதவை அடைச்சு விட்டார்கள், என்னை அடைச்சு விட்டு உலக காரியத்தை கொண்டு போய் அங்கே நிறுத்தி விட்டு அவர்கள் ஆராதிச்சு கொண்டிருக்கிறார்கள், நானும் அழுகிறேன் என்று சொன்னா, என்ன வெளியேறப்பட்ட ரத்தத்தை நான் சிந்திக்கிறேன் சபைக்கு, நான் வார்த்தை என்ன விட்டுட்டு என்னத்தையோ எல்லாம் கொண்டு வந்து சபைக்குள்ளே போட்டு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், நானும் வழியில தான் நிக்கிறேனே, உன்னை போல நானும் அழுகிறேனே என்று சொன்னார். அப்பத்தான் அப்பா அவன மகனை அரவணைச்சு, நீ அழாத, என்னையோ என்னை என்னையே சபையை விட்டு வெளியில அனுப்பி வச்சிருக்கிறார்கள், உன்னை எப்படி அவளை அழைப்பார்கள். இன்றைக்கு இன்னைக்கு சற்று தியானிக்க வேண்டியதா இருக்கு, உங்கள் சபைகள் எப்படிப்பட்ட வார்த்தையோடு இருக்கிறது, அந்த ரத்தத்தினால் சொந்த ரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபை அவரை மகிமைப்படுத்துகிறதா இல்லை, பெருமையின் ஆவி உள்ளே நுழைந்து இந்த ஆட்டுக்குட்டியோட தோலை போட்டு கொண்டு ஓநாய்கள் சபைகளுக்குள்ள நுழைந்து அவையை பீறி போடுகிறதா, சற்று நிச்சயமாக ஆவிக்கு ஜீவத்துல நாங்கள் வளர்கிறோமா, சபைக்குள்ளாய் வார்த்தைக்குள்ளாய் வளர்கிறோமா, அவர்களை ஜீவியம் வளர்ந்திருக்கிறதா, சற்றென்று நாங்கள் அந்த சபை அப்படியாக உங்களை வளர்க்கிறதா என்பதை நிச்சயமாக நானும் நீங்களும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. இன்றைய நாட்கள் பொல்லாதவளாய் இருக்கிறது. காலத்தை நாங்கள் கெத்தருக்கென்று பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யாத்திரதை உள்ளவர்களாகணும், விழிப்பாயிருக்க வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்க வேண்டும். இன்றைக்கு உலக காரியங்கள் சபைக்குள்ளே நுழைந்து தேவனை வெளியே விட்டு தங்களுடைய பெருமையின் ஆவிகள் அங்கே நுழைந்து உசியா போன்ற பெருமை ராஜாக்கள் நுழைந்து அசாரி ஒழித்த செய்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக கத்தர் அடிப்பார், கத்தர் நியாயம் தீர்ப்பார், கத்தரும் அழுவார், எசப்பவும் அழுவார். மனிதன் அப்படியாக அழுகிற சபையா இல்லாதபடிக்கு அவர் அங்கே நீங்க அவரு எங்கள் நடுவில் உள்ளாவி அவர் திங்கள் தேவனாய் நாங்கள் அவர் சனமாய் இருக்கிற சபையாய் நாங்கள் வாழ வேண்டும். இதுதான் சபைக்காக அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். மீட்டார் மணவாளன் மணவாட்டியான சங்கம். அப்ப அங்கே ஆதாம் முதலாம் ஆதாம் என்ன செய்ய அந்த ஆதாம் என்று எடுக்கப்பட்ட விழா எலும்பில் இருந்து எழுபட அந்த மணவாட்டியான சபை. அங்கே இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து வந்தார், அந்த பாவங்களை போக்கி அங்கே வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால் தன் சொந்த ரத்தத்தினால் சபையை உருவாக்கி அந்த சபை இன்னைக்கு அவரை மகிமைப்படுத்துற சபையாக இன்னைக்கு ரட்சிப்பு அடைந்த பிள்ளைகளை அன்னு தினமும் சபையில என்ன செய்தார்கள் சேர்த்து கொள்ளப்பட்டார்களாம். அப்ப சொன்னபடிக்கு நாங்கள் வாசிக்கின்றோம். அப்ப சபை பெருகியது, முதலாவது வசனம் விருத்தி அடைந்தது. அப்போ சொன்னபடிக்கையில சபை பெரியது, சீசுத்துவம் பெருவியது. அடுத்து என்ன நடந்த அற்புத அட்டவாளங்கள் வல்லமையா நடந்தது. அப்ப இதுக்கு என்ன காரணம்? அத்து ஆவியான அங்கே இருந்தார், வசனங்கள் விருத்தி அடைந்தது, வல்லமையாய் செயல்பட்டது. சபையில ஜனங்கள் என்ன செய்ய ரட்சிப்பை கண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று ரத்தத்தினால் கழுவப்பட்டு உடன்படிக்கை உறவில இணைக்கப்பட்டு அங்கு ஒருமுகப்பட்டு ஒருமனப்படுத்தப்பட்டார்கள். சபை வளர்ச்சிக்கு என்ன இருந்தது? தன்னுடைய வல்லமை வெளிப்பட்டது, வசனம் வெளிப்பட்டது, உறவு நிலைத்திருக்கப்பட்டது. அந்த ஐக்கிய உறவு அங்கே காணப்பட்டது ஆதி திருச்சபையில். இன்னைக்கு நம்முடைய திருச்சபையில் இந்த பண்பு இருக்க வேண்டும். அப்பதான் சபை வளர்ச்சியை நம்ம காண முடியும். சபை இன்றைக்கு வளரையில சபையில சில குறைவுகள் இருந்தா நிச்சயமாக சரத்திரி அது குறைவாய் இருக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் தான் சபை, நாங்கள் தான் இங்கே இருவர் மூவர் ஒருமனப்பட்டு அங்கே கூடு அவரோட நாம என்னுடைய நாமத்தினாலே கூடும் இடத்துல நான் அங்கே இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதித்தேன், நான் அங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுவார். பூமியில இருவர் ஒருமனப்பட்டு இதை கட்ட அதனுடைய நாமத்தினாலே கட்டாங்க. அப்ப இருவர் மூவர் உண்டாக்குறதுதான் அந்த சபை. நான்கு சுவர்களால் அடைத்தது அது சபை அல்ல, வெறும் கல்லு சபை அல்ல. அப்ப நாங்க அவருடைய நாமத்தினால கூட வேண்டும், இப்படி கூட வேண்டும். பாவம் என்ன நிச்சயத்தை பெற்று நாவிக்கு ஜீவியம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு படியில் வளர்ச்சிக்குள்ள கொண்டு வரணும். ரட்சிப்பை காண வேண்டும். அந்த சுவிசேஷத்தை இயேசுக்கு சொந்த ரட்சை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய ஆழத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு ஞானம் அடைந்து ஸ்நானம் பண்ண வேண்டும். நாங்கள் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து நீதி வாங்க கூட சபையா நாங்கள் வளர்ச்சி காண வேண்டும். அடுத்தபடி ஆவிக்குரிய வளர்ச்சியை நாங்கள் காண வேண்டும். அப்ப இந்த மணவாட்டியின் சபை இன்றைக்கு மணவாளன் வரப்போற இப்படிப்பட்ட ஆயத்தத்துக்குள்ள இருக்கு. இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதமும் இருந்து பந்தி ஆயத்தப்படுவோருடைய மரணத்தை நிறைவு கூறுவோம். எங்களுக்கு அசைந்த உடன்படிக்க உறவை நினைவு கூறுகிறோம். அந்த உறவில நாங்கள் கலந்து கொள்கிறோம். அங்கே புதுப்பிக்கிறோம் உறவில. அவருடைய சரீரம் நமக்கு கிண்டிக்கப்பட்டது, அவருடைய ரத்தம் நமக்கு அசிந்தப்பட்டது என்று சொல்லி நாங்கள் நினைவு கூறுகிறோம். அந்த உண்மையான நினைவு கூறுதலை நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி அங்கே வார்த்தை சொல்லுகிறதல்ல. அப்ப நம்மை நாம் நிதானித்து அறிந்து நாங்கள் அவருக்குள்ள அவர் ரத்தத்தான் கழுவப்பட்ட நாங்கள் இந்த உறவில் இன்றும் நிலைத்திருக்கத்தக்கதா அப்படிப்பட்ட அபிஷேகத்துக்கு நாங்கள் நடத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வல்லமையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப இங்கே பாவமா இருந்தார். அப்ப இந்த ரத்தத்தினால் ஆகிய அந்த சபையை கட்டினவர் அந்த ஜீவ தண்ணீர் அங்கே நதியாய் பாய வேண்டும். இந்த தண்ணீர் வசனம் அங்கே தாகத்துக்கு தண்ணி தான்னு சொல்லி அங்கே ஜோவான சுவிசேஷத்துல நாங்கள் பாப்பமா இருந்தா தமாரிய பெண்ணுக்கு அந்த தண்ணீரை கொடுக்கிறார். அவரே கேட்கிறார், அவர் சொல்லுகிறார் சோவான் 4:14 சொல்லுகிறார் என்றார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ பாருங்க சோவான் 4:14 வாசிக்கின்றேன், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமான ஊறுகிற நீரூற்றா இருக்கும் என்றார். நான் கொடுக்கும் தண்ணீர் குடிக்கிறவனுக்கோ அவர் கொடுக்கிற தண்ணீர் அர்த்தம் அவியானவர். அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது, நாங்கள் தாகத்தோடு குடிக்கும் பொழுது அது என்ன செய்யுது எங்களுக்குள்ள? அது மறுபடி தாகம் உண்டாகாது. அது அவங்களுக்குள்ளே அது என்ன செய்யுது? ஜீவன் நதியா ஊற்றெடுக்கிற அந்த நதி, அந்த நித்திய ஜீவகாலமா நித்திய ஜீவனை தர வேண்டும் வாக்கு கொடுத்து அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம நடத்துகிறது அவருடைய வருகைக்குள்ள எடுத்து. அது மாத்திரமில்ல, அங்கே வெளிப்படுத்த சுவிசேஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே வெளிப்படுத்துற 12:11 சொல்லுவது அங்கே பரிசுத்தவாங்க இதனால செய்தார்கள் சொன்னார். ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் செய்த சமாரிய பெண்ணுக்கு அந்த தரு மீண்டும் தண்ணீரை பண்டாக விட்டுக்காத படிக்கு அந்த ஜீவதனை தர வேண்டும் என்று அவள் அந்த தண்ணீரை பேட்டு பெற்றுக்கொண்டு, நான் பெற்றுக்கொண்டு குடித்தது மாத்திரமல்ல, அவள் மற்ற ஊராருக்கும் போய் சொல்லி அவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தை கற்றுக்கணும். அவளுடைய நதி அங்கே பாயுது, ஊற்றெடுக்குது, நீரூற்றாய் மாறுது. ஊற்று ஜீவகாலம் மட்டும் அது ஊறுகிற நீரூற்ற அங்கே அவள் தான் குடிச்ச மட்டும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவள் விரும்பினாள், சுவிசேஷத்தை அறிவிச்சாள். அங்கே ஊராரே கூடி வந்தார்கள். அதை நீங்க ஜோவான சுவிசேஷ 4 அங்கே பாத்தீங்கன்னு சொன்ன அவள் போய் சொல்லுகிறாள். அங்கே 40 சமாரிய அவரிடத்துல வந்து தங்களிடத்து தங்க வேண்டும் என்றும் அவரை வேண்டிக் கொண்டார்கள். இப்படியாக அந்த ஊர் சென முழுக்க அவரிடத்துல என்ன செய்யறோம் ஓடி வந்தார்கள். அப்ப எப்படி பெருக்கெடுத்தது பார்த்த நூற்றண்டைக்கு என்னாலும் உங்களாலும் உங்கள் சபைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆத்மாவால் நாங்கள் அனுதினமும் கொண்டு சேர்க்கோம். ஒவ்வொரு ஆத்மாவுக்கு நாங்கள் இந்த வசனத்தை சொல்லணும், ஜீவன் அதை ஊற்றெடுக்கணும். ஊற்றெடுக்கும் போது உங்களுடைய இறுதிய நிறைவு, இறுதிய நிறைவு நான் வாய் பேசும், அங்கே வாய் பேசும், இந்த வார்த்தையை பேசும், இந்த நதி தண்ணீரை பேசும், இந்த வார்த்தையை பேசும், வல்லமை உள்ள வார்த்தையை பேசும். இந்த சொல்ல சொல்ல இயேசு அன்பாயிருக்கிற சொல்ல சொல்ல அங்கே அன்பு ஊற்றெடுக்கும். அது நதியாய் பாயும், அந்த நதி பாயும் இடமில் ஆரோக்கியம் உண்டா, மச்சங்கள் தோன்றும். அப்படியாக அந்த மச்சங்கள் ஆகிய ரட்சிப்பு ஜனங்களுக்குள்ள உண்டாகும். ஜனங்கள் அனுதினமும் மனம் திரும்பப்பட்டு சபையில சேர்த்துக் கொள்ளப்படுவார். இத்தான் தகப்பன் என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்ப்பார். இந்த சமாரிய பெண் ஓடி போய் தான் பெற்ற தண்ணீரை மற்றவளுக்கும் பருகும்படியா அவளுக்குள்ள ஊற்றெடுத்ததல்லவா? அவளும் இந்த ஊராரை கொண்டு வந்ததுல அதே போல அங்கே பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்தார்கள் சத்துருவை. அதே போல நாங்களும் எங்களுக்கு எதிராக வர சத்துருக்கள் திட்டங்கள் சூழ்ச்சிகளை எதிர்மறையான காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த வார்த்தையினாலும் அவருடைய ரத்தத்தை தெளித்து இயேசு ரத்தம் ஜெயமனால சத்துரு ஓடிப்போம். அவருடைய நாமத்தினால் சொல்லும் பொழுது இயேசுவின் நாமத்தை இயேசுவதை தள்ளிக்கிறேன் வீடுவளவு வாய்க்கலாம். என் கூட்டில வாதை அணுகுவதில்லை, என் வீட்டில் வேதனை பெருகுவதில்லை, கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, இயேசுவின் நாமத்தில் எல்லாம் விலகி போவதாக. அவருடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் செவிக்கும் பொழுது ஜெயம் எடுக்க முடியும். அவருடைய வார்த்தை அறிக்கை பண்ணி விசுவாசத்துல நாங்கள் அணிக்கும் பொழுது அந்த காரியங்கள் இந்த கர்த்தர் விடுதலையாக்கி வெளிச்சத்துக்களான அந்த பரிசுத்தவாங்க அன்று செய்தார்கள் இன்று நாமும் செய்து கொண்டோம் என்று சொன்ன வார்த்தை வல்லமில்ல ஜீவன் உள்ளது. அதுதான் அங்கே புறப்பட்டது, அந்த விழாயிலும் வில கொடுக்கப்பட்டது, அது அங்கே ரத்தம் தண்ணீரும். அப்ப எங்களுக்கு எதையெல்லாம் சம்பாதிச்சது பாத்தீங்களா? நீங்க ரத்தத்தை தந்தங்களும் பூமியை மீட்படைய செய்ய கியோ சாபு காணியாட்சிக்கு தூரம் புறம்பா இருந்தோம். நாங்கள் ஒரு புறஜாதிய, எங்களுக்கும் அவருக்கும் எட்டாத உயரம், அப்படிப்பட்ட எட்டாத உயரத்துல இருந்து எங்களை பூமி கடியாந்திரத்திலிருந்து தூக்கி எடுத்து எங்களை தெரிந்து கொண்டு தாயங்களை தோன்று முன்னே முன்குறித்து பேர் சொல்லி அழைத்து எங்களை இன்றைக்கும் இந்த சமூகத்தை நீக்க வச்சுக்கணும்னு சொன்னா அவருடைய ரத்தம் தண்ணீர் அவருடைய வார்த்தையில நாங்கள் அவருடைய எங்களை கழுவாட்ட நாங்கள் நீதிமான் இல்லை. இன்னைக்கும் நாங்கள் அவருடைய ரத்தத்தால் இன்னும் கழுவப்பட்டு இன்னும் பரிசுத்த, நான் பரிசுத்த, நீங்களும் பரிசுத்தமாகுங்கள் என்று சொல்லி பரிசுத்தம் நான் இன்னும் பரிசுத்தமாட்டும், அக்கிரமசுரம் இன்னும் அந்நியாய அநியாயசுரம் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நான் வரப்போறேன்னு சொல்றேன். அந்த வருகைக்கு எதிர்கொண்டு சொல்ற மனவாட்டியாய் நாங்கள் ஆயத்தப்படுவோமா? அவருடைய ரத்தம் தண்ணீரோட விண்ணாயிலும்பில அழுந்து புறப்பட்டதை குத்தும் போது இப்பியால நமக்காக நமக்காக அவர் கொடுத்தார். அந்த கொடுத்த வெளியேற பெற்ற ரத்தத்தை தண்ணீராமித வசனம் அந்த வெளியேற பெற்ற அழியாத இந்த வார்த்தையை அழிந்து போற நுதடுகளால் சொல்ல வைத்திருக்கிறாரே. அழியாத அவருடைய வல்லமை வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள் இன்னைக்கு நம்மோர் பேசுகின்றதே அந்த ஜீவனுள்ள வார்த்தையை பெற்றோருக்கு சொல்லுவோம். இந்த நாட்கள் பொருளாதாரத்துக்கு ஆத்து மறுபடியும் பெருக்குவோம். என்று சொன்னார். அவர் சம்பாதித்த சிலுவையில பெரிய ஆசீர்வாதம் அது வெளியேற பெற்றது. எந்த பதவியாலுமோ அந்தஸ்தினாலுமோ எல்லா பட்டத்தினாலுமோ அதை பெற்றுக்கொள்ள முடியாது, முடியாது. இது மனுஷனால கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட வெளியேறப்பெற்ற ரத்தம், அந்த வெளியேறப்பெற்ற வார்த்தை இன்றைக்கும் நமக்கு எந்த நோக்கத்தோடு அவர் அனுப்புறாரு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கிரிய செய்து அது நமக்குள்ளே ஜீவகாலம் நீரூற்றாய், அதாவது ஊற்றெடுக்கிற ஜீ நீ ஜீவகாலமா, உள்ள நாள் எல்லாம் அது ஊற்றெடுத்து நதியாய் பாயிறது. நம்ம மற்றவர்களுக்கு சொல்லும் போது அந்த நதி பாயிறது நாங்க உணரலாம், அது கிரிய செய்யறத நாங்க அறியலாம். அப்படிப்பட்ட நதியானது பாயும்படியாக இந்த ரத்தத்தின் தண்ணீரை எப்பொழுதும் நாங்கள் இன்னும் அவருக்குள்ளே பரிசுத்தமாவோம். கல்வார் சிலுவையில இன்னைக்கு இரண்டாம் நாள் அவருடைய இந்த 40 அவாசத்துல நாங்கள் இணைந்திருக்கிறோம். அவருடைய சிலுவை சம்பாதிச்ச அந்த ஆசீர்வாதங்களை தியானிப்போம். இந்த ரத்தம் நமக்கு உயிராயிருக்கிறது, ரத்தம் இன்றைக்கு மீட்பு தந்திருக்கிறது, பாவம் மன்னிப்பு தந்து விடுதலை வெளிச்சத்தை தந்திருக்கிறது, எங்களை உரிமையாக்கி இருக்கிறது, உருவாக்கி இருக்கிறது, அவருக்குள்ளே நம்மை வலுப்படுத்தி இருக்கிறது, பலத்தை கொடுத்து அங்கே எங்களுடைய பலவீனங்கள் நீக்கி இருக்கிறது, எங்களுக்கு எதிர்மறை இந்த காரியங்களை உடைத்தறிந்து அவருக்குள்ளாய் வெற்றி சிறக்கவும் வெற்றி எடுக்கவும் வார்த்தையை கொடுத்திருக்கிறது. அந்த வார்த்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு இன்னும் நெருங்குவோம், நெருங்கி உறவாடுவோம். ஜெபிப்புமா கேட்ட வார்த்தைக்கு ஆமென். சோஸ்ரோம் ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். நாளை இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறேன் கத்தாவி. அப்பா உடைய விழா எலும்பிழைந்து அப்பா குத்தும் போது எட்டினால உறப்பட்ட அந்த ரத்தமும் தண்ணீரும் இன்னைக்கு ஆண்டு வரை நம்மோடு இருக்கிறது, நமக்குள்ள இருக்கிறது ரத்தத்தால் கழுவப்பட்ட பாத்திரங்களாய் அப்பாவோட வார்த்தையை தியானிக்க தியானிக்க எங்களுக்குள்ள இருந்து அதை நீர் ஊற்றாய் புறப்பட்டு மற்றவர்களுக்கு அதை சொல்லும் போது அவர்களுக்குள்ள கிரியை நடப்பிக்கிறத நாங்கள் காண்கிறோம். அப்பா இவ்வளவு பெரிய வெளியேற பெற்ற ரத்தமையா, வெளியேற பெற்ற வார்த்தையா, அழிந்து போற இந்த உதடுகளால உச்சரிக்க வைத்திருக்கிறீரே அப்பா. அவ்வளவு பெரிய கிருபையை தந்துரு, அந்த கிருபைக்காய் நன்றி. அன்று கல்வால் சிந்தின் அந்த ரத்தம் தண்ணி இன்று நம்மோடு பேசிக்கொண்டு நமக்குள்ள உறவாடி கொண்டிருக்கிற ரத்தத்தில் அது ரத்தமாக மாற்றி உயிருள்ள ஜீவனுள்ள ஜீவனுள்ள தொகையில நம்ம வைத்து பராமரித்து பாதுகாக்குது அப்பா. அந்த மகாபலி சலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துறேன் கத்தா. உலவே தொகுதியில் அது எங்களுக்கு நீ கிருமையாய் தந்தீரே சோஸ்திரம் ஆண்டவர். அப்பாவிடல கருவாத்தைக்காய் நன்றி செலுத்துறோம். அந்த பரிசுத்தவான்கள் ஆட்டுக்குட்டி ரத்தத்தை சாட்சியின் வசனம் ஜெயித்தது போல ஜெயித்து ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு சிலுவையில சம்பாதித்து தந்த இந்த வெளியேறப்பெற்ற ரத்தத்துக்கு அம்மா சாட்சியின் வசனத்துக்கு நன்றி செலுத்துறாண்டவர். அப்படியாக நாங்க ஜெயித்து ஜெயமுடுக்க கிருபை செய்யுங்க. கேட்ட அடியாக ஒவ்வொரு தரையும் அடியாலையும் முடக்கிறத தருவோம். அப்படியாக நாங்கள் உலகத்திலுள்ள எல்லா சவால்களையும் எதிரி சூழ்ச்சிகளின் தந்திரங்களையும் எல்லா சொத்தின் திட்டங்களையும் முறியடித்து உடைய மனவாட்டியா எதிர்கொண்டு செல்ல அந்த மனவாட்டியான சபை உடைய விழாயிலும் இருந்து உருவாக்கினீர். அந்த விழாயிலும் இருந்து சிந்தப்பட்ட ரத்தத்தினால் சபையை சம்பாதித்தீர், எங்களை சம்பாதித்தீர்கள். நன்றி நல்ல கருத்தில் எங்களை சாஸ்திரம் ரத்த கோட்டைகள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாம என்றும் பாதுகாக்கிறேன். அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபங்களும் ஜெபத்தைகளும் ஜீவனுள்ள நல்ல தாப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஒன்றை மகிழ்ப்படுவதாக சரியாற்ற நேரம் 9:02. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு பாஸ்டர் ஆண்டன் ராசனாயகம் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் பாஸ்டர் அழைப்புகள் கொண்டு வந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ்லோட் பாஸ்டர்,
1: பிரைஸ்லோட் சுபா விளங்கோ, பிரைஸ்லோட் நேயர்களே.
0: இயேசு
1: கிறிஸ்து, ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உடைய ஒரே பொறான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அந்த வார்த்தையை மாம்சமாக்கி இயேசுவை எங்களுக்காக தந்தீரே. இருளில் வாழ்ந்த மக்கள் பெரிய வெளிச்சத்தை காண செய்தீரே. நாங்கள் உம்முடைய வெளிச்சத்தில வாழுகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களும் உம்முடைய வெளிச்சத்துக்கு வந்து சேர இந்த கடைசி காலத்துல நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நீர்தான் ஒன்றாரம்பித்தவனாகி உண்மையும் நிரப்பிரவராகி இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்ட அந்த நித்திய வாழ்வில எல்லாரையும் சேர்க்கிற இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த உலகத்தில் உள்ள ஐந்து கண்ட மக்களும் விசேடமாக தமிழ் மக்கள் கண்டு கொண்டு அந்த அபிஷேகத்தை பெற்று இந்த கடைசி காலத்துல தேவனுடைய ராஜ்யத்தில வந்து சேர்த்து கொள்வார்களாக. கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத, ராக்காலம் இல்லாத ராஜ்யத்தில வந்து நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும், அவருடைய அவர்களுடைய அறியாமையில் செய்த பாவங்களை மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். ஒவ்வொரு மக்களுக்கு உணர்வுள்ள இருதயம், கேட்கிற காது கொடுத்து என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க கிருபை செய்யும். துதிகர மகிமை ஒன்றான மித்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் யோவான் முதலாம் அதிகாரம் முதலாவது வசனத்துல பார்க்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இன்றைக்கு எங்களுக்கு வேதாகமம் எங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் மெய்யான தேவனாக இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. பாருங்கள், வார்த்தை மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாக வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டினவர் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. மதங்களில மனித வார்த்தைகளுக்கூடாக மனிதர்கள் மதங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மதங்கள் ஒரு நாள் இல்லாமல் போகிற மதங்களாக இருக்கிறது. பாருங்கள், இந்த மதங்களுக்கு பின்பகத்துல அந்த தேவனிடத்தில் தேவன் ஏஞ்சல்ஸ் ஆக உருவாக்கப்பட்ட ஏஞ்சல்ஸ் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து அவர்கள் விழுந்து போற தூதர்களாக அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், இப்படியாக அந்த நரகத்து ஒதுக்கப்பட்ட நரகத்தில இன்றைக்கு மனிதர்களை எப்படியாவது இழுத்து கொண்டு போக வேண்டும் என்று அந்த விழுந்து போன தூதர்கள் ஏஞ்சல்ஸ், மூன்றில் ஒரு பங்கு தூதர்கள், காதாம் மூவாளை வஞ்சித்த மூத்த முதல் பெற்றோரை வஞ்சித்த அந்த லூசிபர் அசுபாவனுடைய மூன்றில் ஒரு பங்கு தூதர்களும் இன்றைக்கு இன்றைக்கு அவர்கள் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை செடி சுற்றி திரிகிறார்கள். நீங்கள் பாவத்துக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் உங்களை பிடித்து உங்களை அடிமைப்படுத்தி உங்களை இறுதியாக அடிமை தினத்தின் உச்ச கட்டத்துக்கு எழுந்து சென்று அந்த அற்ப சிற்றின்ப பாவ இன்பங்களை தந்து இறுதியாக இந்த அடிமை தினத்தில இருந்து நீங்கள் விட முடியாத அளவுக்கு உங்களை மாற்றி விடுவான். இறுதியாக அவன் இழுத்து செல்கிற இடம் நரகமாக இருக்கிறது. இதற்காகத்தான் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்து வேண்டும். அந்த அந்த அந்த பிசாசின் கிரிகைகளை ஒழிப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். வார்த்தையான தேவன் எங்களுக்கு வார்த்தையை தந்து இன்றைக்கு எங்களுக்கு அவருடைய பரிசுத்த ஆவியை தந்து பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து வார்த்தையின்படி வாழும்படி எங்களை அழைத்திருக்கிறார். பாருங்கள், உங்களையும் அழைக்கிறார். ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு மக்களையும் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அவர் வார்த்தையின்படிதான் எப்பொழுதும் வாழ்ந்தார். ஒரு வார்த்தை கூட வார்த்தைக்கு விரோதமாக அவர் செயற்படவில்லை. அவர் மனித வார்த்தைகளை அவர் ஒரு பொழுதும் பாவிக்கவில்லை. தேவனுடைய வார்த்தைகளினால்தான் சோதிக்கப்படும் பொழுது கூட அவர் வெற்றி சிறந்தார். நாங்களும் தேவனுடைய வார்த்தைகள், இந்த வேதாகம வார்த்தைகளை நாங்கள் தியானித்து அதை பிரயோகித்துத்தான் நாங்கள் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடியும். இந்த உலகம் ஒரு ஓநாய்கள் நிரம்பிய உலகம். இந்த

ஆத்மாவை மறிக்க முதலாக முன்பாக எடுத்து போடுகிறார். இப்படியாக அவருடைய ராஜ்யத்தில நித்திய நித்தியமாக எங்களை வழி நடத்துகிற தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இனி பல தேசங்களில இயேசுவை விசுவாசிக்கிற மக்களை பல மத இன மக்கள் கொல்லுகிறார்கள். இவர்கள் எல்லாரும் தேவனுடைய பலிபீடத்துக்கு போகிறார்கள். அங்கு அவர்களை தேவன் பாதுகாத்து வழி நடத்துகிறார். இந்த உலகத்திலப்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றை துடைத்து அவர்களை இப்படியாக மறிக்கிறவர்களை அதிகமாக நேசித்து அவர் அந்த ஆடுகளை வழி நடத்துகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அவரில் நாங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், வார்த்தையிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். பாருங்கள், சங்கீத 138:10 உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். வார்த்தையான தேவன். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது வார்த்தை தான் மாம்சமானது என்று நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அவர் தேவனோடு இந்த உலகம் படைக்கும் பொழுது தேவனோடு கூட இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் 4:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. பாருங்கள், எந்த மனுஷனையும் நீங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருந்தது. இன்றைக்கு நாங்கள் ஒரு ஒளியுள்ள தேசத்தை நோக்கி இயேசு கிறிஸ்துவுடைய ஒளி எங்களுடைய கண்களில ஒளி விளக்காக அவர் எங்களுடைய கண்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய விளக்கை எரிய செய்கிற தேவன் தான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல வரும் பொழுது எங்களுடைய பாவ வாழ்வை விட்டு மரண இருளை விட்டு இப்படியான சாப வாழ்வை விட்டு எங்களை அவருடைய ஒளியின் ராஜ்யத்துல ஒரு பட்டு இந்த உலகத்துல நீங்கள் எந்தெந்த தேசங்களில வாழ்ந்தாலும் நீங்கள் மலை மேல் உள்ள பட்டணம், மறைந்திருக்க மாட்டாது, மறைந்திருக்க கூடாது. இயேசுவுக்காக ஏதாவது அவருடைய சாட்சிகளை சொல்லுவது, அவருடைய ஊழியத்தை செய்வது, சுவிசேஷம் அறிவிப்பது, அதை செய்யும்படியாக அவர் இந்த கடைசி காலத்துல கட்டளையிட்டுகிறார். பாருங்கள், மறித்து உயிர்த்தெழுந்து இந்த உலகத்தை ஜெயித்தவர், சகல அதிகாரமும் இன்றைக்கு ஆதாமுள்ள சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற எங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்து நீங்கள் போய் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். சகல நாட்களிலும் அவர் எங்களோடு கூட இருக்கிற தேவன். நீங்களோ ஒரு யோசிக்க கூடாது, சில நாட்களில் என்னோடு இல்லாதது போலதான் தெரியும், ஆனால் அவர் அந்த நாளிலையும் நீங்கள் அவரை விட்டுவிடக் கூடாது. அந்த நாளில உங்களுக்கு சத்துரு சில நெகட்டிவ் தோட்ஸை தருவான், சில நெகட்டிவான காரியங்களை வாழ்வில செய்வான், ஆனாலும் தேவன் அந்த அந்த காரியங்களை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் இயேசு கிறிஸ்து தான். எங்களுடைய இயேசு கிறிஸ்து தீமையை உங்களுக்கு அதில் ஒரு படிப்பினை தந்து நீங்கள் அவசரப்பட்டு செய்யற காரியங்களில, ஜபம் பண்ணி செய்யாத காரியங்களில அவர் ஒரு படிப்பினையை உங்களுக்கு தந்து நாங்கள் தேவனிடத்துல ஜெபித்து அவரிடத்தில் இந்த ஆலோசனையை பெற்று ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் அவசரப்பட்டு காரியங்களை செய்யும் பொழுது அது முடிவில லொஸ்டில போகிறது. திருமண வாழ்வாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் தேவனுடைய சித்தம், தேவனுடைய காரியங்கள் சமாதானமான காரியங்களாக ஆசீர்வாதமாக ஜெபித்து அவரிடத்தில் இருந்து விடை பெறும் வரைக்கும் முடிவை எடுக்க கூடாது. பொறுத்து செய்யும் பொழுது அவர் சரியான பாதையில் இதுதான் வழி என்று எங்களுக்கு காட்டுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். எங்களுக்கு ஒளியை தருகிற தேவன். யோவான் 9:9 உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, ரூ லைட். நீங்கள் எந்த இடத்திலே இந்த மெய்யான ஒளியை பெற்றுக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவிடத்தில் மட்டும்தான் மெய்யான ஒளியை பெற்றுக் கொள்ள முடியும். இந்த வேத வசனங்களைப் போல வேறு எந்த புஸ்தகத்திலேயும் இப்படியான தேவன், இந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. பாருங்கள், இந்த வார்த்தைகளை நீங்கள்

பல்வேறு மத புத்தகங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த மத புத்தகங்கள் எல்லாம் மனிதர்களால எழுதப்பட்டதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். அவருடைய மத புஸ்தகங்களில் தவறான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். பாருங்கள், எங்களுடைய தேவன் சமாதானமாக வாழுகிற வாழ்வு, மற்றவர்களை கொலை செய்யாமல் வாழுகிற வாழ்வு. பாருங்கள், மத புத்தகங்கள்ல பாத்தீர்களாக இருந்தால் உன்னுடைய மதத்துக்கு வராதவர்களை கொல்ல வேண்டும் என்று 100 தடவைக்கு மேல் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் இன்றைக்கு அந்த மதங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. பாருங்கள், முஸ்லிம் மதத்தை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு பின் 600 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்டது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை 2 பிரித்தவர். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லாம் கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டுகளுக்குள்ள எழுதப்பட்டது. பாருங்க, 70 ஆண்டுகளுக்குள்ள கிறிஸ்தவ புத்தகங்கள் உண்மையை எழுதியுள்ளன. அதன் பின்பாக எழுதப்பட்ட 600 ஆண்டுகளுக்கு பின்பாக எழுதப்பட்ட மதம் மாமிச தன்மையுடையதாக, இச்சைகளை கொண்டதாக, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளை வைத்து எழுதி அதன் மூலமாக மனிதர்களை பெருக்க வைத்து இன்றைக்கு நாடுகளை யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இப்படியாக நாங்கள் அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்துல தான் எல்லா மக்களும் வர வேண்டும். அதுதான் சமாதானமான வாழ்வு, இருள் இல்லாத வாழ்வு, எங்களுடைய ராஜ்யம். இந்த உலகத்துல இரவும் பகலும் இருக்கிறது. பாருங்கள், ஆதாம் ஏவாள் தெரிந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை தெரிந்து கொண்டதன் நிமித்தம் எங்களுக்கும் நன்மை தீமை தெரிவைத்து அவர் தந்திருக்கிறார். நன்மையை தெரிந்து கொண்டால், இயேசுவை தெரிந்து கொண்டால், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டால், அந்த நித்திய வாழ்விலே நித்தியமாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும். நீங்கள் தீமையை தெரிந்து கொண்டால், பாவத்தை தெரிந்து கொண்டால், அக்கிரமத்தை தெரிந்து கொண்டால், மரணத்தை தெரிந்து கொண்டால், சாபத்தை தெரிந்து கொண்டால், இன்றைக்கு பல மக்கள் அறியாமல் உங்களுடைய மனம் குருடாக்கப்பட்டு உங்களுடைய தெளிவில்லாத பிசாசு உங்களை அடிமைப்படுத்தி மனதில ஒரு உங்களுடைய வாழ்வில் ஒரு தெளிவில்லாத தெளிந்த புத்தி இல்லாமல். பாருங்கள், அந்த இளைய மகன் போய் பன்றி மேய்க்கிற இடத்துல ஒரு புத்தி தெளியாமல் அவன் அந்த பன்றி மேய்க்கிற இடத்துக்கு போனான். ஒரு நாள் புத்தி தெளிந்த போது தன்னுடைய அப்பா வீட்டுக்கு வருகிறான். அவர் தான் இயேசு. பாருங்கள், இன்றைக்கு மதங்கள் எல்லாம் இப்படித்தான், புத்தி தெளிவில்லை. இப்படியாக மதத்தை பிரசங்கிக்கிறவர்கள் தீமையை நன்மை என்றும், நன்மையை தீமை என்றும் பாருங்கள் இப்படித்தான் பிரசங்கிக்கிறார்கள். நீங்கள் இப்படி சிற்றின்பத்தில் வாழ்வது, பாவத்தில வாழ்வதுதான் நன்மை என்று தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், மற்றவர்களுக்கு பிரியமில்லாத பாவங்கள், வச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இதுகளை செய்யக்கூடாது என்று எங்களுடைய வேதாகமம் எங்களுடைய மெய்த்தேவன் கற்றுத் தருகிறார். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுப்பீர்கள். அதனால நன்மையை நாங்கள் விதைக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நன்மையை நாங்கள் அறுக்க முடியும். பாருங்கள், அவர் இயேசு உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. இயேசுவை பலர் மனிதர்களாக பார்க்கிறார்கள். எங்களுடைய தேவனோடு இந்த உலகத்தை வட்டடிக்கையில் இயேசுவும் பிதாவும் ஒன்றாக இருந்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்படியாக நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது யோவான் 14:14 அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாயிருந்தது. பாருங்கள், வார்த்தை மாமிசமாகி இயேசுவாக இந்த உலகத்துல 33.5 வருடங்கள் வாழ்வதற்காக அவருடைய வாழ்வின் மிஷன் எங்களுக்காக, இந்த மனுக்குலத்தில் உள்ள மனுக்குலத்தின் பாவங்களுக்காக சிலுவையில இந்த வாலிப வயதுல மரிப்பது, 33.5 வயதுல. பாருங்கள், மற்ற மதங்களில் எப்படி 33.5 வயதுல வாலிப வயதுல யாருமே மரிக்கவில்லை, சாதாரண மனிதர்கள் தான் தாங்கள் மெய்யான தேவனை தேடாமல் அவர்கள் தவறான காரியங்களை பிசாசின் பிடியில அடிமைத்தனத்தில தவறான காரியங்களை எங்களுடைய மூதாதையர்கள் செய்து
செய்து இப்படியான தவறான மதங்களை உருவாக்கி விட்டிருக்கிறார்கள். பாருங்கள், எகிப்தில இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில அடிமையப்பட்ட பொழுது எகிப்தில் இருந்த மக்கள் இன்றைக்கு இந்த விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாக இருந்தார்கள். பாருங்கள், இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல தமிழ் எழுத்துக்கள் அந்த இன்றைக்கு எகிப்தில கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களாக இருந்தால் அந்த விக்கிர ஆராதனை உள்ள மதங்கள் இன்றைக்கு தமிழ் மக்கள் தமிழும் சைவமும் தமிழும் மதமும் என்ற ஒரு கோட்பாட்டோடு தான் தமிழ் மக்கள் கலகாலமாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு எகிப்தில் உள்ள மதங்கள் எல்லாம் அப்படியான விக்கிர ஆராதனை உள்ள மதங்கள் இன்றைக்கு இந்தியா இலங்கை தேசத்துக்கு அதே அன்றைக்கு இஸ்ரவேல்ஜனனை ஜனங்களை அடிமைப்படுத்தின மதங்கள் அவர்களை பாவம் செய்ய வைத்த மதங்கள் இன்றைக்கும் இலங்கை இந்தியா தேசங்களில செயற்பட்டு இன்றைக்கு யூரோப் இப்படி எல்லா தேசங்களிலேயும் இப்படியாக கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்புறத்துல அடிமைத்தனத்தின் ஆவி உலகம் முழுக்க இன்றைக்கு மனிதர்களை தவறான வழிகளில இழுத்து செல்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், மூத்த தமிழ் மூத்த மதம் மூத்த மதம் எகிப்தில இருந்த மதங்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தான் அடிமைத்தனத்தின் மதங்கள் இந்த அடிமைத்தனத்தை நீக்குவதற்காகத்தான் 2026 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வந்தார். அடிமைத்தனமும் வாழ்வல்ல, விடுதலை தான் வாழ்வதற்காகத்தான் பரலோகத்தில இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தங்களுக்கு தந்து 2 Corinthians 3:17 கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்குண்டு அங்கு விடுதலை உண்டு. விடுதலையோடு சமாதானத்தோடு இயேசுவோடு வாழுகிற வாழ்வுதான் அந்த மெய்யான வாழ்வு, அந்த ஒளியுள்ள ராஜ்யத்துக்கு போகிற வாழ்வு என்று அவர் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். பாருங்கள், யோவான் 17:17 எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. பாருங்கள், நியாயப்பிரமாணம் கற்பலைகளில செய்யக்கூடாது 10 கற்பனைகளாக கட்டளைகளாக கொடுக்கப்பட்டது. தேவனை நேசிப்பது பிறருக்கு விரோதமாக நாங்கள் செய்யும் பொழுது பாவம் செய்யும் பொழுது அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இது தேவனுக்கு பிரியமில்லாததாக இருக்கிறது. இது புதிய ஏற்பாட்டில இந்த 2 கட்டளைகளாக அன்பில கொண்டு முடிக்கிறார்கள். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை நேசிப்பது பிறரை நேசித்து வாழுவது. யார் எந்த மத இன மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அன்பு செய்ய வேண்டும். அவர்கள் அறியாமல் வாழ்கிறார்கள், அடிமைத்தனத்துல வாழ்கிறார்கள். இந்த பாவ அடிமைத்தனம் மரண பயம் இப்படியான டிப்ரெஷன் இப்படியான பல விதமான பிசாசுகளின் கீட்டிகைகள் அடிமைப்படுத்தி விடுகிறது. தீமை என்று சொல்லாமல் பாருங்கள், இயேசு இடத்துல வரும்பொழுதுதான் அவர்கள் அடிமைத்தனத்துல இருந்ததை உணர முடியும். பாருங்கள், இப்படியாக இயேசு இப்படியாக அடிமைப்பட்ட மக்கள் இன்றைக்கு குடும்பங்களில குடி பழக்கங்கள் விசாரங்கள் வீசித்திரங்கள் குடும்பங்களை ஒரு குலைக்கு விளக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஆதாம் ஏவாள் குடும்பம் செய்த பாவம் பாருங்கள், அவருடைய பிள்ளைகள் காயின் ஆவேலை கொல்லுவது திருடுவது கொல்லுவது அழிப்பது, இந்த விழுந்து போற லூசிபரசும் அவனுக்கு கீழே இருக்கிற அத்தனை தூதர்களும் இன்றைக்கு இந்த உலகம் முழுக்க திருடுவது கொல்லுவது அழிப்பது பொய்யை எடுத்து தோட்சில போடுவது இப்படியாக அநியாயம் செய்வதெல்லாம் இந்த பிசாசின் கிரிகைகள். அதை ஃபாலோ பண்ணுகிற மக்களும் இப்படியாக வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் அறியாமல் வாழ்கிறீர்கள். நீங்கள் இயேசு விடத்துல வரும் பொழுது இயேசு அந்த அறியாமையுள்ள காலங்களை அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ஒன்று நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் பாருங்கள் நீதிமொழிகள் 8:27 இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் இந்த உலக வானங்களை படைக்கையில் இயேசு அங்கே இருந்தார். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நீதிமொழிகள் 8:30 நான்
அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்து நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். இந்த இயேசுவானவர் தேவனோடு இந்த உலகத்தை படைக்கையில தேவனோடு இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில வார்த்தையாக வந்து மாம்சமாக அவர் வெளிப்பட்டு இந்த உலகத்தில வார்த்தையின் படி வாழ்ந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டு விடக் கூடாது. பாருங்கள், இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த பொழுது லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார். இப்படியாக அப்போஸ்தலர் 10:32 பார்க்கும் பொழுது நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்தார். பாருங்கள், இப்படியாக இந்த உலகத்தில ஆதாமபாளின் பாவத்தினூடாக பிசாசு இந்த உலகத்தை உலகத்தின் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டான். இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் ஆதாம் ஏவாளிடம் இருந்த அதிகாரத்தை பிசாசு எடுத்துக்கொண்டான். இயேசு பிசாசிடத்துல சோதிக்கப்படுகிறான். பாருங்கள், அதிகாரம் உலகத்தின் அதிகாரம் பிசாசு இடத்துல இருக்குது. இயேசு இந்த உலகத்துல வரும்பொழுது கூட பிசாசு சோதிக்கும் பொழுது இயேசு அந்த வார்த்தைக்கு உண்டாக அவர் ஜெயித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு மதங்களில மக்கள் அப்பத்துக்காக அந்த உணவுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், அவர் பிரதியுத்தரமாக மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பாருங்கள், இப்படியாக குதிக்கும்படியாக பிசாசு இயேசு இடத்துல சொல்லும் பொழுது இயேசு வார்த்தையின்படி இயேசுவின் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. தேவனாகிய கர்த்தர் நான் தான் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. பரீட்சை பாராதிருப்பாயாக. இப்படியாக தன்னிடத்தில பிசாசு தன்னை வணங்கும்படியாக கேட்கிறான். பாருங்கள், இந்த உலகத்தில பிசாசு வணங்கும்படியாக வரும் பொழுது ஜீசு அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி அவனை துரத்தினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தையின் படி இந்த ஜீசு கிறிஸ்து வாழ்ந்து இந்த உலகத்தை மேற்கொண்டார். அதே போல எங்களுக்கும் வார்த்தையின் படி வாழ்ந்து நற்கிரிகைகளை செய்து வாழ வேண்டும். இயேசுதான் எங்களுடைய சூப்பர் ஸ்டார். அவர் தான் போக்கஸ் ஆயிருக்க வேண்டும். அவருடைய நாங்கள் கட்டுகிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய கற்பாறையில கட்டப்பட வேண்டும். எங்களுடைய வீடுகள், அத்திவாரங்கள், எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் ரா முழுவதும் ஜபித்து தேவனிடத்தில் இருந்து ஒவ்வொரு வரங்களையும் கனிகளையும் பெற்று மக்களுக்கு கொடுத்தார். அவரை தொடர்ந்து நன்மைகளை பெற்றுக் கொண்டே ஜனங்கள் வந்தார்கள். பாருங்கள், அவர் சரீர பிரகாரமாக 2600 முன் 2026 முன்பாக இந்த சரித்திரத்தை இரண்டாக பிரிந்திருந்தாலும் அவர் பிதாவோடு கூட இருந்தவர். பாருங்கள், அவர் இந்த உலகத்துக்கு வந்தது 2025 முன்பாக. நாங்கள் மாம்ச பிரபாரமாக பார்க்கும் பொழுது மத்தேயு 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வரலாறு. இப்படியாக பாருங்கள், அவர் ஆபிரகாமுக்கு முன்பே அந்த பரிசேயர்கள் அவரிடத்துல சொல்லும் பொழுது உனக்கு இன்னும் 50 கூட இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், நான் ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், நான் ஆபிரகாமுக்கு முன்னே இருக்கிறேன். பாருங்கள், இந்த உலகத்தில் அவர் மனிதனாக 33 வாழ்ந்தாலும் அதற்கு முன்பாகவே தேவனோடு கூட இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதனாலதான் அவர் உண்மை சொல்லுகிற தேவன், சொன்னபடி உயிர்த்தெழுந்த தேவன். இப்படியாக பாருங்கள், இன்றைக்கு உலகத்து மக்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யோவான் 8:46 சொல்லுகிறது, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கவில்லை. இப்படியாக நாங்கள் யோவான் 8:56 உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான்
இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் என்றார். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், ஆபிரகாம் இருப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தை வட்டடித்து சூரியன் சந்திரனை படைத்த தேவன் தான் எங்களுடைய தேவன். அந்த மெய்யான தேவனோடு ஒன்றாக இருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு, இயேசுதான் எங்களுடைய வாழ்வின் பெலனானவர். பரிசுத்த ஆவியை தந்து அவன் பெலனை தருகிறவனாக இருக்கிறான்.

0: ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்விலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் பெலனாகி நீர் ஆண்டவரே, இந்த ரட்சிக்கப்படாத மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலையும் அவர்கள் பாவம் மன்னிப்பை பெற்று உம்முடைய பலத்தை பெற்று உம்முடைய ராஜ்யத்துக்கு வர நான் அவர்களுக்காக ஜபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இயேசு கிறிஸ்து இடத்துல வருவது என்பது அந்த ஒன்றான மெய்த்தேவனை அறிந்து கொள்வது, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மெய்யான தேவனுடைய ராஜ்யத்திலே கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்திலே, இரவு இராக்காலம் இல்லாத ராஜ்யத்திலே வாழ்கிற வாழ்வு, அந்த வாழ்வை இந்த நேரத்தில அவர்கள் பாவ மன்னிப்பை கொடுத்து அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுப்பீராக. இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது நீர் பரிசுத்த ஆவியை இந்த நேரத்தில் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? அப்பல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது இந்த நேரத்தில ரட்சிக்கப்படாத மக்கள் பாவத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவருடைய பாவத்தையும் உம்முடைய ரத்தத்தினால கழுவி, அது இன்றைக்கும் அது உயிருள்ள ரத்தமாக இருக்கிறது, கழுவி பரிசுத்தாவினால உச்சந்தலேந்து உள்ளங்கால் வரைக்கும் நிரப்புவீராக. ஒவ்வொரு ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது, உம்முடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவி பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால ஒரு பரவசத்தை கொடுப்பீராக. இதுதான் மெய்யான தேவன் என்பதை அவர்களுடைய வாழ்வில இடைப்பட இயேசு நீர் இடைப்படுவீராக. அன்றைக்கு சவுலாக இருந்த உமக்கு எதிராக செயற்பட்ட சவுலை பவுலாக எடுத்து பயன்படுத்தீரே. இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது உமக்கு எதிராக இருந்தால் அவர்களோடு இடைப்பட்டு நீ சவுலாக இருந்ததை பவுலாக மாற்றினது போல அவருடைய வாழ்வில மூன்று நாள் ஒளி இல்லாமல் இயேசு நீர் வெளிப்பட்டு முள்ளில் உதைப்பது உங்களுக்கு தான் கடினம் என்று சொல்லி இப்படியாக கண் தெரியாதபடி மூன்று நாள் இருந்து அந்த பெலம் கொடுத்து அந்த ஊழியம் செய்ய வைத்தது. இப்படியாக எதிராக எழும்புகிற ஒவ்வொரு மனிதர்களை உம்முடைய பிள்ளைகளாக, மகனாக, மகளாக நீர் ஏற்றுக் கொள்ளுகிற தேவன், நாங்களும் பாவத்துல வாழ்ந்தோம், சாபத்துல வாழ்ந்தோம், அந்த இருளான வாழ்வில இருந்து பாவ இருள், மாம்ச இருள், சாப இருளிலே இருந்து எங்களை அந்த இருளிலே இருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினீர். அவர்கள் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும் இனி ஒரு காலம் வராது, இன்றையே ரட்சணிய நாள், இன்றையே ரட்சிப்புக்காக உம்முடைய ஜபத்தை ஏற்றுக் கொள்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தை கொடுத்து அவரை கொடுத்து அனைவரையும் இழுத்துக் கொள்வீராக. தொதி கன மகிமை ஒன்றான தேவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். ஆதியின் வார்த்தையின் அந்த வார்த்தை தேவனாயிருந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொல்லி ஜோவான் 1:1, ஜோவான் 1:9 உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்க ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்படியாக அவர் மனசும் சத்தியமாயி நமக்காக வந்தார். அப்படியாக அந்த அப்பன் இன்றும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். வார்த்தையாக மதவர் இவள் அல்ல, மன்னன் திரும்புதலே அவர் எதிர்பார்க்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய தகப்பன் வார்த்தையாயிருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை நமக்கு வெளிப்படுத்தினீர்கள். அப்படியாக கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்ப ஊழியங்களையும் கத்தர் கைட்டு செல்ல எல்லா காரியங்களையும் சபை ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. கத்தர் சித்தமானால் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவசமாதை கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: God bless you. சுபாலங்கோ God bless you. நேயர்களே, ஆமீன்,
1: அப்படியா எங்களுக்காக தாற்று பிள்ளையே ஒரே குமாரன் பாராம எங்களுக்காக கொடுத்தார், தந்து உலகத்துல தந்து அன்பு கூர்ந்தார், தன்னையே முழுமையா தந்த 33 வருடங்கள் அப்படியாக வாழ்ந்து சிலுவையில கல்வார் சிலுவையில தன்னுடைய ரத்தத்தையும் சரித்தையும் உமக்காக கொடுத்த அழியற பெற்ற ரத்தத்தை மே இன்னைக்கு நாம் முக்கப்பட்டு விடைபாவமணி பிரிச்சத்தை பெற்றுக் கொண்டு நாம் இன்னும் மற்றவர்களுக்கு இந்த வார்த்தையை அறிமுகப்படுத்துவோம். அவர்களும் வெளிச்சத்தை பெற்றுக் கொள்ளட்டும், அறியாமண்ட இருள்கள் வெளியேறட்டும், மத உறியல் வெளியேட்டும், அருமையாம் பாவ எண்ணங்கள் உதயட்டும், அக்கிரமங்கள் அழியட்டும், தேசத்துல தேவன் நீதி வெளிப்படட்டும், உண்மையின் வெளிச்சம் நீர வெளிச்சமாக்கும். யாக வெளிச்சத்தின் வார்த்தையா இருக்கிறது. இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். அவற்றோடும் இதே சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். அவையே நமக்கு இருந்த கடமையா இருக்கிறது. ஆமையே அதை நாம் ஒன்றே மகிழ்படுவதாக அருமையான வார்த்தையும் வெளிச்சத்தை கேட்டோம். இதுவரை நிலவும் சத்தர் வழி நடத்தினார். 9:35 தொடர்ந்தோம்ல. 7 தொடக்கம் மட்டும் நடத்தினேன் வாய்த்தவனுக்கு நான் சோசரிக்கிறேன். வார்த்தையை வெளிச்சத்தோடு வெளிச்சத்தில நமக்கு உதவசி வார்த்தைகளா வந்தது. வார்த்தை வெளிச்சத்துல வெளிச்சம் வெளிப்பட்டது. வெளிப்பாடுகளை கற்றுக்கொண்டோம். சத்தியத்தின் ஆழங்களை கற்றுக்கொண்டோம். இவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் நாங்கள். ஆமென். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக கற்றுக்கொண்டது. ஊழியர்களையும் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தர் சித்தவனங்களா நாங்கள் செபிப்போம். நாளை ஒளிபரப்பு யாவையும் கர்த்தர் ஒப்புக் கொடுப்போம். இதுவரை நடத்திய விநேசருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நாம் ஒன்றை மகிமைப்படுவதாக நம்ம முடிவு செபத்துக்குள்ளாய் வந்திருக்கிறோம். நன்றி செலுத்தி செபிப்போம். கர்த்தர் நல்ல தயவுக்காவும் இணைத்து இணைப்புகளை ஒழுங்கமைத்து ஒருங்கமைத்து ஒழுங்குபடுத்தி தந்தது வாய்தேவனுக்கும் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபிப்போம். இன்னொரு இணையங்கள் நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். சோஸ்ரோம் ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா. இதுவரை நேரம் நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி. கத்தாவே, இந்த மாலை நேரணித்திய வெளிச்சத்தின் பகுதியை அப்பா நீங்கள் வெளிச்சமா அலங்கரித்தீங்க. கத்தா அப்பா வெளிச்சத்தை தந்தீங்க. ஆண்டவர் எழுந்தருந்தீங்க. அதுக்காக சோஸ்ரோம் ஆண்டவர். எழுந்தவருக்குள் நாங்கள் எழும்பும்படியாக வார்த்தையின் வெளிச்சம் உங்களை எழுப்பினதுக்காக நன்றி ஆண்டவர். அப்பா 7 தொடக்கம் மட்டும் நேரம் கூட நம்முடைய கிருபையின் பிரசன்னத்துக்காக இருந்த இடத்துல உம்முடைய அப்பா ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கத்தக்கதான் தகப்பனே. வார்த்தையை கேட்க துதிக்க செபிக்க உங்களை உருவப்படுத்தி உருமணப்படுத்தி அந்த கிருபைக்காய் சோஸ்திரம் நன்றியாட்ட அப்பா. இம்மட்டு நேரம் எல்லா தடைகளும் உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ணி அதுக்காக நன்றி தகப்பனே. நன்றி நன்றி ஆண்டு. அவர்களை முன்குறித்தவர்கள் அழைத்து வந்து அவர்களை அழைத்தவர்கள் நீதிமான்களாக்கி உங்களோட வார்த்தை மூலம் நாளைய வெளிச்சத்தின் ஆரம்ப செபம் பாடலுக்கு கூட வழி நடத்தின மகேந்திரனுக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் தோழியருக்காக நன்றி செலுத்துவோம். வார்த்தையின் பகுதியில பரிசு தாவியான் டைனமோ குறிச்சு அப்பா டொனாமிச குறிச்சு சொல்லி தந்தாரிக்க தாவி பரிசு தாவியான பெற்றுக்கொள்ள வேண்டும் அவசியத்தை கற்றுக் கொடுத்தார். அப்படியாக நீங்க பேசின வாழ்க்க நன்றி ஆண்டு. கற்றுக் கொடுத்த ஆண்டவரே தோழியரை ஆசிரியர்கள் ஆசிரியர் பாடல் கூட வழி நடத்தின நன்றி ஆண்டு. பிள்ளைகளை சாலப்படுத்தி இந்த முதல் வயது கேள்வி அந்த புஷ்டியும் புஷ்மையும் ஆயிருக்க வைத்த அந்த கிருபைக்கா நன்றி சொல். நல்ல கருத்துல போய்க்கிறான் நீ போல கத்தா ஊழியர்கான ஜபத்தை ஏறெடுத்து பாடல் பாடி துதித்த ஒரு டோலிக்கா நன்றி. இந்த முடிவு வரிந்தவன் இறைத்திருக்கிறாங்களே அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் சலாக்கியத்தை நீங்க கொடுத்தீங்களுக்கா நன்றி ஆண்டு. ஆசீர்வதிங்க சௌமதிய நாளை தினத்து தொகுத்து வழங்கத்தக்க பலனை சொத்துவத்தையும் வல்லமையும் கொடுப்பீங்கிறான். இடத்தின் உற்சாகம் பயன்படுத்துகிறான். இயேசுவின் நாமத்தில் புகழ்ச்சபிக்க நன்றி சதிச்சபிக்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கணும் அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. அதே போல கத்தாவ இந்த நாளும் பார்த்தீங்க வெளிச்சத்து கூட வழி நடத்தி நீங்களே கத்தா வெளிச்சமா வழிபட்டதை கத்தா வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். இருந்த இடத்துல அவ்வளவு சத்தியத்தின் ஆழங்கள் கத்தாவ ஆராய்ந்து பார்க்க முடியாது. இன்னும் முடியாத அதிசயங்கள் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க கத்தாவ அப்பா. அந்த கிருபைக்காய் சோஸ்ட்ரம் சோஸ்ட்ரம் சோஸ்ட்ரம் தாவே முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்தை செய்தி எடுத்து நகோமிலோவனுக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவர். அப்பா தகப்பினே நீ பெரியவர். இந்த நாளின் கத்தாவை கற்றுக் கொடுத்தார்கள். சங்கீதம் 23 சங்கீதத்தோடு கத்திரன் மேற்பரணம் தாழ்ச்சி தாட்சி அடியில் அவ்வளவு விசுவாசத்தில் வளர்ந்தார்கள் கத்தா. அந்த விசுவாச சாட்சியின் வாழ்க்கையை வெளிப்படுத்தினார்கள். சாட்சியின் வாழ்க்கைக்கு மாத்தி எவ்வளவு அறிக்கை பண்ணி செயமெடுத்தார்கள். மற்ற கொடுத்த அந்த ஊழியக்கார குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிப்பார். அப்பனே நீங்க பேசுனீங்க, நீங்க இடப்பட்டீங்க. அப்படி நாங்கள் வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், இப்படி அறிக்கை பண்ண வேண்டும், அப்படியா சூழ்நிலை நாங்கள் அப்ளை பண்ண வேண்டும், செயமெடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா நீங்க கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு ஆசீர்வதிப்பீர்கள். விசாலப்படுத்துவீர்கள். இயேசுவின் நாமத்தில் நன்றி சதி செபிக்கிறோம். அப்பா இரண்டாவது வார்த்தையின் வெளிச்சத்தையும் புதுதாவசதி எடுத்து வந்த வயதிலையாக்கா நன்றி செலுத்துறோம் ஆண்டு உங்க தோழி ஆசிர்வதி இங்க கத்தாள் உணவிச குறிச்சும் டைனமோ என்ற பவரை குறிச்சும் உடல் வல்லம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லம் என்பதை குறித்து வெளிப்படுத்தினார் சுவாமியின் முக்கியத்துவத்தை கற்றுக் கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒளியை ஐயா நாங்கள் பெற்றுக்கொண்டு இன்னும் மக்கள் அக்கினி சுவாலைகள் அழுந்து பிரபாசம் உலகத்தை கலக்கிற இங்கே வந்துவிட்டால் சொல்லும்படியாக நீங்க வெளிப்படுவீராக எங்கள் உலகத்தின் கிரியைகளாக செய்யலாக நாங்கள் வாழணும் வாழணும் ஆண்டவர்கள் நீங்க எங்களை நிரப்பணும் ஆண்ட நதி பாயணும் ஆண்ட நதி பாயும் இடங்களும் ஆரோக்கியம் அச்சங்கள் தோன்றும் தோன்றுங்க நீங்க கிரிய செய்வதற்கு நன்றி செலுத்த ஊழியங்களை ஆசிரியர் சாலப்படுத்தி நாமத்தை நன்றி செவிக்கும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு கத்தாவே அடிமையை இணைத்தீங்களே நன்றி கத்தார் அப்பா அவருடைய விழாவில் குத்தப்படும் போது ரத்தமும் தண்ணீர் புறப்பட்டதே அப்பா நகப்பனே அந்த விழா இளமிழந்து ஏவாள் எடுத்து மனவாட்டி ஆயத்தப்படுத்தி இன்னைக்கு நாங்க மனவாள பிறகு மனவாட்டிய நாங்க அப்பா இதை கொண்டு செல்ல ஆயத்தப்படும் மற்றொழும் ஆயத்தப்படுத்தும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்பா அந்த வெளியேற பெற்ற ரத்தத்தை அழிந்து போற உதடுகளால் சொல்ல வைத்து அழியாத வார்த்தை தந்த சமாதிய பெண்ணுக்கு தண்ணீர் கொடுத்து கத்தார் ஊற்றெடுத்து ஊராரே கூட்டி வந்தார் தகப்பனே அந்த ஆதி அரிசுத்தவாங்க நாட்டுக்குட்டி ரத்தத்தை சாட்சியம் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ் ஜெயிக்க இந்த உலகத்தை ஜெயிக்க துறைத்தனங்களை ஜெயிக்க லோகாதிபதிகளை ஜெயிக்க வல்லமையை ஜெயிக்க எதிரான சூழ்நிலை முறையடிக்க எங்களோடு நீங்க வார்த்தையா நிரப்புறீங்க அதுக்காக நன்றி அப்பா வார்த்தை வெளிப்பட்டதுக்காக அடிமையை கற்றுவத நன்றி பட் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசித்த நன்றி யாக நீங்க இந்த நேரத்தை தந்தீங்கள் இணைத்து சோசுவின் நாமத்தை நன்றி செலுத்தினார் குடும்பத்தை ஊழியர்களை ஆசிரியர்கள் படுத்துங்க வல்லமையால் நிரப்புங்க அவளை கண்ணீரை துண்டையுங்க இயேசுவின் நாமத்தை நன்றி செலுத்தி கரத்தை போய் செபிக்கிறாங்க அதே போல கத்தாவே வார்த்தை வெளிச்சத்தோடு இணைந்த பாஸ்டர் அண்டன் ராசனாயத்துக்கு நன்றி செலுத்துறோம் கத்தாவே தகப்பனே வார்த்தையானவர் நீங்க அந்த ஜாதியில வார்த்தை அந்த வார்த்தை தேவன் வார்த்தை தேவனாயிருந்தன்னு சொல் ஜுவான் ஒன்று ஒன்றின் படி ஜுவான் ஒன்று ஒன்பது படி ஜுவான் ஒன்று பதினொன்றின் படி கத்தாவே நீங்க வழிபட்டீங்க ஆண்டவர் உலக செல்ல பிள்ளையா இருந்தீங்க கத்தா நீங்கள் எட்டு முப்பதின் படி அப்பா அப்பனே எங்களை கொடுத்தீர் வார்த்தையில நீர் மகிமைப்படுகிற தேவன் சொல் அங்க 138:2 அடிப்படையில் நீங்க மகிமைப்படுகிறீங்க ஆண்டவர் அந்த வார்த்தை அழிந்து அதுதான் நன்றி மதவரி அல்ல மனம் திரும்ப வார்த்தை எங்களுக்குள்ள ஒரு திருப்பத்தை கொண்டு வரும் இதுவே கிறிஸ்தவம் என்பதை வெளிப்படுத்தினார் அன்பா அப்படி கற்றுக் கொடுத்த ஊழியக்காரன் குடும்ப உறவுகளை ஊழியங்களை ஆசீர்வதிப்பினார் சபை ஊழியர்களை ஆசீர்வதிப்பிள்ளைகளை விசாலப்படுத்துகிறார் இணைத்து எங்கள் ஆண்டவருக்கு நன்றி ஆண்டு வியான பாடல பாடினார்களே சோஸ்ட் நாளும் அப்படியாக நீ கனப்படுத்தி வழி நடத்துகிறார் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செய்து செவிக்கிறனப்பா தகப்பனே நீ பெரியவர் பெரியவர் பெரிய காரியங்கள் செய்து மகளை பண்ற கிருபிகளுக்காக நன்றி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை அப்பா நாங்க பிடித்து கொண்டோம் ஆசியாய் பின்தொடர் ஐயாங்களை சர்வத்தை நான் கீழ்படுத்த அப்பா உமக்குள்ள உருமை உருமப்பட்டவள் உருமனப்பட்டவள் உமக்குள்ளா இன்னும் வளர அப்பா உண்மையில் படற எங்களுக்கு கிருபைத்தான் அப்பா நிம்மையில் உமக்குள்ளா நாங்க மறை எங்களுக்கு நீங்க எங்கள் மூலம் வெளிப்படணும் நீங்க எங்கள் மூலம் பெருகணும் மாட்டோம் அந்த கிரியைகளுக்காக சோஸ்திரம் உட கரத்தின் கிரியை நிகழ விடாதிருப்பியா ஒப்பு கொடுக்கேரடி ஒளிப்பதிவு யாவை நீங்க ஆசிரியர் தந்த கிருபைகளுக்காய் நன்றி அதை ஒளிப்பதிவு செய்த ஐயா மறைமுகமா இருந்து ஒளியத்தை செய்த லட்சிகளுக்காய் நன்றி செலுத்துறோம் வீட்டாசனுக்காய் நன்றி செலுத்துறோம் ஐயா மனுஷன் கண்கள் தாயோட உண்டு பண்ணி இணைப்போல சரியாக இணைத்து கத்தாவே இந்த ஒளிப்பதிவு செய்ய மறு ஒளிப்பதி ஒளிப்பதிவாக நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு பாரு கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டு கொடுத்த ஞானத்துக்காய் நன்றி ஆண்டவர் தாசைக்காய் நன்றி ஆண்டவர் அம்மா அவர் குடும்பங்களை ஊழியங்களை ஆசிர்வதிங்க இன்னும் வெள்ளைகளை விசாரணப்படுத்துங்க தெய்வ பாதுகாப்பு கட்டவதை செவிக்கிறேன் இயேசுவின் ஞாபகத்தில் தகப்பனே நாளை ஒளிபரப்பு யாவை விடத்திருக்கிற தருகிறோம் அப்பா காலை முதல் கத்தாவை விடுதல் வெளிச்சத்தின் நீங்கள் ஆசிர்வதிங்க. ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். யாரெல்லாம் அவனைகிறார்களோட குடும்பங்களும் ஆசிரியர் ஊழியங்களை ஆசிர்வதிங்க. அதே போல நித்திய வெளிச்சத்தின் பகுதி ஆசிர்வதாங்க. நீங்க தொகுத்து வழங்கத்தை கடுவழிக்கும் சுமாயதனையாக பேலன்ஸ் தத்துவத்தை கொடுங்க. வல்லமையா நிரப்புங்கப்பா. பாவுடைய கரை கனப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் போய் செவிக்கோ. அகப்பனே ஐயா, இந்த வேலை இந்த முடிவு ஜபத்தை நீங்க ஏறெடுக்க வைத்தீர்கள். அதுக்கு நன்றி அப்பா. வரவழைப்பையும் ஒப்புகாடி செபிக்கிறோம் ஐயா. ஒளிப்ப ஒளிப்பதிவு செய்த எல்லாம் ஒளிபரப்பாகும் போது எல்லா தடைகளும் உடைத்து நீங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவீரா. இதை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் கத்தால் நீங்கள் அவர்களுக்குள்ள சங்கமிக்கும், அவர்கள் உமக்குள்ள சங்கமிக்கும். அப்பா இந்த வானொலியில தாழ்ந்துள்ள பிள்ளைகள் எழுப்பி தந்து ஐயாந்த நிகழ்ச்சியில இன்னும் உமக்காக எழுந்து பிரகாசிக்கும். அப்பா அந்த தலங்களை களங்களாய் கொள்ள நீங்க இதுவரை பாராட்டுவீரா. அப்படியாக நீங்க செய்யப்படுற கிருபிகளுக்காய் நன்றி ஆட ஆஸ்வதிச்சபிக்கிறோம். ஒளிபரப்பு யாவையும் இடத்திருக்கிறதை செய்யும் வழிகள் இம்மட்டு நடத்தினருக்கு நன்றி செலுத்துறோம். இனிமேல நடத்த இம்மேல நாம் கூடவே இருக்கிறீங்க ஆண்டவர். அதுக்காக நன்றி ஆண்டவர். சுஷமாக சுஷரஞ்சனிக்காக செபிக்கும். நல்ல ஆரோக்கியத்தை கொடுங்க. ஸ்கூலத்தை கண்ணு கொடுங்க. காயங்களை கற்று நம்முடைய தள்ளுமையினால ஒரு சுகமானார் நாங்கள் அறிக்கை பண்ணுறோம். பரிபூர்ண சுகத்தோட ஊழியத்தை செய்ய அப்பாறு கிரிய செய்வீரா. கிருவை பாராட்டுவீராக. குடும்பத்தை ஊழியங்களை ஆசீர்வதிப்பீரா. அதே போல செபிக்கும். சவுல தொடுங்க ஆண்டவர். கட்டி போய் தொடுங்க உயிர்ப்பீங்க ஆண்டவர். அந்த குடும்பத்தை ரச்சி போல கொண்டு வாங்க ஆண்டவர். உண்மை அறியட்டுமே ஐயா. உடைய வல்லமை உணர்ந்து உடைய அற்புதம் நட்டக்கட்டுமே. இயேசுவின் நாமத்தை செபிக்கிறான். இனி யாரெல்லாம் இந்த கால சூழ்நிலையை பாதிக்கப்பட்டு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் உடைய பலன் பூரணம் விளங்குவதா. அவருடைய வார்த்தை அன்புபூர்வமானவர். அந்த வியாதி பலவீனத்திலிருந்து விடுதலை உண்டாவதா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். அப்பா நீங்க அப்ப செய்யப்படுற கிருபைக்கு நன்றி செலுத்தும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். சமாதத்தோடு படுத்துக்கொண்டு திரசெய்வரையினொருவரே சுகமாய் தங்க பண்ணுவீரன் சொன்ன வார்த்தைக்கிறேன். அப்படியாக நீர் எங்களை தங்க பண்ணி அலை தினத்திலும் உடைய ஊழியர்களை செய்ய அசிவத்து வழி நடத்தி எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நன்றி சந்திச்சு வைக்கிறேன். சிவத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனி. ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த வாய்தவனுக்கே சோசரம் நன்றியும். என்னோட இணைந்து
2: உள்ளவர்களை
1: நன்றி செலுத்துகிறேன். முடிவாக சிஸ்டரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் தி சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட்.
4: ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொன்னவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறேன். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேணும் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவர், நீர் மேலானவர், நீர் கிருபையுள்ளவர், நீர் பரிசுத்தம் உள்ளவர் என்று உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உமக்கு நன்றி ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே, நன்றியோடு நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைய நாளிலும் உம்முடைய பாதத்தில் நின்று உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் நீர் செய்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமீன், ஆமீன். இன்றைய நாள் என்ன சங்கீதம் வாசிங்களா?
0: வாசிக்கல பிரசர்,
1: சொன்னீங்கள் வாசிக்கல.
0: சொல்லிட்டு எடுக்க எடுபடி இல்லையா, விட்டுட்டேன்.
1: ஓகே அம்மா, காட் பிளஸ் யூ அம்மா. ஆமீன்.
0: எடுக்க முடியாம போயிட்டது, சாரி.
1: ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். அருமையான பாடல்களோடு, ராகங்களோடு, துதிகளோடு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தியிருக்கிறீர்கள். கர்த்தரண்டை எல்லாவற்றையும் ஒப்புவித்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் உங்கள் குடும்பத்தாருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஒப்பு கொடுத்துக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரிலே நாளைய நாளிலே கர்த்தரை சுத்தமானால் சந்திப்போம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன். சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே எல்லோரையும் ஒப்பு வைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் புத்தியுள்ள ஸ்திரீ கேட்போமா? புத்தியுள்ள ஸ்திரீ என்ற பாகம் 41 சௌரி கொன்சி அவர்கள் எடுத்து வருகிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். சேடமாக பெண்களுக்காக அவர் இந்த 41வதையும் அனுப்பி தந்திருக்கிறார். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம்
2: வானொலி
1: வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி கொன்சி அவர்கள் எடுத்து வருகிற புத்தியுள்ள ஸ்திரீ பாகம் 41 கேட்போமா? ஆமேன்.
3: கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள் பாகம் 41. ஆம், அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களில புத்தி உள்ள ஸ்திரீயான ஒவ்வொரு பெண்களும் செய்ய வேண்டிய காரியம் முதலாவதாக நீதிமொழிகள் 31:15 சொல்லுகிறது. இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலை காரியலுக்கு படி அளக்கிறாள். ஆம், இருமையான பெண்களே, இந்த நாட்களில பெண்கள் என்பது எல்லாரும் காலையில அதிகாலையில எழும்புகிற பெண்களா இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய நாட்களில அநேகமாக பெண்கள் எழும்புவதே 10 மணி 12 மணி அப்படிதான் எழும்பி கடைகளில் சாப்பாடுகளை வாங்கி சாப்பிடுதுண்டு. ஆனா வேதம் நமக்கு சோம்பேறிகளா இல்லாதபடி அதிகாலையில் எழும்ப வேண்டும். அதிகாலையில் எழும்பி ஜபம் செய்துவிட்டு காரியங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதிகாலையில் எழும்பி பிள்ளைகளுக்கும் அப்படியாக அதிகாலை ஜபம், அதிகாலை வேத வாசிப்பு, இப்படியாக பிள்ளைகளையும் அப்படியாக பழக்குவிக்கும் பொழுது அது குடும்பத்துக்கே ஒரு ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஒவ்வொரு பெண்களும் இருட்டோடு அதிகாலையில எழும்பி சுறுசுறுப்பாய் வேலை செய்கிற பெண்களா இருக்க வேண்டும். அதே போல நாங்கள் பார்ப்போமானால் நீதிமொழிகள் 31:29, அநேக பெண்கள் குணசாலிகளா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். பெண்கள் அப்படித்தான் குணசாலிகளா இருக்கணும். அநேகரை விட எல்லா விதத்திலையும் குடும்பத்தில் வருகிறதான பிரச்சனைகள், குடும்பத்தில் வருகிறதான சிக்கல்கள், பண போராட்டங்கள் எல்லாவற்றையுமே அவள் சரி செய்யக்கூடிய பெண்களா இருக்க வேண்டும். வரவு செலவு விடயங்களிலே கணவன் உழைத்துக் கொண்டு வருகிற பணத்தையோ அல்லது நாங்க உழைக்கிற பணத்தையோ ஏதோ ஒரு வழியில தேடுகிற பணத்தையோ வீண் விரயம் செய்யாதபடி, வீணான காரியங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்காதபடி, ஞானமுள்ள பெண்களாய் அந்த பணத்தை சேமிப்பதிலே அவள் அக்கறை செலுத்துகிறவளாய் இருக்க வேண்டும். எனவே ஒரு குணசாலியாக இருக்க வேண்டுமானால் எல்லா விதத்திலும் அவள் ஒரு எல்லா விதத்திலும் அவள் நல்லொழுக்கமுள்ள ஸ்திரியா இருக்க வேண்டும். அதிகாலையில் எழும்புறது மாத்திரமல்ல, உதவி செய்கிற காரியங்களில் ஏழை எளியவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் நம்மை தேடி வருகிறவர்களுக்கு உதவி செய்கிற பெண்களாக இருக்க வேண்டும். செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். பாருங்க, செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும். நல்ல நேர்மையோட அன்போடு எல்லாவற்றிலும் நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரியாக இருந்தால் தேவன் எல்லா இடத்திலையும் நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். உதவி செய்கிற காரியங்கள், ஏழைகளுக்கு இறங்குகிற பெண்களாக, குணசாலியான பெண்களாக, கணவனை மதிக்கிற பெண்களாக, பிள்ளைகளை மதிக்கிற பெண்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளை ஆவிக்குரிய ரீதியில வளர்க்கிற பெண்களாக இருக்க வேண்டும். அதே போல இந்த நாட்கள்ல சிறு பிள்ளைகள் குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த பெண் குழந்தை எப்படி வளர்க்கப்படுகின்றாலோ அப்படித்தான் அந்த குழந்தை பெரிய ஆளா வரும் பொழுது கூட அது நல்ல கிரியைகளுக்குள்ள இருக்கும், நல்ல கனிகளை கொடுக்கிற பிள்ளையாயிருக்கும். எனவே குழந்தைகளை வளர்க்கிற விதமும் அந்த குழந்தைகள் மீது கரிசனை காட்டி குழந்தைகளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு வேதங்களை வாசிக்க கற்றுக் கொடுத்து அப்படியாக ஒவ்வொரு நாளும் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். குழந்தைகள் எல்லா நாட்களிலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பய அவர்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்படியாக குழந்தைகளை வளர்க்கிற விதத்தில் பெண் என்பவள் மிக்கவும் கரிசனை உள்ளவளாய் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது ஒரு கர்ப்பத்தின் கனி. ஆண்டவர் கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்ப தேவனால் கொடுக்கப்படுகிறது. எத்தனை பெண்கள் இன்று குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. அப்ப தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த குழந்தையை அதுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த குழந்தை இது கர்ப்பத்தின் கனி, கர்த்தரால் வரும் சுதந்திரம். தேவன் இந்த கனியை எனக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்ததான இந்த காரியம், தேவன் கொடுத்ததான இந்த குழந்தை என்று சொல்லி குழந்தை மீது அக்கறையும் கரிசனையும் உடையவளாய் இருக்க வேண்டும். நல்ல போதகத்தை, அந்த நல்ல போதகத்தை குழந்தை விட்டு விடாதிருக்கும்படியாக நீதிமொழிகள் 4:2 சொல்கிறது, நற்போதகத்தை உங்களுக்கு தருகிறேன், என் உபதேசத்தை விட்டு விடாதிருங்கள். தேவனால் வேதத்துல எத்தனையோ நல்ல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நற்போதகங்களை, அந்த நல்ல காரியங்களை குழந்தைகள் கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை மாத்திரமே சொல்லி கொடுக்க வேண்டும். இன்று நாங்கள் அதிகமாக பிள்ளைகளுக்கு டெலிபோனை கொடுத்து அந்த மொபைலுக்குள்ள பிள்ளைகளை அடக்கி விடுகிறது உண்டு. ஆனால் அந்த மொபைலை விட ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள பிள்ளைகளை அடக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள பிள்ளைகள் கட்டப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ள பிள்ளைகள் வளரும் பொழுதுதான் அவர்களுக்கு தேவ அன்பு, மற்றவர்களை நேசிக்கிற அன்பு, உலகத்தாரை எப்படி நடக்க வேண்டும், என்ன எப்படியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை சிறு பிராயத்திலிருந்தே அவர்களுடைய சிந்தையில் பதிவாகப்படுகிறது. எனவே பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கும் பொழுது வேதத்தின் கனிகள், பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். தைரியமாய் இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:35, ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதுங்கள். எல்லா வேளையிலும் பெண்கள் தைரியமாய் இருக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும் தைரியமாய் இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வரும் பொழுது அதை சமாளிப்பதற்கான தைரியங்கள் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்ப தைரியமாய் இருக்கும் பொழுதுதான் குடும்பத்தை கட்ட முடியும். இன்னைக்கு நிறைய பெண்கள், அநேக பெண்கள் குடும்ப தலைவிகள் திருமணம் முடித்த போது இதில் தற்கொலை பண்ணி கொள்கிறாங்க. ஏன்னா தைரியம் இல்லை, அந்த குடும்பத்துல வருகிற பிரச்சனையை சமாளிப்பதற்கான தைரியம் இல்லை. எனவே குடும்பத்துல தைரியமா இருக்கும் தைரியத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும், பிள்ளைகளை அழகாய் வளர்க்க வேண்டும், எல்லாவற்றிலுமே தைரியமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சோர்ந்து போக கூடாது. சின்ன விடயங்கள், குடும்பத்துல கஷ்டங்கள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, எல்லாவற்றையும் கண்டு நாங்கள் சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போவோமானால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நாம சோர்ந்து போய் விடுகிறது. சோர்வு வந்து நம்முடைய ஜெப வாழ்க்கையை கூட நம்மை சோர்வடைய செய்கிறது. ஆலயத்துக்கு போக முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, எல்லாவற்றுக்கும் கூட இந்த சோர்வு ஒரு பெரிய காரணமாய் இருக்கிறது. எனவே நாங்கள் பிள்ளைகளை நாங்கள் சோர்வு இல்லாதபடி அவர்களை வளர்க்க வேண்டும். நாம் சோர்ந்து போகாதபடி இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவன் வந்து எல்லாருக்கும் ஏற்ற ஒரு கணவனுக்கு ஏற்ற மனைவி, அவருக்கு ஏற்ற ஒரு கணவன், ஆண்டவரால் ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த குடும்பங்கள். அப்ப தேவன் அழகான உறவுகளைத்தான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. அந்த அழகான உறவுகள் வந்து அழகான முறையில வாழ வேண்டும். தேவன் ஸ்வார்த்தை சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. அப்ப பெண்களாகிய நாம கர்த்தரை தேடும் பொழுதுதான் நம் குடும்பங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் காக்கப்படுகிறது, குடும்பம் ஒரு குறையும் இல்லாமல் நடத்தப்படுகிறது. ஏன்னா தேவன் தேவனை தேடும் பொழுதுதான் பெண்கள் தேட வேண்டும். கணவன் வேலைக்கு போனாலும் கூட அவருக்கு தேவனை தேட வழிக்கு கிடைக்கலையா? நாம தான் பெண்களை தேடுக்கு தேவனை தேட வேண்டும். வேதத்தின் ரகசியங்களை தேட வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேடுகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்ப நாம தேவனை தேடும் பொழுது அநேக காரியங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம். அநேக காரியங்களுக்கு நாங்கள் வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாங்கள் தேடும் பொழுது பெற்றுக் கொள்ளுகிறோம். அப்ப இங்க கஷ்டப்பட்டு சிங்க குட்டிகள் பட்டினியா கடந்தாலும் கூட தேவன் உள்ளம் எவ்வளவு பேர் உலகத்தார் பட்டினியா இருக்கலாம், உலகத்தார் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனா தேவனை தேடுகிற நாம் ஒவ்வொரு பெண்களுக்கும் தேவன் குறைவில்லாமல் நடத்துகிறாரு, குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பாரு, குறைவில்லாமல் உதவி செய்கிறவராய் இருக்கிறாரு. நீதிமொழிகள் 31:20 சொல்லுகிறது, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். யாரு அப்படி நீட்டுகிறானாம்? குணசாலியான பெண். எப்படி? அவள் தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லா காரியங்களையும் பெற்றுக் கொள்ளுகிறாள். இப்ப இங்க வசனம் சொல்லது நமக்கு சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை. அப்ப பெண்கள் தேவனை அதிகமாய் தேடும் பொழுது குறைவில்லை. வீட்டுல எல்லா பொருளும் நிறைவா இருக்கும், பண வசதி கஷ்டம் எதுவுமே இருக்காது, எல்லாம் நிறைவா இருக்கும். அப்படி நிறைவா இருக்கும்போது தாராளமாய் கொடுக்கிற பெண்ணாகவும் கூட அவள் மாறி விடுகிறாள். அப்போ தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும், தேவனுக்குடைய சமூக நிக்க வேண்டும், பிள்ளைகளையும் ஒரு சபையாக வீட்டையும் கூட ஒரு சபையாய் மாற்ற வேண்டும். அதுதான் பெண்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிற காரியம். வீடே ஒரு சபையா இருக்கணும், வீட்டுக்குள்ளே அதிகமான ஜெபம் இருக்க வேண்டும். கிடைக்கிற நேரங்கள்ல தேவனுடைய பாதத்துல அமர வேண்டும். கிடைக்கிற நேரத்துல கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். கிடைக்கிற நேரத்துல சின்ன ஒரு ஊழியமாவது செய்ய வேண்டும். அப்ப எப்படியாக ஒரு பெண் அழகாய் இருக்க வேண்டும், ஆடம்பரமான உடைகள், ஆடம்பரமான வாழ்க்கைகள், அதெல்லாம் பரலோ ஏற்றதல்ல. பரலோகத்துக்கு தேவையானதே அழகுதான், அழகு, தேவனுக்கு பயப்படுகிற அழகு, தேவனுக்கு தேவனால் புகழப்படுகிற ஸ்திரீ, அதுதான் பரலோகத்துக்கு தேவையா இருக்கிறது. எனவே இந்த நாட்களில கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம ஒவ்வொரு பெண்களும் அதிகாலையில எழும்புகிறவர்களாய், செம்மையானவர்களாய், நீதி உள்ளவர்களாய், தேவனை தேடுகிறவர்களாய், தேவனுடைய சமூகத்துல வீட்டில் இருக்கிறவர்களாய், நல்ல ஒழுக்கமுள்ள ஸ்திரீகளாய், குடும்பத்தை அழகாய் நடத்துகிற ஸ்திரீகளாய் தேவன் நம்மை ஒவ்வொருவரை மாற்றுவாராக. இறக்க அன்பின் பிதாவே, இந்த நாட்களில் அப்பா புத்தி உள்ள ஸ்திரீகளாகி நாங்கள் அப்பா எங்கள் வீட்டை சரியாய் கட்டி எழுப்புவதற்கு நீங்க துணை செய்வீராக. அப்பா நாங்கள் அதிகாலையில் எழும்புகிறவர்களாக, பிள்ளைகளை அழகாய் நேசித்து வளர்க்கிறவர்களாக, ஆவிக்குரிய பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறவர்களாக, வீட்டையே ஒரு சபையாய் மாற்றுகிற பெண்களாய் எங்கள் ஒவ்வொருவரை நீர் மாற்றுவீராக. பெண்களுக்கு ஏற்ற அப்பா, உலகத்துக்கு ஏற்ற அப்பா, நல்ல சமூகத்துக்கு நல்ல ஒரு பிள்ளையை நாங்கள் கொடுக்கிற பெண்களாய் ஒவ்வொரு பெண்களை நீர் மாற்றுவீராக. பெண்களுடைய குணாதி விஷயங்கள் எல்லாம் ஆண்டவரே, கனியா இருக்க வேண்டும் அது அப்பா, சுவை மிகுந்த கனியா இருக்க வேண்டும் அப்பா. நல்ல கனிகளை கொடுக்கிற இருதயத்தை அவங்களுக்கு கொடுங்கப்பா, நல்ல அருமையான கனியை கொடுக்கணும் அப்பா. காயம் கட்டுகிற இருதயமா ஆண்டவரே, காயத்தை ஏற்படுத்துகிற இருதயமா அல்லாதபடி காயம் கட்டுகிற இருதயமாய் ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன்.
2: Recording stopped. Recording in progress.
4: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறால். ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 57:8 வாசிக்கலாமா? என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்ளுவேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலே விழிப்பதை குறித்து கர்த்தர் அநேக இடங்கள் எழுதி வைத்திருக்கிறார். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு அவர் அநேக நிறைய இடங்கள விழிப்பதை குறித்தும் ஜெபிப்பதை குறித்தும் எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதக்காரர் எனக்கு சொல்லும் பொழுது என் மகிமைய விழி, எது விழிக்கணுமா? மகிமை. நமக்கு கர்த்தர் ஒரு மகிமையான காரியத்தை வைத்திருக்கிறார் இல்ல, அதை விழித்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம எல்லாரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து தூக்கி எடுத்து கழுவி அவர் ரத்தத்தினாலே முழுக்காட்டி ரத்தாம்பரமான நல்ல வஸ்திரங்களை கொடுத்து அழகான சித்திர தயலாடையை கொடுத்து நம்மளை அலங்கரித்து வைத்திருக்கிறார்ல, ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்மளை அலங்கரித்து அழகாய் வைத்திருக்கிறார். அதுதான் மகிமை. இந்த உலகத்துல, இந்த பூமியில ஆவிக்குரிய மகிமை எதுனா நம்ம ரட்சிப்பு தான், நம்ம அலங்கரிப்பு தான் மகிமை இல்லைங்களா? ஆவிக்குரிய அலங்கரிப்பு தான் மகிமை. அது எப்படி இருக்கணுமா? விழித்திருக்க வேண்டும். அந்த மகிமையே விழித்திருக்க வேண்டுமா? கர்த்தருடைய பிள்ளைகளை உன்னத பாட்டுல சொல்லப்படுகிறது, நேசர் வந்து கதவி தட்டுகிறார், ஆனா இவங்க அந்த வஸ்திரத்தை அவிழ்த்து வைத்திருக்கிறாங்களாம், அதனால எழுந்து போய் கதவை திறக்கல. இந்த உன்னத பாட்டுல அருமையா எழுதப்பட்டிருக்கும். ஆனா திரும்பி அவங்க வந்து பார்க்கும் பொழுது நேசோப்பையும் அவருடைய அந்த கைப்பிடியில அவர் கையில் இருந்து வடிந்த அந்த வாசனை திறவையும் இருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கத்திரி பிள்ளைகளை நம்ம விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எத்தனை போராட்டம் இருக்கு, எத்தனை பாடுகள் இருக்கு, ஆனா நம்மளால விழித்து ஜெபிக்க முடியல. காரணம் என்ன? அவன் மேற்கொள்ளுகிறான், மேற்படியான் மேற்கொண்டு நம்மளை தூங்க வச்சு ஜெபிக்க வைக்காம ஜெபிக்க வைக்காம அவன் நம்மளை தூங்க வைக்கிறான். இதுல அவனுக்கு சந்தோஷம், நம்ம கஷ்டப்படுறதுல அவன் திருப்தி ஆகிறான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நீங்க விழித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உங்களை விழிக்க வைக்க எத்தனையோ முயற்சிகள், அந்த வார்த்தை கூட உங்களுக்கு ஒரு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரியம் தான். விழித்திருங்க ஜெபித்திருங்கன்னு சொல்ற ஒரு காரியம் தான். அது மட்டும் இல்ல, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். இது என்னங்க, மனுஷ விழிக்கணும், மகிமை விழிக்கணும், கர்த்தருடைய பிள்ளைங்க விழிக்கணும். ஆனா வீணை எதுக்கு விழிக்கணும், சுரமண்டலம் எதுக்கு விழிக்கணும், இல்ல எதுக்காக விழித்துக் கொள்ளணும், இல்ல இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ஆனா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஜீவன் இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனா ஜீவன் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஏன்னா அதுல இருந்து கர்த்தருடைய பிரசன்னம் வெளியே வருது. பாருங்க, சங்கீதக்காரன் எப்பொழுதும் சுரமண்டலத்தினால அவரை துதித்து கொண்டே இருக்கிற ஒரு மனுஷன்ல, அதனாலதான் அதுகிட்ட போய் பேசுறான், வீணையே சுரமண்டலமே விழித்து கொள்ளுங்கள். ஏன் ராஜாவை உங்களை கொண்டுதான் ராஜாவை நான் போற்றி பாட போறேன், உங்களை கொண்டுதான் ராஜாவை துதிக்க போறேன், அதனால நீங்க தூங்கக்கூடாது, நீங்க விழித்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். எப்ப விழிக்கணுமா? அதிகாலையில. மத்தியானம் ஜெபிக்கிறது ஜெபமா? சிலருக்கு ஏர்லி மார்னிங் ஜெபம்.

0: அதிகாலை காலை இருட்டோடு எழுந்து என்ன செய்யுங்க, முதலாம் சாமம் இல்லையா, அதுல எழுந்து கர்த்தரை தேடுங்க. 3 to 5:30 அதுதான் அதிகாலை இல்லையா. அந்த சமயத்துல அந்த 3 to 4 அதை அப்படி எழுந்து ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்றேன், நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அதனால இந்த நாள்ல ஜெபிக்கலாம், நல்ல தெய்வமே இதனால எங்க கூட பேசிருக்கிறீங்க. விழித்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க, விழித்துன்னு ஜெபிக்கிற அனுபவத்தை தாங்க. எங்களுடைய வீணைகள் சுரமண்டங்கள்லாம் விழித்துக் கொள்ளட்டுமே, அதற்காக நன்றி. மகிமை விழித்துக் கொள்ளட்டும். அதிகாலையில எழுந்து விழித்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை கேட்க போகிற பிள்ளைகள்
1: நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நீங்கள் துவங்கிய காரியங்களில், திட்டங்களில், முயற்சிகளில் பெரிய வெற்றியை பெற்றுக் கொள்கிற நாளாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல புதிய திட்டங்கள், ஆலோசனைகள், ஏற்பாடுகள், முயற்சிகளை செய்து அதில் நல்ல பதிலுக்காக காத்திருப்பீர்களானால் அவைகளில் இன்றைக்கு கர்த்தர் தம் வல்லமையை வெளிப்பட பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் நினைக்கலாம், நான் எடுத்த காரியங்களில் தடைகளும் போராட்டங்களும் வருகிறதே என்றும், நீங்கள் காத்திருந்த காரியங்களில் இல்லை என்ற பதிலைத்தான் கேட்க முடிந்தது என்றும் எண்ணிக்கொண்டு கலங்கி போயிருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களுக்காய் கர்த்தர் அவைகளில் உயிர்த்தெழுதலின் வல்லமையை விளங்க பண்ணுகின்றார். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகின்றார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே உங்களின் முயற்சிகள், தேடல்கள், நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் அற்பமாய் காணப்படுகிறதே என்று இருப்பீர்களானால் இன்றைக்கு அவற்றில் சம்பூரண முடிவை பார்ப்பீர்கள். வார்த்தை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் நாம் அற்புமான ஆரம்பத்துடன் தங்கள் பயணத்தை தொடங்கியவர்களுக்கு கர்த்தர் சம்பூரண ஆசீர்வாதத்தை கொடுத்ததை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், தேடி போனவன் தேசத்தை ஆண்டான். 1 Samuel 9 9:9 நாம் வாசிக்கையில், அங்கே சவுலின் தகப்பன் தன்னுடைய கழுதைகள் காணாமல் போனதினால் தன் மகன் சவுலை தேடி வரும்படி அனுப்புகிறான். சவுல் தன் வேலைக்காரனுடன் கழுதையை தேடி புறப்பட்டு போய் தேடிய இடமெல்லாம் இல்லை என்கிற பதில்தான் கிடைத்தது. அங்கு இருப்பவர்கள், இங்கு தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் சொல்லுகிறது தப்பாமல் இருக்கும் என்று கேள்விப்பட்டு அவரிடம் செல்லுகின்றனர். அங்கே கர்த்தர் சவுல் போவதற்கு முன்னே சாமுவேலிடம், பென்யமீன் நாட்டான் ஆகிய ஒரு மனுஷனை அனுப்புவேன், அவனை இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய் என்று கூறுகிறார். சாமுவேலும் அப்படியே செய்து சவுலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆசீர்வதித்தார் என்பதை வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியாக நீங்கள் தேடி போகிற காரியங்களில், எதிர்பார்த்து காத்திருக்கிறவற்றில் இல்லை என்கிற பதில்தான் கிடைக்கிறது என்றும், தேடினாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எந்த பலனும் இல்லை, நன்மையும் இல்லை என்கிற விரக்தியில் இருக்கிறவர்களே, உங்களுக்காக கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சென்று கோணலாய் இருக்கிறவைகளை சரி செய்து உங்களுக்காய் பரிந்து பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். சவுல் தேடி போனதோ ஒரு கழுதையைத்தான், அற்பமான காரியம்தான். ஆனால் அவன் பெற்றுக்கொண்ட நன்மையோ, இஸ்ரவேல் ஜனத்தையே ஆளும்படிக்கு ஒரு ராஜரீக மேன்மை கிடைத்தது போல உங்களுடைய அற்பமான ஆரம்பங்களை கர்த்தர் இன்றைக்கு மாற்றி ஆச்சரியமாய் பெரிய நன்மைகளை தரப்போகின்றார். இல்லை என்று திரும்பிய காரியங்களில் உங்களை அழைத்து கொடுக்கும்படிக்காக கர்த்தர் வாய்க்கச் செய்கின்றார். 2வதாக, கதிர் பொறுக்க போனவள் கதிர் நிலத்திற்கே சொந்தக்காரி ஆனாள். ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நம் வாசிக்கையில், அங்கே ரூத் என்கிறவள் தன் மாமி ஆகிய நகோமியுடன் மோவாபிலிருந்து பெத்லேமுக்கு வருகிறார்கள். யாருடைய கண்களிலாவது தயை கிடைக்கும் என்று எண்ணியவளாய் கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்று தன் மாமியிடம் கூறுகிறதையும், அப்படி பொறுக்கிக் கொண்டிருக்கிற வேளையில் தாமே போவாஸ் ரூத்திடம், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமல் இங்கே என் ஊழியக்கார பெண்ணுடனே இரு என்று கூறுகிறதையும், பின்பு போவாஸ் ரூத்தின் நற்குணங்களை பார்த்து ரூத்தை மனைவியாக கொள்கிறான். கதிர் பொறுக்க சென்றவள் கதிர் நிலத்திற்கே சொந்தக்காரியாகிறாள் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் நீங்களும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு எல்லாம்

0: அவற்றில் உண்மையாய் இருக்கிறபடியினால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதிர்பார்த்திராத ஆசீர்வாதத்தை கட்டளையிடப் போகின்றார். நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அற்பமாக பிறருக்கு காணப்பட்டாலும் தோல்வியால் முடிந்தாலும் அவைகளை கர்த்தர் இன்றைக்கு நன்மையாக மாற்றி அவைகளின் மேல் உங்களை அதிகாரியாக வைக்கப் போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் மனித தயவையும் அதிகாரிகளின் தயவையும் கிடைக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். எனக்கருமையானவர்களே, உங்களின் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதீர்கள். உங்கள் பார்வைக்கு அற்பமாய் காணப்படுகிறவைகளை தேவன் இன்றைக்கு சம்பூரணமாய் மாற பண்ணுகின்றார். இன்றைக்கு உங்களை தேடி ஒரு ராஜரீக மேன்மையும் மனித தயவும் அதிகாரிகளின் தயவும் திருப்தியாக்குகிற ஆசிர்வாதமும் கடந்து வருகிறது. வார்த்தை விசுவாசிங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. பிரியமானவர்களே, உங்கள் விசுவாசம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டுமே ஆயின் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதித்து கொண்டே இருங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று அவருடைய வாயிலே எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கும் துதி இருப்பதினால் யுத்தங்களில் வெற்றி கொண்டார். சகல இஸ்ரவேலையும் ஆளும் ராஜாவாக சகல ராஜ்யங்களையும் கைப்பற்றினார். தன் வாழ்வில் தோல்விகள், வியாதிகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், துரத்துண்ட வேலைகள், கவலைகள், கைவிடப்பட்ட நேரங்களிலும் அவர் கர்த்தரை துதிப்பதையே தன்னுடைய ஜீவியத்திலே எப்பொழுதும் முன்வைத்தார். அதனால் அவர் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் இருந்தார். தேவனே சாட்சி சொல்கிறார். ஆகவே இந்த நாளிலிருந்தே எம் விசுவாசம் உறுதியாய் நிலைக்கவும் நாம் விசுவாசத்தில் பெருகவும் தேவனை எந்த சூழ்நிலையிலும் துதிக்க மறக்காதிருப்போமாக. காயினை பாருங்கள், தனக்கே படி ஆபேலாகிய சகோதரன் அமையவில்லை என்றதும் தனது சகோதரனையே பழி வாங்கினான். இதே போலத்தான் எமது வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவில்லையே ஆயின் மற்றவர்களை குறை கூறாமல் அதை குறித்து கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்து செபித்து பெற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பவுலினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் உபத்திரவம், சிறைவாசம், கப்பல் சேதம் இவை எல்லாவற்றிலும் அகப்பட்டு கூட அவர் ஒன்றிலும் முறுமுறுப்பின்றி தேவனை துதித்தார். பவுல் சொல்வதை சற்று சிந்தித்து பார்ப்போம். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலையில் இருந்தாலும் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இன்றிலிருந்து நாமும் தாவீதை போன்று பவுளை போன்று அவ்வண்ணம் நாமும் ஜீவிக்க இந்த வேலையிலே ஒப்பு கொடுத்து இன்றைய நாள் மன்னாவுக்காக நன்றி செலுத்தி துதிப்போம். இவ்விதம் துதிப்போமாயின் அது தேவனுக்கு மகிமையும் உங்களுக்கு நன்மையான ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்பதை விசுவாசித்து ஆசீர்வதிக்கப்படுவோமாக. ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 Thessalonians 5:17. பிரியமானவர்களே, ஜெபம் என்பது தேவனோடு நாம் கொள்ளும்படியான உறவு. வேதத்தில் ஜெபிக்க வேண்டிய அவசியத்தை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஜெபிக்காமல் இருப்பது பாவம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெப வாழ்க்கை என்பது பொதுவாக எல்லா பரிசுத்தவான்களும் சொல்லும்படியான காரியம். நாம் ஜெபத்தில் போராட வேண்டியதாய் இருக்கிறது. அநேக வேளைகளில் நாம் ஜெபிக்க முடிவதில்லை, அதற்காக அதிக பிரயாசப்பட வேண்டியதாய் இருக்கிறது. நாம் ஜெபிப்பது பிசாசுக்கு பிடிக்காது, ஆகவே அவன் நம்மை ஜெபிக்க விடவே மாட்டான். இடைவிடாமல் ஜெபிப்பது என்பது ஜெப சிந்தையோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை என்றும் சொல்லலாம். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பலவிதமான ஜெபம் என்றால் தேவனை ஸ்தோத்தரிப்பது, மற்றவர்களுக்காக, நமக்காக, அநேக விதமான பாரங்களுக்காக நாம் ஜெபிப்பது ஆகியவை. ஜெபத்தில் நாம் அதிக நேரம் செலவிடுவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும். சகலவிதமான வேண்டுதல் என்பது பற்றி நாம் அறிந்து கொள்வோம் என்றால் அது நாம் இன்னும் அதிகமாக ஜெபிப்பதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. நம்முடைய ஜெப வாழ்க்கை என்பது தேவனிடத்திலிருந்து நாம் பெரிய காரியங்களை எதிர்பார்ப்பதற்கு உதவியாக இருக்கிற ஒன்று. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அநேக தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடாமல் இருக்க இந்த ஜெபம் நமக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. பல தேவையில்லாத குழப்பங்களும் கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நம்முடைய இருதயத்தையும் சிந்தைகளையும் ஆட்கொண்டு நம்மை பின்னிட்டு இழுக்க ஏது உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்வோம். ஆகவே நாம் இடைவிடாமல் ஜெபிப்பது அவசியம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்விதமாய் ஜெபிப்பதை குறித்து வேதத்தில் பல இடங்களில் எழுதியிருக்கிறார். ஆகவே நாமும் அவ்விதமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோமாக.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 5ஆம் தேதி 4ஆம் மாதம் 2026 புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 103:4 உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த சங்கீதம் 103 எடுத்து வாசிப்பீர்களா இருந்தால் சங்கீதம் 103 நம்முடைய ஆத்துமாவை தேவனுடைய பக்கமாக திருப்புகிற சங்கீதமாக இந்த நாட்களில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை எல்லாம் இந்த நாட்களில் மன்னித்து குணமாக்கும்படியாகவும் அது மட்டுமல்ல நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலே இந்த நாட்களில் முடிசூட்டும்படியாகவும் நன்மையினாலே நம்மை திருப்தியாக்கவும் கழுகுக்கு சமனான நம்முடைய வயதை வாழ வயது போல் இந்த நாட்களில் மாற்றும்படியாகவும் இந்த நாட்களில் இப்படியாக இந்த நாட்களில் அங்கே கேட்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகளே. ஆனாலும் இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கிற காரியம், கர்த்தர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவார் என்று இந்த வார்த்தையில இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய கிருபை நமக்கு இந்த நாட்களிலே முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய இரக்கம் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே முக்கியமாக இருக்கிறது. அதனாலே அன்பு பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய தேவன் இந்த நாட்களிலே தன்னுடைய கிருபையினால் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே என்ன செய்கிறார், அங்கே இந்த நாட்களிலே அந்த கிருபையினாலே ரட்சித்து இரக்கங்களினாலே இந்த நாட்களில் நம்மை முடிசூட்டுகிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாங்கள் இந்த நாட்களிலே அங்கே சொந்த இரட்சராக ஏற்றுக்கொண்டது எவ்வளவு ஒரு மகத்துவமான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவரிடத்திலே கிருபை இருக்கு ஐயா. வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரவோ அதை விட மேலாக அவருக்கு அந்த அவருக்குள்ளே அந்த கிருபை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இரண்டாவதாக அவரிடத்திலே இந்த நாட்களிலே இரக்கம் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் இரங்குகிற தேவனாய் இருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, 1000 தலைமுறைக்கு இரங்குகிற தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ஐஸ்வர்ய சம்பூர்ணருமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்று வேதத்திலே ஆண்டவரை குறித்து இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சொந்த இரட்சகராக இந்த நாட்களை ஏற்றுக்கொள்ளுவோமா? அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலேருந்து அந்த கிருபையையும் அவரிடத்திலேருந்து அந்த இரக்கத்தையும் இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோமா? அந்த கிருபையையும் இரக்கத்தை நாங்கள் இந்த நாட்களை பெற்றுக்கொண்டு இந்த நாட்களிலே நடப்போமா இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே ஒரு பெரிய திருப்பத்தை இந்த நாட்களிலே கொண்டு வருவார் என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலேயே தேவனுடைய கிருபை இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே சூழ்ந்து கொள்ளுகிறதை உணரக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே அவருடைய இரக்கம் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே அங்கே இந்த நாட்களிலே இறங்கி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே இந்த தேவனுடைய கிருபையும் இரக்கமும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த நாட்களிலே மிகவும் வேண்டுவதாக இந்த நாட்களில் இருக்கிறபடினால் அந்த ஜீவனுள்ள தேவனை கண்டடைந்து அவரிடத்திலே சென்று அவரிடத்திலே அந்த கிருபையும் பெற்று அவரிடத்திலே இந்த நாட்களில் இரக்கங்களையும் பெற்று இந்த நாட்களில் நாங்கள் நடப்போமா? இந்த வார்த்தையை நாங்கள் சற்று வாசிக்கிற வேளையிலே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன செய்வாராம்? முடிசூட்டுவாராம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் கிருபையும் இரக்கத்தை நமக்கு தருகிற தேவன் அல்ல, அந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டினால் இந்த நாட்களிலே தேவனுடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நடத்துகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசியுங்கள். தேவனிடத்திலே கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடத்திலே இந்த நாட்களிலே பெற்று இந்த நாட்களை நீங்கள் வாழும்படியாக கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவரும் என் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமையும் கன்னமும் துதியும் புகழும் உண்டாவதாக. அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் இந்த நாட்களிலே நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் அந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வீட்டில் உள்ள உங்களுடைய சுரையிருப்புகளை உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே திருப்பும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே உங்களுடைய வீட்டிற்கு இந்த நாட்களிலே இந்த வாக்கு தத்தம், அதாவது தேவனுடைய கிருபையும் தேவனுடைய இரக்கம் இந்த நாட்களிலே தேடி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், விடுதலையை பெறுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
3: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் தேவ ஊழியர்கள் அனுப்பி தந்த பாஸ்டர் கிறிஸ்டினா டைட்டஸ் அவர்கள் இந்திய மண்ணில் எடுத்து வந்த ஜீவ வார்த்தை, சௌரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்து எடுத்து வந்த நற்சிந்தனை, தேவ ஊழியர் சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணில் எடுத்து வந்த ஜீவ மன்னா, தேவ ஊழியர் சுசகிரேட்பின் வானரவர்கள் யேமன் தேசத்திலிருந்து எடுத்து வந்த வாக்கு தத்தம் வெற்றிக்கூடாக கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். அவர்களுக்காகவும் ஜபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். அவர்களை ஊழியத்திலும் கத்தர் கூட இருந்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மேரிய ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் லண்டன் யூகேயிலிருந்து. கர்தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. தேவ செய்திகளுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜபங்களுக்கூடாக கடந்து செல்கின்ற பொழுதும் கர்தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் அவரை வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாரின் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துவோம், வரவேற்போம். வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற மறுவில் கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வரவேற்போம். கர்த்தர் சிலுவையிலே எங்களுக்காக நிறைவேற்றிய அந்த கட்டளைகள், அதிகாரங்கள் எங்களிடம் விட்டு சென்ற அந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். பரிசுத்தாவியானவர் தாமே வழிநடத்துவாராக. கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வருகிற ஒவ்வொரு ஊழியரையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், அதற்கான பலனை கட்டளை இடுகிறார். ஆமேன். நாங்கள் இந்த வழியில் இந்த ஊழியரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேரி. ஆமேன். இந்த வேளையில் உங்களிடம் படைக்கிறோம். வழிநடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்,
4: ஆமேன், ஆமேன். கோட் பிளஸ் ஐயா. கத்தர் உங்களையும் உங்களை ஊழியங்களையும் உங்களோட சந்ததியையும் கத்தர் நிறைவா நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கோட் பிளஸ். தேங்க்யூ. இயேசு கிறிஸ்துவ நாமத்தாலே நான் இந்த நேரத்திலும் நான் லண்டனில் மேரி இணைந்திருக்கிறேன். எனக்கு நேரம் பின்னேரம் பின்னேரம் 4 மணி ஆகிறது. 4:06 ஆகிறது. கத்தர் இந்த நேரத்தில் உங்களை ஊழியத்தில் சேர்த்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதுல வந்து இணைந்திருந்தே ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரருக்காக நான் வாழ்த்துகளை செலுத்திக் கொள்கிறேன். வரப்போற ஊழியக்காரருக்கும் வாழ்த்துகள் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துகளை சொல்லுகிறேன். இந்த ஊழியங்கள் மூலமாக அநேகர் அநேகர் இதுல விடுதலையாகி அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுறதுக்கும் ஆண்டவர் இந்த சுவிசேஷத்துக்காக இந்த வானொலியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதன் மூலமா தேவர் ராஜ்யத்தை இந்த இடத்துல மகிமைப்படும்படியாக, தேவன் மகிமைப்படும்படியாக எல்லாம் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரும் ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் ஊழிய பாதையில நடத்துவோம் என்று சொல்லி நாங்கள் ஜெபிப்போம் இந்த நேரத்திலும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்க இந்த நேரத்தில் ஆரம்பிச்சு வரத்துக்குள்ளாக நாங்கள் கடந்த சில கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, என்னை குடும்பங்களையும் ஆண்டவரே என்னுடைய கல்வாறு சிலுவைகளையும் சந்ததியையும் அவங்களுக்கு உண்டான உடமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கல்வாறு சிலுவைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். அது மாத்திரம் எல்லா டபனே வந்திருக்கிற ஊழியர்கள், ஊழியம் செய்துட்டு போனவர்கள் வைத்த ஜெபங்கள், வைத்த வார்த்தை பகுதிகள், ஆண்டவரே ஆராதனை பகுதிகள், துதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அது தூவ கலசத்தில் நிறைந்திருக்கும்படியாக, ஒரு தூவமாய் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே பின்மாறிய தந்து வழி நடத்தும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்துகிறேன். ஆண்டவரே, ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தருகிற தேவன் ஆண்டவரே, இந்த இஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு செபத்துக்கும் என் கண்கள் திறந்தவைகளாகும், என் செவிகள் திறந்தவைகளாகவும் இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தையின்படி கண்களை பார்க்கறது நாங்கள் எப்படி நிலையிலிருந்து செபிக்கிறோம், எப்படி நிலையிலிருந்து உங்களோட ஊழியத்தை செய்யறோம், எப்படி நிலையிலிருந்து ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம். அதுக்காக செவிகளை நீர் திறந்து தந்திருக்கிறதுக்காய் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு அந்த தாளாந்துகளை இந்த நாட்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வர்றதுக்காய் உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இது அநேகருக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமா இருக்கணும், அனைவரை விடுவிக்கிற ஊழியமா இருக்கணும், அனைவருக்கு சுவிசேஷமாய் புறப்படுகிற ஊழியமா இருக்கணும் ஆண்டவரே. இந்த வானொலியை நான் ஆசீர்வதிக்கிறேன், வானொலியின் உபகரணங்களை எல்லாம் கல்வாறு சிலுவைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அந்த வானொலி ஆண்டவரே அப்பா 200-300 நாடு சொல்லி ஒரு காட்டு தீ எப்படி பிடிக்குமோ, அந்த காட்டை எப்படி கொளுத்தி விடுமோ, அதே போல ஆண்டவரே இந்த சங்கமம் வானொலி ஆண்டவரே உலகம் முழுவதும் ஆண்டவரே காட்டு தீயாய் பரவ அநேகர் ஆண்டவரே உம்மடத்துல வந்து சேர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் ஆண்டவரே ஜெஸ்லியாக்கும் ஆண்டவரே ரீட்டாமாக்கு சந்தைக்கு இன்னும் தாளாந்துகளை அதிகமாய் கொடுங்க, தேவ தரிசனங்களை வெளிப்படுத்துங்க, தேவ கிருபையில இன்னும் வெளிப்படுத்துங்க. இந்த வானொலி மூலமா நாங்க என்னென்ன செய்யலாம், ப்ரோக்ராம் செய்யலாம், அப்போது ஜனங்களுக்கு இது சுவிசேஷமாய் போக முடியும் என்று சொல்ற அந்த கிருபை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அதுக்கான நேரங்களை கொடுத்து சோபல் ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு இழப்பார்களை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாக பிரசன்னத்தினால் இந்த வானொலியை ஜெஸ்லியா குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியன் சேர பிள்ளைகளையும் ஆண்டவரை என்ன குடும்பங்களையும் கூட ஆண்டவரை உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக அந்த மகிமையை மேகம் கடந்து சென்றதேப்பா, உங்களுடைய சமூகம் கடந்து சென்றதேப்பா ஆண்டவரை, அந்த மகிமை மேகம் இந்த ஊழியங்களுக்குள்ள ஊழியக்காரர்களுக்குள்ள விசுவாச குடும்பங்களுக்கு எல்லாம் கடந்து செல்லும்படியாக உங்களுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. இந்த அருமையான நேரத்தை தந்த தேவனுக்கு இது ஒரு ஆசீர்வாதமான நேரம் ஆண்டவரை. அப்பா, உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரை உங்களை வருகிற ஒவ்வொரு மனத்தியாலத்திலும் இந்த கணக்கு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக எங்களுக்காக ஆண்டவரே கணக்கு வைத்து ஆண்டவரே எங்களோட கண்ணீர்கள், எங்களோட வேதனைகள், எங்களோட போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகளுக்கு எல்லாம் நீர் பதில் தந்து எங்களை இன்னும் ஊழியத்துல வலிமையா எடுத்து பயன்படுத்தும்படியாக துதிகரமையாவும் செலுத்தி வைக்கிறேன். ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நேரத்தில் ஆராதனைக்குள்ள கடந்து போவோம். ஆராதனை எப்படி ஆண்டவர் நடத்துற ஆண்டவருக்காக நான் அது தேவன் ஒருவருக்கே நாங்கள் இந்த ஆராதனையை செய்கிறவர்களா இருக்கணும். தேவன் ஒருவருக்கு தான் அந்த ஆராதனை, மற்ற கல்லுக்கோ மண்ணுக்கோ யாருக்கும் இல்லை. அந்த ஆராதனையில பேசப்படுகிற ஒவ்வொரு வசனங்களும் தேவ ஆவியானவர் அதை உணர்த்தி அந்த இடத்துல போய் அவர்களுக்காக செபிக்க செய்து அந்த காரியங்களை அவர் வாழ்க்கை செய்கிறவர், அந்த காரியங்கள் எல்லாம் மாறுதலால் முடிய செய்கிறவர், திருப்பு முனைக்கு கொண்டு வருகிறவர், இவங்களோட பாவங்களை கண்டித்து உணர்த்துற ஆவியானவர் அந்த ஆராதனையில் அவர் இறங்கி வந்து துதிகளுக்குள்ள இறங்கி வந்து ஒவ்வொரு காரியங்களை செய்கிறவர். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள், ஏது தடைப்படுதோ அதுல எல்லாம் அவர் தடைகளை நீக்கிற தேவனாயிருக்கிறபடினாலே இந்த நேரத்தில் அவரை வாழ்த்தி வரவேற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் உம்முடைய ஊழியம் ஆண்டவரே, நீர் ஊழியம் செய்ய வந்த தேவன், எங்களை எல்லாம் ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்துகிறீர், எங்களை எல்லாம் ஸ்திரப்படுத்திருக்கிறீர், எங்களை ஊழியத்துக்காக எங்களை அபிஷேகம் பண்ணிருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகலவற்றை படைத்தவர் ஆண்டவரே, சர்வ லோகாதிபதியே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். யெகோவா சம்மாவே சோத்திரம், யெகோவா நிசியே சோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, யெகோவா லிக்கேனே யோ சோத்திரம்.
5: சோத்ரம் யேகுவா, சபையத்தையே சோத்ரம் ஆண்டவரே. அப்பா யேகுவா தேவனே, கண்மலை ஆனவரே, கண்மலை வடிப்பில் வைத்தங்களை மூடுகிறவரே அப்பா, துதிக்கிறேன். சத்ருகள் நின்றங்களை விடுதலை ஆக்குறவரே, சத்ருகள் நின்றங்களை எல்லாம் ஆண்டவரே அபிஷேகம் செய்கிறவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. நீர் பாராட்டின கிருபைகளுக்காக சோத்திரம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, இந்த 4 மணி 4வது ஆண்டவரே பின்னேரம் மட்டும் ஆண்டவரே, சாயங்காலம் மட்டும் உங்களை நடத்தினவரே அப்பா, இந்த நேரம் இரவெல்லாம் விழித்து கண் விழித்து காத்துக்கொண்டே இந்த பகலையும் ஆண்டவரே எங்களை மேகசமமாய் எங்களுக்கு வெளிச்சத்தை காணும்படியாக, எங்களோட வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்களை வெளிச்சத்தை காணும்படியாக ஆண்டவரே கிருபை செய்து எங்களை வழி நடத்துகிறவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. நல்லவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா, உம்முடைய கிருபை என்றும் உள்ளதப்பா ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயரணும், நீர் மகிமைப்பட வேணும் ஆண்டவரே. சோத்திரம் பரிசுத்தம் ஆளுகைகளுக்கு வர வேணும் அப்பா, ஊழியத்துல அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதியலுக்குள்ள இறங்கி வருகிறவரே, துதியலுக்குள்ள வாசம் செய்கிறவரே, துதியலுக்குள்ள எங்களுக்கு விரோதமான இறுக்கம் அதனுடைய உடைக்கிறவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அன்பின் கயிற்றினாலே கட்டி எழுந்தவரே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமைக்காய் சோத்திரம், உடைய வார்த்தையின் வல்லமைக்காய் சோத்திரம். ஹாலேலூயாவியானவரே, துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.

இயேசுவே உமை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. நாங்க சொல்லுவோம், இந்த வேளையில நாங்க ஆயத்தமா இருக்கணும், அவருடைய சமூகத்துக்கு போக நாங்க பரிசுத்தப்படுத்தி கொள்ளணும், பரிசுத்தம் பண்ணி கொண்டு எந்த நேரத்திலும் அவருடைய ஜெப நிலையில அவரை போல நாங்க தரித்திருக்கணும். அவர் எப்போதும் ஜெபிக்கிறவராய் இருந்தார், ஜெபத்துக்கு முன்மாறியா இருந்தார், ஜெப ஆவியானவர், விண்ணப்பத்தை தருகிறார்.

அதையிலும் நீரே ஆண்டவரே, தாய் தப்பன் இல்லாதவர்களுக்கு, திக்கற்ற அனாதைகள் விதவைகளுக்கு நீ தாய் தப்பனாய் இருக்கிற பரிசுத்தாவியானவரே, எங்களுக்கு உதவி செய்ய வருகிற தாதியா எங்களுக்கு உதவியற்ற நிலையில உதவி செய்யற ஒரு ஆண்டவரே, ஒரு ஆண்டவர் ஒரு வேலைக்காரனாய் வருகிற தேவன் நீர் ஆண்டவரே, தாபரமாய் தாபரத்துக்குள் எங்களை தங்கி தரித்து மூடி வைத்திருக்கிற தேவனே, எங்களோட வாழ்க்கை தாரமாயிருக்கிறவரே, எங்களோட உடம்படிக்கை பண்ணினவரே, ஹலேலூயா, மணவாளன் மணவாட்டி என்று சொல்லி உங்களுடைய ரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே, ஏசப்பா நீர்தான் வாழ்வே வழியே சத்தியமும் நீரே, ஆண்டவரே ஜீவனின் இயேசுவுமா இருக்கிறவர் நீர் ஒருவரே, எல்லாங்கட வாழ்வில் எந்த தாழ்வு வந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் என் தேவன் நீர் ஒருவரே எங்களுக்குள்ள இருக்கிறீர். ஆனாலும் ஆண்டவரே எங்களுக்கு உள்ள நீர் உயர்ந்திருக்கிற கண்மலையானவராய் இருக்கிற நீர் பெருகி இருக்கிறவர் நாங்கள் சிறுகிருக்கிறோம். ஹலேலூயா, எங்களோட வாதை வருகிற போதுல எங்களோட வாதையில நீர் ஆண்டவரே யெகோவா ரஃபாவா இருந்து இந்த தலைமையினாலே சுகமாக இந்த ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுகமாக என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி காயங்களை காட்டுகிறவரே, எங்களோட பாதைகள் நாங்கள் நடக்கிற பாதைகள் எல்லாம் கால்கள் இடராதபடி, கால்கள் இடராதபடி எங்களை நடத்துகிறவரே, கால்கள் இடராதபடி எங்களுடைய கால்களை ஆண்டவர் கண்மலையில் வடிப்பு வைத்து மூடுகிறவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எங்களோட வாழ்வில் நீங்க இருக்கிறபடி தானப்பா நாங்க சகாமல் பிழைத்து இருக்கிறோம். ஹலேலூயா, ஜீவனை தந்ததும் இல்லாமல் கிருபையும் பாராட்டி இருக்கிறீர். அதப்பா நீங்களோட வாழ்க்கை, இது எங்களோட வாழ்க்கை இல்ல, நீர் தந்த வாழ்க்கை, எல்லாம் நீர் தந்தவைகள் ஆண்டவரே.

நீரே வானத்தை பூமியை உண்டாக்கி எங்கட ஆடியில் எங்களை விழுந்து போகாதபடி எங்கட ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி எங்கட ஆழியான அந்த படுகொலியில விழாதபடி அக்னியில வேகாதபடி பாதாளத்துக்கு எங்களை அனுப்பாதபடி வானத்திலும் பூமியிலே நான் ஒரே தேவன் என்று சொல்லி எங்களுக்கு உடன்படிக்கே பண்ணி எங்களை அழிந்து போகாதபடி ஆபத்தில் எங்களோட கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆவியானவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம்.

தூதி பேன் அவர் துதிக்கிற நாவுகளை தந்திருக்கிறார். அந்த நாவுகளை நாங்க ஒப்பு கொடுக்கணும், அது அவருடைய வாயாய் மாறும்படியாக. ஹலேலூயா. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்பத்தில நாங்க துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா, அந்த நேரத்துல ஆவியானஸ்வரன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷமாயிருங்க கர்த்தருக்குள்ள, போதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்க. அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது அது நிலைவரமானது. மனுஷருடைய காரியங்கள சந்தோஷமா இருக்க முடியாது. எங்களோட மாம்சத்துல சந்தோஷமா இருக்கிறது ஒரு கொஞ்ச நேரம்தான், எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். அடுத்த நிமிஷமே வேதனை உண்டாகிடும். ஆனாலும் அவருடைய அந்த எங்களுக்கு துன்பத்தில் அவர் வந்து ஒரு ஆறுதல் தருவார். அந்த ஆறுதலான் அவர் எங்களுக்கு தருகிற சமாதானம், அவர் விட்டு போன சமாதானம், எல்லையெல்லாம் சமாதானம். ஹல்லேலூயா. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. யாரெல்லாம் இன்னல்ல இருக்கிறீங்க, இக்கட்டுல இருக்கிறீங்க, கட்டப்பட்டு போயிருக்கிறீங்க, இன்றைக்கு அடுத்தது என்ன செய்யன்னு தெரியாம இருக்கிறீங்க, யார் ஆபத்துல இருக்கிறீங்க, யார் விபத்துல மோசம் போக்கப்பட்டு இருக்கிறீங்க, யார் முறிந்து போயிருக்கிறீங்க, அடைக்கப்பட்ட நிலையில இருக்கிறீங்க, இந்த காரியம் விடுவிக்க யாருமே இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. அவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இன்னல் வேளையில மாறாதவரா நான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. மாறாத நேசர் நான், மாறாத நேசர் நான். உன்னை ஆற்றி தேற்றுகிறவள் நான், ஆற்றி தேற்றுகிறவள் ஆத்துமா நேசர் நான். உன்னை தெரிந்து கொண்டேன், தாயின் கற்பத்தில தெரிந்து கொண்டேன், உருவாக்குறது நான். அந்த இன்னல் எல்லாம் உன்னை உருவாக்குறதுக்கான இன்னல்கள். எல்லா வேளையும் மாறிப்போகும்படியாக நான் உன்னோட இருக்கிறேன், கலங்காத. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை நான் துதிப்பேன். அல்லேலூயா. உமை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் இயேசுவே. உமை நான் துதிப்பேன், துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன்.

ஞானம், ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவராக இருந்தார் தேவனிடத்தில் கேட்கிறபோது சம்பூர்ண ஞானத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். ஞானத்தின் ஆரம்பன் தேவ பயம் என்று சொல்லியிருக்கிறார். நல்ல உபசவமாயிருக்கிறார் எங்களுக்கு, ஒரு உபசவமாயிருக்கிறார், நல்ல ஒரு அவர் எங்களுக்கு ஒரு குளிர் காற்றாய், எங்களை பலப்படுத்துகிறவராய், எங்களுடைய ஆசீர்வாதங்களை தருகிறவராய். அதில் உபசவம் என்ற ஒரு நல்ல ஒரு காரியம் அதாவ இருக்கிறார் எங்களுக்கு. அவராலும் வரும் எல்லாம் அவர் ஆத்மா நேசரா இருக்கிறார், நல்ல நண்பரா இருக்கிறார். நாங்க யாருமே இல்லை என்று தனிய நிலைமையில இருப்போம். எத்தனையோ தரம் நாங்க அழுதிருக்கிறோம், நான் தனியே இருக்கிறேனே, எனக்கா யாரும் இல்லையே என்று சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்றார், நான் நண்பரா இருக்கிறேன், நான் உண்ட உறவா இருக்கிறேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன், நீ எனக்குள்ள இருக்கிறா, நீ நல்ல நண்பு எனக்கு, நான் உனக்கு ஒரு சகோதரன், நான் உனக்கு ஒரு தகப்பன். ஹலெலூயா, ஹலெலூயா.

நீரே என் மகிமையும் நீரே இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரை மீட்டுக் கொள்ளும்படியாக உம்முடைய மகிமை அந்த பின்மாறி ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிற ஆத்மா நேசர் நான் நல்ல மேய்ப்பர் மீட்க வந்தேன் இந்த பாவியான ஜனங்களை மீட்க வந்தேன் என்று சொன்னீங்கப்பா ஆண்டவரை மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த நாளையில் ஆண்டவரே இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வானொலியில ஆண்டவரே நீர் மேய்ப்பராய் இறங்கி வந்து நல்ல மீட்பராய் இறங்கி வந்து எந்த காரியத்தில் ஒரு விடுதலை வேணுமோ எந்த காரியத்தில் அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு நல்ல மேய்ப்பர் வேணுமோ நல்ல ஞானம் வேணுமோ ஆண்டவரே நல்ல ஒரு வைத்தியர் வேணுமோ ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இறங்கி வந்து கிரியசிங்க இறங்கி வந்து கிரியை செய்யுங்க ஒருவருக்குறேன் இறங்கி வந்து கிரியை செய்யுங்க கட்டுண்டோர் விடுதலையாக்கப்படட்டும் வியாதியில் இருக்கிற சொஸ்தமாக இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே பணம் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே இந்த நேரத்தில் அந்த பணக்காசை நீங்க கட்டும் ஐயா ஹல்லேலூயா ஆண்டவரே நீங்க கட்டும் அப்பா ஏழைகளை திக்கட்டும் அனாதைகள் விதை விதெல்லாம் இந்த நேரத்தில் கரத்தினாலே அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து ரட்சித்து மீட்டுக் கொள்ளும்படியாக நல்ல மீட்பராக இருந்து நல்ல நேசராக இருந்தவர்களை தொட்டும்படியாக பா கிருபைன்னு கிருபையை கேட்டு சோத்தரிக்கிறோம் கிருபையை கேட்டு சோத்தரிக்கிறோம் நீங்க கிருபையால் வழி நடத்து கை நன்றி செலுத்துகிறோம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே

பார்ப்பேன் சார், ரொம்ப நேரே தேவன் ஒருவரே, வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உடைய தேவன் ஒருவரே, தாவீதின் கிரவுகோலை உடையவர் ஒருவரே, பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் அவர், திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் அவர். ஹல்லேலூயா. அவர் எங்களுக்கு ஜீவனா இருக்கிறார், அவருடைய சுவாசம் எங்களுக்குள்ள இருக்கிறது, அவருடைய ஆவியங்களுக்குள்ள இருக்கிறது. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ரட்சிக்கப்பட்டார்களோ ரட்சிக்கப்படாதோ அது உணர்வடையாம இருக்கிறாங்க, ரட்சிக்கப்படாதவங்க. ஆனா நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனாலே தெரிந்து கொண்டு அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாங்க, அதை நாங்க உணர்ந்திருக்கிறோம். அவருடைய ஜீவனும் அவருடைய ஆவி விருதங்களுக்குள்ள உணர்வடைய செய்தங்களை பாவ வாழ்க்கையில நாங்க இருக்காதபடி எங்களை மீட்டுக் கொள்கிற ரத்தம் கிரியை செய்வன்னு சொல்லி நாங்க உணர்ந்திருக்கிறோம். அவர் சகலத்துக்கும் ராஜாதி ராஜா, சர்வத்தை மாடுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. சர்வத்தை மாளுகை செய்வார், ஆளுகை செய்த பூமியையும் வானத்தையும் ஆளுகை செய்வர். அவர் ஒருவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போற மகிமையின் ராஜாதி ராஜா அவர் ஒருவரே இருக்கு. ஹல்லேலூயா. நாங்க அவரை விசுவாசிக்கணும். அவரிடத்துல எங்களை எல்லாவற்றையும் நாங்க சொல்லுகிற போது அவர் ஆளுகை செய்து எல்லா தடைகளையும் முடைக்கிறவராயிருக்கிறார். தடைகள்ல இருந்து எங்களை விடுதலையாக்குற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா அம்மா துதிக்கிறோம், இயேசு தரிக்கிறோம், அப்பா அம்மா துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இறங்கி வந்து கிரியை செய்யறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தூயாதி தூயவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, என் தேவாதி தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த காலத்துல அறுப்பின் காலமா இருக்கிறபடி நாளை ஆண்டவரே, இந்த பின்மாறிய ஊற்றுவீராக, ஊற்றுவீராக உலகம் முழுவதும் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரன் மேலும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை பின்மாறி பின்மாறி பின்மாறி பின்மாறி ஆண்டவரே, எங்களுக்குள்ள ஊழியக்காரர்கள் எழுப்புதலுக்காக, ஒரு அசைவுக்காக, எழுப்புதலுக்காக ஆண்டவரே ஊற்றும்படியாக சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, உம்முடைய மகிமை இறங்கி வந்ததுக்காக துதிக்கிறோம், துதிகளுக்குள்ள இறங்கி வந்தவரே அப்பா, எங்களை விடுதலை ஆக்குறவரே அப்பா அம்மா, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர், உன்னதமானவர் ஆண்டவரே. நீ சகலத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. மனாந்திர பாதையிலே நடத்துகிறவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. உம்முடைய கிருபையின்படி எங்களை ஆசீர்வதிக்கிறவரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாம துதிக்கிறோம்.

அலைஞ்சி, எங்கேயோ அலைஞ்சி தெரியறோம், என்னத்துக்கோ அலைஞ்சி தெரியறோம், ஆனா உண்மையுள்ள தேவனை அறியாதபடி என் நேசரங்களை தேடி வரும்படியாக, அவர் தேடி வந்தங்களை மீட்டுக் கொள்ள எங்களை விட்டு கொடுக்காதபடி, எங்கட சுயங்களை எங்கட பாவங்களை விட்டு கொடுக்காதபடி, நாங்க அலைஞ்சி தெரியறோம், எங்கேயோ அலைஞ்சி தெரியறோம், பாதாளத்தின் வழிகளை நோக்கி கொண்டு போகிறோம், பாப கட்டுல இருக்கிறோம், சாப கட்டுல இருக்கிறோம், மரண கட்டுல இருக்கிறோம், பாதாள புழுங்குற அளவுக்கு நாங்க எங்களோட வழிகளை என்ன தெரியாதபடி இருக்கும் எங்கோ.

உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி, கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கூப்பிட்டு நெஞ்சார முத்தம் செய்த ஆண்டவரே, எங்களுக்குள்ள நிழலா இருக்கிறவரே ஆண்டவரே, உம்முடைய நிழலா உம்முடைய சாயலா எங்களை படைத்து, உம்முடைய ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு எல்லா சுபாவங்களையும் மாற்றி உம்முடைய நிழலா எங்களை இந்த உலகத்துல நடப்பித்து கொண்டு போறவரே ஸ்தோத்திரம்.

தாழ்மையில இருக்கிறீங்களா? மனத்தாழ்மை, மனத்தாழ்மை என்றா ஒவ்வொருவரால வஞ்சிக்கப்பட்டு, ஒருவரால கழிக்கப்பட்டு, புறங்கூறப்பட்டு, அது ஒரு தாழ்மை, அது ஒரு அடிமை நுகம். அது அடிமை நுகமா இருக்கிற அந்த அடிமை நுகத்துல இருக்கிறீங்களா? தள்ளாடி கொண்டு நடக்கிறீங்களா? இவர்களோட நாங்க பேச முடியாது, இவர்களை கூட போக முடியாது என்று சொல்லி ஒரு அடிமை நுகத்துல யார் தாய் தகப்பன் உங்களை வஞ்சித்து இருக்கலாம், தாய் தகப்பன் உங்களை அடிமையா வச்சிருக்கலாம், அந்த தாழ்மை, அந்த அடிமையின் சங்கிலி, அதுதான் அறுக்கப்பட்டது. எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அடிமை வேலை செய்து அவங்க களைச்சி, ஒழுங்கான சாப்பாடு இல்ல, அவன் பார்வன் அடைச்சி வச்சிருந்தான். ஆனா ஜேசுவின் ரத்தத்தை கொண்டு என்ன செய்தார்? விடுதலை ஆக்குறார். அந்த தாழ்மையில இருக்கிறீங்க, அந்த தாழ்மை மனப்பன்மை, நான் இவங்களுக்குள்ள போக மாட்டேன், இந்த கூட்டத்துக்குள்ள போக மாட்டேன், திருமணத்துக்கு போக மாட்டேன், நல்ல இடங்களுக்கு போக மாட்டேன், என்னென்னு சொன்ன ஒரு அடிமையின் சங்கிலி உங்களை கட்டி போட்டுக்க, அந்த அடிமையின் சங்கிலி இயேசுவின் நாமத்தினால அது இப்போது உடைக்கப்படுவதாக, அந்த சிந்தையில மிருதயத்துல இருக்கிற அந்த அடிமையின் சங்கிலி இயேசுவின் நாமத்தை உடைக்கிறேன், ஜீவ ரத்தத்தை கொண்டு உடைக்கிறேன், உடைக்கப்படுவேன் நாமத்தில். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தீர். அப்பா யாரெல்லாம் தாழ்மையில இருக்கிறோம், தயவாய் நினைவு கூர்ந்தவர்களை இந்த அடிமை நுகத்திலிருந்து விடுதலை ஆக்கு.

உமக்கு நன்றி அப்பா நன்றி, உமக்கு நன்றி. வாலிபர்கள் எல்லாம் அடிமையின் தாழ்மையின் முகத்துல இருக்கிறாங்க, அடிமையில இருக்கிறாங்க. அந்த தாழ்மையில இருந்து அன்பு நேசர தூக்கி எடுப்பீராக. அநேக வாழ்வுகள் உலகம் முழுவதும் கோடி கோடி வாலிபர்கள் அடிமை நுகத்துல இருக்கிறாங்க. தயவாய் நீ நினைவு கூறுவீராக. அந்த வாலிபர்கள் நுகம் முறிக்கப்பட்டு ஆண்டவரே எகிப்து நெகிழ்த்தி தேசத்தின் நுகத்தை முறித்து, பொல்லாத பாவமான நுகத்தை முறித்து, உம்முடைய நுகத்தை அவர்களுக்குள்ள வைத்து ஆண்டவரை அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களை ஆண்டவரை உடைய பரிசுத்த பர்வதத்துக்கும் வாசஸ்தலங்களுக்கு நேராய் நடத்தும்படியாக இறங்கி கிரியை செய்யும்படியாக சோதரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி.

அப்பா எத்தனையோ பேர் என்னுடையான சேட்ல இருக்கிறாங்கப்பா, அப்பா ரசிக்கப்பட்டவுடையான சேட்ல இருக்கிறாங்கப்பா. ஒரு வீசி அவர்களை தூக்கி எடுங்கப்பா, அந்த கல்வாறு ரத்தத்தினால கழுவி தூக்கி எடுங்கப்பா. அந்த உடையான சேட்ல இருக்கிறவங்களை அப்பா ஈசோபின் ரத்தத்தினால கழுவுங்கப்பா, பாவமார கழுவுங்கப்பா. பரிசுத்தப்படுத்தப்பா ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்திய ஆண்டவரே, இப்போது அவர்களை கழுவி அணைத்துக் கொள்ளுங்கப்பா, அணைத்துக் கொள்ளுங்கப்பா. வாலிபர்களை சிறு பிள்ளைகளை சிறுவர் கூட பாவத்தில் ஏற்படுத்துறாங்கப்பா. குடும்பஸ்தர்கள் ஆண்டவர், இந்த தேசத்துல உம்மால உருவாக்கப்பட்ட இந்த ஜனங்களை குறித்து நீ வேதனைப்படுகிற சொன்னீங்களே பாண்டவரே, ஒரு வீசை மன்னித்து கழுவி உளியான சேர்ல இருக்கிற ஜனங்களை இந்த நாட்கள் தூக்கி எடுக்கிற நாள். ஜனங்களை தேசமாய் ஆண்டவரை தூக்கி எடுங்க. ஒவ்வொரு தேசத்துல இருக்கிற ஜனங்களையும் அதிகாரிகளையும் கொடுமைக்காரையும் ஆண்டவரே அப்பா கொடுமைக்காரரை தூக்கி எடுங்க. பொல்லாத மனுஷர்களை தூக்கி எடுங்க. அது நீங்கதான் முடியும், உங்களுடைய கருத்தினாலதான் முடியும். நீங்க சொன்னால் தான் ஆகும். நீர் கட்டளை தண்ணிக்கும். ஏற்ற வேலையில செய்யற தேவன் ஏற்ற வேலையில செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். சோதரிக்கு

இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் நீங்க தான் பாங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறீங்க. இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடி நீங்க நல் துணியாயிருந்து உங்களுடைய ஜனத்தை நடத்துகிற தேவன் நீர் ஒருவர் தான். அப்ப மனுஷர் இல்ல ஆண்டவரே, மனுஷரால நடத்த முடியாது. மனுஷர் நடத்தினா நாங்க விழுந்து போயிருவோம்ப்பா. என்னாலும் காக்குறீங்க, எங்க என்னாலும் கூட வாருங்க. எங்களோட கூட வருகிற தேவனே, நல்ல காப்பமா இருக்கிறவரே, நாங்க தங்குற கூடாரமா இருப்பவரே, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இரவும்

எங்களை ஒரு நாளை நீ மறக்கல. நீ மறந்தால் நாங்க இந்த நாளையில இல்ல, உயிர் ஜீவனோடு இருக்க மாட்டோம். ஆண்டவரே நீர் மறக்கல, எங்களை மறக்காத தேவன். எங்கள் தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறேன். எங்கள் உட்கார்ந்து எழுந்திருத்தலே நீர் அறிந்திருக்கிறேன். எங்கள் நாவில் சொல்லப்படுவோம் முன்னுமே நீர் அறிந்திருக்கிறேன். என்ன தேவை என்று சொல்லி இருதயத்தை பார்க்கிற இருதய கண்மலையானவர். ஹலேலூயா. மறக்காத தேவனுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக உம்முடைய இந்த நேரத்தில் ஆண்டவரே அநேகரோட பேசி அநேகரோட விடுதலையாக்கும்படியாக உம்மை சோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா நன்றி, நன்றி அப்பா நன்றி. அல்லேலூயா. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி ஆர்வமாய் நாடுகிறேன். பரலோக ராஜ்யம் தேவனான அன்பான தேவன், தேவனுக்குள்ள நாங்க சேர்ந்து வாழணும் என்ற அந்த வாஞ்சை தேவ பிள்ளைகளுக்குள்ள ஊழியக்காரர்களுக்கு வரும்படியாக. உயிரோடு வாழும் நாட்கள் எல்லாம் உம்பணி செய்திடுவேன். நாங்க வாயால சொல்லக்கூடாது அடி, உயிரோட வாழும் நாட்களை நாங்க உண்படி செய்வோம் என்று சொல்லி நாங்க பொருத்தனை செய்து அதை செய்யாத நாட்கள் தவறி இருக்கிறோம். அதை செய்ய முடியாதபடி பிசாசனோட வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவத்துல வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நாங்க இந்த நேரையிலும் அதெல்லாம் மன்னிங்க, ஒரு விஷயங்களை மன்னித்து உயிரோடு இருக்கிற நாடளவும் தேவனுக்காக ஊழியம் சேவைக்கும்படியாக. உம்முடைய சமூகத்துல நாங்க எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அடி, அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அடி. உம்முடைய கிருபங்கள் மேல தாங்கட்டும் ஆண்டவரே. வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் தாங்கட்டும் ஐயா. இனி வரப்போறவர்கள் ஊழியம் செய்ய வரப்போற ஊழியக்காரன் ஊழியக்கார சந்ததி எல்லாம் உம்முடைய மகிமையால நிரப்பப்படட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹலேலூயா ஆண்டவரே. தேசத்துல இந்த வானொலி எல்லாம் ஆண்டவரை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைமே கிருபையும் மகிமையும் தங்கி தேவனுக்கு ஊழியக்காரன் எழுந்து பிரகாசிக்க ஒரு பின்மாரியின் வெள்ளமே இந்த நாளில கட்டவிழ்பீரா. அந்த மகிமையின் செங்கோல் ஆண்டவரை உடைத்து ஒவ்வொருவரையும் நீ அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி ஊழியத்துக்கு எடுத்து பயன்படுத்தும். நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி ஆண்டவரே. என்

0: ஆண்டவரே, சிறு கூட்டமாயிருந்து உம்மாலே பிரித்தெடுக்கப்பட்டு நாங்க ஒருவருக்கு ஆராதனை செய்து ஆண்டு வரப்போற ராஜாவின் நாமத்தை மயமப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சத்ருவானவன் வெட்கப்படும்படியாக என் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்முடைய நாமத்தை மயமப்படுத்தும்படியாக சத்ருவானுடைய எத்தனையோ தடைகள் இருக்கிறது எல்லாம் ஆண்டவரை விலகி போய் சத்ருவானவன் வெட்கப்படும்படியாக ஆராதனை உமருக்கே ஒருவருக்கே சொல்லுகிறோம். எங்களுக்காக சிலுவையில பலியானவர், எங்களுக்காக சிலுவையில பலியானவருக்காக நாங்க ஆண்டவரே நாங்க சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மயமப்படட்டும் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா. ஆண்டவரே இந்த நேரத்திலும் ஆண்டவரே தேசங்களுக்காக நாங்க ஒரு விசை நினைவு கூர்ந்து வைக்கிறோம். தேசத்துக்காக திறப்புல நிக்கிற ஒருவனை நான் காணேன் என்று தேடுகிறேன் என்று சொல்லி என்னும் தேடிக்கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் கிரியே செய்யணும். ஆனாலும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தங்களை தாழ்த்தி செவிக்கிற ஒவ்வொரு செபத்திலும் விண்ணப்பத்துக்கு பதில் தருவேன், தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீங்க. அழிந்து கொண்டிருக்கிற தேசங்கள் யுத்தங்களை ஓய பண்ணிருக்கிறீங்க. ஈரான் இரக் தேசத்துல யுத்தத்தை ஓய பண்ணிருக்கிறீங்க. அது உம்முடைய கரம் உம்முடைய விரல் செய்ததுன்னு நாம் விசுவாசித்து செவிக்கிறேன். அந்த தேசத்தின் அதிகாரிகளை நீ மறுரூபப்படுத்திருக்கிறீர். அந்த தேசத்தின் அதிகாரிகளை நீ கிரியை செய்திருக்கிறீர். ஏனென்றா உடைய சுவாசம் உங்களுடைய ஆவியும் இருக்கிறபடினாலே அவர்களை நீர் ஆண்டவரை கொண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறீர். அதுக்காய் சோத்திரம். இழந்த அவை அனைத்தையும் மறுபடியும் திரும்பிக் கொள்ளட்டும். இழந்த ஆசீர்வாதங்கள் மறுபடியும் அந்த தேசத்துல கட்டளை இடுவீராக. அந்த தேசத்துக்கு வரட்டும் ஐயா. ஹல்லேலூயா. இனிமேல் இயற்கை சேர்க்கல் அழிவுகள் வராதபடி அந்த தேசத்துக்குள்ள நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அழிந்து போகாதபடி சத்ருவானவன் அதை வந்து தொடாதபடி தேவனுடைய கரம் அந்த ஆசீர்வாதத்தின் மேல் இருக்கட்டும். பெட்ரோலோ டீசலோ தண்ணியோ எதுவா இருந்தால் அவ்யானவரே நீங்க உங்களோட ஆளுகைக்கு ஆண்டவரே ஈரான் ஆண்டவரே ஈரான் ஈராக் தேச தோப்பு கொடுத்து செபிக்கிறேன். உம்முடைய ஆளுகை வரட்டும் அந்த ஜனங்கள் மேல, உம்முடைய ராஜ்யம் வரட்டும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பி குணப்படும் ரட்சிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படணும். ரட்சியுங்க, ரட்சியுங்க, தொடுங்க, தொடுங்க, அந்த ஜனங்களை தொடுங்க, அந்த ஜனங்களை பலவந்தப்படுத்து, உம்முடைய ராஜ்யம் பலவந்தப்படுத்தட்டும், உம்முடைய ராஜ்யம் பலவந்தப்படுத்தட்டும். அந்த அறியாத ஆண்டவரே வலதுகை இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அவர்களை பலப்படுத்தப்படுதுங்க. தேவ ராஜ்யத்துக்காக நீரே ஒரு தேவன் ராஜா, ராஜா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் நீரை ஒருவரண்டு வெளிப்படுங்க. நீங்க வெளிப்படணும் இந்த ஆண்டவர் இந்த தேசங்கள்ல. அமெரிக்கா தேசத்துல வெளிப்படுங்க, அமெரிக்கா தேசத்துல ரட்சியுங்க ஆண்டவரே. அந்த ரொம்ப இவ்வளவு பாவஞ்ச ஒரு விசம் மன்னிங்க ஆண்டவரே. நாங்க கடந்த நாட்கள்ல கடந்த மாசங்கள்ல நாங்க பார்த்தோம் இவ்வளவோ கொடுமையான காரியங்களை சின்ன பிள்ளையில கொண்டு செய்திருந்த அந்த மனுஷன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்த அந்த மனுஷன் மனம் திரும்பி குணப்பட்டு பாவம் அனுப்பி நிச்சயத்தை பெற்று
1: இருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களில்

சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறீர்கள். இணைந்திருக்கும் நேர்களாகிய உங்கள் ஒருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உலகமெங்கும் தேவனுடைய நாமத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு உலகம் முழுவதும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியானது இந்த புதிய ஆண்டிலும் புதிய நிகழ்ச்சிகளை எடுத்து வருவது மட்டுமல்ல, எத்தனையோ நாடுகளில் இருந்தும் நேயர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்ற வாக்கின்படி அவருடைய நாமத்தை பாடல்களினாலும் துதிகளினாலும் தேவ செய்திகளினாலும் அலங்கரிக்கும் இந்த வானொலியானது தனது நேயர்களுக்காக புதியதொரு நிகழ்ச்சியை சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுத்து வர இருக்கிறார்கள் என்பதை வானொலி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறது. ஆராதனைக்கு பிரியமான தேவனும் ஆராதனையில் மகளும் தேவனும் ஆராதனைக்கு தகுதியான தேவனுமானவரை இந்த வானொலியில் அபிஷேக ஆராதனை என்ற ஒரு புதிய நிகழ்ச்சிக்கூடாக நாங்கள் ஒருவிதமாக ஆராதிக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கனேடிய நேரத்தின்படி காலை 8 மணி தொடக்கம் 9:30 மணி வரை நடைபெற இருப்பதால் அருமையான இந்த அபிஷேக ஆராதனைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நீங்கள் இதில் ஜூம் ஐடி மூலமாக இணைந்து கொள்வதற்காக அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 8216323612, பாஸ்கோட் 12345 இணையும் போது நீங்கள் நம்மோடு இணைந்து ஆராதிக்க முடியும் என்பதை வானொலி அன்போடு தெரிவித்துக் கொள்கிறது. கலக இலக்கங்கள் மூலமாக நீங்கள் இணைந்து கொள்வதாக இருந்தால் அழைக்க வேண்டிய இலக்கம் 0560705 அல்லது 2999781 அமெரிக்கா 3 8 6 5 7 9 8 6 வைபர் ஐஓ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அழைப்பதாக இருந்தால் 4 1 6 9 1 7 5 8 2 6 அல்லது 6 4 7 6 0 8 6 7 00 இந்த இலக்கங்களிலும் இணைந்து இந்த காலை நேர அபிஷேக ஆராதனைகளை கலந்து கொண்டு தன்னுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும் இந்த நேரத்தை தவற விடாதீர்கள். அபிஷேகமும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒருவரோடும் இருப்பதற்காக நடைபெறவிருக்கும் இந்த அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் இல்லங்கள் தேடி வர இருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள இணைந்து கொள்ள மறவாதீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடியால் ஆராதனையை விரும்பும் தேவனவர் நாங்கள் ஒருமனமாக ஆராதிக்கும் போது அவர் நாமம் ஒன்றே மகிமைப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்த கரத்தின் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் குடும்பமாக இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவோடு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை இந்த ஆராதனை மூலமாக தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் இல்லங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு 24 மணி நேரமும் தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் சங்கமம் வானொலியில் நேரடி ஒலிபரப்போடு இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனியனல் நாமத்தை திரும்பவுமாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்.

0: Recording in progress.
1: ஆமீன் ஆமீன் ஆமீன். இன்று 11ஆம் தேதி, 5ஆம் மாதம், 11ஆம் தேதி, மே மாதம், 11ஆம் தேதி, வைகாசி மாதம், திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம் ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தொடர்ந்து நேரம் காலை 7:28. இப்பொழுது முதல் 10 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். ஆமீன் ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும், அதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், உன் மனதை போல் பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு இரு. நீதிமொழிகள் 23:17 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் உபாகமம் 28, உன்னத பாட்டு 8, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்து அப்போஸ்தலர் 25, 26 அதிகாரங்கள். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலையை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அத்தோடு ஜீவமன்னா, நற்சிந்தனை, வாக்கு தத்தம், ஜீவ வார்த்தை இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்தில் உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் காலை நேர அபிஷேக ஆராதனையோடு தேவ செய்திகளோடு வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவேத திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். காலை வேளையிலும் இணைந்திருக்கிற அவரை ஒப்படைக்க இருக்கிறோம். அதே வேளையில் அத்திகால வேளையில் இணைந்திருக்கிற சௌரி டோலி அவர்களையும் வரவேற்கிறோம். மீதியாக இணைய போகிற ஒருவரையும் கத்தர் தாமே தங்கு தடை என்று இணைய கத்தர் உதவி செய்வாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். ப்ரைஸ் லோட்டம்மா.
2: ப்ரைஸ் லோட் ஐயா, ப்ரைஸ் லோட்.
1: ஆமேன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய அபிஷேகத்தோடு இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். அதே வேளையில் நாங்கள் சனி ஞாயிறிலும் இதே வேளையிலே அபிஷேக ஆராதனை வழி நடத்துகிறோம். அந்த வேளையிலே பலர் இணைந்தார்கள், அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இணைய முடியும் சனி ஞாயிறிலே, இதே நேரத்திலே காலை வேளையிலே இணைய முடியும். அந்த வேளையிலே இணைய முடியுமானால் இணையுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். நாங்கள் பின்னதாக பேசிக்கொள்வோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்
2: ஆமேன். நன்றி ஐயா. இந்த வேளையிலே கூட நாங்கள் ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, காலதோறும் உடைய கிருபைகள் புதியதாயிருக்கிற அப்படின்னால் ஆண்டவரே, புதிய கிருபையிலே எங்களை வழி நடத்த வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே, நேற்றைய நாளிலே தாய்மார்கள் தினமப்பா ராஜா, இரக்கத்தின் பிதாவே ராஜா, தகப்பனே, உங்களுடைய கரத்தில் ஐயா ராஜா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். எங்களை தாய்மார்களாக அழைத்து ஆண்டவரே தேவனே, குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, சமூகத்துக்காக ஆண்டவரே உம்முடைய பாரத்தை எங்களுக்கு தந்து ஆண்டவராகிய தகப்பனே ஆண்டவரே தேவனே, உம்முடைய கிருபி எங்கள் மேல் ஊற்றி எங்கள் மேல் ஆண்டவரே நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நாங்கள் நிறைவேற்ற, உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்த ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய கரம் கூட இருப்பதாக ராஜா, உதவி செய்கிற கண்மணியே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா, அதிசயங்களை காண செய்கிற தேவனே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக, ஆண்டவரே வழிநடத்துவீராக. என் ஆவியானவரே தொடர்ந்து ஆண்டவரே தொடர்ந்து தொடர்ந்து தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும் வழிநடத்தும் உம்முடைய உன்னத கரம் கூட இருந்து வழிநடத்தப்பட வேணுமா செவிக்கிறோம் கர்த்தாவே. மக்கு சூத்திரம். ஹாலேலூயா. புலம்பல் 3 அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ஹலிலூயா. என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது, ஹலிலூயா. என் நகரத்தினுடைய குமாரத்திகள் அனைவர் நிமித்தம் என் கண் என் ஆத்துமாவுக்கு நோவு உண்டாக்குகிறது, ஹலிலூயா. அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, ஹலிலூயா, தொடர்ந்து நம்முடைய கரங்களையும் நம்முடைய இருதயத்தையும் தேவனுக்கு நேராக நாங்கள் ஏறெடுப்போம், ஹலிலூயா. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, ஹலிலூயா. ஆண்டவரே, முப்பு சூத்திரம், உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, உங்கள் திருச்சபைகளுக்காக, திருச்சபையின் மக்களுக்காக, எங்கள் தேசங்களுக்காக, உலக தேசங்களுக்காக ராஜா, உங்களுடைய சன்னிதானத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம், எங்கள் இருதயத்தை உங்களுடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவரே ஆண்டவர் அப்பா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரப்பா ராஜா, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவன், ஹலிலூயா, அவனுக்கு பதில் கொடுக்கிற தேவனப்பா ராஜா. ஆண்டவரே, இந்த ஏழை நான் கூப்பிட்டேன், நீர் எனக்கு பதில் தந்தீர், அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், ஹலிலூயா. ஆண்டவரே, நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமல் போனோம். மெய்யாகவே இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களை நிமித்தம் இயேசு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுமாக்கினே அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் ஆண்டவர் எங்கள் தேசத்து பிள்ளைகள், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள், எங்கள் குடும்பங்கள், எங்களுக்கு அன்பானவர்கள் ஆண்டவரே அப்பா குணமாகிறார்கள் சொல்லி நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் கட்டவிழ்கிறோம். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்ரமையா, எண்ணி முடியா அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஏற்ற வேளையில் வாக்கு தங்கள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன், சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன், ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன், சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தி நீரையா, இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தி நீரையா, கூடி

என் வாழ்நாளிடாகுமோ, எண்ணி முடியாத அதிசயங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் எந்த வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்கிறவர் அப்பா, குடும்பங்களிலே செய்கிறவர், வீடுகளிலே செய்கிறவர், ஆண்டவராகிய தேவனை நம்முடைய தேசத்திலே செய்கிறவர், நம்முடைய திருச்சபையிலே செய்கிறவர். உம்முடைய நாமம் அதிசயம் அப்பா ராஜா. சிறுமப்பட்டவன் ஆண்டவரே துன்பத்தோடு இருக்க விடாதே ஐயா. ஆண்டவரே தேவனே தகப்பனே, நொறுங்குண்ட நறுங்குண்ட ஆவியை கைவிடாத தேவனையா ராஜா. அவர்களுக்கு ஆதரவு அருளுகிற தேவன், திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை விசாரிக்கிற தேவன், தனிமையானவர்களுக்கும் ஆண்டவரே கட்டுண்டவர்களுக்கும் விடுதலை தருகிற தேவன், ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுடைய தலைகளை உயர்த்துகிற தேவனையா. ஹாலேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து என்னை வெறுக்காமல் நேசித்தீரையா, குறைகளில் எல்லாம் கிருபைகள் தந்து

ஆகுமோ. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, சின்னவனை புழுதியிலிருந்தும் சிறியவனை ராஜாக்களோடும் ஆண்டவரே அமர்த்துகிற தேவனையா ஆண்டவரே. தாவீது ஆண்டவரே ஆடுகளை மேய்க்கின்ற இடியனாக இருந்தான், ஆனாலும் அவன் உம்மை துதித்து துதித்து துதித்து ஐயா சிங்காசனத்திலே நீர் கொண்டு வந்து சேர்த்திருப்பார் ராஜா தேவனே. தேசத்தை ஆளுகிறவனாக மாற்றினீர் ஆண்டவராகிய தேவனே. ஆளுகிறவனுடைய தரிசனங்களை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். எங்களுடைய நியாயங்கள் கர்த்தராலே தீரும் ஐயா. எங்கள் நியாயங்களை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் திருச்சபையிலே ஆண்டவரே சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாக மாறும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே தேவனே, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாயிரு சொன்ன தேவனே அப்பா. உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள், பாழான இடங்களை மறுபடி கட்டுகிறவர்கள் சொன்னிரையா. உன் சந்ததியை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வெப்பேன்னு சொன்னிரையா. தகப்பனே, இப்பொழுது நாங்கள் இதற்கு எதிர்பார்த்திருக்கிறோம். நிறைய எங்களுடைய நம்பிக்கை அப்பா ராஜா. ஹாலே லூயா. ஆண்டவராகிய தேவனே, எங்களுடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைக்கிறோம் ஐயா. எங்களை நாங்கள் உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் விழுந்தவனை தூக்கி விடுகிற தேவனையா ராஜா, தடைகளை நீக்கி போடுகிற தேவனையா, சத்துடைய வல்லமைகளை முறியடிக்கிற தேவன், சத்ருவானவன் ஆண்டவராகிய தேவனே அப்பா. ஒரு வழியாய் வந்து அவன் ஏழு வழியாய் ஓடி போகிறான் ஐயா ராஜா. ஆண்டவரே, எங்கள் களஞ்சியங்கள் கற்பத்தின் கனிகள் கைட்டு செய்யும் வேலைகளிலே ஆசீர்வாதங்களை கட்டளிடுகிற தேவன், ஏற்ற காலத்திலே எங்கள் தேசங்களில் எங்கள் குடும்பங்களில் எங்கள் திருச்சபைகளில் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சம்பூர்ணமான மழையை பெய்யப்படுங்கிற தேவன். ஹாலே லூயா ராஜா. அந்த காலத்தில் இருக்கிற ஆண்டவரே பொக்கிசங்களை எங்களுக்கு அருளுகிற தேவனையா ராஜா. தகப்பனே முக்கு சோத்ரம். ஆண்டவரே, உடைய ஊழியக்காருடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற தேவனையா ராஜா. நாங்கள் இப்படியே இருக்க போறதில்லை ஐயா ராஜா. தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்கள் ஆவி ஆத்தும சர்வத்தை ஒப்புவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பங்கள் எங்கள் திருச்சபைகள் எங்கள் தேசங்கள் எல்லாவற்றையும் சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் நல்லவர் அப்பா ராஜா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்புகிறத நீர் அறிந்திருக்கிற தேவனையா ராஜா. உம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் ஆண்டவரே நீதியின் சூரியன் உதிக்கும் ஐயா. உம்முடைய சிட்டுகளின் கீழே எங்களுக்கு ஆரோக்கியம் உண்டப்பா, அதிசயம் உண்டப்பா, விடுதலை உண்டப்பா, வெற்றி உண்டப்பா, வாழ்வு உண்டப்பா, ஜீவன் உண்டு அப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம். ஆண்டவரே, மறவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்கள் எங்களை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் ஆண்டவரே. எங்கள் கண்மலையும் எங்கள் முற்பெருமாய கர்த்தாவே. ஆண்டவரே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானமுடைய சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக. எங்கள் ஆவியானவரே எங்களை நடத்தும் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே அப்பா, எங்களை ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவமார்கள் ஆண்டார்கள் அப்பா. நீரே இப்பொழுது எங்களுடைய ஆண்டவர். நாங்கள் உம்முடைய ஆளுகைக்கு கீழே இருக்க விரும்புகிறோம் ஆண்டவரே தேவனே. உம்முடைய சித்தத்துக்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் மட்டும் எங்களுடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம், நடைபெற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் அப்பா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த எந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையுமான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த எந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும்

எந்தன் வாழ்நாள் ஈடாகுமோ. ஹல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, உமக்கு துதிகள் செலுத்தி நிற்கிறோம் ஐயா. சத்துருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்போம். நீதிமான் விழுந்தாலும் ஏழுதரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா, நாங்கள் இருளிலே இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். பிள்ளைகளை ஆண்டவரே நீர் வெளிச்சத்திலே கொண்டு வருகிற தேவனையா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவளுடைய சமாதானம் பெரியதாயிருக்கும் என்று சொன்ன தேவன் ராஜா. ஹல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா அப்பா பிதாவே, முள் முள் ஆண்டவரே அப்பா, முள் செடியில் ஆண்டவரே தேவனே அப்பா பிரகாசித்த தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் மேல் இருப்பதாக ராஜா. உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதித்தவர்களை பெருக பண்ணும் ஐயா. பொருளாதாரத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, சரீர சுகத்திலே ஐயா ராஜா, வருமானங்களிலே ஐயா ஆண்டவரே தேவனே அப்பா, உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி அருளும் நீர் அப்பா தகப்பனே. உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வாரும் ஐயா. உம்முடைய ஜனங்கள் மத்தியில் உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வாரும் ஐயா. சிறுமப்பட்டவனுடைய சிறுமியை ஆண்டவரே தேவனை நோக்கி பார்க்கிற தெய்வம் நீங்க தான் ஐயா ராஜா. ஹல்லேலூயா, அன்னாளுடைய கண்ணீரை கண்டு ஆண்டவரே அன்னாளுக்கு பதில் கொடுத்த ஆண்டவரே அப்பா பிதாவே ராஜா, மூன்று நான்காய் ஆண்டவரே அவளை ஆசீர்வதித்த தெய்வம் ஐயா. கோடான கோடியாய் பெருகுவாயாக சொல்லி ஆண்டவரே தேவனே அவர்களுடைய சந்ததியார் ஆண்டவரே அவளை வாழ்த்தினவுகளில் அவளை பெருக பண்ணினர். அவளுடைய மகனாகிய யாக்கோபு ஆண்டவரே தேவனே அப்பா, கோலும் தடியுமாய் யோர்தானை கடந்து சென்றான் ஐயா. அவனை ரெண்டு பரிவார கூட்டங்களாக மாற்றிய தேவன் ஆண்டவரே, எங்களையும் ரெண்டு பரிவார கூட்டங்களாக மாற்றுகிற தேவன் ஐயா. பெருக்கத்தின் ஆண்டவர் அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், நீ பெருகவே பெருகுவாயின்னு சொல்லி வாக்களித்த கர்த்தாவே, உடைய ஜனங்களுக்கு இந்த வாக்கு தத்தங்கள் உரித்தாவதாக ராஜா. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா, அற்புதமானவர், அதிசயமானவர் உம்முடைய நாமம், அதிசயம் அப்பா. ஆண்டவராக தேவனே அப்பா, மனவாக்கும் மனைவிக்கு உம்முடைய நாமத்தை நீர் வெளிப்படுத்தினீரே. ஹல்லேலூயா, உம்முடைய நாமம் அதிசயம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இயேசப்பாவுக்கு ஆராதனை, பிதாவாகிய தேவனுக்கு ஆராதனை. எங்கள் பரிசுத்த ஆவியானவர்கள், நடத்துகின்ற ஆவியானவர்கள், தேற்றரவாளன், எங்கள் பக்கத்திலே இருக்கிறவர், எங்களுக்குள்ளே இருக்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர், எங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு ஆராதனை. ஹல்லேலூயா, அதிசயங்களை காண செய்கிறவருக்கு ஆராதனை, அற்புதங்களை காண செய்கிறவருக்கு ஆராதனை, விடுதலை தருகிறவருக்கு ஆராதனை, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை அருளுகிறவருக்கு ஆராதனை, தடைகளை நீக்கி போடுகிறவருக்கு ஆராதனை, முன்னே கடந்து வருகிறபடியால் ஆராதனை அப்பா ராஜா. ஹல்லேலூயா, எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிற தெய்வமே. ஓ ஹல்லேலூயா, உறவக்கருதி வரபக்கருமணி. ஹல்லேலூயா ஆண்டவரே, முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஹல்லேலூயா, சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த எந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த எந்த வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ, கோடி கோடி நன்றி சொன்னாலும்

0: ஓம் ஹல்லேலூயா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. தகப்பனே உம்முடைய நாமம் அதிசயம் அப்பா ராஜா. கன்னி மரியாள் வயிற்றிலே பிறந்ததே அதிசயம் ஐயா. அதிசயமான ஆண்டவர தகப்பனே, கலிலேயா கடற்கரையோரம் எல்லாம் நடந்து சென்று ஐயா ராஜா அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தினிரப்பா. ஆண்டவராகிய தேவனே ராஜா, ஆண்டவரே பேதுருடைய வெற்று படகை ஆண்டவரே மீன்களினால் நிரப்பி உம்முடைய அதிசயத்தை காண பண்ணினீர் ஐயா. ஆண்டவராகிய தேவனே ராஜா, 10 குஷ்டரோகிகளும் இடத்தில் வந்தார்கள். அவருடைய குஷ்டரோகத்தை மாற்றி அவர்களை சுகப்படுத்தி ஒரு அற்புதத்தை செய்திரே. உமக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே நாயினூர் விதவி ஆண்டவரே தன் மகனுக்காக ஆண்டவரே பரிதவித்த வேளையிலே ஐயா ராஜா அந்த பாடையை தொட்டு சுகமாக்கினீரே. அது பெரிய அற்புதம் ஆண்டவரே. அப்பா கானானிய ஸ்திரீ உம்முடைய பாதத்திலே வந்து தன் பிள்ளைக்காக ஆண்டவரே மன்றாடின வேளையில் அம்மா உன்னுடைய விசுவாசம் பெரிது என்று சொல்லி ஆண்டவரே படுக்கையில் இருந்த பிள்ளையை சுகப்படுத்தி அனுப்பினீரே ஐயா ராஜா. எங்கள் வாழ்க்கையிலும் எத்தனையோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே என் மகள் ஆண்டவரே தேவனே 10 நாட்கள் ஐயா ராஜா வியாதியிலே இருந்த வேளையிலே தகப்பனே அவளுக்கு ஆண்டவரே உயிர் கொடுத்து எத்தனையோ ஆண்டவரே தேவனே தகப்பனே தகப்பனே எத்தனையோ வியாதி காரியங்களிலிருந்து அவளை விடுதலையாக்கினீர் ஐயா. எத்தனையோ ஆக்சிடென்ட்களிலிருந்து நீங்கள் அவளை விடுதலையாக்கினீர் ஆண்டவரே. உடைய ஊழியத்திலே வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு சூத்திரம் நன்றியப்பா. என்னுடைய மகனுடைய ஹார்ட் சர்ஜரியிலே ஆண்டவரே அற்புதத்தை செய்தீர் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா பிதாவே அன்னாளை போல ஆண்டவரே கண்ணீரை உடைய சமூகத்திலே ஊற்றி விடுகிற ஒவ்வொரு நேரமும் ஆண்டவரே எனக்கு நீ பதில் கொடுக்கிறீரேன் அப்பா. அப்பா அப்பா தகப்பனே ராஜா ஆண்டவராய் கர்த்தாவே தகப்பனே உடைய சமூகத்திலே மட்டும்தான் நான் கையெடுக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களுக்கு பதில் தருகிற தேவனையா. எங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவனையா. ஆண்டவராகிய தேவனே இந்த நாளிலும் ஐயா சிறுமப்பட்டவன் மேல் சிந்த வைக்கிறவன் பாக்கியவான், அவனை தீங்கு நாளில் விடுவிப்பேன் சொன்ன தேவனே அப்பா. உம்முடைய ஜனங்களை விடுவிக்கிற தேவன், உம்முடைய ஜனங்களை நீங்கள் விடுவிக்கிற தேவன், உம்முடைய ஜனங்களுடைய தலைகளை உயர்த்துகிற தேவனையா ஆண்டவரே. விசேஷமாக நம்முடைய தேசத்தில் ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்திலே ஐயா ஒரு சமாதானமான ஒரு ஆட்சி வர வேணும் ஐயா. ஆண்டவரே இந்த கொலை வெறியின் ஆவிகள் ஆண்டவரே அப்பா பிதாவே அநியாயமாய் நடத்தப்படுகின்ற ஆவிகள் ஐயா ராஜா ஆண்டவரே தேவனே நீர் சிரசித்த உயிர்களை ஆண்டவரே அற்பமாய் எண்ணுகின்ற பொல்லாத ஆவிகள் ஐயா ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நீர் நியாயம் தீர்க்க வேணுமாய் செவிக்கிறோம். தேசத்தில் ஒரு அமைதியை சமாதானத்தை கொண்டு வரும்படி செவிக்கிறோம். ஆளுகிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனால் அவனவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் ஐயா. நாங்கள் அந்த தேசத்திலே இல்லாவிட்டாலும் அது எங்களுடைய தேசம் அப்பா. ஆண்டவராகிய தேவனே எங்கள் தேசத்திலே நன்மை வாசம் பண்ண விடமா செபிக்கிறோம், நியாயம் வாசம் பண்ண விடமா செபிக்கிறோம், சமாதானம் வாசம் பண்ண விடமா செபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்து குடிகள் ஐயா ராஜா ஆண்டவராகிய தகப்பனே ராஜா சமாதானம் உள்ள வாழ்வை காண உதவி செய்யும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த யூரோப் தேசங்கள் இந்த கனடா தேசங்களில நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அமைதியான வாழ்வு எங்களுக்கு தந்திருக்கிறேன், சமாதானமான தேசத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். எங்கள் தேசத்தில ஆளுக செய்கிற பொல்லாத சாத்தான இயேசுவின் நாமத்தால் கண்டித்து கொள்ளுகிறோம். எல்லா குட்டி பிசாசுகளையும் இயேசுவின் நாமத்தினால் தேசத்தை விட்டு வெளியேற்றுகிறோம். இலங்கை தேசம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. இலங்கை ஆண்டவரே கரையோர பகுதிகளிலே ஆண்டவரே தேவனே எங்கள் கரங்களிலே இயேசுவின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு இடமாய் தெளிக்கிறோம். மேல் மாகாணத்துல தெளிக்கிறோம், வட மாகாணத்துல தெளிக்கிறோம், மத்திய மாகாணத்துல தெளிக்கிறோம் ஆண்டவரே. யாழ்ப்பாண பிரதேசங்களே அப்பா ராஜா தீவு பகுதிகள் ஆண்டவரே ரத்தத்தை தெளிக்கிறோம். பருத்தித்துறை பகுதிகளிலே ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. வட்டுக்கோட்டை பகுதிகளில் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே வல்வெடித்துறை பகுதிகள் முழுவதும் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா ராஜா. தேசங்களிலே ஆண்டவரே தேவனே அப்பா உம்முடைய வல்லமையும் ஆளுகையும் இருக்கும்படி கேட்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே நடமாடுவீராக, பூமியிலே நடமாடின அதே ஆண்டவர் ஆண்டவராகிய தேவனே இலங்கை தேசத்திலே ஆளும்படி செவிக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி வைப்பு தருகிறோம் தகப்பனே. இந்த நாளை ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஐயா ராஜா. சங்கம மூலியங்களையும் ஆசீர்வதியும், எங்கள் திருச்சபைகளையும் ஆசீர்வதியும், எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்கள், எங்கள் தேசம் ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் காலை வேளையிலே இணைந்து அபிஷேக ஆராதனையோடு துதிகளோடு ஜபங்களோடு சாட்சிகளோடு வழிநடத்திய உங்களையும் வேத வார்த்தையோடு வழிநடத்திய உங்களையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. புதிய வாரத்தையும் ஆசீர்வதித்து தருவாராக. குடும்ப காரியங்களிலே, சபை காரியங்களிலே, பிசினஸ் காரியங்கள் ஒன்றிலும் கத்தர்தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே வழியிலே கத்தர்தாமே சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து பல்கி பெருக பண்ணுவாராக. நேற்றைய நாளிலே நாங்கள் தாயார் தின வாழ்த்துக்களை வழிநடத்தினோம். அதே வேளையிலே உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வானொலியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாயார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமேன். அவருடனும் கூட இருந்து இந்த நாளையும் இந்த வாரத்தையும் சீடமாக ஆசீர்வதித்து கொடுப்பாராக. எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து முன் சென்று வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இந்த வேளையிலும் நாங்கள் இலங்கைக்காக
2: Recording in progress.
1: நாளையில நாங்கள் இலங்கை, இந்தியா, யுத்த பூமிகள், இஸ்ரேல் தேசம், உலக நாடுகளுக்காக ஜபிக்க இருக்கிறோம். அந்த வகையில் ஊழியர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த நாளுக்கான வசனம் உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நீதிமொழிகள் 23:17 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 365 நாளில் பரிசுத்த வேதா புத்தகத்தை வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள் உபாகமம் 28, உன்னத பாட்டு 8, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 25-26, பழைய புதிய ஏற்பாட்டிலிருந்தும் இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த வசனங்களுக்கு கூடாக உங்களை வழி நடத்துவாராக. அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. அதே வேளையிலே ஜீவமன்னா, நற்சிந்தனை, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்துவம் இவற்றையும் நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். தனிப்பட்ட ரீதியாக அனுப்பாமல் நான் குரூப்பிலே அனுப்பியிருக்கிறேன். பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்றுக் கொண்டு ஜப வேளை கூடாக கடந்து செல்வோம். முதல்ல தாயார் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பலருக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறோம். நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் அனுப்ப முடியவில்லை. எல்லோருக்கும் அந்த குரூப்புகளில் அனுப்பியிருக்கிறோம். பெற்றிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். அந்த வேளையிலே கர்த்தர் உங்களை குடும்பத்தாரோடு இணைந்து காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த நாளை கொண்டாடி இருக்கிறீர்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையிலே எங்களுடன் சௌரன் குணா அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார். சௌரன் பாஸ்டர் அன்டன் ராசனம் அவர்கள் இணைய முயற்சிக்கிறார். யார் என்று தெரியவில்லை. வீடியோவில் வந்ததாலே அந்த கொஞ்சம் தடைகள் இருக்கிறது. எங்களுடன் மாலை வேளையிலே சௌரி சிசிலியா அம்மா அவர்கள் லண்டன் யூகேலேருந்து இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த கேசரை அந்த இடத்தை கொண்டு போகும்போது அவருடைய பெயர் வரும். அந்த வேலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் நாங்கள் ஜப வேலை கூட கடந்து செல்லும் மீதியான ஊழியர்கள் இணைவார்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். சனி ஞாயிறிலே நாங்கள் அபிஷேக ஆராதனை வழிநடத்தினோம். பலர் இணைந்தார்கள். ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர்தாமே வழிநடத்தினார். சௌரம் மகேந்திரன் ஐயா வழிநடத்தினார். அதிகால வேளையிலே அவர் 4 மணிக்கே எழும்பி அவருடைய நேரம் 5 மணி முதல் வழிநடத்தினார். அந்த வேளை கர்த்தர் வழிநடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்திருக்கிற சௌரன் டொனால்டு அவர்கள் மாலை வேளையிலே நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார். பாஸ்டர் அன்டன் ராசனம் அவர்கள் இணைவார்கள். நாங்கள் இந்த வேளையிலும் சௌதரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். கர்த்தர்தாமே வழி நடத்துவாராக. அவருக்கும் புதிய நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு புதிய வாரத் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர் வழி நடத்துவாராக. இன்று 11ஆம் தேதி 5ஆம் மாதம், 11ஆம் தேதி வைகாசி மாதம், 11ஆம் தேதி மே மாதம், 2026ஆம் ஆண்டு காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம் திங்கட்கிழமை. இந்த வேளையிலும் சகோதரி ஞானத்திடம் ஒப்படைப்போம். அவருக்கும் தாயார் தின வாழ்த்துக்களை கூறுகிறோம். சௌரி டாலிக்கும் தாயார் தின வாழ்த்துக்களை கூறுகிறோம். இணைந்திருக்கிற சௌரி செசிலியா அம்மாவுக்கும் தாயார் தின வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் சௌரி ஜானத்திடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென்.
3: தங்கம் வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீகண்ணா குடும்பத்தை சந்ததியின் தவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடும் கூட இருந்து இணைய முடியாம இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் தாமே கொண்டு வந்து நடத்துவாராக. இன்றைய நாளில் நாங்கள் அப்போஸ்தலர்களின் பாதங்களில் என்னென்ன காரியங்கள் நடந்தது என்று சொல்லி நாங்க பார்ப்போம். ஒன்று சாமுவேல் 2:6 சொல்லப்படுகிறது, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஈறவும் பண்ணுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 4:34 அங்கு அப்போஸ்தலர் தொடக்க காலத்திலே, அதாவது திருச்சபை தொடங்கின நாட்கள்லே, அங்கு நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்ட கிரியத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்திலே வைத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவன் அவனுக்கு தேவையாக்கி தக்கதாக அவர்கள் எல்லாரும் பயந்து கொண்டார்கள், அவர்கள் ஒருவருக்கும் குறைவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்படியே அங்கு ஆறுதலின் மகன் என்று சொல்லப்படுகிற சீப்பு தீவானும் அங்கு லேவியனுவாய் இருக்கிற அந்த மனிதனும் அங்கு தன்னுடைய நிலத்தை விற்று அங்கு கொண்டு வைத்தார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. ஆனால் அங்காலே நாங்க பார்ப்போமானால் அப்போ சிலர் 5:1 அவர்களும் அனினியா சப்பீரால் 2 அந்த தங்கள் காணி ஆட்சிகளை விற்று அங்கு ஆண்டவருக்கு கொடுக்க விருப்பப்பட்டார்கள். அவர்கள் அங்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் தான், மனம் திரும்பின விசுவாசிகள் தான். ஏனென்றால் அவர்கள் சில வேளைகளிலே பழைய ஏற்பாட்டு நியாய பிரமாணத்தின்படி இருந்திருக்கலாம். ஆனா நியாய பிரமாணமும் என்ன சொல்லுகிறது என்றால் பரிசுத்தத்தை குறித்து, நீதியை குறித்து, நன்மையை குறித்து சொல்லுகிறது. அப்படித்தான் இவர்களும் அங்கு காரியங்களை அப்படி செய்ய நினைத்தார்கள். ஆனா அவர்களுக்குள்ளே காரியம் இருந்தது என்னென்றால் ஒருமனப்பட்டு பொய்யும் வஞ்சகத்துக்கும் இடம் கொடுத்தார்கள். அதுவும் மட்டுமல்ல, சத்துரு அவர்களை திருடி கொண்டான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். அதனால் அங்கு அந்த இடத்திலே ஆரம்ப திருச்சபை 5,000 3,000 என்று அந்த திருச்சபையில இருந்தவர்கள், ஆனா இவர்களுக்குள்ளே சத்துரு புகுந்து அந்த திருச்சபையை திருடுறதுக்கு அங்கு திருடக்கூடியதாய் இருந்தது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் புதிதாய் இறங்கின அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அங்கு அக்கினால் நிரம்பினவர்கள் அங்கு அவர்களை உள்ளே விடவில்லை. உள்ளே விட்டால் அந்த 8,000 அங்கு சேதப்பட்டு போவார்கள். ஆனால் அவர்களை வாசல்லே வைத்து அங்கு நியாயம் தீர்த்து விட்டார் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். இப்படி தங்கத்துடைய சபையிலே முதலாவது நியாய தீர்ப்பு திரும்பமாய் வரும். இது ஆரம்ப காலத்திலே நடந்த நியாய தீர்ப்பு திரும்பமாய் தேவனுடைய சபையிலே தான் முதலாவது நியாய தீர்ப்பு என்பதை நாங்க மறந்துவிடக் கூடாது. அந்த நியாய தீர்ப்புக்கு நீங்களும் நானும் இன்னும் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் எல்லாருமே நாங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அனினியா சப்பிராளுக்கு இருந்தது அங்கு மாய்மால காரியங்கள், ஈச்சை தூண்டிக்கப்பட்டது, அந்த பங்கை விற்றார்கள், விற்று அங்கு மறைத்தார்கள். ஆனால் தெரியாது என்று நினைத்தார்கள். ஆனால் எங்களை எந்த நேரமும் பார்த்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு எல்லாமே தெரியும். நாங்கள் என்னென்ன செய்யறோம், எதை எதை கதைக்கிறோம், எங்கெங்கு போகிறோம் வருகிறோம் எல்லாமே எங்கள் நோக்கங்களையும் எண்ணங்களையும் அறிந்த தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்களும் இந்த நாட்கள் திருச்சபை மக்களுக்குள்ளே நாங்கள் ஒரு மனம் வர வேண்டும். அது தீமையான ஒரு மனம் அல்ல, நன்மையான ஒரு மனம் வர வேண்டும், பரிசுத்தமான ஒரு மனம் வர வேண்டும். அங்கு நீதியான ஒரு மனம் வர வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் திருச்சபைகள்ல, இந்தியன் திருச்சபைகள்ல. ஏனென்றால் சத்துரு அங்கு உட்புகுந்தான் என்றா, திருச்சபைக்குள்ளே புகுந்தான் என்றா, தன்னுடைய காரியத்தை இன்று நடப்பித்து கொண்டு போய்கொண்டே இருக்கிறார். நாங்கள் அங்கு ஞானமற்றவர்களாய், நாங்கள் அவன் திருட நாங்கள் விட்டுட்டு இருக்கிறோம் அப்படி அல்ல. நாங்கள் எங்களுக்கு தந்த அதிகாரம், எங்களுக்கு தந்த வல்லமை, அவருடைய நாமத்தில நாங்கள் ஜெயம் எடுக்க கூடியதா கத்தர் மாற்றி அமைப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். கத்தர் தாமே கூட இருந்து வழி நடத்தும்படியா இதண்டுவோம். பாஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு திருச்சபை மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். திருச்சபை மக்கள் இந்த நாட்கள்ல அங்கு பரிசுத்தப்பட வேண்டும். அவர்களுக்குள்ளே தேவனுடைய நீதி இறங்க வேண்டும். அதாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டும். ஒரு ஆளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் அவருடைய மனச்சாட்சி செத்ததாய்த்தான் இருக்கும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையும் நடத்தக்கூடிய ஒரு கிருபை இந்த நாட்கள்ல ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் நீதிமான்களுக்கும் சத்தியவான்களுக்கும் உண்டாக கத்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தவன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். அன்று சப்பிராளும் கணவனும் ஆண்டவரே அனனி, அவன் சப்பிராள் அவன் செய்த தவறுகளை இந்த காலத்தில் வாழுகிற இந்த சபைகள் செய்யாதபடி பரிசுத்த ஆவியானவருக்கு உண்மையோடும் உத்தமத்தோடும் ஒவ்வொரு சபைகளும் வாழ, இந்த சபைகள்ல காணப்படுகிற இப்படியான காரியங்கள் அனனியா சப்பிராளின் காரியங்களை போல தேவனுக்கு விரோதமாக போய் பேசுகிற உண்மையை மறைக்கிற காரியங்கள் இல்லாதபடி மக்களோடும் ஒவ்வொரு விசுவாசிகளோடும் ஊழியக்காரரோடும் பரிசுத்த ஆவியானவரிடந்து இந்த கடைசி காலத்துல எப்படி நாங்கள் இந்த ஒவ்வொரு சபைகளிலேயும் வாழ வேண்டும், எப்படி உண்மை உத்தமமாக தேவனுக்கு இருக்க வேண்டும் என்பதை கற்பித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பல தவறுகள் இருக்கிறது, ஆனாலும் நீர் வரும் பொழுது நீர் அந்த தவறுகளை எல்லாம் திருத்துகிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே அந்த அனனியா சப்பிராள் இறந்து போனது போல இந்த காலத்துல சபையில் உள்ள மக்கள் இறந்து போகாதபடி மனம் திரும்பி உடைய வருகைக்கு முன்பாக ஒவ்வொரு ஊழியக்காரரும் விசுவாசிகளும் மனம் திரும்பி உம்மை போல வாழ உம்முடைய சத்தியத்துல நிலைத்திருக்க நீர் வழி நடத்தும்படியாக பிசாசுக்கு எதிர்த்து நிற்க தீமைக்கு எதிர்த்து நிற்க ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சபைகளிலேயும் இறங்கி அந்த சபைகளை முதலாவதாக நீர் நியாயந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். அந்த சபைகள் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தோடும் வாழ வேண்டும் என்பதை அந்த உணர்வை கொடுக்கப்படியாக எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கலும் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். இந்த தீமைகள் அணுகாதபடி, பாவ சாபங்கள் அணுகாதபடி, மத கிரியைகள் சபைகளில வராதபடிக்கு நீர் பொருட்படுத்தி துப்ப கிளீனாக்கி நீர் வழி நடத்தும்படியாக உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருக்கிற லெஸ்லி ரீட்டா குடும்பத்தோடு கூட இருந்து எங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு மக்களும் பயபக்தியோடு சத்தியத்தை கேட்டு சத்தியத்தினால விடுதலை ஆகி தேவனுக்கு பிரியமாக இந்த கடைசி காலத்துல வாழ நிற்கிறவ செய்வீராக. ஜெரன் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன், கணவனுக்காக ஜெபிக்கிறேன், மகன் மகளுக்காக ஜெபிக்கிறேன். தீர்க்க சரிசனமாக அந்த மகளோடு கரம் பிடித்து நடத்துகிற கிருபைக்காக உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஒவ்வொருவரும் உம்மில உம்முடைய சத்தியத்துல நாங்கள் வாழ எங்களுடைய எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றி உம்மை போல உமக்கு பிரியமாக இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து உம்முடைய சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வாழ்ந்து ஒருவரையும் ரட்சிப்புகளை நீர் நடத்தும்படியாக ஜபிக்கிறோம். விதைக்கிறவனாலும் அல்ல, அறுக்கிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரோடு கூட இடும் துதி கன மகிமை ஒன்றானமை தேவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவி. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
3: ஏனங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். உங்களையும் உங்கள் சபைகளையும் எல்லா பரிசுத்த பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் நிறைவாய் பரிசுத்தமாய் மகிமையாய் நடத்துவாராக. ஆமேன்,
4: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
3: ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்று கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர் மைக் எடுத்து வாங்க.
5: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் தி லார்ட். நாங்கள் என்ன ஹார்ட் அட்டாக்கை கொண்டாட இருக்கிறோம். ஆக இந்த சபைகள்ல திருச்சபையில இருக்கிற தகப்பன்மாருக்காக நாங்க ஜெபம் பண்ணுவோம். எல்லா தகப்பன்மாரையும் கர்த்தர் இந்த நாட்கள்லயே நல்ல ஆவியினால் நிரப்ப வேணும். நல்ல மற்ற பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு எடுத்து காட்டாய் இருக்கக்கூடிய நல்ல தகப்பன்மார்களாய் எல்லாரையும் மாற்ற வேணும். எல்லா பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் சத்தியவான்களை மாற்ற வேணும் என்று சொல்லி ஏனந்தா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறி போன நாளை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். ஆகவே இந்த அந்த அவர் எப்படியாய் அந்த பரத்துக்கு ஏறி போய் எங்களுக்கு தீற்றவாளனாகிய அந்த பரிசுத்தாவிய எங்களுக்கு கொடுத்தாரோ அப்படியாய் இசபைகள்ல இருக்கிற பரிசுத்த தகப்பன்மார் எல்லாரும் அதுக்கேற்ற தகுதிகளும் அதுக்கேற்ற காரியத்தையும் செய்ய அவர்களுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழிநடத்த.
6: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி எஸ்வே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் நாங்க யாவரும் ஒருமனதாக ஜெபிப்பதற்கு உங்களுடைய பாதத்தடியில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே அப்பா, உங்களுடைய வார்த்தை கூறுவது, கத்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கத்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆமேன் அப்பா. இந்த இந்த தகப்பன்மாரே ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. வீட்டுக்கு தலைவராக இருக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா, அவர்களுக்கு அவர்களுக்குள்ள ஒரு பயத்தையும் உங்களுடைய நீதியை சரிப்படுத்துவதற்கு அப்பா அவங்களுக்கு ஒரு தேவ பயத்தையும் தாழ்மையும் கொடுத்து அவர்களை ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க ஆண்டவரே அப்பா. அவர்களை ஆண்டவரே நீங்க தலைவராக ஒவ்வொரு வீட்டிலையும் ஆண்டவரே நீங்க தான் முதல் தலைவர். அதுக்கு கீழாக இவர்களை ஆண்டவரே நீங்க அழைத்து வந்த தகப்பன் அப்பா, அதுக்கான நன்றி செலுத்துறேன். இவர்கள் அப்பா நீங்க பரிசுத்தமா இருக்க போல அவர்களின் நடைகளையும் கிரிகைகளையும் ஆண்டவரே, அவர்களை பேச்சுகளையும் ஆண்டவரே பரிசுத்தமான ஆவி எங்கள் மத்தியில் வந்து இவர்களோடு பேசும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க பேசினா உங்க வார்த்தை ஆண்டவரே எவ்வளவோ உண்மை உள்ளது ஆண்டவரே. உங்க வார்த்தையை நீங்க கூறும் பொழுது ஆண்டவரே அந்த இடம் அப்பா அந்த பெண்டிகாஸ் நாள்ல ஆண்டவரே அந்த அந்த அந்த அந்த இரவுல அந்த நேரம் ஆண்டவரே அந்த அந்த ரூம்ல இருந்து ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை அப்பா இறங்கி வந்து எல்லாருடைய இடமும் அசையக்கூடியதாக இருந்தது. அதே போல ஆண்டவரே இந்த தகப்பன்மார்கள் ஆண்டவரே எங்கெங்கே இருக்கிறார்களோ

0: விதமான ஆண்டவரே தயவையும் கொடுத்து ஆண்டவரே அவர்களுடைய மாற்றும்படியா ஜபிக்கிறேன். அப்ப இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே உள்ளான மனிதரை நாங்க ஒவ்வொரு நிமிடமும் புதிதாக படுத்துக்கிற நேரமா இருக்கிறது ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே எல்லா மக்களுக்களையும் ஆண்டவரே இந்த காலை நேரம் கூட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி ஒவ்வொரு நிமிடம் நாங்கள் உங்களுக்குள்ள பெலன் படுவதற்கு பிலப்படுத்திருவதற்கு ஆண்டவரே உங்களால தான் முடியும். ஆனா ஆண்டவரே உள்ளத்தில் இருப்பவனிலும் பார்க்கலும் எங்களுக்குள்ள இருக்கிறவரை பெரியவர் ஆண்டவரே. 10,000 பேருன் பக்கம் விழுந்தாலும் அதை அணுகாமல் காக்கிற தகப்பன் ஆண்டவரே. அப்பா என்னாலும் ஒவ்வொரு நிபுணபனும் உங்களுடைய அன்புல தாங்கி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. அப்பா இந்த தகப்பன் மேற ஆண்டவரே
1: இருந்து அழைக்க வேண்டியவர்கள்
0: அவர்கள் உங்களுக்குரியவராக இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்கு பிள்ளைகளுக்கு தாய்மாருக்கு பெற்றோருக்கு எல்லாருக்கும் இவர்கள் ஒரு தகப்பன் மாறாண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு அதிகமாக அவர்கள் அன்போடு நடப்பதற்கானவரே அவர்களை ஆசீர்வதிக்கபடியா ஜபிக்கிறேன் அப்பா. நாங்க ஜபிக்கும் போது நீங்க வல்லமை நிறைந்த தகப்பனா இருக்கிறீங்க. இந்த வீக்கெண்ட்ல நடந்த இந்த அபிஷேகத்தின் கூட்டங்களை நீங்க ரொம்ப ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. அப்பா நான் அது மூலமாக அநேக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல இருந்து மறைவுல முறுமுறுத்த காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க தெரியப்படுத்தினீங்க ஆண்டவரே. அப்பா நீங்க எவ்வளவு 6,000 தகப்பனா இருக்கிறீங்க. அதே போல ஆண்டவரே இங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களும் இப்ப இந்த ஊழியக்காரர் யாவர்களும் ஆண்டவரே எங்களுடைய இறுதி
1: 9997-8123
0: ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து எங்களை எங்கள் இருதயத்தை அதிகமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. வருகிறோகனுக்காக வரு அப்பா. அவர் இந்த காலை நேரம் வந்து உங்களுக்கு ஆராதனை செய்து எங்களை இன்னும் அதிகமாக உங்களில் இழுத்துக் கொள்வதற்கு கொடுக்கிற வார்த்தைகள் வசனங்கள் பாட்டுகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. பிரதர் லெஸ்லி அப்பா ரொம்ப டயர்டாயிருப்பார் இருந்தாலும் ஆண்டவரே நீங்க அந்த இந்த ஹோல் வீக்கும் நீங்க அவர்களை நடந்து நடத்தி கொண்டு வந்தீங்க. இந்த அபிஷேகத்தின் முதலாக நாங்க அவர்கள் நடத்தும் பொழுது ஆண்டவரே அப்பா எல்லாருக்கும் நான் ஒரு தயவையும் ஒரு வல்மையும் தெரியக்கூடியதாக இருந்த ஆண்டவரே. அதன்படி இனிமேலும் நடக்க போற ஊழியங்கள் யாவற்றையும் கூட கரத்துல ஒப்ப கொடுக்குறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. நாங்க ஊழியத்துக்கு பின்னாக போகாம அப்பா நீங்க எங்களுக்கான மறித்து எங்களுக்கான எங்களை பாவங்களை போக்கு நீங்க அதன்படியான உங்களோட சிலுவை எடுத்து முன் செல்வதற்கு உலகத்தை பின்னோக்கி பார்ப்பதற்கும் உங்களோட சிலுவை முன்னோக்கி பார்த்து நீங்களே எங்களோட விசுவாசத்தின் முடிவுமா இருக்கிற இப்படியா நன்றி செலுத்துறப்பா. விசுவாச துடைக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி பார்த்து உங்களோட சித்தத்தின்படி செய்ய யாவருக்கு தயவையும் அன்பையும் கொடுத்து அதிகமாக உங்களோட அபிஷேகத்தினால நைன் பண்ணி உங்களை அபிஷேகத்தினால அப்ப உங்களோட அபிஷேகத்தை கொடுத்து அன்பினால வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். இந்த காலை நேரம் வந்த சிஸ்டர் யாவரையும் உங்க பாஸ்டர்ஸ் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். இன்னைக்கு புதிதான நாள் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென்
2: ஆமென் ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. உங்களுடைய தாயார் வாத்துக்கள் கர்த்தர் உங்கள் கூட இருப்பாராக. ஒளிய
1: 8198494
2: உலகமெங்கிலும் இந்த சுவிசேஷம் பரப்பப்பட சுவிசேஷத்துக்கு அங்க எல்லாரும் அங்கு காது கொடுத்து கேட்கக்கூடியதாய் அது சிந்தையிலும் இருதயத்திலும் அதை நிலைநிக்க கூடியதாய் கர்த்தர் இந்த நாட்களில் மாற்ற வேணும். அப்போ அது மட்டுமல்ல இந்த சுவிசேஷர்களாய் யூனியன் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தேவன் ஏற்ற வல்லமையை கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தணும்.
3: அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. வழிகளை உண்டாக்கி தந்தவரே உம்மை சோதரிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன என் பரிசுத்த தேவனே, உங்களை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஐயா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, நீ

0: இங்க டோல் ஃப்ரீ 866-350-0821.
1: இந்த உலகத்தின் மூலம் ஆண்டவரே எங்களுக்கு தந்தவர உமை சோதிக்கிறோம் ஐயா, உமை துதிக்கிறோம் ஆண்டவர, உமை புகழுகிறோம் ஆண்டவர. வார்த்தையாகிய தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்றும், வார்த்தையாகிய தேவன் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணினார் என்றும் ஆண்டவரே அந்த வேத புத்தகத்தின் ஊடாக எங்களுக்கு ஆண்டவரே சாட்சியாய் எழுதி தந்தவர, இந்த வேளையிலும் வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே மனுஷர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே அன்றி வேறொரு நாமமும் பூமியிலே கட்டளிடப்படவில்லை என்று சொல்லி ஆண்டவரே ரட்சிக்கப்பட்ட நீர் விடுதலையாக்கின பரிசுத்த வான்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளின்படி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி கட்டளையாய் நீ கொடுத்த ஆண்டவரே உம்முடைய கட்டளைக்காய் உம்மை சொந்தரிக்கிறனையா. இதை கேட்டு அறிந்து ஆண்டவரே இதை பெற்றுக் கொண்ட ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே கடந்து சென்று உம்முடைய அன்பையும் உம்முடைய அர்ப்பணிப்பையும் ஆண்டவரே தகப்பனே தண்டனைகளையும் நித்திய ஜீவனையும் ஆண்டவரே நாங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கர்த்தாவே இதோ எத்தனையோ பேர் கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக ஆண்டவரே விதைகள் நாலு நிலத்திலே விழுந்த விதை.
0: சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நீங்களாகிய உங்களுக்கு
1: ஆண்டவரே அந்த வசனங்கள் நல்ல நிலத்திலையும் முள் செடிகளுக்குள்ள விழுந்த வசனங்களாய் இருக்கிறது கர்த்தாவே. இதோ இந்த வேளையிலும் எல்லா விதைகளும் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளாக மாறி ஆண்டவரே நூற்றுக்கு நூறு வீதம் பலன் கொடுக்கத்தக்கதாக யார் யாரெல்லாம் சத்திய வசனத்தை கேட்கிறார்களோ அவர்களுடைய காதுகள் திறக்கப்படவும் கண்கள் திறக்கப்படவும் இருதயத்தின் கடினங்கள் உடைக்கப்படவும் தேவன் ஒருவர் இருக்கிறார். தங்களுக்கு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது, தங்களுக்கு ஒரு தண்டனை இருக்கிறது, தங்களுக்கு ஆபத்து இருக்கிறது, மரணத்துக்கு பின்பாக ஆண்டவரே ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிற ஜனங்களாய் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரே வேத வசனம் சொல்லப்படுகிறதோ, யார் யாருக்கெல்லாம் கர்த்தாவே தேவ வார்த்தைகள் கேட்கப்படுகிறதோ அவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே தங்களுடைய பெருமைகள் தங்களுடைய கர்த்தாவே கடினங்கள் தங்களுடைய மத பற்றுக்கள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே தன்னுடைய ஆத்மாவுக்கு தானே பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்ளுகிற ஒரு கிருபை எல்லா இடத்திலும் காணப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே வேதத்தை வாசிக்கிறவர்கள் விசேஷமாக தேவனை அறிந்தவர்கள் ஆண்டவரே பயபக்தியோடு கூட இருந்து ஆண்டு மாத்தி கொண்டு குணப்பட்டு ஆண்டவரே தங்களை சிறப்படுத்தி சகோதரர்களுக்கு புத்தி சொல்லத்தக்கதாக சகோதரர்களை ஊக்குவிக்கத்தக்கதாக அன்னைக்கு கர்த்தாவே அப்பல்லோ வந்து பிரசங்கித்த பொழுது அக்கில்லாவும் பிரிசுகளாவும் ஆண்டவரே பவுல் மூலம் கற்றுக்கொண்ட தேவருடைய வார்த்தைகளை கேட்ட பொழுது அவர்களை அந்த அப்பல்லோ என்ற தேவ மனுஷனுக்கு ஆண்டவரே போதித்த பொழுது அந்த மனுஷன் எண்ணம் திடன் கொண்டு வைராக்கியமாக கத்தருக்கு நின்றது போல இதோ தேவனை அறிந்த பிள்ளைகள் எண்ணம் கத்தாவே நிற்கிறவர்களை தட்டி எழுப்பி ஊக்குவிக்கத்தக்கதாக அநேகர் இடத்துல தேவ வசனத்தை கொண்டு போக தக்கதாக ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எல்லா ஊழியங்களும் கர்த்தாவே கட்டப்பட்டு இதோ புறப்பட்டு போகத்தக்கதாக ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் உலகம் எங்கும் செல்லத்தக்கதாக கர்த்தர் பாதைகளை திறந்து தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்காதபடிக்கு சகல நற்கிரிகளினாலும் ஆண்டவரே வைராக்கியத்தினாலும் சாட்சியினாலும் ஆண்டவரே வேத வசனங்களை சொல்லிக் கொடுக்கிறதுனாலும் புறப்பட்டு போகிறதுனாலும் அநேகருக்கு ஆண்டவரே தகப்பனின் தேவ வசனத்தை கொண்டு செல்லத்தக்கதான கிருபைகளை தருவீராக ஆவியானவர் உங்களிடத்துல வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் ஜூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் உங்களுக்கு சாட்சிகளாயிருப்போம் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் வல்லமையாய் பயன்படுத்துவீராக. ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் பலத்தை கொடுப்பீராக செபிக்கிறேன் ஐயா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவ மனுஷர்கள் எழும்புவார்களாக செபிக்கிறேன் ஐயா. அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை பெற்றுக் கொண்டவர, இதோ கர்த்தாவே பெற்றுக் கொண்ட வரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன் என்று சொல்லி கர்த்தாவே அவர்கள் புறப்பட்டு போய் தகப்பனே வியாதி உள்ளவர்களுக்காக சுபம் பண்ணுகிற பொழுது வியாதிகள் சொச்சமாக்கப்படுகிறது என்பதை விசுவாசித்து கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே வசனத்தை உறுதி செய்கிறவராய் இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து கர்த்தாவே விசுவாசத்தோடு புறப்பட்டு போக ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக மிஷினரிகளாய் நின்று கர்த்தாவே ஊழியம் செய்கிறவர்கள் எந்தெந்த பகுதிகளில் நின்று தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்களோ அங்கே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அநேகர் மனம் திரும்பி கர்த்தாவே தகப்பனை உமை அறிந்து கொண்டு எண்ணம் அநேகருக்குள்ளே கொண்டு செல்ல கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு மாற்றங்கள் காணப்படட்டும். இவ்வளவு ஜனங்கள் அழிகிறார்கள் என்பதையும் இவ்வளவு ஜனங்கள் பின்னோக்கி போகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தாவே ஒவ்வொருவருடைய இருதயமும் தன் ஆத்மாவுக்கு தானே பொறுப்பு என்பதை உணர்ந்து மற்றவர்களையும் கர்த்தாவே தகப்பனே தூக்கி விடத்தக்கதாக மற்றவர்களையும் கர்த்தாவே அழிவின் பாதையிலிருந்து தப்பி விடத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனே ஒருவனை கர்த்தாவே அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறவர்களாக நாங்கள் யாவரும் மாற்றம் பெற எங்களுக்கும் ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு மாற்றங்கள் காணப்பட்டும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் நிறைவாய் இருப்பாராக. கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை எங்களுடைய இருதயங்களில் ஆளுகை செய்யப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் ஆளுகை செய்யப்பட்டு இதோ கர்த்தாவே உம்முடைய சத்தியத்துக்கு தூண்களாக நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆளுக செய்து எண்ணம் ஆண்டவரே அதிகமாய் செயல்பட கிருபை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிற பாதையில நாங்கள் பொறுமையோடு கூட ஓடி ஆண்டவரே உம்முடைய காரியங்களை செய்ய என்ன உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் சங்கம ஊடகத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இதன் ஊடாக செய்யப்படுகிறதான ஊழியங்கள் மூலமும் அநேகர் ரட்சிக்கப்பட்டு அநேகர் மனம் திரும்பி அநேகர் தங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. லெஸ்லி அண்ணனுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே இதோ பலம் கொண்டு திடமன திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இதோ அவர்களை என்ன பலப்படுத்துவீராக செபிக்கிறேன் ஐயா. பலவீனங்களில் உம்முடைய கிருபை பூரணமாய் காணப்படட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ விசேஷமாக ஏனட் சிஸ்டருக்காகவும் ஆண்டவரே தகப்பனே அவர்கள் குடும்பங்களுக்காகவும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குறவரே குணமாக்குறவரே இந்த வேளை இந்த குடும்பத்தோடு கூட இருந்து ஆண்டவரே அநேக வார்த்தைகளினால் அநேக கர்த்தாவே தேவ காரியங்களினால் சுத்தி இருக்கிறவர்கள் விடுதலையாக்கப்படட்டும் என நான் செபிக்கிறேன் ஐயா. அவர்கள் மூலம் சொல்லப்படுகிற ஆண்டவரே வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகள் இதோ அநேகரை கட்டி எழுப்பத்தக்கதாக அநேகரை ஊக்குவிக்கத்தக்கதாக எண்ணம் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே முகம் அறியாதவர்களாய் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய ரத்தத்தினாலும் உம்முடைய கர்த்தாவே ஞானஸ்நானத்தினால ஒருமனப்பட்டவர்களாய் கூடியிருக்கிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே பலம் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன் ஐயா. உன்னுடைய அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனை உங்களை சுகமும் உண்டாயிருப்பதாக என்று சொன்னபடி வசனத்தின்படியும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் சுகமும் பலமும் ஆரோக்கியமும் காணப்படட்டும். ஆண்டவரே, தகப்பனே, மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியைப் போலவும் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போலவும் நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீருட்டைப் போலவும் இருக்கிறேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகள் நிமித்தம் ஒவ்வொரு குடும்பங்களும் கட்டப்பட்டு தேவைகள் சந்திக்கப்பட்டவர்களாக தேவனோடு கூட நடக்கிறவர்களாக காணப்பட கத்தர் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கரம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. மறுபடியுமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் ஆண்டவரே, உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும் என்றுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவி அனுபவராயிருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
2: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கத்தர் உங்களோடும் கைப்பட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றோடும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன் அக்கா. தேங்க்யூ. அப்படி உங்களோடும் கூட இருந்த கத்தர் என்ன அதிகமாய் உங்களை பயன்படுத்துவாராக.
2: ஆமேன். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ்லோட் ஐரீன், நீங்க எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். ராஜாக்கள் அதிகாரிகள் தொடங்கி எல்லா மக்களும் தேவனை அறிகிற அறிவில வளர வேண்டும். தேவனை இந்த நாட்கள் எப்படியாவது அறிய வேண்டும் என்று சொல்லி மனம் திரும்புதலுக்குரிய காரியங்கள் அவர்களுக்குள்ளே நடக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீர் அவருடன் அந்த ஜனங்கள் மேல் அவருடைய ஆசீர்வாத கரம் தங்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க இலங்கை தேச மக்கள் முழுக்க.
3: ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. பாந்து மாலை வேலைக்காய் நன்றி ரச்சாவே. இந்த நாள் முழுதும் தேவனங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த நிமிஷம் வரையிலும் தேவனங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நேரத்திலும் கத்தாவே அப்பா இலங்கை தேசத்தையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்தை தேவன் பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்தின் தலைவர்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஜனாதிபதி முதல் கர்த்தாவே கடைசி மந்திரிமார் வரையிலும் கர்த்தாவே அப்பா ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு அதிகாரிகளும் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பை அடைய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உண்மை உத்தமமாய் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா அவர்கள் தேசத்திலே நீதி செய்ய தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிகாரிகளின் கண்களிலே தயவு கிடைக்க தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே. நல்ல ஞானத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா சாலமோன் கொடுத்த அந்த ஞானத்தை இந்த தலைவர்களுக்கு தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீதியும் நேர்மையுமாய் கர்த்தாவே அப்பா ஆட்சி செய்ய அவங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதிகாரிகளுக்கு எதிராய் வருகிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினால் கட்டி நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தாவே உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஒவ்வொருவரும் உடைய ரட்சிப்பை ருசிப்பார்க்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே அப்பா அந்த விக்கிர ஆராதனையிலே கர்த்தாவே அப்பா கட்டுண்டு கிடக்கிற அந்த பிள்ளைகளை தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் அறியாமல் அதை செய்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய சுவிசேஷம் கர்த்தாவே அவர்களுக்கு சென்றடைய தக்கதான கிருபையை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே அநேக சுவிசேஷர்களை தேவன் எழுப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்களும் கூட யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கிறோமோ அவங்க எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா உம்மால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா அந்த தேசம் கர்த்தாவே உம்முடைய தேசம் ஆண்டவரே. அப்பா நீரே இந்த தேசத்துக்கு தலைவர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, அப்பா ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வாங்க ராஜாவே. அப்பா ஸ்தோத்திரம், தேசத்திலே இருக்கிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே அறியாத ஜனங்கள் கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஜோசியர்கள் கர்த்தாவே, மத குருமார்கள் கர்த்தாவே, அப்பா இவர்கள் எல்லாம் தவறான வழிகளிலே போய் கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவர்கள் எல்லாம் மனம் திரும்ப தேவன் நீங்க உதவி செய்யுங்க. அவங்களுடைய இருதயங்கள் பேசுங்க தகப்பனே, அப்பா உடைய வார்த்தை அவங்களுக்கு போய் சென்றடையத்தக்கதான வழிகளை தேவன் நீங்க ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்தின் தலைவர் ரட்சிக்கப்பட்ட அந்த தேசமும் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிப்புக்குள்ளே வர தேவன் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா தேசத்திலே கத்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் நல்ல கால நிலைகளை தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். விளைச்சலை அதிகப்படுத்துங்க தகப்பனே. பஞ்சங்களே வராதபடிக்கு தேவன் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா படிக்க முடியாத படிக்கு வசதி இல்லாமல் இருக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே அநேக உதவுகரங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா அநேக பிள்ளைகள், அப்பா பாடசாலை பிள்ளைகள் கூட கத்தாவே, அப்பா அந்த போதை வஸ்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க ராஜாவே. அப்பா எங்களுடைய வாலிப பிள்ளைகள் அப்பா அழிந்து போகாத படிக்க கத்தாவே, அப்பா உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க, உம்முடைய அறிவிலே வளர உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அவர்கள் தவறான வழியிலே செல்லாத படிக்கு தேவன் உம்முடைய பாதுகாப்பு கரம் அவர்களோ கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே நடக்கிறதான கத்தாவே கொள்ளை கொள்ளை கத்தாவே, அப்பா தற்கொலைகள் இப்படியான ஆவிகளை தேவன் தேசத்திலிருந்து அப்பா எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா இந்த நேரம் என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த தேசம் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பு தணிந்து போய் கொண்டு இருக்கிறது கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாம் உடைய வருகையிலே கைவிட்டு விடாத படிக்க கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் உடைய வருகையிலே வரத்தக்கதாய் கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைகளுக்கு தேவன் நீங்க இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கத்தாவை நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்திலே அநேக கத்தாவை, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுயசேசர்கள் மிஷனரிகளை தேவன் எழுப்புங்க தகப்பனே. தேசத்திலே ஒரு நல்ல எழுப்புதலை தேவன் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த ஜனங்களுக்கு உண்மை அருகிற அறிவை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வருகிற எல்லா கிரியிலையும் நிர்மூலமாக்குங்க தகப்பனே. அப்பா கிறிஸ்தவத்துக்கு எதிராக எழும்பி நிற்கிற ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க ரட்சித்து அவங்க கரத்திலே கத்தாவே. அப்பா வேதாகமத்தை ஏந்தி கொண்டு போகத்தக்கதான கிருபையை தேவன் கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எத்தனையோ பேர் கத்தாவையும் மறுதளித்தவர்கள் தான் இந்த நாளிலே ஊழியர்களாக அப்பா சுவிசேஷர்களாக எழுப்பி நிற்கிறாங்க தகப்பனே. அதே போல ஒவ்வொருவரையும் தேவன் நீங்க எழுப்பும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேசத்திலே கத்தாவே, அப்பா ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வாங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இலங்கை தேசத்தை முற்றிலுமாக உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா தேசத்துக்கு நல்ல சமாதானத்தை கொடுங்க ராஜாவே. அப்பா இனங்களுக்கு இடையே மதங்களுக்கு இடையே கத்தாவே, இன மத பேதமின்றி கத்தாவே, ஒற்றுமை சமாதானம் அன்பு நிலைத்திருக்க தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், உடைய மாறாத அந்த மகத்துவம் உள்ள அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கல்வாரி அன்பு இந்த ஜனங்கள் கத்தாவை புரிந்து கொள்ள உணர தக்கதான கிருபையை தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி ராஜாவே, நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்திலே ஒரு எழுப்புதலை தேவன் கொண்டு வரப்படியால் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க பெரியவர் ஆண்டவரே. அப்பா தேசங்களிலே தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சங்கம வானொலியை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதுல பணி செய்கிறதான ஒவ்வொரு ஊழியர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜாவே. அப்பா அந்த ஊழியங்கள் தடைபடாமல் நடக்க தேவன் உதவி செய்யுங்க. அநேக தேசங்களுக்கு அப்பா அந்த ஒளி நாடாக்கள் சென்றடைய தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்டர்நெட் தடைகளிலும் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா அந்த ஜெப நேரத்திலும் கத்தாவே அநேக பிள்ளைகள் வந்து கலந்து கொள்ள தேவன் வழி வாசல்களை திறந்து கொடுங்க தகப்பனே. தடைகளை எல்லாம் நீக்கி போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், நன்றி ராஜாவே. மட்டுமா எங்களை நடத்தினவரே, மக்கோடான குடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இதுவரை ஜெபித்தவர்கள் இனி வந்து ஜெபிக்க இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஜெபங்களுக்கெல்லாம் தேவன் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் அப்பா நீங்க நிறைவான பதிலை கொடுப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்லா கனமும் துதியும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜ். ராஜாவே என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டிருக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.
2: நாங்கள் ஜபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம். நன்றியாயிரையும் கத்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு இதுவாய் செய்து நடத்துவாராக. ஆமேன்
3: ஆமேன் ஆமேன். உங்கள் எல்லாரோடும் கூட
2: இருப்பாராக. நாங்கள் சுசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரேசலோர். சுசிலி அம்மா, சுசிலி அம்மா மைக்கு எடுத்து விடுங்க. நீங்கள் ஜெபிக்க முடியுமாமா? சிசிலியாமா ஓகே. நீங்கள் ஏழைகள் விதவைகள் திக்கற்ற பிள்ளைகளுக்காக உணவு உடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
4: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இறக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, இந்த கஷ்டப்பட்டவர்களுக்காக நீண்ட நாளாக ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் தகப்பன். ஆவியானவரே, உமது கரங்களை ஏந்தி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, உமது அக்னி அவர்கள் மேலே ஊற்றும் தகப்பன். அன்பான தகப்பனே, கஷ்டப்பட்டவர் துன்பப்பட்டவர்களை கைவிடாதே தகப்பனே. அப்பா வேளபரதேசி என்று இருக்காமல் தகப்பனே, உமது கரங்களால் அவர்களை நிரப்பும் தகப்பனே. ஆவியானவரே, உமது பரிசுத்த ஆவியை ஊற்றும் தகப்பனே. அவர்கள் மேல் அக்னியை ஊற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் எங்கு சென்றாலும் உமது நாமத்தை உச்சரித்த வண்ணமும் உமது ஜொலியை எங்கும் பரப்ப செய்தன் தகப்பனே. அக்கினியானவரே, அவர்களோடு கூட இருந்தவர்களை வழி நடத்தும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஹாஸ்பிட்டல் வழியை போகும் போது அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. அப்பா அந்த தாதிமார்கள் அவர்களை பராமரித்து அவர்களுக்கு நல்ல மருந்து உணவுகளை கொடுக்க வழி செய்தன் தகப்பனே. அப்பா தகப்பனே, வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. அப்பா பிதாவே, உணவின்றி தவிக்கிறவர்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா தகப்பனே, நீர் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவர் அப்பா. அப்பா தகப்பனே, அவர்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. ஆவியானவரே, உமை இழந்து கேட்கிறோம் தகப்பனே. வழி இல்லாதவர்களை நீரே கண்ணோக்கும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேழ்வை என்பதற்கு நீரே தெரிந்து ஆராய்ந்து அவர்களுக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் அப்பா. அப்பா தகப்பனே, அவர்கள் படிப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தகப்பனே. அப்பா அந்த ரோட்டோரங்களில் இருக்கிறவர்களுக்கு அப்பா நீரே வந்து அவர்களோடு கூட பேசும் தகப்பனே. அவர்களுக்கு என்னென்ன தேள்வி என்பதை நீர பார்த்து ஆராய்ந்து அறிகிற தெய்வம் அப்பா. ஆவியானவரே, நீர் அவர்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றிகள் அப்பா. இயேசுவே சுவாமி பரிசுத்தரே, இந்த கர்ப்பிணி பெண்களை ஆசீர்வதியும் தகப்பனே. அவர்களை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா இந்த கர்ப்பிணி தாய்மாரை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அவர்களுக்கு நல்ல உணவும் நல்ல போசாக்களை கொடுக்கறதுக்கும் உமக்கு நன்றி அப்பா. நீர் செய்ய வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த ஸ்ரீலங்காவிலே திடீர் திடீரென்று அப்பா கிறந்து கொண்டு போறார்கள் தகப்பனே. அவர்களையும் பாதுகாரும் தகப்பனே. அப்பா அந்த அரசாங்கத்தை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, எல்லாவற்றுக்கும் நீர் நல்ல தீர்ப்பு கூற வல்லவராயிருக்கிறீர் அப்பா. ஆவியானவரே, ஏங்கி தவிக்கிற பிள்ளைகளை நீர் எப்போதும் எடுத்து பராமரிக்கிற தெய்வமாயிருக்கிறீர் தகப்பனே. அப்பா தகப்பனே, உம்மை ஏங்கி தவித்து உம்மை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த பிள்ளைகளை பரிசுத்தாவியால் நிரப்பும் அப்பா. பரிசுத்தாவி அவர்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த போதவத்திலே அம்பிட்டு அநியாயமாக இருக்கிறார்கள் தகப்பனே. இந்த கஷ்டப்பட்ட துன்பப்பட்ட பிள்ளைகள் எல்லோரும் அங்கு போய் அம்பிடுகிறார்கள் தகப்பனே. அவர்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்த தகப்பனே. ஆவியானவரே, அவர்களுக்கு நல்ல ஒரு புத்தியையும் நல்ல ஞானத்தையும் கொடுத்து அவர்களை திடப்படுத்தும் தகப்பனே. கூடாத இடங்களுக்கு போகாத வண்ணம் பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அந்த டைமிலே நீ பரிசுத்தாவியவர்களோடு அனுப்பும் தகப்பனே. அப்பா உங்களை எல்லாவற்றையும் விட்டு தேவ வழியில் நடக்க வல்லமையை கொடுத்துருளும் தகப்பன். பரிசுத்தரே பரிசுத்தரே, உண்மை புகழுகிறோம்மை, வாட்டுகிறோம்மை, ஆராதிக்கின்றோம்மை, மகுமைப்படுத்துகிறோம் ராஜாதி ராஜாவே, உண்மை மகுமைப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீர் நல்லவர், வல்லவர், எல்லாவற்றுக்கும் மேலான தகப்பனப்பா. அப்பா இவைகளை நீ பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கூடான கூடிய நன்றியப்பா. ஆவியானவரே இந்த லேசிய நான் குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர்களுக்கு என்னென்ன தேள்வி அவர்களை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றியப்பா. அப்பா அந்த சங்கம வானொலியே ஆசீர்வதியும் தகப்பனி. அப்பா அதுக்கு எந்த தங்கு தாமதமின்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடத்த வழி செய்கிறதுக்காக உமக்கு நன்றியப்பா. ஆவியானவரேகனாசிற்ற குடும்பத்தை ஆசீர்வதியும் தகப்பனி. அப்பா அவர் பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனி. அவர்களின் தேவைகளை நீர் சந்திக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனி. ஆவியானவரே அவர்களின் தேள்விகளை சந்தித்து அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அவர்களை பெற்றுக் கொடுக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா விதாவே வினோ சிஸ்டர் மகளை ஆசீர்வதியின் தகப்பனி. அப்பா அவளுக்கு என்னென்ன தேள்வி என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனி. அப்பா அவள் தாய் வேங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் தகப்பனி. அப்பா அவர்களுக்கு வேண்டிய தேள்வியான நேரத்தில் அவளுக்கு நல்ல ஒரு அப்பா கணவரை சந்திக்க வழி செய்தலின் தகப்பனி. ஆவியானவரே அவன் மன நோவாத வண்ணம் நீரே நீ வல்லவராயிருக்கிறீர் தகப்பனி. ஆவியானவரே பரிசுத்தரே அவளுக்கு நல்லொரு வாழ்க்கையை நீர் சந்திக்க கொடுக்கிறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
2: நாங்கள் ஜபங்களை கேட்டதும் உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. கத்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வீட்டிலும் கூட இருந்து உங்களுடைய கணவனையும் காத்து ஆரோக்கிய பலன் தந்து நடத்துவாராக. ஆமேன்.
4: ஆமீன் சிஸ்டர்.
2: ஆமீன். ஓகே, நாங்க மீனோ அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். மீனோ
5: பிரைஸ் லார்ட் அக்கா.
2: நீங்க வியாதி வேதனையிலே இந்திய நாட்கள்லே தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர்களை தொட்டு ஆண்டவர் குணமாக்க வேண்டும், அவர்களை விடுதலையாக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு ரட்சிப்பு அவர்களுக்குள்ள வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும்.
5: ஆமாண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தாவே, ஆவியானவரே, இந்த நாளை தந்ததுக்காக இந்த அவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே, இன்றைய நாளிலும் தேவனே எங்களோடு கூட இருந்து நீங்கள் எங்களை அணைகட்டி அப்பா இம்மட்டுமாக வழி நடத்தின எபினேசரே, இனிமேலும் எங்களை ஒவ்வொருவரையும் வழி நடத்தி காக்க போற கிருபைக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே அப்பா உம்மை நோக்கி ஒவ்வொருவராய் நாங்கள் அப்பா இந்த சங்கம வானொலியின் ஊடாக கூடி ஜெபிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொருவரோடு நீங்கள் கூட இருந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்த போறதுக்காக ஐயா உமக்கு கூடான கூடி நன்றி ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரின் ஜெபங்களை அப்பா நீங்கள் இல்லை என்று சொல்லாமல் ஈந்தர்லி தருகிற அன்பிற்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். தேவனே கர்த்தாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற வேளையிலும் ஞானத்தோடும் கருத்தோடும் உம்மை நோக்கி அப்பா நாங்கள் உம்மை உம்மை நோக்கி கேட்கிறதுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்காண்டவரே. தேவனே கர்த்தாவே, எங்களுடைய ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் அப்பா தகப்பனே கேட்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயங்கள் ஒவ்வொருவரின் இருதயங்களையும் அறிந்திருக்கிற தகப்ப நீரே ஆண்டவரே. அப்பா எத்தனையோ பாடுகள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ எத்தனையோ அப்பா எல்லாவற்றிற்கும் மத்தியிலும் என் தகப்பனையும் அப்பா பிதாவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற வேளை எங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தையும் அப்பா நிறைவையும் தந்து அப்பா இம்மட்டுமாக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்களே ஐயா உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. நீங்கள் நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, உம்மை உம்மை அறியவும் உம்மை நேசிக்கவும் உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியவும் ஆண்டவர், இந்த சங்கம வானொலி நடைபெறுகிறது என்று நாங்கள் யாவரும் அறிந்துள்ளோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இதை கேட்டும் கேளாதது போல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை அப்பா உம்முடைய திருக்கரத்தாலே அணைத்து எல்லா தீங்கினின்றும் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் தகப்பனே சத்ருவானவன் பிடியிலிருந்து விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா தகப்பனே இந்த வானொலி மூலமாக ஒரு அறிக்கை பண்ணுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே சத்ராதியின் பிடியில் வஞ்சிக்கப்பட்டு போய் இருக்கிறார்களே தகப்பனே, உலக ஆசையில் வஞ்சிக்கப்பட்டு போய் இருக்கிறார்களே தகப்பனே, அப்பா இவர்களை நீங்கள் மீட்டெடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஜபங்கள் மூலமாக ஒவ்வொருவரும் மீண்டு வர ஆண்டவரே தேவனே ஒவ்வொருவரோடும் பேசுங்க ஆண்டவரே. இருதயத்திலே அப்பா தகப்பனே உம்முடைய அன்பை உம்முடைய எண்ணங்களை ஊற்றுங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொருவரும் அப்பா அழிந்து போவதற்கு அல்ல ஆண்டவரே, அழிவிற்கு அல்ல ஆண்டவரே, நீங்கள் சமாதானமா இந்த உலகத்தில் வாழ்ந்து உம்மிடம் வரும்படி கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் பிறக்கும் போது அப்பா உம்முடைய பிள்ளைகளாக தூய்மையான அன்புள்ளம் கொண்ட பிள்ளைகளாக பிறந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஒவ்வொருவரும் அறிவுகள் வரும்போது எங்களை அறியாத வேலைகள் அப்பா, எங்களை அறியாத காரியங்கள், எங்களை அறியாத பாவ அக்கிரமங்களில் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே உம்முடைய பிள்ளைகளை மாற்றி உம்முடைய பிள்ளைகளை அப்பா சத்ராதி விழுங்கி கொண்டிருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் விழுந்து போகாதபடி நீங்கள் தூக்கி எடுத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. ஆம் தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களே ஆண்டவரே, என்னுடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறேன் என்று. ஆம் தேவனே அப்பா கர்த்தாவே, உம்முடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற பிள்ளைகள் சத்ராதியின் பிடியில் போகாதபடி என் தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் கொடுத்து ஆண்டவரே, உம்மையட்டி சேர ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்டு சேர ஆண்டவரே. தகப்பனே கேட்கும்படியான கிருபை என் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்க ஆண்டவரே. ஆவியானவரே தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த காலங்களில் என் தேவனே எத்தனையோ நோய்கள் வியாதிகள் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு வேதனையோடும் கண்ணீரோடும் என்ன வாழ்க்கை என்று அப்பா தகப்பனே வேதனையோடு இருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. யாரை பார்த்தாலும் இது என்ன வாழ்க்கை, இப்படி வந்து விட்டதே, இப்படியான நோய் வந்து விட்டது என்று எங்கு பார்த்தாலும் என் தகப்பனே அப்பா புற்று நோய் ஆண்டவரே, எந்த இடத்தில் திரும்பினாலும் எந்த மனிதர்களுக்கும் இந்த புற்று நோயால் பாதிக்கப்பட்டு என் தேவனே எத்தனையோ குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் வேதனையோடும் கண்ணீரோடும் இந்த புற்று நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என் தேவனே. கர்த்தாவே ஒரு விசை இந்த குடும்பங்களை நீங்கள் பார்த்து நீங்கள் உற்று நோக்குங்க ஆண்டவரே. அவர்களுடைய பாவங்கள் சாபங்கள் அக்கிரமங்கள் அறியாமல் செய்த சகல காரியங்களை நீங்கள் ஒரு விசை மன்னித்து என் தேவனே அப்பா இந்த புத்தி நோயிலிருந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் விடுவித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடுமாண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. நீங்கள் செய்ய நினைத்தால் எல்லாம் ஆண்டவரே, நீங்கள் செய்ய நினைத்தால் எதுவும் தடைப்படாதேன் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படியான நோயினால் வேதனையோடும் கண்ணீரோடும் அப்பா தகப்பனே வாழ்க்கையே இல்லை என்று அப்பா அப்பா தகப்பனே என்ன செய்வோம் என்று வேதனையோடு இருக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் என்னப்பா. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த இடங்களில் இந்த குடும்பங்களில் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ராஜா. தகப்பனே கர்த்தாவே, இந்த இடத்தில் நீங்களே பரிகாரியாகிய கர்த்தராக இருந்து ஆண்டவரே அந்த இடத்திலே இருந்து அந்த பிள்ளைகளை நீங்கள் சுகப்படுத்துங்க ஆண்டவரே. உம்மாலே முடியும் ஆண்டவரே. தேவனே கர்த்தாரே, மனிதரால் கூடாதது தேவனால் கூடும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தேவனே, மனித மருத்துவரால் கூடாதது உம்முடைய உம்முடைய கரத்தாலே கூடுமாண்டவரே. ஆம் தேவனே, நீங்களே பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறீங்களே தகப்பனே. ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொட்டு சுகப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா ஆவியானவரே தகப்பனே, எத்தனையோ இடங்களில் என் தேவனே சொல்ல முடியாத நோய்கள் ஆண்டவரே, புது புது வைரஸுகள் ஆண்டவரே இன்றைய நாட்களில் உலகங்களில் அப்பா தகப்பனை மேற்கொண்டு வருகிறதை காண்கிறீங்களாண்டவரே. உலகத்தில் எத்தனையோ அச்சுறுத்தல்கள் ஆண்டவரே, எத்தனையோ எத்தனையோ நோய்கள் செய்திகள் ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே, அப்பா எல்லாவற்றிலும் நீங்கள் இருந்து ஆண்டவரே இந்த சத்ருவானவன் போடுகிற சதி திட்டங்களை நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை அப்பா உற்று நோக்கி பார்த்து அப்பா அழுகையோடும் கண்ணீரோடும் அப்பா வேதனையோடும் சமாதானம் இல்லாத சமாதான குலைச்சலோடும் சத்துராதி உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டு நடத்துகிறானே ஆண்டவரே. எத்தனை எத்தனையோ பாடுகள் ஆண்டவரே, எத்தனையோ வாலிப பிள்ளைகளுக்கு அறிய முடியாத நோய்கள் ஆண்டவரே, பெற்றோர்கள் கண்ணீரோடு தழும்பிக் கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. தேவனே, இப்படியான இடங்களில் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அவர்களின் கண்ணீரை நீங்கள் காண்கிற தகப்பன் ஆண்டவரே, அவர்களுக்கு யார் உதவுவார் ஆண்டவரே? உம்மை இல்லாமல் யார் உதவுவார் ஆண்டவரே? உம்மை இல்லாமல் வேறு யாரும் உதவ முடியாதென் தகப்பனே. அப்பா நீர் கட்டளையிட எல்லாம் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த இடங்களில் நீங்கள் கட்டளையிட்டு ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் நோய்களை குணப்படுத்துகிற வல்லவராய் நீங்கள் இருக்கிறீங்கள் ஐயா. அப்பா நீங்கள் அந்த இடத்துல கட்டளை இடுங்க ஆண்டவரே. சுகம் கிடைக்கட்டும் ஆண்டவரே, பலன் கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கட்டும் என்றவனே. ஆவியானவரே, நோயினால் பாதிக்கப்பட்டு தாங்க முடியாத வேதனையோடு கண்ணீரோடு நித்திரை இல்லாமல் உறக்கம் இல்லாமல் தவித்து போகிற அந்த குடும்பங்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க ஐயா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இனி வருங்காலத்தில் இந்த வாலிப பிள்ளைகள் தான் ஐயா உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறிக்கையிடுகிற பிள்ளைகள், உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியாத பிள்ளைகளுக்கு சொல்கிற பிள்ளைகளாக இருக்கிறார்களே ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளுக்கு நல்ல பூரண சுகபலனை கொடுத்து ஆண்டவரே, அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. தேவனே கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அப்பா செய்ய முடியாத வேலைகள், எத்தனையோ எத்தனையோ எத்தனையோ கூடாத காரியங்களில் அப்பா அற்ப ஆசைகளில் ஈடுபட்டு அப்பா இந்த ரக்ஸுகளினாலும் அப்பா எத்தனையோ எத்தனையோ பாதிப்புகள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு. தேவனே கர்த்தாவே, தங்களை மறந்து செய்கிற இந்த காரியங்களினால் இப்போது தங்களையே மறந்து என்ன செய்வோம் என்று பெற்றோர்கள் அறியாத வண்ணம் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ இடங்களில் அப்பா எத்தனையோ பிள்ளைகள் தங்களை அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவரே, பைத்தியம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே, இந்த பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா கை கால்களில் எத்தனையோ காயங்கள், எத்தனையோ அந்த ரக்ஸ் அந்த ஊசிகளை போட்டு ஆண்டவரே அவர்களை பார்க்க முடியாமல் இருக்கிறதே ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு வரும்போது எத்தனையோ அழகாக என்ன அழகாக நீங்கள் இந்த உலகத்தில் பிறப்பித்திருக்கிறீங்கள் ஆண்டவரே. தேவனே, அந்த பிள்ளைகளின் மேல்களில் அந்த சதுரங்களில் அந்த உறுப்பு எல்லா இடங்களிலும் என் தகப்பனே தோள்களில் ஆண்டவரே கத்தாவே, எல்லாவற்றிலும் ஊசியை குத்தி இத்தனையோ காயங்கள் ஆண்டவரே என்ன நடந்தது என்று கேட்கிறோம். அதுக்கு இப்படி ரக்ஸ் அடித்து இப்படியான பாதிப்புகள் என்று சொல்கிறவர்களில் வேதனையாக இருக்கிறதே தகப்பனே. இப்படியான ஒரு அற்ப ஆசையினால் தங்களை இழந்து தங்களுடைய உறுப்புகளை அநியாயமாக்கி தேவனே, இப்படி அலங்கோலமா இந்த சிறு பிள்ளைகள் அலைந்து திரிகிறதை ஏன் தகப்பனே நீங்கள் காண்கிறீங்களா ஆண்டவரே? சத்துராதி எத்தனை எத்தனையோ விதமாக அப்பா இந்த பிள்ளைகளை விழுத்தி கொண்டிருக்கிறானே ஆண்டவரே. உம்மை அறிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் கூட ஆண்டவரே தங்களை அறியாத அறியாத இடங்கள்
4: போய் மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை குள்ளப்பி அந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறானே சத்துராதி ஆண்டவரே. தேவனே, இப்படியான இடங்களில் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை அறிந்த இந்த ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் தேவனே ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்மை அறிந்த பிள்ளைகளும் கூட ஆண்டவரே அப்பா தகப்பனே விழுந்து போகிறார்கள் ஆண்டவரே. சத்துராதி விழுத்துகிறான் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளை கூட சத்துராதி எப்போ எப்போ என்ன செய்வோம் என்று வகை தேடிக்கொண்டு இருக்கிறானே தகப்பனே. கத்தாவே, இந்த பிள்ளைகளை நீங்கள் அக்கினி மதுளால வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் அந்த பிள்ளைகளை போக்கிலும் வரத்திலும் கூட இருந்து தாங்கட்டும் ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, எங்கள் ஜெபங்கள், பெற்றோர்களுடைய ஜெபங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு உம்முடைய சன்னிதானத்துல கிடைக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சன்னிதானத்துல எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிடைத்து பரிபூரண சமாதானத்தையும் அப்பா பாதுகாப்பையும் கொடுக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தால மூடி ஆண்டவரே. இந்த நோய் நொடியும் வராமல் ஆண்டவரே. இப்படியான பாவ இச்சைகளில் அந்த பிள்ளைகள் விழுந்து போகாதபடி மாண்டு போகாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்களக்கினி மதலால வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நோய் நொடியும் இந்த பிள்ளைகளுக்குள்ள வராதபடி என்றவனே, நோய்களை கொண்டு வர சத்துராதி என் கிரிகைகளை உம்முடைய பரிசுத்த நாமத்தினால நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறியடித்து போடுகிறேன் தகப்பனே. இப்படியான நோய்களை இந்த பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வராதபடி நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. ஆம் தேவனே, அப்படியே கத்தாவே அப்பா பெற்றோர்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோர்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. வயதான பெற்றோர்களோடும் கூட இருங்க ஆண்டவரே. இந்த காலங்களில் அப்பா பிள்ளைகளுக்காக எல்லாம் செய்து பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து தங்களால் இயலாமையினால் தகப்பனே வேதனையோடும் தவிப்போடும் ஆண்டவரே அப்பா கண்ணீரோடும் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் காண்கிறீங்கள் ஆண்டவரே. இந்த பெற்றோர்களையும் உம்முடைய திருக்கரத்தால மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இவர்களின் தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே. இவர்களின் கண்ணீரை நீங்கள் காண்கிற தகப்பன் ஆண்டவரே. கத்தாவே, இவர்கள் வீட்டிலும் என் தகப்பனே நீங்களே பரிகாரியாகிய கத்தராக இருந்து ஆண்டவரே அவர்களுக்கு இருக்கிற எல்லா நோய்களிலிருந்தும் நீங்கள் விடுவித்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பெற்றோர்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. கத்தாவே ஆவியானவரே, பிள்ளைகள் கைவிட்டாலும் தகப்பனே, பிள்ளைகளுக்கு நேரம் இல்லாவிட்டாலும் தகப்பனே, நீங்கள் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு சமாதானத்தை வீட்டில உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. மனித தயவை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடன் பெருமறை ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கும் வரையும் என் தேவனே, கத்தாவே இந்த பெற்றோர்கள் சமாதானத்தோட இருக்கவும் ஆண்டவரே, தேவைகளை சந்தியுங்க ஆண்டவரே, நிறைவை கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரம் தாங்கட்டும் ஆண்டவரே. நீரொருவரே தேவன் என்று ஒவ்வொருவரும் அறியும்படியான கிருபை அந்த வீடுகளில் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் பிடித்து அவர்கள் நடக்கும்படியான ஞானத்தை கொடுங்காண்டவரே. நீங்கள் கூட இருந்து நீங்கள் பொருட்படுத்தி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்காண்டவரே. உம்முடைய திருக்கரம் ஒன்றே அவர்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் இந்த சங்கம வானொலியை நடத்துகிற சகோதரனோடு கூட இருங்காண்டவரே. இந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. இந்த குடும்பத்தை தேவைகளை சந்தியுங்காண்டவரே. என்னென்ன தேவைகள் என்று நீங்கள் ஒருவரே அறிந்திருக்கிறீங்களா ஆவியானவரே? அந்த இடத்துல நீங்கள் அசைவாடி அந்த இடத்திலே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் பொருட்படுத்து இந்த நோய் நொடியும் இல்லாதபடி ஒரு சமாதானத்தோட எல்லாவற்றையும் செய்து முடிக்க எங்கத்தாவே நீங்கள் கூட இருந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. அதே போல ஜெனட்டக்காவோடும் கூட இருங்காண்டவரே. அந்த சகோதரியும் ஆண்டவரே நல்ல சுகவெல ஆரோக்கியத்தோடு இருக்கவும் ஆண்டவரே. அந்த குடும்பங்கள் சமாதானமாக இருக்கவும் ஆண்டவரே. தேவனே அந்த சகோதரியோடு கூட இருங்காண்டவரே. ஆம் தேவப்பனே, உம்முடைய திருக்கரத்தில் அந்த குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று பிள்ளைகளையும் பொறுப்படுத்து காத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல இங்கு வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரி சகோதரிகளும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ராஜா. கத்தாவே ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளும் நல்ல சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னென்ன தேவைகள் என்று இருதயத்தை அறிந்த தகப்பனே கத்தாவே, அவர்களின் தேவையை அறிந்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொடுத்து நீங்கள் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்தில் ஐயா ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, முக்கியமாக என் தகப்பனே டொனால்டங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் தகப்பனே. அப்பா, இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவர். தகப்பனே கத்தாவே, இவரை கண்ணின் மணி போல பாதுகாத்து இம்மட்டுமாக அந்த குடும்பத்தில் நீங்கள் வழி நடத்துகிற கிருபைக்காக ஐயா நன்றி ஆண்டவரே. தகப்பனே, மற்றவர்களுக்காக வைராக்கியமாய் ஜெபிக்கிற அப்பா இந்த தகப்பனாண்டவர், இந்த சகோதரனாண்டவர், தேவனே கத்தாவே, இவரை நீங்கள் பொறுப்படுத்து இன்னும் அதிகமாக மற்றவர்களுக்காக அப்பா ஆவியானவரே பரிவோடு ஜெபிக்கிற ஒரு மகனாக நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்காக ஐயா உமக்கு நன்றி ஆண்டவர். தேவனே, உம்முடைய திருக்கரத்தில் அந்த சகோதரனை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர். கூட இருந்து நடத்துங்க ஆண்டவர். நன்றி ஆண்டவர். நேற்று மின்றும் இன்றும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதிகான மகுமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன்.
0: அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்
4: எங்கள் ஜீவன் உள்ள நாவே. ஆமீன்.
2: நன்றி வினோ, உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்கள் யுத்த நாடுகளுக்காக, இஸ்ரவேல் தேசத்துக்காக, ஈரான் தேசத்துக்காக, இந்த நாடுகளிலே காயப்பட்டவர்கள் துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அங்கு தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த சந்திக்க வேணும் என்று சொல்லி, அந்த யுத்தங்களிலே சமாதானம் உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: அன்பும் கிருபையிலிருந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே அப்பா, நீங்க சொல்ல ஆகும், நீங்கள் கட்டட நிற்கும் என் தேவனே அப்பா. இந்த யுத்தங்களை நீங்கள் ஓய பண்ணுங்களப்பா பிதாவே. இந்த நாடுகளுக்கு நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்களின் இயேசு ராஜாவே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனப்பா நீங்கள். தேவனே, ஒவ்வொரு தேச தலைவரையும் பொறுப்படும் அப்பா. விசேஷமா ஈரான்ல தேவனே ஒவ்வொரு தலைவர்கள் அதிகாரிகளை பொறுப்படும், மக்களை பொறுப்படும் அப்பா பிதாவே. தேவனே, உம்முடைய ஆவியை ஊற்றுங்கப்பா இந்த மக்கள் மீது. தேவனே, கல்லான இருதயத்தை எடுத்து சதியான இருதயத்தை உள்ள கொடுங்களப்பா பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா பிதாவே. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா பிதாவே. புதிய ஆவியை கொடுங்க தேவனே பிதாவே. தேவனே, இந்த மக்களுக்கு எதிராக கிரியை செய்கிற வானம் மண்டலங்கள் என்று கிரியை செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் தேவனே, இந்த ஈரான் தேசத்தை விட்டு மக்களை விட்டு வெளியேறுவதாக என் தேவனே. ஓ நன்றி ராஜா. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, பரிசுத்த ஆவியாளுடைய அபிஷேகத்தாலே நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக என் தேவனே. உம்முடைய ஆளுகை தேவனே ஈரான் தேசத்திலே வருவதாக, உம்முடைய ராஜ்யம் ஈரான் தேசத்திலே வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே ஈரான் தேசத்திலே நிறைவேற தேவனே கிருப செய்யுங்கப்பா பிதாவே, கிருப செய்யுங்கப்பா பிதாவே. தேவனே, உம்முடைய சித்தம் தேவனே மனிதனுடைய சித்தம் அல்ல, உம்முடைய வழிகள் தேவனே மனிதனுடைய வழிகள் இல்லப்பா பிதாவே. உம்முடைய நினைவுகள் மனிதனுடைய நினைவில்லப்பா பிதாவே. உம்முடைய சித்தம், உம்முடைய நினைவுகளே அங்கு நிறைவேற கிருப செய்யுங்க தேவனே. அங்கு நடக்கிற ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் அப்பா, சமாதானத்துக்காக நடக்கிற ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலையும் தேவனே நீங்கள் அந்த பேச்சுவார்த்தைகளை ஆளுக செய்யுங்கப்பா தேவனே. இவள் இந்த கிரிகை செய்யற மாம்சத்தின் கிரிகைகள், பிசாசின் கிரிகைகள், உலக கிரிகள் எல்லாம் தேவனே இந்த பேச்சுவார்த்தை நடக்கிற மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. எல்லா தந்திரத்தின் ஆவியல், பொய்யின் ஆவியல், பிரிவினையின் ஆவியல் எல்லாம் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், வஞ்சிக்கிற ஆவியல் வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனே. நீங்கள் விட்டு போன சமாதானத்தை கொடுங்கப்பா பிதாவே. தேவனே, இந்த யுத்தத்தை ஓய பண்ணுங்களப்பா பிதாவே. இந்த யுத்தத்தின் மூலமாய் தேவனே திடையும் கொல்லையும் அள்ளிக்கேம் வர்ற ஆவியல் தேவனே இந்த தேசங்களை விட்டு வெளியேறுவதாக தேவனே. இந்த ஆத்து மக்களை மூட்டு ரட்சியுங்கப்பா, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அங்கு காயப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கொடுங்கப்பா, சமாதானம் கொடுங்க, ரட்சியுங்கப்பா என் தேவனே பிதாவே. உம்முடைய தேவ தூதர்களை அனுப்பி தேவனே பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா ஒரு மக்களையும் அப்பா. ஈரான் தேசம் இயேசுக்காக மாறுவதாக, ரட்சிப்பு உண்டாவதாக என் தேவனே. அங்குள்ள சபைகளை பொறப்படும் ஐயா, ஊழியக்காரர்களை பொறப்படும் சபை பிள்ளைகளை பொறுப்படும் ஐயா. பரிசுத்தாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இவளுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காலே போவதாக தேவனே. அங்கிருந்து ஜபிக்குடைய மக்களுடைய ஜபத்தை கேட்டு தேவனே பிதாவே, அந்த தேசத்தை மீட்டு ரட்சியுங்கப்பா பிதாவே. ஒரு ரட்சியுங்க தேவனே பிதாவே. அப்படியாக தேவனே மில்லிஸ் பாதி எங்கும் உள்ள மக்களை நீங்கள் ரட்சியுங்கப்பா என் தேவனே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆயுதங்களினாலும் அல்லப்பா பிதாவே.
7: உம்முடைய ஆவியினாலே ஆகுமே தேவனே, உம்முடைய ஆவியை மில்லிஸ் பதியுள்ள மக்கள் அனைவர் மேல் ஊற்றுங்க அப்பா. தேவனே அங்கு கிரிய சேர பொல்லாத ஆவியல் மதங்களுக்கு பின்னா கிருந்து கிரிய சேர பொல்லாத ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே சோஸ்தம் ஐயா. ஒரு புதிய இருதயத்தை இந்த மக்களுக்கு கொடுங்க அப்பா, ஒரு புதிய ஆவியை கொடுங்க அப்பா. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் சொல்ல தேவனே உம்முடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா. இந்த மில்லிஸ் பாதி எங்கும் தேவனே இந்த மக்களை மட்டும் ரட்சியுங்க அப்பா. அபிதா இஸ்ரேல் மக்களை மட்டும் ரட்சியுங்களே சார் ராஜாவே. தேவனே தேவனே இந்த மக்களுடைய இருதயங்களை திறவுங்க அப்பா. தேவனே உம்முடைய ஆவியை இந்த மக்கள் மீது ஊற்றுங்க, இஸ்ரேல் மக்கள் மீது. தேவனே மனக்கண்களை திறவுங்களப்பா, அதிகாரிகளை புறப்படும் ஐயா. எல்லாம் வஞ்சிக்கிற ஆவியல்லவனே பிதாவே, பிரிவினை ஆவியல்லவனே இவளை விட்டு வெளியேறுவதாக. தேவனே மனக்கண்களை திறவுங்க அப்பா, ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க தேசத்தில் அதிகாரிகளுக்கு, ஒரு ஆரம்பத்தில் உள்ளவர்களுக்கு. தேவனே ரட்சிப்பை கட்டணுங்கள் ஐயா இயேசு ராஜாவே. தேவதூதர்களை அனுப்பி தேவனே இந்த இஸ்ரவேல் மக்களை மட்டும் ரட்சியுங்க. தேவனே உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தாலே கழுவுங்க இந்த மக்களுடைய பாப சாப அக்கிரமங்களை, மன்னியுங்கப்பா இயேசு ராஜாவே இவளை. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே நீங்க சொன்னீங்கப்பா, என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாதண்டு. இயேசுவே உம்மை சொந்த இரட்சகராக இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ஐயா ஏற்றுக்கொள்ள இவளுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, ஒரு புதிய ஆவிய கொடுங்கப்பா பிதாவே. ஓ விட சிந்தியாலே புறப்படுங்களப்பா. கர்த்தரா இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தியே இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் இருக்கத்தக்கதாக உம்முடைய ஆவிய ஊற்றுங்க இந்தவனே. ஆவியானவுடைய சிந்தியோ ஜீவனும் சமாதானம் என்று சொன்னீங்க ராஜாவே. அந்த சமாதானத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுங்கப்பா, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை. நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே. நீங்க செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைப்படாதப்பா பிதாவே. தேவனே ரட்சிப்புக்காக தேவனே இந்த யுத்தங்களை தேவனே ரட்சிப்பாக ரட்சிப்பு வரும்படியாக இந்த யுத்தங்களை நீங்கள் மாற்றி அமையுங்கப்பா இயேசு ராஜா. நன்றி என் தேவனே. அதே போல் டொனால்டு ட்ரம்பை புறப்படும், அமெரிக்காவை புறப்படும், இந்த யுத்தத்துக்கு பின்னாக இருந்து தேவனே இருக்கிற அமெரிக்கா தேசத்தை புறப்படும். சமாதானத்தின் தேவனே முடி பரியந்தம் தேவனே சமாதானத்தை பேசி சமாதானத்தை கொடுக்க தேவனே உங்களால் முடியுமப்பா பிதாவே. தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. யுத்த சிந்தை இல்லாமல் சமாதானத்தின் சிந்தே தேவனே டொனால்டு ட்ரம்பை கொடுங்கப்பா, அங்குள்ள மக்களுக்கு கொடுங்க, ராணுவத்துக்கு கொடுங்கப்பா பிதாவே. ஓ நன்றி அப்பா, நீங்க சமாதானத்தின் தேவன் அப்பா பிதாவே. சமாதானம் பண்ணுகிறவள் தேவனுடைய புத்திரன் சொன்னீங்க ராஜாவே. அப்படியாக தேவனே தேவனுடைய புத்திரர்களாக தேவனே இந்த யுத்தங்களுக்காக சமாதானம் பண்ணுற மக்களுடைய இருதயங்களை நீங்கள் மாற்றுங்க அப்பா பிதாவே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே, நன்றி அப்பா பிதாவே. சோஸ்ரம் ஐயா ஈரான் தேசத்தை பொறுப்படும் அப்பா. அடிக்கடி கடிந்து கொண்டும் தன் பிணரியை கடினப்படுத்துறவன் சலுதியில் நாசமடுவான் சொன்னீங்க ராஜாவே. சமாதானத்துக்காக தேவனே நடக்கிற ஒவ்வொரு பேச்சுவார்த்தையும் தேவனே இவள் கேட்டு அதற்கு இணங்கி தேவனே பொல்லாத வழிகளை விட்டு தேவனே இவள் திரும்ப தேவனே கிருபை செய்யுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ஆவியானவரே, தேவாவியானவரே உங்களாலே ஆகும் அப்பா. ஆயுதங்களாலே அல்லப்பா பிதாவே, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்பதை உள்ள கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானமே முக்கியம் என்று சொன்னீங்க ராஜாவே. அந்த ஞானத்தை தேவனே பிதாவே டொனால்டு ட்ரம்புக்கு தேவனே தேவனே இதுல ஈடுபட்டு பேசுகிற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுங்கள் அப்பா பிதாவே. ஆயுதத்தை நம்பி போகாதபடி தேவனே உம்முடைய பரத்தில் உள்ள அந்த ஞானத்தினாலே இவளை விடுதலை செய்யுங்கப்பா பிதாவே, விடுதலை செய்யுங்க. அப்படியாக நீங்கள் செய்ய போவதற்காக நன்றி அப்பா. ஜபங்களை கேட்டு தேவனே பிதாவே பதில் கொடுப்பதற்காக நன்றி அப்பா என் தேவனே. அப்படியாக தேவனே ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா. நீங்கள் உருவாக்குற ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படும் அப்பா பிதாவே. தேச தலைவர்களை பொறுப்படும் அப்பா, அதிகாரிகளை பொறுப்படுமே ராஜாவே என் தேவனே. ஒவ்வொரு மீதும் உம்முடைய ஆவிய ஊற்றுங்க, உம்முடைய ஞானத்தினால் நிரப்புங்க அப்பா. நீதியோடும் நியாயத்தோடும் தேசத்தை ஆளத்தக்கதாக தேவனே ஒவ்வொரு தேச தலைவர்களுக்கும் ஒரு புதிய இருதயத்தை கொடுங்கப்பா, புதிய ஆவிய கொடுங்க. ஒருவராது கட்டு போகாதபடி அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி நீங்கள் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருப்பதற்கு என் தேவனே நன்றி அப்பா உம்முடைய பொறுமைக்கு. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, உம்முடைய கல்வாரி அன்புக்கு நன்றி இயேசுவே. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. அதே போல் ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படும் அப்பா, குடும்பங்களை ரட்சியும் அப்பா, மீட்டுக் கொள்ளும் அப்பா இயேசு ராஜாவே. வாலிப பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா பிதாவி. தேவனே உம்முடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்களிலே ஊற்றுவேன்னு சொன்ன தேவனே, உம்முடைய ஆவிய ஊற்றுங்க அப்பா, உம்முடைய ஆவிய அளவில்லாமல் ஊற்றுங்க இந்த பிள்ளைகள் மீது, குடும்பங்கள் மீது அப்பா பிதா. விடுதலை செய்யுங்க, மீட்டுக் கொள்ளுங்க அப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க ஒவ்வொருவரையும் அப்பா. நன்றி என் தேவனே, மது கரத்திலே இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்பா பிதா. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே, இந்த ஜபத்துக்கு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி அப்பா பிதா. அதே போல் தேவனே சங்கம ஊழியத்தை உங்கள் கருத்தில் ஒப்படைக்கிறேன் அப்பா. நடத்துகிற லெஸ்லி பிரதரை ஆசீர்வதிங்க அப்பா. அந்த ஊழியத்தின் எல்லைகளை பெரிதாக்குங்க, ஊழியத்திலே அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க, அடையாளங்களை காண்பியுங்க தேவனே. அந்த குடும்பத்தில் உள்ள தேவனே மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்களை ஆசீர்வதிங்க அப்பா. அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுங்க அப்பா. உமக்காய் ஊழியம் சேர குடும்பங்களா, சந்ததி சந்ததியாய் சந்தானம் சந்தானமாய் ஊழியம் செய்ய கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. அதே போல் இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் புறப்படும் இயேசு ராஜா. மனிதர்கள் முகத்தை பார்க்காங்க, நீங்கள் இருதயத்தை பார்க்கிற தேவனப்பா. ஒவ்வொரு நொறுங்கின்ற இருதயத்துக்கு நீங்கள் காயம் கட்டுங்க, கட்டுண்ட மக்களை கட்ட உழுத்துருங்கள் ஐயா, சிறைப்பட்ட மக்களை விடுதலை செய்யுங்க, நோய்கள் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்துங்கள் இயேசு ராஜாவே. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர்களை ஆசீர்வதியுங்க. இந்த குடும்பங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வைக்காதே போவதாக. அக்கினி மதுராய ஒரு குடும்பங்கள்

0: ஆவியிலே அனலாக்குங்க அப்பா. வெளிப்பாடுகளை கொடுங்க, தீர்க்கசங்களை உடையுங்க, வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்க. போதிக்கிற ஆவியானவரே நீங்கள் போதியுங்க அப்பா. பிதாவே, பெரிய காரியங்களை நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். யாத்ரா 34:10 சொன்ன அந்த வாக்கு தத்தை நிறைவேற தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. உம்முடைய நாமம் என்று உயர்த்தப்பட, உம்முடைய நாமம் என்று மகிமைப்பட தேவனே இந்த குடும்பத்தை எடுத்து பயன்படுத்துங்க, பலப்படுத்துங்க அப்பா. அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை பொறுப்படும் ஐயா. ஏற்ற சுடையை கொடுத்தவளை ஆசீர்வதியுங்க. மரங்கள் வல்லமை அபிஷேகத்தாலே நிரப்புங்க அப்பா. இந்த குடும்பமே உமக்காய் ஊழியம் செய்யத்தக்கதாக, உம்முடைய அக்கினி மதில் அவளை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய கனியினால் நிரப்புங்க, வரங்களினாலே நிரப்புங்க, வல்லமை அபிஷேகத்தாலே நிரப்புங்க அப்பா. பிதாவே நன்றி ராஜாவே. அப்படியா நீங்க செய்ய போதற்கா நன்றி என் தேவனே. தேவனே பொறுப்படங்கள் அப்பா. எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் யாவை கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: அமீன். உங்கள் ஜபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வீட்டிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. நான் ஜபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளும் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீரப்பா, அதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து ஜபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவையுடைய தேவைகள் வாஞ்சைகள் என்ன என்பதை நீர் அறிவீர் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த இடத்திலே நீர் கூட இருந்து அவருடைய தேவைகளை சந்தித்து அப்பா உம்முடைய நாமத்தினா அவர்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இயேசு நாமத்தின் நாங்களும் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. துதிகன மகிமை உமக்குரியதப்பா. ஆண்டவரே, சங்கம வானொலிக்காயிலே ஸ்ரீனா மனைவி பிள்ளைகள் சந்ததி அங்கு நடக்கிற ஊழியங்கள், ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் கெட்டித்தனத்திலும் வலிமை பெருக செய்யும். இறங்க தேவம் ஆண்டவரே, யுத்த நாடுகளையும் ஒப்பிவிக்கிறோம். நீர் பொறுப்பேறும். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமே,
2: ஆமேன், ஆமேன். இறக்கமில்ல கர்த்தாவே. நன்றி தகப்பனே. சாமி தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்துக்காய் நன்றியப்பா. இந்த புதிய வாரத்திலும் இந்த வானொலி ஊழியத்திலே பெரிய காரியங்களுக்காய், அற்புதங்களுக்காய், அடையாளங்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இணைந்து ஜெபித்த ஒரு தெய்வ பிள்ளைகளுக்காக அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சௌதரி ஜெனட்டுக்காய், கணவருக்காய், பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை நடத்த இந்த ஜெப கூடுகை ஆண்டவரே சுவாமி நீங்கள் நடத்த சகோதரிக்கு கொடுத்த இந்த தயவுக்காய் இரக்கத்துக்காய் ஆண்டவரே சுவாமி நல்ல சுகப்பில் ஆரோக்கியத்துக்காய் எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்திலும் ஆண்டவரே கஷ்டங்களோ வறுமைகளோ இல்லாதபடிக்கு ஆண்டவரே உடைய தேவைகளை சந்தித்து நீங்க வழி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சௌதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளைகளை பொறுப்படுத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். அவளுடைய ஊழியங்களிலும் உள்ள கரம் கூட இருக்க வேணுமாய், அவளுடைய காரியங்கள் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றிலும் உள்ள பாதுகாப்பின் கரம் கூட இருக்க வேணுமாய். ஜெசிமாவோடும் அந்த வேலை இடத்திலும் அந்த ஹாஸ்பிட்டலிலும் கூட இருக்க வேணுமாய். இன்னும் ஆண்டவரே இந்த பேஷன்ஸுக்கு சரியான காரியங்களை செய்ய நல்ல ஞானத்துக்காய் ஜெபிக்கிறோம். அதே போல இயேசப்பா அந்த இடத்திலே அவர் சாட்சியாய் வைத்திருக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே பிரதர் டானாலை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே சுவாமி. அவருடைய தேவைகள் விருப்பங்கள் மனவாஞ்சிகளிலே தேவகரம் கூட இருந்து ஆசிர்வதித்து நடத்த வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே சகோதரி கலாசீலனுக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவளுடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். கலாசீலனுடைய தேவைகளுக்காய் ஆண்டவரே எங்களை நோக்கி வருகிறோம். சகோதரி ராதிபால சிங்கம் குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களோடும் கூட இருந்து இயேசப்பா பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி தாயார் சிசிலியாமாவையும் ஐயாவையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவளுடைய எல்லா சரீர பலவீனங்களில் இருந்தும் அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அந்த இடத்திலும் இயேசப்பா அவங்களுடைய பாதம் அவர்களோடு கூட இருக்க வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே சுவாமி அதே போல பாசச்சால் சகோதரி நிர்மலா மரியா குடும்பத்தாருக்காய் வருகிறோம். அவருடைய ஊழியங்களுக்காய் வருகிறோம் அப்பா. அவருடைய தேவைகள் விருப்பங்கள் மனவாஞ்சைகளை ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பிற பிள்ளைகள் சந்ததியை காத்துக் கொள்ளும்படியா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த புதிய நாளிலும் தகப்பனே சுவாமி அவருடைய ஊழியங்களின்

0: பெரிதாக இந்த ஊழியர்கள் ஆண்டவரே சுவாமி ஆசிர்வதிக்கப்பட ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே சுவாமி சகோதரி ஷர்மிளாவுக்காய் கணவருக்காய் வருகிறோம். அவருடைய ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஊழிய பாதையில உங்களை கரம் கூட இருக்க வேணுமாய், அவர் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆதாயப்படுத்த உதவி செய்ய வேணுமாய் ஜபிக்கிறோம். சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். தயாவுடைய ஊழியங்களையும் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் பாசப்பா லூசரனுக்காய் நன்றியப்பா, அவருடைய ஊழியங்களுக்காய் ஒரு கர்நாடக மாநிலத்துக்காய் ஸ்தோத்திரம். அதே போல தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குழேந்திரனம்மா இவர்களையும் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கிறோம். இந்த தாய்மாருடைய சந்ததிகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அந்த தாய்மார்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஊழியர் சுசேஷரையா அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களோடும் கூட இருந்து நீங்கள் அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா, என்னுடைய ஊழிய இல்லைகளை பெரிதாக்க வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சாதரி ஐரினுக்காய் நன்றி சொல்லுகிறோம் அப்பா, ஐரினையும் பொருட்படுத்த ஆண்டவரே சுவாமி நடத்தும்படியாக ஜபிக்கிறோம். சாதரி வாணி வெங்கட்டை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஊழியங்களோடு கூட இருக்க அவங்களை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜபிக்கிறோம். அவ இருக்கிற தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் சாதரி கான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே கான்சியோடு முடைப்பட்டு இயேசப்பா அந்த ஊழியங்களிலே சகோதரியோடு கூட இருக்க ஜபிக்கிறோம். சகோதரி ஜான்சிக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜான்சியோடும் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே இன்னுமாக ஆண்டவரே நித்திய ஒளிச்ச நேரத்தில் இணைகின்றவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல சகோதரன் மகேந்திரன் ஐயாவை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே சகோதரி கருணாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவ்வாக்கி நீங்கள் கொடுத்து வருகின்ற ஒவ்வொரு பாடல்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. அந்த பாட்டுகளில் கேட்கிற ஒவ்வொரு உறவுகளும் அந்த பாட்டிலே அவா கூடாக ரட்சிப்பின் அனுபவத்தை பரவனுமா ஜபிக்கிறோம். இன்னுமாக ஆண்டவரே சாதர் ரஞ்சினி அலங்காரம் மணிக்காய் வருகிறோம். அவர்களோடும் கூட இருந்து ஊழியத்திலே கூட இருக்கவனுமா ஜபிக்கிறோம். சாதரி டாலிசுவதற்காய் கணவருக்காய் மகனுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கூட இருக்கவனுமா ஜபிக்கிறோம். சாதரி அகிலாவை ஒப்புக் கொடுக்கிறோம். அகிலாவோடும் கூட இருந்து அவளுடைய ஊழியங்களிலே கூட இருக்கவனுமாய், இந்த வானொலியில் இணைத்த நோக்கத்தை நிறைவேற்றவனுமாய் உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கமம் வானொலி ஸ்தாபகர் ஊழியர்கள் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். ரீட்டாண்டி ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை குடும்பமாய் ஒப்படைக்கிறோம். பிற பிள்ளைகளை எங்களுடைய பாதத்திலே தருகிறோம். மகளை ஒப்புக் கொடுக்கிறோம். மருமகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை உங்களுடைய கரம் கூட இருக்கவனுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேலையெடுத்த ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த வேலையிடத்திலே அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த உதவி செய்ய வேணுமா ஜபிக்கிறோம். சகோதரன்மாக்கையும் குடும்பத்தாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய கரம் கூட இருக்கவனுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அதே போல இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களுடைய கரம் கூட இருக்கவனுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல இயேசு சுவாமி இந்த புதிய நாளிலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு நின்று ஜபிக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். ஷியாமை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அவருக்கு நல்ல சரீர சுகம் பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து இயேசப்பா அந்த குடும்பம் ஒரு சாட்சியா ஜீவிக்கவும். தக்ஷாவையும் பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. அந்த இடத்திலே உங்களுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து தகப்பனே. ஆண்டவரே அந்த குடும்பம் ஒரு ரட்சிப்பை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அந்த அவர்கள் விரும்பி பிரகாசிக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்ய வேணுமா எங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல ஜோவலுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிள்ளையும் பொருட்படுத்தி இயேசப்பா வேண்டிய ஞானத்தை கொடுத்து கல்வியில இயேசப்பா நன்றாக படிக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமாய் ஆண்டவரே எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள், ஜபிக்க போகிறவர்கள் எல்லோரையும் கூட எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை வர போன்ற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் கேட்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேணுமாய். நீங்கள் கொடுக்கின்ற வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே எங்களை கரம் கூட இருந்து எல்லா மக்களும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று இந்த கன்னடா தேசம் ஒரு சாட்சியாக எழும்ப வேணுமா எங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து எல்லாம் பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம். உங்கள் நல்ல பிதாவே ஆமேன்.
1: ஆமீன் ஆமீன். நிறைவு ஜெபங்களை எடுத்து வந்தது ஊழியர் சகோதரி ஹேமி புஷ்பராஜா அவர்களையும், அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுக்கு கூட இருந்து ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தரை கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாளை காலை வேளையிலே இன்னுமொரு நேரடி ஒலிபரப்பிலே இணைந்து இலங்கைக்காக, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக ஜபிக்க, இஸ்ரவேலுக்காகவும் ஜெபிக்க இணைகிறவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் உலக நாட்டு மக்களின் சுபீட்சமான நல்வாழ்வுக்காக சந்தோஷம் சமாதானத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. அதற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் வெளிதான காரியம் வழிநடத்துவார். திரும்பமாக எல்லோருக்கும் நாங்கள் தாயார்த்தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீதியான ஊழியங்களுக்கு ஊடாக கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே இந்த வழியை ஒப்புவித்துக் கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர்கள் சங்கமும் வானொலி ஊழியர்கள் இணைந்து ஜபங்களுக்கு ஊடாக கடந்து சென்றார்கள். அந்த ஜபங்களை கர்த்தர் கேட்டார் என்ற அந்த விசுவாசத்தோடு கர்த்தரண்ட எல்லா ஜபங்களையும் ஒப்புவித்திருக்கிறோம். கர்த்தர் மீதியானவற்றை வழிநடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்தி கொண்டு நாங்கள் ஒரு பாடலோடு இணைவோம். மீதியான ஊழியங்களுக்குள் கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.

0: வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
1: எங்களை படைத்து காத்து பராமரித்து வருகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர், பராமரித்தீர், எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டீர். சோதனை வேளைகளிலே உம்முடைய வல்லமை எங்களுக்கு தந்தீர். ஆபத்து நேரங்களிலே நீர் எங்களை அற்புதமாய் காத்தீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வாரத்திலேயும் நாங்கள் காலடி எடுத்து வைக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நேரத்திலேயும் பேர்கால நிலைமையில் இருக்கிற சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர்தாமே நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான விசேஷித்த பலனையும் சத்துவத்தையும் தாரும். எந்த கஷ்டங்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் சுகத்தோடும் பலத்தோடும் பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிற வைத்தியர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களுக்கு தேவையான அன்பையும் கரிசனையும் தாரும். இன்னமும் தங்களுக்கு அருமையான கணவனை இழக்க கொடுத்த சகோதரிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தன்னும் தனியாய் குடும்பத்தை பொறுப்பெடுத்து நிற்கும் நிலைமையிலே கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர உதவி செய்தரலும். ஆண்டவரே, வருமானத்திற்கு வழியில்லாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. பிள்ளைகளை எப்படி நான் நடத்தப் போகிறேன் என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறவர்கள் உண்டு. வாலிப சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே திருமணத்தை நான் எப்படி நடத்தப் போகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற சகோதரிகள் உண்டு. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் துணையாயிருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இழந்து போன கணவனின் இடத்தை நீர் ஒருவரே நிரப்ப முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்யும், ஏற்ற உதவிகளை ஒத்தாசைகளை குடும்பத்தின் அங்கத்தினர்கள் மூலமாய் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமும் மறு தேர்வு எழுதி தேர்வு முடிவிற்காக காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இறங்கி நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெறும் வாய்ப்புகளை கர்த்தர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பற்பல காரணங்களுக்காக பண தேவையோடு இருக்கிறவர்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம். எத்தனையோ முயற்சி எடுத்தும் அவர்கள் எண்ணியது போல தேவையான பணம் கிடைக்காததினாலே சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்களுடைய அனுதின தேவையை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்கள் அவசர தேவையை நீர் அறிந்திருக்கிறீர். இப்பொழுது அவர்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்திருக்கிற நீர் ஆச்சரியமாய் ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்மை விசுவாசிக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை. நீர் பெரிய காரியங்களை செய்வீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலேயும் வட இந்தியாவின் பற்பல பகுதிகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம். எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களுக்கும் மனிதனுடைய உபாய தந்திரங்களுக்கும் நீர் விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆத்ம பாரத்தோடு அவர்கள் விதைக்கிற வசனங்கள் 80ம் 100ம் கனி தர வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்கள் மூலமாய் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்தியம் வரை காக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இன்னமும் வைத்தியம் செய்ய பணமில்லாத நிலைமையிலே வேதனையோடு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை நீர் அற்புதமாய் ஆச்சரியமாய் குணமாக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்கள் ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து அவர்களை நீர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். உம்மை அவர்கள் ஏறிட்டு பார்க்கும்பொழுது, உம்மை நோக்கி கூப்பிடும்பொழுது நீர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்தவர்களை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னமும் வேலை செய்யும் இடத்திலே பலருடைய பொறாமையினாலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அந்த சூழ்நிலையிலே எப்படி அவர்கள் வாழ வேண்டும், எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்ற ஞானத்தை தாரும். அந்த இடத்திலேயும் உமக்கு உண்மையுள்ள சாட்சியாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே அவர்கள் எடுக்கிற சிகிச்சையை ஆசீர்வதித்து அது சரீரத்திலே சரியானபடி வேலை செய்து பூரண சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு வைத்தியம் செய்கிற வைத்தியர்களுக்கு தேவையான பரலோக ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும். எந்தெந்த காரியங்களை எந்தெந்த நேரத்திலே செய்ய வேண்டுமோ சரியானபடி செய்தவர்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். புதிதாய் குடும்ப வாழ்க்கையில் பிரவேசித்திருப்பவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளவும், ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியவும், சேர்ந்து உம்முடைய சாட்சிகளாய் வாழவும் அருள் செய்தவர்களும், குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அருமையான சகோதரிகளுக்கும் கர்த்தர் இறங்கி அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவருடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறீர், அவருடைய சரீரத்தை அறிந்திருக்கிறீர். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற விசுவாசத்தோடு தான் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தனை காலம் நீர் செய்த அற்புதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு அநேக ஆண்டுகளுக்கு பின்னாலே நீர் குழந்தைகளை கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் விசுவாசத்தோடு உமை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்களை ஆசீர்வதிக்க கெஞ்சுகிறோம். இன்னமும் இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை நினைவு கூர்ந்துமை துதிக்கிற பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் உமை துதிக்கிறோம், ராஜாவை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்தெண்டும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருக்கவும், கடந்த காலங்களிலே நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இருந்தது போல வரும் ஆண்டிலேயும் நீர் அவர்களுக்கு போதுமானவராய் இருப்பீர் என்ற நம்பிக்கையோடும் நிச்சயத்தோடும் உம்மை நம்பி உறுதியாய் பற்றிக் கொண்டு உம்முடைய சமாதானத்தை அனுபவிக்க அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, உம்முடைய வல்லமை எங்களுக்கு போதுமானதாய் இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வசனத்திற்காக காத்திருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று தொடர்ந்து எபிரேயர் 8 அதிகாரத்தை நாம் சிந்திக்கப் போகிறோம். நேற்று தினத்திலே சிந்தித்த காரியங்களின் இறுதி பகுதியை ஒரு முறை நாம் மனதிலே கொண்டு வந்து தொடர்ந்து சிந்திப்போம். எபிரேயர் 8 அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சிறந்த ஆசீர்வாதங்களினால் கட்டப்பட்ட சிறந்த உடன்படிக்கையின் சிறப்பான ஆலயத்திலே பணி செய்கிறார் என்பதை பார்த்தோம். அது ஒரு மெய்யான ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லலாம். பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டின் ஆசாரியர்கள் செய்திராத ஒன்றை இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார். ஆரோனின் வம்சத்திலே தோன்றிய ஆசாரியர்கள் அமர்வதற்காக ஆசரிப்பு கூடாரத்திலே ஒரு ஆசனம் கூட இல்லை. ஏனென்றால் அவன் உட்கார்வதற்கு நேரமில்லாமல் வேலை செய்து கொண்டே இருப்பான். இவைகள் யாவும் நிறைவேற்றி முடிக்கப்பட வேண்டிய பலியின் நிழலாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் மரணத்தினாலே இவை யாவும் நிறைவேற்றி முடிக்கப்பட்டுவிட்டது. எனவே நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு வேறு எதையும் நாம் செய்ய தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவிடமாக திரும்பி அவரை நமது ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றே நாம் செய்ய வேண்டியது. நம்மை மீட்டுக் கொள்வதற்கான எல்லா காரியங்களையும் அவர் செய்து முடித்து விட்டபடியால் அவர் உட்கார்ந்திருக்கிறார். நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒன்றே ஒன்றைத்தான் நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 8:2 என்ன சொல்கிறது? பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. ஆம், ஆசாரிப்பு கூடாரத்திலே திருப்பணிகளுக்கு அடுத்த சகல விதமான பணிமூட்டுகளையும் பெசலேயல் என்பவன் மிக ஞானமாக செய்தான். கிருபாசனமும் பொன்னாலான குத்துவிளக்கும் பொன்னினால் விசித்திர சிற்ப வேலையாக செய்யப்பட்டிருந்தது. பரிசுத்த ஆவியானவர் அவனை இவ்விதமாக செய்வதற்கு வழிநடத்தின போதிலும் அவைகள் யாவும் மனிதனால் செய்யப்பட்டவைகளே. ஆனால் இதற்கு மாறாக ஆண்டவராய் இயேசு பரலோகத்தில் தானே செய்து முடித்த ஆசரிப்பு கூடாரத்தில் பணி செய்கிறார். இப்பொழுது எபிரேயர் 8:3-4 வசனங்களை பார்ப்போம். ஒவ்வொரு பிரதான ஆசாரியனும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி நியமிக்கப்படுகிறான். ஆதலால் செலுத்தும்படிக்கு ஏதோ ஒன்று இவருக்கும் அவசியம் வேண்டியதாயிருக்கிறது. பூமியிலே அவர் இருப்பாரானால் ஆசாரியராயிருக்க மாட்டார். ஏனெனில் நியாய பிரமாணத்தின்படி காணிக்கைகளை செலுத்துகிற ஆசாரியர்கள் இருக்கிறார்களே. எபிரேயர் நிருபம் எழுதப்பட்ட காலத்திலும் எருசலேம் தேவாலயம் இருந்தது என்பதையும் ஆசாரியர்கள் அங்கு பணி செய்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. வசனம் 5 பாருங்கள். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். பரலோகத்தில் உள்ள மெய்யான கூடாரத்தின் மாதிரியின்படியே வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடாரம் அமைக்க கர்த்தர் மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை 2 வசனம் தெளிவாக சொல்கிறது. ஆசரிப்பு கூடாரம் அதன் எளிமையான அழகில் இயேசு கிறிஸ்துவின் மாதிரியாக அமைக்கப்பட்டது. ஆனால் ஆலயம் கட்டப்படும் பொழுது அது மறக்கப்பட்டு போயிற்று. ஆசரிப்பு கூடாரம் கூடாரம் என்றே அழைக்கப்பட்டது. அதன் இரண்டு பக்கங்களும் செங்குத்தான பலகைகளினால் செய்யப்பட்டு இரண்டு பக்கங்களும் பொன்னினால் மூடப்பட்டிருந்தது. 30 முழ நீளமும் 10 முழ அகலமுமாய் செய்யப்பட்டு 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. முதல் பிரிவு பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்பட்டது. இங்கு 3 பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. பொன்னாலான குத்துவிளக்கு, சமூக தப்பங்களை வைக்கும் பொன்னாலான மேஜை, சுத்தமான சுகந்தங்களின் தூப வர்க்கங்கள் மாத்திரம் காணிக்கையாக செலுத்தப்படுகின்ற பொன்னாலான தூப பீடம். தூப வர்க்கம் தவிர வேறு பலிகள் இதிலே படைக்கப்படுவதில்லை. உலகத்தின் ஒளியான கிறிஸ்துவின் மாதிரியாக குத்துவிளக்கு காணப்படுகிறது. சமூக தப்பங்கள் வைக்கப்படும் மேஜை இயேசுவே ஜீவ அப்பம் என்பதை குறிக்கிறது. பிரதான ஆசாரியன் ஜப தூபங்கள் ஏறெடுக்கிற தூபபீடம் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் என்பதை குறிக்கிறது. பிராயச்சித்தம் செலுத்துகின்ற நாளிலே பிரதான ஆசாரியன் திரையை கடந்து 2வது பகுதியாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லுவான். அங்கே 2 பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. 1, 10 கற்பனைகள் எழுதப்பட்டிருந்த கற்பலகை, ஒரு பாத்திரத்தில் மன்னா மற்றும் ஆரோனின் துளிர்த்த கோல் வைக்கப்பட்ட மரத்தால் செய்யப்பட்டு உள்ளும் புறமும் பொன் தகட்டால் மூடப்பட்ட உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்பனைகளை நிறைவேற்றும்படியாக வந்து அவர் ஒருவர் மாத்திரமே அவைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளக்கூடியவராக இருந்தார் என்பதை 10 கற்பனையின் கற்பலகை தெரிவிக்கிறது. மன்னா வைக்கப்பட்டிருந்த பாத்திரம் இன்றும் கிறிஸ்துவே ஜீவ அப்பம் என்பதை தெரிவிக்கிறது. ஆரோனின் துளிர்த்த கோல் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. 2வதாக அங்கே காணப்பட்ட ஒரு காரியம் உடன்படிக்கை பெட்டி. கிருபாசனம் என்று கூறப்படுகின்ற மிகுந்த வேலைப்பாடுகள் செய்யப்பட்ட மூடியால் மூடப்பட்டது. தகடாய் அடிக்கப்பட்ட பொன்னினால் 2 கேருபீன்களை உண்டாக்கி கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைக்கப்பட்டிருந்தது. வருடத்திற்கு 1 முறை பிரதான ஆசாரியன் கிருபாசனத்தில் இரத்தத்தை கொண்டு வந்து வைப்பான். அதனால் அது கிருபாசனம் என்று கூறப்பட்டது. அது தேவன் வந்து தங்கும் இடம், அதாவது தேவன் இஸ்ரவேல் புத்திரர்களை சந்திக்கும் இடம். வாசஸ்தலத்தை சுற்றிலும் பிரகாரம், பஞ்சு நூலால் நெய்த திரைகளால் 100 முழ நீளமும் 50 முழ அகலமுமாக இருந்தது. அந்த வெளிப்பிரகாரத்தில் 2 பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தது. எல்லா பலிகளும் செலுத்தப்படுகின்ற வெண்கல பலிபீடம் வைக்கப்பட்டிருந்தது. இந்த பலிபீடத்தில் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் ஆசாரியர்களும் பாவம் செய்கின்றபடியினால் தங்கள் பாவங்களினின்று சுத்தமானோம் என்பதின் அடையாளமாக வெண்கல தொட்டியிலுள்ள தண்ணீரில் தங்கள் கைகளை கழுவிக்கொள்வார்கள். ஆசாரியர்கள் பணி செய்ததும் அவர்கள் தொழுது கொண்டதும் பரிசுத்த ஸ்தலத்திலேயாகும். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனை தொழுது கொண்டு அவருடைய வசனத்தால் போஷிக்கப்பட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அவரது பிரசன்னத்தின் ஒளியிலே நடக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருடத்திற்கு 1 முறை மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிப்பான் என்று பார்த்தோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது 2 பிரிக்கின்ற மகா பரிசுத்த ஸ்தலத்தின் தொங்கு திரை மேலிருந்து கீழாக 2 கிழிந்து நித்திய நித்தியமாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் தேவனின் பிரசன்னத்திற்கும் சென்றடைவதற்கான வழியை நமக்கு திறந்துவிட்டதை குறிக்கிறது. நீர்வசத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தை செங்குத்தாக நிறுத்திவிட்டால் மகா பரிசுத்த ஸ்தலம் பரலோகத்தில் தேவன் இருக்கும் இடத்திற்கு சென்று விடுகிறது. தூப பீடமும் உடன்படிக்கை பெட்டியும் இப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறது என்பதை வருகின்ற அதிகாரங்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்துவும் பரலோகத்தில் இருப்பதால் அவைகளும் பரலோகத்திலேயே இருக்கிறது. வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கூடாரங்களை அமைத்து தங்கியிருந்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்திற்கு மேலே பகலில் மேக ஸ்தம்பத்தையும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தையும் பார்க்கலாம். கர்த்தர் கட்டளையிட்ட எல்லாவிதமான பலிகளையும் ஆசரிப்புகளையும் நிறைவேற்றுவதில் ஆசாரியர்கள் அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருந்திருப்பார்கள். இவைகள் யாவும் உண்மையின் நிழலாக இருக்கிறது. நிஜம் பரலோகத்திலே இருக்கிறது. இன்று இயேசு பரலோகத்தின் ஆசரிப்பு கூடாரத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் எபிரேய ஆக்கியோன் கூறியது போல குழந்தைகள் போல பாலையே பருகிக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆழமான சத்தியத்திற்குள்ளே நாம் செல்லப்போகிறோம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிஜமானவராயிருக்கிறாரா? இன்னமும் அங்கும் இங்கும் ஓடி
2: சடங்காச்சாரங்களை மட்டும் நிறைவேற்றிக் கொண்டும் அழகான ஆலய ஆராதனையிலே பங்கு கொள்வதும் தான் தேவனை வணங்குதல் என்று நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் என்றால் அது சரியானதல்ல. இதனால் இவையெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை. பாடகர் குழுவிலே சேர்ந்து பாடுவதனாலும் ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதும் தான் ஆண்டவருக்கு பணி செய்வது என்று நினைத்தால் அது தவறு. இந்த வேளையிலே இயேசு உங்களுக்காக பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகிறார். இங்கும் அங்கும் ஓடுவதை விட்டுவிடுங்கள். மார்த்தாளே, பானைகளையும் பாத்திரங்களையும் ஒரு ஓரமாக வைத்துவிட்டு இப்பொழுது நீ அவைகளை உபயோகிக்காமல் இயேசுவின் பாதத்திலே வந்து அமரு. நம் வாழ்க்கையிலேயும் இயேசு மெய்யானவராக காணப்படட்டும். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் நாம் வீட்டிலிருந்து வெளியே செல்லும் பொழுது இயேசு நம்மோடு அழைத்துச் செல்லப்படுகிறாரா? அவரது பிரசன்னத்தை நீங்கள் உணர்கிறீர்களா? அவர் உங்களுக்காகவே பரலோகத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரிடம் சென்று உங்கள் பாவங்களை அறிக்கையிட வேண்டும். ஜீவிக்கிற இரட்சகரின் சமூகத்திற்கு கடந்து வாருங்கள். இதனையே எபிரேயாக்கியோன் கூறுகிறார். கர்த்தர் நம் கண்களை மறைத்திருக்கிற திரையை விலக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்லமை, தன்னுடைய ரட்சிப்பு, தன்னுடைய அன்பு, நமது மேல் கொண்டுள்ள அக்கறை, இவைகள் எல்லாவற்றிலும் நமக்கு நிஜமானவராக காணப்படட்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் உள்ள மெய்யான ஆசரிப்பு கூடாரத்திலே பணி செய்கிறார். கர்த்தரின் சிங்காசனம் கிருபையின் ஆசனமானபடியால் மிகுந்த நம்பிக்கையுடனும் மிகுந்த உறுதியுடனும் அவர் அங்கே இருக்கிறார் என்று நாம் அவரிடம் வரலாம். எல்லாவற்றிற்கு மேலாக நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம், கர்த்தாவே, என் அபிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்பதே ஆகும். பொதுவாக நமது விசுவாசத்தை காட்டிலும் அவிசுவாசமே நமக்கு அதிகமாக இருக்கிறது இல்லையா? எனவே நாம் விசுவாசத்துடன் அவரிடத்திலே வர வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:6 நாம் வாசிக்கிறோம். எனவே நமது வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நிஜமானவராக காணப்பட வேண்டும். நமது சரீர கண்களினாலே அவரை காணவும் நமது சரீர பிரகாரமான காதுகளினாலே அவரது சத்தத்தை கேட்கவும் முடியாது. நமது ஆத்மீக கண்களினாலே அவரை காணவும் ஆத்மீக செவிகளினாலே அவரது சத்தத்தை கேட்கவும் விசுவாசம்தான் நமது கண்களையும் செவிகளையும் திறக்க முடியும். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களோடு இடைபடுவதை உங்களால் உணர முடிகிறதா? உங்கள் ஆத்மாவிலே அவருடைய சத்தத்தை கேட்கிறீர்களா? உங்கள் விசுவாச கண்கள் திறந்ததாயிருக்கிறதா? ஒருவேளை இல்லை என்று சொல்லி உணர்வீர்கள் என்றால் தாவீதை போல, ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் என்று நாம் அடிக்கடி ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தாவே, என்னுடைய அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்க வேண்டும். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு காரணம் நமது அவிசுவாசம். எனவே நமது விசுவாசத்தை வளர செய்யக்கூடிய காரியங்களை குறித்து நாம் அக்கறை உள்ளவர்களாய் ஜாக்கிரதையாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். தென் தமிழக பட்டணம் ஒன்றிலே மோட்டார் கார் உதிரி பாகங்கள் விற்கும் ஒரு சகோதரருடைய குடும்பம் உண்டு. அவர்களது கடையை விருத்தி செய்ய அவசரமாக சற்று பணம் தேவைப்பட்டது. அந்த குடும்பத்தின் தலைவி ஒரு அருமையான விசுவாசியான சகோதரி. அவர்கள் இவ்வளவு அதிகமாக ஜெபித்தாலும் பதில் வந்தது போல தெரியவில்லை. அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர்கள் ஆலயத்திற்கு சென்ற பொழுது, ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும், எனது தேவையை சந்தியும் என ஜெபித்தவர்களாக கர்த்தருடைய வசனத்திற்காக காத்திருந்தார்கள். அன்று குருவானவர் கொடுத்த செய்தியின் தலைப்பு விசுவாசம். அதிலே அவர்கள் தனது மோட்டார் சைக்கிள் காணாமல் போனதாகவும் அவர்கள் அதை வாங்க கணக்கு பார்த்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவர்களிடம் கணக்கு பாராதே என்னை விசுவாசி என்று கூறிய பொழுது எங்கு பணம் குறைந்த வட்டிக்கு கிடைக்கும் என்பதை கணக்கு பார்ப்பதை நிறுத்திவிட்டு கர்த்தரை நம்பியதாகவும் 2 நாட்களுக்கு பின் அற்புதமாக கர்த்தர் அந்த போதகரின் சகோதரியின் மூலமாக அந்த பண தேவையை சந்தித்ததையும் கூற கேட்டார்கள். ஆலயத்தில் வைத்தே, ஆண்டவரே, நானும் உம்மை நம்புகிறேன், நானும் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று விசுவாச அடி எடுத்து வைத்தவர்களாக வீட்டிற்கு சென்றார்கள். நடந்தது என்ன தெரியுமா? அந்த வாரத்திலேயே பல மாதங்களாய் அவர்கள் வீட்டிற்கே வராத ஒரு உறவினர் வந்து தங்கள் உறவை புதுப்பித்தது மட்டுமல்ல, அவர்களது அந்த சூழ்நிலையின் தேவையை உடனே தான் சந்திப்பதாகவும் கூறினார்கள். எத்தனை அற்புதம் இல்லையா? அவர்களது விசுவாசத்திற்கும் அந்த வாரத்திலேயே பதில் கிடைத்தது. தேவையோடு இருக்கும் என கர்மியான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் எனக்கும் செய்வார் என இன்றே அவரை விசுவாசியுங்கள். நீங்களும் அற்புதங்களை காண்பீர்கள். இப்பொழுது எபிரேயர் 8:6 பார்ப்போம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராயிருந்தாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். இந்த பூமியில் உள்ள ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தில் உள்ள ஆசரிப்பு கூடாரத்தின் நிழல் என்று பார்க்கிறோம். கிறிஸ்து பரலோகத்திலிருந்து நம்மை ரட்சிப்பிற்குள்ளாக காத்துக் கொள்கிறார். அதனால் நமது ரட்சிப்பை நாம் இழந்து போவதில்லை. அது மட்டுமல்ல, விசேஷித்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள புதிய உடன்படிக்கையை புதிய ஏற்பாடு என்று கூறுகிறோம். கர்த்தர் ஏற்படுத்திய புதிய உடன்படிக்கையாகிய புதிய ஏற்பாடு பழைய உடன்படிக்கையாகிய பழைய ஏற்பாட்டிற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. தேவன் மோசேயிடம் கற்பனைகளை கொடுத்தார். பின் ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட வேண்டிய விதத்தையும் அதில் நடத்தப்பட வேண்டிய ஆராதனை முறைமைகளையும் கூறினார். பாவம் அதிகரித்தது. கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கை கொள்வதன் மூலமாக ஒருவரும் ரட்சிக்கப்படவில்லை. நான் உமது கற்பனைகளை எல்லாம் கை கொண்டேன், அதனால் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஒருவராலும் கூற முடியவில்லை. அதற்கு மாறாக தேவனுடைய கற்பனைகளை மீறுவதனாலே அடிக்கடி வந்து பலிகளை செலுத்தி பாவ மன்னிப்பு கேட்டார்கள். தேவனுடைய மகிமையை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்பதை கற்பனைகள் வெளிப்படுத்தியது. பலியின் முறைமைகள் அனைத்தும் நிழலாட்டமானவையே. இன்று கிறிஸ்து பணியாற்றுகின்ற ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியாகவே பூலோகத்தின் ஆசரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டது. எனவே இதுவரையிலுமாக ஒரு சிறந்த ஆசரிப்பு கூடாரமும் சிறந்த பலியும் சிறந்த ஆசாரியனும் உண்டு என்பதை நாம் பார்த்தோம். இவைகள் யாவும் கிறிஸ்து இருக்கின்ற வெண்கல பீடத்தில் ஒன்று கூடுகிறது. கிறிஸ்துவே மேலான ஆசாரியனாக அங்கு பணிபுரிகிறார். கிறிஸ்துவே மேலான பலி. ஏன்? அவர் தன்னையே பலியாக்கினார். மேலான ஆசரிப்பு கூடாரத்திலே பணி செய்கிறார். ஏனென்றால் நமது பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தையே பலியாக சிந்தினார். இயேசு கிறிஸ்து தனது இரத்தத்தை பரலோகத்திலே கொண்டு ஒப்படைத்தார். தனது இரத்தத்தை சமர்ப்பிக்க பரலோகத்திற்கு செல்லும் வழியில்தான் அவள் மரியாளுக்கு முன்தோன்றி அவளுடன் பேசுகிறார். என்ன சொன்னார் யோவான் 20:17 பார்த்து அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். இந்த வேளையிலே அவர் பிரதான ஆசாரியனாக தனது இரத்தத்தை பரலோகத்திலே சென்று படைக்கப் போகிறார். இதுவே நமது மீட்பிற்காக கிறிஸ்து செலுத்திய விலைக்கிரயமாக நித்திய காலமாக நிலைத்திருக்கும். பேதுரு இதனை வெளியேற பெற்ற ரத்தம் என்று கூறுகின்றான். நித்திய காலமாக இயேசு சிந்திய ரத்தம் பரலோகத்திலே வைக்கப்பட்டு அவர் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக சிந்திய விலைக்கிரயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற மற்றொரு வாக்கியம், இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் என்று பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மோசேயின் மூலமாக தேவன் கற்பனைகளை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கற்பனைகளை மீறிய போது அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். மோசேயின் மூலமாக கற்பனைகளையும் ஆசரிப்பு கூடாரத்திலே தன்னை வந்து சேருவதற்கான வழிமுறைகளையும் கூறுவதற்கு முன்பாக ஆபிரகாமை போல விசுவாசத்தின் மூலமாகவே தேவனிடம் வந்தார்கள். ஆனால் நோவாவின் காலத்தில் தேவன் முற்றிலும் வித்தியாசமான முறையிலே மக்களோடு தொடர்பு கொண்டார். வெவ்வேறு காலங்களிலே தேவன் வெவ்வேறு முறைகளிலே மக்களோடு தொடர்பு கொள்கிறார். இதனையே நாம் சமய கோட்பாடு என்று கூறுகிறோம். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான மத கோட்பாடு காணப்பட்டது. விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் மீது ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை என்று எபிரேய ஆக்கியோன் கூறியிருக்கிறார். இந்த விசேஷித்த உடன்படிக்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இக்காலத்திலுள்ள நாம் ஒரு அங்கமாயினும், இஸ்ரவேலர்களுக்கு தேவன் இவைகளை 1000 வருட அரசாட்சியிலே நிறைவேற்றுவார். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நாம் படிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பவுமாக இஸ்ரவேல் தேசத்திலேயே தேவன் கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதை நாம் மறுக்க முடியாது. எரேமியா தீர்க்க தரிசி கூறுகிற தீர்க்க தரிசனத்தை பாருங்கள். எரேமியா 30:18 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண் மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல நிலைப்படும். அது மட்டுமல்ல, இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கற்பகுதிகளும் பிள்ளைத்தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். இதை எரேமியா 31:8 நாம் பார்க்கிறோம். வடதேசம் என்பது ரஷ்யாவை குறிக்கிறது. ஆண்டவர் செயல்படும் பொழுது அவர்கள் எவ்வித சிரமமும் இன்றி ரஷ்யாவை போன்ற வடபகுதியில் உள்ள பல தேசங்களிலிருந்து தங்கள் பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். தொடர்ந்து எரேமியா தீர்க்கதரிசி, ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று எரேமியா 31:10-11 ஆகிய வசனங்களிலே பார்க்கிறோம். இன்று யூதர்கள் இஸ்ரவேலிலே தேவனின் மீட்புக்குள்ளாக இல்லை, அவரை விட்டு தூரமாய் விலகியிருக்கிறார்கள். ஆனால் காலம் வரும்பொழுது எபிரேய ஆக்கியோன் கூறுவது போல விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் மேல் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை ஏற்படும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இனி வரப்போகிற அந்த உறவை குறித்து நாம் பார்த்தோம். ஆனால் இன்று வாழ்கிற எனக்கும் உங்களுக்கும் இப்பொழுதே கிருபையின் ஆசனம் நம் முன்னாலே வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிரதான ஆசாரியராய் அந்த விசேஷித்த கூடாரத்திலே அவர் காத்து நிற்கிறார். யார் யார் தங்கள் வாழ்க்கையிலே என்னாலே முடியாது, நீரே என்னை ஏற்றுக்கொள்ளும், நீரே என்னை வழிநடத்தும், பரிசுத்தமாக வாழ நீரே நம்முடைய ஆவியினாலே பலப்படுத்தும் என்று கேட்கிறவர்களுக்கு அவர் பலனை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே வந்து வாழ்க்கை நடத்தும் பொழுதும் தவறி விழுந்தவர்களையும் அவர் தூக்கிவிட்டு நமக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சரியான உறவை கர்த்தரோடு வைத்துக் கொள்ள அவர் நம்மையும் அழைக்கிறார்.
0: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும்

0: Recording in progress.
1: கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம், அமர்ந்து கொள்வோம். நிரந்தரமான கவனிங்க, நிரந்தரமான முதலமைச்சர் யார்? அதான் தலைப்பு, செய்தியின் தலைப்பு. நமக்கு நிரந்தரமான முதலமைச்சர் அவர் பேர் இயேசு. கரங்களை கத்திரமா, நம்ம குடும்பத்துக்கு நிரந்தரமான முதலமைச்சர் இயேசு. நம்ம தனிப்பட்ட வாழ்வுக்கு நமக்கு நிரந்தரமான முதலமைச்சர் இயேசு. நம்ம பொருளாதாரத்துக்கு அவர் தான் முதலமைச்சர். நம்ம சந்ததிகளுக்கு அவர் தான் முதலமைச்சர். அவரை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் ஆள் கிடையாது, அவரை மாத்துறதுக்கும் ஆள் கிடையாது, அவரை கவுத்துறதுக்கும் ஆள் கிடையாது. ஹலோ இல்லையா? அவர் நித்திய ராஜா, நித்திய நித்தியமான ஒரு முதலமைச்சர் அவர் இயேசு. அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். யாரு? அவர் தான். ஒருத்த வந்து சீட்டில் அமரணும்னா அவர் தான் அனுமதி கொடுக்கணும். அவர் உலக ரட்சகர் என்று வேதம் சொல்கிறது. உலக ரட்சகர் இயேசு. அவர் சர்வ ஞானி, சர்வத்தையும் படைத்தவர், சர்வ வியாபி. அவர் பேர் இயேசு. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நித்திய பிதா, சமாதானத்தின் புறவு, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, ஞானிகளுக்கெல்லாம் ஞானி, அதிகாரமுள்ளவர்களுக்கெல்லாம் அதிகாரமுள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கர்த்தரிமைப்படுத்துமா? ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு வந்து நிரந்தரமான ஒரு முதலமைச்சர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. கிடைச்சா 1000 ரூபா போச்சா, இவன் வந்திருக்கவன் 2500 தருவானா அப்படின்ற குழப்பம்லாம் நமக்கு வேணாம். பல ஆயிரங்களை கர்த்தர் நமக்கு தருவார். வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ் சேர்ந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்ல இல்லையா? அவதான் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, அவர் வந்து ஞானிகளுக்கெல்லாம் ஞானி. உலகத்துல இருக்கிற அத்தனை பிரசிடண்டுகளுக்கும் யார் பிரசிடண்ட் தான்? இயேசுதான் பிரசிடண்ட். உலகத்துல இருக்கிற அத்தனை அதிகாரிகளுக்கும், அத்தனை பிரதமருக்கும், அத்தனை மோடிய வந்து அமித்ஷியா தான் இயக்கிட்டு இருக்கிறான். தப்பு, மோடிய பயன்படுத்துறது இயேசு. அல்ல இல்லையா? அமித்ஷியாவை பயன்படுத்துறது இயேசு. அதை நீங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு முடிவோட தலையில விழாது. அதனால அவர் எல்லாமே பார்த்து கொள்ளுகிற தேவன், எல்லாமே வழி நடத்துகிற தேவன். இந்த கடைசி காலத்துல எல்லாமே நடக்கும். பைபிள்ல என்ன சொன்னதோ அதான் நடக்குது. ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் தோன்றும். இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சர் நாளைக்கு இருக்க முடியாது, நாளைக்கு இருக்கிற முதலமைச்சர் அதுக்கு அடுத்து இருக்க முடியாது. ஆனால் இயேசு என்றைக்கும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அவர் தான் நமக்கு நிரந்தரமான ஒரு முதலமைச்சர். யாருண்டா? இயேசுதான். அவரை நம்பாம கெட்டவர்கள் கோடி பேரு, நம்பி கெட்டவர்கள் ஒருவர் கூட கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்ப்போம் ரெண்டாவது, அவராலே ஆளுகை செய்கிறார்கள். இன்னைக்கு முதலமைச்சர் கலெக்டரா இருந்தாலும் சரி, ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, முதலமைச்சரா இருந்தாலும் சரி, கவர்னரா இருந்தாலும் சரி, அவராலதான் ஆளுகை செய்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, எடுத்துக்கொள்வோம் நீதிமொழிகள் 8:14. நீதிமொழிகள் 8:14-16 மூன்று வசனங்களை வாசிக்கிறேன். 14:15-16 ஆலோசனையும் மெய் ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது, என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள், பிறப்புகள் நீதி செலுத்துகிறார்கள், என்னாலே அதிகாரிகளும் பிறப்புகளும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆளுகை செய்து வருகிறார்கள். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னாலதான் எல்லாருமே ஆளுகை செய்கிறார்கள். எல்லாருமே ஆளுகை செய்கிற ஒரு காரியம், என்னாலதான் வழிநடத்தப்படுகிறார்கள், என்னாலதான் பாதுகாக்கப்படுகிறார்கள். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவாக இருக்கிறார். அவர் பேரு இயேசு. அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது இந்த உலகத்துல. தமிழ்நாட்டுல மதுரையில கொடிமங்கலத்துல இயேசுநாதருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. அல்லையா? ஏன்? 2022 ஆண்டு

காரியம் கிடையாது. இன்னைக்கு சுத்தி வர சபைகள், விக்டர் சேவால் வந்த பிறகு சுத்தி வர சபை. காரணம் என்ன? அவர் சமயங்களை மாற்றுகிறவர், நேரங்களை மாற்றுகிறவர், அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். தேவன் கொடுக்கும் அதிகாரம் ரோமர் 13 திருத்துக் கொள்ளுங்க. ரோமர் 13 1 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 13:1 வாசிங்க, சத்தமா வாசிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து ரோமர் 13:2-3-4 வசனங்கள். ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையே வரிவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியர்களுக்கல்ல துர்க்கிரியர்களுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். 4, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான். அல்லேலூயா. ஆசிரியரா இருக்கட்டும், கிராம பிரசிடண்டா இருக்கட்டும், சேர்மனா இருக்கட்டும், ஆசிரியரா இருக்கட்டும், ஒரு கலெக்டரா இருக்கட்டும், மருத்துவரா இருக்கட்டும், முதலமைச்சரா இருக்கட்டும், கவர்னரா இருக்கட்டும், பிரதம மந்திரியா ஜனாதிபதியா இருக்கட்டும், அவங்க என்னத்துக்கான் எதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? நன்மை செய்வதற்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா நன்மை செய்யறதில்ல, பூரா சுருட்டி வளைச்சு தங்களுக்கு போட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு தான் என்ன செய்யறாரு? அதுக்கு தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறாரு. ஏன் இயேசுநாதர் நிரந்தர முதலமைச்சரா இருக்கிறாரு? அப்ப ஒரு முதலமைச்சரை நிரந்தரமா வைக்கலாம்ல, ஏன் வைக்க மாட்டோம்ன்றாரு? வசனத்தின்படி வாழுகிறது இல்ல. 200 கோடியை விட்டுட்டு வந்திருக்கான்றியான் ஒருத்தன் சொல்றான், ஏன் 200 கோடியை விட்டு வந்திருக்கிற? 1000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கான்றான். அதானே உண்மை? நன்மை செய்யறதுக்கு இல்ல, தீமை செய்கிறதுக்கே இன்னைக்கு இருக்கிற அரசியல் அமைப்புகள் இருக்கிறது. அதுக்கு தான் அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். 3, நீதியின் சிங்காசனமே நிலை நிற்கும்ன்றாரு. என்னது? எந்த சிங்காசனம் நிலை நிற்கும்? நீதியின் சிங்காசனம் நிலை நிற்கும். ஒரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 16:12 வாசிங்க. அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். முத வசனம் முத பகுதி வாசிங்க. ராஜாக்களுக்கு அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவறுப்பு. இன்றைய பாசையில சொன்னோம்னா அநியாயம் செய்கிற முதலமைச்சர்களுக்கு அருவறுப்பு அப்படின்றது. அப்ப நீதியின் சிங்காசனமே நிலை நிற்கும். அல்லேலூயா. நீதிமான் நீதிமானா இருக்கணும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படு. ஏன் அந்த யோசேப்பின் காலத்துல எத்தனையோ பேர்கள் இருந்தாங்க, ஏன் யோசேப்ப மட்டும் முன்குறிச்சாரு? ஏன் தாவீது கூட பிறந்தவன் எத்தனையோ பேர் இருக்கான், ஏன் தாவீதை மட்டும் எடுத்தாரு? ஏன் பவுல மட்டும் எடுத்தாரு? ஏன் தானியலை சுத்தி எத்தனை பேர் இருந்தா பாபிலோன்ல? ஏன் தானியலை மட்டும் எடுத்தாருன்னா, அவர் இயேசுனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான் நிலைநிற்க முடியும், நன்மை செய்ய முடியும், தான தர்மம் பண்ண முடியும், உதவி செய்ய முடியும். அல்லேலூயா. அதனாலதான் நீதியின் சிங்காசனம் உறுதிப்படும் சொல்லப்பட்டிருக்கு. 4 காரியம், உலகத்திலேயே சிறந்த புத்தகம் கர்த்தருடைய வேத புத்தகம். கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தை வாசித்தவன் ஒருவன் தோல்வி அடைந்ததாக சரித்திரம் கிடையாது. இந்த புத்தகத்தை வாசித்து கீழ்படிந்து அதன்படி நடக்கிறவன் தோல்வி அடைந்ததா சரித்திரம் கிடையாது. இந்த புத்தகம் வந்து பிழைப்பூட்டும். மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் 4 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு பிழைப்பு வேணுமா?

பாதுகாப்பு வேணுமா, உயர்வு வேணுமா, ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா இந்த வசனத்தை என்ன செய்யணும், பிழைப்பு உண்டுன்னு நம்பணும். ரெண்டாவது என்ன நடக்குது, ரெண்டாவது வந்து என்ன நடக்குது, இரவும் பகலும் இதை வாசிக்கணும். இரவசனமா இரவும் பகலும் யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதற்கு மடுக்கி அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ புத்திமானாய் நடந்து கொள்வேன்னு சொல்லு. சங்கீதம் 1:3 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலை உதராத இருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை வாய்க்கும், செய்வது எல்லாமே வாய்க்கும். எப்ப வாய்க்கும், கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது தான் கர்த்தருடைய காரியங்கள் நம்முடைய காரியங்கள் வாய்க்கும். அப்ப நாள் முழுவதும் தியானிக்கணும். ஒரு வசனம் வாசிங்க, 119:97 நாள் முழுவதும் தியானிக்கணுமா, நாள் முழுவதும் தியானிக்கணும், தினந்தொரு இரவும் பகலும் வாசிக்கணும், ஆனா தியானிக்கிறது நாள் முழுவதும் தியானிக்கணும். வாசிங்க, உங்களுடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நாள் முழுவதும் தியானிக்கணுமா, வாசிக்கிறது வேற தியானம் வேற. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏன் அநேகருக்கு தோல்வி, வாசிக்கிறதுல கேட்கறதுல மட்டும் இருக்கான். பாஸ்டர் அப்படி செய்தி கொடுத்தாரு, இப்படி செய்தி கொடுத்தா, டிஸ்கஷன் பண்றதே இருக்கான், தியானிக்கிறது கிடையாது. வாசிக்கிறது, கேட்கறது, அதை குறை சொல்றது, நிறை சொல்றது, ஊழியக்காரன் நல்லா செய்தி கொடுத்தான்னு சொல்லி ஊழியக்காரனை புகழ்றது. இதனாலதான் கிறிஸ்தவத்துல தோல்வி. தியானிக்கிறது இல்ல, வசனத்தை தியானிக்கும் போதுதான் வெற்றி வரும். வசனத்தை வாசிக்கிறது பிசாசும் வாசிப்பான், வசனத்தை சொல்றது பிசாசுன்னு சொல்லுவான். இயேசுவை பார்த்து என்ன சொன்னா, இந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்டா. ரெண்டாவது, தாளை குதியும், உன்னுடைய தூதர்கள் வந்து உன்னை தாங்குவாண்டு எழுதி இருக்குதுன்றியா. அப்ப அவன் படிச்சிருக்கான் பைபிள். அப்ப பிசாசுக்கும் வசனம் தெரியும், பிசாசுக்கும் பைபிள் தெரியும், ஆனா தியானிக்கிறவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும், பிசாசு தியானிக்க மாட்டான். இப்ப வசனத்தை ஒருத்தனை சொல்லுங்க, இப்படியா டிவியை போடியா அப்படின்னு வசனம் பேசுறது அவனுக்கு பிடிக்காது. அப்ப மார்க்கில் 4:4 சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தை கேட்ட உடனே பிசாசு வந்துட்டு இருக்கு. ஏன், ஜெபம் பண்ணும் போது அவன் வர வேண்டியதானே, உபவாசிக்கும் போது அவன் வர வேண்டியதானே, உபவாசத்தை முடிச்ச பிறகுதான் வாரான். ஏன்னா உபவாசம் இருக்கையில பைபிள் படிப்போம், தியானம் பண்ணுவோம், விசுவாச அறிக்கை பண்ணுவோம், வரமாட்டான். ஆனா உட்காந்து விட்டத்துல உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கான், மலையில உட்காந்து பாத்துக்கிட்டே இருக்கான், முடிஞ்ச பிறகுதான் வரான், பிரியா இருக்கும் போது வரான். அப்ப வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவன் இருதயத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து போட்டான் அப்படின்ட்டு. அப்ப பைபிள் வாசிக்கிறது வேற, தியானிக்கிற வேற. பைபிள் வாசிக்கிறவர்கள் தோத்து போவார்கள், பைபிளை தியானிக்கிறவர்கள் வெற்றி வருவார்கள். பைபிளை வாசிப்பது எதற்கு, அப்ப வாசிக்க வேண்டியதுல வாசிக்கணும். பைபிளை வாசிச்சாதான் நன்மை தீமையை அறிய முடியும், பாவத்தையும் சாபத்தையும் அறிய முடியும், சாத்தானையும் தேவனையும் அறிந்து கொள்ள முடியும், நல்ல நண்பர்களையும் கெட்ட நண்பர்களையும் அறிந்து கொள்ள முடியும், சாபத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அறிந்து கொள்ள முடியும். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வாசிக்கிறது எதுக்காக, அறிந்து கொள்வதற்காக. அறிந்து கொண்டதோட இருந்தோம்னு சொன்னா தோத்து போவோம், அறிந்து கொண்டதை செயல்படுத்துவது தியானம். அப்ப நாள் முழுவதும் அது என் தியானமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது நடுவில் என்ன வரும், தியானம் என்று சொன்னால் என்ன, வாசித்த சத்தியங்களை தியானிக்கணும். இப்ப சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் கூட விளாண்டுருக்கு. அதை எப்படி நம்ம தியானிக்கிறது, அதை வாசிட்டு சொல்லுங்க, சிங்கக்குட்டிகள் சொல்லுங்க, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு குறைவு வராது, ஒரு நன்மையும் குறைவு விடாது. அதை எனக்குண்டு எழுதணும், எனக்குண்டு அறிக்கை பண்ணணும். இதுதான் தியானம். நாள் முழுதும் வண்டி ஓட்டி இருந்தாலும், படுத்திருந்தாலும், சாப்பிட்டு இருந்தாலும், உட்கார்ந்திருந்தாலும் கதை பேசக்கூடாது. அதை சங்கீத 1:1 வசனத்தை, பாவிகளுடைய வழியில நில்லாமல் பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காராம என்ன செய்தேன், கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் வாசி தியானின்னு இருக்கு. அப்ப அவனோட சேர்ந்து கதை பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது.
துவண்டு போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அப்ப நாள் முழுவதும் என்ன பேசணும்? கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மை குறையப்படாது, கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மை கிடையாது. இயேசுவின் தழும்புகளினால் குணமானீர்கள். எஸ்ஐ 53:5, 1 Peter 2:24 இயேசுவின் தழும்புகளினால் குணமானீர்கள் அப்படின்னு இருக்கு. அல்லேலூயா. எப்ப குணமானீங்க? பிசாசு சொல்லுவான் குணமானீர்வீங்க பிரதர் அப்படின்னு. குணம் ஆயிட்டு 2000 ஆண்டுக்கு முதல் ஏசி எப்ப சிலுவையில ஏறினாரோ அப்பயே நான் சுகம் ஆயிட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துங்க. அல்லேலூயா. இனிமேல் சுகம் ஆக போறது கிடையாது, ஏற்கனவே சுகம் ஆயிருக்கிறேன். இந்த சளி காய்ச்சல் ஜலதோஷம் இந்த நெஞ்சி வலி இந்த கை வலி இந்த கண் வலி வந்திருக்கு, அது போயிடும். அல்லேலூயா. அது எனக்கு நிரந்தரம் கிடையாது. அதான் சுகம் மானீர்கள், குணமாக்கப்பட்டேன். அப்ப இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். காலையில எந்திரிச்சதுமே என்ன, உடம்பெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது, இன்னைக்கு எப்படி போக போறேன்னு தெரியல. அப்படி எந்திரிக்க கூடாது. எந்திரிக்கும் போதே இயேசுவின் தழும்புகளால் சுகமாயிருக்கிறேன். 10 தடவை சொல்லுங்க காலையில, 2 கையும் உயர்த்திட்டு. சரீரத்தில் இருக்கிற பலவீனம் பூரா ஓடி போகும். எந்திரிக்கும் போதே அவனை மகிமைப்படுத்திட்டு எந்திரிக்க கூடாது. ஒரே வலியா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே சளியா இருக்கு. காலையிலே அவனை துதிக்கிறது இப்படி அது விதிக்கிறது. காலையில எப்படி துதிக்கிறதோட எந்திரிக்கணும். இயேசுவின் தழும்புகளினால் சுகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி நாள் முழுவதும் தியானிக்கணும். நாள் முழுதும் எப்படியா? நாள் முழுவதும் தியானிக்கிறது எப்படி? இப்படித்தான் தியானிக்கணும். வண்டியில போகையில, உட்காந்துருக்கையில, நடக்கையில, படுத்திருக்கையில. பிலிப்பியர் 4:19, என் தேவன் தமது மகிமையை நெஞ்சுறுத்தும்படி உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையான மொழிபெயர்ப்பேன்னு சொன்னா, என் தேவன் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவாராம். மகிமையினட செத்த பிறகு. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை பூமியில வாழும்போதெல்லாம் ஓட்டாண்டியா, தரித்திரனா, பலவீனனா, வியாதினா, இந்த பூமியில வாழும்போதே கிறிஸ்தவன் நல்லா இருக்கணும், பணக்காரனா இருக்கணும், நல்ல வீடு வாசல கட்டி குடியிருக்கணும், நல்ல செழிப்பா இருக்கணும், திரள் கூட்டங்களை ஆதாயப்படுத்தணும், ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. இதுக்கு ஆயத்தப்படுத்துவார், இதுக்கு ஆயத்தப்படுத்துவார். சரியா? அப்ப இதெல்லாம் நம்ம செய்யும் போது என்ன நடக்கும்? இயேசுதான் நமக்கு நிரந்தர முதலமைச்சர் அப்படின்னு அவரை நம்பும் போது, அவரை பின்பற்றும் போது, அவருடைய வார்த்தையை இரவும் போகலும் வாசிக்கும் போது, இரவும் போகலும் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு என்ன நடக்கும்? முதல்ல அப்படின்னா துன்பம் வரும். என்னது துன்பமே முதல்ல அப்படியே மூட்டை மூட்டையா பணம் வராது. முதல்ல ஆத்துமாக்கள் கூட்டம் கூட்டமா ஓடியாராது. முதல்ல வர்றது துன்பம், 2வது வர்றது பரியாசம், 3வது வர்றது நையாண்டி, 4வது வர்றது கேலி கிண்டல், 5வது பசி, பட்டினி, பரியாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள், நஷ்டங்கள், மரணங்கள் எல்லாமே வரும். ஏன் இதை அனுமதிக்கிறாரு? தெரிந்து கொண்டவர்களை பக்குவப்படுத்துகிறார். அல்லையா? அது தமக்கு ஊழியம் செய்யும்படி ஒரு ஊழியனை, ஒரு ஊழியக்காரிய கர்த்தர் தெரிந்து கொண்டால் உடனே கூட்டம் வராது, உடனே ஆத்துமாக்கள் வரும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொண்டா தான் வெற்றி. அல்ல இல்லையா? இப்ப கொடிமங்கலத்துல, கொடிமங்கலத்துல இப்ப திடீர்னு ஒரு 100 பேர் ஞான சின்ன நடத்த என்ன ஆகும்? என்னைய கொண்டு வருவாங்க. முதல்ல ஊழியக்காரன கொண்டு கொள்றதுக்கு வகை தேடு, கொல்ல முடியாது, வகை தேடுவாங்க. பவுல வகை தேடினது மாதிரி சீசர்கள் கூடையில வச்சு ஒழிச்சு அனுப்புனாங்க. இப்ப திடீர்னு 100 பேர் 100 பேர் ஞானசனம் எடுக்க போறாங்க. அது எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியாது. இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காங்க, வசனத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல இந்த வசனம் சும்மா விடும்னு நினைக்கிறீங்களா? சும்மாவை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம், சுத்தி வர கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நையாட்டி பண்ணலாம், நாளைக்கு இங்க வந்து வகுத்த வலிக்கு அழுதுட்டு இங்கதான் உட்காந்துருப்பான். என் பிள்ளைக்கு வாழ்க்கை இல்லைன்னு இங்கதான் சபைக்குள்ளதான் உட்காந்துருப்பான் நாளைக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் குறி வச்சுக்கிட்டே இருப்பார், அதுக்கு விதைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்ப நீங்க வந்து ராஜபாளையம் மவுளிங்கிற இடம் திருப்பத்தூர்ல, ராஜபாளையத்துல இன்னைக்கு அவன் வரல, பரியாசம் பண்றான், திடீர்னு அந்த இடத்துல 1000 பேர் கொடுத்தா உங்களால மெயின்டைன் பண்ண முடியுமா, நடத்த முடியுமா? நடத்தும். அதுக்கான அறிவு வேணும், அதற்கான ஞானம் வேணும், அதற்கான ஆயத்தம் வேணும், அதற்கான பிரசங்கம் பண்ணணும். 1000 10 பேருக்கு பிரசங்கம் பண்றது ஈஸி. சங்கீத 23 எடுத்து வாசிட்டு போயிடலாம். கர்த்தரேன், 1000 பேர் உட்காந்துருந்தா 1000 பேர் உங்க சபையில, இப்ப உங்க ராஜபாளையத்தின் சபையை மாற்றி நீங்க திருப்பத்தூர் டவுனுக்குள்ள போக போறீங்க, 1000 பேர் இருக்கான, 10 பேர் வக்கீல் இருப்பான், 2 நீதிபதி இருப்பான்,
பத்து தாசல்தார் இருப்பான், 50 போலீஸ் இருப்பான், பூரா ரச்சிக்கப்பட்டவங்க. கைதட்ட மாட்டேன்றீங்க, அல்லேலூயா. நீதிபதி உட்காந்துருப்பான், நீதிபதி வெள்ளப்பட்டு போட்டு உட்காந்து பைப்பில் வச்சு பயபக்தியோட உட்காந்துருப்பாரு. 1000 பேர் நடுவில் வழக்கறிஞர்கள் உட்காந்துருப்பாங்க, தாசில்தார் உட்காந்துருப்பான், அந்த மாவட்ட கலெக்டர் ரச்சிக்கப்பட்டு குடும்பம் வந்து உட்காந்துருப்பாரு, டிஎஸ்பி உட்காந்துருப்பாரு. 1000 பேர் சும்மா 1000 பேர் கஞ்சிக்கில்லாதவன் பரதேசி வந்து உட்காந்துருப்பான்னு நினைக்கிறீங்க? அவனும் வருவான், பரதேசி வருவான், பஞ்ச பரதேசி வருவான், இத்த அதிகாரிகள் பூரா ஒரு சபிக்குள்ள இருப்பான், 1000 பேர்டா. அல்லேலூயா. அப்ப அந்த 1000 பேருக்கு பிரசங்கம் பண்ணணுமே, 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. இப்ப நான் படிச்ச வரலாறுகளை வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், பால்யாங்கி சூழல இருந்து மிஷினரிகள்ல இருந்து இதெல்லாம் படிச்சதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு தைரியமா நிக்கிறேன். அப்ப நம்மளை பக்குவப்படுத்துறாரு ஆண்டவர், 10 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும், 50 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும், 100 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும். ஆனா அந்த விஷயம் நமக்குள்ள இருக்கணும். நான் 1000 சபை கொண்ட சபையை கட்டுவேன், 1000 பேர் எனக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி 10 பேருக்கு. இப்ப ஆறாவது நடத்தும் போது இங்க ஒரு 2000 பேர் உட்கார்ந்து இருக்க மாதிரி ஏன் கண்டுக்கு தெரியுது, அதான் சபை. இந்த 10 பேர் சபை கிடையாது. இப்ப ஆராதனை நடத்தும் போது நான் கண்ண முடிய ஆராதிக்கிறேன், ஆனா ஏன் கண்ணுக்கு என்ன தெரியுது, 2000 பேர் உட்கார்ந்துருக்காங்க, ஆராதனை நடக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா. அந்த விஷன் நமக்கு இருக்கணும், அந்த தரிசனம் நமக்கு இருக்கணும், அந்த நோக்கம் இருக்கணும். அந்த நேரத்துல மனைவியோ பிள்ளைகளோ உறவினர்களோ சொந்தக்காரங்களோ விசுவாசிகளோ என்ன பேசினாலும் அதை கண்டுகிடக்கூடாது. ஏன் பக்குவப்படுத்துறாரு அப்படின்னு சொல்ல, 10 பேரை வச்சு ஏன் பக்குவப்படுத்தா, 100 பேர் வரும்போது 50 பேர் உண்மையா இருப்பான், அந்த 50 பேருக்குள்ள 3 கமிட்டி இருக்கும், விசுவாசிகளுக்குள்ளேயே 3 கமிட்டி வச்சிருப்பாங்க. 10 பேர் பரியாசம் பண்ணுவான், 10 பேர் எப்படியா அந்த ஊழியக்காரன் கவுத்துறதுன்ட்டு இருப்பான், ஆனா விசுவாசி தான். 500 ரூபா கொடுப்பான், சிறுவர் ஊழியத்தை வச்சு 500 ரூபா கொடுப்பான், 100 ரூபா கொடுப்பான், அரிசி கொடுப்பான், எல்லாம் கொடுப்பான், ஆனா இவனை எப்படியா கவுத்துறதுன்னு ஒரு 10 பேர் இருப்பான் ஜபிக்கல. 10 பேர் தான் நமக்கு உண்மையா சாதகமா இருப்பான், 90 பேர் எப்படி இருப்பான். அப்ப இந்த 90 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும், அப்ப 1000 பேர் எத்தனை பேர் இருப்பான். இப்ப 12 பேர்லயே ஒரு யூதாசு வைக்கிறாரு செல்வ செழிப்புண்டா என்னன்னு தெரிஞ்சுக்கிறான், அவன் வசதிண்டா என்ன, அலங்காரம்டா என்ன, ஆடம்பரம்டா என்ன, பழி வாங்குறதுண்டா என்ன, ராஜ்யம்டா என்ன. பார்வனுடைய ராஜ்யத்தை அவன் பார்த்திருப்பா 40 வருஷம், 40 வருஷம் கழிச்சு எங்க கொண்டு வராரு, டக்குனு ஊழியத்தை கொண்டு வரலாம்ல, எங்க கொண்டு வராரு. இவன் அவெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு இப்பதான் நல்லா ஆடு மச்சா நல்லா இருக்குங்குவான், இப்ப எங்க கொண்டு வராரு, அரண்மனையில இருந்தவன் ஆடு மேய்க்கிறது கொண்டு வராரு. ஏன் ஆடு மேய்க்க கொண்டு வராரு, 10 ஆடை மேய்ச்சி பாரு, ஒன்னால மேய்க்க முடியாது, இங்கிட்டு ஒண்ணு போகும், இங்கிட்டு ஒண்ணு போகும், அங்கிட்டு ஒண்ணு போகும், இங்கிட்டு ஒண்ணு போகும், ஒரு வெள்ளாமையில ஒண்ணு இறங்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. 100 ஆடு மேய்ச்சி பாரு, 100 ஆடை மேய்ச்சி பாரு, 500 ஆடு மேய்க்கிறவனுக்கு எப்படி இருக்கும். மோசை 500 ஆடு மேய்ச்சான், பொறுமையை கற்றுக் கொடுக்கிறாரு, தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறாரு, விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. 500 ஆடுகளை எப்படி மைண்ட் பண்ணணும், எப்படி வழி நடத்தணும். ஆடு மேய்க்கிறதுன்றா சும்மா இல்ல, ஆடை கொண்டு போய் மேய்க்கணும், புல்லுள்ள இருக்கிற இடத்த கொண்டு போய் விடணும், தண்ணி இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடணும், திரும்ப கொண்டு வந்து சாணத்தெல்லாம் கூட்டி கிளீன் பண்ணணும், துர்நாற்றம், அதுக்குள்ள ஆட்டை அடைக்கணும், ஒரு கயிறுகள் கட்டிருக்கும், தலகாணிக்கு தலகாணி இருக்கும், ஒரு கம்பளி இருக்கும், மடிச்சு வச்சு கட்டில் உக்காந்துருப்பான், ஆடுகள்லாம் படுத்திருக்கும், படுத்துட்டு இப்படி தலையை தூக்கி பார்க்கும், அவன் கட்டில் உக்காந்துருந்தா தான் ஆடு நிம்மதியாக தூங்கும், ஏன்னா மெய்ப்பன் இருக்கானோ. அதுதான் சொல்றார் தாவீது, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது, சில ஆடுகள் வந்து நிறைய ஆடுகள் தூங்கும், சில ஆடுகள் வந்து தூங்காது, சும்மா எந்திரிக்க அங்கிட்டு முட்டை இங்கிட்டு பரல பார்க்கும், என்ன தெரியுமா, அது பூரா அந்த வண்டுகள் இருக்கும், பேனு வண்டு, அது பூரா உடம்புல ஓட்ட ஓட்ட உள்ள இருக்கும். அதை மறுநாள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, கத்தரிக்கோளை வச்சு முடிய வெட்டி மைப்பன் வெட்டி அதை 10 கோளை வச்சு அந்த பேனு எறும்புகளை பூரா புடிஞ்சு விட்டு நல்ல சோப்பு பவுடர்களை போட்டு குளிப்பாட்டி விடுவான், மறுநாள் நிம்மதியா தூங்கும். மைப்பண்ட சும்மா இல்லை. இப்படியெல்லாம் விசுவாசிகளை குறை பேசுறவன், நையாடி பண்றவன், பரியாசம் பண்றவனுடைய குரடை வச்சு அவனை புடுங்க தெரியணும், ஊழியக்காரனுக்கும் வசனத்தினால புடுங்கணும். அப்படி பக்குவப்படுத்துறதுக்கு தான் ஆத்துமாக்கள் 10 பேர் வருவாங்க,
சில வருஷம் கழிச்சு 50 வரை வருவாங்க, டக்குன்னு வர 100 வரை. சுவிசேஷமும் இந்த காலத்தில் அறிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சுவிசேஷத்தை அறிவிச்சுன்னு ஒரு 30 கிராமத்தை தேர்ந்த இடத்து சுவிசேஷத்தை அறிவிச்சு விட்டு பேசாம படுக்க, பைபிள் படிக்க, ஜெபம் பண்ண, துதிக்க, தோத்தரிக்க, ஜெபம் பண்ண, நிம்மதியா படுத்து உறங்கணும். ஊழியக்காரன் வதச்சாச்சுல அவனை போய் சும்மா வா வா வாண்டு கூப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. அப்ப நம்மளை வச்சுட்டே அவர் புலப்பாரு போருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நயாண்டி பண்ணுவான். இப்ப விவசாயி விதைக்கிறான், தினமும் போய் உக்காந்துருக்கான், எப்ப இந்த நெல் வளையும், எப்ப இந்த நெல் வளையும் அப்படின்னு விதைச்சு விட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். மழைக்காக ஜோம் பண்றான், தண்ணிக்காக ஜோம் பண்றான், உரத்துக்காக ஜோம் பண்றான். இதுதான் ஊழியக்காரன் செய்யணும். விதைச்சு விட்டு நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மனமகிழ்ச்சியா இருக்கணும். விதைச்சிருக்கோம், கர்த்தர் விளைய பண்ணுவார் அப்படின்னு சொல்லி விதைச்சு விட்டு அவனை போய் சும்மா கஞ்சி வா வா வா கெஞ்சக்கூடாது. வருவேன், என்னைக்கு வருவான், வகுத்தவள்ளி வரும், ஓடி அறிவான், கூட்டம் கூட்டமா வருவான். நீ சபைய பெருசா கட்டுறதுக்கு ஆயத்தமாகு. அல்லேலூயா. ஆமா, நீ அதை விட்டு ஆள் இல்லாம 1000 பேர் தரணும், எப்படி தருவாரு? சபை பெருசா இருக்கணும், 1000 பேர் வந்தா உனக்கு ஆராதிக்க இடம் வேணும், கார் நிறுத்தறதுக்கு இடம் வேணும், கார் பார்க்கிங் வேணும். முத அதை ஆயத்தப்படுத்து, அதான் விசுவாசம். முதல்ல 1 ஏக்கர் நிலம் வாங்கறதுக்கு ஆயத்தப்படுத்து. சனங்களை பத்தி கவலைப்படாத, விளைஞ்சு கிடக்குன்றாரு. உன் கண்களை ஏற எடுத்து பாரு, விளைஞ்சு கிடக்கு. உன் ஆயத்தமான வேலை என்ன? ஜபம், உபவாசம், பெரிய இடம் வாங்கணும், பெரிய சபையை கட்டணும். திடீர்னு 1000 பேர் வந்துட்டா உக்கா எங்க உக்கா இடம் இல்லை, அந்த ஜபைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதை. அல்லேலூயா. ஆயத்தம் இல்லாத ஜபைக்கு ஊழியக்காரனுக்கு ஆத்துமக்களை தரமாட்டார். அல்லேலூயா. 10, 50, 20 திடீர்னு 1000. அல்லேலூயா. வெள்ளம் ஒரு காத்து அடிக்கும், காடைகள் மாதிரி வரும், அப்ப ரெடியா இருக்கணும். பழனி அப்படித்தான் இருந்தார். முத சபையை கட்டினாராம், சபையை கட்டி போட்டாரு. இந்த பெரியாறுல ஒரு சபை இருக்குல்ல, காதல் சோடி, லவ் சோடி, எல்லா சோடியும் போய் குறப்பொழுது உட்காந்துருப்பாங்க. ஒரு சபை இருக்குல்ல, ருத்ரன் சபை, அந்த மாதிரி எப்பயுமே திறந்து போட்டாரு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கட்டி இவர் கட்டி விட்டு எவனுமே இருக்க மாட்டான்னு சத்தமா பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாராம். அந்த ஆள் என்னமோ பேசுறியான்னு சொல்லி, இந்த பசிக்கு போறவன், வெயில்ல நிக்கிறவன், ரோட்ல நிக்கிறவன் எல்லாம் பசு வந்தாட்டிக்கு உட்காந்துருப்பாங்களாம், அந்த சபைக்குள்ள போய் உட்காந்துருப்பாங்களாம். திடீர்னு வசனத்தை கேட்டு கேட்டு பூரா ரசிக்கப்பட்டாங்களாம், கரங்களை கட்டி கருத்துறம். இப்படித்தான் பாலியாங்கி சபை வளர்ந்தது. அல்ல இல்லையா. ஆயத்தம் இருக்கணும், நமக்கு ஆயத்தம் இருக்கணும். இன்னைக்கு வந்து அவன் வரல, இவன் வரல, பிசாசு நம்மளை அழிப்பதற்கு என்ன சோர்வை கொடுப்பான். ஆத்மாக்க வரல, அவன் வரல, இவன் வந்தவன் திரும்ப போயிட்டான், வரமாட்டோம்ன்றான். இப்படி இப்படி நம்ம சோர்ந்து போய் செபிக்காம, பைபிள் படிக்காம, துதிக்காம, ஆராதிக்காம, உபவாசிக்காம, ஆயத்தம் இல்லாம இருக்கக்கூடாது. அல்ல இல்லையா. அதனால வந்து நம்ம எப்பொழுதுமே ரெடியா இருக்கணும். 1000 பேர் வர போறாங்க, அவன் 1000 பேருக்கு ஆராதிக்கிறதுக்கு உன்னை ஆயத்தமாயிட்டே இருக்கணும் நம்ம. அல்ல இல்லையா. நிச்சயமா சொல்றேன், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் உயர்த்தாம ஒரு நாள் விடவே மாட்டார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்க நீங்களும் சரி, ஆடியோ மூலமாக உலகம் முழுவதும் இந்த செய்தியை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு ஆயத்தப்படுங்க. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எழுந்திருந்து ஜெபிப்போம். நிரந்தரமான முதல்வர் இயேசு, நிரந்தரமாய் சந்தோஷத்தை கொடுக்கிறவர் இயேசு, நிரந்தரமாய் மகிழ்ச்சியை கொடுக்கிறவர் இயேசு, நிரந்தரமான சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தை செழிப்பை கொடுக்கிறவர் இயேசு. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். முத நம்மை ஆயத்தப்படுத்தணும். 10 பேர் வர்றாங்க, நாளைக்கு 50 பேர் வந்துட்டா என்ன செய்யுது? ஆயத்தம் இருக்கணும். 100 பேர் வந்தா என்ன செய்யுது? ஆயத்தம் இருக்கணும். 1000 பேர் இருந்தா, 1000 பேர் வந்தா அப்படி அரை மணி நேரம் மட்டும் ஆராதிக்க முடியாது, ஆராதனையே 1.5 மணி நேரம் ஓடும். அல்ல இல்லையா. பாலியாங்கி சர்ச்சில் காலை 5 மணிக்கு ஆராதனை ஆரம்பிச்சு சாயந்தரம் 5 மணிக்கு தான் ஆராதனை முடியுமா? எப்படி இருக்கும் ஆராதனை? டீமு, 3 டீமு 4 டீமு மாறி மாறி வந்துகிட்டே இருப்பான், ஜனங்கள் மாறி மாறி வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு மகிமை இருக்கணும், அப்படி ஒரு ஆயத்தம் இருக்கணும், அதுக்கு ரெடியா இருக்கணும். 1000 பேர் வந்தா 1.5 மணி நேரம் ஆராதனை. அல்ல இல்லையா. அரை மணி நேரம் அறிவிப்பு காணிக்க பகுதிக, செய்தி 1 மணி நேரம், இப்படி இருக்கும். 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகும். இதுக்கு பிளான் பண்ணணும், இதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அதுதான் ஊழியம். சும்மா ஏதோ 10 பேரை வச்சுட்டு கொட்டடிச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கோம். நல்லா வேலைக்கு போனா டெய்லி 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும், டெய்லி 2000 ரூபாய் சம்பாதிக்கும். ஏன் அப்படி பொறுமையா உட்காந்துருக்கோம்? அவர் அழைப்புக்கு உட்காந்துருக்குறோம். அல்ல இல்லையா. அவருக்காக உட்காந்துருக்குறோம். நிச்சயமா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காம விடவே விட மாட்டார்.
எபிரேயர் 6:14 என்ன சொல்றாரு, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன்னுடைய வார்த்தை மாறாது. அல்லேலூயா. நான் சொல்ற இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்காத, ஆனா சமாதானத்தோடு நீங்க சமாதானமா ஒருவர் பார்த்த ஒருவர் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்காக ஒருவர் மன்னித்து ஒருவருக்காக ஒருவர் செபித்து ஆயத்தமா இருந்தால் நாமும் வாழலாம், நம்ம சந்ததிகளையும் வாழலாம், இந்த உலகத்தையும் வாழ வைக்கலாம். அதற்காகத்தான் இயேசு உங்களை என்னையும் அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா.

0: பரலோகத்தில் நல்ல தகப்பனே, நித்திய ராஜாவே, நிரந்தரமாய் எங்களை ஆளுகிறவரே, ஆண்டவரே, சபை கூடிவர்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிற சிறுவிளைகள், வாலிபர்கள், முதியோர்கள், குடும்பத்தர்களுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான ஊழியர் குடும்பத்துக்காக நன்றி. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஐயா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம், ஆயிரம் மடங்கான ஆசீர்வாதத்துக்கு நிறங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர், தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீர். எல்லா பிசாசின் கிரியைகளை, சோர்வுகளை, பலவீனங்களை கொண்டு வருகிற ஆவிகளை, தரித்திரத்தை கொண்டு வர ஆவிகளை இயேசுப நாமத்துல நிர்மூலமாக்குறோம் ஆண்டவரே. சபை நாளுக்கு நாள் வளர்ந்து விருத்தி அடைகிறதற்காய் ஸ்தோத்திரம். சாதிகளை சுதந்திரமாக பூமி நிலையை சொந்தமாக கொடுக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம், நம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே மக்க ஸ்தோத்திரம், தோத்திரம், தோத்திரம், தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, இந்த விலையேறப்பட்ட சரீரத்துக்காய் தோத்திரம், இந்த விலையேறப்பட்ட ரத்தத்துக்காய் தோத்திரம். நீர் ஆசீர்வதித்து கொடுத்த ஆயத்தமாக இருக்கிற கர்த்தரின் பந்திக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நீர் அதை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. தகப்பனே மக்கள் ஸ்தோத்திரம், தோத்திரம், தோத்திரம் ஆண்டவரே. வார்த்தையில எங்களை தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவ நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: Recording stopped.

0: Recording in progress.
1: ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சவரன் பாலன் சிவா இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து பாடலோடு ஜெபங்களோடு வழி நடத்துவார். இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தருடைய ஆசீர்வாதிக்கும் கர அவரோடும் கூட இருந்து குடும்பத்தாரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கத்தர் கொடுத்த சாலந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைத்திருக்கிற விதைக்கு ஆயத்தமாகிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாரா. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். ப்ரைஸ் லார்ட் ஐயா, உங்களுக்கு காலை வணக்கம்.
2: இடையுதா?
1: நான் கதைக்கிறதா இல்ல வந்த செய்தியா? என்ன மாதிரி போன்? ஓகேயா? நீங்கள் கிளியர் பண்ணி வச்சுக்கிறீங்களா? பாட்டும் கரகரத்தண்டா வந்தது.
0: Recording stopped.
2: Stop it.

0: ப்ரீஸ் லோட்டையா, ப்ரீஸ் லோட்டையா, நான் பேசுறது சரியா இருக்கா?
1: இல்ல பிரதர், சாரி பிரதர், தொடர்ந்து வெயிட்டா. இது பிரதர், நான் 5 க்கு ஜாயின் பண்ணலாமா? 5 க்கு
0: இல்ல, நீங்கள் நான் பேச இல்லை, நீங்கள் உங்களுடைய தண்ணுங்க. ஏனண்டா இங்கேருந்து வெளியிலேருந்து வாரது தான் அந்த பிரச்சனையாக இருக்கு. இப்போ எப்படி இருக்கு? இப்போ ஓகே இருக்கா? கிளியரா?
1: இல்லை இல்லை பிரதர், இதை பின்னங்கிட்டே இது உங்களை போயிட்டு சொல்லிட்டு இட்டாங்கன்னு வருது, கராராக்குது, கராராக்குது.
0: ஓகே, நீங்கள் உங்களோட பாட்டை பாடுங்க, நான் இங்கே என்னுடைய சவுண்டுகளை நிப்பாட்டுறேன். உங்களுக்கு உங்களுக்கு வரது சரியாக இருக்கு, இங்கேருந்து வரது தான் சரி. பொருங்க, கட் பண்ணிட்டேன். இந்த மற்ற கம்ப்யூட்டர்லேருந்து வாரதான் பிரச்சனையாக இருக்க போல. நீங்கள் உங்களோட நீங்கள் உதிலுக்கு ஓகே, நீங்கள் சூமில் செய்யுங்க. ஓகே, நான் ஒன்றும் சொல்ல இல்லை, நீங்கள் செய்யுங்க. ஓகே ஓகே,
1: நான் படிக்கிட்டா பாட்டு.
2: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
0: தொடருங்கள் ஐயா.
1: ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு, தகப்பனே, சங்கமமானுடைய இடத்தில் நடத்துகின்ற அன்பான சகோதரர் குடும்பத்தையும், இவருடன் ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதரிய குடும்பங்கள், சகோதர குடும்பங்கள் மற்றும் உலகளார் ரீதியில் சங்கமம்பானுடைய கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பெயர் பெயராக கிடைக்க வேணும்னு சொல்லி இயேசப்பா நாமத்தில் ஏவனப்பாடு எடுத்துக்கொண்டு, தகப்பனே, கடந்த நாளில் இந்தியா தமிழ்நாட்டில் சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றிருக்கும் நமது அன்பு தம்பி, அன்பு சகோதரர் திருவாளர் யோசேப் விஜய் தம்பிக்கு இயேசப்பா உங்களுடைய நிறைந்த ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் அணுவினாடி ஜபிக்கிறேன் தகப்பனே. நல்ல திட்டங்களை வகைக்கூடிய ஞானத்தை அன்பு தம்பி விஜய் ஜோசப் கொடுக்கணும்னு ஜபிக்கிறேன் ராஜா. கூடவே இருந்து வழிநடத்துங்க ராஜா. செல்லும் இடமெல்லாம் அவரை சுற்றி வேலி அடைச்சி பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசப்பா. எந்த ஒரு நாச மோசங்கள், தீங்கு விபத்துக்கள், ஆபத்துக்கள், கொள்ளை நோய்கள் அவர் அன்பு தம்பி சகோதரர் ஜோசப் விஜய்க்கோ, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கோ, அவருடைய அவருடைய பாலிமர் மெம்பருக்கு ஏற்படாமல் ராஜா, எல்லோரையும் முறைகளான மூலிங்கள் பாதுகாப்பாக பணியெடுத்தவனு ஜபிக்கிறேன் தகப்பனே. இடித்து ஆயுர்வலத்தை கொடுத்து தம்பி விஜய் ஆசீர்வதிங்க தகப்பனே, ஆசீர்வதிங்க ராஜா. உங்களை அணிவினாடி உங்களை கரங்கள் கூடவே இருந்து பணியெடுத்தவனு ஜபிக்கிறேன் தகப்பனே. அதுக்காக நினைச்சவன் தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், அநாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். அன்பு வேண்டுமா என்று அலைய வைப்பார்கள்,

என் பட்டங்களை சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள், என் பட்டங்களை சொல்லி சொல்லி பரிகசிப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வருக்காதவர் என் இயேசு.

என்னோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள், என்னோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வருக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. எந்த நிலையில் நாம் இருந்தாலும் எம்மை வருக்காதவர் எம் இயேசு ஒருவரே, எம் தேவன் ஒருவரே.

0: என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வருக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. எந்த நிலையில் நாம் இருந்தாலும் எம்மை வருக்காதவர் எம் இயேசு ஒருவரே, எம் தேவன் ஒருவரே, எம் இயேசு ஒருவரே, எம் தேவன் ஒருவரே. ஆமீன் பிரதர்.
1: Recording stopped.
2: ஆமீன் பிரதர், ஆமீன். ஸ்டில் கரகரக்கு தான் பிரதர். நான் ரெக்கவர் பண்ணிக்க பார்த்தனா உங்களுடைய கரகரக்கு தான் இந்த கம்ப்யூட்டர்லாம் அந்த கரகரப்பிற்கு அந்த மற்ற கம்ப்யூட்டர்லாம் செய்யணும் போல டாக்கு. ஓகே பிரதர், இப்போ இந்த பார்க்குறேன். ஓகே பிரதர், காட் பிளஸ் யூ.
3: காட் பிளஸ் யூ பிரதர். கத்தர் நாம் எல்லோரும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.

0: Recording in progress.
1: Praise Lord, Pastor.
2: Praise Lord, the Lord.
1: Praise Lord. இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவராமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளெஸ் யூ.
2: ஆமென். காட் பிளெஸ் யூ பிரதர்.
3: வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவருடைய நாமத்தை உயர்த்தி போற்றி மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த இந்த மகத்துவமான கிருபைக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாரத்துக்கு ரெண்டு முறை உங்கள் மதிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதில் மிக மகிழ்ச்சி. கடந்த காலங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் இதயங்களில் விதைக்கவும் பசுத்தாவின் மூலமாக அந்த வார்த்தை வெளிப்படவும் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் வாழ்த்தப்படுவதாக. நாளிலே நேற்று தினத்தில் எல்லோரும் மதர் டே என்று தாய்க்கு கனப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை பிள்ளைகள் அந்த தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கவும் தாய்களுக்கு அன்பு காட்டவும் ஒரு நல்ல ஒரு நாளாக இருந்ததை பார்க்கிறோம். ஆகவே நான் சபையில் இருந்த எல்லா தாய்மார்களையும் வாழ்த்தி அவர்களுக்கு ஆண்டவருடைய வசனத்தை கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே சப்ஜெக்ட் உங்கள் மதியிலே நான் பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். தாய் என்பது உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட காலத்தினுடைய கிருபை. தாயை குறித்து பேசும்போது ஒரு தாய் தன் பிள்ளைகளுக்காக செய்கின்ற தியாகம். தன் குடும்பத்திற்காக செய்கிற தியாகம். தன் கணவருக்காக செய்கிற பணிகள். அவர்கள் செய்கிற வேலைகளை நாம் பார்க்கும் பொழுது ஆண்கள் நாம் வெளியே போய் உழைத்து பணத்தை கொண்டு வந்து நாம் குடும்பத்திற்கு அர்ப்பணிக்கிறோம். ஆனா வீட்டிலே இருக்கிற தாய், சில குடும்பங்களில் தாய் வேலைக்கு போயிட்டு வேலை செய்யறாங்க, பிள்ளைகள் ஆன பிறகு வேலையை விட வேண்டிய காலகட்டத்தில் வருகிறார்கள். இந்த பிள்ளைகள் வளர்ப்பதற்கு தன் வாழ்க்கையிலே முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள். தாய் அதிகமாக பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவு செய்வதும் தன் கடமையை செய்வதிலும் தன்னுடைய கடமையில் உறுதியாயிருப்பதிலும் பிள்ளைகளுக்கு அதிகமாக பாசத்தை கொடுப்பதிலும் அன்பை கொடுப்பதிலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு அது ஒன்றின் பின்னாக வளர்ப்பதற்காக முழு மூச்சியோடு தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய முழு மூச்சோடு அந்த பிள்ளையை காப்பாற்றவும் ஆதரிக்கவும் வளர்க்கவும் செய்கிறதை பார்க்க, அதுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவது போல கர்த்தர் உங்களை தேற்றுவார். தேற்றுதலை, கர்த்தர் தேற்றுதலை ஒரு தாய்க்கு ஒப்பிடுகிறார் என்றால் தாயை கனப்படுத்துகிற கர்த்தர் அவர். அதுக்குதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தாயும் தந்தையும் கனப்படுத்து. அப்போ பிள்ளைகள் வாழ்நாள் நீடித்திருக்க, வாழ்நாள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, வாழ்நாள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடர, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதி எங்கே வருகிறது என்றால் தாயும் தந்தையும் கனப்படுத்துவாயாக. இது கற்பனையிலே ஒரு கற்பனையாய் ஆண்டவர் கொடுத்து விட்டு இருக்கிறார். காலகாலமாய் இருக்கிற எல்லாம் இந்த கற்பனைகள் தொடர்ந்து வருகிறது, மாற்றமே கிடையாது, மாற்றத்திற்கு வழி இல்லை. ஒரு தாய் வீட்டுக்குள்ளே செய்கிற வேலை, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரம் திராட்சை கொலியை போல் இருப்பாள். கனி என்று சொல்லும் போது அந்த கர்ப்பத்தின் கனி, கனி என்று சொல்லும் போது அந்த ஆவிக்குரிய கனி, சமாதானம், அன்பு, நீடிய பொறுமை, உன்சவன், அப்படி 9 ஆவிக்குரிய கனிகள். ஒரு மனைவி வீட்டுக்குள்ளே வரும்பொழுது கணவனும் மனைவியும் வாழ்க்கை தொடர்ந்த பிறகு அவர்களை கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அந்த தாயின் மூலமாக அந்த கர்ப்பத்தை, கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இது கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ள நடக்கிறது ஒன்று. வீட்டோரும் கனித்தரும், அந்த வீட்டுக்கு ஒரு காவலாக வீட்டை பாதுகாக்கின்றவர்கள், அதாவது வீட்டிலே அதிகமாக ஜெபிக்கக்கூடிய தாய்மார்களை பார்க்கிறோம். எந்த கூட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அது வீட்டு கூட்டமோ அல்லது சபை கூட்டமோ அல்லது தெருவில் நடக்கிற கூட்டமோ இல்லை பிரேயர் மீட்டிங்கோ இல்லை கான்ஃபரன்ஸோ, அதிகமாக சபையில இன்வால்வ் ஆகிறவர்களோ எல்லாம் அநேக தாய்மார்களுடைய இன்வால்மெண்ட் அதிகம். அவங்க தான் அதிகமாக, அதுக்குதான் கல்யாணே மக்தலேனா மரியாள் வந்து ஆண்டவரை பார்ப்பதற்கு அதிகாலை இருட்டோடு எழுந்து வந்து ஆண்டவரை காண தரிசிக்க வேண்டும் என்று ஓடி வந்ததை பார்க்கிறோம். ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற தாய் அந்த பிள்ளைகளை பாதுகாக்க, தன்னுடைய கணவனுக்கு பணிவிடை செய்ய, ஒரு கிச்சன் பொறுப்பை எடுத்துக்கொண்டாலே ஆகாரத்தை செய்வதிலிருந்து ஆகாரத்தை பரிமாறுவதிலிருந்து ஆகாரத்தினுடைய டேபிள் இருந்த ஒவ்வொன்றையும், அது கிளாஸா இருக்கட்டும், தட்டா இருக்கட்டும், பாத்திரங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் அதை கழுவி சுத்தம் பண்ணுகின்ற இந்த வேலைப்பாடுகளை பார்க்கும் போது போதாக்குரியக்காக வீட்டை சுத்தம் பண்ண வேண்டும், துணிகளை துவைக்க வேண்டும், கணவரை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், இவ்விதமாக ஒரு தியாகத்தினுடைய குணத்தை உடைய ஒரு தாய். இந்த விசுவாசத்திலே பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருக்கிற தாய், ஜபம் செய்வதில், அந்த ஜபத்தின் மூலமாக வீட்டை கட்டி எழுப்புவதில், இது இந்த தேவ வசனத்தை பார்க்கும் பொழுது அருமையானவில்லை. இந்த வேதத்தில் அநேக தாய்மார்களை பார்க்கிறோம். அவைகளில் நான் ஒரு நான்கு ஒரு தாய்மார்களை உங்கள் மதிலே இந்த நாளில் பேச ஆசைப்படுகிறேன். முதலாவதாக விசுவாசத்தின் தாய். அப்ப விசுவாசத்தின் தாய் யார் என்று பார்க்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, இந்த தாய்க்கு எப்பேற்பட்ட ஒரு கேரக்டர் இருந்தது. கர்த்தர் ஆபிராமை அழைத்து அவரை ஜனத்தாரியத்திலிருந்து பிரித்தெடுத்து தான் விரும்பின தேசத்தில் கொண்டு செல்வதற்கு அழைக்கப்பட்ட அவர் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து செல்லும் பொழுது அந்த ஆபிராமுக்கு எந்த விசுவாசம் இருந்ததோ அதற்கு மாறாக எதையும் செய்யாதபடி சாரா என்னும் விசுவாசத்தின் தாய் ஆபிராமோடு கூட பயணம் செய்ததை நாம் பார்க்கிறோம். இங்க ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது குடும்பத்துல. என்ன பிரச்சனை என்றால், இவ்வளவு நேரம் பேசினோம் கர்ப்பத்தின் கனி. உன் மனைவி உன் வீட்டோர கனி தரும் திராட்சை கொலை போல. கனி கொடுக்கிற ஒரு மனைவி, கனை கொடுக்கிற ஒரு தாய், தாயாய் மாறுகிற ஒரு பாக்கியத்தை பெறுகிற ஒரு தாய். அந்த கர்ப்பத்தை தொடுகிறவர் கர்த்தர், பிள்ளைகளை கொடுக்கிறவர் கர்த்தர். பிள்ளைகள் கர்த்தரால வரும் ஆசீர்வாதம் என்பது வேதம் சொல்வது நூத்துக்கு நூறு உண்மை. இந்த இடத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். இந்த தாய்க்கு இருந்த விசுவாசம், இந்த விசுவாசத்தை தன்னுடைய கணவரோடு சேர்ந்து ஒரு பலிப்பிடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது அவர்

Ter. அவளோடு கூட இருந்து அவர் செலுத்தும் பலிகளையும் காணிக்கைகளையும் தொழுதலையும் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தில் ஆபிராமோடு வளர்ந்தவர்கள். அதிகமாக ஆபிராமை குறித்து தான் நாம் பேசுவோம். சாராளுக்கும் அந்த விசுவாசம் இருந்தது. ஆனால் ஒரு பெரிய சோதனை என்னவென்றால், பிள்ளை இல்லாத ஒரு மலடியாய் இருந்து வயது சென்றவளாய் மாறிய பிறகு கர்த்தர் வந்து ஆபிராயம் அவருடைய மனைவியும் சந்திக்கிறார், சாராயும் சந்திக்கிறார். திரும்பி வரும்பொழுது உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும் என்று சொல்லுகிறது. நகைத்தான். வெல் விசுவாசத்தின் தாயாய் இருந்தாலும் வாசிக்கிறேன் ஆதியாகம் 21:2, ஆபிராம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். முதிர் வயதில் ஒரு அற்புதத்தை செய்கிற கர்த்தர் அந்த பெண்களுக்குரியதானது நின்று விட்டாலும் அந்த குறைபாடுகள் இருந்தாலும் கர்த்தர் ஆபிராமினுடைய விசுவாசத்தையும் சாராயினுடைய விசுவாசத்தையும் அங்கீகரித்து முன்குறித்தவராய் அவர்களுக்கு அறிவித்தபடி ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தார். இது விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்ட ஒரு குமாரன். அப்போது ஆபிராம் தனக்கு சாராள் பெற்ற குழந்தைக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். 3 சொல்லுகிறது. கர்த்தரால் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் தந்தையாயிருக்கிற அவருடைய மனைவி அவரோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயணத்தை புறப்பட்ட கர்த்தர் சொல்லுகிற இடத்திற்கு தேசத்திற்கு கடந்து சென்ற அந்த விசுவாசம், இல்லை என் தாய் தந்தையோடு இருந்து விடுகிறேன், என் ஜனத்தாரோடு இருந்து விடுகிறேன், நான் வாழ்கிற அந்த பட்டணத்தில் இருந்து விடுகிறேன் என்று மறுவார்த்தை சொல்லாதபடி ஆபிராம் விசுவாசித்தது போல சாராலும் விசுவாசித்தபடினாலே அவளுக்கு பெற்றெடுத்த மிகப்பெரியதான ஒரு குமாரன், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குமாரனாய் அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். இதெல்லாம் விசுவாசத்திலே கட்டின பலிப்பிடம், விசுவாசத்தில் ஜெபித்த ஜெபம், விசுவாசத்தில் ஆண்டவரை தொழுது கொள்ளுதல், இவையெல்லாம் பார்க்கும் போது கீழ்ப்படுகிற இதயம் இவர்களுக்கு இருந்தபடினாலே விசுவாசத்தினுடைய தாயாய் இன்றும் நம் மத்தியில் வசனத்தின் மூலமாக பேசுகிறார்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு அம்மையார் உங்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தெய்வ பக்தியோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையின் மீது விசுவாசித்து அப்படி ஒரு கர்த்தரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும், சத்தியத்தை வைத்து வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த ஞானப்பாலாகிய கர்த்தருடைய சத்தியத்தை போதித்து அறிவிக்க வேண்டும். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, தான் விசுவாசிக்கிற கர்த்தர் உயிர் உள்ள கர்த்தர் என்று தான் விசுவாசிக்கிறது போல பிள்ளைகளும் விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு வாழ்ந்து காட்டுவது, சொல்லி கொடுத்து அவர்களை வளர்ப்பது, விசுவாசத்தில் வளர்ப்பது, இது ரொம்ப முக்கியமானது.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உன் விசுவாசத்தில அருமையான தாயே, உன் குடும்பத்தில விசுவாசத்தோடு உன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறாயா? உன் கணவருக்கு முன்பதாக விசுவாசத்தில் இருக்கிறாய். கர்த்தர் உன்னுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதம் கொடுத்த கர்த்தர் மீது எப்பொழுது விசுவாசத்தோடு வாழ்கிறாயா? சாராளை போல விசுவாசத்தின் ஒரு தாயா இருக்கும் போது அந்த தாய்க்கு ஒரு விலையேற பெற்ற பிள்ளையை கர்த்தர் கொடுத்தது போல அவர்களுடைய குடும்பத்தில் வேறு விதமான அற்புதத்தை செய்தார். உங்களுடைய குடும்பத்திலும் விசுவாசத்தில் உறுதியாய் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் எந்தெந்த அற்புதங்களை கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறீர்களோ அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக, இரண்டாவதாக, ஆகார் கண்ணீர் விட்ட தாய், விசுவாசத்தின் தாயை பார்த்தோம். அந்த விசுவாசத்தின் தாய் தான் இந்த ஆகார். ஒரு அடிமை பெண்ணா இருக்கும் பொழுது, வயது சென்ற பிறகு இனி நமக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்பதை முற்றிலுமாக உணர்ந்தவளாய் தன் கணவரோடு பேசுகிறார். நம்முடைய ஜெனரேஷன் உருவாக்குவதற்கு இந்த பெண்ணை மறுமணவாட்டியாக எடுத்துக்கொள்ளும் என்று பேசும்போது தன்னுடைய மனைவியினுடைய வேண்டுதலுக்கு, அதாவது கட்டளை என்று சொல்ல, கட்டளைக்கு அறிவுறுத்தலுக்கு ஆபிராம் கீழ்ப்படிந்து ஆகாரை தன்னுடைய மனைவியாக, இரண்டாவது மனைவியாக ஏற்றுக்கொண்டதை இந்த வேதத்தின் மூலமாக பார்க்கிறோம். நடந்தது என்னவென்றால், ஆகாரினுடைய கர்ப்பத்தை கர்த்தர் தொட்டார், அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உருவானது. ஆனால் குடும்பத்திலே பிரச்சனை உருவானது. சாராளை அற்பமாய் நினைக்க ஆரம்பித்தாள் பிள்ளை பெற்றெடுத்த பிறகு. இதுதான் இருக்கிறது, மற்றவர்களை அற்பமாய் நினைப்பது இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நிகழ்மையானவிலே அப்ப சாராள் சொல்லுகிறாள், இவளை அகற்று என்று. கணவரையும் அவள் செய்த குற்றத்திற்காக, அவள் செய்த அந்த ஏளனமான காரியத்திற்காக அவளுக்கு ஒரு பிரிவினை ஏற்பட்டது. என்னவென்றால், தாம் புருஷனையே இரண்டாவது மனவாட்டியாய் இருந்தாலும் மனைவியாய் இருந்தாலும் தாம் புருஷனை இழக்கக்கூடிய காலகட்டத்தில் தள்ளப்பட்டாள். வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு அவளுடைய இழப்பு, புருஷனுடைய பாசம் அன்பு, பிள்ளைக்கு தகப்பனுடைய அன்பு தேவை, வாழ்வதற்கு இல்லம் தேவை, வாழ்வதற்கு ஆகாரமும் தேவை. இவையினுடைய காரியத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆபிராம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருவின் தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மீது வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சோபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். அலைகிற நிலைக்கு வந்து விட்டான். அலைந்து அலைந்து தன் வாழ்க்கையினுடைய கொடுமை என்னவென்றால், வீட்டை இழந்தால், புருஷனை இழந்தால், ஆகாரத்தை இழந்தால், வாழ்ந்து கொண்டிருந்த இடத்தை இழந்தால், இப்போது வனாந்திரத்தில் அலைகிற நிலை. சாராள் ஒரு எஜமானி, அவளுக்கு கீழ்ப்படிந்து அவளுடைய கையின் கீழ் நாம் வாழ வேண்டும் என்ற
அந்த காரியத்தை விட்டுவிட்டு இவளுடைய வாழ்க்கையில் பிள்ளை பெற்றோம் என்ற அந்த பெருமையும், இவள் ஏளனமாய் பேசுவதற்கு இவளுடைய கேரக்டர் குடும்பத்தில் சேஞ்ச் ஆனபடியினாலே இவளுடைய இழப்புகள் பெரியதாயிருந்தது. அலைந்து திரிந்தாள், துருவில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையே ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிரே அம்பு பாயம் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். கண்ணீர் விடுகிற ஒரு தாய் யாருக்காக கண்ணீர் விடுகிறார்? தான் குழந்தை சாகிறதற்காக கண்ணீர் விடுகிறார். இந்த தாய் பாசம் இருக்கிறதே அது ஒரு பெரிய, அதுக்கு ஈடு கட்ட முடியாது. இந்த தாய் பாசம் தனக்கு இல்லாவிட்டாலும் பிள்ளைகள் வாழ வேண்டும், பிள்ளைகள் பசியா இருக்கக்கூடாது என்று தன் ஆகாரத்தையும் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு தாயினுடைய குணம் அது. அப்போ தண்ணீரும் தீர்ந்தது, அப்பமும் தீர்ந்தது, பிள்ளைக்கு பசி உருவானது. ஆனால் அந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று தூர போய் சத்தமிட்டு அழுகிற அழுகை. ஆகாரே, ஏன் அழுகிறாய்? வனாந்திரத்தில் கேட்கதற்கு யார் உண்டு என்று அவள் நினைத்திருக்கலாம். இவள் அழுகைக்கு காரணம் உண்டு. இவள் அழுகுவது பிள்ளைக்காக, பிள்ளையினுடைய ஆகாரத்திற்காக, பிள்ளையினுடைய தண்ணீருக்காக, பிள்ளையினுடைய வாழ்வுக்காக. தனக்காக அவள் அழவில்லை, தன் பிள்ளைக்காக அழுகிறாள். அருமையான அருமையான பெற்றோரே, அருமையான தாய்மார்களே, அருமையான சகோதரிகளே, சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் கிருபையாய் கொடுத்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்தில் சூழ்ந்து வந்தாலும், ஆகாரை போல சத்தமிட்டு அழுகிற தேவனுடைய சமூகத்தை நாடி தம்முடைய கண்ணீரை விண்ணப்பத்தின் மூலமாக கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கின்ற விசுவாசம், தெய்வ பக்தி இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்ப ஆசைப்படுகிறேன். இந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில் இருந்தது ஆகாரமும் தண்ணீரும் தான் அந்த பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் இருப்பது பிள்ளைகள் இன்டர்நெட் மூலமாக கெட்டு அவளுடைய குணங்கள் வேறு விதமாக மாறி அழிவுக்கு நேராய் போகிற நிலைகள். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவது கிடையாது, பிள்ளைகளை கண்ணீர் விடுகிற பிள்ளை, பெற்றோரை கண்ணீர் விடுகிற பிள்ளைகளாகும், வேதனை கொடுக்கிற பிள்ளைகளாகும். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பலவிதமான உலகத்தினுடைய வேஷம், உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், உலகத்தினுடைய எல்லா விதத்திலும் அடிமைப்பட்டு இருக்கும் போது எத்தனை தாய், எத்தனை தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் விடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இவள் சத்தமிட்டு அழுததை கர்த்தர் பார்த்தார். இந்த ரொம்ப முக்கியம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு குடும்பமும் ஒரு பலிப்பிடத்தை கட்டி, உனக்கு பிரச்சனை பிள்ளைகள் மூலமா இருக்கும் பொழுது, அந்த பிள்ளைகள் வருங்கால வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்து விசுவாசத்தில் இருக்க வேண்டும் என்றும், அவருடைய வருங்கால வாழ்க்கை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற அநேக பெற்றோர்கள் உங்களுடைய இல்லங்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கர்த்த சமூகத்தில் கண்ணீர் விடுங்கள். ஜபத்தோடு கண்ணீர், அழுகையோடு விண்ணப்பத்தை கர்த்தரிடத்தில் ஏறெடுப்பது, அவருடைய காலை பிடித்து கெஞ்சி
என் பிள்ளைகளை காப்பாற்றும், ஆதரியும், ஒரு நல்ல வழியிலே நடத்தும், ஒரு நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரையும் கத்தர் துருவிலே சேர்த்து கொண்டு அதற்கு பதில் கொடுக்கிற கத்தராயிருக்கிறார், அற்புதத்தை செய்கிற கத்தராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரே இறங்கி வந்தார். இந்த இடத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தமிட்டு அழுதாள் என்று அவளை பார்க்கிறோம். ஆனால் இங்க வந்து பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானிலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, ஒரு தேற்றுகிற கத்தராய், பயத்தை நீக்குகிற கத்தராய், வாக்கு தத்தத்தை கொடுக்கிற கத்தராய். பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். இந்த அம்மாவனுடைய அழுகை ஒரு பக்கமா இருந்தாலும் அந்த பிள்ளையனுடைய அழுகையை கத்தர் கேட்டார். ஆகாருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன்தான். இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டாள். அதற்கு பிறகு இந்த வாக்கு தத்தத்தின் மூலமாக அவளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஆகவே தான் அவள் ஆண்டவருக்கு ஒரு பெயரை வைக்கலாம், நீர் என்னை காண்கிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, ஆம் தாய்மார்களே, நேற்று தினத்தில் உங்களுடைய தினமாயிருந்த இந்த தினத்திற்காக பேசப்படுகிற இந்த வார்த்தை, நீர் என்னை காண்க, உங்களுடைய துயரத்தையும் கண்ணீரையும் உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய வேதனைகளையும் உங்களுடைய அர்ப்பணிப்பையும் ஆனர் பண்ணுகிற கர்த்தர், உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்காக நீங்க ஜபிக்கிற ஜபத்திற்கு விடுகிற கண்ணீருக்கு பதிலை கொடுக்கிற கர்த்தராய் இறங்கி வருவார். அடுத்ததாக ஜபிக்கிற ஒரு தாய், ஒன்று பார்த்தோம் விசுவாசத்தின் தாய், கண்ணீர் சிந்தும் தாய், ஜெபிக்கும் ஒரு தாய், அன்னால் ஒரு ஜெபிக்கிற ஒரு தாய். தன் வாழ்க்கையில ஒரு குறைபாடு இருந்தது, சாரலை போல பிள்ளை இல்லாத ஒரு நிலை அவளுக்கு இருந்தது. அந்த பிள்ளை இல்லாத ஒரு நிலையில் அவள் கடந்து வரும் பொழுது தாம் புருஷனை நம்பி பிரயோஜனம் இல்லை, அவரால் முடியாது. தாய் தகப்பனை நம்பி பிரயோஜனம் இல்லை, உற்றார் உறவினர்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏன், இந்த வீட்டிலே யார் இருந்தாலும் அவர்களை நம்புவதில் பிரயோஜனம் இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன், ஜெபம் என்னும் ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன், கர்த்தருடைய வீடாய் இருக்கிற அவருடைய ஆலயத்திற்கு போவேன், என் கண்ணீரை அவருடைய சமூகத்திலே ஊற்றுவேன், ஜெபத்தில் தரித்திருப்பேன், அவர் கொடுக்கிற பதில் வரையிலும், அவர் கொடுக்க போகிற பதில் வருகிற வரையிலும் போராடுவேன். அவள் முழங்கால் யுத்தத்தில் தேவனுடைய ஆலயத்தில் நின்றதை பார்க்கிறோம். ஒரு ஜெபத்தில் அன்னால் ஜெபிக்கிற தாய், இந்த ஜபம் என்பது அதிகமான சகோதரிகள் ஜப கூட்டத்திற்கு வருவாங்க, ஏற்கனவே சொன்ன நான், அதிகமான சகோதரிகள் உபாச கூட்டத்திற்கு வருவார்கள். இந்த தாய்மார்கள் இருக்கிற வாஞ்சை, ஆசை, தாகம், இவெல்லாம் மிகப்பெரியது. அதை நானும் அனுபவித்து இருக்கிறேன். நான் ஜெர்மன் தேசத்துல 4.5 காலமாக பைபிள் காலேஜ் படித்து கொண்டிருக்கும் பொழுது, அப்போ 4 வருஷமாக
நான் ஒரு வீட்டு கூடத்தை நடத்தி வந்தேன். அங்க வெறும் தாய்மார் தான். சத்தியத்தை கேட்பதில் ஆர்வமாய் வருவார்கள். எனக்கு அருமையானவில்லை, இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், உன்னுடைய வீட்டில் முடியாவிட்டால், உன் கணவரால் உனக்கு உதவி செய்ய முடியாவிட்டால், நீ ஒரு ஜெபிக்கிற தாயாய் தேவனுடைய வீட்டிற்கு உன் நடையை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்திலே அன்னாலே போல ஒரு ஜெபிக்கிற தாயாய் நீ மாறும்போது உன் குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகள், உன் குடும்பத்தில் இருக்கிற வறுமைகள், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கண்ணீர்கள், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வியாதியை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். கர்த்தர் அவைகளை நோக்கி பார்ப்பார். கர்த்தருடைய சித்தத்தின்படி அற்புதங்களை செய்வார். அப்போது அண்டா அண்ணால் 1 சாமுவேல் 21:26-28 அப்போது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் அண்டையில் நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின இஸ்திரி நான் தான் என்று என்னுடைய ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்ற ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறான் அந்த ஏலி தாத்தாவுக்கு. அடுத்ததாக, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணின எங்க? தேவனுடைய சமூகத்தில். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின் படி எனக்கு கட்டளையிட்டார். அப்போ கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்தை தொடுவதற்கு காரணம் இவள் ஜெபிக்கிற தாயாய் மாறினாள், ஜெபத்தில் தரித்திருக்கிற தாயாய் மாறினாள், ஜெபத்தில் முழங்கால் இடுகிற தாயாய் மாறினாள், ஜெபத்தினுடைய விசுவாசத்தை கூற்றினாள். கர்த்தரை தவிர எனக்கு உதவி செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நம்பிக்கை நீர்தான், நீர்தான் என் கர்ப்பத்தை தொட முடியும் என்று அவளுடைய பாதத்தில் ஜெபத்தில் விழுந்து கிடந்த இவளுக்கு ஒரு குமாரனை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் இவள் கொடுத்த வாக்கின் பிரகாரம், ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால், அங்கே அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. கர்மியானவிலே, அன்னால போல ஒரு ஜெபிக்கிற தாயாய் உன்னுடைய வீட்டை வேலி அடைத்து காப்பாற்றுகிற கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற தாயாய் இருங்கள். கடைசியாக, தன் ஜனத்தை காப்பதற்கு உபாசத்தில் இருந்த ஒரு தாய்,

எஸ்தர் எழுதின புத்தகம் 4:14-15. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்போம் வேறு இடத்திலிருந்து எழும்போம். அப்போது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். மொர்தெகாய் இஸ்ரேல் ஜனத்தார் அழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த செய்தியை கொண்டு போய் இந்த எஸ்தர் ராணிக்கு செய்தியை அனுப்புகிறான். நீ இந்த காலகட்டத்தில் மௌனமா இருந்தா, நான் ராஜா உன்னுடைய வீட்டில் இருக்கிறேன், என்ன ராஜா வந்து கொல்ல மாட்டாரு, நான் அவருடைய மனைவி என்று நீ மௌனமா இருந்தால் உன்னுடைய சந்ததிக்கு உன்னுடைய இனத்தாருக்கு ஏற்படுகிற இந்த மிக பெரியதான அழிவை நீ கண்டுகொள்ளாமல் இருக்குமானால் ரட்சிப்பு ஜீவிக்கிற தேவன் வேறிடத்தில் இருந்து வரும். இதற்காகத்தான் ஜனத்தை மீட்க வேண்டும் என்று இந்த ராஜ்ய பாரத்தை கத்தர் உனக்கு கொடுத்திருக்கலாம். அப்போது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது இங்கத்தான் பார்க்க வேண்டும். இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு அவளுடைய மனம் மாறினது. அவள் எடுத்த தீர்மானம் அதான் ரொம்ப முக்கியம். அவள் சோர்ந்து போகவில்லை. இந்த செய்தியின் நிமித்தமாக யூத குலம் மடிய போகிறது என்றது வேதனையை ராஜாவினிடத்தில் கொண்டு போய் கொட்டவில்லை. அவள் ராஜாவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. ராஜா தன்னுடைய கணவர் தான் இருந்த போதிலும் அவள் நம்பவில்லை. ஆனால் ராஜாவுக்கு ராஜாவாயிருக்கிற கர்த்தர் தான் முக்கியம். சொல்லி அனுப்புகிற செய்தி யூத ஜனத்திற்கு, நீ போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். முதல்ல கர்த்தர் சமூகம் செங்கோலை நீட்டினாத்தான் நான் உள்ள போக முடியும். ஆனால் ஜபத்தில் தரித்திருந்த பிறகு, விண்ணப்பத்தை ஏறெடுத்த பிறகு, என் விசுவாசத்தை கண்மலையாகிய கர்த்தர் மீது வைத்த பிறகு, உபாசத்தை ஆகாரத்தையும் தண்ணீரையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய சமூகமே போராடுகிற யுத்த களமாய் ஜபத்தில் நிற்பேன், உபாசத்தில் நிற்பேன் என்று போராடின இவளுடைய வாழ்க்கையிலே வெற்றியை பெற்றுக் கொண்டாள். தன் ஜனத்தை காப்பதற்காக உபாசத்தின் ஜபத்தின் தாய், உபாசத்தை எடுக்கும் ஜபத்தின் தாய். யோ, முடியாத பிரச்சனைகள் இருக்கிறதா? அநேக தாய்மார்களுக்கு அநேக குடும்பத்தினுடைய பிரச்சனைகள், பிள்ளைகளினுடைய பிரச்சனை தீராத பிரச்சனையாய் தொடர்கிற பொழுது உபாசத்திலே தரித்திருந்து கண்ணீரை விடு, உபாசத்தில் தரித்திருந்து விண்ணப்பத்தை ஏறடு, விசுவாசத்தில் ஜெபிக்கிற ஒரு தாயாய், உபாசத்தின் ஒரு தாயாய், போராடுகிற ஒரு தாயாய் நீ இருக்கும் போது உண்மையாகவே உன் குடும்பத்தை நீ கட்டி எழுப்புவதற்கு ஒரு புத்தி உள்ள ஸ்திரியாய் கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். 4 காரியங்களை பார்த்தோம். வெற்றி இங்க உபாசத்திற்கு வந்தது. இவர்களுக்கு விரோதியாயிருந்த ஆமான் தூக்கிலிடப்பட்டான். ஜபத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டு, உபாசத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டு. அருமையானவில 4 காரியத்தை பார்த்தோம்.
விசுவாசத்தின் தான். கண்ணீர் விட்ட தாய், ஜெபத்தில் தரித்திருந்த தாய், ஜனங்களுடைய உயிரை காப்பதற்காக உபாசத்தில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த தாய். இந்த நான்கு காரியங்களும் தாய்மாருடைய அவருடைய சிந்தனைகளுக்கு விட்டுக் கொடுக்கிற. அநேக தாய்மார்களில் இந்த நாயாளு தாய்மார்கள் செய்த காரியத்தை போல விசுவாசத்தில் உறுதியாயிருக்கிற தாயாய், தீராத பிரச்சனைகளுக்கு கண்ணீர் விடுகிற தாயாய், ஜபம்தான் ஒன்று என்று குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு ஜெபிக்கிற ஒரு தாயாய், தீராத பிரச்சனைகள் தொடரும் போது உபாசத்தின் மூலமாய் தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு தாயாய் இருக்கும் போது கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். இப்படி செய்ய கர்த்தர் தம்முடைய வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுரனா இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர. அப்பா, இந்த தாய் செய்கிற தியாகத்தை குறித்து நாங்கள் பார்த்தது மாத்திரமல்ல, ஒரு விசுவாசத்தின் தாயை பார்த்தோம், கண்ணீர் விட்ட தாயை பார்த்தோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒரு தாயை குறித்து பார்த்தோம். ஆண்டவரே, உபாசத்தில் தன் ஜனத்திற்காக போராடின ஒரு தாயை பார்த்தோம். இதற்கு உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. இவர்கள் எடுத்துக்காட்டாய் கேட்ட இந்த பிரசங்கத்தை ஒவ்வொரு தாய்மார்களையும் பலப்படுத்த வேண்டும் என்று, இந்த வசனத்தின் மூலமாக உயிர்மிச்சு கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு துணையாய் நின்று குடும்பத்தை நடத்துகிற ஒவ்வொரு கணவர்மார்களையும் ஆசீர்வதியும். இருவரும் சமாதானத்திலும் அன்பிலும் வளர, நன்மையும் கிருபையும் இவர்களை தொடர காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா.

0: ப்ரைஸ் லோட் அம்மா. வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம் இந்த வேளையிலும். பரிசுத்தாவியானவர் தாமே ஜெபங்களுக்கு கூடாக வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களோட கருத்தில் போய்க்கிறோம், வழிநடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. அந்த மாலை உழைக்காது, ஜெப உழைக்காது. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். இல்லாங்க கிருபை ஐயா, கிருபை ஐயா, கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை சுவாமி. நாங்கள் மாத்திரம் ஆண்டவரை எங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கோடி நாவுகள் போதாதப்பா ஐயா, உங்களை துதிக்கவும் உங்களை பாடவும் ஆண்டவரே கோடி நாவுகள் போதாது சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நாங்கள் மாத்திரம் சுவாமி ஐயா, நாங்கள் மாத்திரம் தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளுக்காக நேரத்துக்காக நன்றி, இந்த பலத்துக்காக நன்றி, கூட கிருவைக்காக நன்றி, கிருவைக்காக நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சூரியனின் மத்தியில் வாசம் சேரவரே, சேரக்கூடாத ஒளி, காணக்கூடாத ஒளி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா இருக்கிறவரா இருக்கிறேன்னு சொன்னவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆதி மந்தமானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தோக்க முடிவும் இல்லாத தேவனாயிருக்கிறீங்க சுவாமி. நாங்கள் மாத்திரம் மாத்திரம் இல்லாம கிருபைதான் அப்பா, கிருபை இல்லாமல் ஒன்று சுவாமி அப்பா. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம் அப்பா. அந்த காலங்களுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக உங்கள சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி அப்பா. உங்களை ஜபிக்கத்தான் முடியும் சுவாமி. ஆண்டவரே இரக்கம் செய்கிற தேவன் நீங்க, ஆண்டவரே கிருபை செய்கிற தேவன் நீங்க ஐயா. உங்களை பல முடியும் சுவாமி, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதங்களில் இருந்த ஒரு மனமாய் ஆண்டவரே அதுக்காக ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் ஐயா. அது சூழ்நிலைகளை காண்கிற தேவனே, சூழ்நிலைகள் எல்லாம் அப்பா. கொடிய காலங்களில் இருக்கிற சூடிய காலங்கள், குடிய காலங்களில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நாட்களில் இருக்கிறது சுவாமி. எங்க பார்த்தாலும் கொடுமையான செய்திகள் ஆண்டவரே, சமாதானமற்ற நிலை ஆண்டவரே. ஜனங்களுடைய அங்கலாய்ப்புகள், ஜனங்களுடைய பரபரப்புகள் ஆண்டவரே, ஜனங்களுடைய கண்ணீர்கள் ஆண்டவரே சூழ்ந்திருக்கிற காலமா இருக்கிறது. பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் அநீதிகளும் இரக்கமற்ற செயல்களும் சூழ்ந்திருக்கிற காலமா இருக்கிறது சுவாமி. அவளுக்கு எல்லாம் மன்னிப்புகளும் இரக்கங்களும் உங்களுக்குத்தானப்போ. ஒரு விஷய ஒரு விஷய அப்பா, அந்த ஜனங்களையும் மன்னிக்கும்படி வேண்டிக்கும், ஜனங்களுடைய மனம் திரும்புதல் வேண்டும் என்று வைக்கிறோம் சுவாமி. கடைசி நாட்களில் நிற்கிறோம் சுவாமி. கூட வருகையின் காலமோ மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது சுவாமி ஐயா. ஜனங்கள் உணர்வுள்ளவர்களாய் ஆண்டவரே மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பவான காலத்தை பார்ப்பவர்களாய், சூழ்நிலைகளை பார்க்கிறவர்களாய் ஆண்டவரே ஜனங்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி. மக்களில் ஆண்டவரே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தது ஆண்டவரே, சுனத்தை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவளாய் ஒவ்வொரு மக்களும் மாற வேண்டும், எல்லா மக்களும் ரசிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய சித்தமா இருக்கிறோம் சுவாமி. அக்காவத்தானப்பா நீங்க இந்த பூமியில வந்தீங்க சுவாமி, ஜனங்களை ரசிக்கவும் ஜனங்களை மீட்டுக் கொள்ளவும் வந்தீங்க சுவாமி. ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா, இந்த ஜனங்களுக்கு இறக்கம் செய்யுங்கப்பா. பூமியின் கடையாந்திரங்கள் எல்லாம் காண்கிற தேவன் சுவாமி, தகப்பனி ஒருவர் மனித தானும் உங்களுக்கு ஒருவர் தானும் மறைந்திருக்க முடியாது சுவாமி. ஒவ்வொருவரையும் காண்கிறதுவர் சுவாமி அப்பா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். யுத்தங்கள் அப்பா, யுத்தத்திலே ஆண்டவரை இருக்கிற காரியங்கள் ஆண்டவரே, எவ்வளவு துன்பங்கள் ஆண்டவரே, எவ்வளவு கொடுமைகள் ஆண்டவரே, எவ்வளவு உயிரிழப் போல ஆண்டவர், ரத்தம் சிந்துகள் ஆண்டவரே. தகப்பனே இந்த யுத்தத்துல எப்படி ஜனங்களுக்கு அறுவசம் நீங்க தானப்பா இறங்க வேண்டும், நீங்க தானப்பா விடுதலையை கொடுக்க வேண்டும், நீங்க தானப்பா பாதுகாப்பை கொடுக்க வேணும். இவர்களுக்காக வேண்டி கொள்வோம், ஜனங்களுக்காக வேண்டி கொள்வோம் தகப்பனே. இவர்கள் மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும் சுவாமி. கொடுத்து தான் விடுதலையும் பாதுகாப்பும் இரக்கங்களும் தேவைகளும் உண்டு சொல்லி ஆண்டவரே ஜனங்க தங்களை தாழ்த்துவார்களாக, தங்களை தாழ்த்தி தங்களை தாழ்த்தி குடும்பத்தை தேட வேண்டும் என ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா கீழ்ப்படி உள்ள காரியங்களில் கீழ்ப்படி இந்த ஆண்டவரே உங்களுக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து ஆண்டவரே இவர்கள் தங்களை தாங்களே ஆண்டவரே காத்து கொள்ளக்கூடிய வழியில் ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கட்டும் சுவாமி, உங்களை நோக்கி பார்க்கட்டும்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. படுகிறார்களோ ஐயா வைத்தியசாலையிலும் ஆண்டவரே அங்கவீனர்களாயும் ஆண்டவரே உதவியற்றவர்களாயும் இருக்கிற ஆண்டவரே இந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்ய மீட்டுக் கொள்ளுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுற வேண்டிக்கொள் வியாதிகளப்பா, வியாதியும் கொடுமையாதிகம் ஜனங்கள் ஆண்ட காலங்கள் எங்கும் வியாதியப்பா, கொடுமையான வியாதிகளும் ஆண்டவரே சூழ்ந்து இருக்கிற காலம் ஆண்டவரே, வியாதியினால் ஆண்டவர் ஜனங்களுடைய கூக்குரல் வேதனைகள் கண்ணீர்கள் அதிகம் ஆண்டவரே, சவப்பனே வியாதிகளில் இருந்து ஜனங்கள் குணப்பட நீங்க தான் அப்பா வாழி, இவர்கள் உங்களை நோக்கி கூப்பிட்டு பரிகாரியாக கத்தன் நீங்க குணமளிக்கிற கத்தர் நீங்க என்று சொல்லி ஆண்டவரே ஜனங்கள் வியாதியிலே எங்களை கூப்பிடட்டும், உங்களை நோக்கி பார்க்கட்டும், தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி. வியாதிக்கு காரணமாயிருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் சாபங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு ஆண்டவரே இவர்களுக்கு ஒரு விடுதலையே தாங்கப்பா, ஒரு விடுதலையே தாங்கப்பா, கூப்பிடுற வியாதியர்களை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. கூடத்தில் வந்த வியாதியர்கள் ஒருவருதான் பெருமையாய் போனதில்லை ஆண்டவரே, எப்பேற்பட்ட வியாதியாயிருந்தாலும் ஆண்டவரே வைத்தீர்களா, கைவிடப்பட்ட வியாதிகளாயிருந்தாலும் ஆண்டவரே எங்களால் முடியும் சுவாமி, தொட்டதாகும் ஆண்டவரே, நீங்க சொல்லாகும் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பனே. இந்த வியாதியர்களுடைய உதவியற்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு உதவிய தாசலை கட்டளை விடுங்க சுவாமி, தேவைகளை சந்திக்கிறோம் மக்களை அழைப்பி கொடுங்க சுவாமி, இவர்களுக்காக அப்பா முதியோர்கள் அப்பா அநாதரவாய் கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவரே, உணர்வற்ற நிலையில் இருக்கிற முதியோர்களை நீங்கும் உண்டு சுவாமி, இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் செய்ய இவர்களுக்கு தயவும் இரக்கம் உண்டு கொண்டு ஜனங்களை ஒழுப்பி கொடுங்க சுவாமி, எழுப்பி கொடுங்க சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். மரண தருவாயில் இருப்பார்களான ஆண்டவரே இவருடைய ஆத்மா பதாளத்தில் போய் ஒளிந்து விடாதபடி சகப்பனே, கடைசி நேரத்திலாவது ஆண்டவரே தங்களை ஒப்புக் கொடுக்கட்டும், தங்களுடைய ஆத்மாவை ஒப்புக் கொடுக்கிறவளா இவர்கள் மாறட்டும் சகப்பனே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம், வேண்டிக் கொள்வோம். ஐயா தேசங்களே அருள் தலைவர்களுக்காக வேண்டிக் தலைவர்களே தான் நீங்க ஏற்படுத்தினதேவன் சுவாமி ஆண்டவரே, ஜனங்களை ஆண்டவரே பகுத்து பகுத்து தேசம் தேசமா குடிய மத்தி அந்தந்த தேசத்துக்கு ஏற்ற தலைவர்கள் எல்லாம் நீங்க உண்டு போன தேவன், அதிகாரங்கள் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக கொடுத்த தேவன், எல்லா அதிகாரங்களும் நன்மைக்கு எதுவாக இருக்கட்டும் சுவாமி.

ஆத்தியசத்தை ஆளுகிற தலைவர்களே ஆண்டவரே, தேவ பயத்தினால் நிரப்புங்கள், நிரம்ப வேணும் சுவாமி, நிரம்ப வேணும். வேதத்தை ஆண்டவரே அவர்கள் கையில் வைத்து வேதத்தின்படி ஆண்டவரே மக்களை ஆளுகிறவளாய் ஆள வேணும் சுவாமி. இந்த தலைவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும், வேண்டிக் கொள்ளுவோம். இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம், குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ள தேசத்துல நிற்கிற ஆண்டவராணிய வீரர்களுக்காக வேண்டி தேசத்தை காக்கிறவர்களாய், உத்தரவாதம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், தேசத்தை காக்கத்தக்க ஆண்டவரே ஆண்டவரே இவர்களை இராணுவ வீரர்களை வழி நடத்துங்க சுவாமி, ஆசீர்வதிங்க சுவாமி. இவருடைய பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க சுவாமி, ரட்சிப்புக்குள்ள வரட்டும் சுவாமி. நமப்பனே இவருடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே உங்களுடைய கருத்து தருகிறோம். தேசங்களையும் ஜனங்களையும் ஆண்டவரே ஆண்டவரே தலைவர்களையும் ஐயா நீங்க காண்கிற தேவனே இவர்களை நடத்துங்க சுவாமி, நடத்துங்க. பஞ்சங்களை பாதேசம் எல்லாம் இலையிலே வறட்சியம், பொருளாதாரங்கள் எல்லாம் இந்த நிலையில் ஜனங்களுடைய கூக்குரல், இவர்களுடைய கூக்குரல் தேவனே உங்களை நோக்கி கூப்பிடுற கூக்குரலா இருக்கட்டும், இருக்கட்டும். தங்களுடைய மனுஷிகத்தில் போராடாமல் ஆண்டவரே தேவனே உங்களை இறக்கத்துக்காக உங்களை கிருபைக்காகவும் போராடுவோளா இருக்கட்டும் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி.

அவர்களும் ஆண்டவரே போதாரோடு சேர்ந்து ஊழியத்தை கட்டுகிறார்களா இந்த நாட்களை ஆண்டவரே சுவாமி ஐயா அவர்கள் மிகவும் மிகவும் ஆண்டவரே கரசனை உள்ளவர்களாய் தாகம் உள்ளவர்களாய் ஆண்டவரே சபைகளில் ஊழியத்தை செய்யட்டும் சுவாமி அவர்களுக்காக வேண்டி கல்லூரும் தவப்பணி ஆச்சியத்தின் சுவிசேஷம் சவாலுக்கும் அறிவிக்கப்படும் அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று சொன்னதேவனே சகப்பனே மக்களுக்கும் அறிவிக்கப்படும் ஒரு காலமாக இந்த நாட்களுக்கு நன்றி சொல்லுறோம் நன்றி அதுக்குரிய காரியங்கள் இவ்வளவு டெக்னாலஜி காலங்கள் வளர்ந்து ஆண்டவரே இவ்வளவு வேகமா செல்ல முடியும் அந்த காலங்கள் எல்லாம் நீங்க ஏற்படுத்தி தந்த தேவைகள் எல்லாம் உங்களை நாமமாக மகிமைக்காக பிரயோசனப்படட்டும் சுவாமி நடத்துற ஊழியக்கார ஒவ்வொருவரையும் ஆண்டவரே டெலிவிஷன் டிவி என்று சொல்லி ஆண்டவர் எத்தனையோ விதமான காரியங்கள் எல்லாம் வார்த்தையை நடத்துற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நடத்துங்கப்பா அவங்களோட ஊழியத்தை ஆண்டவர் மிகவும் தாகத்தோடு உண்மையோடும் ஊழியத்தை செய்ய அவர்களை நடத்துங்க தேவைகளை எல்லாம் சந்திங்க சுவாமி தேவைகள் எல்லாம் சந்திங்க தேவைகள் உண்டு சுவாமி தேவைகளோடு இருக்கிற ஆண்டவரை எந்த ஊழியக்காரர்கள் ஒவ்வொருக்காகவும் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்ளுறோம் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா அப்பா ஸ்தோத்திரங்கள் அப்பா ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்திரம் ஐயா அந்த நாள்கள் ஐயா விசாசின் வஞ்சனையினாலும் ஆண்டவரே வஞ்சனையான உபதேசத்தினாலும் கட்டு போய் விழுந்து போய் எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆண்டவரே உட நாமத்தை மாறுதளித்து ஆண்டவரே ஐயா போய்கொண்டு ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி ஐயா இவர்களுடைய காரியங்களை ஒன்றை நீங்க காண்கிற தேவன் சுவாமி இவர்கள் மறுமொழிமாய் உங்களிடமா சேர்ந்து ஆண்டவரே உங்களுக்கு இரக்கத்தை பெற்று தேவை பெற்று மன்னிப்பை பெற்று ஐயா அவர்கள் சேரட்டு ஊழியத்தை செய்யட்டு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவா இருக்கட்டும் உங்களால் ஆண்டவரே உங்களுடைய நாமம் தூசிக்கப்படாதபடி கபனி உங்களுடைய உங்களுடைய ஊழியம் வளரட்டும் சுவாமி கபனி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி தூக்கி நிறுத்துங்க சுவாமி இந்த ஊழியர்களும் இருந்தாலும் சந்திங்க சுவாமி இவருடைய பிள்ளைகள் குடும்பங்களை எல்லாம் சத்துருவான கொள்ளை கொண்டு போகாதபடி காத்துக் கொள்ளுங்க சுவாமி இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனி நன்றி சொல்லுறோம் இன்னுமா ஆண்டவரே அழைக்கப்பட்ட கிராமங்கள் பட்டணங்கள் இருள தேசங்கள் உண்டு சுவாமி இந்த இடங்களில் எல்லாம் ஐயா இன்னும் ஆண்டவரை ஊழியம் செய்ய ஆண்டவர் ஜனங்கள் தேவை சுவாமி மக்கள் தேவை சுவாமி எழுப்பி கொடுங்க சுவாமி சீகமாக ஊழியம் செய்யக்கூடிய ஆண்டவரே பிள்ளைகளை எழுப்பி கொடுங்க சுவாமி இந்த இடங்களில் எல்லாம் அந்த நாட்களில் எவ்வளவு காரியங்கள் செய்ய முடியும் அத்தனை காரியங்களும் இவர்களால் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி ஐயா அந்த அடைக்கப்பட்ட பிரதேசங்களில் இருக்கிற ஊழிய கமிஷனர்களுக்காக வேண்டி கல்லூரம் தாங்குங்கப்பா விலப்படுத்துங்கப்பா கண்ணீரோடு நிற்கிறார்கள் சுவாமி அடிக்கப்படுகிறார்கள் ஆண்டவரே வியாதியாயிருக்கிறார்கள் சுவாமி தாங்குங்கப்பா அவர்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லாம் நீங்க பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க சுவாமி இந்த ஊழியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அந்த இடங்களில் நிற்கிற ஊழியர்களை தாங்குங்கப்பா தாங்குங்கப்பா தலைகளோடு நிற்கிறார்கள் சுவாமி அந்த இடத்து மக்களும் ஆண்டவரை கீழ்ப்படிந்து சத்தியத்தை கேட்டு அவர்கள் பிள்ளைகள் குடும்பங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரை இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரை உலராட்சியத்தின் மக்களாய் மாறட்டும் சுவாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க தேவைகள் உண்டு சுவாமி பாடசாலை இல்லையாப்பா போக்குவரத்துகள் இல்லையாப்பா வீடுகள் இல்லையாப்பா ஆலயங்கள் இல்லையாப்பா உணவுக்கு கூட கஷ்டமாப்பா தகப்பனே அந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சும்மா பொருளாதார தேவைகள் உண்டு சுவாமி தகப்பனே ஊழிய ஸ்தாபனங்களை நிரப்பி கொடுங்க ஆண்டவரே எல்லா ஊழிய ஸ்தாபனங்களும் உன்னை முத்தரவமாக இருந்து ஆண்டவரே அவர்களை தாங்குறவளா இருக்கட்டும் சுவாமி தகப்பனே ஜனங்களை எழுப்பி கொடுங்க கொடுக்கிற மக்கள் விவகாரத்து உள்ள மக்களை எழுப்பி கொடுங்க ஆண்டவர் இந்த நாட்களை உணர்ந்த மக்களாய் இந்த காலங்களை உணர்ந்த மக்களாய் ஆண்டவரே நாட்களில் ஆண்டவரே எதுவும் உதவாது சுவாமி தகப்பனே அப்படியான காலமாய் இருக்கிற சுவாமி தகப்பனே இவர்கள் ஜனங்கள் இந்த ஊழியர்களை தாங்குகிற விருதத்தை கொடுங்க சுவாமி
தாரத்தை உள்ள மனதை கொடுங்க சாமி, இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் அப்பா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஐயா. இந்த காலங்கள் இருக்கிற ஜனங்களுக்காக வேண்டி அன்பு தணிந்து போன காலம் அப்பா, அன்பில்லாமையினால் தான் அப்பா அந்த காலங்களில் இவ்வளவு கொடுமை. அன்பில்லையப்பா ஐயா, அவங்கள வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள் வரும், அந்தந்த காலங்களில் ஆண்டவருக்கு இப்படியான காரியங்கள் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்க சுவாமி ஐயா. அந்தந்த காலங்களில் நீங்கள் ஒவ்வொன்றையும் நெத்தியா செய்கிற தேவன் சுவாமி, எல்லாம் நன்மைக்கு இதுவாக செய்து முடிக்கிற தேவன் சுவாமி, தீமையாக இருந்தாலும் நன்மையாக மாற்றி முடிக்கிற தேவன் சுவாமி. தகப்பனே, இந்த நாட்களிலான இருக்கிற மக்கள் ஆண்டவர் உணர்வுள்ள மக்களாய் மாறட்டும், இரக்கமுள்ள மக்களாய் மாறட்டும், அன்புள்ள மக்களாய் மாறட்டும் ஆண்டவரே. அந்த மக்களுக்கும் கூட அன்பினாகி ஊற்றுங்க சுவாமி, அன்பினாகி வரும் சுவாமி. அன்பில்லாதவன் தேவனே அறியான்னு சொல்லப்பட்டவரும் அப்பா, அவங்களுடைய அன்பினா நிரப்புங்க சுவாமி, நிரப்புங்க கடைசி நாட்களில் ஆண்டவரே. மோசமான யாவன் மேலே நாவிய ஊற்றுவேன் என்று சொன்னவரே, ஒரு விஷயம் தகப்பனே, உங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் குறிகள் எல்லாம் மன்னித்து பின்மாறியாவிட ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுடைய இதயங்களை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே, பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவன், பிரிந்த பெற்றோர்கள் ஒன்று சேரவானோ, பிள்ளைகள் ஒன்று சேரவானோ அப்பா, பிரிவுகள் நிலையில் ஆண்டவரே ஒருவரே ஒருவர் நேசிக்க முடியாத மக்களாய் இந்த நாட்களில் பெருகிக் கொண்டே போறார்கள். தங்க ஆட முசிய நலமும் ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகள் என்று சொல்லி அன்பில்லை ஆண்டவரே, கணவன் மனைவி என்று அன்பில்லை ஆண்டவரே. தகப்பனே, தங்கட தங்கட சுய நலம் என்று சொல்லி அதையே சார்ந்தவர்களாய் வாழ்ந்த மக்கள் ஆண்டவரே ஐயா, இவைகளெல்லாம் மாற வேணும் சுவாமி, மாற வேணும், மாற வேணும். உங்கள அன்புதானப்பா அவர்களை நிரப்ப வேணும். இந்த குடும்பங்களில் நீங்க ஒருவராய் கட்டப்பட வேண்டும் சுவாமி, ஜனங்கள் மத்தியில் நீங்கள் நடுவராய் இருக்க வேணும் சுவாமி. தகப்பனே, இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம் ஐயா, ஜனங்களை நிரப்புங்கப்பா ஐயா, அவர்களை நிரப்புங்கப்பா. உங்களை அன்பினால் நிரப்பு வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை காண்கிறீங்க சுவாமி. அன்பு என்பதே இல்லையாப்பா, பெற்றோருக்கு கண்ணீர் அப்பா கீழ்படியாமல் அப்பா, பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் அசுத்தத்திலும் போய் ஐயா வாழுகிற பிள்ளைகள் ஆண்டவரே, கடைசி நாட்களில் இப்படியான காலங்களில் வாழுகிறா இந்த பாலிய பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி ஐயா. சத்துருவானன் வேலையில் ஆண்டவரே, சுவைக்கிற பிள்ளைங்களை மீட்டுக் கொள்ளுங்க சுவாமி. நீங்க ஒருவர் தான் மீட்டுக் கொள்ள முடியும் ஐயா, நீங்க சொல்லி இருக்கிறீங்க உங்களோட பிள்ளைகளை ரசிப்பேன் என்று சொல்லி, வழக்காடி உன் பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எல்லாம் மீட்டுக் கொள்ளுற தேவன் நீங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகளை கொண்டு வாங்க சுவாமி, இந்த வாலிப வயதில் ஆண்டவரே தேவனே, உங்களோட ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஊழியம் செய்தவர்களாய், பெற்றோருக்கு சந்தோஷம் உள்ளவர்களாய், சுதந்திரமாய் நீங்க கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, அப்படியான சூழ்நிலைக்கு வரட்டும் சுவாமி. தகப்பனே, இவர்களுக்காக வேண்டி கொண்டு வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டி இறக்க செய்யப்பா, இறக்க செய்யப்பா, இந்த வாலிய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. இந்த வாலிய பிள்ளைகளோட கண்ணீரை காண்கிறீங்க வாலிப வயதில் ஆண்டவரே, ஐயா தவிக்கிற வாலிய பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளுங்க சுவாமி. இவர்களுக்கா வேண்டிக் கொள்ளுவோம், வேண்டிக் கொள்ளுவோம், என்ன செய்யப்பாப்பா. கல்லா தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளும், இந்த தேசத்தின் நன்மைக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுடைய உறவுகள் எல்லாம் அந்த தேசத்துல இருக்கிறார்கள் சுவாமி. தகப்பனே, எங்களுடைய நன்மையை காண்டுகளா இவர்கள் மாறட்டும், திரும்பட்டும் சுவாமி, மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும் ஐயா. அங்கே உள்ள ஆண்டவரை விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் நீங்கி தகப்பன் இவன் உள்ள

0: இருக்கிற காலமாய் இருக்கிற சுவாமி தகப்பனே, இந்த யுத்தத்திலே இருக்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தாவை நீங்கள் இடைப்படும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாம் நன்மைக்கு எதுவாக செய்து முடிக்கிறது உங்களோட நன்மை அல்லாமல் ஆண்டவரே நீங்க எதுவும் ஆண்டவரே தேசத்துல செய்வதில்லை. அக்கா வேண்டிக் கொள்ளுறோம், தகப்பனே நன்றி சொல்லுறோம். ஐயா தங்கம் ரேடியோக்காக வேண்டிக் கொள்வோம். நடத்துற அவர் பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகபேலர் ஆசீர்வாதம் பொருளாத்தோகை சமாதானம் ஆண்டவரே பிள்ளைகளுடைய குடும்பங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கட்டளையிடுங்க சுவாமி. எல்லா உங்களுடைய கரத்தில் உண்டு சுவாமி. ஐயா உங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. தகப்பனே உங்களே நம்பி இருக்கிறோம் சுவாமி. பூரண சமாதானத்தோடு உங்களை காத்து கொள்ளுறீங்க சுவாமி. நன்றி அந்தவர் நீங்க வாக்குமார சமாதானத்தை தருவேன்னு சொன்னவரே அப்பா, நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தரபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். உங்களுக்கு கிருபைதானப்பா, கிருபைதானப்பா. ஐயா எல்லா நன்மைகளுக்காகவும் எல்லா ஜெபங்களுக்காகவும் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பன். எல்லா கரமும் துரியும் மாய்மை நீங்க தானப்பா.
1: உங்களையும் கத்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்தை வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமா புதன்கிழமை சந்திப்போமா? நாளை நாளில் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்கு, நாங்கள் புதன்கிழமை சந்திப்போமா?
0: நடத்துவாராக, எல்லா வியாதியையும் குணப்படுத்துவாராக.
1: ஆமீன், ஆமீன். நன்றி அம்மா, காட் பிளஸ் யூ. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிஸ்ஸாக்கா கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களை கூட வழிநடத்தினா, நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரன் அம்மா அவர்கள் அழைக்க இருக்கிறோம். அவர் மீதியான ஜெபங்களை கூட வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட் அம்மா,
2: பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஜெபங்களுக்கு கூடாக வழி நடத்துங்கள். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர் தாமே புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்துவாராக. ஜெபங்களுக்காக நன்றி செலுத்திக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த தேவனே, இந்த நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா. இந்த நாளை காண்பித்த இந்த அன்பின் தேவனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. நாங்கள் இன்றைக்கு நிற்பதே உங்களோட சுத்த கிருபை ஐயா. உங்களோட கிருபைதான் எங்களை தாங்கிறது, உங்களோட கிருபைதான் எங்களை நடத்துறது, காக்கிறது. ஆண்டு அன்பின் தேவனே, நீங்கள் உயிர் உள்ள தேவன், உண்மையுள்ள தேவன், உத்தமமான தேவன் ஐயா. என்னென்று வேறு தேவர்கள் இல்லை என்று சொல்லி அச்சாரமாக சொன்ன ஒரே ஒரே தேவன், அண்ட சராசரங்கள் எல்லாம் ஆளுகிற அருப்பெரும் சோதியே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். துதியல் மத்தியில் வாசம் செய்கிற தூய தேவனே உங்களை துதிக்கிறோம். துதிக்கு பாத்திரனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம். துதியல் அப்பா துதியை விரும்புகிற தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள், உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை தந்து உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருத்தரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களை கண்களை ஏறெடுத்து உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்கிற துதிய கனத்தை மகமையை நாங்கள் வேறு ஒன்றுக்குமே, பொண்ணுக்கோ, வெள்ளிக்கோ, பொருளுக்கோ, மனுஷருடைய பதவிக்கோ ஆண்டவரே கொடுக்காதபடி உங்களுடைய அன்புக்கு உங்களுக்கு கொடுத்து உங்களை மகமப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களோட பிள்ளைகளாகிய எங்களை ஒவ்வொருத்தருடைய ஆவி ஆத்மஸ்வரன் சிந்தனை செய்ய பேச்சவன்றையும் பரிசுத்த ஆவியானவரே இடகட்டுங்க ராஜா, இடகட்டிகளுங்கோ. அப்பா இந்த பொல்லாத உலகத்தில் வாழுகிறோம், விசாசன் தந்திரங்களுக்கு அகப்படாதபடி உங்களோட பிள்ளைகளாகிய எங்களை ஒவ்வொருத்தரையும் ரத்தத்திர போட்டு எங்களை காத்துக்கொள்ள வேணும், காக்க வல்லவர் காத்து கொண்டு வாரதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆராய்ந்து பாருங்க தரப்பனே. வேதனை தரக்கூடிய காரியங்கள் எங்கள் என்ன இருந்தாலும் ஆண்டவரையும் மனுஷர் முகத்தையும் பார்க்கிறார்கள், பேச்சை கேட்பார்கள், நடத்திய பார்ப்பார்கள். நீங்கள் உங்கள் ஒருவருக்குத்தான் பரிசுத்தாவி ஆனவரே எங்களுடைய சிந்தனைகள் தெரியும். அந்த கோணல் மாறுபாடமான சிந்தனையை கூடி உங்கள் ஒருவர் ஐயா பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த பாதையில் எங்களை வழிநடத்த வேணும் என்று முதல் எங்களை தாழ்த்தி உங்களோட பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த இந்த நிமிஷம் இந்த நேரம் உங்களை நோக்கி பார்க்கும் பொழுதும் நாங்கள் அந்த அர்ப்பணிப்போடு உங்களிடத்தில் வேண்டுவது உங்களுக்கு தெரியும் ஐயா. நீங்கள் கைவிட மாட்டீங்கள், எங்களை கடைசி மட்டும் கைவிட மாட்டீங்கள். உங்களோட நீதியின் விளக்கரத்தினால் வழிநடத்தி எங்களுக்கு விளப்பக்கம் நிழலாக இருந்து அப்பா நீங்கள் எங்களோட பிள்ளைய நன்று கூப்பிடும் சத்தத்தை கேட்டு உங்களோடு வாழத்தக்கதாக கூட நித்தம் வாழத்தக்கதாக கூட வருகையில் நாங்களும் விடுபடத்தக்கதாக எங்களோ உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும். உலகத்தில் நடக்கும் காரியங்கள் ஒன்றையும் பார்க்கும் பொழுது விசேஷமாக உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகளே, உங்களோட அர்ப்பணிப்போடு உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள், உங்களோட அழைப்புக்கு கீழ்ப்படிந்து செய்யும் பிள்ளைகளே ஐயா, உங்களோட வழிகளை விட்டு விலகி சுய இச்சை சுய விருப்பத்துக்குள் அடிமையாய் போய் கொண்டிருக்கிறார்கள் தாப்பனே. அப்பா உங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களை கண்களால் காணாட்டிலும் காதால் கேட்டு முடத்தில் ஓடி வருகிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மரபொருளா இல்லையா ஐயா. விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகளே அப்பா, பரிசுத்த ஆவியானவர் தொட்டு தொட்டு பரிசுத்த பாதையில் உங்களால் தான் ஐயா வளர்த்த முடியும். இயேசுவே, நீங்க சொன்னீங்கள் ஒருவருமே நல்லவர்கள் இல்லை பரிசுத்தரும் இல்லை என்று. எங்களும் ஆண்டவர் உங்களோட பிள்ளைகளாக எங்களும் இந்த சங்கம ஒளியில் இணையும் பிள்ளைகள், இந்த ஊழி உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள், இந்த நடத்தும் பிள்ளைகள் ஒவ்வொருவர்களையும் ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு வேதனை இருக்கக்கூடிய காரியங்கள் இருந்தால் தயவாக எங்களை உணர்த்தி மன்னித்து அப்பா உங்களோட பரிசுத்த பாதையில் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று முதல் நாங்கள் எங்களை உங்களோட பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா, அர்ப்பணிக்கிறோம், ஜீவ பலிகளாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பலிய விரும்புகிற தேவன் இல்லை, இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள தேவன் அப்பா ஆண்டவரே. நீங்கள் எங்களை பலிகளாக ஒப்படைக்கிறோம், நீங்கள் எங்களை தூக்கி சுமந்து இன்னும் இன்னும் பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் எங்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதா நாங்கள் இருக்கும் இருக்கும் இடத்தில் அயலார் மத்தியில் அன்பானவர் மத்தியில் ஐக்கியப்படுவர் மத்தியில் எங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக எங்களை விடகட்டி வழிநடத்த வேண்டும் என்று எங்களை முதல் உங்களோட கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா, அர்ப்பணிக்கிறோம். எடுத்து எங்களை பாவீங்க ராஜா, எங்களுக்கு சோர்வின் ஆவி உலகத்து காரியங்களை கேட்டு சோர்வின் ஆவி எதுவும் எங்களை அடிமையாக்காதபடி பரிசுத்த ஆவியானவரே நல்ல உற்சாகமுள்ள ஆவியை கொடுத்து கழுகர் போல் பறந்து பறந்து பறந்து நாங்கள் உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், இந்த சங்கம மொழியில் நினைந்திருக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள், என்ன மொழியை போற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க உங்களோட பெருமகரத்தினால் வல்லடத்த வேணும், வெள்ளப்பக்க நிழலா இருந்து உங்களோட நீரியின் விளக்கிறதுனால் வல்லடத்த வேணும் என்று உங்களை திருப்பாத்தில் எங்களை ஒப்படைத்து உங்களை துதித்து துதித்து துதித்து சோதரித்து உங்களை மகமப்படுத்தி உங்களிடத்தில் வேண்டுகிறோம் ராஜா. துணிக துதிகனமாம் எல்லாம் உங்களுக்கு தாழ்ந்த அப்பனே, எங்களுக்கு நல்ல மேய்ப்பர் ஐயா, நல்ல மேய்ப்பர், எங்களை தாழ்ச்சி அடையாதபடி வல்லடத்துறங்கிற நல்ல மேய்ப்பர், எங்களை புல்லுள்ளோடங்களில் மேய்க்கிற நல்ல மேய்ப்பரப்பா, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களோட பிள்ளைகளாக எங்களை ஒவ்வொருவரையும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்கள் ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் அப்பா அர்ப்பணிப்போடு நடக்கத்தக்கதாக உங்களோட கோலாலையும் தடியாலையும் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆகணும் என்று எங்களை தாகத்தி உங்களை வெள்ளம் உள்ள கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. உங்களோட நாமத்தை உயர்த்தி உயர்த்தி இயேசுவின் நாமத்தை உயர்த்தி உயர்த்தி உங்களத்திற்கு பணிந்து மன்றாடி உங்களத்திற்கு இருக்கிறோம். இதுவரை நேரம் இந்த சங்கம மொழியில் நீங்க தடதாமதமின்றி நடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. தொடக்கத்தில் வாசிக்கப்பட்ட உங்களோட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி. உங்களுடைய அழைப்புக்கு கீழ்படிந்து உங்களோட ஆண்டவரே உங்களோட சித்தத்தை நிறைவேற்றி கொண்டு வார பிள்ளைகளாக இருந்து இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த இந்த பாரத்துக்காக வெளிப்பாட்டுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ பேருக்கு ஐயா வார்த்தைகள் கையில் இல்லாமல் இருக்கிறார்கள், வார்த்தைகளை வாசிக்க முடியாத பிளவீனத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த சங்கம மொழிகளில் நினைந்திருந்து இந்த வார்த்தைகளை கேட்கத்தக்கதாக நீங்கள் கொடுக்கிற ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, சோதிக்கிறோம். தொடர்ந்தும் பாடலுக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ துதிக்கூடாகவோ அர்ப்பணிப்போடு வந்து உங்களை நேரத்துக்கு மாமப்படுத்தின பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக அங்க நல்ல சொல்லுகிறோம். அவளுக்கு கொடுத்த தருணத்துக்காக அவர் தங்களை தாட்டி கூட நாமத்தை உயர்த்தி மாமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்கு கூட நீங்க கிரியை செய்ய முடியும், கிருபை செய்ய முடியும். கிருபை செய்தோண்டு வாரீங்க, கிரியை செய்தோண்டு வாரீங்க. அதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா, தெரிவிக்கிறோம். ஆண்டு தொடர்ந்தும் இந்த சங்கம மொழியில முடிவாட்டுக்கும் நீங்க தான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அழைப்பை கொடுத்து அவர்கள் உங்களை நன்றி உள்ளத்தோடு எங்களுக்கு இப்படி சந்தர்ப்பம் கிடைத்தது என்று நன்றி உள்ளத்தோடு அவர்கள் எதையும் செய்து விடாதபடி ஐயா, என்னும் உங்களோட வார்த்தைகளையும் பிரட்டி போடாதபடி உங்களோட வார்த்தைகளை வார்த்தைகளாக வெளிப்படுத்ததற்காக பாடலுக்கூடாகவோ துதிக்கூடாகவோ செய்திக்கூடாகவோ உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று நன்றியுள்ளவர்களாக ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக நேரத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாக நீங்க கிருபி செய்ய முடியும். இப்படி அவர்களுக்கு நீங்க சந்தர்ப்பம் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுவோம். அது மட்டுமல்ல உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி ராஜா. நீங்க கொடுத்த தாளந்துகள் கனிகள் வரங்களுக்காக நன்றி. அவர்களும் உங்களுக்கு நன்றி சொன்னவர்களா நன்றி உள்ளவர்களாக தங்களை அர்ப்பணித்து தாழ்மையோடு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக உங்களுடைய கிருபியை ஊற்றி அவர்களை வழிநடத்த உங்களால் முடியும். வழிநடத்த வல்லது உங்களுக்கு இருக்கிறோம் ஐயா, சொல்லிருக்கிறோம். இத்தனை வருஷ காலமாக நீங்கள் அப்பா உங்களோட அன்பு சித்த பிள்ளைகளுக்கு இந்த சங்கம மொழியிலேயே நடத்த வேணும் என்று பேரத்தை கொடுத்து இந்த சங்கமம் என்ற பேரையே நீங்க கொடுத்து வெளிப்படுத்தி கொடுத்து இத்தனை வருஷ காலமாக பொறுமையோடும் தாழ்மையோடும் உண்மையோடும் ஆண்டு வரை நடத்தி கொண்டு வர சௌரனுக்காக சௌகரிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். என்னத்துக்காக உங்களோட பிள்ளைகள் என்று நீங்கள் முத்திரை போட்டீங்களோ, என்னத்துக்காக நீங்கள் பிள்ளைகள் என்ற உரிமையை கொடுத்தீங்களோ, அந்த உரிமைக்கு அவர்கள் பாத்திரராயிருந்து உங்களோட அன்பை என்னும் அறியாதவர்கள் ஆண்டு இன்னும் ஆண்டு மாப்போடு கடினமாயிருப்போரோ ஆண்டு அறியாமல் இருப்போரு உங்களை அன்பை அறிய வேணும் என்ற வாஞ்சியை நீங்கள் அவர் மனத்தில் போட்டு சங்கமம் என்ற பேரையே நீங்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்து இத்தனை வருஷ காலமாக நடத்தி கொண்டு வரத்தக்கதாக நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த சுக பெல தைரிய நேரம் வாஞ்சை வல்லமை தாழ்மை உண்மை ஒவ்வொன்றுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பா இன்னும் இந்த அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி ராஜா, மகளுக்காக நன்றி. அவன் உங்களோட ஊழியத்தை ஏதோ விதத்தில் செய்யத்தக்க வலிமை வசதி ஒன்றையும் நீங்கள் கொடுத்தவிட வாழ்க்கையும் நீங்கள் ஆண்டே செயற்படுத்தி உங்களுக்கு பிரியமாக நடத்தி கொண்டு வரகிருவைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க அப்பா. என்னம்மானுக்காக மருமகளுக்காக பிள்ளைகளுக்காக பிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோம். அவர்களையும் உங்களோட பெருமகரத்தினால் நீங்க தாங்கி உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக வலப்பக்கமோ டப்பக்கமோ சாய்ந்து போகாதபடி உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் உங்களுக்குள் கால் ஒன்று நின்று வளர்ற கிருபைக்காக வழிநடத்தி கொண்டு வாரவரே, வாழாக்காமல் தலியாக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா மகன் ஆசீர்வதிங்க, கையின் பிரியாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரத்தை கூட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க. அருங்கால சந்ததியாகி அந்த பேர பிள்ளைகள் படிக்கும் பாடசாலையும் ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. என்னும் அவர்கள் உங்களுக்குள் கால் உண்டு நின்று நல்ல கனி கொடுக்கிறத தழைச்ச செடிகளாக வளர்க்கிற சக்கதாக ஆண்டவரே உங்களே நிலைத்திருந்து ஆண்டு இருக்கத்தக்கதாக நீங்கள் அவர்களை வழிநடத்துற மையான திராட்சை செடியே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சொத்துக்கிறோம். ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கும். எங்க ஐக்கியப்பட்டாலும் எங்கு வேண்டாலும் அப்பா அவர்களில் ஆண்டு விசேஷமாக வருங்கால சந்ததி அந்த பேர பிள்ளைகள் உங்களுக்கு நிலைத்திருந்து உங்களோட அன்பர் சுத்தி என்னமென்னும் சாட்சியாக கனதராஜச்செடி போலும் பலம் கொடுக்கும் ஒழுங்கு மரக்கன்று கோலு போலும் வளர்த்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி வழிநடத்துறீங்க, வழிநடத்த வல்லவர். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். சந்ததி சந்ததி ஆசீர்வத்தை நோக்கத்தை நிறைவேற்ற வல்லவரே, நிறைவேற்றி அவர்களை நீங்கள் உங்களுக்குள் கால் ஒன்றி என்று பலங்கு வழிநடத்தி கொண்டு வர உங்களோட ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக உங்களோட ராஜ்யம் அவர்களுக்குள்ளால் கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களோட நாமம் மாமப்படத்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, கிருபை செய்து கொண்டு வாரவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம், ஒரு வாகனங்கள், இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை, அவர்களை அவர் படிப்பிக்கும் ஆசிரியர்கள் இல்லாரே, ஆண்டவர் என்னும் சௌதரன் சௌதரியும் வாசம் பண்ணும் கூடாரம், ஓடும் வாகனம், இந்த சங்கம மொழியில் நத்துச்சுக்க எல்லாவற்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. பொல்லாத காலம், பஞ்சவந்த காலத்தில் அப்பா உங்களோட பரிசுத்த ரத்தம் கடம்போது சாத்தான் பறந்து ஓடுகிறான் ஐயா. உங்களோட ரத்தத்தால் முத்திரை போட்டு மூடி காத்துக்கொள்ள வல்லவரே, காத்து கொண்டு வாரவரே, என்ன காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கொடுக்குற நேரம் ஞானம் உங்களோட அன்புக்காக நன்றி ராஜா. ஆறாறு தொடர்பு கொண்டு இந்த நேரம் வந்துக்கலாமல் சங்கமம் ஒலிகளில் இணைவோர் கதைக்கும் போது தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களை வாழ்த்தி வரவேற்றி புஞ்சிருப்போடும் சந்தோஷத்தோடும் அவர்களை வரவேற்கத்தக்கதாக நீங்கள் அவருக்கு கொடுத்து நிற்கின்ற இந்த அன்புக்காக, உண்மையான அன்புக்காக, இந்த தாழ்மை தாழ்மைக்காக உங்களுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். புறப்படுங்க ராஜா, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, உலகத்தால் மூடி காத்து ஆசீர்வதித்து என்னும் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேணும், உங்களோட ராஜ்யம் வளர்றதுக்கு என்னும் உங்களுடைய அன்பு எப்படி எப்படி யாரோடு பங்கிட வேணும், சபையிலேயோ சமுதாயத்திலேயோ அக்கியப்படும் இடங்களிலோ அயலார் மத்தியிலோ இந்த சங்கம மொழியில மொழியில தொடர்பு கொள்வோரோடு எப்படி உங்களுடைய அன்பை வழிகாட்ட வேணும் என்று நீங்க விரும்புறீங்களோ, அவர்களை ஆயுதங்களாக பாவித்து உங்களுடைய அன்பை அவர்களுக்களால் நீங்க பொழிந்து அந்த அன்பு பொங்கி வளர்ந்து அவர்களின் தொடத்தக்கதாக நீங்க செய்யும் வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். புறப்படுங்க ராஜா, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அன்பின் தேவனே, இந்த நேரத்தில் உலக அன்பு அதிகாரிகள் உள்ளாருக்காக உங்களை வருகிறோம் ராஜா. உலகத்தை அன்பின் தேவனே, உலகத்தில் இந்த அதிகாரத்தை கொடுத்த தேவன் நீங்கள், அதிகாரிகளுக்காக ஜெபிங்கள் என்று சொன்ன தேவனே, அதிகாரிகளுக்காக உங்களை வருகிறோம். பெரிய கண்டத்து அதிகாரிகளை புறப்படுங்க ராஜா, இங்கிலாந்து அதிகாரியை புறப்படுங்க, ஆஸ்திரேலிய அதிகாரியை, கனடா தேசத்து அதிகாரி, அமெரிக்கா தேசத்து அதிகாரி, ஆஸ்திரேலியா தேசத்து அதிகாரி, எல்லாரையும் புறப்படுங்கோ. எல்லாவற்றுக்கு மேலாக ஆண்டை நீங்க பிறந்து வளர்ந்த தேசம் ஆகிய இஸ்ரேல் தேசத்து அதிகாரியும் புறப்படுங்க ராஜா. எல்லாரையும் பெருசுத்தாவியானவரை விட கட்டி கொள்ளுங்கோ. உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாகி ஒவ்வொருவரும் உங்களுக்கு பயன் உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் உடப்பாதத்தில் ஆண்டவரே தரித்திருந்து உங்களுக்கு பதில கேட்டு அந்த தேசங்களை ஆளத்தக்கதாக நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து வழிநடத்த உங்களால் முடியும். பரலோக ஞானத்தினால் நிரப்பி வழிநடத்தும் ராஜா. ஆண்டவரே, அவர்கள் பணத்தை நம்பியோ பதவியை நம்பி நடத்தாதபடி உங்கள பிள்ளைகளாக வேணும் ஆண்டு, உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக வேணும் எல்லாரும் என்று அந்தத்தோடு அந்த தேசங்களை ஆளத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் அப்பா உங்களோட கோலையும் தடியும் கொடுத்து ஒவ்வொருவரையும் நீங்க தான் வல்ல, நீங்க தான் நல்ல மேப்பர், உலக பிரகாரமான அதிகாரத்தை கொடுத்தது நீங்க தான் என்று நினைத்தவர்கள் நடக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் முடகட்டி வல்ல நடத்துங்க ராஜா. அந்த தேசங்களை நீங்கள் ஆட்கொள்ளுங்கோ. உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக என்னும் உலக அந்த அப்பா அந்த தேசங்களில் இருக்கிற மக்கள் என்னும் உங்களை இயேசுவே உங்களை நெருங்கி உங்களை ஆராய்த்து உங்களை மகமப்படுத்துகிறவர்களாக வாழத்தக்கதாக இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வருஷம் போட்டு விக்கிறார்கள் கடுமையாய் போய்விடாதபடி ஆண்டவரே உங்களை நேசிக்கிறவர்களாக வாழத்தக்க வழிவசதியில கொடுத்த ஆளத்தக்கதாக அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க தொட்டு தொட்டு குணமாகி அவர்கள் முன்மாதிரியான வாழ்க்கை வாழத்தக்கதாக தேவ பயம் உள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக ஒவ்வொருவரையும் உங்களால் நடத்த முடியும் ஐயா. உங்களால் பண்ண உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை உங்களுக்கு கொடுக்கிற மகமகனத்தை கொடுத்து நடக்கிறவர்களா இருக்கத்தக்கதாக அப்பா உங்களால் செய்ய முடியும். நீங்கள் நல்லவர்களுக்கு உத்தமராக இருக்கிற தேவன் ஐயா, பாவிகளுக்கு வழியை தெரியப்படுத்துகிற தேவன், அப்படிப்பட்ட தேவன் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு தக்கதாக நடக்க உதவி செய்ய உங்களால் முடியும். உங்களால் முடியும், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தேசத்து அதிகாரிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுக்கு ஆண்டவரே, அவர் பிரியம் உள்ள விதத்தில் உங்களுக்கு பயந்த வண்ணம் அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக நீங்க கீழ்ப்படிவின் ஆவியை கொடுத்து அதற்கு ஆட்கொண்டு நடத்துகிற கிருபைக்காக நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். என்ன வேண்டிய பாதுகாப்பையும் சோபலத்தையும் கொடுத்து காத்து கொள்ளுங்க ராஜா. அன்றைய திரும்பவும் நீங்கள் ராஜாதி ராஜனாக வர இருக்கிற தேச மக்கள் உங்களை ஆராதிக்கவும் உங்களை நேசிக்க வேண்டும் என்று யூத மக்கள் இன்னும் மனம் திரும்பி உங்களை நேசிக்கத்தக்கதாக வழி நடத்துறவராக இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்து கொண்டு வாருங்கள், செய்ய வல்லவர். அதுக்காக உங்களை துடிக்கிறோம், ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இனிமேல் அமெரிக்கா தேசத்து அதிகாரிக்காக உங்களை எங்கள் வருகிறோம். ஆண்டு உங்களை நேசிக்கிறவங்களை பயந்த மகன் ஐயா, சுய விருப்பத்தின்படி எந்த தீர்மானத்தையும் அவர் எடுக்காதபடி உங்களை பார்த்து தருத்திருந்து ஒரு தீர்மானத்தையும் எடுக்கத்தக்கதாக நீங்கள் அவரை பொருட்படுத்த, நீங்கள் அவரோடு பேசி அவரை இடகட்டி வழிநடத்த வேணும். வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கும் ஐயா ஸ்தோத்திரிக்கும். ஆஸ்திரேலியா தேசத்து அதிகாரிக்காக உங்களை வருகிறோம், அவரை பொருட்படுங்க ராஜா. கனடா தேசத்து அதிகாரிக்காக உங்களை வருகிறோம். இங்கிலாந்து தேசத்து அதிகாரிக்காக உங்களில் வருவோம், அவரை பொறுப்படுத்த. அவர் அந்த தலைமை ஆண்டவரே அவருக்கு கொடுத்த தலைமையின்படி ஆண்டவர் அந்த உரிமையை அவர் போட்டடித்து விடாதபடி உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அந்த தேசத்தை ஆளத்தக்கதாக கை மக்கள் உங்களை என்ன நெருங்கி உங்களை வாழத்தக்கதாக நீங்கள் தான் அவரோடு பேசி அவரையும் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு தேவனே, இந்த நேரத்தில் ஐயா நாங்கள் வாசம் பண்ணும் இந்த கனடா தேசத்துக்காக அந்த அதிகாரிக்காக உங்களை வருகிறோம். அவர் என்ன எந்த அளவில் உங்களை மேல் அன்பு வைத்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது ஐயா. அப்பா நீங்கள் பொறுப்படுங்கோ, அவரையும் பொறுப்படுத்தி நகட்டி உங்க இந்த தேசத்தில் அப்படியும் கூட சொந்த சொந்த பாஷையில் உங்களை ஆராதிக்க கொடுத்து அந்த உரிமையை போட்டு மக்கள் அடித்து விட அதோடு நடக்கத்தக்கதாக தொடர்ந்தும் அவர் அந்த உரிமையை கொடுக்கிறவராக இருக்கத்தக்கதாக உங்களால் உணர்த்தி வழிநடத்த முடியும். அந்த கடந்த காலங்களில் எப்படி ஆண்டவர் பாலிமன் கூடும் பொழுது பரமண்ட ரசபத்தை சொல்லி ஆரம்பித்தார்களோ முடிவிலும் சொன்னார்களோ அதே போல் இப்பொழுதும் அதை தொடர்ந்து செய்யத்தக்கதாக அவருக்கூடாக பேசி உங்களால் நடத்த முடியும். பாடசாலைகளில் உச்சரிக்கத்தக்கதாக எங்காரியாலங்கள் உச்சரிக்கத்தக்கதாக இந்த உரிமையை அழித்து விடாதபடி தொடர்ந்தும் இந்த உரிமையோடு உங்கள் பிள்ளைகளை பிள்ளைகள் உங்களை முன்னுக்கு வைத்து உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக இந்த கனதாசத்தை இன்னும் பிரசுத்தப்படுத்துங்க ராஜா. அப்பா மக்கள் எல்லாரும் உலகத்து மக்கள் எல்லாரும் வந்து சரடைந்து இந்தியதுக்கு இந்த பூமியில் ஜஸ்ட் இன்று ஒரு கொடுத்து ஆண்டு மல்டி கல்ச்சர் பண்றதுக்கு தான் முதலமை கொடுத்து நடத்தினார். ஆண்டையர் இப்போது இருக்கிற அதிகாரி எப்படி நடத்துகிறார் என்று எங்களுக்கு தெரியாது. தேவ பயத்தோடு ராஜா உங்களோட வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து உங்களுக்கு முதலிடம் கொடுத்து எல்லாவற்றையும் நடத்துகிறவராக இருக்கத்தக்கதாக அவரை உணர்த்தி நடத்துங்க ராஜா. உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். உங்களோட பிள்ளைகளாகிய எங்கள் தேசத்திலிருந்து வரும் கையோடு வந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து இந்த தேசத்தில் உயர்த்தி வைத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்குள் ஆண்டரை நீங்கள் தொட்டு உங்களோட பிள்ளைகள் ஆக்கி உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் விரலுக்குள் நீங்கள் உண்டு பண்ற ஐக்கியத்துக்காக நன்றி ராஜா, நன்றி. தமிழ் செய்யும் ஊழியக்காரர்களுக்கு ஒரு மாதத்துக்குள் ஒரு ஐக்கியத்தை உண்டு பண்ணி எப்படி உங்களோட நாமத்தை மாமப்படுத்தி கூட ராஜ்யம் வளரத்தக்கதாக ஊழியம் செய்யலாம் என்று ஆலோசனைகளை சொல்லி நீங்கள் நடத்துறதுக்காக அந்த ஐக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு ஊழியம் செய்யும் ஊழியக்காரர் மனைவி பிள்ளைகள் சந்ததிகள் எல்லாரையும் ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளுங்க ராஜா, பாதுகாத்து கொள்ளுங்கோ. எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரியமில்லாத எத்தையும் அவர்கள் செய்யாதபடி அவர்களை நீங்கள் பாதுகாத்து அவள் நடத்தி ஆசீர்வதிக்கும் பணத்துக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே நடக்காதபடி உங்களோட ராஜ்யம் ஒன்றே வளர வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களோட அன்பை பெருமாற்றவர்களாக இருந்திருக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு லட்சிப்ப பெற்ற பிள்ளைகளையும் நீங்கள் இடகட்டி வழிநடத்த உங்களால் மூலம் வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா வருங்கால வாழ்வு சந்ததிக்காக வருகிறோம், பலிதப்பை போய்விடாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. வழுதப்பி போய்விடாதபடி இந்த வாலிப சந்ததியை காத்துக்கொள்ளுங்கோ. அன்பின் தேவனித்தையோ விதத்தில் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். படுத்து பட்டம் பெற்று வயலை கிடைக்கவில்லை என்று வேதனையோடு தாக்கப்படுகிறார்கள். தாங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை என்று உளவோ சர்வடைகிறார்கள் ஐயா. சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் உங்களோட சந்தோஷத்தை கொடுத்து கைவிட மாட்டீங்கள், ஏதோ ஒரு வழியை துறப்பீங்கள் என்ற எண்ணத்தோடு அன்பித்துவினேன். நீங்கள் அவர்களை நடத்த உங்களால் முடியும், நடத்த முடியும், நடத்தி கொண்டு வாங்க ராஜா. வருங்கால சந்ததி கூடாக உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக கட்டி எழுப்பி அவர்களை வாழாக்கமல் தலையாக்கி ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்க. உங்களை அறியாத பிரபஞ்சத்தில் இருக்கும் மக்கள் மத்திய சந்ததி மத்தியில் வாழ்வர் மத்தியில் அவர்கள் சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஒத்த வேசம் போடாதபடி அவர்களில் உங்களை கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களை கிருபி ஊட்டி ஒவ்வொரு வாழ்வ பிள்ளைகளையும் கடற தேசத்தில் மட்டுமில்ல எங்கு உங்களோட பிள்ளைகள் வாழ்ந்தாலும் அவர்களை உங்களாக இருக்கிறதுனால் தாங்கி ஆண்டவரே அவர்கள பாதத்துக்கு உங்களோட வார்த்தைகள் தெய்வமாக கால்களுக்கு தெய்வமாக பாதத்துக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்கத்தக்கதாக உங்களோட வார்த்தைகளை நம்பி வார்த்தைகளுக்கு கீழ்படிந்து நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்தோண்டு வாரதம் தப்பனே இந்த வருங்கால சந்ததி கூடாக உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக கிருபை செய்ய வல்லவரே, கிருபை செய்தோண்டு வாரவரே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் பிறந்து வளர்ந்த எங்கள் தீவுக்காக உங்களிடையில் வருகிறோம் ராஜா. அந்த தெய்வில் எத்தனையோ காரியங்களாக போராட்டங்கள் கூடாக உடமைகள் ஆண் பொருள் பண்டங்கள் எல்லாவற்றையும் விட்டு ஓடி ஓடி எங்களோட உயிரை காப்பதுக்காக உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொரு தேசத்துக்கும் நீங்கள் கூட்டிக் கொண்டு போனீங்களே. இதுக்குள்ளால் நீங்கள் செய்த அற்புதத்துக்காக அப்பா எத்தனை பிள்ளைகள் உங்களை அறியாமல் வாழ்ந்த பிள்ளைகளையும் உங்களை நேசிக்காமல் மறந்துத்த பிள்ளைகளையும் விக்கிரங்களை ஆராதித்த ஆத்மாக்கள் எத்தனை கோடி மக்களை ஐயா தொட்டீங்கள். அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உங்களோட வழிகள் எங்களோட வழி எங்களோட வழிகள் அல்ல, உங்களோட சித்தம் எங்களோட சித்தம் அல்ல ஐயா. உங்களோட வழிகள் எல்லாம் நீடியுள்ளது, உங்களோட சித்தம் எல்லாம் கிருபை நிறைந்தது என்று நினைத்து இப்பொழுது உங்களை துதிக்கத்தக்கதாக செய்தது உடனே உங்களுக்கு நன்றி. என்ன இந்த தேசத்துக்கு உங்களோட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் அந்த தேசத்துக்கு கை கொடுத்து உதவி கொண்டு வரத்தக்கதாக உன்னை போல் பிறனை நேசி என்ற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒரு அன்பை பங்கிட்டுக் கொள்ளத்தக்கதாக எளிய எளிய மக்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக வாலிப பிள்ளைகளை படிப்பிக்கத்தக்கதாக என்னை எத்தனையோ உதவிகளை ஆண்டு உங்களோட ராஜ்யம் வளர்றதுக்கு உங்களோட ஊழியர் செய்யும் பிள்ளைகளைக்கு உதவியாக இருக்கத்தக்கதாக நீங்கள் ஆண்டுகிறே உங்களை பிள்ளைகளுக்குள்ளால் நீங்கள் கிரியை செய்து கொண்டு வர்றதுக்காக கிரிவை செய்கிறதுவனே உங்களை நன்றி உள்ளத்தோடு நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தேசத்தில் அந்த சிறிய தீவில் அதை விட்டு ஓடி விடாதபடி என்ன நிலை திறந்து ஊழியம் செய்யும் உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அப்பா மிஸ்ஸஸ் ராஜேந்திரா செய்யும் ஊழியத்துக்காக, மகன் செய்யும் ஊழியத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே அந்த மட்டக்களப்பு ஊழியத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஒவ்வொரு சபைக்காக குடத்தனையில் தொடங்கின புதிய சபைக்காக நன்றி ராஜா. மணிப்பாயில் தொடங்கின புதிய சபைகளுக்காக நன்றி. சாம்ராஜ சூரியன் தொடங்கின பாடசாலைகள் சபை ஆளு சபைகள் எல்லாவற்றுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். யாப்பாணத்திலேயோ பவனியாலேயோ எந்தெந்த இடங்களில் எல்லாம் மட்டக்களப்பில் நடக்கும் உங்களோட ஊழியத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். நடத்தப்படும் அந்த வொக்கேஷனல் ட்ரைனிங் ஸ்கூலுக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட அன்பை வெளிப்படுத்தி கை கொடுத்து உதவத்தக்கதாக அந்த தேசத்துக்கு கை கொடுத்து உதவி எத்தனையோ பேருடைய பசியை தீர்க்கத்தக்கதாக எத்தனையோ பாலுவ பிள்ளைகள் படித்து வரத்தக்கதாக எத்தனையோ அநாதைகள் விதவைகள் ஆண்டு விரை வாழத்தக்க வசதியை நீங்கள் செய்து கொண்டு வர கிருபைக்காக ஆண்டு விரை உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். அன்பின் தேவனை விசேஷமாக அதே ஆள் அரசாலும் அனுராவை பொறுப்பிடுங்க ராஜா. அவரை மனதை தொட்டு அவர் உங்களை நேசிக்கத்தக்கதாக ஒரு அற்புதத்தை உங்களால் செய்ய முடியும். இன்னும் பேசாத விக்கிரகங்களை நாட்டாதபடி அப்பா உணத்தை உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த மனதிற்கும் சாவனத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். அதில் அதை நிறுத்தி வருஷகாலமாக நடத்தின தேவனே, தொடர்ந்து உங்களால் அதை நடத்த முடியும். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களுக்கு வைக்கிறோம். அந்த மாதிரி நாமிடத்தில் இருந்து அந்த ஆச்சிரமத்தை பொறுப்படுங்க ராஜா. எத்தனை பேர் அதில் போய் ஆண்டவரே ஆறுதல் பெற்று அந்த ஆச்சிரமம் தொடர்ந்து நடத்தத்தக்கதாக, தொடர்ந்து உங்களோட பிள்ளைகளுக்குள்ள அதை நடத்தத்தக்க உங்களோட பிள்ளைகளை அழைப்பை கொடுத்து உங்களால் தானே அதை நடத்த முடியும். அப்படி நடத்த வல்லதே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்ன இப்படி எல்லாம் ஆண்டவரையும் கூட அன்பை என்னென்ன விதத்தில் ஆண்டவரே பரிமாற வேணும் என்று நீங்கள் தொடக்கணும். ஒவ்வொரு பாடசாலைகளோ ஆண்டவரே ஆச்சிரமங்களோ வயது பெறல் இல்லமோ எல்லாவற்றையும் நீங்கள் பொருட்படுத்து தொடர்ந்து இதை நடத்தத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாகவும் கூட அன்பை அவர்கள் அறியத்தக்கதாக ஆண்டவரையும் கூட கிருபியை ஊட்டி ஆண்டவரே உங்களால் நடத்த முடியும். அந்த தேசத்தில் ஐயா உங்களோட வெற்றி கொடி உங்களோட சிலுவக்கொடி பறக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். அதை காத்துக்கொள்ளுங்க ராஜா, காத்துக்கொள்ளுங்க. அங்கே வாழும் உள்ளகளுக்கு வாழ வழியை கொடுத்து ஆசீர்வத்தை எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, சந்ததி சந்ததியாக உங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை பிரியாணம் பண்ணும் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக வருகிறோம் ஐயா. அன்பிந்தவன் எங்கு பிரியாணம் பண்ணினாலும் பிரியாண வாய்ப்பை கொடுத்து வசதியை கொடுக்கிறதுவன் நீங்கள். நீங்கள் என்றதை உணர்ந்து பிரயாணம் பண்ணும் ஒரு ஒவ்வொருவரும் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக பிரயாணத்தை மேற்கொண்டு போய் சேர வேண்டிய இடங்களுக்கு நீங்கள் கூட்டிக் கொண்டு சேர்க்க வல்லவர் நீங்கள் தான் ஐயா. உங்களுடைய அன்பை பரிமாற வேணும் என்று பிரயாணம் பண்ணும் பிள்ளைகளையும் நீங்கள் பொருட்படுத்த என்னென்ன விதத்தில் உங்களுடைய அன்பை பரிமாற வேணும் என்று நீங்கள் அழைப்பு கொடுத்தவர்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து போகிறார்களோ அவர்களையும் நீங்கள் சுபத்திரமாக கூட்டிக் கொண்டு போய் சாப்பாடு இல்லாதவர் மத்தியில், உடுப்பு இல்லாதவர் மத்தியில், இருக்கிற இருப்பிடம் இல்லாதவர் மத்தியில் அவர்களை நீங்கள் பாவித்து திரும்பவும் சுபத்திரமாக அவருடைய இருப்பிடங்களுக்கு கொண்டு வந்து தொடர்ந்து ஒரு ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களால் கிருபை செய்ய முடியும். உங்களோட ஊழியத்தை செய்த பிள்ளைகளுக்குனியோ பேருக்கு ஐயா, பலவீனத்தோடும் சுவீனத்தோடும் இருக்கும் பிள்ளைகளுக்கும் நீங்கள் கரண்டி நீட்டி அத்தியாசம் கொடுத்து நல்லதை செய்து தொடர்ந்தும் அவர்கள் உண்மையோடு உங்களோட ஊழியத்தை செய்யத்தக்கதாக உங்களால் தான் ஐயா செய்ய முடியும். செய்ய வல்லவரே நல்லவரே போதுமானவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுதிக்கிறோம். பலவீனத்திலும் சுவீனத்திலும் இருந்து கஷ்டப்படுவது ஒவ்வொருதற்காக உங்கள் அண்டையில் வருகிறோம் அப்பா. காயப்பட்ட கரத்தினால் தொடுங்கு ராஜா. சப்பானி அழுப்பினதேவன் அல்லவா, குஷ்டரோய்க்கு சுகம் கொடுத்ததேவன் அல்லவா, ஊமையை பேச பண்ணதேவன் அல்லவா, குரலுக்கு பாவம் கொடுப்ப ஆர்வம் கொடுத்த தேவன் அல்லவா, என்னென்ன விதத்தில் என்னென்ன பலவீனத்தோடு எங்கெங்கிருந்து பாடுகளை அனுபவிக்கிறார்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு உங்களோட காயப்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு ராஜா அவளுக்கு சுகம் கொடுத்து உங்களால் வழிநடத்த முடியும், உங்களால் வழிநடத்த முடியும் அப்பா. பொறுப்படுங்க பரம வைத்தியனே, பரிகாரியான தேவனே உங்களை துதிக்கிறோம். உங்களோட கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும் பொழுது எய்தியவருக்கு வரப்பண்ண வியாதி ஒன்றுமே வரப்பண்ணேன் என்று வாக்கு தந்த தேவனே அப்பா. நான் உங்களோட பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களோட கற்பனைகளை கற்பனைகளுக்கு இப்படியாமல் இருப்பதனால்தான் இப்படிப்பட்ட வியாதி அடிமைக்கு ஆக்கினோ என்று எங்களுக்கு தெரியவில்லை ஐயா. இப்படி அடிமையாயிருக்கும் பிள்ளைகளை நீங்க மீட்டெடுத்து என்ன பரம வைத்தியரா இருந்து ஆறாறு கற்புதம் கொடுத்து உங்களை மாமப்படுத்த வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ, ஒரு காயப்பட்ட கருத்தினால் அவர்களுக்கு அற்புதம் கொடுத்து விடுதலை கொடுத்து அப்பா உங்களா இருக்கும் நாளில் உங்களை மாமப்படுத்தி வாழத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊற்றி வல்லடத்த வேணும். வல்லடத்த வல்லவரே அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் துதிக்கிறோம், துதித்து கொண்டே இருக்கிறோம். இந்த மீதியான சங்கம மொழியிலே பொறுப்படுங்க ராஜா. எந்த தட தாமதம் என்று இவ்விட பிள்ளைகளுக்கூடாக சிறப்போடு உங்களை மாமப்படுத்தத்தக்க நீங்கள் கொடுத்த வரங்கள் கனிகளுக்களால் உங்களை மாமப்படுத்தத்தக்க சந்தர்ப்பம் கிடைத்தது என்று நன்றி உள்ளத்தோடு வந்து நேரத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக இதை நடத்தி நீங்கள் முடிக்க வேணும், நீங்கள் முடிக்க வல்லவர் என்ற விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனம் பயணம் செலுத்தி உயிரோடு இருந்து உயிரோடு இருந்து உயிரோடு இருந்து வலது பரிசத்தில் இருந்து எங்களுக்காகவும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் பிறந்து பேசிக் கொண்டிருக்கிறேங்க ஜெயசுவே. வல்லமுள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கதிரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இந்து வழி நடத்துவாராக. நாளே நாளிலே அம்மா எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கிறது, அதனாலே புதன்கிழமை சந்திப்போம். புதன்கிழமை சந்திப்போம்மா. டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜெபங்களை கூட வழிநடத்தினார் கத்தர் தாமே. அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்து வழிநடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தரை கரத்திலே போய்ப்போம். கத்தர் தாமே வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஊழியர் சுயசேகரிப்பின் வாழ்ந்தவர்கள் இணைவார்கள்.

கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசு ராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு தகுப்பனே, சங்கமமானுடைய நடத்தின அன்பான சகோதரர் குடும்பத்தையும் இவருடன் ஊழியம் செய்கின்ற அன்பான சகோதர குடும்பங்கள் மற்றும் உலகளா ரீதியில் சங்கமம்பானுடைய கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் பெயர் பெயராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இயேசப்பா நாமத்தில் எடுத்துக்கொண்டு தகப்பனே, கடந்த நாளில்

தெரியுமா? 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஜீவிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவ சமாதானத்தை, ஜீவ பரிபூர்ணத்தை கூறி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், ஹல்லேலூயா, நன்றி செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சர்வ ஜனங்களை மூடுகிறோம், சகல தேசங்களை, சகல நாடுகளை, சகல கண்டங்களை, சகல ஜாதிகளை, சகல பாஷைக்காரை, சகல கோத்திரத்தாரை, மாமிசமான யாபேரையும் இயேசு கிறிஸ்துவின் திருரத்தாலே மூடி ஜீவன் உண்டாகும். அது பரிபூர்ணப்படும். அந்த தேவனுடைய ஜீவ பரிபூர்ணம் சகல ஜனங்களை நிரப்பும்படி, சர்வ பூமியை நிரப்பும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். பூமி உண்டை மேல் வீசியிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உடைய மகத்தான நாமம் சர்வ பூமியிலும் மகிமைப்படும்படி கோடா கோடி நன்றி பலிகளும், கோடா கோடி சோதர பலிகளும், கோடா கோடி துதி பலிகளும், கோடா கோடி புகழ்ச்சி பலிகளும், கோடா கோடி கீர்த்தி பலிகளும், ராஜ்யத்தின் பலிகளும், ஆனந்த பலிகளும், சமாதான பலிகளும் செலுத்தி திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்பட, ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, ஆண்டு ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்பட, விசுவாச குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட, சிறியோர் பெரியோர் ஆசீர்வதிக்கப்பட, திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் ஆசீர்வதிக்கப்பட, யாவரும் ஆசீர்வதிக்கப்பட, எல்லா மிஷன் ரட்சிக்கப்பட வேண்டும் விரும்புகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நித்திய ரட்சிப்பினாலே, பரிசுத்த ரட்சிப்பினாலே, பரலோக ரட்சிப்பினாலே, நிரப்பி ஜெபிக்கிற ஆண்டவர், மனுஷனால் கூடாத காரியம் தேவனாலே கூடும் என்று சொல்லி இருக்கிறேன். தேவாதி தேவனும் கத்தாதி கத்தர் வித்யாந்தமுள்ள சேக்கராதிபதியும் தேகத்தினுமாகிய எங்கள் பரலோகத்தின் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படி பலத்த சத்துவத்தின் வல்லமைக்குள்ளாக ஒப்பு கொடுத்துறோம். தேவரீருடைய கிரை திராத அற்புதங்களும், ஆராய்ந்து முடியாத சித்தியங்களும், எண்ணி முடியாத அற்புதங்களும் மகிமையாய் வெற்றி சிறக்கும்படி வல்லமை மிக்க கிரியலுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். பிள்ளைகளாய், பேர பிள்ளைகளாய், மருமக்களாய், உற்றாராய், உறவினர்களாய், நண்பர்களாய், சௌராய், சௌரியாய், இனத்தாராய், ஜனத்தாராய், யாவரும் கனி கொடுக்கும்படிக்கு அவருக்குள் ஜீவன் இருந்திருந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது என்று, மனுஷருக்கு ஒளியாயிருக்கிற கிறிஸ்துவின் ஜீவனை கூறி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்ற வார்த்தையின்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம். மனவாளன் மகிமைப்படும், பரிசுத்தர் மகிமைப்படும், பரலோகத்தின் தேவன் மகிமைப்படும், பரிசுத்த தேவன் புதிய காரியங்களை பூமியிலே செய்மையா, முந்தினவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று, நீதியே வாசமாயிருக்கிற புதிய வானத்தை புதிய பூமியும் உருவாக்க போற எங்கள் தேவனுக்கு முன்பாக நீதி வாசமாய் இருக்கும்படி, நீதிமான்கள் வாசமாய் இருக்கும்படி, துதியும் கூட விளையும்படி, ரட்சிப்பும் கூட விளையும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம். கரை திரைதற்ற கபடற்ற மாசற்ற உத்தம ஜீவனம் சகல ஜனத்துக்கு உண்டாகும்படி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். மனுஷனால் இது கூடாதான், தேவனால் எல்லாம் கூடுமாண்டவரே. இது சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது என்று அறிந்து உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. சங்கம முழியங்கள், கோஸ்பலிப்பை முழியங்கள், பிரேயரைப்பை முழியங்கள், ஜூதாயிப்பை முழியங்கள், ஆமீனைப்பை முழியங்கள், வலிமை நிலைகள் முழியங்கள், ஏஞ்சல் டிவி முழியங்கள், ஜிபேனைப்பை முழியங்கள், ஆமீன் கத்தரா இயேசு வார் முழியங்கள், தாய்ப்ரே இன்டர்ஷியல் ஜப குழுக்கள், யுனைடெட் பெந்தகோஸ்தல் ஊழியங்கள், ஹோப் சேஞ்ச் வரி ஊழியங்கள், பிலடெல்பியா ஊழியங்கள், சியோன் ஊழியங்கள், மேசியா ஊழியங்கள், கல்வார்நாத ஊழியங்கள், புதுபால் ஊழியங்கள், கேட்சமணி ஊழியங்கள், ஜீவாதிபதி ஊழியங்கள், மனவாட்டி ஊழியங்கள், இன்னுமாய் கத்தாவை சுவிசேஷ சபை, கத்தோடைய சபை, சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, ஜீசஸ் கால், ஜீசஸ் ரிடீம், ஜீசஸ் மீட்ஸ், இன்னுமாய் கத்தாவை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபத்தோனி ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஒவ்வொரு சிஷ்யர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமை நினைத்துனாலே குடும்பத்துக்கும் தேசத்துக்கும் தனக்கும் பூமிக்கும் சாட்சியாய் வாழ்ந்து பெரிய காரியங்களை செய்ய பூமியின் கடைசி பரியந்த கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா.

0: நந்தியோடு கூட துதிக்கிறோம், எருசலேம் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், பூமியின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், இலங்கையின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், இந்தியாவின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், பாகிஸ்தான் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், பிள்ளைகளுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், சகல ஜனத்தின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். கிறிஸ்து இயேசு விட்டு போன அவருடைய சமாதான உடன்படிக்கை நிலை பெறாதபடி சகல ஜனங்களின் தேசங்களின் நாடுகளின் கண்டங்களின் உலகங்களின் பட்டணங்களின் கிராமங்களின் ஜனங்கள் யாவரின் நிரப்பும் படிக்கு சமாதான பிரபுவை கூறி ஆசிர்வதிக்கிறோம். நமக்காக வந்த இயேசு கிறிஸ்துவை கூறி ஆசிர்வதிக்கிறோம். மீண்டும் வரப்போற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கூறி ஆசிர்வதிக்கிறோம். அவனவன் கருத்தின் கிரிய கேட்ட பல்லளிக்க சீக்கிரமாய் வர இருக்கிற இயேசு கிறிஸ்துவை வரவேற்று நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே, நற்கிரியர்களே தீர்ந்தவர்களாய், நற்சாட்சியிலே பெரியவர்களாய், நற்கீர்த்தி உடையவர்களாய், உண்மை செம்மையுமான பரிசுத்த தேவனுக்கு கனி கொடுக்கும்படி பரிசுத்த பிதாவே உண்மை செம்மையுமான கனிகளை நடப்பிக்கும்படி தேவ பக்தி உள்ள சந்ததியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரலோக தேவனவர் பரிசுத்தர், இருந்தவர் அவர் பரிசுத்தர், இருக்கிறவர் அவர் பரிசுத்தர், வருகிறாகிய எங்கள் சர்வ வலமுள்ள தேவனாகிய கர்த்தரவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று பரலோக தேவனுக்கு மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிழ்ச்சியும் ராஜ்யமும் வல்லமையும் செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் தி ஹையஸ்ட். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துறோம் கச்சாவே, நன்றி செலுத்துறோம். நன்றியோடு கூட துதிக்க ஆத்மாவை கொள்ளை பொருளாய் ஜீவனுக்கீடாக ஜனங்களை உனக்கீடாக ஜாதிகளையும் தருவேன் என்றேன். இதோ ஆவியாத்மா தர்ற குற்றமற்றதாய் காக்கும்படி இதனால் பெரியந்தன் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. மனு குலத்தின் ஆவியாத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கும்படி உட வருகை நாள் பரியந்தம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் கனி கொடுக்க மனவாளனை மத்திய ஆகத்தில் வரவேற்கிற உண்மை உள்ள புற்றியுள்ள பரிசுத்தமுள்ள அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட முன்குறிக்கப்பட்ட தேவனுக்கென்று நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகளாய் மனவாட்டியாய் மனவாளனே உம்முடைய சமூகத்தில் ஜீவ பலிகளாய் சகல ஜனங்களையும் தந்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வபூமியின் தேவனை நன்றியோடு கூட துதிக்கிறோம். சகல ஜாதிகளை சுதந்திரமாக கொண்டிருக்கிற உன்னதமான கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஒன்றான மெய் தேவத்தை நந்தியோடு கூட துதிக்கிறோம். சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை நந்தியோடு கூட துதிக்கிறோம். வானமும் பூமியும் மலைகளும் பர்வதங்களும் தோன்றும் இன்னும் என்றென்றைக்கும் அனாதியா இருக்கிற தேவாதி தேவனை வரவேற்று துதி செலுத்துறோம் கேத்தாவே. ரீ கலர சந்தே ஓர் அபதலர ஷக்கூர் அபதிலர கூர் அபதிலர கரதிலரி ஹலெலூய. நன்றி செலுத்துறோம் கேத்தாவே, நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம், நன்றி செலுத்துறோம். இவைகளுக்கு பின்பு பல்லவத்தில் திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவார சத்தத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நாம் நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவர்கள். தன் வேசித்தனத்தால் பூமியை கடுத்த மகாவேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தமது ஊழியக்காரன் இரத்தத்துக்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர்களுடைய புகை என்றென்றுக்குமாய் எழும்புகிறது என்றார்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவங்களும் வணக்கமாக விழுந்து ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுற சிறியோரும் பெரியோரும் மாணவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அவர்களது திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வ பலமுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகின்றார், சந்தோஷப்பட்டு கலிகூந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பூமியின் குடிகள் யாவரும் மனவாட்டியாய் மனவாளனுடைய வருகைக்கு தன்னை ஆயத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம், நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். ரீ கலர ஷக்கூர் அபதிலர கஷந்தூர் அபதிலரி ஓலரப ஷக்கூர் அபதிலர கூர் அபதலர கரதிலரி. சந்தோஷப்பட்டு கலிகூந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். வாருங்கள், ஆட்டுக்குட்டியாவோட கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆமேன். எவ்வளவு அருமையான வார்த்தை! நாம் மெய்யாக மணவாளனுடைய மனவாட்டிகள், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போற புத்தி உள்ள கன்னிகள், அனுதினமும் மணவாளனை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். எதிராடிய சூழ்ச்சிகள், பொல்லாத மனுஷருடைய சந்தப்பான கிரியைகள், கலவந்தருடைய பொல்லாத அநியாய அக்கிரம செய்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நீதி உள்ள நியாயாதிபதியாய் மணவாளன் வருகிறார். சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். சபையை மணவாட்டியை மகிமையின் மகிமையடைந்து மறுரூபமாக்கி தன்னோடு கூட எடுத்துக்கொள்ள வருகிறார். அதற்குரிய ஆயத்தத்திலே பூமியின் திருச்சபையானது கனி கொடுக்க நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். லட்சணியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையதே நித்திய பிதாவே, சத்திய பிதாவே, ஜோதிகளின் பிதாவே, ஆவிகளின் பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, நீதிமான்களின் பிதாவே, நம்முடைய சமூகத்தில் தாழ்மைப்படுகிறோம். சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே, நம்முடைய நீதி தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நாம் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. கள்ளனும் கொள்ளைக்காரன் தேவர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அநியாயக்கார தேவர் ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அக்கிரம செய்யக்காரை நீங்கள் யாவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஆய்க்கத்தர் புறம்பாகி போடுகிற காலம் வருகிறது. ஒவ்வொருவரும் செம்மறியாய், ஒவ்வொருவரும் வலது பக்கத்தில் நிற்கிறவர்களாய், ஒவ்வொருவரும் பிதாவினால் ஆசிரிக்கப்பட்டவர்களாய், ஒவ்வொருவரும் ரட்சணியத்தையும் வல்லமையை மகிமையும் முடியவர்களாய், ரட்சிப்பின் அதிபதியை பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். உலக ரட்சகரை பரிசுத்தம் பண்ணி தொழுது கொள்கிறோம். சகல ஜனத்துக்கு மிகுந்த நற்செய்தியை உண்டாக்குற மனமகிழ்ச்சி கிறிஸ்துவின், மிகுந்த மனமகிழ்ச்சி கிறிஸ்துவின் பிறப்பு. அப்படியாய் மணவாளனுடைய வருகை, கர்த்தருடைய நாமத்திலே மணவாட்டிக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி. அந்த ஒரே எதிர்பார்ப்போடு கூட கனி கொடுக்கும்படி வாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோதரிக்கிறோம். இன்னும் அவர் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவர் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னால், வெளிப்படுத்தல் 19:1-9 வார்த்தையின்படி கர்த்தருடைய நாமத்திலே பூமியின் குடிகளாய் கனி கொடுக்க பிதாவே மீ நன்றியோடு கூட துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், மயமைப்படுத்துவோம், சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம். உலகம் இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, கனடா முதல் ஆஸ்திரேலியா வரை உலகம் இயேசுவுக்கே, இலங்கை இயேசுவுக்கே, ஐரோப்பா ஆசியா இயேசுவுக்கே, அமெரிக்கா ஆபிரிக்கா இயேசுவுக்கே, ஆஸ்திரேலியா ஆசியா இயேசுவுக்கே, ஆசியா ஆபிரிக்கா இயேசுவுக்கே, இலங்கை இயேசுவுக்கே, பாகிஸ்தான் இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, டென்மார்க் இயேசுவுக்கே, குவைத் இயேசுவுக்கே, ஸ்வீடன் இயேசுவுக்கே, லண்டன் இயேசுவுக்கே, ஜெர்மன் இயேசுவுக்கே, சுவிஸ் இயேசுவுக்கே, இன்னுமாய் பிரான்ஸ் இயேசுவுக்கே, 5 கண்டமும் இயேசுவுக்கே, சிங்கப்பூர், மலேசியா, நேபாள், பூட்டான், எல்லா தேசங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்திலே பேர் பேராய் தனித்தனியாய் பட்டணங்கள், கிராமங்கள், கண்டங்கள், நாடுகள், உலகங்களை கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதித்து, சகல ஜாதிகளும் இயேசுவுக்கே, சகல பாஷைக்காரரும் இயேசுவுக்கே, சகல கோத்திரமும் இயேசுவுக்கே, சகல மனுஷரும் இயேசுவுக்கே, மனுக்குளம் இயேசுவுக்கே, கியூபெக் ஒன்டாரியோ இயேசுவுக்கே, ஒட்டாவா அல்பேட்டா இயேசுவுக்கே, ஹலிகோஸ் கிரீட்டோரிஸ் இயேசுவுக்கே, நார்த் வெஸ்ட் நியூயார்க் இயேசுவுக்கே, வான்கூவர் நியூ பிரான்ஸ்விக் இயேசுவுக்கே, வினிபெக் பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, நியூஃபவுண்ட்லேண்ட், அட்மின்டன் இயேசுவுக்கே, சாசாத்துவான், மீட்டோவா இயேசுவுக்கே, இந்தியா கிறிஸ்டியா இயேசுவுக்கே, வேர்ல்ட் ஃபார் கிரைஸ்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஹல்லேலூயா, ஸ்ரீலங்கா இயேசுவுக்கே, நார்த்தன் ப்ரொவின்ஸ் இயேசுவுக்கே, சவுத்தன் ப்ரொவின்ஸ் இயேசுவுக்கே, ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் இயேசுவுக்கே, வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் இயேசுவுக்கே, சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் இயேசுவுக்கே, ஊவா ப்ரொவின்ஸ் இயேசுவுக்கே, நார்த் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே இயேசுவுக்கே, இலங்கையின் மாவட்டங்கள், மாகாணங்கள், பட்டணங்கள், கிராமங்கள் இயேசுவுக்கே, இலங்கை இயேசுவுக்கே, எல்லா ப்ரொவின்ஸும் இயேசுவுக்கே, தேச தலைவர் இயேசுவுக்கே, உலக தலைவர் இயேசுவுக்கே, அதிகாரிகள் இயேசுவுக்கே, சொந்தமாக்குவோம், சுந்தரிப்போம், இந்தியா இயேசுவுக்கே, காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே, இயேசுவுக்கே இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, எங்கள் உலகம் இயேசுவுக்கே, ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்கே, பஞ்சாப் ஹரியானா இயேசுவுக்கே, ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கே, ராமச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, டெல்லி உத்தரகாண்ட் இயேசுவுக்கே, உத்தர் பிரதேசம் இயேசுவுக்கே, மத்திய பிரதேசம் இயேசுவுக்கே, பீகார் ஜங்கட் இயேசுவிக்கே, அருணாச்சல் பிரதேசம் இயேசுவிக்கே, அசிம் சிக்கிம் இயேசுவிக்கே, நாக்கல் பிரணிப்பூர் இயேசுவிக்கே, மிசோரா திரிபுரா இயேசுவிக்கே, மேகாலயா வெங்கட் பெங்கால் இயேசுவிக்கே, ஒடிசா கட்டிசார் இயேசுவிக்கே, மகாராஷ்டிரா கோவா இயேசுவிக்கே, கர்நாடகா கேரளா இயேசுவிக்கே, ஆந்திரா தெலுங்கானா இயேசுவிக்கே, தமிழ்நாடு புதுச்சேரி இயேசுவிக்கே, அந்தமான் தீம் திபுக்கார் இயேசுவிக்கே, லட்சத்தீவுகள் இயேசுவிக்கே, ஐந்து கண்டமும் இயேசுவிக்கே, சர்வ பூமியும் இயேசுவிக்கே, சகல ஜனங்களும் இயேசுவிக்கே, பரலோகத்தின் தேவனுக்கே என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளையும் கோத்திரத்தாரையும் பாஷைக்காரையும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். ஹலிலூயா. அங்கள் தொழுகை யாரை குறித்து இருக்கிறது? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை மாத்திரம்தான் தொழுது கொள்ள வேண்டும். ஒன்றான மெய்தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான் தொழுது கொள்ள வேண்டும். பரலோகத்தின் தேவனை மாத்திரம்தான் தொழுது கொள்ளுகிறது வேண்டும். பூமி இனத்தில் மதி உன்னதமான தேவன் எங்கள் யெகோவா தேவன், அவரை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, பிரிய பிரயோஜனமானதை எமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசாயா 48:17 படி பிரயோஜனமாயிருக்கிறதை தேவரில் ஒவ்வொருவருக்கும் போதிப்பீராக. பரிசுத்தாவின் போதனையினாலே, பரிசுத்தாவின் வார்த்தையினாலே நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்தாவியானுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்றார். ஆராய்ந்து பார்ப்போம் யாரை நாங்கள் தொழுது கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திலே புத்தி உள்ள கன்னியாய் மணவாளனோடு கூட எதிர்கொண்டு போற மணவாட்டியாய் காணப்பட வேண்டுமானால், பரலோகத்தை நீதிமான்கள் மாத்திரம் வாசமாயிருக்கிற புதிய வானத்தையும் புதிய பூமியையும் எடுத்து காணப்படும் படிக்கு, அங்கே வாசம் பண்ணும் படிக்கு, சதா காலங்களில் கர்த்தோடு அரசாளும் படிக்கு, ஜெயங்கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தது போல அவரோடு கூட ஜெயங்கொண்டு நாமும் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும் படிக்கு, ஜெயங்கொண்ட ஜீவியத்துக்காக தேவனை தொழுது கொண்டு தேவனை ஆராதித்து தேவனை பணிந்து கொண்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்கள் கூடிக்கொள்ளும்படியாய் பிரயோஜனமானதை தேவன் நமக்கு பொதிப்பாராக. நடக்க வேண்டிய வழியிலே நம்மை கரம் பிடித்து நடத்துவாராக. சகல கர்த்தத்துவங்களும் உம்மை சேவித்து உமக்கு கீழ்பட்டி இருக்கும் உமக்கு ஸ்தோத்திரம். இதோ அண்ட சராசரங்களிலும் சர்வலோகங்களிலும் சர்வ சேனைகளிலும் சர்வ சிருஷ்டிகளிலும் சகல கர்த்தத்துவங்களிலும் கர்த்தராகியேசு கிறிஸ்து கர்த்தத்துவத்தின் தோலை அசைவையுடைய சர்வ வேலம் உள்ளவனாயிருக்கிறார். நமக்கு ஒரு இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. அவருடைய நாம் மதிசியமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, சர்வ வலமுள்ள தேவன் எனப்படும் கர்த்தத்துவத்தின் தோளின் அசைவர் மேல் இருக்கு. அவருடைய நாமம் ஹல்லேலூயா. அப்படியா கர்த்தருடைய கர்த்தத்துவத்தின் தோளின் அசைவை உடைய சர்வ வலமுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்தி சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷ்யக்காரும் உண்மையை சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தானியேல் 7:14 படி கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்க மகிமைக்காய் ராஜரீகத்துக்காய் கர்த்தத்துவத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? சகல ஜனங்களும் ஜாதியரும் பாஷ்யக்காரும் உண்மையை சேவிக்கும்படி உமக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ராஜரீகத்தின் மேல் ஆணையிட்டு அந்த மகிமையின் மேல் அபயமிட்டு ஓர் அபக்கார பதிலறி அந்த கர்த்தத்துவத்தின் மேல் ஆணையிட்டு ரீகலர ஷக்கர பதிலர கஷந்தர பதிலரி நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துறோம் கெத்தாவே. தேவரீர் பொய் சொல்ல மனுஷரோ, நீர் மனம் மாற மனு புத்திரரோ, தேவரீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, நீ நிறைவேற்றி வசனித்து நிறைவேற்றாதிருப்பீரோ. இப்படியெல்லாம் உடைய வார்த்தைகள் சொல்லுகிறது கேட்டாவே, நாம் வெறுமனை உம்மிடத்தில் வரவில்லை, வார்த்தையோடு வந்திருக்கிறோம், ஜீவ வசனத்தோடு வந்திருக்கிறோம். அப்பொழுது நீ அதை கொண்டு ஓடி வருவாய், உன்னிருந்தம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன்வசமாக திரும்பும், ஜாதியோட பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். ஏசாயா 65 நன்றி செலுத்துகிறோம். ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் உடத்தில் வருவார்கள். சங்கீதம் 65:2 நன்றி செலுத்துகிறோம். சகல ராஜாக்களும் உம்மை பணிந்து கொள்வார்கள், சகல ஜாதியரும் உம்மை சேவிப்பார்கள். சங்கீதம் 72:11 நன்றி செலுத்துகிறோம். பூமி மத நிறைவும் உலக மதன் குடிகளும் கத்தோடு. சங்கீதம் 24:1 நன்றி செலுத்துகிறோம். எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு, அவர் எல்லார் மேலும் எல்லோரோடும் எங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். எபேசியர் 4:6 நன்றி செலுத்துகிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். 1 யோவான் 5:20 நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புறாகிய நிறைவாகிய சரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தளினர். எபேசியர் 1:23 நன்றி செலுத்துகிறோம். சமஸ்தமும் உம்மை சேவிக்கும், 2026 வாக்கு தத்தம், சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். சங்கீதம் 119:92 நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறோம். யோபு 42:2 நன்றி செலுத்துகிறோம். ஓர் அப ஷக்கார் அபதிலரி, சகலமும் அவராலும் அவர் மூலமாம் அவருக்காம் இருக்கிறது, அவருக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாதாக, ஆமென். ரோமர் 11:36 சோதரம் ரீக்கலர ஷக்கர பதிலர கரதலர கரதிலர கரதிலரி, எவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது. யோபு 42:2 சோதரம், பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனே, பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எங்கள் தேவனை மகிமைப்படுத்தி நம்பியோடு கூட துதிக்கிறோம். ஏசாய 37:16 நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே, ஏசாய 5:11 நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய ரட்சணியம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய பரிசுத்தம், தேவனை அறிகிற அறிவு, நித்திய ஜீவன் சகல ஜனங்களுக்குள்ளும் உண்டாக. கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார். ஜாதியுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நீதி விளங்கும்படி அவர் இஸ்ரவேல் கோத்திரத்துக்காகவும் பூமியின் சகல குடும்பத்துக்காகவும் தமது கிருபையையும் தமது உண்மையை நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. பூமியின் வடக்கு காய் ஸ்தோத்திரம், பூமியின் கிழக்கு காய் ஸ்தோத்திரம், பூமியின் தெற்கு காய் ஸ்தோத்திரம், பூமியின் மேற்கு காய் ஸ்தோத்திரம், வடகிழக்கு, தென்கிழக்கு, மத்திய கிழக்கு, எல்லா கிழக்கு, எல்லா பகுதி திசைக்காய், 8 திக்குக்காய், 4 திசைக்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் கர்த்தராகியவன் பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து கம்பீரமாய் முழக்கமிட்டு பாடுங்கள் என்று சொல்லி, கம்பீரமாய் முழக்கமிட்டு பாடுகிற அந்த ஆர்ப்பரிப்பு, அந்த ஆரவாரம், அந்த அக்களிப்பு, பரலோக மகிமை பூமியை நிரப்ப, பரலோக தத்துவம் பூமியை நிரப்ப, பரலோக மகத்துவத்தின் முக்கியத்துவத்தின் ஐஸ்வர்யம் பூலோகத்திலே நிரப்ப, பரலோகத்தோடைய மர்ரூப மகிமைக்கு பிந்தின மகிமைக்கு சாட்சியாய் சபையானது மகிமை மேல் மகிமையட பாத்திரம் அடையும்படியாய். இந்த நாளிலும் பிதாவை நோக்கி நாங்கள் அபயமிடுகிறோம். பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. சங்கீதம் 33:8 நன்றி செலுத்துகிறோம். வாருங்கள், என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற இந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று எங்கள் பரிசுத்த இயேசு கிறிஸ்து வருகிற நாளிலே நம்மை மலது பக்கத்தில் நிற்கிறவளாய் காணும்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீரன் ஜனங்களாயிருப்பீர்கள். லேவியராம் 26:12 ஸ்தோத்திரம். மேலும் பர்வத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களுடைய கூட தேவனாய் இருப்பார். வெளிப்படுத்த 21:1-3 படிக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தில் உண்டான சத்தம் பூமியின் குடிகள் கேட்கும்படி
1: பரலோகத்தோட சித்தத்தை பூமியின் குடிகள் செய்யும்படி ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். சங்கீதம் 36:9 நன்றி செலுத்துகிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். சந்தே 1 யோவான் 5:4 விசுவாசித்தவளை பாக்கியவதி, விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவரே சகல ஜனங்களின் விசாலத்திலே வைக்கப்பட நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனாகிய தேவனுடைய நாமத்தின் மேல் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கவும் மனுஷகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன், கர்த்தருடைய நாமத்தில் கிறிஸ்தாகிய உலக இரட்சகரை உடைய ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் ஜீவனில் பலப்பட ஜீவ பரிபூர்ணம் உண்டாக ஜீவாதிபதியுடைய ஜீவ சமூகம் விளங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், நான் இன்று உரைக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீங்கள் கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ரீகாலர சந்தே பூமியிலிருந்து உயர்த்தப்பட்ட பின்பு எல்லோரையும் மண்டையில் இழுத்துக்கொள்வேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே நீர் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இன்றைக்கு 2026 ஆண்டவரே மே மாதம் 11 அப்பா யோவான் 12:32 படி கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து 2026 எழுப்புதலுக்காகவும் 21st century எழுப்புதலுக்காகவும் நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். நீதிமான்கள் பூமியை சொந்தெடுத்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சொந்தெடுத்துக் கொள்வார்கள். சங்கீதம் 37:22 நன்றி செலுத்துகிறோம். மத்தேயு 22:37 நடக்க 40 நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கட்டளையை தந்திரே, தியாய பிரமாணம் தீக்கசனமும் சகல தீக்கசனங்களில் நிறைவேறுகிற வார்த்தை மத்தேயு 22:37 தொடக்க 40 நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த மைமையின் வார்த்தைகளின்படி கர்த்தருடைய தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அன்பு குருவாயாக, உன்னை போல் பிறரை நேசிப்பாயாக என்று, பிறரை உண்மையாய் நேசிக்கிற நேச வைராக்கியமுடைய உண்மை உள்ளவர்களாய் கனி கொடுக்க ஒவ்வொருவருக்காகவும் பிறரை சப்போர்ட் செய்கிறோம். உண்மையாய் பிறரை நேசிக்கிறோம். ஆனாலும் எதிராளியான சத்ருவானவன் பிசாஸ் என்றும் பாம்பென்றும் வலுசற்பம் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பிசாசு ஒரே தூதன் கட்டி அவனை அக்கினி கடலே தள்ளி முத்திரையிட்டு ஜனங்களை மோசம் போக்காதபடி வேலி அடைத்தது போல இந்த 21st century 2026 பூமியின் குடிகள் கத்தருக்கு கனி கொடுக்கும்படி, கத்தரை அதெல்லாம் மோசம், கத்தருடைய ஜனங்களை எதெல்லாம் மோசம் பண்ணுகிறதோ அதெல்லாம் கட்டுண்டு போக, அழிக்கப்பட, அதமாக்கப்பட, அவமாக்கப்பட ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்தலைவர், உலகத்தலைவர், அதிகாரிகள், ஜனங்கள் யாவரும் சுயமமாய் கனி கொடுக்க, ஒரு சேதமும் அணுகாதபடி, ஒரு தீங்கும் அணுகாதபடி, பாவம் என்ற பிரிச்சியத்தோடு, பரிசுத்த வாழ்வோடு, நித்திய ஜீவனோடு, சதா காலங்களும் உயிருள்ள தேவனை சமாதானத்தோடும் சாங்கோபத்தோடும் ஆவியானவருடைய பிரசன்னத்திலும் மகிமையிலும் கனி கொடுக்கும்படியாய் மனுக்குலத்தை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்கல்ல கத்தாவ், எங்களுக்கல்ல முடிய நாமும் ஒன்றே மகிமைப்பட, உடைய எழுப்புதல் பற்றி பிடிக்க, உடைய அறுவடை பற்றி பிடிக்க, உடைய பெரிய காரியங்கள் பற்றி பிடிக்க, உடைய கிரைத்திராத அற்புதங்கள் பற்றி பிடிக்க, உடைய ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் பற்றி பிடிக்க, உடைய எண்ணி முடியாத அற்புதங்கள் பற்றி பிடிக்க தேவனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஜனங்கள் கத்தருக்கு பயப்படுதலை மேன்மை பாராட்ட, கத்தரை தெய்வம் என்று கண்டறிந்ததில் மேன்மை பாராட்டிலரி சகல ஜனங்கள் மேலும் விழுந்த கடமை என்ன? உன் தேவனாகிய கத்தருக்கு பயந்தவுடைய கட்டளையே கை கொள். அல்லேலூயா. கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கத்தருக்கு பயந்த அவருடைய கட்டளை கை கொள். இதுவே மனுஷர் மேல் விழுந்த கடமை. அவருடைய கட்டளை என்ன? உன் தேவனாகிய கத்தரை முழு இதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு பலத்தோடு, முழு சித்தியோடு, முழு மனதோடு அன்பு கூறுவாயாக, உன்னை போல் பிறரை நேசிப்பாயாக. இந்த அன்பின் கட்டளை பூமி எங்கும் நிறைவேற்றப்பட, சகல தேசங்களிலும் நாடுகளிலும் கண்டங்களிலும் உலகங்களிலும் கட்டப்பட, நியூ லோ பிரசன்னமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. நியூ லோவை பிரசன்னப்படுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேதத்தில் உள்ள வார்த்தை கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியா இந்த மகிமையின் வார்த்தையோடு தேவன் என்னோடு பேசினார். அந்த மகத்துவத்தின் உண்மையின் வார்த்தையை ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறேன் ஐயா. நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறேன் கர்த்தாவே. கோடி கோடி நன்றிகளும், கோடி கோடி சோதரங்களும், கோடி கோடி சுதிகளும் செலுத்தி மகிமையின் மனவாளனை மகிமைப்படுத்தி தொழுது கொள்கிறோம்.
0: ஹலிலூய ரஷக்கு உறவதில ரக்கரதிலே நீதிமான்களே தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். சங்கீதம் 68:3 நீதிமான்களாய் தேவனுக்கு முன்பாக மகிழ்றவர்களாய் ஆனந்த சந்தோஷம் அடைவர்களாய். சங்கீதம் 68:3 சொல்லி ஆனந்த பாக்கியத்தினால் ஆனந்த களிப்பினால் நித்திய மகிழ்ச்சியினால் ஆனந்த தைல அபிஷேகத்தினால் கம்பீரத்தினால் ஆர்ப்பரிப்பினால் ஆரவரிப்பினால் அக்கணிப்பினால் அகமகிழ்ச்சியினால் தேவன் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படி தேவட மகிமைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். கேத்தாவே பரலோக சந்தோஷம் நித்திய சந்தோஷம் ஆனந்த சந்தோஷம் சந்தோஷத்தை தேடி விபச்சாரிகளை தேடுகிறார்கள் ஆண்டவரே. சிகரெட்டுகளை அற்கோல்களை தேடுகிறார்கள் கேத்தாவே. ஏசப்பா இன்னுமாய் கேத்தாவே கஞ்சாக்கள் அபின்கள் ட்ரக்ஸுகள் மதுபோதைகள் சிகரெட்டுகள் சினிமாக்கள் நாடகங்கள் அருவறுப்புகளை தேடுகிறார்கள் ஐயா. சிற்றின்மங்களை தேடுகிறார்கள். சந்தோஷம் தேவடைய சமூகத்தில் இருக்கிறது, தேவடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. அவருடைய சமூகம் மிகுந்த பேரானந்தம், மிகுந்த சந்தோஷம். அவருடைய சமூகம் அவருடைய சமூகத்தின் பேரானந்தத்தினால் நிரப்பப்பட நித்தமும் அவருடைய சமூகத்தை தேட மன மகிழ்ச்சியின் செல்ல பிள்ளையாய் கத்தருக்கு கனி கொடுக்கும்படி வாழ்த்திய மனுக்குலத்தை ஆசீர்வதித்து செபிக்கேன் கத்தாவே. தேவையானது ஒன்றே தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அந்த நல்ல பங்கை தேடுகிற மனுக்குலமாக மனுஷ ஜாதியாக பரிசுத்த ஜாதியாக கனி கொடுக்க தேவனாகிய கர்த்தர் சர்வ பூமியை கடாட்சிப்பாராக, சகல ஜனங்களை கடாட்சிப்பாராக. பெரியோர் சிறியோர் ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் தனிமையானவர்கள் சிறுமியானவர்கள் யாவரையும் கடாட்சிப்பாராக. சகல ஜனங்களையும் கத்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கத்தராலே மீட்கப்பட்டவர்களாய் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பும்படி எங்கள் மகாராஜாவின் நகரம் எங்கள் சியோன் பர்வதம் புதிய எருசலேம் கத்தோடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கப்பட நன்றி செலுத்தி தொழில் கொள்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா ரபதலர சந்த ரபதிலரி நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரிசுத்தாவின் பலத்திலே உங்களுக்கு நம்பிக்கை பெறும்படிக்கு நம்பிக்கை இந்தவன் எல்லாவித விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ரோமர் 15:3 நன்றி செலுத்தி நன்றியோடு கூட துதிக்கிறோம். புறஜாதியரை விசுவார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலே தேவாவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் எம்மை கொண்டு நடப்பித்தவர்களை சொல்வதை அல்லாமல் வேறொன்றும் சொல்ல நான் துணிவதில்லை என்று ரோமர் 15:18 சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அப்பா கர்த்தர் தம் ஜமனத்தின் முன்பு முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே தந்தனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் ஏழத்தனையாய் ஏழு பகுதியின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். ஏசாயா 30:26 ஜனங்களுக்குள்ளே சகல முறிவும் கட்டப்பட அடிக்காயங்கள் குணமாக்கப்பட ஆலோசனை ஆச்சரியமானதுவன் செயல்களே மகத்துவமானதுவன் பெரியோர் சிறியோராய் யாவரும் கர்த்தருக்கு கனி கொடுக்க நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தர் மகத்துவம் உள்ளவர். தமிழ் சத்தத்தை கேட்க பண்ணி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பாராக என்று சொல்லி தமிழ் சத்தம் ஒவ்வொரு ஜனங்களும் கேட்க சொப்பனங்கள் தரிசனங்கள் வெளிப்பாடுகள் மறை பொருட்கள் சகல ஜனங்களும் தேவன் இறங்கி ஜனங்களோடு பேச உறவாட நன்றி செலுத்தி தமது புயத்தின் வல்லமையை தேவன் சகல ஜனத்துக்கும் காண்பிப்பாராக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களை குறித்து எதிரியானவன் புல்லாங்கு சொல்ல ஒன்றுமில்லாமல் வெட்கப்படுவதாக உபதேசத்திலும் விவப்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாதவனுமாகிய வசனத்தை பேசுவதுமாய் இருப்பாக. தீத்து 2:8 கர்த்தரோட வார்த்தையை பேசுகிற உண்மை உள்ள ஸ்தானாதிபதியாக ஒவ்வொருவரையும் மாசு வைத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. யோவான் ஸ்தானம் காலம் முதல் இதுவரைக்கும் கல்லூர் ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்றவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். மத்தேயு 11:2-12 கேட்டாவே கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறோம். மனுஷகுரான் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அப்பொழுது அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரர்களையும் அக்கிரம செய்களையும் சேர்த்து இவைகளை அக்கினி சூளையிலே போடுவார். இங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எங்கே இடர்களையும் அக்கிரமங்களையும் செய்கிறவர்களை எடுத்து அக்கினி சூளையிலே போடும் போது அங்கே அழுகையும் பெற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பரலோகத்திலே அழுகையும் இல்லை, பெற்கடிப்பும் இல்லை. அங்கே மகா பேரின்பம், மகா பேரானந்தம், மகா சந்தோஷம் இப்படி சம்பவிக்க இனி இருக்கிறது. அதனாலே அக்கிரம செய்கை விட்டு இடர்களை போடாதபடி தடைக்கல்லை கொண்டு வருகிறவன், தலைக்கல்லை கொண்டு வருவனுக்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று கர்த்தருடைய கிருபையை கூறி அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இப்படியாய் சகல குடும்பங்களும் சகல கனி கொடுக்கும்படி, சர்வ பூமியும் பிதாவின் ராஜ்யத்திலே கனி கொடுக்கும்படி, அழுகை இல்லாதபடி, கற்கடிப்பு இல்லாதபடி, இடர் இல்லாதபடி, உண்மையும் செம்மையுமாய் ஜனங்கள் சாங்கோமாய் கர்த்தருக்கு முன்பாக வாழ வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு உண்டாக, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை உண்டாக, கற்பத்தின் கனிக்காய் காத்துவர்களுக்கு கற்பத்தனி உண்டாக, திருமணத்துக்காய் காத்துவர்களுக்கு திருமணம் உண்டாக, பிரிவினை வாழ்வர்களுக்கு பிரிவினை சுவர் நீங்கி பிரச்சனைகள் போக்கி கர்த்தருடைய சமூகத்திலே பூமியின் குடிகளாய் சகல ஜனங்களும் அன்போடு ஐக்கியத்தோடு அன்பில் கட்டளையோடு கனி கொடுக்க வாழ்த்தி ஆசை வைத்து நன்றி செலுத்தி செபிக்கிறோம் கர்த்தாவே. கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சோதரங்களும் கோடி கோடி துதிகளும் மகிமைகளும் செலுத்துகிறோம். சகல ஊழியங்களையும் ஆசிர்வதிக்கிறோம், சகல தேசங்களையும் ஆசிர்வதிக்கிறோம், சர்வ பூமியை ஆசிர்வதிக்கிறோம். நன்றி செலுத்துறோம் கேத்தாவே, நன்றி செலுத்துறோம் கேத்தாவே, நன்றி செலுத்துறோம் ஐயா. ஏகோவாலும் இன்னும் இயேசு ஏகோவா நீ

இந்த உலகம் அவரை அறியும் ஊழங்கள் யாவும் முடங்கும் நாவு யாவும் துதிக்கும் எங்கள் இயேசு மீண்டும் வருவார். இந்த உலகம் அவரை அறியும் மூலங்கள் யாவும் முடங்கும் நாவு யாவும் துதிக்கும்.

வாழ்நாள் முழுதும் உமக்காய் வாழ்வோம், நீர் வரும் போது மைமை சேர்வோம், நித்திய வீட்டு வாழுவோம், முகமுகமாக உம்மை தரிசிப்போம், தூதர்களோடு உம்மை பாடுவோம், என்றென்றென்றும் உம்முடன் வாழ்வோமே. வாழ்நாள் முழுதும் உமக்காய் வாழ்வோம், நீர் வரும் போது மைமை சேர்வோம், நித்திய வீட்டில் வாழுவோம், முகமுகமாக உம்மை தரிசிப்போம், தூதர்களோடு உம்மை பாடுவோம், என்றென்றென்றும் உம்முடன் வாழ்வோமே. கண்ணிமைக்கும் நேரத்திலே தேர்ந்திடுவோம் பின்னில் யாவரும்

0: നിത്യ ജീവൻ നമക്കളിപ്പാർ രക്ഷകരെ നമ്പി വന്നിടേ. നിത്യ ജീവൻ നമക്കളിപ്പാർ வாழ்நாள் முழுதும் உமக்காய் வாழ்வோம், நீர் வரும்போது மைமையில் சேர்வோம், நித்திய வீட்டில் நின்றும் வாழுவோம். உபமுகமாக உம்மை தரிசிப்போம், தூதர்களோடு உம்மை பாடுவோம், என்றென்று உம்மிடம் வாழ்வோமே. இயேசு மீண்டும் வருவார், இந்த உலகம் அவரை அறியும், மூலங்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் துதிக்கும். எங்கள் இயேசு மீண்டும் வருவார், இந்த உலகம் அவரை அறியும், மூலங்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் துதிக்கும். நன்றி செலுத்தும் ஐயா. மனவாளனை வரவேற்கிறோம் கர்த்தாவே. எக்கால துணியோடு மாறவார் அடி முழக்க மின்னலோடு ஜுவாலித்தர் அக்னியோடு பிதாவின் மகிமையோடு பரிசுத்தவான்களோடு பரிசுத்த தூதர்களோடு பேரோசை உள்ள கைத்தாளங்களோடு மத்தியாயத்தில் பிரசன்னமாகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய இரகசிய வருகை பகிரங்க வருகை இது சம்பவிக்க இருக்கிறபடினால் இவைத்துக்கு பூமியானது ஆயத்தம் உள்ள விழிப்புள்ள மனவாட்டியாய் கனி கொடுக்க பூமி உண்டையின் மேல் வீற்றிருக்கிற மனவாளனை வரவேற்கிறோம். வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து எல்லா மனுப்புத்தரையும் காண்கிற எங்கள் தேவனுக்கு முன்பாக வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து எல்லா மனுப்புத்தரையும் காணும்படி தன்னை தாழ்த்துகிற தேவனுக்கு முன்பாக நாங்களும் தாழ்மைப்பட்டு பூமியின் பிடிகளாய் முழங்கால் படியிட்டு பிதாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை ஏற்றுகிறோம், ஒன்றான மெய்தேவனை உம்மை தொழுது கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய சர்வ வலிமுள்ள தேவனே உம்மை நந்தியோடு கூட துதிக்கிறோம். பெரியோருக்கும் சிறியோருக்கும் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் எல்லாருக்கும் ரட்சிப்பை அருளத்தக்க தேவ கிருபையின் பிரசன்ன மாதிரி ரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் இந்நாட்களில் வெளிப்படும்படி நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தாவே ரட்சிப்பின் அதிபதியை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வபூமியின் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்தின் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். உண்மை சத்தியமுள்ள மெய்யான தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். சகல ஜாதிகளிலும் சீஷத்துவத்தின் பூர்ண நிறைவேற தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். கோடி கோடி நன்றிகள், கோடி கோடி சோத்திரங்கள், கோடி கோடி துதிகள், கோடி கோடி புகழ்ச்சிகள், கோடி கோடி கீர்த்திகள், கோடி கோடி ராஜ்யங்கள், கோடி கோடி வல்லமைகளை செலுத்தி பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஐயா பரிசுத்தரையுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆவியினால் நிரப்பும் வருஷம் பரிசுத்த ஆவியின் தரங்களினால் கலிகளினால் தாளுந்துகளினால் நிரப்பும் பிதாவின் சமூகம், பிதாவின் பிரசன்னம், பிதாவின் மகிமை ஜனங்களை பூர்ணப்படுத்திட்டு ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணப்பட வந்த தேவன் ஆகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் சமாதானமும் சகல தேசங்களுக்கும் நாடுகளுக்கும் கண்டங்களுக்கும் உணவும் உண்டாகட்டும். யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும், யுத்தங்கள் முடிவுக்கு வரட்டும். ஆண்டவரே பிரிவினைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தவிப்புகள் போகட்டும். அழிந்து போ, அக்காலே போ, சாத்தானே விலகி போ, மீண்டும் வராதே. எல்லையே போட்டி செபிக்கிற மேசுவின் நாமத்திலே ஜனங்கள் மோசம் போகாதபடி விடுதலை ஆகிட விடுதலை கொடுக்கிற மெய்யான ஜீவனை கொடுக்கிற சர்வபூமியின் ஜனங்களுக்கு மாசுவாதத்தை வப்பத்தையும் தனியும் சகலத்தையும் கொடுக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். சகல ஜனத்துக்கும் ஜீவனையும் சுவாசத்தை சகலத்தையும் அருளுகிற சர்வ வல்லமுள்ள தேவனங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அப்படியாய் பரிசுத்த பிதாவே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். சங்கம முடியங்கள், கொஸ்பலைப்பை முடியங்கள், பிரேரைப்பை முடியங்கள், மியூசிக் ஐப்பை முடியங்கள், ஆமீனைப்பை முடியங்கள், வலிமை நிலைகள் முடியங்கள், ஏஞ்சல் கீவி முடியங்கள், ஜீஃபேனைப்பை முடியங்கள், ஆமீன் கத்தராய் இயேசுவை வாரம் முடியங்கள், காய்ப்புரை இன்டர்ஷியல் ஜப குழுக்கள் யுனைடெட் பெந்தகோஸ்தே ஊழியங்கள் போப் சேஞ்சேரி ஊழியங்கள் பிலடெல்பியா ஊழியங்கள் சியோன் ஊழியங்கள் மேசியா ஊழியங்கள் கல்வாரி கல்வாரி நாதா ஊழியங்கள் கேசமணி ஊழியங்கள் ஜீவாதிபதி ஊழியங்கள் மனவாட்டி ஊழியங்கள் மேசியா ஊழியங்கள் ஜீசஸ் கால் ஜீசஸ் ரிடீம் ஜீசஸ் மீட்ஸ் எல்லா ஊழியங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. ஜபத்தொன்னு ஊழியங்கள் சுவிசேஷ சபை கத்துடைய சபை சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். செவன் டே அட்வான்டேஜ் ஒப்பு கொடுக்கிறோம். யெகோவான் விக்னேஷை ஒப்பு கொடுக்கிறோம். யெகோவான் சாட்சிகளை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாய் கத்தாவே ஏசப்பா கத்தலிக் மூமெண்ட்ஸ்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவ டினாமினேஷனையும் ஒப்பு கொடுக்கிறோம். கத்துடைய நாமம் தரிக்கப்பட்ட பிதாவின் புத்திரராய் பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட மனம் திரும்பி குணப்பட்ட நீதிமான்களாய் வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறோம். கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி ஸ்தோத்திரங்களும் வெற்றிக்கு முன்பாக பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒப்புரவாகி கொண்ட இயேசு கிறிஸ்துவின் திருரத்தத்தை சாட்சி வைத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையை ஐசுவரியத்தின்படி தேவ பக்தி உள்ள ஜனங்களாய் மீட்கப்பட தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கும். அடியேன் இணைத்தரலும் அடியேன் குடும்பத்தை இணைத்தரலும் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் இணைத்தரலும் அப்படியா இணைந்திருக்கிற பரிசுத்தவான்கள் ஒளிபரப்பாகிற பட்டணங்கள் கிராமங்கள் கண்டங்கள் நாடுகளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள் யாவரையும் இந்த நாளிலே தேவன் இணைத்தரலும். ஆமீன். கத்ரா இயேசுவே வாரும். அல்லேலூயா. க்ளோரி டு காட். நன்றி செலுத்துறோம். வருகையை கொண்டாடும். வருகை அறிவிக்கும். பரலோகத்துக்கத்த செய்திகளை பிரசங்கிக்கும். தந்த தரிசன நிறைவேறுதலுக்காக தொடர்ந்து எங்களுக்காக திறப்பில் நின்று ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அடியாளும் விடுதலையோடு வந்து உங்களுக்காக ஜெபிக்க எனக்கு உதவியாயிருக்கும். ஜெபக்கடனை உங்கள் மேல் வைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. திருமணமான ஜோன் பிண்டியாக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தில் சுபத்திரமாய் மீண்டும் ஆண்டவரே கணவன் மனைவியாய் உற்றவர்களோட நண்பர்கள் சொந்த பந்துகளோடு சமாதானமாய் ஜீவனம் பண்ண தேவன் ஒரு சத்துவத்தை தாய் சௌரங்களோடு ஐக்கியமாக ஒற்றுமையாக ஒரு அற்புதத்தை கூறி ஜபிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே இந்த மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அப்படியா ஏனோக் மேகன் லீவாய் மேசியா லீவாய் மேசியா ஏஞ்சலினா குளோரியாக்காய் நன்றி செலுத்தும். பிள்ளைகளை ஆசிர்வதிங்கோ. செல்லங்களோடு சஞ்சரிக்க பேச தேவனை உதவி செய்யுங்கோ. அவரை வாட உதவி செய்யுங்கோ. பிள்ளைகளை ஆசிர்வதிங்கோ. கனிமணியை போல காத்துக்கொள்ளுங்க. உங்களோட நாமம் மைமப்பட இவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க. அதே போல் ஐசாக் மூத்த மகன் ஐசாக் சாரா உத்தமி மேர்சி அதியனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜெஷுவா கை நன்றி செலுத்தும். பிள்ளைகளை ஆசுவதிங்கோ. பரிசுத்தப்படுத்துங்கோ. கத்துடைய நாமத்தில் பிள்ளைகளை கண்மணி போல் காத்து தேவ பக்தியிலே தேவ பரிசுத்திலே ரட்சணியத்திலே சகல ஜனங்களையும் சீஷர் ஆக்குற பணியிலே அவர்களும் இணைந்து கொள்ள தேவர்களோடு பேசுங்கோ. சுப்படங்கள் தரிசனங்களிலே வெளிப்பாடுகள் மறுபொருட்களை கொடுத்து ஆசுவதிங்கோ. நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல டேனியல் ஜோஷுவாக்காய் ஜெபிக்கிறோம். கோர்னி ரீட்டாக்காய் ஜெபிக்கும். இந்த பிள்ளைகளையும் பொறுப்படுங்கோ. தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாய் தேவ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளாய் ஊழியத்தில் பங்கு கொள்கிற பிள்ளைகளாய் தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்துக்காக உழைக்கிற பிள்ளைகளாய் ஸ்தானாதிபதிகளாய் பூமியின் எங்கும் பிரபுக்களாய் கர்த்தருடைய நாமத்தில் நாட்டி ஆசுவைத்து ஜெபிக்கிறோம். பிதாக்களுக்கு பதிலாக உன் பிள்ளைகள் இருப்பார்கள். பூமி எங்கும் பிரபுக்களாய் இருப்பார்கள் என்று நீர் தீக்கசனமாய் தந்த வார்த்தை நம்முடைய சமூகத்தில் நினைப்பூட்டி பிதாவே நன்றியோடு கூட துதிக்கிறோம். சர்வ பூமியின் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சகல ஜனங்களின் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். சகல ஜாதிகளின் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஒன்றான மெய் தேவத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். எரேமியா 10:10 சொல்லுகிறது, கர்த்தரே மெய்யான தெய்வம் நித்திய ராஜா சமாதான பிரபு சர்வ வல்லமுள்ள தேவன். அவருடைய சர்வ வல்லமைக்கு முன்பாக பர்வதங்கள் மெழுகு போல் உருகி போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட பிரசன்னத்தையுடைய சர்வ வல்லமுள்ள உயிருள்ள தேவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி எல்ஷடா என்ற நாமத்தையுடைய தாயை போன்ற மார்பையுடைய தேவனை ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அறிமுகப்படுத்தி எங்கள் பாரங்களை தாய்மார் மேல் தாய்மாராகிய நாங்கள் எங்கள் பாரங்களை பிதாவாகிய தேவன் மேல் எல்ஷடா என்கிற நாமத்தை உடைய தாயை போன்ற மாண்பையுடைய தேவன் மேல் வைத்து கனி கொடுக்கும்படி தாழ்மைப்படுவோம். நன்றி செலுத்துகிறோம். இணைந்திருக்கிற பரிசுத்தவங்களை இப்படியா மஞ்சுளா அம்மா திருச்செல்வம் ஐயா பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் உற்ற உறவுகள் நண்பர்கள் சொந்த பந்துகள் சகல ஜாதிகளையும் ஒப்பு கொடுத்து ஊழியங்களையும் ஒப்பு கொடுத்து இன்னும் பிரகாசிக்க இன்னும் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர இன்னும் தேவ மகிமையும் தேவ கிருபையும் தேவ பலனும் தேவ சுகமும் தேவ ஆரோக்கியமும் விளங்க தேவ ஆசுவாதம் விளங்க கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும். இன்னும் தேவ ஞானம் தேவ புத்தி தேவ வல்லமை ஆவியின் பலன் ஆவியின் அனுக்கிரகம் இன்னும் விடுதலையோடு கழிப்போடு கர்த்தருடைய வருகை பரியந்தம் புது பலத்தோடு உற்சாகத்தோடு தெய்வீக சுகத்தோடு கனி கொடுக்க தேவ ஆவியான குடும்ப
1: குடும்பமாய் ஆசிர்வதிக்க தேவனே உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். அதே போல பிரேமில்லா தேவராலயம் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே பாபா என்று சொல்லப்படுற பிரேமில்லா தேவலா அவருடைய ஊழியங்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்க அவருடைய பிரேயர் டீமையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். மக்களோடு இணைந்து கொள்ள தேவனே உமக்கு சித்தமானார். வழி திறந்து தாருமுடைய கரத்தில் சௌரியை ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கத்தருடைய ஆவியானவர் அசைவாடி பெரிய காரியங்களை செய்வீராக. மே நன்றியோடு கூட துதிக்கிறோம். பிரதர் ஹாஸ்பிட்டலில் இந்த ஹோமில் இருக்கிற அவருக்காய் ஜெபிக்கும். அவங்களுக்கு ஆதியில் ஊழியம் செய்த தேவ மனுஷன் ஐயா அவருடைய காரியங்களை மேல் போட்டுக்கொண்டவருக்காய் பிணைக்கப்படும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்த ஜீவிதா குழந்தைக்காய் ஜெபிக்கும். பிள்ளை பேசாமல் இருக்கிறாள், குழந்தை பேசும்படி கத்திற்கு உதவி செய்யும். இந்த புத்தி சுவாயினமான ஒரு வாலிப பிள்ளையை குறித்து பேசினார்கள். ரோமன் கத்தலிக் தாய்ந்த பண கத்தரை சேவிக்கிறார்கள். அந்த பிள்ளை புத்தி சுவாயினமாக இருக்காண்டவர் அந்த குமாரனுக்காய் ஜெபிக்கிறோம். கத்தோட நாமத்தில் எல்லாமே ரட்சிக்கப்படவர் நம்முடைய சித்தம். அந்த பிள்ளையும் புத்தி நீங்கி சுகமடை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். டிசேபிள் சிச்சுவேஷன்ல இருக்கிறவர்கள் ரெகுலருக்கு வர, ஆண்டவர் மென்டல் சிச்சுவேஷன்ல இருக்கிறவர்கள் ரெகுலருக்கு வர, இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறார்களோ எல்லாம் சத்துடைய நாமத்தில் சுமமும் நன்மையும் கிருபையுமாய் கனி கொடுக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். கோடி கோடி நன்றிகளும் கோடி கோடி சூத்திரங்களும் கோடி கோடி துதிகளும் புகழ்ச்சிகளும் கீர்த்திகளும் ராஜ்யங்களும் வலிமைகளும் செலுத்தி சதா காலங்களும் இருவோடி இருக்கிறதை பணிந்து கொண்டு தொழுது கொண்டு ஆராதித்து துதித்து ஸ்தோத்தரித்து எங்கள் மனவாளன் மகிமைப்படும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் வீடு கட்டித்தாரும் சாங்கும்மை கத்தருக்கு முன்பாக கனி கொடுக்க இஷ்டவேல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணும். ஆண்டவரை தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் தனித்து சுகமாய் வாசம் பண்ணும் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய உன்னதமானதோடைய ரத்தம் தாழ்த்தி கழுவப்பட்ட இஷ்டவேலர்களாய் ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற இயேசு கிறிஸ்துவின் புத்திரராய் இயேசு கிறிஸ்துவின் சீஷராய் இயேசு கிறிஸ்துவின் சிநேகிதராய் இயேசு கிறிஸ்துவின் கட்டளையும் கற்பனை நியமங்களையும் கை கொள்கிறோம். உண்மை உள்ள நீதிமான்களாய் திகழ நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவே இந்த நாளிலும் அடியேன் வேதனையில் இருந்தேன், என் வேதனையை போக்கி அழைத்து வந்து இந்த நாளில் உமது மகிமையை விளங்க பண்ணதுக்காய் உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையதே. எங்கள் இரட்சிப்பின் அதிபதியை முயற்சி போற்றி வாழ்த்தி வணங்கி ஆராதித்து சகல ஜனங்களிலும் சர்வ பூமியிலும் சகல ஜாதிகளிலும் சகல பாஷைக்காரர்களிலும் சகல கோத்திரத்தாரிலும் மாமிசமான யாவேரிலும் இரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் விளங்கும்படியாய் உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி தொழுது கொள்கிறோம். ஒன்றான மேதேவனை உயர்த்தி தொழுது கொள்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனை உயர்த்தி தொழுது கொள்கிறோம். பரலோகத்தின் தேவனை உயர்த்தி தொழுது கொள்கிறோம். பரிசுத்தமும் பயங்கரம நீதி உண்மையும் உள்ள கர்த்தரை உயர்த்தி தொழுது கொள்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவனவர் பரிசுத்தர் இருந்தவர் அவர் பரிசுத்தர் இருக்கிறவர் அவர் பரிசுத்தர் வருவராகிய எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்தி பரலோகத்தின்வனை மகிமைப்படுத்துகிறோம், தொழுது கொள்கிறோம், ஆராதிக்கிறோம், விசுவாசத்தை தொடக்கிறோம், முடிக்கிறோம். ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே எங்கள் விண்ணப்பங்களை மன்றாட்டுகளை துதிகளை ஆராதனைகளை ஜெபங்களை செலுத்தி பிதாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பூமியிலே கர்த்தருடைய நாளுக்குரிய எழுப்புதலும் ஆயத்தமும் அறுவடையும் ஏராளமாய் தாராளமாய் சம்பூர்ணமாய் அதிகதிகமாய் மிகுதியாய் திரள் திரளாய் பரிபூர்ணமாய் நிறைவாய் நிறைவாய் உண்டாக தேவனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். கூடா கொடி நன்றி பலிகள், கூடா கொடி சோத்திர பலிகள், கூடா கொடி துதி பலிகள், கூடா கொடி புகழ்ச்சி பலிகள், கீர்த்தி பலிகள், ராஜ்யத்தின் பலிகள், ஆனந்த பலிகள், சமாதான பலிகள், நன்றி பலிகள், சோத்திர பலிகளை செலுத்தி பிதாவை மெய்த்தொழுது கொள்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியான தேவனுடைய அபிஷேகத்தினாலே மனுக்குளம் தேவ மகிமையிலே நிரப்பப்பட, தேவ சந்தோஷத்திலே நிரப்பப்பட, தேவ சமாதானத்திலே நிரப்பப்பட, பரிசுத்தாவின் பரிசுத்தத்தின் கொண்டாடுதலே நிரப்பப்பட, குற்றமற்ற கருதையற்ற கபடற்ற மாசற்ற உத்தம ஜீவனம் பண்ணுகிற உண்மையும் சத்தியமுள்ள ஜீவனுள்ள மெய்யான தேவனுடைய உண்மையும் சத்தியமும் சகல ஜனங்களையும் காக்க சத்தியவரனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தி தொழுது கொள்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே பரலோகத்தின் தேவனே நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஹல்லேலூயா, க்ளோரி டு காட் இன் த ஹையஸ்ட். நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். ரீகபஷக்குரபதிலரக்குரதிலரி. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பிரவீன்சனுக்காய் ஜெபிக்கிறோம். கத்தோட சமூகத்திலே தாமுவேல் என்று எண்ணெய் பூசி ஜெபித்த பிள்ளை ஆண்டவரே, அந்த பிள்ளையின் காரியங்களை பொறுப்படுங்க, அந்த பிள்ளையை ஆசிர்வதிங்க, அந்த பிள்ளையின் திருமணங்களை வாய்க்கு பண்ணுங்க. பிருந்தாக்காய் ஜெபிக்க அந்த சௌரியம் ஆசிர்வதிங்க, மகளை ஆசிர்வதிங்க, பிள்ளையின் தேவைகளை சந்தித்து திருமணங்களை ஆசிர்வித்து கொடுங்க. இந்த வருஷத்தில் அவர்களுடைய திருமணங்கள் இருக்கிறது, அவர்களை ஆசிர்வதிங்க. உங்களை கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். பிரதர் ரவிக்கா ஜபிக்கிறோம், இயேசு நாமத்தை சௌரனை ஆசிர்வதிங்க, ரச்சித்து கொள்ளுங்க. ஆதி அன்புக்குள்ளே திருப்புங்க, தேவ மகிமைக்குள்ளே திருப்புங்க. உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கத்துடைய ஆவினால் ஆகும் என்ற தேவோட வார்த்தையின்படி, தேவோட உடன்படிக்கையும், தேவோடைய உண்மையும், தேவோடைய இரக்கமும், தேவோடைய சமாதானமும், தேவோடைய ஆறுதலும், தேவோட சாங்கோபமும், தேவோட மகிமையும் ஜனங்களை மூட, தேவட மாமிசமான யாவு மேகமாய் காணுகிற பரிசுத்தாவின் மகிமைக்குள்ளாக சகல ஜனங்களை தந்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். வாதிகள், பிணிகள், பீடைகள், பிள்ளைசுனியங்கள், சேவினைகள், மாந்தியங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், விக்கிராதானிகள், கஞ்சாக்கள், அபிதிகள், ரக்ஸுகள், மதுபோதைகள், சிகரெட்டுகள், சினிமாக்கள், நாடகங்கள், அரவெறுப்புகள் ஒன்றும் இல்லாதபடிக்கு மனுக்குளம் சாங்கோபமாய் கத்தோடைய நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்பட்ட பராக்கிரமத்தின் சத்துவத்தின் வல்லமையினால் மூடப்பட, பூமி கத்தோட மகிமை அறிகிற அறிவினால் பூமி கத்தோட மகிமையினால் நிறைந்திருக்கும் என்று மர்வ மகிமைக்கு சாட்சியாய் மீட்கப்பட, பரலோக மகிமை பூமியை நிரப்ப பிதாவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசை வைத்து செபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Lord Jesus coming soon. Kathara Yesu Christu seekiram varugira. Yesu Christu vieno brando. Senya Yesu Christu arivi taravi. Padadings badas. Yesu Swami seitha kai benin benin enava. Jesus victoring come. Barukka babishem adonai. Elmasi jendi kareem. Tiptali apkup taptali. Sirapesos epsidos sidoma. Greek. Bangladesh. Arabic. Hebrew, Dutch, Singalam, Filipino, French, Spanish, Tamil, English, சகல மொழிகளிலும் இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் என்று கூறி அறிவித்து, இயேசுவின் கிறிஸ்துவின் வருகைக்குரிய எழுப்புதலும் அறுவடையும் பூமியெங்கும் விளங்க, சகல மொழி ஜனங்களும் சகல தேசங்களிலும் சகல ஜனங்களிலும் சிஷ்யத்துவத்தின் பூர்ண நிறைவை கூறி வாழ்த்தி ஆசை வைத்து செபிக்கிறோம் எங்கள் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Glory to God in the highest. Thank you, mighty God. நன்றி செலுத்தும் திங்கட்கிழமை நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடன் பாரங்களோடு இருக்கிறவர்கள் கடன் பாரங்கள் நீங்கட்டும், தேவைகளோடு இருக்கிறவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டும், குறைவுகளோடு இருக்கிறவர்கள் குறைவுகள் நிறைவாகட்டும், பரலோக ஐஸ்வர்யம் பூமியை நிரப்பட்டும், பூமியை பரப்பட்டும், பூமியை சுந்தரிக்க சகல ஜனத்துக்கும் உதவி செய்யும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுள்ளமே இளைப்பாரிடு, இயேசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, இயேசப்பா உனக்கு

இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார், நோயின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னையும் உயர்த்தி விட்டார், என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார், மன்றாடும் போது செவிசாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழச் செய்தார், என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார், விண்ணப்பம் கேட்டார் அன்பு கூர்வேன், விடுதலை தந்தார் நன்றி சொல்வேன், என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார், ரட்சிப்பின் பாத்திரம் கையில் நேந்தே ரட்சகர் நாமம் உயர்த்திடுவோம், எம்முள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உமக்கு நன்மை செய்தார். யாரெல்லாம் வேதனைகள் துன்பங்கள் துயரங்களோடு இருக்கிற அவளுக்கெல்லாம் அந்த நன்மை செய்யும்படி தான் இளைப்பாறுதலுக்குள்ளே ஆவியாத்தம சரம் காக்கப்பட விடுதலையோடு களிப்போடு மன மகிழ்ச்சியோடு மனரமையோடு உற்சாகத்தோடு புதுபலத்தோடு புதுக்கிருபியோடு மகிமையின் தேவனுக்கு மகிமைப்படுத்த மனுக்குலத்தை இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று கத்தருடைய துதியை சொல்லி வருகிற மனுக்குலமாய் மனுஷ ஜாதியாய் ஆணாய் பெண்ணாய் பெரியோராய் சிறியோராய் யாவரையும் பரிசுத்த பிதாவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாருங்கள் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உலக தோற்றத்துக்கு முன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பிதாவின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று அழைக்கிற அந்த பாக்கியத்தின் குரல் எங்கள் உள்ளங்களிலே கேட்டு எங்கள் செவிகளிலே கேட்டு நம் யாவரும் கனி கொடுக்க பாத்திரப்பட என்று நாள் ஒரு ஜபத்தை செய்ய எனக்கு கிருபை தந்தக்கா நன்றி அம்மா, தேங்க்யூ. எனக்காக ப்ரே பண்ணத்துக்காக தொடர்ந்து ப்ரே பண்ணுங்க அம்மா, ஒரு நாள் எனக்கு ப்ரே பண்ணி தாங்கோ. கூட ஊழியம் இன்னும் பெருக பெருக கத்துடைய நாமம் மைமைப்பட வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம். என்னை பெற்றெடுத்த தாய்க்காய் ஸ்தோதிரம். கத்துடைய நாமத்தின் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி தேவக்கரம் ஒரு கூட இருந்து சரத்தில் இருக்கிற பலவீனங்கள் குறைவு

கர்த்தருடைய நாமத்திலே சரோஜினி தேவி மகாதேவன் செல்லத்துறை அவக்கா ஜபித்து கொள்ளுங்கோ. பூமியனத்திலும் அதி உன்னதமான தேவனுக்காக மன்றாடுகிற ஊழியக்கார பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். சகோதரி அனிஷியா மகாதேவன் சேரமான ஊழியத்தில் சபை வாங்கி செஸ் முஷ்தா சில சபை வாங்கி ஹோப் செஞ்சுவரி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மயமப்படுவதாக. இதோட நாமம் மயமப்படட்டும். நன்றி செலுத்துகிறோம். இப்படி அடியாலும் தரிசனமும் நிறைவேற்றப்பட சகல ஜனத்துக்கும் ஜெப வீடு எனப்படுகிற ஜெப வீடு வீட்டில் திறந்திருந்து அதே கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்க பிதாவை நோக்கி அனுதினமும் ஜெபிக்க ஜெயங்கொள்ளவும் தேவன் பாராட்டின இரக்கங்களுக்காக தயவுகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்தும் ஜீவாதிபதிக்கு போற அகிலன் செல்வி திலுக்ஷன் ரெபேக்காவை ஒப்பு கொடுத்து திலுக்ஷி ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய நாமத்தில் அவர்களையும் ஆசீர்வதித்து அவர்களும் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இருக்கிறார்கள். அவருடைய கரங்களிலும் கர்த்தருடைய கரம் விளங்க ஒப்பு கொடுக்கும். அயலனுக்கு இருக்கிற அஸ்மா குணமாக அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல சாராள் காந்தன் அவருடைய பிள்ளைகள் நாலு பேருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். திருமணமான மகளுக்காய் ஸ்தோத்திரம். அவர்களையும் ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய குடும்பங்களிலும் முதல் அற்புதமும் அதிசயமும் விளங்க உடைய கரம் அசைய உடைய நாமம் மயமப்பட உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் என்ற எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்குது என்ற நம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணாதபடி ஒருமித்து கூடாதபடிக்கு பிரித்து வைத்து பிரிவினைகளை போட்டு மெனக்கிளேசங்களை போட்டு எல்லா கிரிகளும் அழிந்து இயேசுவின் நாமத்திலே நீங்கி சகோதரர்களாய் பரிசுத்தவான்களாய் பரலோக பிரஜைகளாய் கனி கொடுக்க இயேசுக்கு ரத்தத்திலே சம்பாதிக்கப்பட்ட சொத்தாக சுதந்திரமாக பங்காக மனுக்குளம் பிதாவே உமக்கு முன்பாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம். இயேசு எங்கள் செல்வம், இயேசு எங்கள் சொத்து, இயேசு எங்கள் பங்கு, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. Glory to God in the highest. நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஷெப்பர்டுக்காய் ஷேலிக்காய் அவருடைய ரெண்டு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் ஆசீர்வதிங்க கத்த அவங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க பூர்ண ரட்சிப்பினால் ஷெப்பர்டும் சபை கூடுதலுக்கு செல்ல சபையில கத்தரை சேவிக்க அழைத்து போங்க ஆண்டவர். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆன்லைன்ல பார்க்கற எல்லாம் சபையை கட்டி சபைக்கு கத்தருக்கு சாட்சியாக வாழ உதவி செய்யுங்கப்பா. இந்நாட்களிலே கொரோனா முடிந்து விட்டது. இனி அழிவுநாசம் நிலைகளில் கேட்கப்படுவதில்லை. வாசல்கள் தோறும் துதி என்றும் ரட்சிப்பு என்றும் சொல்லும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டாலும் உண்மை உள்ளவர்களும் பெருகும்படி பெருகினால் அங்கே தீமை இல்லை, பொல்லாப்பு இல்லை, கோபாக்கினை இல்லை, அநீதி இல்லை, யுத்தம் இல்லை, ஒரு தீமையும் இல்லை, ஒரு துக்கமும் இல்லை, ஒரு சஞ்சலமும் இல்லை. சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் மனரம்யமும் ரட்சிப்பின் கம்பீரமும் ரட்சிப்பின் ஆர்ப்பரிப்பும் ரட்சணியமும் வல்லமையும் சகல ஜனங்களை மூடிக்கொள்ள எங்கள் உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சகல ஜனங்களையும் வாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளாய் பேர பிள்ளைகளாய் மருமக்களாய் உற்றாராய் உறவினர்களாய் நண்பர்களாய் சொந்த பந்துகளாய் சகல ஜனமாய் சகல ஜாதியாய் சகல பாஷியக்காராய் சகல கோத்திரத்தாராய் மாமிசமான யாபேராய் சகல ஜனங்களும் கனி கொடுக்க பிதாவே உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி தொழுது கொள்கிறோம். அடியாளுக்கு ரோமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காது போகட்டும். அடியாளின் புத்தர் ஐந்து பேருக்கும் ரோமா உருவாக்கப்படுற எந்த ஆயுதங்களும் வாய்க்காது போகட்டும். அடியாளின் மருமக்கள் ஐந்து பேருக்கும் ரோதமா உருவாக்கப்படும் சந்திப்பின் கரத்தில் தந்து வாழ்த்தி ஆசுவித்து செபிக்கிறோம் அன்பு பிதாவே. அமேன், அமேன், அமேன். Praise the Lord. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துறோம். நன்றி செலுத்துறோம். பூமி எங்கும் சகல தேசங்களிலும் சகல நாடுகளிலும் சகல கண்டங்களிலும் சகல உலகங்களிலும் சகல ஜனங்களிலும் சிஷ்யத்துவத்தின் பூர நிறைவை கூறி வாழ்த்தி ஆசிர்வதித்து செபிக்கிறோம். விண்ணப்பம் பண்ணுவார் உண்டோ என்று பார்க்க கர்த்துடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கி கொண்டு இருக்கிறது. தொடர்ந்தும் அந்த விண்ணப்பம் பண்றவர்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்துடைய நாமம் மயமப்படும்படியாய் தேவட சமூகத்தை நாடவும் தேவடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கவும் தேவட சமூகத்தில் நிலைத்திருக்கவும் அனுகுலத்துக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மனுஷ சாதிக்கு உதவி செய்யும் மானும் பெண்ணுமாய் தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புக்கு உதவி செய்யும் ஆணாயும் ஆணாயும் பெண்ணாயும் பெண்ணாயும் நடப்பிக்கிற கிரியைகள்

பரிசுத்தத்தை கூறி, தேவ ரட்சிப்பை கூறி, தேவ மகிமையை கூறி, தேவ நீதியை கூறி, உத்தமத்தை, நேர்மையை, உண்மையை, செம்மையை கூறி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இனி நான் பூமியின் மேல் கோபம் கொள்வதில்லை, மழையினால் வெள்ளத்தினால் பூமியை அழிப்பதில்லை என்று வானவில்லை போட்டு, கர்த்தாவே நீங்கள் அந்த வானவில் மழை பெய்த வேளையில் வானவில் தோன்றும் போது அந்த வானவில் பூமியில் கோபம் கொள்வதில்லை என்று அடையாளமாய் இருக்கும் என்று சொன்னீரே. இதோ அந்த வானவில்லை விரித்து நோவா காலத்து வானவில்லை கூறி எங்கள் தேவன் நீர் கோபம் கொள்ளாதபடிக்கு சகல ஜனங்களை முடத்தில் ஒப்புவித்திருக்கிறோம். ஆண்டவரை யாரும் மனுஷர் ஆணும் பெண்ணுமாய் தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் மகிமையின்படி சகல ஜனங்களிலும் சிஷ்யத்துவத்தின் பூர்ண நிறைவை கூறியிருக்கிறோம். எங்கள் ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் வேர்ல்ட் ஜஸ்டின் ட்ரூடோக்காய் ஜெபிக்கிறோம். சர்ஜரி நல்லபடியாக முடிந்தென்று சொன்னார்கள். அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசைகளும் உதவிகளும் நன்மைகளும் கிருபைகளும் கர்த்தராலே அருளப்பட வேண்டும். எனவே பிள்ளைகள் பேர பிள்ளைகள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கொடுத்து துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோதரிக்கிறோம். கர்த்தாவே இயேசப்பா, அவர் வருகால எதிர்கால பிரசிடண்டாக அவருடைய குமாரனையும் தெரிந்து கொண்டிருக்க பிரமிஸ்டராய் அக்குமாரனு மெழுந்த சந்ததியாய் தவுப்பனாய் கிராண்ட்பாவாய் தவுப்பனாய் பிள்ளையாய் தேசத்தை ஆள இந்த குடும்பத்தை தேவன் முன்குறித்து வைத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தவர்களுக்கு ரோமா உருவாக்கப்படுற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதபடி தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து காக்கும்படி தேவன ஆசீர்வாதத்துக்குள் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கெல்ல கர்த்தாவே எங்களுக்கெல்ல முடிநாமம் ஒன்றையும் மகிமைப்படும் அற்புதத்தின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோதரிக்கிறோம். மனுஷ தெய்வம் தேவ கிருபையும் தேவ சமயமும் தேவ ரட்சிப்பும் தேவ பரிசுத்தம் இந்த குடும்பத்திலே விளங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஐந்து கண்டத்தை கத்துடைய தலும்புகளுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவோட ஆரோக்கிய சட்டைகளுக்குள்ள மனுக்குலத்தை தருகிறோம். மனுஷ ஜாதியை தேவ மகிமையிலே மூடி ஆசிர்வதித்து செபிக்கிறோம். எங்கள் அன்பு பிதாவே, கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மை பிரகாசிக்க பண்ணி நம்மை கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் முகத்தை நம்மை பிரசன்னமாக்கி நமக்கு சமாதான கட்டட கடவர் என்று கர்த்தருடைய நாமத்தின் மகிமையினை சுரித்தபடி கிறிஸ்துவேசுவின் சமாதானமும் கிறிஸ்துவேசுவின் ஆசீர்வாதமும் சகல ஜனங்களுக்கும் உண்டாகும்படி கோடா கோடி சோத்திரங்களை, கோடா கோடி துதிகளையும், கோடா கோடி புகழ்ச்சிகளையும், கீர்த்திகளையும், ராஜ்யங்களையும், வல்லமைகளையும் செலுத்தி எங்கள் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஒன்றான மெய்தேவனை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். தேவன் செய்த நன்மை ஏராளம் அதி சொல்லி துதிப்போம் என்னாலும், தேவன் செய்த நன்மை ஏராளம் அதை சொல்லி துதிப்போம் என்னாலும், துதித்தலே இன்பமே ஏற்றது மாயுள்ளதே, தேவன் செய்த நன்மை ஏராளம் அதை சொல்லி துதிப்போம் என்னாலும், தாயின் வயிற்றில் உருவா

0: பார்த்தீரீர். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்போம் என்னாலும். துதித்தலேயம் இன்பமே ஏற்றது மாயுள்ளதே. தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்போம் என்னாலும். சோதனையை தாங்குகிற பலத்தை எமக்கு தந்தீரே. சோதனைக்கெல்லாம் தப்பித்து கொள்ளும் வழியையும் நீர் காட்டினீர். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்போம் என்னாலும். துதித்தலேயும் இன்பமே ஏற்றதுமாய் உள்ளதே. தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்போம் என்னாலும். மக்கயுத்தம் செய்தீரே, யுத்தத்தில் ஜெயமும் தந்தீரே. வில்லையொடித்து இட்டியை முறித்து யுத்தங்களை ஒய பண்ணுகிறே. தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்போம் என்னாலும். துதித்தலேயம் இன்பமே ஏற்றதுமாயுள்ளதே. தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்போம் என்னாலும். எத்தனை வருஷம் துன்பங்களோ, எத்தனை நாட்கள் சிறுமைகளோ, அதற்கு சரியாய் அதற்கு மேலாய் மகிழ்ச்சியை நீ தந்திடுவீர். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்போம் என்னாலும். துதித்தலேயம் இன்பமே ஏற்றதுமாயுள்ளதே. தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்போம் என்னாலும். வாழாயல்ல தலையாக்கினீர், கிளாயல்ல மேலாக்கினீர். மேன்மையான கணத்துக்குரிய பாத்திரமாயமை மாற்றிடும். தேவன் செய்த நன்மை ஏராளம், அதை சொல்லி துதிப்போம் என்னாலும். துதித்தலேயம் இன்பமே ஏற்றதுமாய் உள்ளதே. லேலுயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. மனுக்குள ரட்சிப்புக்காக ஜபிக்க இந்த நாளும் என்னை இணைத்துக் கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னோடு இணைந்து எனக்காக ஜபிக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்தும் நாம் அனுதினமும் கர்த்தருடைய வருகை பரியந்த நிலைத்திருந்து கனி கொடுக்க தீக்காய்ச்சியின் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எழுப்புதலையும் அறுவடையும் ஜெயம் கொண்ட ஜீவியத்தையும் சர்வ ஜனத்துக்கும் சகல பூமிக்கும் சகல ஜனத்துக்கும் என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் இணைந்திருக்க யாவருக்கும் கூறி அடியாளுக்கும் கூறி வாழ்த்தியாசம் வைத்து ஜெபிக்கிறோம். இனமாய் ஜனமாய் ஜாதியராய் பூமியின் குடிகளாய் கனி கொடுக்க வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம். தமிழ் மொழியின் ரட்சிப்புக்காக, இங்கிலீஷ் மொழியின் ரட்சிப்புக்காக, பிரெஞ்சு மொழியின் ரட்சிப்புக்காக, டெங்கு மொழியின் ரட்சிப்புக்காக, டெனிஷ் மொழியின் ரட்சிப்புக்காக, ஸ்வீடன் மொழியின் ரட்சிப்புக்காக, ஐந்து கண்டங்களில் சுவிஸ்லாந்து சுவிஸ் மொழியின் ரட்சிப்புக்காக, ஐந்து கண்டத்தின் ரட்சிப்புக்காக, ஐந்து ஒன்றத்திலும் பேசப்படுகிற சகல மொழி சகல பாஷைக்கார சகல கோத்திரத்தார் மாமிசமான யாபிட ரட்சிக்காக ஒன்றான மேதவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயமப்படுவதாக. கர்த்தாவே, இன்றைய நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை 18 மத்தேயு இந்த மைமேன் வார்த்தையின்படி கர்த்தருடைய சமூகத்தில் எனக்கு வேதம் தந்த நாளிலே அந்த வார்த்தையும் தான் கொடுத்து தந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தில் இன்றைக்கு 37 அனுக்குலத்திலே ஜபத்திலே உறுதியாய் தரித்திருக்க எனக்கு தேவன் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த மத்தேயு 18 போல ஏழ விதவை அநீதியுள்ள நியாயாதிபதியிடத்திலே அனுதினமும் கர்த்தர் கூப்பிட்டால் அவன் இவளுக்கு நீதி செய்ய வேணும் என்று சொல்லி அவன் தான் அநீதி உள்ளவனாய் இருந்தாலும் அவளுக்கு இந்த விதவையினை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று நியாயம் செய்தால் அப்படியாய் அடியாலும் இந்த இணைப்பிலை வந்திருந்து வருஷ கணக்காக மனத்தியாள கணக்காக கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். மெய்யாக என் ஜெபம் கேட்கப்பட்டது, என் மன்றாட்டு எனக்கு வந்தது என்று சொல்லி நான் இந்தவனை மகிமைப்படுத்த எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி இதோட பலத்த சத்துவமுள்ள வல்லமைக்குள்ளாக பூரண பாதுகாப்பும் பரிசுத்தமும் பயபக்தியும் நீதியும் உண்மையும் செம்மையும் சாங்கோபமும் சமாதானமும் சந்தோஷமும் ஆறுதலும் விடுதலையும் சகல ஜனங்களிலும் விளங்க நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், தனிமையானவர்கள், சிறுமியானவர்கள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், மன்னந்தவர்கள், அங்கேயினர்கள், அடிமைகள், சுயாதீனர்கள் யாவரும் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிய சுரி வசனத்தை மறந்துட்டம்மா நினை போட்டு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துறோம் கெத்தாவே, நன்றி செலுத்துறோம் ரட்சகரே, நன்றி செலுத்துறோம். தேழ விதை விட கதையை சொல்லுறேன். அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்திலே அனுதினமும் அவளுக்கு நீதி கிடைக்க ஜபித்தால் கத்தர் நீதி செய்தார். இந்த அநீதி உள்ள நியாயாதிபதி அவனுக்கு நீதி செய்தார். அதே போல எனக்காக ஜபிக்கிறேன், ஐந்து பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன். அவருடைய ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்துக்காக, ரட்சிப்புக்காக, ஊழிய அழைப்பை நிறைவேற்றுறதுக்காக, ஊழிய அழைப்பில் பங்குள்ளவர்களாய்த்திகளை கத்துடைய சமூகத்திலே கனி கொடுக்க அவர்களுக்கு வேண்டிய ரட்சணியமும் வல்லமையும் மகிமையும் அருளப்பட தேசத்தலைவராய் உலகத்திற்குள்ளாய் தேர்ந்து கொண்ட பாத்திரத்துக்கு வேண்டிய தெய்வீக சுகம் ஊழிய அழைப்பு நிறைவேறல் இயேசு என்ற பிள்ளையை பெற்றெடுக்க தரிசனம் நிறைவேற்றப்பட கீர்த்தனம் நிறைவேற்றப்பட இன்னும் ஆலயம் கட்டப்பட பூமியில் எங்கும் சகல ஜனத்துக்கும் ஜெப விட எனப்படுகிற ஜெப விடா திருச்சபை எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கிற பரிசுத்தவான்களின் ஜெப சேனையும் துதி சேனையும் ஆராதனை சேனையும் திருச்சபைகள் தோறும் விளங்க, பூமி தோறும் விளங்க, கத்துடைய சபைகள் ஒருபோதும் பூட்டப்படாதபடி, பரலோகத்தில் சபைகள் ஒருபோதும் பூட்டப்படுவதில்லை. திருச்சபையாம் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியே விளக்கு ஆண்டவுடைய நாமத்திலே இப்படியாய் கத்தரை வெளிச்சமாய் இருந்து துக்க நாக்கள் முடிந்து போமென்று வெளிச்சம் சகல ஜனங்களை பிரகாசிக்க தேவன் ஒளியாய் இருக்கிறார். அவருடைய ஒளி ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் தேசங்களை பிரகாசிக்கும்படி தேவடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒன்றும் பறக்கடிக்காதபடி ஒன்றும் துரத்தாதபடி ஆண்டவரை துரத்துண்டவரை கூட்டி சேர்க்கிற தேவன் ஆண்டவரை இப்படியாய் துரத்தப்படுற ஏழைகளையும் எளியவர்களையும் திக்கத்த பிள்ளைகளையும் விதைகளையும் நினைத்து தேவன் தாங்கி தப்புவித்து ஆசீர்வதித்து நடத்த தேவனையும் அற்பத்தின் கரத்தில் ஒப்பு கொடுத்து நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மயமப்படுத்துகிறோம். Hallelujah, glory to God in the highest. Nandri selithukurom, nandri selithukurom, nandri selithukurom, nandri selithukurom. Kathudaiya naamam maimaippaduvathaaga. Praise the Lord, sister. Thodarndhu nadathunga, kathar kooda irupar. Kathar ungalai aashirvadippar.
1: God bless you. Thank you. God bless you. Amen, amen, amen. Hallelujah. Kathudaiya parisutha naamathukku stotram undavathaaga. வானத்திய பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உன்னதமான தேவன், அதிகாரம் உள்ளவரும் நம் மத்தியில வாசம் பண்ணுகிறவருமா இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்கள், தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள் எஸ்பிஎம் கோஸ்பல் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியினோடாக வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்தாவியானவருக்கு அப்பா பிதா நமக்கு தந்த இந்த கிருபைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மளை நடத்தி வந்தார், பாதுகாத்து வந்தார், ஆசீர்வதித்தார், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தார், நம்முடைய இதய வாஞ்சுகளை தேவன் நிறைவேற்றி கொடுத்தார். அதற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், கர்த்தரை துதிப்போம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், தேவ ஊழியர்கள், தேவ ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கடந்த 24 மணித்தியாலங்களும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி வந்தார், கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தர். இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக சங்கமம் வானொலி ஐயா அம்மா இன்றைக்கு இணைந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களை சுகபத்திரமாய் மீண்டும் இந்த இடத்திலே கூட்டி சேர்த்தமை காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். மஞ்சுளமா திருத்தெழுவம் ஐயா மற்றும் ஒவ்வொரு காஸ்பர் செய்தி ஊழியர்கள் லீடர்ஸ் ஒவ்வொருவரை கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹாலலூயா. இந்த ஐரோப்பா இஸ்ரேல் தேசங்களுக்கான இந்த ஜப இணைப்பிலே வந்து ஜபிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்கு நன்றி, மற்றும் ஜபித்து கடந்து சென்ற சகோதரி அகிலாவுக்காக ஜபிப்போம். இலங்கை சென்றிருக்கிற பிரதர் ரவிக்காக ஜெபம் பண்ணுவோம். இன்னும் தேவைகளோடு இருக்கிற எத்தனையோ தேவ ஜனங்கள் நம்முடைய இணைப்புகளிலே ஒன்று, நம்முடைய ஜெபங்களிலே வியாதியஸ்தர்கள் மிகவும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தரை தோத்திருக்கிறேன். கர்த்தரை இந்த நாளில் எனக்கு தந்து சுகம், பலன், ஆரோக்கியங்கள், ஆசீர்வாதங்கள், கிருபைகள் எல்லாவற்றுக்காக என்னை உண்டாக்கி உருவாக்கிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் அப்பா பிதாவே, சர்வ வல்லமையுள்ள கர்த்தாவே, உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே, உயர் மறைவிலே வாசம் பண்ணுகிறேன் தெய்வமே. அப்பா உங்களை துதிக்கிறோம், ராஜா உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், ஆவியானவரே உங்களை துதிக்கிறோம். ராஜா எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன், எங்கள் நிமித்தம் பாடுபட்டு ஆண்டவரே இரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்த கர்த்தரப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம். அப்பாவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். எங்கள் தெய்வமே உங்களுக்கு நன்றி, எங்கள் ராஜாவே உங்களுக்கு நன்றி, எங்கள் இரட்சகரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி இருதயத்தோடும் நன்றி உள்ளத்தோடும் உங்களை துதிக்கிறோம் அன்பு அப்பா. உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எங்களோடு இருந்து எங்களை நடத்தினமைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த 24 மணித்தியாலங்களும் எஸ்பிஎம்லே வந்து ஜெபித்து துதித்து ஆராதித்து பாடி தேவனை மகிமைப்படுத்தி சென்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாச குடும்பங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு லீடர்ஸ் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எந்த நாட்டில் எந்த நகரத்தில் எங்கிருந்தாலும் அவர்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தரவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். இரவின் பயங்கரங்களுக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் சத்துருவின் திட்டங்களுக்கும் விபத்துகள் ஆபத்துகளுக்கும் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசப்பா இரத்தத்திலே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக ஜெபித்தார்களோ, கண்ணீர் வடித்தார்களோ, ஆண்டவரே உங்களிடத்தில் முறையிட்டார்களோ அப்பா, எல்லா ஜபத்துக்கும் நீங்கள் பதில் தந்து, உடைய பிள்ளைகளுடைய ஜபத்துக்கு நீங்கள் பதில் தந்து, ஆண்டவரே சத்துரு வெக்கப்பட்டு போகவும் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஆண்டவரே தாங்க முடியாத வேதனைகளோடு ஜபித்தார்களோ, கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்க. இயேசப்பா உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் இயேசு தெய்வமே உங்களை துதிக்கிறோம், எங்கள் ராஜாவே உங்களை துதிக்கிறோம், எங்கள் இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், எங்கள் பரிசுத்தரே உங்களை நன்றி ஹிருதயத்தோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் அப்பா. துதிக்க பாத்திரரே அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்த தெய்வமே உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒவ்வொரு ஜபத்துக்கு பதில் கொடுத்து ஒவ்வொருவரையும் உங்களை இரத்தத்தினாலே மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, தேற்றரவாளரே, தேற்றும் தெய்வமே அப்பா பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமை ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களை துதிக்கிறோம். ராஜா உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம், படைத்தவரே உங்களை துதிக்கிறோம். ஹல்லேலூயா என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம், ஆராதித்து உங்களை துதிக்கிறோம், ஆராதனைக்கு உரியவரே உங்களை துதிக்கிறோம், ஆராதனையின் வேந்தனே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபையின் தேவனே உங்களை துதிக்கிறோம், ஹல்லேலூயா. உன்னதத்தின் தேவனே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், ஹல்லேலூயா. பரலோக ராஜாவே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, ஹலலூயா, உங்களை துதிக்கிறோம். ஹலலூயா, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் துணையாளரே, ஹலலூயா என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். எங்கள் அன்பரே, எங்கள் நண்பரே, எங்கள் இரட்சகரே, உங்களை நாங்கள் துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இயேசு தெய்வமே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி, நன்றி. பரலோக ராஜாவே, உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. உன்னதமானவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம் ராஜா. எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டிருக்கிற ஆவியான தேவனுக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், ஆயிரம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ராஜா. உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பரிசுத்தமானவரே, உங்களை துதிக்கிறோம். பரலோக ராஜாவே, உங்களை துதிக்கிறோம். உன்னதத்தின் தேவனே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசு ராஜாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கர்த்தரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம், அன்பான தேவனுக்கு ஸ்தோத்திரம், அருமையான தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை நாங்கள் துதிக்கிறோம். ஆம் தகப்பனே, இதோ இந்த இஸ்ரேல் ஐரோப்பா தேசங்களுக்கான ஜப இணைப்புக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த இடத்துல வந்து ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் நீங்கள் பதில் தந்து எங்களுடைய ஜபங்களை அங்கீகரித்து நீங்கள் அற்புதங்களை செய்ய பொறுமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். எங்கள் இயேசுவே, ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவே, ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே, ஸ்தோத்திரம். எங்கள் பரிசுத்தரே, ஸ்தோத்திரம். எங்களை படைத்தவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருக்கிறவரே, ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டிருக்கிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதா, குமாரர், பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரங்களை செலுத்தி துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதி பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் செலுத்தி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே, உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம் ராஜா, ஆராதிக்கிறோம். தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்கள், கீழ்ப்படியாமைகள், உங்களை தூக்கப்படுத்தி, துயரப்படுத்தி, வேதனைப்படுத்திய காரியங்கள், கடந்த கிழமையிலே உங்களுடைய சித்தத்துக்கு விரோதமாய் நாங்கள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு மன்னித்தருளுங்கள் ஆண்டவரே. எங்களுக்கு மன்னித்தருளுங்கள். உங்களுடைய இரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் அப்பா, பரிசுத்தரே நன்றி. இதோ மட்டும் வந்து ஜெபித்து கடந்து சென்ற சகோதரி அகிலாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்திங்க, அவருடைய கட்டுகளை அறுத்து போடுங்க. எந்த ஆண்டவரே வனாந்தர பாதைக்குள் அவள் போகிறாளோ அந்த வனாந்தர பாதையிலிருந்து அவளுக்கு விடுதலை கொடுங்க. வெளிச்சத்தின் பாதையிலே நடத்துங்க, நீதியின் பாதையிலே நடத்துங்க. எந்த இடம் இருளாய் இருக்கிறதோ அந்த இடத்திலே அந்த இருளிலிருந்து அவளை மீட்டெடுங்க. எந்த இடத்திலே சத்துரு அடக்கி வைத்திருக்கிறானோ சத்துருவின் திட்டங்களை முறித்து போட்டு அவளை ஆசீர்வதிக்கபடி ஜெபிக்கிறோம். அப்பா ரவி ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். இலங்கைக்கு சென்றிருக்கிற சகோதரனை அவருடைய ஆவிய அத்துமா சரீரத்தையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். கர்த்தர் அந்த இலங்கையில் இருக்கிற அந்த 6 மாதங்களும் ஆண்டவரே அவருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கபடி ஜெபிக்கிறோம். சுகம் கொடுக்கும் தெய்வமே நீங்க தானேப்பா, வேறு யாரும் இல்லை. நீங்க நல்ல சுக பல ஆரோக்கியங்களை கொடுத்து அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. பாதுகாக்க வல்ல தேவன், பாதுகாக்க வல்ல தேவன் நீங்க தானே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க. அவர் 6 மாதம் முடிந்து மீண்டும் ஜெர்மனி வந்து ஒரு நல்ல வீட்டை அவருக்கு வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. இருக்கிற இடத்துல அல்லது இருந்த இடத்துல ஆண்டவரே அவருக்கு பிரச்சனைகளும் தடைகளும் வழக்குகளுமாக இருந்தது. ஆண்டவரே அவர் மீண்டும் வந்து அப்படி இல்லாதபடிக்கே கர்த்தரே துதித்து ஆராதிக்கத்தக்கதான ஒரு நல்ல வீட்டை வாய்க்க பண்ணி கொடுத்து ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம் இம்மானுவேல் ஐயாக்காக, அவருக்கு நல்ல சுக பல ஆரோக்கியங்களை கொடுங்க. அவருடைய மகளுக்கு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பை கொடுத்து ஆண்டவரே டிரைவிங் லைசனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் அடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஸ்தோத்திரப்பா உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தூயவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஹில்டாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த கேன்சர் அந்த எலும்புகளுக்குள்ளாம் பரவிவிட்டது என்று ஆண்டவரே அதிநிமித்த எலும்புகள் பலவீனப்பட்டிருக்கிறது, முறிந்து போயிருக்கிறது என்று டாக்டர்கள் சொல்லுகிறார்கள். அன்பான தகப்பனே, ராஜாவே, பிதாவாகிய தேவனே, தொகில்டாவை உடைய திருக்கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அடைய வாழ்க்கையில உடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. அவள் வழியிலே துடிக்க கூடாது ஆண்டவரே. அப்பா உங்களை நம்பி இருக்கிற மகள் கைவிடாதீங்க ஆண்டவரே, கைவிட மாட்டீங்க. நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களுக்கு இருக்க ஒரு நல்ல கூலி வீட்டை வாய்க்க பண்ணி கொடுங்க. அடைய மகன் நாளைக்கு அந்த வீட்டு காரியத்துக்காக போகிறார். அதிலே தேவன் வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுங்க ஆண்டவரே. அப்பாவுடைய கணவனை விக்கிரக ஆராதனையிலிருந்து மீட்டுக் கொள்ளுங்கப்பா. ஸ்தோத்திரம் இல்டாவின் கண்ணீருக்கு பதில் வரட்டும். இல்டாவின் கண்ணீர் துடைக்கப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்படி யாரெல்லாம் அவசர சிகிச்சை பிரிவுகளிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, சுகவீனத்தோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அப்பா, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்கப்பா, ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நீங்கள் பாதுகாக்கிற தேவன், உங்களுடைய பிள்ளைகளை கைவிடாதீங்க ஆண்டவரே. அது அவிசுவாசியா இருக்கலாம், உங்களை அறியாதவர்களா இருக்கலாம், எல்லாருக்கும் நீங்கள் தேவன் அல்லவா சுவாமி. கிருபை பொழிந்து தவசரை சிகிச்சை பிரிவுகளில் இருக்கிறவர்களுக்கு டாக்டர்ஸ் நல்ல சிகிச்சைகளை செய்யவும், பணம் இல்லாதவர்களுக்கு சிகிச்சை இல்லை என்று சொல்லாதபடிக்கே அவர்களையும் தேவன் நினைத்தருளும்படி ஜெபிக்கிறோம். இப்படியாக ஆண்டவரே தெய்வமே, புற்று வியாதியினாலே அநேகர் பாடுபடுகிறார்கள். டயபெட்டிக் வியாதி, அது மனிதனை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. அது நிமித்தம் ஸ்ட்ராக் வருகிறது. மூளையிலே இரத்த கசிவுகள், இரத்த கட்டிகள், கால்கை செயலிழந்து போவது, நரம்புகள் ஆண்டவரே நாறுகளுக்குள் இரத்தோட்டங்கள் தடை செய்வது, கால் வருத்தங்கள், கால் வீக்கங்கள், கால் எரிச்சல்கள் உண்டாகுவது, முள்ளந்தண்டு முள்ளந்தண்டு பிரச்சனைகள், முள்ளங்கால் வீக்கங்கள், நடக்க முடியாத நிலைமைகள் ஆண்டவரே. இந்த டயபெட்டிக் சுகர் வியாதி மனிதர்கள், குழந்தைகள், பெரியோர் ஆண்டவரே வாலிபர்கள் என்று தாக்கி கொண்டிருக்கிறதே அப்பா, தாக்கி கொண்டிருக்கிறதே. தந்தையே தந்தையே, மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்க. ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே வைக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம். இன்னும் பயணங்கள் போயிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் பாதுகாக்கப்படட்டும். போயிருக்கிற இடங்களிலே, நாடு நகரங்களிலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் வாழுகிற தன் சொந்த நாடுகளுக்கு திரும்ப தேவன் கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி, நன்றி, நன்றி. அன்பானவர்கள் இழந்து கண்ணீரோடு இருக்கிற மக்கள் உண்டு அப்பா. அந்த மக்களுடைய அந்த உண்மையான கண்ணீர் உங்களுடைய துருத்திலே சேர்த்து அவர்களுக்கு ஆறுதலை கொடுங்க. நீங்கள் சகல ஆறுதலின் தெய்வம், ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ஜனங்கள், ஜாதிகள், தலைவர்கள், பிரபுக்கள், அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலை பாதுகாத்து கொள்ளுங்க. இஸ்ரவேலிலே தேவ சித்தம் நிறைவேறட்டும். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் இஸ்ரவேலே நடக்காதபடிக்கே, ஆண்டவரே சத்துரு உள் புகுந்து விடாதபடிக்கே, தெய்வ பயத்தோடு ஆளுகை செய்கிறவர்கள் ஆளுகை செய்யவும், ஜனங்கள் தெய்வ பயத்தோடு வாழவும், இஸ்ரவேலிலே தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். ஜெருசலேம் ஆலயத்தை ஜெருசலேமின் நினைத்தருளுங்க. ஆண்டவரே காசா மக்களின் நினைத்தருளுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பலஸ்தீனரின் நினைத்தருளுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற ஒரு ஜாதி ஜன மக்களையும் நினைத்தருளுங்களப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றவாளருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. தெய்வமே சத்துருக்கள் மத்தியிலே பந்தி அமைத்து கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. யாரெல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ எல்லாரும் இஸ்ரவேல் பச்சமாய் வரட்டும் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம், ஆவியானவரே ஸ்தோத்திரம், அதிசயமானவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், படைத்த தெய்வமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிற தேசங்களுக்குள் சமாதானம் வரட்டும் ஆண்டவரே அப்பா. கொஞ்ச நாள் யுத்தத்தை நிறுத்தி திரும்ப யுத்தத்தை தொடங்குகிற நிலைமை இல்லாதபடிக்கு எல்லா ஜனங்களும் அமைதலுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதான சூழ்நிலைகள் எல்லா தேசத்திலும் உருவாக்கட்டும் அப்பா. தெய்வமே இயேசுவே, ராஜாதி ராஜாவே, நீங்கள் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஆண்டவரே எல்லா தேசத்து மக்களோடும் பேசுங்க, அதிகாரிகளோடு பேசுங்க, இடைப்படுங்க. என் தெய்வமே நீங்க சொல்ல ஆகும், நீங்கள் கற்றலிட நிற்கும் அப்பா. நீங்க சொல்லுங்க தெய்வமே, சொல்லுங்க. யுத்தங்கள் ஓயட்டும் என்று சொல்லுங்கப்பா. யுத்தங்கள் நிறுத்தப்படட்டும் என்று சொல்லுங்களப்பா. யுத்தங்கள் நிறுத்தப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. ஜனங்களுக்குள் ஒரு சமாதான சூழ்நிலை வரட்டும். ஜனங்கள் சமாதானமாய் வாழக்கூடியதான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அப்பா நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே, எங்கள் ராஜாவே, எங்கள் இரட்சகரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா. எங்கள் இயேசு தெய்வமே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் இயேசு ராஜாவே அப்பா. சுமிதா சொன்னார்களுடைய கணவனுக்கு இதோ ஆப்பரேஷன் என்று கர்த்தாவே. ஆண்டவரே பிரதர் ஒலிவியை உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். எந்த ஆப்ரேஷனா இருந்தாலும் கர்த்தர் தாமே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் அந்த மனிதன் முழுதையாய் மனம் திரும்பட்டும். தன் மனைவி ஒரு விசுவாசி ஜபிக்கிறவள் என்பதை அறிந்து எவ்வளவோ ஆபத்து விபத்தில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்தீர்கள் என்பதை நினைவு கூர்ந்து ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு வரட்டும், உங்களை துதிக்கட்டும். அதே போல உடைய அண்ணனுக்கும் ஆண்டவரே அந்த புற்று வியாதியிலிருந்து கர்த்தர் சுகம் கொடுக்க வல்லவரப்பா உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம், பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு நன்றி செலுத்தி இப்படியாக தேசங்களை உம்முடைய கரத்திலே உம்முடைய ஆளுகையிலே ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரே உங்கள் அண்டையில வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளாதவரே எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஆறுதலை கொடுங்க, சமாதானத்தை தரும்படி ஜெபித்து எருசலேம் முழுவதையும் இஸ்ரேல் முழுவதையும் இஸ்ரேலை சுற்றி இருக்கிற சகல நாடு நகரங்களையும் அப்பாவின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா பொறுப்படுத்தி நடத்துங்க சுவாமி ஸ்தோத்திரம். அப்பா தெய்வமே இயேசுவே ராஜாவே இரட்சகரே இதோ கர்த்தாவே அப்பா, ஒவ்வொரு ஐரோப்பா தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஐரோப்பா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஐரோப்பா யூனியன்களுக்காக ஜெபிக்கிறோம், யூனியன் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவே தெய்வமே இந்த ஐரோப்பா தேசங்களிலே அப்பா நீங்கள் ஒரு எழுப்புதலை உண்டு பண்ண வேண்டும். ஆண்டவரே எல்லா தேசங்களிலும் ஆவிக்குரிய சபைகள் அதிகமாய் பெருக வேண்டும், ஆவிக்குரியவர்கள் அதிகமாய் பெருக வேண்டும். ஆண்டவரே பா பிதாவே தெய்வமே இந்த ஐரோப்பா தேசங்களிலே இருக்கிற சத்துருவின் கிரியைகள் வெளியேற வேண்டும், விக்கிரக ஆராதனைகள் வெளியேற வேண்டும். ஆண்டவரே அப்பா தெய்வமே நீங்க ஆண்டவரே இந்த தேசங்களிலே இருக்கிற எல்லா அந்தகாரங்கள் ஓரின சேர்க்கைகள் வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் விக்கிரக ஆராதனைகள் ஆண்டவரே கொலைகள் கொள்ளைகள் ஆண்டவரே கற்பழிப்புகள் இவ்வளவோ அநியாயங்கள் அன்புள்ளங்கள் தினம் தினம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. விபத்துகள் ஆபத்துகள் ஆண்டவரே கொலைகள் ஆண்டவரே அப்பா எல்லாவற்றுக்காக ஜெபித்து ஆண்டவரே எல்லாவற்றையும் இந்த ஐரோப்பா தேசத்தில் இருந்து என் கர்த்தாவே நீங்கள் முறியடித்து போடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசங்கள் செழிக்கட்டும், தேசங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா கிறிஸ்தவ மக்களுக்காக எல்லா ஆவிக்குரிய சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா சபைகளையும் ஆண்டவரே சுத்திகரிங்க, எல்லா சபைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே ஜனங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு உங்களை தொழுது கொள்ளட்டும், ஜனங்கள் பரிசுத்த இருதயத்தோடு உங்களை தொழுது கொள்ளட்டும். ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் என்று சொன்ன தாவீதை போல ஒவ்வொருவருக்குள்ளும் சுத்த இருதயத்தை சிருஷ்டி தரலுங்களப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேற்றவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரை துதிக்கிறோம், தேற்றவாளரை துதிக்கிறோம், தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்களை ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்கு உரியவரே உங்களை ஆராதிக்கிறோம், ஆராதனையின் வேந்தனே உங்களை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நல்லவருக்கு நன்றி, வல்லவருக்கு நன்றி, பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றவாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதனை ஆராதனை ஆராதனை கர்த்தருக்கே செலுத்துகிறோம், கர்த்தருக்கே ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று கர்த்தரை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், தேற்றவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், தேற்றுகிற தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உங்களை துதிக்கிறோம் அருமை இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம் ஆவியான தேவனே, உங்களை துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் எங்களுக்கு ஆண்டவரே சகலவற்றையும் வாய்க்க பண்ணினவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்கின தேவன் நீங்க, சத்துருக்கள் கையிலே எங்களை ஒப்பு கொடுக்காமல் எங்களுக்கு ஆண்டவரே பந்தி அமைத்தவரே, ஸ்தோத்திரம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி என்று நன்றி என்று நன்றி என்று நன்றி என்று சொல்லுகிறோம் இயேசுவே, உங்களுக்கு நன்றி என்று நன்றி என்று நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி நன்றி சொல்லுகிறோம் கர்த்தருக்கு, நன்றி சொல்லுகிறோம் இயேசுவுக்கு, நன்றி சொல்லுகிறோம் ராஜா, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தம் உள்ள தேவனே, உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம் அப்பா. இப்படியாக ஆண்டவரே டென்மார்க் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், அங்கிருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காய் தலைவர்களுக்காக ஆண்டவரே ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சிட்டிகளிலும் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், மஞ்சுளம்மா திருச்செல்வம் ஐயா இருக்கிற அந்த சிட்டியிலே உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு சிட்டியிலும் ஆண்டவரே உடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். அங்கு நடைபெறுகிற ஒவ்வொரு ஆராதனைகளும் ஜபங்களும் துதிகளும் ஸ்தோத்திரங்களும் கர்த்தாவே நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கிருக்கிற எல்லா ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளும் தேவன் எழுப்புதலை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதல் ஆண்டவரே, டென்மார்க் தேசம் முழுவதிலும் ஒரு எழுப்புதல் எழும்பட்டும் ஆண்டவரே. எல்லா சபைகளும் ஒருமனப்பட்டவர்களாக ஒன்று கூடி கர்த்தரை துதிக்கட்டும். எல்லா சபைகளும் பரிசுத்தத்தோடு கர்த்தரை துதிக்கட்டும் ஸ்தோத்தரிக்கட்டும் ஆண்டவரே. சபைகளுக்கு வருகிற ஒவ்வொருவரும் தெய்வ பயத்தோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வந்து கர்த்தரை தொழுது கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். டென்மார்க் முழுவதிலும் ஆண்டவரே சபைகள் உருவாகட்டும், ஒவ்வொரு சிட்டிகளிலும் சபைகள் உருவாகட்டும். கர்த்தர் கருத்தில் அந்த ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அங்கிருக்கிற எல்லா ஜனங்களும் ஜாதிகளும் ரட்சிக்கப்பட கர்த்தர் கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பெரிஸ் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கு நிறைய ஆவிக்குரிய சபைகள் உண்டு, நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்காக கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னுமாக ஆண்டவரே கர்த்தாவே அந்த தேச செழிக்கட்டும், தேசத்து ஜனங்கள் ஆசீர்வதிங்க. அநேகர் ஆண்டவரே புற நாட்டவர்கள் வந்து தங்கியிருக்கிறார்கள், விசா இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, தொழில் இல்லாம இருக்கிறாங்க ஆண்டவரே. எல்லாரையும் உடைய பாதத்திலே வைத்து பாரிஸ் தேசம் முழுவதையும் ஆளுநர்களையும் ஆளுகை செய்கிறவர்களையும் எல்லா சபைகளையும் சபைக்கு பொறுப்பா இருக்கிறவர்களையும் இயேசப்பா உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், திருடர்கள் கள்ளர்கள் எடுத்திருந்து தேசம் பாதுகாக்கப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஹாலண்ட்காக, நோர்வேக்காக ஆண்டவரே, சுவிஸுக்காக கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம், மற்ற ஐரோப்பா நாடுகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகளில் எல்லாம் கர்த்தர் நாம மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய நாம உயர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே மெய்யான ஒரே கடவுள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லார் முழங்கால்களும் உங்களுக்கு முன்பு முடங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா நாவுகளும் கிறிஸ்து தெய்வம் என்று அறிக்கை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜாவே, நன்றி இரட்சகரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி படைத்தவரே, நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றும் தெய்வமே உங்களை நன்றி உறுதியத்தோடு துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுங்க ஆண்டவரே. வத்திக்கானுக்காக ஜெபிக்கிறோம், வத்திக்கான் சிட்டிக்காக ஜெபிக்கிறோம், அங்கிருக்கிற எல்லா போப்பரசர்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தோலிக் மத தலைவர்கள் தலைவிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வத்திக்கான் முழுவதும் ஆண்டவரே நீங்கள் ரட்சிப்பை கட்டளிடுங்க. அங்கு வருகிற மக்கள் ஆண்டவரே, ஆயிரக்கணக்கு மக்கள் கூடுகிற இடம், அந்த இடத்துல மக்கள் மனம் திரும்பட்டும். இயேசுவே தெய்வம், இயேசுவே தெய்வம் என்று மக்கள் அறிக்கை செய்யட்டும் ஆண்டவரே. அங்கு வருகிற மக்கள் பாப்பரசருக்கு காத்திருக்காத படிக்கே பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்குங்க. பரிசுத்த ஆவியானவரே உடைய கரத்தினாலே தொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றரவாளரே ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம், படைத்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். ராஜா உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதி பலி ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தாளி முழுவதும் ஒரு எழுப்புதல். ஆண்டவரே ஆவிக்குரிய சபைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாளில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளுக்குள்ளும் கர்த்தர் எழுப்புதலை உண்டுங்க ஆண்டவரே. எந்த சபைகள் செத்த சபையா இருக்கிறதோ, அனலும் மஞ்சு குளிரும் மஞ்சு இருக்கிறதோ, அந்த சபைகள் எழும்பட்டும், ஆவிக்குள்ளாக எழும்பட்டும். அநேகர் ஆவிக்குரிய தரிசனங்களை காணட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிதாவாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தர் என்ற நாமத்தை உடையவரே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இயேசுவே, நீங்கள் உயிரோடு இருக்கிற தெய்வம். எல்லா ஜனங்களும் உங்களை அறிய வேண்டும், எல்லா ஜனங்களும் உங்களை துதிக்க வேண்டும், எல்லா ஜாதிகளும் எல்லா பாஷைக்காரர்களும் கத்திரே தெய்வம், கத்திரே தெய்வம், கத்திரே தெய்வம் என்று அப்பா அவர்கள் கூக்குரலிட்டு உங்களை ஆராதிக்க வேண்டும், உங்களை துதிக்க வேண்டும். ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, துதிக்கு பாத்திரரா இருக்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்கிற தெய்வமே உங்களுக்கு நன்றி, நன்றி. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிற தெய்வமே உங்களுக்கு நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றரவாளருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படைத்த தெய்வமே உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம் அப்பா. இப்படியாக ஆண்டவரே அப்பா, தேசங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவோம், ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவோம், ஜாதிகள் எல்லாம் ரட்சிக்கப்படுவோம். நாங்கள் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இயேசு தெய்வமே உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் பூமியில் கீழும் சகல அதிகாரங்களும் உள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஆராதனைக்கு உரியவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆராதனை வேந்தனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம், படைத்த தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படியாக ஐரோப்பா தேசங்கள் எல்லாம், சபைகள் எல்லாம் மறுரூபமாகச்சும், எல்லா விசுவாசிகளும் மறுரூபமாகச்சும் ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் இயேசுவே ஆண்டவரே, எந்தெந்த தேசங்களுக்கு ரட்சிப்பு கொண்டு போகப்பட முடியாமல் இருக்கிறதோ அந்த தேசங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு கொண்டு செல்ல வழிவாசல்களை கத்த திறந்து கொடுங்க. அந்த தேசங்களுக்கெல்லாம் ரட்சிப்பை கொண்டு செல்லத்தக்க சுவிசேஷர்கள் எழும்பட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எந்தெந்த தேசங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த தேசங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றடவாளரே ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆராதனையின் வேந்தனுக்கு ஸ்தோத்திரம், ஆராதனைக்கு உரியவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரம், வல்லவரே ஸ்தோத்திரம், வாக்கு மாறாதவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களை துதிக்கிறோம். ராஜாதி ராஜனே எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே இந்த நேரத்துல இந்தியாவுக்காக தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தமிழ்நாட்டிலே தலைவர்கள் மாறி புதிய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், நடிகர்கள் தலைவராய் வந்திருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே. தமிழ்நாடு முழுவதையும் ஆட்சியாளர்களையும் ஆண்டவரே, அக்கர்த்தாவே பொறுப்பாளர்களையும், எல்லா யுவதிகளையும் வாலிபர்கள் எல்லா ஜனங்களையும் உடைய கருத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துக்கு கட்ட நல்ல தலைவர்களை ஏற்படுத்தி கொடுங்க. தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஜனங்கள் நல்வழியிலே நடத்தப்படத்தக்கதான தலைவர்களை கர்த்தாவே நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசு ராஜாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்கள் ஜபத்தை எல்லாம் கேட்கிறதவன், எங்களுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிற தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்தியா முழுவதும் ஆண்டவரே இருக்கிற எல்லா ஆவிக்குரிய சபைகளிலும் ஆண்டவரே எழுப்புதலை கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. எழுப்புதல் ஆண்டவரே தேசத்துக்குள் வரட்டும். தேச தலைவர்கள் ராஜாக்கள் அதிகாரிகள் மந்திரிகள் ஆண்டவரே எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் ஆண்டவரே அப்பா பிதாவே எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாரும் கிறிஸ்துவே தெய்வம் தெய்வம் தெய்வம் தெய்வம் என்று தங்கள் நாவினாலே உங்களை அறிக்கை செய்யட்டும் ஆண்டவரே. இயேசு தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜா உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு பரிசுத்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே படைத்த தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படியாக உலகம் முழுவதையும் உலக தலைவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆப்பிரிக்கா தேச கண்டங்கள், ஆசியா தேச கண்டங்கள், ஐரோப்பா தேச கண்டங்கள், ஸ்கந்த நினைவிய தேச கண்டங்கள், மத்திய கிழக்கு தேச கண்டங்கள், வல்லரசு தேச கண்டங்கள் என்று உலகம் முழுவதையும், உலக தலைவர்களையும், உலகத்தை ஆளுகை செய்கிறவர்களையும், ஆண்டவரே உலகத்து மக்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. உலகமும் அதன் நிறைவும் உங்களுடையது என்று வேதத்திலே பார்க்கிறோம். வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் சகல அதிகாரமும் உங்களிடத்தில் உஞ்சை என்று பார்க்கிறோம். எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, எங்கள் ராஜாவே, எங்கள் இரட்சகரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேச்சரவாளரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள் ஜாதிகளும் உங்களை அறியட்டும் ஆண்டவரே. எல்லா வாலிபரும் கன்னிகைகளும் யுவதிகளும் சிறியோரும் பெரியோரும் பிரபுக்களும் ராஜாக்களும் கத்திரே தெய்வம் கத்திரே தெய்வம் என்று அறிந்து உங்களை துதிக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கனடா தேசத்துக்காக ஜெபிக்கிற, அமெரிக்காக்காக ஜெபிக்கிற, பிரேசில்காக ஜெபிக்கிற, ஸ்வீடனுக்காக ஜெபிக்கிற, ஆஸ்திரேலியாக்காக ஜெபிக்கிற, ஜப்பான்காக ஜெபிக்கிற, வடகொரியா தென்கொரியாக்காக ஜெபிக்கிறோம், சைனாக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாய்வான் தாய்லாந்துக்காக ஜெபிக்கிறோம், பேங்காக் ஹாங்காங்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முஸ்லிம் நாடுகள், இந்து நாடுகள், ஆண்டவரே கிறிஸ்தவ நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாட்டு தலைவர்களோடு இடைப்படுங்க, ராஜாக்களோடு இடைப்படுங்க, உடைய வல்லமை வெளிப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதன ஆராதன ஆராதன ஆராதன ஆராதன ஆராதன ஆராதன ஆராதன ஆராதன ஆராதன.

அவங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ தியா ரியாந்து ஷிபா காரி மந்து ராசி தந்திரி கரபத்துரா குளோரியந்தோ. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நாட்டு தலைவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, புத்தியை கொடுங்க. நாட்டு தலைவர்கள் ஆண்டவரே, தேசங்களை ஆண்டவரே, கர்த்தாவே, சமாதானமாய் நடத்தத்தக்கதாக ஆவியானவரே உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒதுக்கப்பட்ட வெறுக்கப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே, நரிக்குறவர்கள், தலித்தின மக்கள், திருநங்கைகள் ஆண்டவரே, கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட பட்டவர்கள், அனாதைகள், ஏழைகள், எளியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் இவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்து இவர்களை எல்லாம் கர்த்தர் ஆண்டவரே பொறுப்படுத்தி நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அன்பானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாட்டு தலைவர்களை பொறுப்படுங்க, சபை போதகர்களை பொறுப்படுங்க. சபை போதகர்கள் பரிசுத்தத்தோடு உங்களை தொழுது கொள்ளட்டும், உண்மையோடும் உத்தமத்தோடும் உங்களை தொழுது கொள்ளட்டும், தெய்வ பயத்தோடு உங்களை சபைகளை நடத்தட்டும் ஆண்டவரே. இன்று சபைகள் வியாபாரங்களாய் மாறிவிடாத படிக்கே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஜனங்களை ஒன்று சேர்க்கிற ஒரு ஆவிக்குரிய ஸ்தலமாயிருக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு நிறைய சபையை ஒரு வியாபாரமாய் நடத்துகிறார்கள். இதோ கொஞ்சம் பேர் தசம பாகம் கொடுத்தா அதனால என் வீட்டுக்குள்ளி கட்டி என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை ஓடுதுன்னு சொல்லி வியாபாரத்திலும் பார்க்க கேவலமாய் சபைகளை நடத்துகிறவர்களை பார்க்கிறோம். அப்படி பற்றி எல்லா ஊழியர்களையும் விசுவாச குடும்பங்களும் உண்டு ஆண்டவரே. கர்த்தாவே, கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லாத படிக்கிருக்கிற சபைகளை ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமாக இந்த நட்புறனை கொடுக்கிற சபைகளை பார்க்கிறேன் ஆண்டவரே. அது ஒரு பயத்தோடு பக்தியோடு நடுக்கத்தோடு அதை செய்யணும் ஆண்டவரே. அப்பா, அங்கே இத்தாலியில் இருக்கிற அநேக சபைகள் ஆண்டவரே, ஆண்டவரே பாஸ்குவாலை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் சொந்த காரியங்களுக்காக எங்கெல்லாம் போகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நட்புறனை கொடுக்காமல் அதை நிறுத்தி விடுகிறார்கள். அவர்களுக்கு எப்போ தேவைப்படும் போது கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. இனிமேல் அப்படி இருக்க கூடாது. ஒரு அற்புதத்தை செய், ஒரு தெய்வ பயத்தை கொடுங்க. அவர்கள் இல்லை என்றால் மற்ற ஊழியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவர்கள் அதை பயபக்தியோடு கூட நற்கருணையை கொடுப்பதற்கு ஜனங்களும் அதை பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ ஆண்டவரே சுவாமி, கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லாத படிக்கே இப்படிப்பட்ட காரியங்களை அவமதிப்போடு செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன். ஐசிஎஃப் சபையை ஒப்பு கொடுக்கிறேன். அங்கிருக்கிற எல்லா லீடர்ஸ் பாஸ்டர்ஸ் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் தேவையான நேரத்தில் அதை செய்யாத படிக்கே தேவனே அப்பா அதுக்கு நியமித்த அந்த நாளிலே தேவனே அதை மக்களுக்கு கொடுக்க மக்களும் அதை பயபக்தியோடு ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றைக்கு கிறிஸ்தவங்களுக்கு தெய்வ பயம் இல்லாம போயிடுச்சு. நியாய தீர்ப்பு குறித்து பயம் இல்லாம போயிடுச்சு ஆண்டவரே. பிசாசு கூட உங்களை கண்டு நடுங்குகிறது ஆண்டவரே. பிசாசுக்கு கூட உங்களை குறித்த பயம் இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு மக்களுக்கு இல்லாமல் போய்விட்டது ஆண்டவரே. ஆனாலும் என் கர்த்தாவே தெய்வமே, இந்த சத்துருவின் திட்டங்களில் இருந்து, பொல்லாங்கனின் திட்டங்களில் இருந்து, அந்தகார திட்டங்களில் இருந்து எல்லாரும் ஜனங்களும் ஊழியர்கள், விசேஷமாக எல்லா ஊழியர்காரர்களும் ஒருமனப்படட்டும், ஒன்று கூடட்டும் ஆண்டவரே. ஒரு மனத்தின் ஆவி ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் தேவை ஆண்டவரே. ஒரு மனத்தின் ஆவி ஆண்டவரே. அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல ஒரு மனப்பட்டு ஒன்று கூடி வந்ததுனால அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது, வானம் திறக்கப்பட்டது. ராஜாவே ஆண்டவரே, அக்கினி இறங்கி வந்தது அல்லவா சுவாமி? அதே போல ஆண்டவரே எல்லா சபைகளும் ஒருமனப்படட்டும், ஊழியர்கள் ஒருமனப்படட்டும், ஜனங்கள் ஒருமனப்படட்டும், விசுவாசிகள் ஒருமனப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம்.
Stotaram, stotaram, stotaram.

ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம், அன்பான தேவனுக்கு ஸ்தோத்திரம், அருமையான தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமை இரட்சகரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் செய்தெல்லாம் நன்மைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். மனதுருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். மன்னிப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேல் நீங்கள் கிருபையா இருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராஜா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். நாளைய தினத்திலே நடக்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் உடைய கரத்திலே வைக்கிற சபைகளை இணைப்புகளை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற எஸ்பிஎம் ஜபங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உலகத்திலே நடக்கிற எல்லா ஆராதனைகள் எல்லா சபைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். பைபிள் காலேஜ்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மிஷனரிகள் அப்போஸ்தலர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நாளை முழுவதும் நாள் ஆண்டவரே நடக்கிறான் எல்லாவற்றிலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுங்க. தேவன் ஆசீர்வதிங்க. சிறை கைதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறை சாலங்களை அதிரச் செய்தவரே. பவுலும் சீலாவும் ஜெபித்த போது சிறைச்சாலைகள் அதிர்ந்தது. இந்த நாட்களிலும் சிறைச்சாலைகள் அதிரத்தக்கதாக, சிறை கைதிகள் ரட்சிக்கப்படத்தக்கதாக, சிறை கைதிகள் மனம் திரும்பத்தக்கதான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தேவன் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம். தேற்றவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை தேவனுக்கு ஆராதனை கத்திருக்கே செலுத்தி உங்களை துதிக்கிறோம். ராஜா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் ஜபங்களை கேட்டி மட்டுமா எங்களுக்கு பதில் தந்து கொண்டு இருக்கிற எங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் உங்களை துதிக்கிறோம் ராஜா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எல்லா துதியும் கன மகிமையும் ஆற்றுமையும் புகழும் இயேசுவுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 9 வாசிப்போம். இரும்பு கவசங்களைப் போல கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இரைச்சல் யுத்தத்துக்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட இருதங்களின் இரைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளாயிருந்தன. அவைகள் 5 அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம்
கூடியவைகளாயிருந்தன. அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. அவன் பாதாளத்தின் தூதன். எபிரேய பாஷையிலே அவைத்தேன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பல்லோயன் அப்பல்லுயோன் என்றும் அவனுக்கு பெயர். முதலாம் ஆபத்து கடந்து போயிச்சு. இவைகளுக்கு பின்பு இன்னும் இரண்டு ஆபத்துகள் இதோ வருகிறது. ஆறாம் தூதன் எக்காலமூதினான். அப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தில் நான்கு கொம்புகளிலும் இருந்து ஒரு சத்தம் தோன்றி இக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி, ஜபிராத் என்னும் பெரிய நதி அண்டையிலே கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கை கொள்ளுப்படிக்கு ஒரு மணி நேரத்துக்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு வருஷத்துக்கும் ஆயத்தமாக்கப்பட்டிருந்த அந்த நான்கு தூதர்களும் அவிழ்த்து விடப்பட்டார்கள். குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாயிருந்தது. ஹல்லேலூயா. அவைகளின் தொகையை சொல்ல கேட்டேன். குதிரைகளையும் அவைகளின் மேல் ஏறி இருந்தவர்களையும் நான் தரிசனத்தில் கண்ட விதமாவது, அவர்கள் அக்கினி நிறமும் நீல நிறமும் கந்தக நிறமுமான மார்க்கவசங்களை உடையவர்களாயிருந்தார்கள். குதிரைகளுடைய தலைகள் சிங்கங்களின் தலைகளை போல் இருந்தன. அவைகளுடைய வாள்களிலிருந்து அக்கினியும் புகையும் கந்தகமும் புறப்பட்டன. அவைகளுடைய வாய்களிலிருந்து புறப்பட்ட அக்கினி புகை கந்தகம் எனும் இம்மூன்றினாலும் மனுஷரில் மூன்றில் ஒரு பங்கு கொல்லப்பட்டார்கள். அந்த குதிரைகளின் வல்லமை அவைகளுடைய வாயிலேயும் வாள்களிலேயும் இருக்கிறது. அவைகளுடைய வாள்கள் பாம்புகளுக்கு ஒப்பானவைகளாயும் தலைகள் ஒப்பானவைகளாயும் ஒப்பானவைகளாகவும் தலைகளுக்குள்ளவளுமாயிருக்கிறது. அவைகளாலே சேதப்படுத்துகிறது. தலைகள் உள்ளவைகளுமாயிருக்கிறது. அவைகள் சேதப்படுத்துகிறது. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன் வெள்ளி கொம்பு கல் மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளையும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவனாயிருக்கிற விக்கிரகங்களையும் ஹல்லேலூயா விக்கிரகங்களை வணங்காத படிக்கும் தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவில்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது. அவனுடைய முகம் சூரியனைப் போலவும் அவனுடைய கால்கள் அக்கினி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்டு ஒரு புத்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் தன் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து
சிங்கம் கெச்சிக்கிறது போல மகாசத்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அவ்வேழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அல்லேலூயா. சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு மேலாக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும் பூமியையும் அதில் உள்ளவைகளையும் சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். நான் வானத்திலிருந்து பிறக்க கேட்ட சத்தம் மறுபடியும் என்னுடனே பேசி, சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிற தூதனுடைய கையில் இருக்கும் திறக்கப்பட்ட சிறு புத்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்திலே போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசித்து உன் வயிற்றுக்கு கசப்பாயிருக்கும், ஆனாலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாயிருக்கும் என்றான். நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாயிருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். அல்லேலூயா அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. தெய்வமே, ராஜாதி ராஜாவே, இந்த அருமையான தீர்க்க தரிசன வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்க யோவான் மூலமாக வெளிப்படுத்தின காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இதில் எழுதி இருக்கிறவர்களை காதுள்ளவன் கேட்க கடவுள் என்று சொன்னது போல ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுலவன் கேட்க கடவன் என்று ஆண்டவரே, கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் உடைய சத்தத்தை கேட்க அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆண்டவரே. அப்பா, நன்றி உடைய தரிசனங்களுக்காக, நன்றி வெளிப்பாடுகளுக்காக, நன்றி அவைகள் நிச்சயமாய் நிறைவேற பொறுமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அபியாரி அந்து ரி சபாக்கா ரி மந்து சந்தா ரிபத்துரா ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உடைய வருகைக்கு ஆயத்தப்பட அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை பொழிந்தருளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா உங்களுக்கு நன்றி ராஜா, உங்களுக்கு நன்றி இரட்சகரே, உங்களுக்கு நன்றி சுவாமி. கோடி கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி. எங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்ப அங்கத்தவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய பாதத்திலே வைக்கிறோம். அப்பா, நீங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க, உடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்து கொள்ளுங்கள் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
நன்றி ஆண்டவரே. அல்லையா ஆண்டவரே, எங்கள் தெய்வமே, எலியாவின் தேவனே, எலிசாவின் தேவனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. கிருபையுள்ள தேவனே, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. எரிச்சல் உள்ள தேவனே, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கவும் கேட்கவும் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் ராஜா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆவியான தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்தி உங்களை ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தெய்வ பயத்தோடு நடுக்கத்தோடு உங்களை ஆராதிக்க உதவி செய்யுங்க. எல்லா சபைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்துள்ளத்தோடு உங்களை துதிக்கட்டும், பரிசுத்த இருதயத்தோடு உங்களை துதிக்கட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி செலுத்தி எல்லா துதி கன மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இந்த இரவு நேரத்திலே வந்து உங்களுடைய சமூகத்திலே நின்று ஜெபிப்பதற்கு எனக்கு கிடைத்த கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரே அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேறனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தம் சிறுகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசேமும் கடகமும் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளி நோய்க்கும் மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கிற்கு வரும் பலனை காண்பாய். என கடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபிரமாக கொண்டாய். ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உன் பாதம் கல்லில் இடராது படிக்க அவர்கள் உன்னை தங்கள் கண் தங்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலை சிங்கத்தையும் வழி சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். அவனை நடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உன் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வினையினாலும் தம்புதுவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளை என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரிகளை நிமித்தமான என்று சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரிகள் எவ்வளவு மகத்துவமானவைகள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். ஸ்தோத்திரம். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புள்ளை போல தலைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கு விழுவதற்கு எதுவாகும். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவாயிராய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். கர்த்தாவே,
உமது சத்துருக்கள் அழிந்தார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேர். புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவது என் கண் காணும். எனக்கு விரதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேடுவதை காது கேட்கும். நீதிவான் பனையை போல செழித்து லெபனானிலுள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களே செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாய் அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி உமது ஹாலெலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா. கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாய் அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அல்லேலூயா. அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த அருமையான இரவு நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் எங்களுக்கு கிடைத்தமைக்காக ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீவன் உள்ளவரே ஸ்தோத்திரம். உயிருள்ளவரே ஸ்தோத்திரம். உன்னதமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் கர்த்தரங்களை நடத்தி கொண்டு வந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவாம் தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ராஜாவாகிய தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா நன்றி நன்றி நன்றி நன்றி செலுத்தி உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சகல துதியும் கன மகிமையும் மாட்சிமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். ஏசப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கோடி கோடி நன்றி துதி கன மகிமைகளை செலுத்துகிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமேன் ஆமேன்.

துதிக்கிறோம் துதிக்கிறோம், உயிருள்ள தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம், வல்லவரே நல்லவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஓ மகிமையின் தேவனை துதிக்கிறோம், மகத்துவமானவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், பரிசுத்தர் என்ற நாமத்திற்குரியவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களை துதிக்கிறோம், தேற்றரவாளரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், துதிக்கு பாத்திரரா இருக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி பலி துதிப்பலி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் தெரியாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன பரலோகத்தின் அப்பா பிதாவே, உடைய வாக்கு தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு பயந்த பிள்ளைகளுடைய இதய வாஞ்சைகளை நீங்க நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திக்கத்தவர்களுக்கும் அனாதைகளுக்கும் உதவி செய்கிறவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியான தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நட்சத்திரங்களை படைத்து அவைகளுக்கு பெயர் சொல்லி அழைக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மேகவரே குண்டுகளை ஆளிகளை பள்ளத்தாக்குகளை படைத்தவரே சமுத்திரங்களை படைத்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அழகழகாக பறவைகளை படைத்து வண்ணம் தீட்டினவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மிருகங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீன்களுக்காக ஆண்டவரே, மீன்கள் தண்ணீரிலே வாழ்வதற்குண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் படைத்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகாக மைனாவை படைத்தீங்க, கிளியை படைத்தீங்க, மயில்களை படைத்தீங்க, குருவிகளை படைத்திருக்கிறீங்க, வண்ண வண்ணமாக வண்ணாத்தி பூச்சிகளை படைத்தவரே, அழகழகாக வண்ணம் தீட்டியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம், ராஜாவே உங்களை துதிக்கிறோம், இரட்சகரே உங்களை துதிக்கிறோம், பரிசுத்தரே உங்களை துதிக்கிறோம், படைத்தவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா எங்களை உங்கள் சாயலாக படைத்தவரே, உங்களுடைய ஜீவன் எங்களுக்கு தந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்து எங்களை வந்து மீட்டெடுத்தவரே, தூக்கி எடுத்தவரே, விடுவித்தவரே, வேறு பிரித்தவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எஸ்பிஎம் கோஸ்பல் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். மார்க் 16:15 படி ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது ஸ்தோத்திரம். ஆவியிலே தொடங்கின ஊழியம் மாமிசத்தில் முடிந்து விடாத படிக்கு ஆவியானவரே ஆவியிலே இந்த ஊழியங்களை நடத்துங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் ஊழியக்காரர்களுக்காக மஞ்சுளம்மா திருச்செல்வம்மையாக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த ஊழியத்துக்காக தெரிந்தெடுத்த ஒவ்வொரு ஆன்லைன் ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 24 மணி
தியாகங்களும் உங்களை துதிப்பதற்குண்டான ஒரு வாசலை தேவன் எங்களுக்கு திறந்து தந்திருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பானவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இருளிலே இருந்த ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சமாய் வந்தவரே இயேசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்பிஎம்லே ஜபிக்கிற ஜபங்கள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் எடுக்கப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்களை நீங்கள் அங்கீகரித்து எங்களுக்கு பதில் அனுப்புங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கிழமை முழுவதும் நீங்கள் எங்களோடு இருந்து பாதுகாத்தமைக்காக, எங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுத்தமைக்காக, அற்புதங்கள் அதிசயங்களை செய்தமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தாவே, நீங்கள் எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் எங்களோடு கூட இருக்கிறமைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஜீவிக்கிறவரே ஸ்தோத்திரம். ஜீவனுள்ளவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உண்டாக்கியவரே ஸ்தோத்திரம். உருவாக்கியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.

அம்மாண்டவரே, இரவின் பயங்கரங்களுக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் எங்களை பாதுகாக்கிறவரே, எங்கள் இயேசு தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். நன்றி, நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். இயேசுவே, நல்லவரே, உங்களை துதிக்கிறோம். வல்லவரே, உங்களை துதிக்கிறோம். வாக்கு மாறாத தெய்வமே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ராஜா துணையாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேற்றும் தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியான தேவனே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அன்பானவரே, உங்களை துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, துணையாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேற்றவாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே, எஸ்பிஎம் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்கள் 30-60,000 ஆய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நாளுக்கு நாள் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்த்தருடுங்க. பல பாஷை ஜனங்கள் உங்களை துதிக்க உதவி செய்யுங்க. உலகத்தின் பல நாடுகள் நகரங்களிலிருந்து ஜனங்கள் வந்து எங்களோடு கூட இணைந்து இந்த இடத்துல நின்று அப்பா உங்களை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க கிருபை செய்தருளுங்க. கிருபை, கிருபை, கிருபை, கிருபை, கிருபை. உங்க கிருபை எங்களுக்கு தேவையப்பா. உங்க அளவில்லாத கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அநேக ஆவிக்குரியவர்களையும், துதி வீரர்களையும், ஜப வீரர்களையும், திறப்பிலே நிற்கிறவர்களையும் எங்களுக்கு கொண்டு வந்து தந்து எங்களோடு சேர்த்தருளுங்க, இணைத்தருளுங்க. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த பாஷைகளிலே ஜனங்கள் வந்து துதிக்கிறார்களோ அப்பா, அந்த பாஷைக்காரர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இன்னும் அநேக பாஷைகளிலே ஜனங்கள் வந்து, அநேக வாலிபர்கள், யுவதிகள், கன்னிகைகள், ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், வரம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் வந்து எஸ்பிஎம்ல இணைந்து கர்த்தாவே உங்களை துதிக்கணும், ஆராதிக்கணும், உதவி செய்யுங்க. எந்த இணைப்புகளிலே ஜபிக்க யாரும் இல்லாமல் அந்த இணைப்பு தடைப்பட்டு நிற்கிறதோ, அந்த இணைப்புகளிலே வந்து ஜபிக்க கூடியவர்களை தேவன் அழைத்து வாங்க. வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கிலிருந்து ஜனங்கள் வந்து இந்த இடத்துல இணைந்து ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷியாலும் தடையில்லாதபடிக்கு ஜபங்கள் நடத்துவதற்கு கர்த்த துணை புரிந்தருளுங்க, கிருபை பொழிந்தருளுங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் செய்த எல்லா நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம், இறுக்கங்களுக்கு ஸ்தோத்திரம், மன்னிப்புகளுக்கு ஸ்தோத்திரம், மனதிருக்கத்துக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வாதங்களுக்கு ஸ்தோத்திரம், கட்டுகளை அடுத்தமைக்காக ஸ்தோத்திரம், பலன் தந்தீங்களே ஸ்தோத்திரம், சுகம் தந்தீங்களே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து தந்தீங்களே ஸ்தோத்திரம், விசா காரியங்களை வாய்க்க பண்ணி நீங்களே, தொழில் காரியங்களை வாய்க்க பண்ணி நீங்களே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கற்பத்தை திறந்தீங்களே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திருமண காரியங்களை வாய்க்க பண்ணி நீங்களே, தொழில் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம்.
துணையாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துதிக்க பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க. அநேக ஊழியர்கள் வந்து இணைந்து கொள்ள உதவி செய்யுங்க. இதில் இணைந்து இருக்கிற ஊழியர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் கத்தர் ஆவியினாலே நிறைத்து அனலாக எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, எஃபிஎம்மோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இந்த நாட்டில் எங்கிருந்தாலும் அவர்களை ஆசீர்வதிங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துருவின் கரங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. வியாதிகளுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆபத்துகள் விபத்துகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜபங்களுக்கு வர முடியாத படிக்கு யார் யாருக்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ கர்த்தரெல்லா தடைகளையும் நீக்கி போட்டு பிள்ளைகள் வந்து உடைய சமூகத்தில் நின்று ஜபிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், துதி கன மகிமைகளை செலுத்தி உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே விடுமுறைக்காக சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. போகிற வருகிற இடங்களில் எல்லாம் தேவன் கூட இருங்க. ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம் உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வியாதியத்தர்களுக்கு அத்தாவே, உங்க பாதத்தில் வைக்கிறோம். எல்லா வியாதிகளையும் நீக்கி சுகப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் வியாதியின் படுக்கையை மாற்றி போடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனா. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. ஹாலிலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, ராஜாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி. க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி க்ளோரி டு த நேம் ஆஃப் த லார்ட். ஹாலிலூயா.

ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம். இயேசுவே, இந்த நாள் நீங்கள் படைத்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் நீங்கள் ரட்சித்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் நீங்கள் சுகம் தந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் நீங்கள் எங்களை விடுவித்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் சத்துருவின் கையிலிருந்து எங்களை மீட்டெடுத்த நாளுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ராஜா, உங்களுக்கு ஸ்தோத்திரம். இரட்சகரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, துணையாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றுவாளரே, ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, உங்களை துதிக்கிறோம். தீர கவா ஹலமந்தூரா ஷீகாரி கந்து சந்தீரி பாக்காரா, உங்களை துதி துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணைக்கு துணை வேந்தனே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் ஜபத்துக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறவரே, உங்களை துதிக்கிறோம். ராஜா, நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாட்களிலே ஆண்டவரே, ஆப்பிரிக்கா, ஆசியா, மத்தியங்களுக்கு, தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்து தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, பிரபுக்களுக்காக, அரசு உத்தியோகத்தர்களுக்காக, முப்படை வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா ஜாதி ஜன மக்களுக்காக, எல்லா பாஷைக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசங்களிலே கர்த்தாவே இருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், இருளின் வல்லமைகள், ஆதிக்கங்கள், ஓரின ஆண்டவரே, கொலைகள், கொள்ளைகள், பாதாள குழுக்கள், ஆபா குழு, வாழ்வெட்டு குழு, பயங்கரவாத குழுக்கள், ஆண்டவரே, இன்னும் இந்த தேசங்களை என்னென்ன அசுத்தங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் நடக்கிறதோ, கர்த்தர் எல்லாவற்றையும் அகற்றி தேசங்களை சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேசங்களில் இருக்கிற இருள்கள் நீங்கட்டும், அந்தகாரங்கள் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். விக்கிரக ஆராதனைகள் நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றவாளரே, ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். படைத்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மீட்பருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் இரட்சகருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். துணையாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றவாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, பிதாவே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேசங்களில் இருக்கிற எல்லா இருள்களையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. சண்டைகள், சச்சரவுகள், பிரிவினைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. கொலைகள், கொள்ளைகள், விபத்துகள், ஆபத்துகள் ஆண்டவரே, தற்கொலைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இந்த தேசங்களை ஆளுகை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், பில்லி சூனிய மந்திர தந்திரத்தின் வல்லமைகளில் இருந்து தேசங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. சத்துருவின் கையிலிருந்து தேசங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தேச மக்களும் ஆண்டவரே மனம் திரும்பவும், இயேசுவே ஜீவனுள்ள தேவன் என்று ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை அறிக்கை செய்யவும் நீங்கள் உதவி செய்தருளுங்க. இயேசப்பா, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அன்பானவரே, உங்களை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். கிருபையுள்ளவரே, உங்களை துதிக்கிறோம்,
துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா பிதாவே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனா இயேசுப்பா, அந்த தேசங்களை நினைத்தருளுங்க, தேசங்களை சுத்திகரித்தருளுங்க, தேசத்திலே இருக்கிற அழிவுகள் நாச மோசங்களிலிருந்து தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஜனாதிபதிமாருக்காக மந்திரிமாருக்காக பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இவர்களை எல்லாம் சத்துருவின் கையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பொல்லாங்கனின் திட்டங்களை முறியடித்து போடுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே. ஸ்தோத்திரம் ஆலியா ரபாத்தாரி மாசி காரி கந்தூரா அல்லலாரி அந்தூரி பத்தூரா ஹலிலூரோ கோத்துவோ கோமோரோ ஆண்டவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேசங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. தேசங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. எல்லா தேச மக்களும் ஒருமனமாய் வாழ உதவி செய்யுங்க, ஒற்றுமையாய் வாழ உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. அப்பா, கொலையின் ஆவிகள், கொள்ளையின் ஆவிகள், தற்கொலையின் ஆவிகள், விபத்துகளை கொண்டு வருகிற ஆவிகளை அப்பா நீங்கள் கடிந்து கொண்டு தடை செய்து போடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஜனங்களை பட்சிக்கிற ஆவிகள் ஆண்டவரே அப்பா நிர்மூலமாகி போகட்டும் ஆண்டவரே. இலங்கை தேசத்திலே தமிழர்கள் வாழும் பிரதேசத்தில் அநியாயங்களும் அட்டூழியங்களும் பெருகிவிட்டது ஆண்டவரே. கொலைகளும் தற்கொலைகளும் பெருகிவிட்டது, களவுகள் திருடுகள் வஞ்சகங்கள் பெருகிவிட்டது ஆண்டவரே. அப்பா பிதாவே, கத்திருந்த காரியங்களை கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்க. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு உங்களுடைய கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா, அந்த தேசங்களை அழிவுக்குள் கொண்டு போகிற எல்லா அழிவின் ஆவி அழிவுகளிலிருந்து தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. மத தலைவர்களை நினைத்து மத தலைவர்களுக்கு வெளிப்படுங்க ஆண்டவரே. மத தலைவர்களுக்கு நீங்கள் தேவன் என்று வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம், உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா, தேசத்தை ஆண்டவரே ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்களுக்கு நல்ல ஞான அறிவு புத்தியை கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம். அன்பானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அருமையானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இன்பமானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். படைத்தவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹாலேலூயா, கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றரவாளரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தேற்றும் தெய்வமே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்தி இப்படியாக இந்த தேசங்களை மீட்டுக் கொள்ளுங்க, தேசங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தேசங்களிலே இயேசு ராஜாவே இருக்கிற அந்தகாரங்கள் நீக்கி போடுங்க, அன்றூழியங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே. அநியாயங்களை நீக்கி போடுங்க. பாதாள குழுக்கள் வேரோடு நிறுத்தப்பட்டு போகட்டும். ஆவா குழுக்கள் வேரோடு தடை செய்யப்படட்டும். பயங்கரவாத குழுக்கள் எல்லாம் தடை செய்யப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே, தற்கொலையின் ஆவிகள் எல்லாம் வைக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு பெண்கள் ஆண்டவரே துணிந்து தன் கணவன்மாரை கொலை செய்து துண்டு துண்டாய் வெட்டி போடும் ஆண்டவுக்கு பெண்கள் பயங்கரவாதிகளாய் மாறி இருக்கிறார்கள். பெண்கள் ஆண்டவரே இலங்கையிலே கொள்ளையர்களாய் மாறி இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்ட எல்லா பெண்களையும் உடைய கருத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. போதை வஸ்துக்களிலிருந்து இவர்கள் விடுதலையாகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். போதைக்கு அடிமையாகி இருக்கிற பெண்கள், ஆண்கள், சிறுவர், சிறுமியர்கள் என்று எல்லாரையும் கர்த்தர் விடுவித்தருளுங்கள் ஆண்டவரே. மறுரூபமாக்கி அருளுங்கள்
அப்பா இயேசப்பா, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசு ராஜாவே உங்களை துதிக்கிறோம், இயேசு இரட்சகரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம், படைத்த தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தற்கொலையின் ஆவிகள் வேரோடு அறுப்புண்டு போகட்டும், கொலையின் ஆவிகள் வேரோடு அறுப்புண்டு போகட்டும். ஆண்டவரே கர்த்தாவே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே நாட்டிலே நல்ல ஆட்சி நிகழட்டும் ஆண்டவரே, கடினமான ஆட்சிகள் வரட்டும் ஆண்டவரே, தவறு செய்கிறவர்களுக்கு அதற்கேற்ற ஆண்டவரே தண்டனைகள் கொடுக்கட்டும் ஆண்டவரே, நீதியரசர்கள் எழும்பட்டும் நீதிமான்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் இயேசப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துணையாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ளவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பிதாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம், நன்றி உணர்வோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே உங்களுக்கு

உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா, தேசங்களை எல்லாம் அழிவில் இருந்து மீட்டுக் கொள்ளுங்க, தேசங்களை எல்லாம் அழிவில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் இயேசு ராஜாவே, உங்களை துதிக்கிறோம். எங்கள் இயேசு தெய்வமே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் எங்களுக்கு கிடைத்தமைக்காக எங்கள் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ராஜாவுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துணையாளரே ஸ்தோத்திரம், தேற்றவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், தேற்றும் தெய்வமே உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஆவியான தேவனே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இப்படியாக கர்த்தர் தேசங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. தேசங்களை அழிவிலிருந்து, நாச மோசங்களில், இயற்கை அனர்த்தங்களிலிருந்து ஆண்டவரே தேசங்கள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு தேசங்களில் அதிகமாக ஆண்டவரே விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தால் விபத்துகள், கப்பல் விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, வாகன விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. தண்ணீரிலே விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பிளைட் விபத்துகள் ஆண்டவரே சுவாமி, இப்படியாய் கப்பல் சேதங்கள் அதிகமாக நடந்து கொண்டு அநேகர் மரித்து போகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, இவைகளிலிருந்து தேவன் பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேற்றவாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த விபத்துகள், ஆபத்துகள், மோட்டர் பைக்லே அதிக விபத்துகள், கார்லே விபத்துகள் ஆண்டவரே. அப்பா, இப்படியாக ஆண்டவரே, கர்த்தாவே தெய்வமே, அநேக விபத்துகள் இந்த நாட்களிலே நடந்திருக்கிறது ராஜா. என் கர்த்தாவே, விபத்துகளில் இருந்து ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் கர்த்தாவே. சிறுவர் சிறுமிகள் எல்லாம் விபத்திலே மறிக்கிறார்கள் ஆண்டவரே. பாடசாலை பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஆண்டவரே. அப்பா, பாடசாலை பிள்ளைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு தேவை ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துணையாளரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த போதை வஸ்துக்களை கொண்டு வருகிற ஒரு விற்கிறவர்கள், வாங்குகிறவர்களையும் உடைய கருத்திலே கொடுக்கிறோம். அதிகமாக இந்த பௌத்த மத தலைவர்கள் ஆண்டவரே இதிலே சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள். பண் சிலைகளில் எல்லாம் விற்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் ஒவ்வொரு பண் சிலைகளையும், ஒவ்வொரு பௌத்த மத பிக்குகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. பாதாள குழுக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவே, இப்படி இந்த காரியங்களில் இருந்து இவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதனையின் வேந்தனே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த 5 மாதங்களாக எங்களை நடத்தி கொண்டு வருகிறவரே, ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்தவரே, எங்கள் ஜபங்களை கேட்டவரே, எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தவரே, ஸ்தோத்திரம். அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தடைப்பட்ட கதவுகள் திறந்து தந்தவரே, அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து தந்தவரே, தடைப்பட்ட பாதைகளை திறந்து தந்தவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவன் உங்களுக்கு பிரியமாய் நடந்தால் பகைவர்களையும் நண்பராய் மாற்றி கொடுக்கிறவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு துதி கன மகிமைகளை செலுத்தி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. துணையாளர்

ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேற்ற வாழரே ஸ்தோத்திரம் தேற்றும் தெய்வமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹாலெலூயா ஹாலெலூயா ஹாலெலூயா என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே ஸ்தோத்திரம், அன்பானவரே ஸ்தோத்திரம், இனிமையானவரே ஸ்தோத்திரம், இன்பமானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம். நன்றி புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு தந்தவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. லண்டன் தேசத்துக்காக கூட ஜெபிக்கிறோம், அந்த தேசத்திலும் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. லண்டன் தேசத்தை தேவன் பொறுப்படுங்க, அதிகாரிகளை தலைவர்களை பொறுப்படுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துணையாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றரவாளரே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேற்றும் தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளவரே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். படைத்த தெய்வமே உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதத்தின் தேவனே உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம்.

ஆரம்ப ஜபம்ன்றது மகேந்திர சுதி ஆராதனை சோஸ்திர பாடல் சிஸ்டர் கிரேஸ், சிஸ்டர் மேரி ஒரு பாடல், வேகர் தியானம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, ஊழியர்கான ஜபம் சிஸ்டர் டொலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.

தேவசைதி முதலாசிசர் ரஞ்சனி அலங்காரம் பண்ணி ஆங்கிலத்தில் 8 மணிக்கு சிஸ்டர் கிரேஸ் இந்தியாவிலிருந்து ஒரு பாடலை படிப்பா சிஸ்டர் அருந்ததியின் சகோதரி. 8:05 சிஸ்டர் அருந்ததி ஓஷாவா. 8:35 பாச ஞானபிராசன் கொழும்பு. 9 மணிக்கு பாச அஞ்சன் ராசனார். சங்கம வானொலி திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் டொரண்டோ நேரப்படி 6:45 உதயமாகிறது. இருளில் இருப்போருக்கு வெளிச்சத்தை காட்டவும் ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிப்பில் நடத்தவும் தேவன் வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை சங்கம வானொலிக்கு.

0: ஆமென். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை ஆங்கிலத்திலும் தமிழிலும் நடத்துவர்கள் சிஸ்டர் ரஜன கார்மணி, அவர் கூட ஆரம்ப ஜோபம் எடுத்து இன்றைய நாளை வழி நடத்துவார். அவரை சங்கம வானொலியின் சார்பில் அழைப்போம். பிரேஸ்லோ சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
1: Praise the Lord, Brother Mahendran. Beautiful introduction with beautiful music background. That was a marvelous job.
0: New development now.
1: Amen, amen. That was wonderful. Amen, amen. Thank you, Lord. Thank you, thank you, thank you, my Savior. Lord, even as we have Lord just celebrated Lord Mother's Day, Lord, from yesterday, we are going to still progress, Lord, into that very same reality of how you have made each mother, Lord, to count from the kingdom to from the heavenly kingdom to here on earth, Lord, to impact, Lord Jesus, our own families, communities, and even to the nations of the world. We thank you, Lord, for that wonderful call you have given to each and every mother. And Lord, now, Lord, even as we go into the program, Lord, we entrust this program into your hands, Lord, right from Sangamam Radio, the Gospel Radio, Lord. You have been, Lord, so faithful and true, so good, Lord, in coming to us, giving us your favor, Lord, into 210 nations, Lord Jesus, and also 1,988 people at one sitting would be able to, Lord, come in and participate and be blessed by it, Lord. So we thank you for that, Lord, even as Nitya Valicham, Lord Jesus, is deriving from Toronto, Canada, Lord, at this very moment, Lord. We thank you for that, Lord, and the direction and promotion and everything else that go on with the coordination between Sister Rita and Brother Mahendran, Lord. We thank you, Lord, for the way in which you are only, Lord Jesus, leading and guiding and giving us that favor and that grace, Lord Jesus, and your mercy, O God, that is everlasting to everlasting. So we thank you, Lord, in the name of Jesus, I pray. Now, we, Lord, even as we go into the program, Lord, this very Nitya Valicham that is coming in, Lord Jesus, to these nations of the world, you would prepare the hearts of people, O God, even as they keep coming in and joining, Lord, that this program would impact them, Lord Jesus, to make souls, to make the Creator God that would bring forth harvest into the kingdom of God, I pray, in Jesus' name. Amen. I welcome all of you that have joined Nitya Valicham at this time, and it is the Lord's doing. And even as you come and join, I know you will be blessed before the end of this segment. I also pray that those that do not know the Lord Jesus Christ would accept him as his Lord and his Savior. Many that are lined up as the handmaidens and the workers that are coming, the pastors alongside are all coming to minister today, even as we continue into Mother's Day. And we thank you for each and every one of them that are coming and be able to open up their hearts and lives, minister to the power of the Holy Spirit and the anointing power of the Holy Spirit. And thank you for all of them that the Lord has brought and made them available to us this evening. First of all, we have Brother Mahendran, who would come and open up in prayer and worship the Lord. And following that, we have Sister Grace, who would come and also do the worship. Following that, we have Sister Grace, who would come and sing. And because of time being short today, many handmaidens of the Lord are available to come and minister. We would continue into reading the word. Inrekinan Bible il irundhu kathrudaiya vaarthaiyil irundhu sangeetham 46 vaasikka pogiren. Ondilirundhu 9 varai ulla vasanangal. Ondilirundhu 9 varai ulla vasanangal. Sangeetham 46. I would like to read from the Psalms 86, 1 to 9. First verses 1 to 9. And following that, we have Sister Dolly, who would come and pray for the workers. And right after, I would come and pray for the listeners and all those that the Lord has ordained today to be able to come and listen and be blessed in the name of the Lord. I would like to, at this point, hand it over to Brother Mahendran to come and open up in prayer. Brother Mahendran, varangal vandu aarambha jabathai. எடுத்து ஒரு பாட்டையும் டைம் இருந்ததுண்டா ஒரு பாட்டையும் பாடுங்கள். காட் பிளெஸ் யூ.
0: ஆமே ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கம வானொலி நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே சுவாமி, நான் கையெட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இன்று ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, உமது பிள்ளைகள் ஆண்டவரை ஓடோடி வந்திருக்கிறார். உம்மை நோக்கி பாடி துதித்து சோஸ்திர பாடலை பாடி ஆராதனை செய்ய வந்திருக்கிறாள் சுவாமி. தாழ்ந்தை கொடுக்க வந்திருக்கிறாள் சுவாமி. வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறாள் சுவாமி. ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஐயா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் நீரான உண்மையான தெய்வம் அந்த ஒன்றான மெய்தேவனை கண்டு கொண்டு சுவாமி ஐயா உமது வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் நடக்கிற இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். மறு உழைப்பையும் ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். வாக்கு தந்த தேவனே, வாக்கு மாறாத தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன்னு சொன்னீரே. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். தெரியாதே, நானும் தேவன், நானும் பலப்படுத்தினுக்கு சகாயம் பண்ணுவேன். நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவனே, உமது ஊழிய மாண்டவரே, உமது நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். நீரே ஒன்றான மெய்தேவன் உலகமங்கம் பிரணம் செய்ய வந்திருக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை ஒரு விசை நந்தரும் பரிசுத்த ஆவியானவரே அது பிரசன்னம். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கடந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், சோஸ்திர பாடல் படுகிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னம் இறங்கட்டும். சங்கம வானொலி மீது ஒரு பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஐயா, உமக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம் சுவாமி. இரவு பகலா கத்தாவே, நான் ஊழியம் செய்வதை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, எங்களை ஆசீர்வதித்து நீ தந்தள்ள வேண்டுமாக சொல்லுகிறேன். இன்றைய நாளிலே தொடக்கம் முதல் முடியும் வரை இந்த நிகழ்ச்சியில எந்த வித ஒரு தடைகள் வராதபடி சுவாமி நீர் ஆசீர்வதித்து இன்று வழி நடத்துகின்ற சார் ரஜினி அலங்காரமனையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாக சொல்லுகிறேன். ஐயா, அந்த மறுபடியும் இந்த நிகழ்ச்சிகள் போகும்போது அநேகர் கண்டுகொள்ள நீர் கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென்.

அலைத்தீரே உன் சேவைக்கு என்னை நான் மறப்பேனோர் எஜமானனே என் இயேசு ராஜனே என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே அப்பா உன் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன் அப்பா உன் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன் எப்போது உம்மை காண்பேன் நான் எங்குதையன் இதயம் எஜமானனே என் இயேசு ராஜனே என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே.

0: வாழ வேண்டும், வறுமை எல்லாம் மாறணும், தேசத்தின் வன்முறை எல்லாம் ஒழியனும். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஆமாண்டவர, நீர் எங்கள் எஜமான ஆண்டவர். சுவாமி, இன்றைய நாளை கையெட்டு செய்யும் காரியங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கத்தாவ சுதந்திரவாசனாக அந்த பரலோர் ராஜ்யத்தில் எடுக்க சுவாமி நீ கிருபை செய்யும். சோஸ்திரம் துதி பாடல்கள் பாடும்பொழுது சுவாமி ஒரு பிரசன்னம் கேட்கிற பிள்ளைகள் மீது இறங்கட்டும். அந்த பரலோர் ராஜ்யத்தை அசைக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் இல்லை நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமாபிதாவே. ஆமென் ஆமென்
1: ஆமென். நன்றா ஒரு பாட்டை பாடி ஜெபித்தீர்கள். என் எஜமானனே என் இயேசுவே, என் ஏக்கம் எல்லாம் என் நினைவெல்லாம் உம்முடைய சித்தத்தை செய்வதற்குத்தான் என்று சொல்லி நன்றாக ஒரு பாட்டை பாடினீர்கள். நல்ல வார்த்தைகள். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ பிரதர் மகேந்திரன். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் ஐ அழைக்க போகிறோம். அவரும் வந்து ஜெபித்து எங்களை எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வர்ஷிப்பை உண்டாக்குவதற்காக வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரை நடத்த போகிறார் என்றபடி அவரை நாங்கள் இப்பொழுது வரவழைப்போமாக. சிஸ்டர் கிரேஸ்,
2: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ.
1: காட் பிளஸ் யூ.
2: காட் பிளஸ் யூ டு. நன்றி தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே. தாய்மாருடைய தினம் என்று சொல்லி ஆண்டவரே, தாய்மானவர் தந்தை மாணவரின் தேவன் தகப்பனே, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்கிறது இல்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, அப்படியாக இந்த தேவன் நீர் வழி நடத்துகிற தேவன், ஒரு ஒழுங்கின் தாய் தகப்பன் பிள்ளைகள் என்ற அந்த ஒழுங்கை என்ற தேவன் தான் ஏற்படுத்தின பிதா குமாரன் பசுதாவியான எப்படி ஒருங்கிணைந்து இருக்கிறார்கள், அதே போல கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற அந்த உறவும் மக்குள்ளாக ஆண்டவரே நேரே சபையை எப்படி நேசித்து ஆண்டவரா இயேசு நேசித்து போஷித்து காக்கிறது போல ஆண்டவரே, ஒவ்வொரு கணவன் மனைவி ஒவ்வொரு மனைவிய கணவன் நேசித்து போஷித்து காக்கிறதுன்னு சொல்லி அப்படியாக உவமையா சொன்ன இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த தாய்மானவர் ஒவ்வொரு தரும் ஆண்டவரே இந்த நாட்கள்ல கொண்டாடுகிற நாளிலே ஆண்டவர் ஒவ்வொரு தாய்மார்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. பரிசுத்தாவியானவர் தாமே இந்த இடத்துல சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவரே நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தாய் போல தேற்றி தந்தை போல காட்டி தோல் மீது சுமந்திடும் எஞ்சேசையாம், தாய் போல தேற்றி தந்தை போல காட்டி தோல் மீது சுமந்திடும் எஞ்சேசையாம், உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள

போல துன்பம் என்னை சோழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது

நினைப்பவரே உள்ளங்கையில் வரைந்தன்னை நினைப்பவரே கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் என்னை வரைந்தவரே நீர் போதும் என் வாழ்விலேம் ஜேசையா நீர் போதும் என் வாழ்விலேம் பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும் உன் பெலவீனத்தில் தலன் தருவேனென்றேர் பெலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும் உன் பெலவீனத்தில் பெலன் தருவேனென்றேர் நிழல் போல என் வாழ்வில் வருபவரேம் விலகாமல் துணை நின்று காப்பவரேம் நிழல் போல எம் வாழ்வில் வருபவரே.

போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட எஞ்சேசையம். தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட எஞ்சேசையம். உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணை

தேத்தி தந்தை போல காத்தி தோல் மீது சுமந்திடும் எங்கே செய்யா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், சுக வாழ்வு துளித்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், சுக வாழ்வு துளித்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள் அழைத்தவர்

நம்மை எல்லாரும் காண்கின்றவர், நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் ஒடுங்கி போவதில்லை. நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் ஒடுங்கி போவதில்லை. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே, ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. சொந்த பிள்ளையே தந்தவரால் மற்ற எல்லாமும் அருளிடுவார். சொந்த பிள்ளையே தந்தவரால் மற்ற எல்லாமும் அருளிடுவார். அவன் நாமம் எம்மை என்னாலும் காண்கின்றவர், நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஒன்றுமே இல்லை என்றே தவித்திடாதே, சொந்த பிள்ளையே தந்தவரால் மற்ற எல்லாமும் அருளிடுவார்.

நீ ஒன்றும் நினைத்திடாதே, இயேசு பொது வழி திறந்திடுவார். நீ ஒன்றும் நினைத்திடாதே, இயேசு பொது வழி திறந்திடுவார். அவன் நாமம் மெல்ரோயி, நம்மை என்னாலும் காண்கின்றவர். நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் ஒடுங்கி போவதில்லை. நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோந்தினி போய்விடாதே, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோந்தினி போய்விடாதே. உந்த நோட்டத்தை துவக்கினவர் உன்னை என்னாலும் நடத்திடுவார். உந்த நோட்டத்தை துவக்கினவர் உம்மை என்னாலும் நடத்திடுவார். அவன் நாமம் மெல்ரோயீம், நம்மை என்னாலும் காண்கின்றவர். நாம் கைவிடப்படுவதில்லை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், சுக வாழ்வு துளித்திடும் காலம். தேவதேவனே, இயேசு ராஜனே, உம்மை காணும் இதயம் மகிழும். எனது எஜமானரே, என் மனதின்

நானும் மறந்து பிரிந்திட்ட போதும் நினைத்து நினைத்து எங்கினிறேன், நானும் வெறுத்து ஓடின போ

நான் என்னை உயிராய் நேசிப்பதை விட நீர் என்னை அதிகமாய் நேசிக்கின்றேர். பாவியில் நாம் பெரும் பாவியாய் வாழ்ந்தும் பாசம்மாய் உயிரையே கொடுத்தீரே. இதுதான் இயேசுவே.

0: நன்றி ஆண்டவரே. என் நிதிய சிங்காசனத்துல வாழும்படியாக ஐயா தன்னத்தை அன்பொருமையாக்கி ஆண்டவரே தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம தன்னைத்தான் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக வந்து எங்களுக்குள்ள வாசம் பண்ற என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் என் துதியை ஏறெடுக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக எங்களை ஜபத்திக்குள் கொண்டு சென்றீர்கள். நாங்கள் உங்களுடன் சேர்ந்து ஆராதனை செய்து ஜபித்தோம். தேங்க்யூ சிஸ்டர் கிரேஸ். அழைப்பின்படி உங்களை உபயோகிக்கிறதுனாலே அவருக்கே எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்பையும் அவர் உங்களுக்கு கொடுத்த மினிஸ்ட்ரி எல்லாவற்றையும் அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ
0: சிஸ்டர். நீங்க உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன். குரூப்ல இருக்கிற ஒவ்வொருவரும் நல்ல ஒரு இதா இருக்கிறது எனக்கு நல்ல சந்தோஷம் சிஸ்டர். எல்லாரையும் ஆசீர்வதிப்பா ஆண்டவர்.
1: மேன், ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் மேரியை அழைக்க போகிறோம். ஆனால் அவர் அழைப்பில் காட்டவில்லை. அவர் இருக்கிறார் என்றால் நீங்கள் வந்து பாடலாம் சிஸ்டர் கிரேஸ். இல்லாவிடில் நான் சங்கீதம் 86 வசனங்கள் 1 to 9 வரை வாசிக்க போகிறேன். ஐ வுட் லைக் டு ரீட் ஃப்ரம் சாம் 86 ஃப்ரம் வெர்சஸ் 1 to 9. Bow down thine ear, O God. Hear me, for I am poor and needy. Preserve my soul, for I am holy. O thou my God, save thy servant that trusteth in thee. Be merciful unto me, O Lord, for I cry unto thee daily. Preserve my soul preserve the soul of thy servant, for unto thee, O Lord, do I lift up my soul. For thou, Lord, art good, and also I am needy, and I long for your forgiveness, and plenteous is your mercy, O Lord. All them that call upon thee will be blessed. So give ear, O Lord, unto my prayer, and attend to the voice of my supplication. In the day of thy trouble, I will call upon thee, for thou wilt answer me. Among the nations and among the other gods, there is none like unto thee, O Lord. Neither are there any works like unto thy works. All nations who thou hast made shall come and worship before thee, to thee, O Lord, and shall we glorify thy name. Amen and amen. Thank the Lord for his word, because the Lord has made the nations, to come before him and worship him. And this is a great way in which the Lord has provided for his nations, no matter what tribe, background, religion, color, race, whatever there might be, the Lord has called us all to come and worship him before him and glorify him. That is the very purpose in which he has created us. So that's what we are now emanating to into the nations of the world, to show forth who this God that is calling. There's none other God, and the works of God other than the Lord God Almighty that comes through in the name of Jesus. So let us exalt him, and him be glorified and exalted and magnified in the name of the Lord. அடுத்ததாக நான் சிஸ்டர் டாலியை அழைக்க போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜபித்து ஒரு பாட்டை பாடுவார். ஐ வுட் லைக் டு இன்வைட் சிஸ்டர் டால் அட் திஸ் மோமெண்ட் டு பி ஏபிள் டு கம் அண்ட் சிங் அண்ட் ப்ரே. சிஸ்டர் டாலி.
2: ஆமென், ஆமென். ப்ரேஸ் தி லார்ட், ப்ரேஸ் தி லார்ட். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. உங்களோட சமூகத்துல வந்து நிற்பது மகா பெரிதான இன்பமா இருக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் செய்த தகப்பன், ஒவ்வொரு நிமிடமும் உங்களோட வார்த்தையின்படி நடப்பதற்கு எங்களை அணைந்து புடமிட்டு வருகிற கிருபையில் காவனி நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த மாலை நேரம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே, தங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்தில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் நீங்க அழைத்த மகா பிதான அன்பின் மூலமாக அன்பிற்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நீங்க உங்களோட வார்த்தை கூறுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 9வது வசனம் கூறுறது, நான் உனக்கு கட்டளை விட இல்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார். ஆமே. நன்றி ஆண்டவரே, நன்றி. அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி அவர் எங்க கூட இப்பொழுது இந்த நிமிடம் எங்களுக்குள்ள கிரியை செய்ய வல்லவராக எங்கள் மத்தியில் இருக்கிற அந்த சமூகத்துக்கு நான் நன்றி செலுத்துறேன். அந்த பிரசனத்தை எங்களுக்கு அனுப்பி எங்களுக்குள்ள அந்த பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உங்கள் சித்தத்தின்படி வனைந்து உங்களுக்குரியவர்களாக நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களுக்கு உங்களை போல பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. கூடாதது ஒன்றுமே இல்லை, மனுஷரால முடியாத காரியம் உங்களால மட்டுமே கூடும் ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொன்னாரே வேலைக்காரன் சொத்தமானானே அப்பா, சுகமாகு என்று சொன்னாரே குஷ்டரோகி சுகமானானே. அதே போல ஆண்டவரே நீங்க எங்கள் மத்தியில் இருந்து எங்களுக்கு உங்களோட வார்த்தை அனுப்பி யாவரையும் சுகப்படுத்தி கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்களையும் உங்களுடைய அபிஷேகத்தை உங்களுடைய அன்பையும் தெரிந்து கொள்ளத்தக்கதாக இந்த ஊழியக்காரர் மூலமாக உங்களுடைய சுவிசேஷத்தை வெளிப்படுத்துவதற்கு தந்த மகா பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா இருக்கிற ஊழியக்காரங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு சுவிசேஷ பாரத்தை கொடுத்து ஆத்மா பாரத்தை கொடுத்து ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி செய்வதற்கு யாவரே செய்யும்படி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் ஆண்டவரே. அப்பா உங்களோட வாக்கு தத்துவத்தின்படி யாவரையும் உங்களுக்குரியவர்களாக மாற்றி நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. இந்த கடைசி காலத்தில் நாங்கள் உள்ளான மனிதரை நாங்கள் பலப்படுத்தி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதற்கு தந்த மகா பிரதியான அன்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவ அதி

0: ஆமென். கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை கொடுத்து எவ்வளவாக எங்களை பெலப்படுத்துகிறார். அதே ஒரு அற்புதமும் அதிசயமான அன்புமாக இருக்கிறது. அப்படியால் நாங்கள் சோர்ந்து போகாமைக்கு கர்த்தருக்குள் மகிழ்ந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதரே கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே யாவரையும் கர்த்தருக்குள் ரிஜாய்ஸ் இன் த லார்ட் அகெய்ன் ஐ சே ரிஜாய்ஸ். கர்த்தருக்குள் எப்பொழுதுமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கர்த்தர் யாவருக்கும் கிருபையை கொடுத்து வழி நடத்துவதாக என்று கூறி ஜெபிக்கிறேன். ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவின், நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றாக பாடினீர்கள், ஜெபித்தீர்கள். God bless you, Sister Dolly.
0: Bless you too.
1: Amen. Happy Mother's Day of yesterday. Amen. All of the women that are listening, Happy Mother's Day to all of you. Those who have joined, Sister Grace, Sister Dolly, and Sister Rita, and all the rest of the women that have joined us from across the lands and the seas, 210 nations, Happy Mother's Day to all of you. And we bless you all in the name of the Lord. The most noblest job the Lord has ever given to any single woman that has been created by Him with a purpose to be fulfilled in their lives is the greatest way you can fulfill God's purposes in your life as a wonderful call that the Lord has bestowed upon your lives as a mother. Thank you, all of you, and God bless you all. At this time, I would like to, without much ado, go into what the Lord has instilled upon my own heart for the mothers today to be able to come and give a message in the name of the Lord and also sing a song before that. Because great is thy faithfulness, O Lord, for every single mother that the Lord has brought to us this very moment to be able to listen to this message, as well as I being able to sing this song on their behalf as well, to show our great faithfulness to our Lord. Great is thy faithfulness, O Lord my Father. There is no shadow of turning with thee. Thou changest not,

0: சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்கள் அவளை புகழக் கடவுள். ஆமேன்.
1: Amen, amen. Sister Dolly, would you like to read that? Being a woman, I would like to read that in English. Proverbs 31:28-31.

0: ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை.
1: ஆமேன், ஆமேன், ஆமேன். Thank you, Lord. Thank you, thank you, thank you, Savior. Lord, even as this time, Lord, you have bestowed, Lord, such a time, Lord, for us, Lord, to come into your very presence, come into Lord Jesus, knowing that you are the only Creator God who can fulfill that person of not only the womanhood, but the motherhood, Lord, into each and every woman that have been hearing, Lord Jesus, to the very word, Lord, that came from the heaven, the throne of God. So we thank you, Father, in blessing each and every woman, Lord, as I, Lord, impart and decree and declare over every single woman the blessings of the living God that maketh rich and addeth no sorrow. And we thank you for that very way in which only you can mightily bless them, Lord. In the name of Jesus, Lord, for much of them, Lord, to come under the knowledge and the understanding of the Lord. The fear of the Lord is the beginning of wisdom. And just like you said, Lord, in also Psalm 31, verse 30, the woman who fears the Lord will be praised. In Jesus' name I pray. Amen and amen. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் அருந்ததி சிஸ்டர் கிரேஸ் வந்து ஒரு பாட்டை பாட போகிறார். அதுக்கு அடுத்து அதன் பிறகு சிஸ்டர் அருந்ததி வந்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். ஐ வுட் லைக் டு இன்ட்ரடியூஸ் சிஸ்டர் அருந்ததி, சிஸ்டர் கிரேஸ், ஓன் சிஸ்டர் பை த நேம் ஆஃப் சிஸ்டர் கிரேஸ், ஹூ வுட் கம் அண்ட் சிங் அ சாங். அண்ட் ஃபாலோயிங் தட் வி வுட் ஹேவ் சிஸ்டர் அருந்ததி கம் அண்ட் ஷேர் த நெக்ஸ்ட் மெசேஜ் வித் அஸ் ஆன் மதர்ஸ் டே. தேங்க்யூ சிஸ்டர் கிரேஸ், பாருங்கள் வந்து
2: உங்களுடைய கிருபைக்காய் அவருக்கு நன்றி கூறுகிறேன். இந்த ரேடியோவிலும் ஒரு வாய்ப்பை கொடுத்த சகோதரன் அவர்களுக்கும் மிக்க நன்றி.